0: இருப்பதாக தெரிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவை அவ்வாறு செய்வதாக கூறின. கடந்த 24 மணி நேரத்தில் இருதரப்பும் ஒன்று மற்றதன் மீது நேரடி தாக்குதல்கள் நடத்தின. லெபனானில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்ந்தால் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று தெஹ்ரான் எச்சரித்துள்ளது. அவ்வாறு ஈரான் செய்தால் அது தவறு என்றும் முழுவீச்சில் இஸ்ரேல் ஈரானை தாக்கும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறியுள்ளார். லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு நேரடி அழைப்பு விடுத்துள்ளார். ராணுவ தீர்வு இஸ்ரேலுக்கு ஒருபோதும் பாதுகாப்பு தராது என்று அவர் சொன்னார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் இணக்கம் எட்டப்படும் வரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை சந்திக்கப் போவதில்லை என்று திரு அவுன் சொன்னார். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தொடரும் பகைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அது நியாயமான நிலைத்திருக்கக்கூடிய அமைதிக்கு வழியமைக்கலாம் என்றார் லெபனானிய அதிபர். அனைத்துலக அணுவாயுத எரிசக்தி அமைப்பின் தலைவர் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஈரானை கேட்டுக் கொண்டுள்ளார். ஓராண்டிற்கு முன்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு வீசி தாக்கிய இடங்களில் விசாரணையை தொடங்க அது ஏதுவாக இருக்கும் என்றார் திரு ரஃபாயல் கிராசி. தாக்குதல்களில் அணுவாயுத தளங்களுக்கும் அங்கு வைக்கப்பட்டிருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்திற்கும் என்ன ஆனது என்பது குறித்து ஈரான் அமைப்பிடம் இன்னும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்ட தாக்குதல்கள் யுரேனியத்தை செறிவூட்டும் நிலையங்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தின. எனினும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக நம்பப்படுகிறது. மலேசியாவின் பாஸ் கட்சி பர்சத்து கட்சியுடனான கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. மலேசியாவின் எதிர்த்தரப்பு கூட்டணியான பரிகத்தா நேஷனலுக்கு முக்கிய தூண்களாக அவ்விரு கட்சிகளும் இருந்தன. கட்சியின் முடிவு குறித்து பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹனி ஹவாங் அறிக்கை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் அடுத்த பொதுத் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமைக்காக பாஸ் கட்சி ஒரு புதிய அரசியல் கூட்டணி குறித்து பரிசீலிக்கும் என்றார் அவர். தென் பிலிப்பீன்ஸில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. மிண்டனாவ் தீவில் உள்ள ஜெனரல் சாண்டோஸ் நகரில் 7.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது. 200 மேற்பட்டோர் காயமுற்றனர் என்றும் பலரை இன்னும் காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேடல் மீட்பு பணிகள் இன்று 2வது நாளாக தொடர்கின்றன. நிலநடுக்கத்தின் காரணமாக பல இடங்களில் மின்சாரமின்றி மக்கள் தவிக்கின்றனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அனைத்து ஆதரவும் வழங்க தயார் என்று மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
1: சொல்லும் பொருளும் சூப்பர்விஷன் மேற்பார்வை. கட்டுமான பணிகளின் போது ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முறையான மேற்பார்வை இருப்பது அவசியம். சூப்பர்விஷன் மேற்பார்வை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: செழிப்பூட்டும் செவ்வாய் கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
5: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: வணக்கம் சிங்கை. ஹாய், இவர்ல இருந்து பாடலை கேட்டீங்க. நீட்டி மோகன் அனிருத் பாடிருந்தாங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையில உங்களுக்காக பாடல் இடம் பெற்றது.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம டாக்டர் அனீஷா சந்திக்க போறோம். நுரையீரல்களின் ஆரோக்கியத்தை பத்தி பேச போறோம்.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல பேட்டி உங்களுக்காக பேஸ்புக் லைவ்ல இடம்பெறும். அந்த பக்கமா வந்து நீங்க கலந்துக்கலாம் இந்த பேட்டில நேரடியாக. இப்ப சிங்கப்பூரின் அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரம்.
1: அடுத்த 3 நாட்களுக்கு நீங்க மதிய வேளைகள்ல இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
0: ஒரு வெள்ளி 30 காசு.
1: ஓர் யூரோ

0: ஒரு வெள்ளி 50 காசு,
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: ஒரு வெள்ளி 73 காசு,
1: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
0: 92 காசு,
1: 100 இந்திய ரூபாய்
0: ஒரு வெள்ளி 37 காசு,
1: 100 இலங்கை ரூபாய்
0: 39 காசு,
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
0: 3 வெள்ளி 10 காசு. இத்தகவலை வழங்கியோர்
2: ஜோயலிகாசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கூலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: ஒலி 9:08 நீங்க நினைந்திருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்காக நாங்க நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம். நேர்களே, உங்களுக்கு நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? உங்களை பல பேருக்கு நல்லாவே தெரியும். செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மருத்துவம் சார்ந்த பல தகவல்களை நாம உங்களுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இல்லையா?
1: ஆமாம், ஆரோக்கியமே செல்வம் அப்படிங்கிற அங்கத்துல நாம ஆரோக்கியம் சார்ந்த பல தகவல்களை பல நிபுணர்களை சந்திப்போம். அந்த வரிசையில இன்று நம்மோட இணைஞ்சிருக்காரு டாக்டர் அனீஸ்.
0: அவரை சந்திப்போம் இப்ப. வணக்கம்.
2: வணக்கம். காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கோம் டாக்டர், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: மருத்துவர் கிட்ட நல்லா இருக்கும் சொல்லிதான் ஆகணும்.
1: சரி டாக்டர், உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகம் செய்யுங்களேன் நம்ம நேயர்களுக்காகவே.
2: நான் வந்து ஒரு தொராசிக் சர்ஜன், நான் நுரையீரல் சர்ஜன். I practice at Mount Elizabeth Novena Hospital. இந்த தொழில் கிட்டத்தட்ட 20-25 வருஷமா இருக்கேன். I am a minimally invasive anaerobotic surgeon.
1: Wow, இயந்திரங்களை பயன்படுத்தி நீங்க வந்து சிகிச்சைகளை செய்யறீங்க. இத பத்தி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட பேசுவோம். இப்ப நுரையீரல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நுரையீரல்களின் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது, அதாவது நம்ம நம்மில் பலருக்கும் தெரியும் நம்ம நுரையீரல்கள் வந்து சுவாசிப்பதற்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியும்.
0: அதுதான் அஸ்திவாரம்.
1: அதுதான் அஸ்திவாரம். ஆனா நம்மில் பலருக்கும் தெரியாது இல்லையா, இது வந்து எப்படி பாதுகாக்கிறது, அது உடல் உறுப்புகள்ல ஒன்று,
0: அது ஒரு பக்கமா ஏறிட்டு போகுது, ஒரு பக்கமா போவோம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்காகவே, தெளிவு தேவைப்படுறவங்களுக்காகவே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கல மருத்துவர்.
2: நுரையீரல் மற்றும் இருதயம் ரெண்டும் ஒரு கம்பைன்ட் ஆர்கன் சிஸ்டம், அது ரெண்டும் பிரிச்சு பேசக்கூடாது. சோ அதனால ஹார்ட் வந்து ஒரு பம்ப், ஆனா அதுக்கான ஃபில்டர் வந்து இஸ் தி லங்ஸ். சோ நம்ம டெய்லி நீங்க சுவாசிக்கிற காத்துல இருந்து வர எல்லா தூய்மையும் எடுக்கிற ஒரே ஆர்கன் is your lungs. Lungs is the first defense and filter nu solluvanga. Adanal da nama lungs vandu maintain pandrathu by exercise is very important. Andha kaalathula pathina starting la solli kudukumbodhu school la ellam pranayama nu solli kudupanga, yogic breathing, nalla moochu udrathu eppadi appdi. Adanal lungs as the first organ for defense and filter nama udambukku romba aarogyam, it affects all organs in your body appdi nachu.
0: சரி, இப்ப பொதுவாவே நுரையீரல்னு சொல்லும் போது முதல்ல நமக்கு தோன்றது என்னன்னா புகைப்பிடித்தல், அது பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு. அதை பத்தி கொஞ்சம் விரிவா நீங்க சொல்லலாமே.
2: புகைப்பிடித்தல பாத்தீங்கன்னா, அதாவது புற்றுநோய்க்கு அது ஒரு முக்கியமான காரணம். சிகரெட் புகையிலையும் சரி, வேப்ஸ்லயும் சரி, ஆயிரக்கணக்கான தீய பொருட்கள் உள்ளது. அது மட்டும் இல்லாம ஒருவர் வந்து எவ்வளவு காலம் புகை பிடிக்கிறாரோ, அது இல்லாம எந்த அளவுல புகை பிடிக்கிறாரோ, இதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதோட இன்க்ரீஸ் ரிஸ்க். இதுக்கு நாங்க ஒரு கணக்கு வச்சிருக்கோம், நம்பர் ஆஃப் பேக் இயர்ஸ், நீங்க எத்தனை சிகரெட் எத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு நாளைக்கு பிடிச்சிருக்கீங்களோ அதை வச்சு ஒரு கணக்கு இருக்கும். பேக் இயர்ஸ் 15 பேக் இயர்ஸ்க்கு அதிகமா போச்சுன்னா உங்க சான்ஸ் ஆஃப் லங் கேன்சர் ரிஸ்க் வந்து ரொம்ப கூடி போயிடும். இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நீங்க புகை பிடிக்கிறதோ நிறுத்திட்டீங்கன்னா within 2 years your body will come back to normal.
1: Your
2: body has so much capability. அதனால புகை பிடிக்கிறதா இருந்தா சரி, வேப்பிங் பண்றதா இருந்தா சரி, உடனே நிறுத்தி விட்டா நல்லது.
0: ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, நீங்க நிறுத்தினீங்கன்னா மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்ப முடியும்.
1: இல்ல, ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம ஏற்கனவே புகை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், அது ஏற்கனவே பாதிப்பு அடைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன செய்யறது, நம்ம நிறுத்தினா வந்து
0: அது ஏற்கனவே முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குங்கிற மாதிரி அதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அது தவறான கருத்து இல்லையா?
2: Absolutely. நம்ம பாடி மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் மெஷினே கிடையாது. அதனால நம்ம பாடி வந்து செய்த தவறு, அதாவது லங்ஸ் நுரையீரல் கெட்டு போயிருச்சு அப்படின்னாக்கா அது வந்து திரும்ப வர்றது கஷ்டம். பட் நீங்க வந்து இஃப் யூ ஸ்டில் ஹேவ் ஹெல்தி லங்ஸ், நீங்க வந்து புகைப்பிடிக்கிற நிறுத்தினீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ள யூ ஷுட் பி ஏபிள் டு கெட் பேக் டு யுவர் நார்மல் ஃபங்க்ஷன்.
0: ரொம்ப நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க,
1: ரொம்ப நன்றி டாக்டர். சந்தோஷமான செய்தி, நம்ம நேயர்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். சரி டாக்டர், இப்ப புகை பிடிக்காதவர்களுக்கு இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய நுரையீரல்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
2: அவசியம். 25 இயர்ஸா நான் இந்த பிராக்டிஸ்ல இருக்கேன், பட் இந்த கடந்த 10 வருஷமா பாத்தீங்கன்னா புகை பிடிக்காதவர்கள்ட்ட தான் அதிகமா புற்றுநோய் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் வந்து நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியலைசேஷன், நிறைய பேர் ஹை ரிஸ்க் என்விரான்மெண்ட்ல வேலை பார்க்கணும் இல்லையா, எஸ்பெஷலி ஸ்ப்ரே பெயிண்டிங், ஷிப் பில்டிங், ஷிப் யார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவங்களாம் ரிஸ்க் எல்லாம் ஹை ஃபார் லங் கேன்சர். அதையும் வந்து கவனத்துல வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஒரு காரணம் மட்டும் சொல்லி எதுக்கு லங் கேன்சர் அதிகமா ஆகுதுன்னு சொல்ல முடியாது, பல காரணங்கள் இருக்கு. இன்னொரு காரணம் வந்து இட்ஸ் ஏர்லி டயக்னோசிஸ் அஸ் வெல். முதல்ல இருந்த டெக்னாலஜி விட இப்ப டெக்னாலஜி பெட்டரா இருக்கிறதுனால நம்ம வந்து நுரையீரல் கேன்சரை சீக்கிரம் டயக்னோஸ் செய்ய முடியுது. ஸோ இந்த காரணம்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நான் ஸ்மோக்கர்ஸ்ல இப்ப தேர்ஸ் எ ட்ரெண்ட் ஆஃப் ரைசிங் லங் கேன்சர், அது வந்து யாபம் வச்சு.
0: சரி, இன்னும் பல முக்கியமான தகவல்கள், அதுவும் இந்த தலைப்பு சார்ந்த பல தகவல்களை மருத்துவர் நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. நேர்களே, உங்களுக்கும் கேள்விகள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சில கேள்விகள் சார்ந்து தெளிவு தேவைப்படலாம். உங்களுடைய கேள்விகளை இங்க பதிவு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வாங்க, அங்க நேரம் வந்துச்சுன்னு சொன்னா மருத்துவர் நிச்சயமா உங்க கேள்விகளுக்கான பதில்களை வழங்குவாரு. தொடர்ந்து டாக்டர் அனீஸ் அவருடன் நம்ம உரையாடுவோம், நீங்க வானொலி பக்கமா இருங்க. இப்ப ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
3: ஒலி 96 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் AYE நோர்மெண்டன் பார்க் எக்ஸிட் அங்கேயும், துவாசை நோக்கி செல்லும் PIE கிளெமண்டி அவென்யூ 6 எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகல் டெல்ஸ் வலையொலியில்.
3: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
2: மீலிசன் வலையொலிகளுடன் இடைந்து

0: காலை 8:23 விட்டது. உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியத்தை நீங்க எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களோட இணைஞ்சிருக்காரு டாக்டர் அனீஸ்.
1: ஆமா, உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு நீங்க பதிவிடலாம், அதுக்கு நேரம் இருந்துச்சுன்னு சொன்னா டாக்டர் பதில்களை வழங்குவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு சில பேஸ்புக் பாயலா ஒரு சில கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல வந்து பார்த்திபன் அவருடைய கேள்வி பக்கமா போகும். வணக்கம் டாக்டர், காலை வணக்கம். இருமல் அல்லது மூச்சு திணறல் இருந்தால் அது நுரையீரல் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க அதுக்கு சொல்லலாமே டாக்டர் உங்களுடைய கருத்தை.
2: வெரி குட் க்வெஸ்சன். அதாவது சிம்பிள் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ளூ வந்தாலும் உங்களுக்கு இருமல் இருக்கும், அதனாலயும் மூச்சு திணறல் வரலாம். ஆனாலும் பெரிய அபாயம் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ளூ அப்படின்னு வச்சுங்க. எப்போ நீங்கள் வந்து உங்கள் இருமலை பற்றி கவலைப்படணும்னா, ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் உங்கள் இருமல் போகலை அப்படின்னாக்கா, தட் இஸ் அ டேஞ்சரஸ் சைன். அதனால் அது ஏன் நம்ம இருமல் இருந்துக்கிட்டே இருக்கு. இருமல்ங்கிறது ஒரு நார்மல் பாடியோட ரிஃப்ளெக்ஸ். நம்ம பாடியில் கெட்டதை தூயமாக இருக்கிறத பாடி தூக்கி போடுற ரிஃப்ளெக்ஸ் பேர் தான் காஃப் ரிஃப்ளெக்ஸ். அதனால் காஃப் வந்து தப்பு கிடையாது. பல நாள் ஸ்மோக்கர் எடுத்தீங்கன்னா அவர் நிறைய காஃபி பண்ண மாட்டார், ஏன்னா அவருக்கு ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் போயிருக்கும். அதனால காஃப் ரிஃப்ளெக்ஸ் இஸ் நார்மல், இஸ் இன் எ ஹெல்தி பாடி, விச் இஸ் அ நார்மல் சைன். ஆனா பர்சிஸ்டன்டா காஃப் இருக்க கூடாது, விச் இஸ் அ பேட் சைன். அதுக்காக நீங்க வந்து போய் மருத்துவர் அவசியம் பார்க்கணும்.
0: சரி டாக்டர், வாட்ஸ்அப் வாயிலாக நீர் ரமேஷ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இப்ப புகைப்பிடிக்காதவர்களுக்கும் நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு.
2: எஸ், புகைப்பிடிக்காதவங்க டெஃபினட்டா புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. நான் வந்து புகைப்பிடிக்கிறது கிடையாது, எனக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கு இப்ப எனக்கு ஏன் புற்றுநோய் வருது அப்படின்னு கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து என்விரான்மெண்டல் ரீசன். இதுல ட்ரெண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல மோஸ்ட்லி பாதிக்கப்படுறது இந்த இப்போ இந்த காலகட்டத்தில் இஸ் மோஸ்ட்லி விமென், ஃபீமேல்ஸ். பெண்கள் தான் இதுல ரொம்ப பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சமீபத்துல தாய்வான்ல இதுக்கான ஒரு பெரிய ஸ்டடி ஒன்னு செஞ்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் 40 வயதிலிருந்து இன்ஃபேக்ட் 35 வயதிலிருந்தே அதிகமாக புற்றுநோய் வர ஆரம்பிக்குது. இதுக்கு சேம் என்விரான்மெண்டல் ரீசன்ஸ், ஜெனட்டிக் ரீசன்ஸ், பல காரணங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது வந்து இட்ஸ் அ பேட் ட்ரெண்ட். இதுல என்ன பியூட்டின்னா, நீங்க இஃப் யூ மானிட்டர் இட் அண்ட் ஸ்கிரீன் இட், உங்க சான்சஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் ஹை.
1: அதாவது வருமுன் காப்பதே சிறப்புங்கிற மாதிரி பரிசோதனை செய்து கொள்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? வணக்கம். புகைப்பிடிப்பவர்கள் அருகாமையில் இருப்பவர்களுக்கும் புற்றுநோய் வருவதற்கான சூழல் ஏற்படுமா? பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆமா சொல்லுங்க சொல்லுங்க டாக்டர்.
2: வாய்ப்பு ஜெனரல் பாப்புலேஷனோட அதிகம், ஐ அக்ரி. பட் அதுக்காக அது வந்து ஒரு பெரிய காரணமா, இட்ஸ் அ காசல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது கூட இருக்கிறதுனால ஸ்டாட்டிஸ்டிக்கலி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் வாய்ப்பு வர அதிகம். டெஃபினட்டா அதனால தவிர்ப்பது இஸ் வெரி குட். ஏன்னா பாசிவ் ஸ்மோக்கிங்லயும் தே இன்ஹேல் த சேம் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்னு சொல்லுவோம் நாங்க, ரைட்டுங்களா? சோ அதே இட் இஸ் மோர் ஆர் லெஸ் நியர்லி சேம் ஆஸ் த பிரைமரி ஸ்மோக், பட் த ரிஸ்க் இஸ் ஸ்லைட்லி லோவர், அவ்வளவுதான் தவிர. பட் அந்த ரிஸ்க் இருக்கதான் செய்யுது. அதனால பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் அந்த கும்பல் எல்லாம் தடுக்கிறது இஸ் பெட்டர்.
1: வீட்டுல புகைப்பிடிக்கிற பழக்கம் யாருக்காவது இருந்துச்சுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பமும் இதனால பாதிக்கப்படுவாங்க, அதை உடனடியா கைவிடுங்க அப்படிங்கறதுதான் மருத்துவர் சொல்ற பதில் இருந்து புரிய வருது இல்லையா?
0: ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பலரும் வந்து நம்ம நண்பர்கள் புகைப்பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க அருகாமையிலயும் நம்ம இருந்து அந்த அந்த காற்றை நம்ம சுவாசித்தோம் என்றால் நமக்கும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி டாக்டர், இப்ப நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான அந்த அறிகுறிகள் இருக்கு இல்லையா, இந்த அறிகுறிகள் வருவதற்கு முன்பே நமக்கு வந்து புற்றுநோய் இருக்கு அப்படின்னு தெரிவதற்கு ஏதாச்சும் வழி இருக்கா?
2: லங் கேன்சர் ஸ்கிரீனிங் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம நாட்டில் இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் மெச்சூர் ஆகல, மெச்சூர் ஆகிட்டு இருக்கு. இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் எல்லாரும் பயப்படுவாங்க, ஏன்னா ரேடியேஷன் அதிகம், டைம் அதிகம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சிடி ஸ்கேன் மாடல்ஸ் எடுத்தீங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு அபவுட் 2-3 செஸ்ட் எக்ஸ்ரேஸ், அவ்வளோதான் ரேடியேஷன். இந்த என்ன அட்வான்டேஜ்னா, இட் வில் டேக் அபவுட் 5 டு 10 மினிட்ஸ் லோ டோஸ் சிடி ஸ்கேன் என்று கூறுவார்கள். ஓகே, அது பண்றதுக்கு 5 டு 10 மினிட்ஸ், ரேடியேஷன் ரொம்ப கம்மி, பட் இட் கிவ்ஸ் யூ வெரி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால உங்க லங்கோட ஹெல்த் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு புற்றுநோய் இருக்கான்னு தெரியும். ஏர்லி ஸ்டேஜ் லங் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கண்டுபிடிப்பதற்கு தே டூ லங் கேன்சர் ஸ்கிரீனிங். நவ் இட் இஸ் அன் எஸ்டாப்லிஷ் பிராக்டிஸ் பல நாட்கள்ல. அது கூட they combine blood testing, புது புது blood biomarkers, molecular testing னு வந்திருக்கு. So இது வந்து is called personalized medicine னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்க குடும்பத்துல யாருக்காவது ஏற்கனவே லங் கேன்சர் இருக்கு, உங்களுக்கு 45 வயது ஆகுது, நீங்க ஒரு ஸ்மோக்கர் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா போய் ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும். இட்ஸ் காமன் சென்ஸ் இல்லைங்களா? சரி, நான் ஸ்மோக்கிங்கே பண்ணல, நான் ஸ்கிரீனிங் பண்ணணுமா அப்படின்னா நீங்களே கன்சிடர் பண்ணணும். நான் எங்க வேலை பாக்குறேன், ஹை ரிஸ்க் ஏரியால வேலை பாக்குறேனா, இல்ல என் ஃபேமிலியில ஏற்கனவே லங் கேன்சர் இருக்கா, இதெல்லாம் வந்து நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தென் யூ ஷுட் டெஃபினெட்லி கோ ஃபார் ஏர்லி ஸ்கிரீனிங்.
1: ஆக அந்த கேள்வி உங்க மனசுல இருந்துச்சுன்னா அதுக்கான பதில் மருத்துவ சொன்னதுல இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு உணர்வீர்களே. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. நுரையுரல் புற்றுநோய் அதை பத்தி நம்ம வந்து தொடர்ந்து விரிவா பேசிட்டு இருக்கோம். மருத்துவர் அனீஸ் நம்ம இணைந்திருக்காரு. நீங்க வானொலி பக்கமா இருந்தீங்கன்னா பேஸ்புக் லைவ் பக்கமா வந்து கூட பார்க்கலாம், நிகழ்ச்சி பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ நுரையீரல் புற்றுநோய் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பங்கள் AI, அதை பற்றி சொல்லுங்க.
2: முதல்ல ஒரு லேட்டஸ்ட் லோ டோஸ் சிடி ஸ்கேன் ஏற்கனவே சொன்னேன் நான். இப்போ அதுலேயே வந்து AI யூஸ் பண்ணி ஒரு சின்ன நாடியூலாக இருந்தால் கூட, அதாவது 5 மில்லிமீட்டர் அந்த மாதிரி ஃபைன் நாடியூலாக இருந்தால் கூட AI மூலியமாக ரீடிங் பண்ணி அதை சொல்லலாம். இது கேன்சராக இருக்கலாம், இது என்ன சான்ஸ் கேன்சரா இருக்கலாம், 15%, 20% அப்படி மாதிரி அப்படிங்கிற டேட்டா அந்த AI மெஷின்னே கொடுத்துருவோம் நமக்கு. ஸோ அதனால this gives a guideline vechingla, it's not the final thing but it gives a guideline. இத வெச்சு நம்ம என்ன பண்ணலாம், follow up பண்ணணுமா இல்ல definitely இதுக்கு ஏதாவது சிகிச்சை தேவையா அப்படிங்கற முடிவு எடுக்கலாம். So AI definitely gives you guidance. அதனால artificial intelligence will change how we look at lung cancer in the future அப்படினு வெச்சிங்களா. ஏனா முதல்ல எல்லாம் நிறைய காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. பட் இப்போ வந்து வித் தி அட்வென்ட் ஆஃப் AI டைமும் குறைச்சோ செலவும் குறைச்சோ. சோ ஐ திங்க் இன் தி ஃபியூச்சர் வி வில் டயக்னோஸ் லங் கேன்சர் வெரி ஏர்லி ஸ்டேஜஸ்.
0: உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி டாக்டர். இப்ப நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப ஆரம்பத்திலேயே இதை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது முழுமையா குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
2: எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் சிங்கப்பூர்ல எடுத்தீங்கன்னா, அதாவது லங் கேன்சர் இஸ் ஜெனரலி டிவைடட் டு 4 ஸ்டேஜஸ், ஸ்டேஜ் 1, 2, 3, and 4 சொல்லுவாங்க. 4 இஸ் வெரி பேட், 1 இஸ் வெரி குட். ஸ்டேஜ் 4ல கண்டுபிடித்தாங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 60 வருஷத்துல ஸ்டேஜ் 4ல சர்வைவல் ஃபார் 5 இயர்ஸ் இஸ் அபவுட் 5 to 10%. நுரையீரல் புற்றுநோய் வந்துச்சுனா பழைய தமிழ் படம் மாதிரிதான், டெஃபினட்டா செத்துருவீங்க அப்படின்னு ஒரு ஐடியா.
0: பட்
2: நவ் இஸ் டிஃபரெண்ட், நவ் இஸ் டிஃபரெண்ட்,
0: மாறி இருக்குன்னு சொல்ல வரீங்க.
2: டெஃபினட்டா மாறி இருக்கு. இப்போ இஃப் யூ டயக்னோஸ் யுவர் செல்ஃப் இன்டு ஸ்டேஜ் 1 லங் கேன்சர், your chance of survival, 5 years survival is close to 80-85%.
0: இப்போ ஆரம்பத்திலேயே நாம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினாக்க நம்ம
2: கண்டுபிடிச்சினா
0: குணமடைவதற்கு 80-85% விழுக்காடு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிறீங்க.
2: டெஃபினெட்லி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2க்கு ரெண்டுமே சர்ஜரி தேவை. சர்ஜரி என்னைக்கு சர்ஜரி அப்படிங்கிற வார்த்தை வருதோ லங் கேன்சர்ல, அப்பனா உங்க சான்சஸ் ஆஃப் ட்ரீட்மென்ட் அண்ட் கியூர் இஸ் ஹை. அதனாலதான் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2க்கு சர்ஜரி இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ ஸ்டேஜ் 3 and 4 போனீங்கன்னா, அதுக்காக டசன் மீன் தட் இட் இஸ் பேட். இந்த காலகட்டத்தில் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட், அட்வான்ஸ் கீமோதெரப்பி இருக்கு, அதுக்கான மெடிசின்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் லிவ் குவைட் லாங், பட் இட் இஸ் அ டஃப் ஜேர்னி, பட் யூ ஹாவ் டு டேக் இட். அண்ட் அபவுட் த டெக்னாலஜி இஸ் டெஃபினெட்லி அவைலபிள்.
1: இப்ப நீங்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லும் போது ரோபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிற அந்த தகவல் அப்பப்ப அடிபடும், அத பத்தி சொல்லுங்களேன், அதுல நன்மைகள் எப்படி இருக்கு அப்படின்னு.
2: ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் சர்ஜரி ஃபார் தி செஸ்ட், லங் கேன்சருக்கு மட்டும் இல்ல, சர்ஜரி அந்த செஸ்ட் பாத்தீங்கன்னா, செஸ்ட்ல பெரிய கட்டு இருக்கும், ஒரு 8-10 சென்டிமீட்டர் அளவு கட்டு இருக்கும். அதுல இருந்து கியூர் ஆகி நீங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 5-7 நாள் ஆயிரும். அதுல இருந்து ஹீல் ஆகி வரதுக்கு ஒரு 2-3 மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை மாத்தி வீடியோ அசிஸ்டட் சர்ஜரின்னு வந்துச்சு. அதுல இருந்து அதுவும் சின்ன கட் தான், ஆனா ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் பார்த்து ஆபரேஷன் செய்யறது. இப்ப வந்துருக்கிற ரோபாட்டிக் சர்ஜரி இப்ப இல்ல, இதுவும் வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆயிடுச்சு. சோ வி டூ ஆபரேஷன் த்ரூ ஸ்மால் கட்ஸ். ஒரு ஒரு கட்டும் கிட்டத்தட்ட 8 mm தான், 3-4 கட்டு இருக்கும். ஆபரேஷன் வந்து will take lesser time, less bleeding, less post-operative pain சொல்லுவாங்க. And patients go home in about 2 days. They totally recover from surgery in about a week. So வேலை பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் patients are getting younger வேற or very old. You don't want to, அவங்களுக்கெல்லாம் பெரிய கட் இருந்தா ஒத்து வராது. ஒரு நான் வந்து ஒரு 80 வயசு ஒரு பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணேன், அவர் 3வது நாள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார். ஸோ இதே வந்து பழைய டெக்னாலஜி இருந்தால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபாடிக் சர்ஜரி. ஸோ இட்ஸ் அன் அட்வான்ஸ் பிளாட்ஃபார்ம் வித் ஹை சேஃப்டி மார்ஜின் சொல்லுங்க.
0: ஒரு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நுரையீரல்களுக்கு சிகிச்சை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நெஞ்சை பிளந்து அவங்க வந்து சிகிச்சை செய்வாங்க, எலும்பெல்லாம் உடைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இயந்திரங்களை வைத்து நாம வந்து சிகிச்சை செய்யும் பொழுது அது வந்து இன்னும் சீக்கிரமாக செய்ய முடியுது. அந்த சிகிச்சைய சிறப்பான முறையிலயோ நம்ம அந்த சிகிச்சைய வந்து கையாளலாம்.
1: டாக்டர், அடுத்ததா சின்ன தம்பி அப்படிங்கிற நேரம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வணக்கம், உணவு முறைகள் நுரையீரலால் பாதிக்குமா, நுரையீரலை பாதிக்குமா, அதை பற்றி கூறுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு.
2: டஃப் க்வெஸ்சன்.
1: ஏன் சொல்றீங்க?
2: ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறது இந்தியன் கம்யூனிட்டிக்கு, அதனாலதான் அது ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஒரு நுரையீரல் சர்ஜரியில இருந்து ரிகவர் பண்றவங்க யூஸ்வலி தே வில் கிவ் ஹை ஃபேட் கண்டென்ட் புரோட்டீன். ஏன்னா எஃபிஷியன்சி ஆஃப் பிரீதிங்ல வந்து த ஃபேட் கொடுக்கற எனர்ஜி கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க இஸ் டிஃபரண்ட். பட் இன் ஜெனரல் ஒரு பர்டிகுலர் ஃபுட் மட்டும் இஸ் நாட் இன்வால்வ் இன் த பிரீதிங் திங். பிரீதிங்க்கு வந்து டெஃபினட்டா உங்களுக்கு என்ன தேவைன்னா எனர்ஜி தேவை, அவ்வளவுதான். அந்த எனர்ஜி பண்ணணும். டயட்டிங் அப்படின்னு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் டயட்டிங்ல வந்து 8 மணி நேரம் தூங்குறது. அது ஏன்னா பாடியில நீங்க தூங்கும் போதும் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ற ஒரே மெக்கானிசம் வந்து நீங்க சுவாசிக்கிறது தான். நீங்க ரெஸ்ட்ல இருந்தா கூட உங்க பாடி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 800-1000 கலோரி செலவு பண்ணிடும். எதுக்கு? பிரீதிங் மத்த மெக்கானிசம்னால. சோ அதை யாபம் வச்சுக்கிறேன். அதனால there is not a particular diet which affects breathing, but there will be some high fat food which will give you high energy coefficient which may not necessarily be good in vachingla. So anala normal diet should be okay. There is no particular diet which will affect you.
0: Samaseerana unavu palaka valakangala neenga meerkondale podum ungalaoda aarokyam sirappaga irukum. Kripa ungalaoda nurai eeralgalin aarokyatha neenga paadhukathidalam appadina doctor surkama sollitar.
1: Avar sonnadhile enakku romba pidichirundha or thagavil enna na thoongu bodhu kuda sirappa yenga வேண்டிய ஒரு பகுதின்னு சொன்னா அது நுரையீரல். அப்போ அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அதை பார்த்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா?
0: ஆமா, ஏன்னா நம்ம சிறுநீரகங்கள், நம்மளுடைய குடற்பகுதி, வயிற்று பகுதி, இவற்றுக்கு தான் நம்மளுடைய இருதயம், இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதிக கவனம் செலுத்துறோம். ஆனா நுரையீரல்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
2: நுரையீரல் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பாடி. அதுல என்ன ஹிடன்னா வி டோன்ட் நோட்டீஸ் இட். எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் எதுக்கு போறேன், ஹார்ட் செக்அப் போறேன், நான் கிட்னி செக்அப் போறேன், நான் பிரெயின் செக்அப் போறேன்னு சொல்லுவாங்களே தவிர யாருமே நான் நுரையீரல் செக்அப் போறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ தே டேக் இட் ஃபார் கிராண்டட். என்ன எங்களை பொறுத்தவரை எங்க ஃபீல்ட்ல நாங்க சொல்றது த மோஸ்ட் அபியூஸ்ட் ஆர்கன் இன் த பாடி. ஏன்னா உங்களை அறியாமலேயே உங்க நுரையீரல் உங்களுக்காக டெய்லி போராடி கொண்டு இருக்கிறது. ஏன்னா நீங்க வாழும் சிச்சுவேஷன், என்விரான்மெண்ட் அதை வந்து இட் மேக்ஸ் இட் ஹேப்பன். அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால அவ்வளோ உங்களுக்கு டிஃபென்ஸ் கொடுக்குற ஒரு ஆர்கனை நீங்க எல்லாம் பாதுகாத்துக்கணும், விச் இஸ் வெரி சிம்பிள் பை டூயிங் டீப் ப்ரீதிங் எக்ஸசைசஸ். ஃபாலோ traditional நம்ம traditional la neenga pathina you have a lot of good exercises in yoga to learn deep breathing. பிளஸ் இன் தை சி அப்படிங்கிற ஆர்ட்லயும் யூட் ஹாவ் டீப் பிரீதிங் எக்ஸசைசஸ் ஸோ தே ஆர் வெரி சிம்பிள் இஃப் யூ கோ டு த வெப்சைட்ஸ் யூ வில் ஃபைண்ட் தே ஆர் வெரி சிம்பிள் அண்ட் யூ கேன் யூ ஷுட் ப்ராக்டிஸ் டெய்லி மார்னிங்
0: இணையத்துல வந்து நிறைய தகவல்கள் இருக்கின்றன காணொளிகளும் இருக்கின்றன சுவாச பயிற்சிகள் நீங்க வந்து மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய நுரையீரல்கள்
1: நுரையீரலையும் சிறப்பா இருக்கும் மூச்சு பயிற்சி நம்ம மேற்கொள்ளும் போது இப்ப நுரையீரல் பரிசோதனைகளுக்கு போகிறது முக்கியம் நீங்க சொன்னீங்க ஒரு சராசரி மனிதர் இத எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை செய்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க பரிந்துரைப்பீங்க
2: இதுலயும் நுரையீரல் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதாவது ஒரு நீ ஓகே நீ கான்செப்ட் ஆஃப் ஸ்கிரீனிங் நீ ஸ்கிரீனிங் போறோம்னு நினைச்சீங்க ஸ்கிரீனிங் போறீங்கன்னு வச்சுங்க அதுல ரெண்டு இருக்கு ஒன்னு நீங்க வந்து புற்றுநோய்க்காக பார்க்கலாம் ரெண்டாவது உங்க லங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலா வந்து நீங்க வருஷம் வருஷம் போகிறதோட ஃபர்ஸ்ட் டைம் லெட் அஸ் சே ஒரு ஏஜ் ஆஃப் 40 நீங்க போய் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இஃப் எவ்ரி திங் இஸ் ஓகே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல Unless and until there is a change, நீங்க போய் அதுக்கப்புறம் புகைப்பிடித்தாலோ அதர்வைஸ் யூ ஆர் இன்வால்வ் இன் அ வெரி மேஜர் ஆக்சிடென்டோ அந்த மாதிரி இருந்தா தான் தேவையே தவிர இஃப் இட் இஸ் நார்மல் 5 ஆண்டுகளுக்கு இங்க எதுவும் தேவையில்லை உங்க நுரையீரல் வந்து இஸ் குவைட் அ டஃப் ஆர்கன் and is also quite a resilient organ nu solvanga so adanal neenga adikadi neenga poi adukaga screening pannanum appdin kaas selav pannatha it's quite reasonable
1: ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமா இருந்தா தன்னால நுரையீரல் சிறப்பா செயல்படும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரியுது ஒன்றை செய் நன்றி செய் அதுவும் இன்றை செய்னு சொல்றது போல இன்னைக்கே போய் பரிசோதனை செய்து கொள்ளுங்க உங்களுடைய நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்க நேர்களே டாக்டர் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட ரொம்ப பொறுமையா அதே நேரத்துல கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பா பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி
0: நன்றி டாக்டர் அனீஸ் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி நுரையீரல் ஆரோக்கியத்தை பத்தி நம்மோட உரையாடி இருந்தாரு டாக்டர் அனீஸ் அகமது அவருடைய குறிப்புகளை நீங்க கேட்டிருப்பீங்க அவர் சொன்ன ஆலோசனைகள் உங்களை வந்து சென்றடைஞ்சிருக்கோம் நீங்க நல்லா உள்வாங்கிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் நுரையீரல்கள் நம்ம உடல்லயே ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அதை வந்து அலட்சியமா எடுத்துக்காதீங்க
1: நேரம் இப்பொழுது 8:40 ஆகிவிட்டது
3: போக்குவரத்து நிலவரம்
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல குறிப்பாக நோக்கி செல்லும் வழியில் அங்கே கிளெமென்டி சாலை அந்த பகுதிக்கு பிறகு விபத்தில் இருந்துள்ளது PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் BKEக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகியுள்ளன CTE SLE செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட் அங்கே போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது
0: போக்குவரத்து நிலவரம்

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ்லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசு, தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்

0: கமல்ஹாசன் சித்ரா சேர்ந்து உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க.
1: நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி ரோடு இருக்கு, பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. வாகனங்கள் பழுதாகி உள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE பயலேபார் ரோடு இருக்கு, பிறகும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKE க்கு பிறகும் போக்குவரத்து நிலவரம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு அங்க பாடல் ஒலித்தது. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உன்னிமேனன் ஸ்வர்ணலதா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: தொண்ணூறுகளை வந்த பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. 10 மணி வரைக்கும் பாடல்களை நாம கேட்க போறோம் வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில. சுவாரஸ்யமான தகவலும் இடம்பெற போகுது. அதே நேரத்துல சமூக ஊடகத்துல நீங்க பார்க்க வேண்டிய காணொலி என்ன, அதை பத்தி நாங்க சொல்ல போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இது ஒலி 9:08
0: பரவசம்.

0: மகன் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: வணக்கம், என் பேர் ப்ரீஷா. இந்த வானொலி பயிலரங்கில் நான் வானொலியில் எப்படி பேசுவது என்று கற்றுக்கொண்டேன். மேலும் வானொலி செய்திக்காக தகவல்களை சேகரித்து தொகுத்து வழங்குவதை கற்றுக்கொண்டேன். பயிலரங்கில் எனக்கு பிடித்த அங்கம் வானொலி ஒளிபரப்பு அறையில் இருந்து பேசும் அங்கம் ஆகும். அந்த அங்கத்தில் நாங்கள் செய்தி தகவல் சேகரித்து அதை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு பயிலரங்கில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை Inn 1 Stars Avenue Miracle. அலிபர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33888-633-33888.

0: வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இசைஞானி இளையராஜாவின் இசையில் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு அங்க பாடல் ஒலித்தது. மனோ எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு பாம்பே திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ஏ ரஹ்மானின் இசையில் ஹரிஹரன் ஸ்வர்ணலதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
0: அடுத்து உங்களுக்காக இடம்பெற போகுது இந்த பாடல்.
2: திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் புஷ்பவனம் குப்புசாமி சௌமியா பாடியிருக்கும் பாடல இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோம்.
0: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. CTEAYE செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட், அதோடு AYE செல்லும் அதே வழியில் ஹேவ்லாக் சாலை எக்ஸிட், இவ்விடங்களில் போக்குவரத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: தினம் பார்க்கினை
1: உங்களுக்கு தெரியுமா? உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளின் சுவாரஸ்யமான தகவல்களை நாங்க உங்களுக்கு இப்ப வழங்க இருக்கோங்க.
2: கிறிஸ்டியானோ ரொனால்டோ இதுவரைக்கும் 5 உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள்ல விளையாடி இருக்காரு. ஆனா ஒரு முறை கூட நோக்கா சுற்றுல அவர் கோல்கள் புகுத்தியதே இல்ல அப்படின்னு புள்ளி விவரங்கள்
1: சுட்டுது. ஆக அதிகமாக உலக கிண்ண கார்பந்து போட்டிகளை வென்ற நாடு எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரேசில் தான். பிரேசில் 5 முறை உலக கிண்ண கார்பந்து போட்டிகளை வென்றிருக்காங்க.
2: இதே பிரேசில் 1930 தொடங்கிய உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்காங்க. இந்த சாதனையை படைத்திருக்கிற ஒரே நாடு பிரேசில்.
1: பிரேசிலை பத்தி சொல்லணும்னா பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன. இன்னொரு தகவலும் இருக்குங்க.
2: உலக புகழ் பெற்ற கார்பந்து விளையாட்டாளர் பெலே. கார்பந்துன்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர ஒரு சில பேர்கள்ல இவரும் ஒருத்தர்.
1: ஆமா,
2: அப்படிப்பட்ட பெலே தான் உலக கிண்ண இறுதி போட்டியில விளையாடிய ஆக இளைய விளையாட்டாளர். வெறும் 17 வயதுல அவர் உலக கிண்ண இறுதி போட்டியில விளையாடி கோல் புகுத்தி அந்த கோப்பையை வென்று சாதனை படைச்சாரு. இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: உங்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
1: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
0: வேலை
1: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
2: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628@adaptivepay.com.sg. ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
3: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் 1,600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: இது வணக்கம் சிங்கே.

0: மாடி மொட்டானக்கிளியே அச்சான தொட அச்சான சுமானிக்கிளியே அவானகில அவானகில அவானகில அவானகில அவானகில அவானகில அவானகில அவானகில அவானகில அவானகில அவானகில அவானகில
1: சஜினி
0: பாடிட்டு இருக்காங்க நேரத்துல பாடுறது அவங்களுடைய பழக்கம். ஆனா இந்த இடத்துல அவங்க பாடினதுக்கான விளக்கம் என்னவென்றால்,
1: நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாடலுக்கு நடனம் ஆடி இருக்கோம். 90s வைப்ஸ் நாம கொஞ்சம் ஃபீல் பண்ணி இந்த பாடலுக்கு அபிநயம் பிடிச்சிருக்கோம்.
0: இந்த காணொளி உங்களுக்காக இன்ஸ்டாகிராம், டிக்டாக், பேஸ்புக் ஆகிய தளங்கள் இருக்கு. @only968fm இன்னைக்கே பின்தொடருங்க, காணொலிகளை பாருங்க, உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வாரி வழங்குங்க.
1: சரி, இப்ப வாங்க தங்கவலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: வணக்கம் சிங்கை.

0: பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில சுஜாதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் நாம இந்த இரண்டு பாடல்களை கேட்க போறாங்க.

0: நேருக்கு நேர் ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக பாடல்கள்
1: ஒலிக்கவிருக்கின்றன.
0: விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. MCEA நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்தை தவிர்க்கவும். போக்குவரத்து நிலவரம்.

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா
0: விக்ரம் இல்ல இல்ல இல்ல கமல் ஹாசன்
2: ரஜினிகாந்தின்
0: நடிப்பில் வெளியாக இருக்கும் தலைவர் 173 இந்த திரைப்படத்தை கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ரஜினி கூட சேர்ந்து இன்னொரு திரைப்படத்துல அவரு நடிக்கிறாரு.
2: இதுக்கிடையில ஸ்ருதி ஹாசன் அவங்க ஒரு கதையை எழுத போறதாகவும் அந்த கதையை ஹாலிவுட்ல ஒரு ஆங்கில படமா எடுக்க போறாங்க அப்படின்னு, அதுல கமல்ஹாசன் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு வதந்திகள் வெளிவந்திருக்கு.
0: அதோட ரொம்ப புகழ் பெற்ற இந்திய திரைப்படம் கல்கி 1898 AD இந்த திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான முக்கிய காட்சிகள்ல நம்ம கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
1: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.
3: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: பாரம்பரியம் மிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
1: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
0: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற ஆறு விதமான குழம்புகளோடு அட்டகாசமான சாப்பாடு,
1: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
0: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
1: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
2: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜோயாலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: ஜோயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு உலகக்கிண கால்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் சிங் லைஃப், a better way to financial freedom, McDonald's, Cycle and Carriage Kia, மற்றும் Feel it all with Coca-Cola.
5: வணக்கம்.

0: 9:52 ஆகிவிட்டது. விபத்து நேர்ந்துள்ளது. AYEMCE செல்லும் வழியில் கிளமெண்டி சாலைக்கு பிறகு முதல் தடத்தில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் BKEக்கு பிறகும், BKEயை நோக்கி செல்லும் KJE சுவாச்சுகாங் வே அந்த பகுதிக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜினை.
1: ரவி, சமீபத்துல நான் ஒரு தகவலை படிச்சிருந்தேன். அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2030 பெரும்பாலான பெண்கள், குறிப்பா 25 வயதிலிருந்து 45 வயதிற்கு உட்பட்ட பெண்கள், அவங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் இருக்க மாட்டாங்க, அதாவது ஒரு ஆணோட சேர்ந்து எந்த ஒரு துணையோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. ஸ்டான்ஃபோர்ட் ஆய்வாளர்கள் இதற்கு மேன் கீப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தெரியுமா? இப்ப பெரும்பாலான நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து அவங்க வந்து ஒரு தம்பதியரா இருக்காங்க, ஆனா அந்த இமோஷனல் லோடு இருக்கு இல்லையா, எதை எப்ப செய்யணும், அந்த ஆண் இப்படி இருக்காரா அப்படி இருக்காரான்னு பார்த்து பார்த்து செயல்படுறது எல்லாமே அந்த பெண்ணோட தலையில தான் விழுது.
0: உணர்ச்சிகள் எல்லாத்தையும் அவங்க அப்படியே
1: உணர்ச்சிகள் எல்லாத்தையும் நாங்க வந்து சுமந்து கொள்ளணும் இப்படின்னு எல்லா வேலையும் நாங்களே செய்யறப்ப, அப்ப ஆண்கள் நீங்க எதுக்கு தேவை அப்படின்னு பெண்கள் கேக்குறாங்களாம்.
0: நியாயமான கேள்விதான். இத பத்தி நாளைக்கு நம்ம விரிவா உரையாடுவோம். வணக்கம் சிகை நிகழ்ச்சியை நாளைக்கு உங்களுக்காக வழங்க வந்துருவோம். சஜினி,
1: ரவிஜி,
0: நாளை சந்திப்போம். பாய்.

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. மலேசியாவின் பாஸ் கட்சி பர்சத்து கட்சியுடனான கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. மலேசியாவின் எதிர்தரப்பு கூட்டணியான பரிக்கதா நேஷனலுக்கு முக்கிய தூண்களாக அவ்விரு கட்சிகளும் இருந்தன. கட்சியின் முடிவு குறித்து பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹதி அவாங் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் அடுத்த பொதுத் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமைக்காக பாஸ் கட்சி ஒரு புதிய அரசியல் கூட்டணி குறித்து பரிசீலிக்கும் என்றார் அவர். ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நிறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவை அவ்வாறு செய்வதாக கூறின. ஈரானிய விமான நிலையங்கள் சேவைகளை மீண்டும் தொடங்கும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்றும் தற்போதைக்கு பொதுமக்கள் வேலைக்கு திரும்பலாம் என்றும் இஸ்ரேல் சொன்னது. எனினும் லெபனானில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்ந்தால் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று தெஹரான் எச்சரித்துள்ளது. லெபனானில் நடைபெறும் இஸ்ரேலிய நடவடிக்கையுடன் போர் நிறுத்தத்தை தொடர்புபடுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு வலியுறுத்தியுள்ளார். லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு நேரடி அழைப்பு விடுத்துள்ளார். ராணுவ தீர்வு இஸ்ரேலுக்கு ஒருபோதும் பாதுகாப்பு தராது என்று அவர் சொன்னார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் இணக்கம் எட்டப்படும் வரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை சந்திக்கப் போவதில்லை என்று திரு அவுன் சொன்னார். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தொடரும் பகைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அது நியாயமான நிலைத்திருக்கக்கூடிய அமைதிக்கு வழியமைக்கலாம் என்றார் லெபனானிய அதிபர். அனைத்துலக அணுவாயுத எரிசக்தி அமைப்பின் தலைவர் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஈரானை கேட்டுக் கொண்டுள்ளார். ஓராண்டிற்கு முன்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு வீசி தாக்கிய இடங்களில் விசாரணையை தொடங்க அது ஏதுவாக இருக்கும் என்றார் திரு ரஃபாயல் கிராசி. தாக்குதல்களில் அணுவாயுத தளங்களுக்கும் அங்கு வைக்கப்பட்டிருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்திற்கும் என்ன ஆனது என்பது குறித்து ஈரான் அமைப்பிடம் இன்னும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்ட தாக்குதல்கள் யுரேனியத்தை செறிவூட்டும் நிலையங்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தின. எனினும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக நம்பப்படுகிறது. தென் பிலிப்பீன்ஸில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. மெண்டனாவ் தீவில் உள்ள ஜெனரல் சான்டோஸ் நகரில் 7.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது. 460 மேற்பட்டோர் காயமுற்றனர் என்றும் நால்வரை இன்னும் காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேடல் மீட்பு பணிகள் இன்று 2வது நாளாக தொடர்கின்றன. நிலநடுக்கத்தின் காரணமாக பல இடங்களில் மின்சாரமின்றி மக்கள் தவிக்கின்றனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அனைத்து ஆதரவும் வழங்க தயார் என்று மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். பியாங்யாங்கிற்கு 2 பயணம் மேற்கொண்டிருக்கும் அதிபர் ஷி இருதரப்பு உறவுகளில் இது வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனை என்றார். இருதரப்பின் அரசுரிமை, பாதுகாப்பு, வளர்ச்சி ஆகியவற்றை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இருதரப்பு உறவை புதிய அத்தியாயத்திற்கு இட்டுச் செல்ல தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக வடகொரிய அரசாங்க ஊடகமான KCNA தெரிவித்தது. உக்ரைனின் வடகிழக்கு கர்கீவ் பகுதியில் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் 3 மாண்டனர். ரஷ்ய எல்லைக்கு அருகே நடந்த மற்றொரு தாக்குதலில் 6 காயமுற்றனர். ரஷ்யா மேற்கொண்ட அந்த தாக்குதலில் ஒரு கட்டடம் சேதமடைந்தது. நகரின் பல இடங்களில் தீ மூண்டது. லண்டனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்து உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நாடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் நடந்தன. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தலைவர்களை திரு ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார்.
உலக கிண்ண கார்பந்து போட்டிகளுக்கு இன்னும் ஒரு சில நாள்களே எஞ்சியுள்ளன. மெக்சிகோவில் தொடரும் போராட்டங்கள் போட்டிகள் அமைதியான முறையில் நடைபெறுமா எனும் கவலையை அதிகரித்துள்ளன. எனினும் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ள தொடக்க நிகழ்ச்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷேன்பாம் உறுதியளித்துள்ளார். அங்குள்ள ஆசிரியர் சங்கம் கூடுதல் சம்பளம் ஓய்வூதியம் கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. தங்கள் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்காவிட்டால் மெக்சிகோவிற்கும் தென்னாப்பிரிக்காவிற்கும் இடையே நடக்கும் முதல் ஆட்டத்தின் போது ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்போவதாக ஆசிரியர்கள் எச்சரித்தனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

வந்தாச்சு உங்களுடைய ஆனந்த மாரபம் நிகழ்ச்சி. அவங்க காலை 10 மணில இருந்து பிறப்புகள் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு நிகழ்ச்சி நான் வழங்க வந்துட்டேன். ஹலீமா அஸ்மா, என்னது இன்றைக்கு ஒரே ஒரு குரல் தான் கேக்குது அப்படின்னு உங்கள பல பேர் யோசிக்கலாம். இப்பதானே இருவரும் ஒன்னா சேர்ந்து படைக்க ஆரம்பிச்சீங்க, அதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு ஆகலைங்க. நம்ம காதல் ஒரு சின்ன மருத்துவ விடுப்புல இருக்காரு, நம்பிக்கை இருக்கு நாளைக்கு அவர் திரும்ப வந்துருவாரு அப்படின்னு ஒன்னா சேர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி நாங்க வழங்குவோம். சரி, உங்களுக்கு இந்த நாள் எப்படி ஆரம்பிச்சிருக்க, சிறப்பான முறையில ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு நம்புறேன். ரொம்ப சூடா இருக்குதுங்க, குளிச்சுட்டு வெளியே வந்தாலே குப்பிடு வேர்க்குது, அதனால நல்லபடியாக தண்ணீரா இருந்துங்க, கூலிங் வாய்ப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப வேர்வையா இருக்கும் போது மூடம் இருக்காது வேலையை செய்யறதுக்கு. என்னடா இது, இப்பதான் குளிச்சுட்டு வந்தோம், அதுக்குள்ள வேர்க்குது, இப்ப வெளியே போகணும், நடக்கணும் காருக்கு அல்லது பேருந்துக்கு, ரயிலை எடுக்கணும், இங்க இருந்து வீட்ல இருந்து ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தத்துக்கு போகிறதுக்குள்ள 2.4 கிலோமீட்டர் ஓடிய ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். அதனால நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்க, தண்ணீர் அருந்துங்க, ரொம்ப முக்கியம். சரியா? சரி, ஏன் இந்த ஜூன் மாதம் இவ்வளவு கடுமையான வெயிலா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அதற்கு முக்கிய காரணமே இந்த எல்நினோ பருவநிலை. எல்நினோ பருவநிலை நிகழ்வு ஏற்படும் சாத்தியம் 80% அப்படின்னு உலக வானிலை ஆய்வக அமைப்பு தெரிவிச்சிருக்கு. இதனாலதான் கடுமையான வானிலை நிகழ்வுகள் ஏற்படுது. இந்த பசிபிக் பெருங்கடல் இருக்குது இல்லையா, அந்த பெருங்கடலின் மேற்பரப்பு வழக்கத்திற்கு மாறா ரொம்ப சூடா இருக்கிறதுனாலதான் இந்த எல்நினோ ஏற்படுது. பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு ஏன் ரொம்ப முக்கியம்னா, அது உலகளாவிய வெப்பநிலையையோ மழை பெய்யும் போக்கையும் பாதிக்கும். இந்த எல்நினோ நம்ம ஒண்ணு செய்ய முடியாதுங்க, அது இயற்கையா ஏற்படக்கூடிய வானிலை மாற்றம். 2 முதல் 7 ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஏற்படும். ஆனா இந்த எல்நினோ பருவநிலை 9 முதல் 12 மாதம் வரை நீடிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள்ள எல்நினோ ஏற்படும் சாத்தியம் கிட்டத்தட்ட 90% வானிலை ஆய்வக அமைப்பு கூறியிருந்தது. இதனால கடும் மழை, மோசமான வறட்சி, வெப்ப அலை இவையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு.

பண்றீங்க, அதனாலதான் வெளியே போகும்போது நீங்க குடைகளை எடுத்துட்டு போகணும், தண்ணீர் பாட்டிலை எடுத்துட்டு போகணும், இது எல்லாமே உங்க கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரி வாங்க இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அங்க கார்த்திக் ஹரிணி கொண்டு வரும் பாடல் ஹரிஷ் ஜெயராஜுடைய இசையில வந்துகிட்டு இருக்கு. ஆதவன் படத்துக்காக தொடர்ந்து வாடலி பக்கமா இணைச்சிருங்க. இது உங்க ஆனந்தம் அரபம்.

0: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தும் நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
0: தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40 மடங்கான கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள் இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
4: சிரங்கன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமீ சைவ உணவகம்.
5: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
6: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
7: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
6: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
8: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
9: Hollywood.

0: என்ன யோசிக்க வச்சதை கண்டிப்பா உங்களையும் சிந்திக்க வைக்கும். இப்ப ஒரு நாள் நம்ம ஈரச்சந்தைக்கு போகிறோம், அங்க நிறைய மீன்கள் இருக்கதை கடந்து போகிறோம். அங்க நம்ம சென்றது மற்ற பொருள்களை வாங்குறதுக்காக இருக்கலாம், மளிகை பொருள்களை வாங்குறதுக்காக இருக்கலாம், மீன் வாங்காம நம்ம வந்திருக்கலாம். ஆனா நம்ம மேலையும் அந்த மீன் வாடை வருவதற்கு அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல நீங்க வாசனை திரவிய கடைக்கு போறீங்க, பல மணி நேரம் அங்க இருக்கீங்க, ஆனா எந்த ஒரு வாசனை திரவியமும் நீங்க வாங்கல. ஆனா நீங்க வெளியே வரும்போது உங்க ஆடையிலேயும் அந்த நறுமணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க வாங்காம இருந்தாலும், வாசனை திரவியம் நீங்க அடிக்காம இருந்தாலும், உங்க மேலையும் வாசனை வரும். ஏன்னா அந்த கடையில நீங்க பல மணி நேரம் நின்று இருந்தீங்க இல்லையா? இதை எப்படி நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தலானா, புறம் பேசுறவங்க கூட நீங்க அடிக்கடி ஒவ்வொரு நாளும் இருந்தீங்கன்னா, நீங்களும் உங்களை அறியாம மற்றவர்களை பத்தி புறம் பேச ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்போதுமே நன்றி உணர்வோட இருக்காங்க, அன்பா நாலு வார்த்தை பேசுறாங்க, ரொம்ப நேர்மறையான சிந்தனையோட எப்போதுமே பேசுறாங்க, அவங்க கூட நீங்க இருக்கீங்கன்னா ஒரு நாள் நீங்களும் நேர்மறையா பேச ஆரம்பிப்பீங்க. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் நீங்க வளர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க யார் கூட சுத்தி இருக்கீங்க, யார் கூட எப்போதுமே இருக்கீங்க என்பது ரொம்ப முக்கியங்க. அது உங்களுடைய வாழ்க்கையின் வெளிப்பாட அனுபவத்தையே தலையெழுத்த கூட மாத்தலாங்க.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: சமூக ஊடகத்தை பாதுகாப்பாக பயன்படுத்த அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படக்கூடும் பிரதமர் லாரன்ஸ் வாங் அண்மையில கூறியிருந்தாரு. தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஸ்கிரீன் ஸ்மார்ட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் எனும் தேசிய இயக்கத்தை அறிமுகம் செய்துள்ளது. இவ்வாண்டுக்கான தேசிய குடும்ப விழாவின் இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து பிரதமர் வாங் உரையாற்றியிருந்தாரு. சரி, ஸ்கிரீன் ஸ்மார்ட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் அப்படின்னா ஆரோக்கியமான திரை நேரம், முடிஞ்சா திரை நேரத்தை குறைச்சிருங்க, குடும்பத்தோட குறிப்பா உங்க பிள்ளைங்களோட நேரம் செலவழிங்க, ஒன்னா எல்லாரும் மேசையில உட்கார்ந்து சாப்பிடும் போது டின்னர் எல்லாமே எடுக்கும் போது கைபேசிய பயன்படுத்தாதீங்க, இந்த திரை நேரத்தை நீங்க எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்துங்க அப்படின்னு பிரதமர் லாரன்ஸ் வாங் குறிப்பிட்டு இருந்தாரு. இப்ப புதுசா ஒரு போர்ட்டல் கூட நமக்கு இருக்குதுங்க, bscreensmart.gov.sg. இந்த இணைய பக்கத்துக்கு சென்று உங்க பிள்ளைகளுடன் நீங்க எந்தெந்த நடவடிக்கைகள்ல ஈடுபடலான்னு 3 வயது பட்டியல பிரிச்சிருக்காங்க. 0 to 6 ஆறு வயது பிள்ளைகள், 7 to 12 பிள்ளைகள், 13 வயதினர், 13 to 18 உட்பட்ட மாணவர்கள் பிள்ளைகள், அவங்களுக்கு எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு 3 பிரிவுகளா ரொம்ப அழகா இந்த இணையதளத்துல பிரிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிகள், பயிலரங்குகள், குடும்பமா சேர்ந்து நீங்க போய் பங்கெடுக்கலாம், அதற்கு பதிவு செய்யலாம். சரி நீர்கள், நீங்க என்ன செய்யறீங்க உங்க பிள்ளைகளுடைய திரை நேரத்தை குறைக்கிறதுக்கு? சில பேர் இந்த பேரண்டல் லாக் எல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, பகிர்ந்து கொள்ளுங்க உங்க பிள்ளைகள் அதிகமா கைபேசி பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு, அதுலயே மூழ்கி கிடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? இப்ப இருக்கிற காலகட்டம் நவீனமயமான ஒரு யுகத்துல தொழில்நுட்ப காலத்துல நம்ம இருக்கோம், அதனால இது ரொம்ப கடினமான சவாலான ஒண்ணுதான் சொல்லி ஆகணும். குழந்தைகள் கிட்ட நம்ம திரை நேரம் கொடுக்க கூடாது, ஆனா எந்த அளவுக்கு நம்மளால கடைபிடிக்க முடியுது, என்ன செய்யறீங்க, சில டிப்ஸ், அதுவும் நீங்க வீட்டுல செய்யற சில யுக்திகளை நீங்கள் மற்ற நேர்களோட பகிர்ந்து கொள்ளலாம், அவங்களுக்கும் சில ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா. சொல்லுங்க நேர்களே, என்ன செய்யறீங்க திரை நேரத்தை குறைக்கிறதுக்கு?
1: ஊரெங்கும் மழையாச்சு, தாளாத குளிராச்சு.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். ஆரோக்கிய குறிப்பு.
0: உங்களுடைய குளிக்கும் இந்த துண்டை எத்தனை முறை ஒரு வாரத்திற்கு மாத்துறீங்க? ஒரு வாரமா? நாளா? ஒரு மாதத்துக்கு ஒரு முறைதான் ஹலிமா மாத்துவேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு இங்க பக்கு பக்குன்னு இருக்கு. ஒரு வாரத்துல ஒரு முறையாவது நம்மளுடைய துண்டை மாத்தணுங்க. நீங்க ஒரு வாரத்துல இரண்டு முறை மாத்தினீங்கன்னா இன்னும் சிறப்பு. ஆனா ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்க உங்க துண்டை மாத்தணும். புதுசா ஒண்ணு எடுங்க. காரணம், அதை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கிற அந்த தண்ணீரை எல்லாமே இந்த துண்டை வைத்துதான் நம்ம அகற்றுறோம் இல்லையா? அந்த தண்ணீர் எல்லாம் இந்த துண்டுக்குள்ளதான் போகுது. ஈரப்பதம் அதிகரிக்க அதிகரிக்க, இந்த மாய்ஸ்டர் அதிகரிக்க, அந்த துண்டுல நிறைய பாக்டீரியா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களுடைய துண்டை நீங்க காய வைக்கிறதுக்கு எங்க வைக்கிறீங்கன்னு ரொம்ப முக்கியம். சில பேரு கழிப்பறைக்குள்ள இருக்கிற அந்த இடத்திலேயே மாட்டிடுவாங்க. ஆனா உங்களுடைய கழிப்பறையில பெரிய ஒரு சன்னல் இல்ல, காற்றோட்டமா இல்லைன்னா உங்க குளிக்கும் துண்டுல இருந்து ஒரு விதமான வாடை வரலாம், ஒரு விதமான ஆர்டர் வரலாம். அது தவிர்க்கிறதுக்கு நல்ல காற்றோட்டமா இருக்கிற ஒரு இடத்துல உங்க துண்டை நீங்க காய வைக்கிறது முக்கியம்.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

நேர்களே, உங்களுடைய பிள்ளைகளின் திரை நேரத்தை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டதுக்கு கவிதா குறுஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. ஹலிமா, என்னுடைய இந்த மேசை, இந்த சாப்பிடுற இடத்துல சுவர் இருக்கும், அந்த சுவர்ல நான் நோ போன்ஸ் ஜோன் அப்படின்னு ஒட்டி வச்சிட்டேன். ஆமா, கைபேசி பயன்படுத்த கூடாத இடம் அப்படின்னு அவங்க ஒட்டி வச்சிட்டாங்களா. அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நல்ல நினைவுறுத்தலா பிள்ளைகளுக்கு இருக்கும், பெரியவர்கள் எங்களுக்கும் இருக்கும். அதனால எங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, என்னென்ன வேலையை முடிக்கணும்னாலும் சரி, அந்த 10-15 நிமிஷத்துக்கு மட்டும் நாங்க கைபேசியை பயன்படுத்தாம இருப்போம். இதனை முதல்ல செய்யும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோட பிள்ளைகள் எப்போதுமே சொல்வாங்க, இல்லம்மா எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு, நான் கைபேசி பயன்படுத்த போறேன்னு. ஆனா நாளடைவுல நான் ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சுக்கிட்டு வந்ததுனால இப்போ என்னோட பிள்ளைகளும் சரியே என்னோட கணவர் கூட கைபேசியை பயன்படுத்த மாட்டாரு. கைபேசியை நாங்க அந்த மேசைக்கும் எடுத்துட்டு வர மாட்டோம் அப்படின்னு கவிதா சொல்லிருக்கீங்க. வாவ், இது ரொம்ப ஒரு நல்ல பழக்கமா இருக்கு. நமக்கு நினைவூட்டுற மாதிரி ஏதாவது ஒரு ஒட்டுவில்லையோ இல்ல ஒரு குறிப்போ சுவர்ல ஒட்டி வச்சிருந்தா கண்டிப்பா அதை நம்ம பின்பற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமா உள்ளது.

0: 1980ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை அவங்களுக்கு இந்த பேரண்டல் லாக் இருக்குது. ஆப்பிள் ஸ்கிரீன் டைம் அல்லது இந்த கூகுள் ஃபேமிலி லிங்க் நம்ம பயன்படுத்தலாம் ஹலிமா. அப்படி நம்ம செய்யும் போது எந்தெந்த செயலிகளை அவங்க பயன்படுத்தலாம், அந்த செயலிகள்ல அவங்க எவ்வளவு பயன்படுத்தலாம், நேரத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம், இதுல தூங்கும் நேரத்தையும் நம்ம புகுத்தலாம், பதிவு செய்யலாம், கைபேசியில இருக்கிற இணையம் வேலை செய்யாது, இப்படி ஒவ்வொரு நாளும் செய்யறதுனாலதான் என்னுடைய பிள்ளைகள் 9 மணிக்கு மேல கைபேசிகள்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அதுவும் தூங்குறதுக்கு முன்னால 1 மணி நேரத்துக்கு முன்னால அவங்க கைபேசி பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு மாலதி குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே நல்ல நல்ல பழக்கங்கள். ஏன்னா இந்த பழக்கங்களை நம்ம இப்ப உருவாக்கலனா, இப்ப நம்ம கொடுக்கலனா, பிற்காலத்துல ரொம்ப கஷ்டங்க. கைபேசிக்கே அவங்க அடிமை ஆயிருவாங்க. கைபேசி அவங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும்.

எப்படி இருப்பது? ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். இந்த கைபேசியை அதிகமா பயன்படுத்துறாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா, சற்று முன்பு பகிர்ந்து கொண்டோம் இல்லையா, பேரண்டல் லாக், அதை நீங்க இன்னும் பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா பெற்றோரை பயன்படுத்துங்க, அது ரொம்ப முக்கியம். தொலைக்காட்சி, அது ஒரு ஸ்மார்ட் டிவியா இருக்கலாம், நிறைய செயலிகள் உங்களுடைய தொலைக்காட்சியில இருக்கலாம். உங்க பிள்ளைகள் அதிகமா அதை பயன்படுத்த கூடாது, நிறைய கேம்ஸ் விளையாடக்கூடாது, விளையாட்டுகளை விளையாடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய தொலைக்காட்சியில நீங்க பேரண்டல் பின்ஸ், அதாவது கடவு சொற்களை வைக்கலாம், புகுத்தலாம். அப்படி நீங்க செய்யும் போது சில படங்களும் சரி நிகழ்ச்சிகளும் அவங்களுடைய கண்களுக்கு தெரியாது. நேரத்தையும் நீங்க பதிவு செய்யலாம், இந்த நேரத்தில இருந்து இந்த நேரம் வரைக்கும் தான் பிள்ளைகள் தொலைக்காட்சி பார்க்க முடியும். இந்த ஆட்டோ பிளே நெக்ஸ்ட் எபிசோட் இருக்குது இல்லையா, தானாகவே அடுத்த பாகம் தொலைக்காட்சியில பார்க்க முடியும். அதை நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அடைத்துட்டீங்கன்னா பிள்ளைகள் அடுத்த பாகத்தை பார்க்க முடியாது. இவை அனைத்தும் உங்களுடைய தொலைக்காட்சியின் செட்டிங்ஸ்ல இருக்கு, போய் பாருங்க. ரெண்டாவது கைபேசி, கைபேசியின் திரை நேரத்தை நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நேரத்தை நீங்க கட்டுப்படுத்தணும் நினைச்சீங்கன்னா, அப்படிப்பட்ட அதற்காகவே சில செயலிகள் இருக்கின்றன. ஆண்ட்ராய்ட் பயன்படுத்துறீங்கன்னா கூகுள் ஃபேமிலி லிங்க் நீங்க பயன்படுத்தலாம், iOS பயன்படுத்துறீங்கன்னா ஆப்பிள் ஸ்கிரீன் டைமை நீங்க பயன்படுத்தலாம்.

0: ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
3: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்காக சாந்தி படத்தில் இருந்த TM சவுந்தரராஜன், PB ஸ்ரீனிவாஸ் கொண்டு வந்த பாடல் சற்று

0: பாப்பு கோபப்படுறதுல புண்ணியமே இல்ல. சரி வாங்க, உங்களுக்காகவே அடுத்த அங்க மாரமிக்க போகுது. சூப்பர் சாப்பாடு அங்கத்துல இன்றைக்கு ரோஜா பத்தி நம்ம பேசலாம். வாங்க, இந்திய ரோஜா, உங்களுக்கு பிடித்த இந்திய ரோஜா எங்கே இருக்குது? சிங்கப்பூர்ல இந்த இடத்துல ரோஜா, இந்திய ரோஜா சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும். ஹாலிமா, சுவை வேற லெவல்ல இருக்கும். இந்த சாஸ் இருக்குது இல்லையா, இந்த குவா சொல்லுவாங்க, அதுதான் ருசியான ரோஜாவா இல்லையான்னு நிர்ணயிக்குது. எங்க நீங்க ரொம்ப நல்ல சிறப்பான இந்திய ரோஜா சாப்பிட்டிருக்கீங்கன்னு பகிர்ந்து கொள்ளுங்க. ரோஜா பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களையும் பிறகு நம்ம கேட்கலாம். இப்ப உங்களுக்காக எங்க வீட்டு பிள்ளை படத்துல இருந்த டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா கொண்டு வரும் பாடல் இதோ.
1: இவள் பின்னாலே என் கண் போகும்

0: செழிப்பூட்டும் செவ்வாய் கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம், எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாப்பட்டு மறுபடி மறுபடி கூப்பிடுது, டேக்அவே கிடைக்குமா?
5: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
6: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
5: விலை
6: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான். அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
8: அலிமா, ரோஜா சொன்னீங்களே, ரோஜா வந்து சிங்கப்பூர்ல எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கும், அந்த பூவா ரொம்ப ருசியா இருக்கும், மாதிரி கலரா இருக்கும். நான் மலேசியில இருந்து பேசுறேன், ஆனா வந்து ஜேபி விஜயா, ஆனா வந்து சிங்கப்பூர்ல போய் சாப்பிடுறேன். டேக்காக்கு போனா ரோஜா சாப்பிடாம வர மாட்டேன். அலிமா, ரோஜா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டேக்கா மார்க்கெட் மேல, எனக்கு கடை பேர்லாம் எனக்கு தெரியாது.
9: அதே இடத்துதான் மிஷாவும் சொல்லிருக்காங்க, தேக்கா மார்க்கெட் ரோஜா இஸ் நைஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல குறிப்பிட்டு இருக்காங்க. தேவி வெஸ்கோஸ் சொல்லிருக்கீங்க, வெஸ்கோஸ்ல இருக்கிற ஒரு கடை ஹலிமா அந்த உடம்பங்காடியில இருக்குது, அங்கதான் ரோஜா ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும்னு. முகமடியா அப்படின்னு ராஜேஷ் குறிப்பிட்டு இருக்கீங்க, 353 கிலோமீட்டர் எவனு 2 இந்த கடை இருக்குதா, அங்க இந்திய ரோஜா அருமையா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. இளமதி என்ன சொல்றாங்க?
10: ஹலிமா, இந்தியன் ரோஜா வந்து புக்கே பார்த்து ஸ்வீட் 22 இருக்குது, ஆனா அது சாப்பிட்டு 1 வருஷம் ஆகுது. என் ஃப்ரெண்டோட போய் சாப்பிட்டேன், நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். அது
9: மினிஸ்ட்ரி ஆஃப் ரோஜா, அப்துல் சலாம் ரோஜா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சத்திய பாமா குறிப்பிட்டிருக்கீங்க. சரி, ரோஜான்னு சொல்லும் போது நேர்களை, நீங்க என்னென்ன உணவு வகைகளை தேர்ந்தெடுப்பீங்க, என்ன இருக்கணும் உங்களுடைய ரோஜால? சில பேர் இந்த ஃபிஷ் கேக் ஹோட்டோக்கெல்லாம் அதிகமா போடுவாங்க, சில பேருக்கு அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், முட்டை ரொம்ப பிடிக்கும், எதை நீங்க அதிகமா எடுப்பீங்க, விரும்புவீங்க? பகிர்ந்து கொள்ளுங்க நேர்களை. 9 6 7 8 8 9 6

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: உட்பட்டது காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம் சூப்பர் சபரு.
4: அவங்களோட வெரைட்டிஸும் நிறைய இருக்கும்.
3: நிர்ணயிக்கிறது அந்த சாஸ், அந்த குவாதான். அது சிறப்பா இருந்தாலே நமக்கு வாய்க்கு ருசியா இருக்கோங்க.

0: உனக்கு தெரியுமா? வெள்ளரிக்காய், அன்னாசி பழம், பீன்ஸ் இது எல்லாமே இருக்கும். அதோடு சேர்த்து உங்களுக்கு அந்த ரோஜா கோவம் கொடுப்பாங்க. ஹே கோ, அடர்த்தியான, கருமையான மற்றும் புளிக்க வைக்கக்கூடிய இறால் விழுது, அதுதான் முக்கியமா இந்த ஹே கோல இருக்கும். அதோட சேர்த்து சர்க்கரை, புளி, அரைச்சு மிளகா, கலமன்சி, எலுமிச்சை பழம், பூங்கா கந்தான், அதாவது இது ஒரு விதமான இஞ்சி மொட்டு, இவை எல்லாம் சேர்த்து கலவையாக்கி ஒரு சாஸ், ஒரு குவாவ உருவாக்குவாங்க. அதுதான் சீன ரோஜாவில நமக்கு கொடுப்பாங்க. அப்படியே இந்திய ரோஜா பக்கம் வரும். 1950s, 60s இந்திய முஸ்லிம்ஸ், வெளிநாட்டு உணவங்காரர்கள் இந்த ஒரு ரோஜா என்கிற சாப்பாடு வகையை உருவாக்கி இருந்தாங்க. ஆனா அந்த காலத்துல ரொம்ப எளிமையா இந்த வடை, பச்சி இந்த மாதிரி உணவு வகைகளாக தான் இருந்துச்சு. தெருவோரத்துல வித்துட்டு வந்தாங்க. ஆனா இப்ப காலமே மாறி போச்சுங்க. உருளைக்கிழங்கு, முட்டை, மீன், பிலே, தெம்பே, இறால் வடை, காய்கறி வகைகள், ஹாட் டாக், ஃபிஷ் கேக், அடிக்கிட்டே போகலாம். ஏராளமான தெரிவுகள் இப்ப இந்திய ரோஜாவில இருக்கு. அதோட சேர்த்து இந்த பச்சை மிளகாய் போடுவாங்க, அதுக்கு மேல வெட்டி வச்ச வெங்காயத்தெல்லாம் தூவி விடுவாங்க. சிங்கப்பூர்ல கண்டிப்பா அடிச்சுக்க முடியாத அளவுக்கு பலதரப்பட்ட இடங்கள்ல இந்திய ரோஜா, சுவையான இந்திய ரோஜா இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கும் தேக்கா மாக்கையில இருக்கிற ரோஜா ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அதையும் தாண்டி நான் பினேங் போகும் போது அங்க சாப்பிட்ட ரோஜா இன்னும் என்னுடைய நாவல தாண்டவம் ஆடுது அப்படின்னு சொல்லலாம். அங்க இந்திய ரோஜா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பசம்போ அப்படின்னு இந்திய ரோஜாவை சொல்லி அழைப்பாங்க. என்னுடைய கணவர் தான் இதை அறிமுகப்படுத்தி வச்சாரு எனக்கு. ஒன்னு வாயில எடுத்து போட்டங்க, ஐயோ அந்த மாதிரி ஏன் ரோஜாவை நான் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லப்பா. அந்த குவாவும் சரி, அவங்க கொடுக்கற அந்த போஷன் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு கொடுப்பாங்க, மலிவா இருந்துச்சு. ஆனா அந்த குவாவுடைய தரம் அருமையா இருந்துச்சு. பல தெரிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க பினிங்ல போய் ரோஜா, இந்திய ரோஜா சாப்பிடலனா கண்டிப்பா போய் சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க.
1: இத்தகவலை வழங்கியோர் அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் பாத்து பாத்து சமைச்சாலும் பாண்டி வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பு போறாங்க. நீங்க இருந்தீங்கன்னா அதற்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீனு கருக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவைய கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அது கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறிய மூணு நாலு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குங்க. தரமான பஞ்சு பூஞ்ச நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது. மீண்டும் மீண்டும் கேட்க தோண்டும் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நெகிழ, திருமணம் நெகிழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தின் 3 நாள் டான்சேனிய பயணம் இன்று தொடங்குகிறது. சிங்கப்பூர் அதிபர் ஒருவர் கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டிற்கு செல்வது இதுவே முதன்முறை. இவ்வாண்டு சிங்கப்பூரும் டான்சேனியாவும் அரசதந்திர உறவுகளின் 45 ஆண்டு நிறைவை அனுசரிக்கின்றன. அதிபர் தர்மனையும் அவரது மனைவியையும் டான்சேனிய வெளியுறவு அமைச்சரும் இதர அரசாங்க அதிகாரிகளும் வரவேற்றனர். சிங்கப்பூர் கிழக்கு ஆப்பிரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களையும் ஆழமான உறவையும் வளர்த்துக் கொள்ள விரும்புகிறது. அதிபரின் இந்த பயணம் அதற்கு முக்கிய படியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூரின் முன்னோடி தலைமுறையினர் ஜூலை மாதம் நடுப்பகுதியில் 300 வெள்ளியிலிருந்து 1200 வெள்ளி வரை மெடிசேஃப் நிரப்பு தொகை பெறவிருக்கின்றனர். 1945-க்கும் 1949-க்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்களுக்கு 300 வெள்ளியும், 1940-1944 வரை பிறந்தவர்களுக்கு 500 வெள்ளியும், 1935-1939 வரை பிறந்த மூத்தோருக்கு 700 வெள்ளியும், 1934 அல்லது அதற்கு முன்பு பிறந்த முன்னோடி தலைமுறையினருக்கு அதிகபட்சமாக 1200 வெள்ளியும் மெடிசேஃப் நிரப்பு தொகையாக வழங்கப்படும். தகுதி பெறுவோரின் மெடிசேஃப் கணக்குகளில் தொகை நேரடியாக நிரப்பப்படும். இவ்வாண்டு ஜூன் 1 தேதிக்கு முன்னர் சிங்பாசியில் தங்கள் தொலைபேசி எண்களை பதிவு செய்த முன்னோடிகளுக்கு இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். மற்றவர்களுக்கு இம்மாத இறுதிக்குள் கடிதம் அனுப்பப்படும். சிங்கப்பூரில் உலகக்கிண்ண கார்பந்து போட்டி நடைபெறும் காலகட்டத்தில் சட்டவிரோத சூதாட்டத்திற்கு எதிரான அமலாக்க நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்படும். சூதாட்டம் குறித்த பல்வேறு அமைப்புகளின் விழிப்புணர்வு திட்டங்களும் போட்டிகள் நடைபெறும் காலத்தில் அதிகரிக்கப்படும். சட்டவிரோத சூதாட்டம் உள்பட மற்ற சூதாட்ட நடவடிக்கைகள் மீதான ஆர்வம் இதுபோன்ற காலகட்டத்தில் பொதுவாக அதிகமாயிருக்கும் என்று உள்துறை அமைச்சும் சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக சூதாட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அவர்களின் குடும்பங்களுக்கு நிதி பிரச்சினைகள் ஏற்படலாம். இதனால் கடுமையான சட்ட ஒழுங்கு அக்கறைகள் எழக்கூடும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. மலேசியாவின் எதிர்தரப்பு பாஸ் கட்சி பர்சத்து கட்சியுடனான கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. மலேசியாவின் எதிர்தரப்பு கூட்டணியான பரிக்கத்தா நேஷனலுக்கு முக்கிய தூண்களாக அவ்விரு கட்சிகளும் இருந்தன. கட்சியின் முடிவு குறித்து பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹதி அவாங் அறிக்கை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் அடுத்த பொது தேர்தலுக்கு தயாராகும் வகையில் முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமைக்காக பாஸ் கட்சி ஒரு புதிய அரசியல் கூட்டணி குறித்து பரிசீலிக்கும் என்றார் அவர். ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நிறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவை அவ்வாறு செய்வதாக கூறின. ஈரானிய விமான நிலையங்கள் சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்று அறிவித்துள்ளது. பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்றும் தற்போதைக்கு பொதுமக்கள் வேலைக்கு திரும்பலாம் என்றும் இஸ்ரேல் சொன்னது. எனினும் லெபனானில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்ந்தால் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று தெஹ்ரான் எச்சரித்துள்ளது. லெபனானில் நடைபெறும் இஸ்ரேலிய நடவடிக்கையுடன் போர் நிறுத்தத்தை தொடர்பு படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு வலியுறுத்தினார். உக்ரைனின் வடகிழக்கு கார்கிவ் பகுதியில் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் 3 பேர் மாண்டனர். ரஷ்ய எல்லைக்கு அருகே நடந்த மற்றொரு தாக்குதலில் 3 பேர் காயமுற்றனர், 6 பேர் காயமுற்றனர். ரஷ்யா மேற்கொண்ட அந்த தாக்குதலில் ஒரு கட்டடம் சேதமடைந்தது, நகரின் பல இடங்களில் தீ மூண்டது. லண்டனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த பேச்சுகள் நிறைவடைந்து உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நாடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் நடந்தன. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தலைவர்களை திரு ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார். உலகக்கிண்ண கார்பந்து போட்டிகளுக்கு இன்னும் ஒரு சில நாள்களே எஞ்சியுள்ளன. மெக்சிகோவில் தொடரும் போராட்டங்கள் போட்டிகள் அமைதியான முறையில் நடைபெறுமா எனும் கவலையை அதிகரித்துள்ளன. எனினும் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ள தொடக்க நிகழ்ச்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷின்பாம் உறுதியளித்துள்ளார். அங்குள்ள ஆசிரியர் சங்கம் கூடுதல் சம்பளம், ஓய்வூதியம் கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. தங்கள் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்காவிட்டால் மெக்சிகோவிற்கும் தென்னாப்பிரிக்காவிற்கும் இடையே நடக்கும் முதல் ஆட்டத்தின் போது ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்போவதாக ஆசிரியர்கள் எச்சரித்தனர். தென் பிலிப்பீன்ஸில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. மிண்டனாவ் தீவில் உள்ள ஜெனரல் சாண்டோஸ் நகரில் 7.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது. 460 மேற்பட்டோர் காயமுற்றனர் என்றும் 4 இன்னும் காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேடல் மீட்பு பணிகள் இன்று 2வது தொடர்கின்றன. நிலநடுக்கத்தின் காரணமாக பல இடங்களில் மின்சாரமின்றி மக்கள் தவிக்கின்றனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அனைத்து ஆதரவும் வழங்க தயார் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் உங்களுக்காக இந்த அங்கத்துல.

இந்த பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. முழுமையா கேட்கறதுக்கு தொடர்ந்து நீங்க ஒலி 9:08 இணைந்திருக்கணும். ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கீங்க, தமிழ் சார்ந்த ஒரு கேள்வி. அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கேட்கிறேன். வேட்டைக்காரன் படத்திலிருந்து சுஜித் சுரேசன், சங்கீதா கொண்டு வரும் பாடல் இதோ.

0: ஜெய் பிரியங்கா சோப்ரா கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது இப்ப உங்களுக்காக.
1: ஒலி 96 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: SLE நோக்கி செல்லும் CTE அங்கமுக்கிய அவென்யூ ஒன்றுக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்குதுங்க. சாங்கியை நோக்கி செல்லும் PRE பயலிவா ரோட்டுக்கு பிறகு விபத்து. AYE நோக்கி செல்லும் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வே புக்கி டிமா ரோட் எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல். SLE நோக்கி செல்லும் CTE செலிட்டா வெஸ்ட் லிங்க் எக்ஸிட்டில் தடை ஒன்று ஏற்பட்டிருக்கு. பார்த்து பத்திரமா உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ட்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளமெண்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். கேள்வி நேரம். ஒரு நல்ல பழமொழி பார்த்திருந்தங்க, இட்டு கெட்டாரும் இல்ல ஈயாமல் வாழ்ந்தாரும் இல்ல. இட்டு கெட்டாரும் இல்ல ஈயாமல் வாழ்ந்தாரும் இல்ல. இதற்கான அர்த்தம் என்னவா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு பழமொழி, இட்டு கெட்டாரும் இல்ல ஈயாமல் வாழ்ந்தாரும் இல்ல. இதற்கான பொருள் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க.

0: ஹாய் ஹலிமா, மதியனர் வணக்கம். பழமொழிக்கு ஷார்ட்டா அறுப்பேனும், கொடுக்கும் மனப்பான்மை மனிதனை உயர்த்தும், கஞ்சத்தனம் நல்ல பலனை தராது என்பது இந்த பழமொழியின் அர்த்தம்.
1: நல்ல சுருக்கமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம புஷ்பா சொல்லிட்டாங்க. குறுஞ்செய்தி வாயிலா இன்னொரு நேயர், அவங்க பேரு சங்கீதா, அவங்களும் சரியான பதில சொல்லிருக்காங்க. சரி, இதற்கான பொருள் என்னன்னு இப்ப நானே விளக்குறேன். நம்ம மத்தவங்களுக்கு தான தர்மங்களை செய்யறதுனால நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம் வாழ்க்கையில. அதே நேரத்துல வழங்காம சில பேர் கஞ்சத்தனமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட வாழ்க்கை நிலையான செல்வம் இல்லாம இருக்கலாம் என்பதுதான் இந்த பழமொழி உணர்த்துது. எப்ப எல்லாம் நம்மளால பிறருக்கு உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுனால நம்முடைய செல்வம் குறைய போறது கிடையாது. இட்டு கெட்டாரும் இல்ல, ஈயாமல் வாழ்ந்தாரும் இல்லை.

0: அருமையான ஒரு பதிவை நான் பாத்திருந்தேங்க. தேடாதே நிலைச்சு நில்லு என்கிற தலைப்புல இந்த பதிவருக்கு அச்சுப்பாட்டி பேசுறாங்க. என்ன சொல்ல வராங்க இந்த பதிவுல கேப்போ?
1: அத உனக்கு பிடிச்சதை மட்டும் செய்யணும்னு யாரோ சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு தலைமுறையே உருப்படாம போய்கிட்டு இருக்கு. இப்ப எப்படி ஆயிருச்சுன்னா, திங்கக்கிழமை காலையில எழும்போதே உற்சாகமா இல்லைன்னா அது அவனுக்கு ஏத்த வேலை இல்லையா? ஒரு வாரம் போர் அடிச்சா உடனே அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை தேடி ஓடுறாங்க. வேலைங்கிறது ரீலீஸ் பாக்குறது இல்லடா, அது உழைப்பு. உன் அப்பா அம்மா அன்னைக்கு மூட் சரியில்லை, பேசணும் இல்லைன்னு வேலையை விட்டுட்டு ஓடி இருந்தா இப்ப இன்னைக்கு சொகுசா உட்காந்து சாக்கு சொல்லிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். வேலையை விட்டு வேலையை தாவறதுக்கு பேர் சுதந்திரம் இல்லடா, அது உன் இயலாம. பேஷனை தேடிட்டு வேலையை செய்ய முடியாது. ஒரு வேலையை உருப்படியா தொடர்ந்து செஞ்சாதான் அந்த பேஷன் உன்னை தேடி வரும். இன்னைக்கு இப்ப பெரிய ஆளா இருக்கிற யாருமே எடுத்த உடனே ஆகா ஓஹோன்னு ஆரம்பிக்கல. போர் அடிச்சப்பவும் கஷ்டமா இருந்தப்பவும் நிலைச்சு நின்னவங்க தான் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப சொல்லு, தற்காலிகமா ஓடிக்கிட்டே இருக்க போறியா இல்ல ஒரு இடத்துல நின்னு உன் திறமையை நிரூபிக்க போறியா? முடிவு உன் கையில.
0: சில பேரு இந்த வேலை சரியில்லை அந்த வேலை சரியில்லைன்னு வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. புடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலையை நம்ம செய்யலாம், கிடைச்ச வேலையை புடிச்ச மாதிரி மாத்திக்கலாங்க. எல்லாமே நம்ம மனப்பான்மையில தான் இருக்கு.

0: அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
1: முன் வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
0: MSR இன்டீரியர் டிசைன். விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778123234.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212. வாரத்தில் 7 நாட்களும்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: பேசாம அந்த விநியோக ஓட்டுநருடைய கையில ₹50 கொடுத்துட்டு மீண்டும் அவர் காரை எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த விநியோக ஓட்டுநருடைய பைக்ல ஒரு கேமரா இருக்கிறதுனால இந்த செயலை அது பதிவு செஞ்சது. யாருமே பார்க்காத ஒரு நேரத்துல ரொம்ப அழகா ₹50 கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அவருக்கு வேணும்னா அது ஒரு சின்ன காசா இருக்கலாம், ஆனா இந்த விநியோக ஓட்டுநருக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு காசா, எவ்வளவு பெரிய ஒரு செயலாக இருந்திருக்கும் இல்லையா? இட்டு கெட்டாரும் இல்லை, ஈயாமல் வாழ்ந்தாரும் இல்லைன்னு அந்த பழமொழியை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். ஒரு குரல் கூட இருக்குதே, பிரபலமான ஒரு குரல், குரல் ஏன் 102, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு குரல். காலத்தினார் செய்த நன்றி ஞானத்தின் மானப்பெரிது.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி. நேர்களுக்கு வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. இன்றைய மலர்ந்த இந்த பொழுதிலே தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலி. வணக்கம் தமிழலியில் முதலில் மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தமிழிசை.

மலர்ந்த இந்த பொழுதிலே நீங்கள் கேட்டது மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலி, வணக்கம் தமிழலியிலே தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே முதலிலே விநாயகர் துதியாக டென்மார்க் விநாயகர் ஆலய இசைப்பேழையிலிருந்து கே அபர்ணா பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது டென்மார்க் விநாயகர் ஆலய இசைப்பேழையிலிருந்து கே அபர்ணா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அருட்தந்தை பெஞ்சமின் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அருட்தந்தை பெஞ்சமின் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாரர்கள் வரிசையிலே இனி இஸ்லாமிய கீதமாக அப்துல் ஹாதர் பாடிய

கேட்டது அப்துல் ஹாதர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் எரி ஐயப்பன் அருள் ஒளியாக கே ஜி யேசுதாஸ் குழுவினர் பாடிய

கேட்டது ஐயப்பன் துதி. பாடியிருந்தார்கள் கே யேசுதாஸ் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழிலியில் தொடரும் பக்தி பாமாலைகளில் இனி வருகின்றது கிறிஸ்தவ கீதமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி முருகன் துதியாக டாக்டர் சோபனா விக்னேஷ் பாடிய

கேட்டது டாக்டர் சோபனா விக்னேஷ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி கிறிஸ்தவ கீதமாக.

கேட்டது கிறிஸ்தவ கீதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியின் நிறைவாக கிறிஸ்த காலத்திலே உன்னிகிருஷ்ணன் பாடிய

0: நீங்கள் கேட்ட கிருஷ்ண காடத்தோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.
1: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
2: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 044 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.
3: தங்கச்சி காலுக்குரு
0: கனடா வன்கூவர் சிறையில் டிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு 25 கனடிய டாலர். ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fddaanjay@andrachandrasekhar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சிறையிலே ஃபிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:05, ஐக்கியராஜ்யத்தில் 7:05 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான கிருமினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம் அன்புருகளே. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி யோகேஸ்வரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் முறையும் அதிகாரம் 113 காதல் சிறப்புரைத்தல். பாலோடு தேன்கலம் தற்றே பனிமொழி வால் இயறு ஊறிய நீர். பணிவாக பேசுகின்ற இவளுடைய தூய பற்களிடையே ஊறிய நீர் பாலுடன் தேனை கிளந்தாற் போன்ற இனிமையுடையதாகும். உடம்பொடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. இம்மடந்தைக்கும் உமக்கும் இடையில் உள்ள நட்பு உடலுக்கும் உயிருக்கும் இடையில் உள்ள நட்பு போன்றது. கருமணியில் பாவாய் நீ போதாய் யாம் வீழும் திரு நுதற்கு இல்லை இடம். என் கண்ணின் கருமணியில் உள்ள பாவையே நீ போய்விடு. யாம் விரும்புகின்ற அழகிய நுதலை நெற்றியை உடையாளத்து இருக்க வேறு இடம் இல்லையே. வாழ்தல் உயிர்க்கு அண்ணன் ஆயிலை சாதல் அதற்கு அண்ணல் நீங்கும் இடத்து. இந்த ஆயிலையால் ஆயிரம் ஆயிரம் தெடுத்த அணிகளை அணிந்தவள் ஆயிரம் தெடுத்த அணிகளை அணிந்தவள் என்னுடன் இருக்கும் போது என் உயிர்க்கு வாழ்க தருகின்றாள். நீங்கும் போது அவ்வுயிர்க்கு சாவியே தருகின்றாள். உள்ளுவன் மஞ்சான் மறப்பின் மறப்பு அறியேன் அமர் கண்ணாள் குணம். ஒளிவுடையவளாய் ஒளியுடையவனாய் போர் செய்கின்ற கண்களுடைய இவளுடைய நற்பண்புகளை நான் ஒருபோதும் மறந்ததில்லை. அப்படி இருக்க நினைத்து பார்க்க வழியேது. கண் உள்ளில் போகார் இன்மையின் பருவரார் இமைப்பின் பருவரார். கண் உள்ளில் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதலவர். எம் காதலர் எம் கண்களில் இருந்து போக மாட்டார். கண்களை இமைத்தாலும் வருந்தார். அவ்வளவு நுட்பமானவர் அவர். கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எளிதேம் கரப்பாக்கு அறிந்து. எம் காதலர் கண்ணுள் இருக்கின்றார். அவர் மறைவாரோ என்று நினைத்து எம் கண்களுக்கு மையம் தீட்டுவது இல்லை. நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்து உண்டல் அஞ்சுதும் வெப்பாக்கு அறிந்து. எம் காதலர் நெஞ்சுள் இருக்கின்றார். சூடான பொருளை உட்கொண்டார் அவருக்கு சூடு சூடான பொருளை உண்ண அஞ்சுகின்றோம். இமத்தின் கரப்பாக்கு அறிதல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர். இமைப்பின் அவர் மறைவர் என்று கண்களை மூடாமல் இருக்க நினைக்கின்றேன். அதற்கே இவ்வூரர் அவரை அன்பில்லாதவர் என்று சொல்வர். உவந்து உறவர் உள்ளத்துள் என்றும் இகந்து உறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். என் உள்ளத்தில் அவர் மகிழ்ந்து வாழ்கின்றார். ஆனால் அதை அறியாமல் அவர் பிரிந்து போய்விட்டார். அன்பில்லாதவர் என்று இவ்வூர் அவரை பழிக்கின்றது. அந்த தேவியின் காட்சியினை விரும்பி நிற்றல். கருத்தனைந்ததன் கண்ணன் வண்ண கனக வெற்றீர் பெருத்தன பாலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர். திருத்தன பாரமும் அறமும் தங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தின் முன்னிற்கவே. அண்டருக்கரியாய் போற்றி அடியவற்களியாய் போற்றி பண்டமுள் பாண்டி நாடு வாழைமண் சுமந்தாய் போற்றி கண்டனுக்கு இனியமே நீ காட்டி எஞ்சென்னி மீது உண்டக திருத்தாள் வைத்த முத்தனே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சண்முகநாதன், நலமா இருக்கீங்களா? நன்றி சாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
2: இனிய காலை வணக்கங்கள். நண்புறவுகளே நலந்தானே நீங்க நலம்பாலை

0: தன் சொந்த ஊருக்கு திரும்பிய போது பழையவரு இருந்த இடத்தில் பெரிய மாளிகைகள் மறைத்திருப்பதை கண்டான். குசேலரின் மனைவி நேர்த்தியாக ஆடை அணிந்து பல ஆவரணங்களை அணிந்து வெளியே வந்து, இறைவா, ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்கு என்ன அற்புதமான பொருட்களை கொடுத்திருக்கிறார் பார் என்று கூறி தன் கணவனை வரவேற்றாள். குசேலன் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, நான் பகவானிடம் எதையும் கேட்கவில்லை, நமது இல்லற சூழலை பற்றி அவரிடம் பேசவும் இல்லை, எங்கும் நிறைந்த எல்லா வந்த இறைவனிடம் நான் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்றான். பின்னர் குசேலன் கிருஷ்ணர் தன்னை தன் அரண்மனையில் எப்படி வரவேற்றார் என்றும், தன்னை பார்வோடு அணைத்து தன் அன்பை பொழுந்தார் என்றும் தன் மனைவியிடம் விரிவாக விவரித்தான். அவருடைய அன்பான கருணையை நான் எப்படி விவரிப்பது? ஒரு வைப்புடி வறுத்த அரிசியை பெற்றுக்கொண்டு ஒருவருக்கு எல்லா வளங்களை அளிக்கக்கூடிய அவரை போன்றவர் வேறு யாராவது உண்டா? அவர் அன்பின் அவதாரம், அவரே அன்பு என்று பக்தன் கடவுளிடம் வித்தியாசமாக நடந்து கொள்கிறான். அவன் மலை போன்ற ஆதையுடன் கோயிலுக்கு சென்று சிறிய தேர்தலில் சமர்ப்பிக்கிறான். இது நீங்களுக்கு நீங்கள் கடவுளை சமர்ப்பிக்க வேண்டியதல்ல, நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியது தூய்மையான களங்கமற்ற ஐரியம். கடவுளுக்கு தனக்கென எதுவும் தேவையில்லை. நீங்கள் அன்பை நீங்கள் அளிப்பவை யாவும் உங்கள் நன்மைக்கு என்று பகவான் கூறியிருக்கிறான். கூறிக்கொண்டு மட்டுமே நச்சினை உங்கள் சந்திக்கிறேன். உங்கள் அன்புடன் நேரிக்கும் சண்முகம்.
1: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் பிரான்சில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்புறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். திங்கள் முதல் சனிக்கிழமை 8 மணியிலிருந்து 8:30 வரை இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அன்பு உறவுகளே. இந்த வேளையில் பைபருடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நல்லமா இருக்கிறீங்களா பாலன்?
2: ஓம் ராஜன், ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்க கலைய உறவு எல்லோரும் நல்லதாக்குங்களா?
1: எல்லோரும் நல்லமா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இனிதேற்றி நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுகநலங்களை விசாரித்தபடி ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லாரும் குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா, புதிய ஏற்பாட்டில புனித லூக்காவின் சுவிசேஷம் 8 அதிகாரம் இறை வார்த்தைகள் 10-21 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அதற்கு இயேசு, தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. நேற்று வரை அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். பலியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கவளாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகின்றார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இதயத்திலே காத்து பொறுமையுடனே

0: பலன் கொடுக்கிறவளாயிருக்கிறார்கள். ஒருவரும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டார், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டார். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள். வெளியரங்கமாகாத இரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவரவரோ அவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரவரோ அவர் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவரிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது இயேசுனுடைய தாயாரும் சகோதரரும் இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே இயேசுவின் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அதற்கு இயேசு தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாயிருக்கிறார்கள் என்றார். கர்த்தர் ராமட்டியாட்டி என்றென்னும் ஆசீர்வதித்து எடுக்கிறார் ராஜாண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: ரொம்ப நன்றி அண்ணா.
1: அவர் பாலன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நேரம் சரியாக 8:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:18. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம் சகோதரி பத்மராணி. நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பத்மராணி?
2: நன்றி
1: நன்றி. எப்படி என்று விருங்கள். நன்றி.
2: எனது பக்தைக்காக இறங்கி வந்த பாண்டுரங்கன். ராமாயணத்தில் கையையிடம் பணியாளாக இருந்தவள் கூனி. கையையே ராமனுக்கு எதிராக தூண்டி பாவத்தை சேர்த்து கொண்டவளும் அவள்தான். இவளை கிருஷ்ணனின் அவதாரத்தில் கம்சனுக்கு சந்தனம் பூசிவிடும் பணி செய்தாள். கம்சனின் நாட்டுக்கு ஒரு முறை கிருஷ்ணன் வந்தபோது அவனை பார்த்து மெய் மறந்து கிருஷ்ணனுக்கும் சந்தனம் பூசினாள். அதன் பலனாக அவளது கூனை கிருஷ்ணன் நிமித்தினார். அடுத்த பிறவியில் பாண்டுரங்க பக்தியான ஜனாபா என்ற பெயரில் பிறந்தாள். பண்டர்புரம் கோவிலில் கார்த்திகை மாத ஏகாதசி திருவிழாவில் ஏகப்பட்ட கூட்டம். அப்போது பாண்டுரங்கன் சந்நிதியில் 10 வயது பெண் குழந்தை இனிய குரலில் பாடிக்கொண்டிருந்தார். பக்தர்கள் அனைவரும் அதை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். பாட்டு முடிந்ததும் அவள் தன் பெற்றோருடன் ஊர் திரும்பவில்லை. பாண்டுரங்கனே தனக்கு அன்னையும் தந்தையுமாக இருக்கிறார் என்று சொல்லி கோவிலிலேயே தங்கிவிட்டாள். அந்த தெய்வ குழந்தை தான் ஜனாபாய். அங்கு வந்த நாமதேவர் என்ற ஞானி ஞானாபாயிடம் பேசி அவளது மனநிலையை அறிந்தார். கடவுளின் திருவருளால் குழந்தைக்கு இள வயதிலேயே பக்தி ஏற்பட்டிருப்பதை எண்ணி வியந்தார். அவளிடம் பக்குவமாக பேசி தன் வீட்டுக்கு அழைத்து சென்றார். பாண்டுரங்கனின் சிறந்த பக்தரான நாமதேவர் சிறு வயதிலேயே சிறந்த ஞானியாக விளங்கியவர். 100 கோடி பாடல்கள் பாடி இறைவனுக்கு உணவளித்த பாக்கியம் பெற்றவர். தன் தாய் குனாயி அம்மையாரிடம் ஞானாபாயை ஒப்படைத்து பார்த்து கொள்ளுமாறு கூறினர். நாமதேவரின் வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்வதோடு கோயிலிலும் பயணி செய்து கொண்டு காலத்தை கழித்தாள் ஞானாபாய். சிறுவண்ணாக இருந்த அவள் மங்கை பருவம் அடைந்தாள். ஒரு நாள் இரவு கடும் காற்றுடன் மழை பெய்ததால் நாமதேவரின் வீட்டு சுவர் ஈரம் தாங்காமல் கீழே விழுந்தது. இதை கண்ட பாண்டுரங்கன் தன் பக்தனின் துன்பத்தை துடைக்க தானே நேரில் வந்து மண்ணை பிசைந்து சுவர் எழுப்பினார். பாண்டுரங்கனை கண்ட நாமதேவரின் ஞானாபாயும் அவரது திருவடியில் விழுந்து வணங்கினர். பகவானுக்கு சேவை செய்யும் பாக்கியம் ஞானாபாய்க்கு கிடைத்தது. வேகமாக வெந்நீர் தயார் செய்து சேராகி இருந்த அவரது பட்டு பீதாம்பரத்தை வாங்கி துவைத்து உலர வைத்தார். அதுவரை பாண்டுரங்கன் ஞானாபாயின் கந்தல் துணியை உடுத்தி கொண்டார். அது அவரது திருமேனிக்கு பொருத்தமாகவும் இருந்தது. பீதாம்பரம் உலரும் வரை பாண்டுரங்கன் சிறிது நேரம் கண்ணையற விரும்பினர். அவர் படுத்துக் கொள்வதற்கு வசதியாக தன் அறையில் இருந்த பழைய துணிகளையும் சாக்கு பைகளையும் ஞானாவாய் விரித்தார். பகவானின் பாதங்கள் மெதுவாக பிடித்து விட்டார். ஆதிசேஷனின் மலைப்படுக்கையில் அயர்ந்து உறங்கும் பாண்டுரங்கன் வைகுண்டத்தை விட இங்கு சுகமாக தூக்கம் பெறுகிறது என்று அழுக்கு துணியிலேயே நன்றாக தூங்கி விழுந்தார். பிறகு ஞானாவாய் உணவு பரிமாற நாமதேவர் குடும்பத்தாருடன் பாண்டுரங்கன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டேன். நாமதேவர் பாண்டுரங்கனுக்கு தன் கையால் சேற்றை ஊட்டிவிட அதை புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்டார். இதை பார்த்த ஞானாவாய் தனக்கும் அதுபோல் பாக்கியம் கிடைக்கவில்லையே என வருத்தப்பட்டார். இதை அறிந்த பாண்டுரங்கன் அவளது அறைக்கு சென்றார். அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்த ஞானாவாயிடம் எனக்கு ஒரு கவளம் ஊட்டிவிடுதாயே என்று கேட்டுக்கொண்டார். ஆனந்த கண்ணீர் வழிய அவர் பாண்டுரங்கனுக்கு ஊட்டிவிட்டார். நிய பக்தி ஒன்றுக்கே கட்டுப்படும் பாண்டுரங்கன் ஞானாவாயின் மடியிலேயே தலை வைத்து படுத்து விட்டார். பிறகு அவள் பகவானின் தசாவதார லீலைகளை பாடலாக பாடிய போது ரசித்து மகிழ்ந்த ஞானாவாய் உடலில் மாவு அரைத்த போது தானியத்தை தன் கையால் தள்ளிவிட்டு உதவியும் செய்த நாமதேவரின் பக்தியையும் ஞானாவாயின் பக்தியையும் உலகிற்கு தெரிவிக்க திருவுளங்கொண்டார் பாண்டுரங்கன். தன் பட்டு பீதாம்பரம் ஞானாவாய் வீட்டு கோடியில் காய்ந்து கொண்டிருக்க அவளின் கந்தற் புடவையை உறுத்தி கொண்டு மறைந்து போனார். கோவிலின் கதவை மாலை நேரம் வழிபாட்டுக்காக திறந்த அர்ச்சகர்கள் அதிர்ந்தனர். பாண்டுரங்கன் அணிந்திருந்த அருமையான காசை பாட்டும் ஆபரணங்களும் காணாமல் போயிருந்தன. ஒரு கந்தர் துணி சிலையில் சுற்றப்பட்டிருந்தது. ஞானாவாயின் குடும்பத்திற்கு மிகவும் பழக்கமான அர்ச்சகர் இது ஞானாவாயின் துணி போல இருக்கிறது என்று சொல்ல எல்லாரும் நாமதேவரின் வீட்டுக்கு வந்தனர். அங்கு கொடியில் காய்ந்து கொண்டிருந்த பட்டு பீதாம்பரத்தை பார்த்து இவள்தான் பாண்டுரங்கனின் பீதாம்பரத்தையும் ஆபரணங்களையும் திருடி கொண்டு வந்திருக்கிறாள் என்று சொல்லி வீட்டில் சோதனை செய்ய தொடங்கினர். அவளது படுக்கை அறையில் ஆபரணங்கள் இருந்தன. அவளிடம் நகைகளை எப்போது திருடினாய், பாண்டுரங்கன் கட்டியிருந்த வஸ்திரத்தை கூட விட்டு வைக்காமல் எடுத்து வந்து விட்டாய் என்று விசாரித்தனர். ஞானாவாய் இதற்கெல்லாம் கலங்கவில்லை. நான் தவறு செய்யாதவள், அப்படி தவறு செய்ததாக நீங்கள் கருதினால் என்ன தண்டனை வேண்டுமானாலும் தாருங்கள் என கூறி நெஞ்சு நிமித்தி நின்றாள். அவள் பொய் சொல்வதாக நினைத்த அர்ச்சகர்கள் அரசனிடம் புகார் கூறினர். அவளை பொது வீதியில் கழுவேற்றும்படி தீர்ப்பளிக்கப்பட்டது. ஜனாபாயை கழுமர மைதானத்துக்கு அழைத்து வந்தனர். ஜனாபாய் கழுமரத்தை பார்த்து கைகூப்பி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல என்று பாடினாள். கழுமரம் தீப்பற்றி எரிந்தது. பாண்டுரங்கன் ஓடி வந்து ஜனாபாயை தழுவிக்கொண்டு உன் நிஜ பக்தியை உலகிற்கு தெரிவிக்கவே இவ்வாறு செய்தேன் என்று சொன்னார். ஞானாவாய் அவரது திருவடியில் விழுந்து வணங்கினார். ஞானாவாயின் புகழும் அவளது கீதங்களின் உயர்வும் நாடெங்கும் பரவியது. பாண்டுரங்கனை நேரில் வந்து ஞானாவாய் மற்றும் நாமதேவரின் பாடல்களை எழுதி தொகுத்தும் கொடுத்தார். அமுதமயமான அந்த பாடல்களை இன்றும் பண்டறிபுரத்தில் பக்தர்களால் பாடப்பட்டு வருகின்றன. விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்புள்ளதாகவே இறைவனையும் வேண்டி உடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:26 ஐக்கிய ராஜ்யத்தில், 7:26 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான சியாற்றை தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தன நேர நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி ஜியா நடேசன் அவர்கள், வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாமே அதை பிரார்த்தித்துக் கொண்டு நான் ஜெயமந்தி ஜியா நடேசன். இந்த பொது காலத்தின் 10 இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை கிறிஸ்தவ நச்சிந்தனை. இறைவனுக்கு தேவை நம்முடைய காணிக்கைகள் அல்ல, மாறாக இரக்கம் மிகுந்த உள்ளமே என்ற மேன்மையான இந்த சிந்தனையை நமக்கு முன்வைக்கின்றது. அன்பேதான் கடவுள், அன்பேதான் அனைத்திலும் மேன்மையானது என்ற உயரிய சிந்தனையைத்தான் இன்று ஜீசு நமக்கு அளிக்கின்றார். இறைவனின் கட்டளைகளில் மேன்மையானது இந்த அன்புதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவ்வகைப்பட்ட அன்பை இரண்டு வகைப்படுத்தி இறை அன்பு மற்றும் பிறர் அன்பு என நாம் குறிப்பிடலாம். இந்த இரண்டு அன்பும் நம்மிடம் குடிகொண்டால் அதுவே மேன்மையானது, மற்றும் இறைவன் நம்மிடம் இருந்து விரும்புவதும் அதுதான் என்கின்றார் இயேசு. நம்முடைய பொன்னும் பொருளும் இறைவனுக்கு வந்ததல்ல என்னும் ஆழமிக்க சிந்தனை நம்மில் பிறனன்பையும் இறை அன்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். அன்பை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நல்ல மனதோடு பகிர்ந்து கொள்வோம், இறை ஆசியையும் பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்டு நற்சிந்தனையை வழங்கிய உங்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள்.
3: நன்றி ராஜா.
1: இப்ப காலமே எழும்பி நீங்க இதை எழுதினீங்க, ஜானடேசன் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. சரி, அன்பு உருவலியத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.
4: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிடும் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: நேரம் சரியாக 8:29 ஐக்கியராஜ்யத்தில் 7:29 தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 9 ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது.
5: மேஷராசி நண்பர்களே, நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் விரயங்கள் இன்று தினத்துல இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு மருத்துவ செலவுகள், சில பேருக்கு சொந்த பந்தங்கள், இந்த மாதிரி உடம்பு செல்லாம் அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதில் கேட்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பரீட்சை எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும், மறதி அப்பப்போ இருந்துட்டுருக்கும். அதுமாதிரி வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை ஃபோன்லேயே சேர்த்து அழகாக முடிச்சிடுவேன், பேசி இந்த காரியத்தை சாதிக்காமல் விடமாட்டேன்ற ஒரு குறிக்கோளாக செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா, முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நான் ஏதாவது பொலிட்டிக்கலில் சேரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். குழப்பமே இல்லாமல் தெளிவான முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப மோசமாக இருந்தது சரியாகி நல்ல முன்னேற்றமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல லாபங்கள் உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிரக நிலைகள் ராகுக்கு இதுக்குள்ளே இருக்கங்காட்டி சில தடங்களாகி தான் சில காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் யதார்த்தமாக பேசி அதுக்கப்புறம் இவ அப்படி தான் பேசுவா அப்படி தான் பேசுவான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளை அப்படி திணிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அப்படியே திரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவனமும் தேவை. இன்றைய தினத்தில் நரசிம்மர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் எந்த விதமான தடையும் இல்லாமல் காரியங்கள் வெற்றி கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு, உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு கெட்ட பேர் வருது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துருக்கும், கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக நடக்கும். நல்ல நண்பர்களை எப்பவுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பணம் காசெல்லாம் ரெண்டாவது, 4 பேர் நமக்குன்னு சொன்னால் ஓடி வர்றதுக்குண்டான சில ஆட்கள் நமக்கு என்றைக்குமே தேவை. அதை எப்பவுமே மனசில் நினைச்சிட்டு பகைத்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது, கோபத்தை காமிக்கிறது அதே சமயத்தில் படப்படான்னு பேசுறது இதெல்லாம் ஓகே தான். சில சர்ட்டன் டைம் வரைக்கும், சர்ட்டன் லிமிட் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் போப்பா இவர் இப்படி தான் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்பவுமே நீங்கள் இருப்பீங்க, இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் யாருக்காவது முடியலன்னா முன்னாடி போய் நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியான மறைமுக நேர்முக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் பெர்ஃப்யூம் சம்பந்தமான பெட்ரோல் பங்க் கேஸ் பங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகளை சுமூகமாக முடிப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீடு சம்பந்தமாக இடம் சம்பந்தமான ப்ராப்ளத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதே சமயத்தில் பணம் சம்பந்தமான காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் செலவாயிட்டே இருக்குது சார், என்ன சார் இப்படி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லாபங்கள் உண்டு. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க இல்லை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லாபங்கள் கூடி வரும். ஹோம் கேர் சம்பந்தமான விஷயங்கள், அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மேன் பவர் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் முனீஸ்வர வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மிதுன ராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தில் ரொம்ப தெள்ள தெளிவான யோசனைகள் இருக்குது. மன அலப்பாஞ்சுன் இருக்கும்போது ஏதாவது முடிவு எடுத்தால் எந்த காரியம் நடக்காது. மனம் வந்து ஒரு தெளிவான நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி பெறும். தொழில் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். ரொம்ப நாளாக முடியாத காரியத்தை நீங்கள் நின்று அந்த காரியத்தை செயல்படுத்தி விடுவீங்க. அதே சமயத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப ஆழ்ந்த தீர்ந்த நம்பிக்கையை வைத்து செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு வாஸ்து பார்க்கறது, வீட்டுக்கு பூமி பூஜை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுத்து பண்ணுறது, வருங்காலத்தில் வரக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளுக்காக அதற்குண்டான இடங்களை போய் பார்க்கறது, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க நாலு இடத்த காமிக்கிறது, அதே சமயத்தில் வீட்டுக்கு தேவையான போர்வெல் தண்ணி சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை மனசில் யோசிச்சு கொண்டிருந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கு பல நேரங்களில் சரி இனிமேல் அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக யோசிப்பீங்க. மிதுனராசி அன்பர்கள் வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதமும் இன்றைய தினமும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா காரியங்களும் சட்டு சட்டு நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. நிதானமாக தான் இருக்கும், ஆனால் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு ஸ்கிராப் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு காரியம் தடங்களாச்சுன்னா கண்டிப்பாக அது வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல உறுதுணையாக உறுதியாகவும் இருங்க. பிறரை சேர்த்து கொண்டு தொழில் பண்ணும்போது அவங்களுக்குன்னு சில எண்ணங்கள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும். அதை கேட்டுண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நாம் நம்ம பிரச்சனையே பேசிட்டு இருந்தோம்னா கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், அவளுடைய பிரச்சனையும் கேட்டு தெரிஞ்சுட்டா உங்களுடைய பெரும்பாலான சண்டைகள்லாம் ரெக்டிஃபை ஆகிடும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எதிர்காலத்தில் நிறையா பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. புது ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஃபாலோ பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில் நீங்கள் ஆழ்ந்து உழ்ந்து ரொம்ப அழகாக செயல்பட்டீங்கன்னா பண வரவுகள் உண்டு, செலவுகளும் ஏற்படும், ஆனாலும் சேமிப்பு வைப்பீங்க. கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் மனசில் வரும். குழந்தைகளை நம்பி இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஒரு மன திருப்தி, அவங்க வெற்றியானாங்கன்னா உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களே, யதார்த்தமாக பேசுவதில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் யதார்த்தமாக சொல்லும் பொழுது அது மற்றவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க, ரொம்ப கவனம் என்பது தேவை. நல்லோர்களது நட்பு என்றைக்குமே நமக்கு உதவி இருக்கும், இருந்தாலும் பலவிதமான பகைமையை நாமளே ஏற்படுத்திக்கூடாது, ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பிறரை பற்றி இன்னொருத்தட்ட சொல்லுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. மீடியாவில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் முக்கியமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க எதையுமே ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்பட்டு பேசுவது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மார்க்கெட்டிங் டீம், அதே மாதிரி சேல்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குடைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சிம்மராசி அன்பர்கள் ஃபேமிலியை பற்றி வெளியில் சொல்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பர்சனல் திங்ஸாக வெளியில் பேசப்படாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள் நம்மாக செய்வதை விட மற்றவ கூட சேர்ந்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு முயற்சி கூட பெரும் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். வயசானவங்க கவனமாக தேவை. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மருத்துவமனையில் இருக்கிறவங்க வீடு திரும்புறதுக்குள்ளான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பூஜா ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க அதே சமயத்தில் கார்மெண்ட் சம்பந்தமாக துணி சம்பந்தமான வியாபாரம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏசி அதே சமயத்தில் ஃப்ரிட்ஜ், ஹோம் ப்ராடக்ட்ஸ், ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை வாய்ப்பு கூடி வரும். வேலை இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப உடம்பு ரீதியான உபாதைகள் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸு, ப்ரீத்திங், அதே சமயத்தில் வாக்கிங் போகும்பொழுது கொஞ்சம் அதை மாறுதல் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. தீராத பிரச்சனை, யூரிக் ஆசிட், கால் சம்பந்தமான வலி, முதுகு சம்பந்தமான வலி, கழுத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாகும். சரியான மருத்துவத்தை பார்க்காம ரொம்ப நாளாக அதை கழிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மருத்துவம் பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம், மன நிம்மதியை பற்றி அப்பப்போ வருத்தப்படுவீங்க. துளாராசி அன்பர்கள் சில விஷயத்தில் இறங்கிட்டு சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். இன்னும் சில முயற்சிகள், தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணத்தை பற்றி வீட்டில் பேசுவாங்க, நான் வரலை அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா போனதுக்கப்புறம் திரும்பி பாதியில் திரும்பி வரணும், அந்த மாதிரி இல்லை, இங்கே இருக்கக்கூடிய வேர்க்கை முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. அதேமாதிரி மருத்துவ சிகிச்சை போன்ற விஷயங்களை எடுத்து மேற்கொள்வீங்க. துளாராசி அன்பர்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகள் எடுத்து செயல்படுத்துவீங்க. வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்த்து புது வேலை ஆட்கள் எடுக்கிறத பற்றி யோசிப்பீங்க. அம்பாள் வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய உழைப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்ககிட்டருந்து மாறும். சில நேரங்களில் எடுத்த காரியம் கரெக்டாக நடக்கும். கனவுகள் பலமாகும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே சமயத்தில் சின்ன விஷயங்கள் வந்தாலும் அதுக்கு முன்னமே ஏற்பாடும் ஏபிசின்ற அந்த பிளானை கரெக்டாக போடுறது ரொம்ப நல்லது. வேலை ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக பேசணும். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய விஷயங்களும் ரகசியங்களும் பண சம்பந்தமான விஷயங்களும் வெளிப்படையாக பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தர் கேட்ட உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிடவும் கூடாது. ரகசியங்களை யாராவது உங்களுக்கு சொன்னால் அதை அப்படியே மனதில் பாதுகாக்கணும். அதை நான் யார்ட்டையும் சொல்ல, உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன்னு சொன்னால் திருப்பி யார் உங்களுக்கு சொன்னாலும் அவாட்டையே போய் இவாதான் உங்களுக்கு சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது கெட்ட பேர் வரத்துக்குனானதும் நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரியறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் இடம் மாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம் போன்ற மாற்றங்களை பற்றி பேசுவீங்க. அதற்குண்டான சூழ்நிலைகளை எதிர்பார்ப்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன சண்டை வந்துச்சுன்னா அது பெருசாக நினச்சிக்காதீங்க. திருப்பி அன்பு கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பணத்தில் கவனம் தேவை. ஒரு லாபம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் ஒன்று, அந்த லாபத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அந்த ஃபினான்ஷியலாக நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். நம்ம முதலீடு இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம முதலீடு எடுத்துருவோம், அதுக்கப்புறம் லாபத்தில் ப்ளே பண்ணுவோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை எடுத்து மனதில் வச்சு செயல்படுவீங்க. அதன் மூலமாக பண வரவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சொத்து, வீடு, பணம் சம்பந்தமான விஷயம் கைகூடி வரும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். இன்றைய தினத்தில் நிறைய யோசனை, நைட்டு பூரா தூக்கமே இல்லைங்க, இன்றைக்கி பூரா என்னமோ மன யோசனைகள் இருந்த மாதிரி யோசனைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல ரெஸ்ட், நல்ல எக்ஸசைஸ், நல்ல ப்ரீத்திங், அதே சமயத்தில் நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான விஷயங்களை மேற்கொள்ளுங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். நம்ம எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் நமக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாரும் நம்மளை கவனித்துக்க மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் என்பது தேவை. நமக்கு நேரமும் நல்லா இருக்குது, பண வரவுகளும் கூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நிறைய பெரியோர்களை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு மன திருப்தியும் நல்ல வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து சரி பண்ணுவீங்க. இந்த தினத்தில் மகர ராசி அன்பர்கள் உற்றார் உறவினர் அவங்களுக்கு யாருக்கேனும் உடம்பு செல்ல அவங்களுக்கு எதனும் சின்ன பிரச்சனைகள்லாம் முன்னாடி போய் நிற்பீங்க. இந்த தினத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான வழிபாடு குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, நல்ல ஒரு சிந்தனைகள் மனசில் தோணும். சார், எல்லாத்துக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு விதையிடக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, சின்ன சின்ன விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருப்பீங்க, சில நேரங்களில் கருத்துக்கள் எடுத்து கேட்பீங்க, அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும், அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் முன்னாடி பார்த்து பெருமையாக பேசுவாங்க, பின்னாடி பார்த்து உங்களுக்கு தப்பாக பேசுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. கண்ணுக்கு முன்னாடியே போட்டு உடைக்கிறவங்க நமக்கு தப்பாக தெரியும், ஆனால் அவங்க தான் சரியான ஆட்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பெரிய அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட உட்காந்து பேசுறது நல்லது. இன்றைக்கு தேவையான அப்டேட்டையும் இன்றைக்கு தேவையான விஷயங்களையும் டெக்னாலஜியும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கு. உங்களுடைய பேச்சு ஒவ்வொன்றும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கார்பெட்டிங் சம்பந்தமாக, பிளம்பிங் சம்பந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக, ஹார்ட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பதில்னா சுதர்சன பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நேயர்களே, நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ நம்ம தான் தப்பு பண்ணியிருப்போம், கொஞ்சம் லேசியாக இருந்திருப்போம். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நடந்துருப்போம். ஒரு நாள் நினைக்கணும், அடுத்த நாள் மறந்து போயிடுறோம். இப்படி இருக்கக்கூடாது. நம்ம கான்ஸ்டண்ட்டாக பல விஷயங்களை யோசித்து செயல்பட்டோம்னா வெற்றிகள் கூடி வரும். திருப்பி திருப்பி அதில் பேக் அடித்தோம்னா போச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இனிமேல் நம்ம வந்து இதை கரெக்டாக நம்ம ரெகுலரைஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறத நாம் யோசிச்சு வச்சுப்போம். ஆர்மி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தை நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. நிறைய முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்க, இப்போ பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, அதே மாதிரி டான்ஸ் ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஆர்ட் ஸ்கூல் நடத்தி ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் தேவை, சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சு சேமித்து வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுடைய சேமிப்பை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது தவிர்த்து கொள்வது நல்லது. மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் புது வாகனங்களை பற்றிய சிந்தனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க.
1: அன்பு உறவுகள், 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு இணைந்து கொண்டு சிறப்பித்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதய பூர்வமான நன்றிகள். அன்பு உறவுகள், இதுவரை கேட்டது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி?
6: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு மார்க்கெட், 1 அவென்யூ எதுவான் பயோ, 93,000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141-55-35-58 அல்லது 0758-17-8-49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
1: நேரம் சரியாக 8:46 ஐக்கியராச்சியத்தில் 7:46. இந்த நேரத்தில் வானொலியில் வலம்
7: வருகின்றது.
1: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
7: நாம் பிள்ளைகள் போலே
1: இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. பிரார்த்தித்துக் கொண்டு சொல்லுங்கள், கேட்போம். எங்கள் அறிவிப்பாளர் அப்படி அறிவிப்பாளர் என்று சொல்ல உன் அடமொழியில
2: மறந்துட்டீங்களா? வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு சதா தீர்க்க சுதந்திரியாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சௌரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை தம்பதிகளை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்து. நீங்கள் சொன்னது போல் கலா அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு 100 ஆண்டுகள் அப்படியே வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம் இறைவனை. நன்றி,
2: வணக்கம்.
1: நன்றி. அன்பு உறவில் எங்கள் அன்பு அறிவிப்பாளர், அதாவது எங்கள் வானொலிக்கு கூட அப்படி அள்ளி அறிந்திருக்கிறார். அவருடைய தங்கையும் சேர்ந்து இருக்கின்றார். அந்த வகையில் என்றும் அவர் சிரஞ்சீவியாக தம்பதிகளாக பல்ல ஆண்டு காலம் தேக ஆரோக்கியத்துடன் வாழ்க வாழ்கன்னு சீயாட்டி தமிழொலி குடும்பமும் வாழ்க்கையை மகிழ்கின்றது. அவர்கள் தம்பதிகளை வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி.
8: வணக்கம் ராஜா.
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
8: நாங்களும் நல்லா இருக்கிறோம். நன்றி ராஜானா, நீங்க அப்படியே சுகமா இருங்க சொல்லி கொண்டு. இன்று திருமண நாளைக்கானும் டிஆர்டி அறிவிப்பாளர் ரகு கலா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சௌரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பர தம்பதிகளை விளம்பர செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
8: நன்றி, நன்றி.
1: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: காலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் திருமதி சிவசுந்தரி அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
9: நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான டிஆர்டி அறிவிப்பாளருமாகிய திருமதி ரவி இந்த ரகு கலா தம்பதிகளுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போல எந்தெந்தும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்பெறுந்தேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம். வணக்கம் சௌதரி.
10: வணக்கம்.
1: உஷாரா கதைங்க.
10: திருமதி தேவேந்திரன் கதைக்கிறேன். இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரகு கலா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப சார்பில் திருமண நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகள். அந்த தம்பதிகளை விளம்பர செய்யும் உற்சாகப்படுத்தும். தயவு செய்து அன்பு உறவுகளை நீங்கள் வைபரில், அதாவது வைபருக்கு நீங்கள் வைபரில் இணைந்து நேரடியாக இணையாதீர்கள். தயவு செய்து மற்றவரை இடையூறு செய்யாதீர்கள். உங்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னாலும் விளங்குது இல்லையே. இந்த நேரத்தில் வைபரூடாக வந்திருக்கும் அன்பு உறவு. வணக்கம்.
11: வணக்கம் ராஜினி.
1: வணக்கம் ரஜினி, நலமா இருக்கிறீங்களா?
11: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் திருமதி ரகு கலா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடவருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். ரகு தம்பதிகளை வளம்பர செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி சகோதரி. அவர் ரஜினி நாகேந்திரம் அவர்கள் இணைந்து கொண்டார். அவசரப்பட்டு விட்டார். எங்கள் தொடர்புகளை இணைந்திருக்கின்றார் வைபருடாக சாந்தினி அவர்கள். சாந்தினி வணக்கம்.
12: இனிய காலை வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா? தயவு செய்து நேரடியாக நீங்கள் வைபர் ஊடாக இணைந்து கொள்ளாதீர்கள். அன்பு உறவுகளே, அன்பு உறவுகளே,
12: தம்பதிகள் நின்று போல் என்று சபாக்கியத்தோடும் ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் சீக்கஸ்மங்களியாகவும் சிரஞ்சீவியாகவும்
1: சுவிஸில் இருந்து தயவு செய்து வைபர் ஊடாக நீங்கள் வைபர்ல இணைந்து வாருங்கள். தயவு செய்து நேரடியாக நீங்கள் இணைப்பை ஏற்படுத்தாதீர்கள். உங்களுடைய இணைப்பு எடுக்க மாட்டோம். தயவு செய்து குழப்பி செய்யாதீர்கள். தயவு செய்து சொல்றது தமிழ்ல தான் சொல்றேன். மற்றவருடைய இணைப்பை சாந்தினியினுடைய சாந்தினியங்கள் மீண்டும் திரும்ப வந்து இணைந்து கொண்டு ரகு தம்பதிகளை வாழ்த்துங்கள். அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
13: அன்பான இனிய காலை வணக்கம் ராஜாண்ணா பொங்கியிலிருந்து பிபி. நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை காணும் திரு திருமதி ரகு கலா தம்பதிகளுக்கு எனது உளம் கனிந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். கலா அக்கா அஞ்சல் குங்குமத்துடன் தீர்க்கசுமங்கரியாக பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக் கொண்டு அன்புடன் விடபெறுகிறேன் ராஜாண்ணா.
1: நன்றி சகோதரர். உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அந்த தம்பதிகளை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் பி பி பத்மநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
14: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் பாமா. நலமா இருக்கிறீங்களா? நேரடியாக வராமல் நீங்கள் பைபர்ல இணைந்து பாருங்கள் என்று சொன்னா வர்றதில்லை. அவரை வந்த உடனே இருக்கிற ஒருவரை துண்டிக்கிறார், சுவிஸ்ல இருந்து அடிக்கிறார்.
14: இன்று போல் என்றும் கலாக்கா சிரித்த முகத்துடன் இருக்கமங்கலியாக வாழ்வனோடு வாழ்த்தி விட வருவோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி சௌரி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து பைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் சாந்தினி. மீண்டும் வணங்கி வாழ்த்துங்கள் சாந்தினி.
12: இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி ரகு சசிகலா அவர்கள் இன்று போல் என்றும் சகல சௌபாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் தீக்கசுமங்கலியாகவும் சிரஞ்சீவியாகவும் வாழ்வாங்கு வைணப்பிடியா தம்பதியலாக வாழ்வாங்கு வாழ வேணும் என்று எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்கள் தம்பிதான் பாவிடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் கேட்டுக்கொண்டிருப்பார். மிக்க மகிழ்ச்சி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க கலாராணி?
15: எனக்கு
1: தெரியாம வந்துட்டு போறீங்க.
15: திருமண நாளை கொண்டாலும் அன்பான செல்வன் முறை வாழ்வு பெற்று மஞ்சள் குங்குமத்தோடு அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு ரெண்டு பேரும் நினைவிரியாத தம்பதிகளாக வாழ்க வாழ்க வென்று என் மனதார குடும்பம் சார்பாக வாழ்த்துகின்றேன் அண்ணா. நன்றி வணக்கம்.
1: நன்றி சௌரி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி.
15: நன்றி அண்ணா.
1: சரி, அந்த தம்பதிகளுக்காக நாம் தரும் ஆனந்தமான பாடல்

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் எமது அன்பு அறிவிப்பாளர் ரகு கலா தம்பதிகள் இன்று தங்களது மங்களகரமாக தங்களுடைய திருமண நாளை இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்திறன் தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர் சாசல் கர்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 19வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய நாள் வரையிலான அகழ்வு பணிகளின் போது மொத்தம் 318 மனித எலும்பு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கோரி ஆரம்பித்த போராட்டமானது இன்று 4வது நாளாகவும் இடம்பெறுகிறது. ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தன குற்றவாளி என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று கண்டறியப்பட்ட சரண குணவர்த்தனாவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் ஒரு வழக்கில் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. கனிம வளங்களை மூலப்பொருட்களாக ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹத்தினேத்தி தெரிவித்திருக்கிறார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பின் போது வளமைக்கு மாறாக மேலதிகமாக கொழுந்து பறிக்க வேண்டும், அப்போதுதான் புதிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று கச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எதுவும் உள்ளடக்கப்படவில்லை என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண தெரிவித்திருக்கிறார். பௌத்த சாசனத்துக்கு ஏற்பட்டு வரும் சீரழிவை தடுப்பதற்காக விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருமாறு மல்வத்தை பிரிவின் மாநாயக்கர் திப்பட்டுவாவ ஸ்ரீ சித்தாந்த சுமங்கல மாநாயக்க தேரர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று காலை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த எதிர்கட்சி அரசியல்வாதிகளின் தற்காலிக கூடாரத்தை காவல்துறை அகற்றியதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருந்தது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த காரணம் கொண்டும் நிறுத்தப்படக்கூடாதென்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்தியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவத்தின் குண்டுகள் அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலையினால் தயாரிக்கப்படவில்லை என்றும் அவை ஏவிபி கட்சியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இருந்த இப்ராஹிமின் செப்பு தொழிற்சாலையிலே தயாரிக்கப்பட்டன என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருக்கிறார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பங்களித்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டுகிறார். அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் பணியை சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிசம் குற்றப்புணர்வு பிரிவின் பணிப்பாளர் சானி அபேசுகிராவும் சிறந்த முறையில் நிறைவேற்றுகிறார்கள். ஜனாதிபதி அன்றுகுமார திசநாய்க்கா தலைமையிலான அரசாங்கம் நீண்ட காலம் பதவியில் இருக்காது என்பதை இந்த இருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இந்த இருவரும் பதிலளிக்க நேரிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார். இலங்கையின் இலவச சுகாதார சேவையின் மனிதவள தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரச சுகாதார முகாமைத்துவ உதவி சேவையின் தரம் 3க்கான 237 பேரை கொண்ட 2வது குழுவினரை இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைய இந்த மாத இறுதியில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். பெற்றோரின் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவர்களை கைவிட்டு செல்லும் பிள்ளைகளிடமிருந்து சொத்துக்களை மீளக் கைப்பற்றும் வகையில் புதிய ஒழுங்கு விதிகளை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் தற்போது அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. பயாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மலகொட தொடங்கொட வீதியின் பகல அங்கொட சந்திக்கு அருகில் இடம்பெற்ற பத்தில் ஒருவர் உயிரிழந்து போனார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் சொகுசு தனியார் பேருந்தொன்று பின்னதுவ நுழைவாயில் பகுதியில் நேற்று மாலை விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்தார்கள். சிலாபத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த புரதம் கப்புவந்த மற்றும் கந்தானை பொருதல்லியங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள பொருத கடவையில் முச்சக்கர வண்டியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக பொருத திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கட்டான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சொகுசு காரில் பெருந்தொகையான போதைப் பொருளை கடத்திச் சென்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபர் ஒருவரை கடத்தி சென்று காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்த நபர் ஒருவர் குற்றப்புணர்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பில் கையடக தொலைபேசியில் உரையாடி கொண்டு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற ஒருவரிடம் போக்குவரத்து போலீசார் 30,000 ரூபாய் கப்பம் வாங்கியதாக பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு செய்துள்ளார். எனவே இதை வன்மையாக கண்டிப்பதோடு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் இதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். போலி வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் கணக்குகள் மூலம் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து பணம் பறிக்கும் மோசடி கும்பல்கள் அதிகரித்து வரும் ஒரு மோசடி குறித்து இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களுக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. பஹ்ரனில் கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெற்ற மாம்பழ விழாக்களில் இலங்கை மாம்பழங்கள் பிரதானமாக காட்சிப்படுத்தப்பட்டு அங்குள்ள நுகர்வோர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. கடந்த 6 மாதங்களாக நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த நிட்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சில மக்கள் மீண்டும் தங்களின் அபாயகரமான வீடுகளுக்கு திரும்புவது குறித்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாற்று வழிகள் என்ன என்பது தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 2026 ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் August 9 நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகளில் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு 4 குறைத்திருக்கிறது. சென்னையில் நிலவும் மின்வெட்டால் நள்ளிரவில் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தமிழக முதல்வர் விஜய் இன்று மாலை சென்னையில் தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்தில் 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளார்கள். காங்கிரஸ் செய்த துரோகத்தால் அதிருப்தி அடைந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லியில் நேற்று நடந்த இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றன. இந்த கூட்டத்தையொட்டி டெல்லி முழுவதும் ராகுல் காந்திக்கு எதிராக உதயநிதி, மம்தா, சரத்வார், கெஜ்ரிவால் படங்களுடன் கண்டன போஸ்டர்கள் வைக்கப்பட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மைய தேர்தல்களின் போது காங்கிரஸ் கட்சி பின்பற்றிய அணுகுமுறை இந்தியா கூட்டணியில் உள்ள பல தரப்பினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்று மக்களவை உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திருமாவளவன் தெரிவிக்கின்றார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றி தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்காது என்றும் திராவிட முன்னேற்ற கழக கொள்கைக்கான இயக்கம் என்றும் திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பு குழு தலைவர் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். சீனாவும் இந்தியாவும் பரஸ்பரம் மற்றொரு நாட்டுக்கு அச்சுறுத்தல் கிடையாது என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஓமான் நாட்டின் கடற்பகுதியில் 24 இந்திய மாலுமிகளுடன் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலில் தீபத்து ஏற்பட்டிருக்கிறது. 5,000 மேற்பட்ட இந்திய சிம் கார்டுகளை பயன்படுத்தி இணையவழி மோசடிகள் நடைபெற்ற சைபர் குற்ற வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்கியுள்ளது. முறையான ஆலோசனைகளை மேற்கொள்ளாமல் அவசர கதியில் குவாரிகளை மூடுவது கட்டுமான துறையில் கடுமையான மூலப்பொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் என்று சென்னை பெருநகர கட்டுமான பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆசிரியர்கள் பதவியுயர்வுக்கு டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை செயலர் விளக்கம் அளித்துள்ளார். அரசு அலுவலகங்களில் ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்பு ரீல்ஸ் என தமிழக வெற்றி கழகத்தினரின் அட்டகாசம் அதிகரித்து செல்கிறது. ஈரான் இஸ்ரேலுக்கு அவசியம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டாம் என்று மத்திய அரசு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. துபாயில் மினி பஸ் லொரி மோதி விபத்தில் இந்திய தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழந்தார்கள். விபத்தில் மேலும் 9 இந்தியர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய தலைநகர் புதுடில்லியில் திடீரென்று புயல் வீசியதால் 3 ஏர் இந்தியா விமானங்கள் சேதமாக்கின. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கால்நடைகள், கோழிகள், ரால்களுக்கு தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை வழங்கியவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிவுறுத்தியிருக்கிறது. நிகழாண்டு செப்டம்பருக்கு பிறகு நீர்வாழ் உயிரினங்கள் முட்டை, தேன் உள்ளிட்டவற்றை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த 5 மாதங்களில் 145 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 800 பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் மதுக்கடைகளை அப்புறப்படுத்த கோரி போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. விசாகப்பட்டினம் உருக்காலையில் இரும்பு குழம்பு கொட்டியதில் 8 தொழிலாளர்கள் பலியாகினார்கள். படுகாயமடைந்தவர்களை மீட்கும் பணி தீவிரமாக அங்கு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்கள் போல் தமிழகத்திலும் கள் விற்பனையை அனுமதித்தால் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பழனி இடும்பன் கோவிலில் 142 கிராம் தங்கம் மற்றும் 52 கிராம் எடையுள்ள வெள்ளிவேல் திருடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் தேங்காய் கொள்முதல் விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் தென்னை விவசாயிகள் கவலையடைந்துள்ளார்கள். இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ரூபாவாகவும், கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகர மேயர் பதவிக்கான முதற்கட்ட போட்டியில் தமிழ் பெண் நித்யாராமன் வெற்றி பெற்றிருக்கிறார். முதற்கட்ட வாக்களிப்பு சென்ற வாரம் நடைபெற்றது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். அனைத்துலக அணுவாயுத எரிசக்தி அமைப்பின் தலைவர் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஈரானை கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் NPC நிறுவனம் நடத்திய நேர்காணலின் போது கோபமடைந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். கோர்மஸ் நீரிணை அருகே அமெரிக்க ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நிறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவை அவ்வாறு செய்வதாக கூறின. ஈரானுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிட்ட குவைத் அரசு தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள யுனெஸ்கோ உலக மரபுடைமை தளங்களில் ஒன்றை இஸ்ரேல் சேதப்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் லெபனான் எல்லையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது டயர் நகரம். பண்டைய ரோமானிய கட்டிடக்கலையை எடுத்துக் கூறும் பல அமைப்புகள் அந்த நகரத்தில் உள்ளன. அதனையே இஸ்ரேல் சேதப்படுத்தியிருக்கிறது. லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு நேரடி அழைப்பு விடுத்திருக்கிறார். உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நேற்று லண்டனில் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் தலைவர்களை சந்தித்திருக்கிறார். பிரித்தானியாவின் சவுத் ஹாம்டன் துறைமுக வளாகத்தில் ஏற்பட்ட பாரிய தீபத்தில் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிக மதிப்புள்ள 33 அதி சொகுசு ஹைப்ரிக் ரக சிப்ரக வாகனங்கள் முற்றாக அழிவடைந்திருக்கின்றன. பிலிப்பைன்ஸின் தென்பகுதியில் உள்ள மின்டடாப் தீவை மிக கடுமையான நடுக்கம் உலுக்கியதில் 32

இடத்தில் மலையேறச் சென்ற காணாமல் போன பெண் இரண்டு வாரங்களுக்கு பிறகு காப்பாற்றப்பட்டிருக்கிறார். உலகக்கிண்ண கால்பந்து போட்டி விரைவில் தொடங்க இருக்கிறது. இந்த முறை 16 விளையாட்டரங்கங்களில் போட்டி இடம்பெறும். இதற்கு முன்பு நடந்த போட்டிகளில் சில விளையாட்டரங்குகள் தனி சிறப்பு பெற்றிருந்தன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 389 ரூபாய் 5%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 39%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336 ரூபாய் 98%, இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 61%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 422 ரூபாய் 72%, இந்திய பிரமதியில் 119 ரூபாய் 95%. ஒரு அக்கிராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450 ரூபாய் 25%, இந்திய பிரமதியில் 127 ரூபாய் 71%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 241 ரூபாய் 70%, இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 56%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியோலிருப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் கார்ஜிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gare La Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse.
2: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:16, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:16 பிறந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு வானிலையில் வலம் பெறுகின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழுங்கள். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் திருமதி சிவசுந்தரி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாயும் இருக்கிறோம் அண்ணா. நீங்களும் நலம் தானே?
1: நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
2: நான் இன்னைக்கு

0: ஆசையுடன் ஓடி வந்த இந்த பாடலுக்கு ஒப்பமென்று மாலையிட்டான் ஒரு மன்னன் அங்கு மயங்கி நின்றால் ஒரு மாது.
1: கரகாலமா போச்சு
0: என்ன கனகாலம் என்றாலும் கேட்போம் அதை பாட்டேன்.
1: அப்படியா?
0: ஆசையா ஆசையா ஓடி வந்தேன் அந்த பாட கேட்போம் அழைப்பும் கிடைத்து விட்டது. இன்றைக்கு முதலாளா
1: நீங்க இப்படிதான் அடிக்கணும். நீங்க எப்படி அடிக்காம நீங்க சும்மா நித்திரம் கொண்டுட்டு வந்து அடிச்சா அடிக்க கிடைக்காது. அன்புக்கும் பாசத்துக்கும் நாங்களும் நன்றி.
0: நாங்கள் என்றைக்குமே இந்த பாடல்கள் விட்டு அகல மாட்டோம். என்றைக்கும் பாசமும் அன்பும் தான்.
1: அன்பும் தான்.
0: அன்றைக்கும் என்றைக்கும் இன்றைக்கும் எப்பவும் அன்புதான்.
1: ஒரு மங்கை என்ற பாட்டை கேட்கிறீங்க, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சௌதரி. கேட்டு மாலுங்கள், மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
0: நன்றி, வணக்கம் அண்ணா.
1: நன்றி. அவர் சகோதரி திருமதி சிவசுந்தரி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: நேரம் சரியாக 9:22 ஐக்கியராட்சியத்தில் 8:22 ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி சிவசுந்தர்லிங் அவர்கள். அவர்களை தொடர்ந்து அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் வைபரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் சித்ரா, நலமா இருக்கிறீங்களா சித்ரா?
1: ஓ, உங்களோட புண்ணியத்துல நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நான் இப்படி குளிருங்களோ நாடு, நாங்க நல்லா இருக்கிறோம்.
1: எங்களுக்கு நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கா?
1: ஆமா.
0: ஜாக்கெட் போட தேவையில்லையா?
1: என்னது?
0: ஜாக்கெட் போட தேவையில்லையா?
1: நார்மலா போட்டுக்கொண்டு போறேன், ஆனா போட தேவையில்லை.
0: போட தேவையில்லை. ஓகே.
1: பயத்துல போட்டுக்கணும். மழை கொஞ்சம்
0: மழை பெய்யுது.
1: ஆமா.
0: ஓகே, நன்றி. என்ன பாடல கேட்க போறீங்க?
1: நீங்க நிலைமை இருக்கிறீங்களா?
0: நாங்க நல்லா நல்லா உங்க மருந்தோட சூப்பரா இருக்கிறோம்.
1: சரி, தர்சன் தான் வேற, நீங்களும் நல்ல அவ நீங்க நல்லா இருக்கணும் வந்து சொல்லி எதிர்க்கமன பிரார்த்தித்து கொண்டு நான் வந்து பாடல் வந்து மாலைகள் இடம் மாறுது மாறுது மங்கள நாள் இது.
0: அன்றி அம்மாள் ரேடியோவில் அடிக்கிற அடியை பார்க்க தாங்க இல்லை. டெலிஃபோன் அடிக்கிற அடியை பார்க்க
1: நல்லந்தானே. ஆமா,
0: இவங்க அன்பு நேர்கள் அழி அழி வணங்கி இருக்கிறார்கள். அந்த அந்த பாசமலையும் பொழியவனும்.
1: நன்றி
0: சித்ரா, இணைந்து கொண்டு சிறப்பித்து அழகான பாடலை கேட்ட உங்களுக்கும் நன்றிகள்.
2: நன்றி.
0: அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது.

0: பொலித்த பாடலை பாடி விரும்பி கேட்டிருந்தார் சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயிலிருந்து. நேரம் சரியாக 9:27, ஐக்கியராஜ்யத்தில் 8:27. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபாஷினி, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம், அதேபோல நீங்களும் அப்படியே நலமா இருக்கோம் என்று வேண்டிக்கொண்டு, நான் வந்து தூண்டில் மீன் படத்தில இருந்து வாழ்வு சௌவாக்கியம் வந்தது.
0: என்ன வந்தது?
1: வாழ்வு சௌவாக்கியம் வந்தது.
0: சௌவாக்கியம் என்ன?
1: சௌவாக்கியமா இருக்கும் பாடம்.
0: வாழ்வில் சௌவாக்கியம் என்ன?
1: அதான் ஒரு குடும்ப, ஒரு கணவன் மனைவி அப்படி வாழ்வில சௌவாக்கியமாக வாழ்வில இருக்கும்.
0: வாழ்வில் சௌவாக்கியம் வந்தது.
1: ஆமா, வந்தேன் என்றது.
0: சௌந்தரியமே வருது.
1: பாடல கேட்டுங்க நாளம் தானே, அப்ப அதே மாதிரி கேட்போம்.
0: நன்றி அம்மா.

0: ஒலித்த பாடலை சுபாசினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ் பேசுகிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம். சதீஷ், என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: ராகமே
0: புதுமலர் வாசம்
1: உங்களுக்காக
0: வருது. பழனி பாரதி எழுதிய பாடல், பாலாகுட்டி பாடினது. உலகத்தில் எத்தனை ஆயிரம் இசையமைப்பாளர் இருக்கிறார்கள்?
1: கொஞ்சம்
0: நன்றி. பார்த்து பார்த்து உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சில் இருந்து நேரம் சரியாக 9:39 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:39 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கணேஷ். நாங்கள் உங்களோட அன்போடு நலமா இருக்கிறோம் கணேஷ். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கணேஷ்?
1: நானும் அதே மாதிரி இருக்கிறேன்.
0: நல்லா இல்ல?
1: அன்போட இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கிறீங்களா? என்ன பாடலுக்கு போறீங்க கணேஷ்?
1: எல்லாமேக்காக நமக்கு கல்யாணம் மறக்கா
0: பாடல் மறக்காம இருக்கிறீங்க.
1: ஓ, பாடல் மறக்கும் அதெல்லாம் மறக்க மாட்டேன்.
0: நன்றி. உங்களுடைய பாடலை எங்களுடைய அன்பு நேயர்களுடைய பெயர்களை எல்லாம் வாசித்து போட்டு உங்களுடைய பாடலை தருகின்றேன். சோதரம் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் அன்பு கணேஷ் அவர்கள் பாடகர் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகளே, அதாவது நாங்கள் வாடகை கட்டவில்லை என்று பொய் வழக்கு போட்டுமை பற்றிய கலந்துரையாடல் 24 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவிமகாலில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் வந்த டிஆர்டி தமிழொலி அன்பின் நேயர்கள் கேட்காமலே, நாங்கள் வாய்விட்டு கேட்காமலே எங்களுக்காக அள்ளி வழங்கிய அன்பு நேயர்கள் எத்தனையோ நேயர்கள் இருக்கின்றார்கள். அந்த நேயர்களினுடைய பெயர்களை நான் உங்களுக்காக தருகின்றோம் அன்பு உறவுகளே. அந்த நேயர்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். நீங்கள் உங்களுக்கு இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு நல்ல உதவிகளையும் அன்பையும் செய்வார்கள். எங்களுடைய வழக்குகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்களும் ஆசை ஆசையாக கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை தான் தந்திருக்கிறார்கள். அந்த அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் 500 தந்திருந்தார். திருமதி கமலமணி நவரட்டராஜ் அவர்கள் 300 தந்திருந்தார். ஏனென்றால் நான் வாசிக்கிறது காரணம் என்னென்றால், அந்த உறவுகளை உங்களிடமிருந்து பணத்தை வாங்க வேண்டும் என்றதற்காக அல்ல. ஒவ்வொரு நாளும் 4 பேரும் 3 பேரும் எங்களுக்கு புதிய நேயர்களாக வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய பெயர்களையும் நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையின் பணியாகத்தான் அதனை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். திருமதி வதனா தயாளன் அவர்கள் அதாவது கமலமணி நவரட்டராஜ் அவர்கள் 300, திருமதி வதனா தயாளன் அவர்கள் 100, திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் 100, திரு ரமேஷ் அவர்கள் 100, பாடகர் மகேந்திரன் அவர்கள் 150, திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் 250, திருமதி கலாராணி பரதராஜன் அவர்கள் 200, செல்வி தனுஷா ஜெயக்குமார் அவர்கள் பாடகி 200, செல்வன் சுகிர்தன் சுப்பிரமணியம் அவர்கள் 150, திரு வி பி பத்மநாதன் அவர்கள் 100, திருமதி சோதி புஷ்பா அவர்கள் 300, திருமதி பாமா ராஜரட்னம் அவர்கள் 200, திருமதி ராஜேஸ்வரி விஸ்வநாதன் அவர்கள், உங்களுக்கு அவருடைய குரலையே நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள், எங்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பதிகள் 201, அதாவது மெய் எழுதுவது போல் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தேன் மலை போல் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள். வானொலியை நீங்கள் நிலமாக இருக்கணும் தாயே. அதே போல் எங்களுடைய அன்பு உறவு உமாபதி அவர்கள் 520, திருமதி தேவி தனராஜ் அவர்கள் 150, திருமதி ஸ்கந்தா அவர்கள் 300, திரு முத்து அவரும் எங்கள் அன்பு நேயர் 100, பாடகர் துறை டென்மார்க்கிலிருந்து அவருடைய உறவினர் ஊடாக இங்கே பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் 100, திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள் நீண்ட நாளாக சசியம்மா வருவது குறைந்துவிட்டது, என்ன காரணம் என்று தெரியவில்லை, 200, செல்வன் அபிபரதன் சத்யராஜ் பாடகர் 500, திருமதி பிரேமா கைலாயநாதன் அவர்கள் 850, திருமதி ராசாத்தி தியாகராஜ் அவர்கள் 150, மல்லாகன் ரவி அவர்கள் 500, திரு செல்வகுமார் அவர்கள் எங்கள் அன்பு நேயர் 800, திருமதி பாமினி உமாகாந்தன் அவர்கள் 150, திருமதி சித்ரா பவன் அவர்கள் 100, அகில நார்த்திகன் அவர்கள் 500, திருமதி சவுந்தலா தியாகராஜா ராகுனுடைய அன்பு தங்கை 100, பேபி சிவா அவர்கள் பாடகி 500, லாலா ரவி அவர்கள் 150, அதனை தொடர்ந்து இன்னும் இருக்கின்றது அன்பு உறவுகளே. பிரான்ஸ் நேயர்கள் எல்லாருடைய பெயரையும் நான் வாசிச்சிருக்கிறேன் என்பது சந்தோஷமாக இருக்கின்றது. அதனை தொடர்ந்து எங்களுடைய அறிவிப்பாளர்களும் தங்களால் இயன்ற உதவித்தொகையை வழங்கியிருக்கின்றார்கள். தர்சன் அவர்கள் தனது வழங்கிய உதவித்தொகையை இங்கே பதிவிடவில்லை, அவர் வழங்கியிருக்கின்றார். அவரை தொடர்ந்து கேது அவர்கள் 1000 யூரோ வழங்கியிருக்கின்றார். ரகு அவர்கள் 500 யூரோ என்று திருமண நாளை இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ரகு அவர்கள் 500 யூரோ, ராஜா அவர்கள் 150 யூரோ, திருமதி திரு அவர்கள் 200 யூரோ, கேமா அவர்கள் 500 யூரோ, சோபிதா ஜோகேஸ்வரன் அவர்கள் 100 யூரோ, ஜெகன் அவர்கள் 250 யூரோக்கள், கணேஷ் அவர்கள் 100 யூரோக்கள், சுரேஷ் அவர்கள் 100 யூரோ, இந்திரன் அவர்கள் 100 யூரோ, அருள்மொழி தேவன் அவர்கள் 100 யூரோ வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து ஜெர்மனியிலே இருக்கின்ற அன்பு உறவுகள் மீனா மகேசன் அவர்கள் 250 யூரோக்கள், சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் 200 யூரோ, சாந்தினி வடிவேல் அவர்கள் 150 யூரோ, மேரி மக்டிலின் அவர்கள் 200 யூரோ, இந்திரா வித்யா என்பவர் இத்தாலியில் வசிக்கின்ற அன்பு சகோதரியும் ஜெர்மனியில் வசிக்கிற சகோதரியும் 200 யூரோ அனுப்பியிருந்தார்கள். உதயன் அவர்கள் 200 யூரோ, ரஜினி நாகே அவர்கள் 400 யூரோ, ஜெயந்தி மால் அவர்கள் 150 யூரோ, பத்மராணி ராஜரட்னம் அவர்கள் 300 யூரோ, திருமதி தெய்வேந்திரம் அம்மா 100 யூரோ. இவ்வாறு பணங்களை வழங்கி அள்ளி அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகளையும். அடுத்த முறையில் நாங்கள் பிள்ளையாக பிறந்து உங்களுக்கு உழைத்து தருவோம் அன்புறவுகளை நீங்கள் யோசிக்காதீர்கள். கடவுள் எப்படியெல்லாம் செய்கிறானோ அப்படியே செய்வான், நல்லதே நடக்கும், நன்மையே பிறக்கும். எல்லோருக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கணேஷ் அவர்கள் கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது. Yeah.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் எங்களுடைய கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜெயமல்லையன், திருமதி ஜெயந்தி ராஜமோகன்.
0: வணக்கம் சகோதரி ஜெயந்தி ராஜமோகன், நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்ல உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றோம் சகோதரி. அதே போல உங்கள் குடும்பத்தில் உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடலம்மா?
1: நான் அந்த கர்ணன் படத்துல மலரே நலமாண்ட
0: அந்த நலமா இல்ல மலரே மௌனமா
1: மௌனமா
0: அந்த பாடல் மாலாவின் ஜானையம்மா பாடிய பாடல். இந்த பாடலை உங்களுக்காக அனுப்பி வைக்கின்றோம் உங்களுடைய இல்லத்திற்கு. நன்றி அம்மா, இணைந்து
1: நன்றி.
0: அவர் ஜெயந்தி ராஜமோகன்.

0: ஒலித்த பாடலை சகோதரி ஜெயந்தி ராஜமோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து ரதியம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் ரதியம்மா.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்களும் நலம் தானே?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடல கேட்க போறீங்க?
1: முத்துமணி மாலை.
0: என்னை தொட்டு தொட்டு அந்த பாடலுக்கு ஆசைப்படுகின்றீர்கள். உங்களுக்கான பாடலை தருகின்றோம். என்ன ஒரு அன்புறவும் இணைந்திருக்கிறார் சகோதரி. அந்த வகையில் அந்த பாடலை அவரையும் சேர்த்து இணைத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி
1: நன்றி நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி ரதியம்மா அவர்கள். ரதியம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. ராஜா,
0: உங்களுக்கு பாட்டு இல்ல சகோதரம்?
2: பாட்டு
0: ஏன்?
2: அம்மாட பாட்டோட செய்கிறோம்.
0: சரியா மாஸ்டர் பிளான் பண்ணி தான் எல்லாம் செய்யறீங்களா?
2: அம்மாவோட பாட்டு நல்ல பாட்டு தான் கேட்டுருக்கிறா. நல்ல பாட்டா இந்த பாட்டோட சேர்ந்து.
0: நீங்க என்ன கற்பனையில வந்தீங்க?
2: நான் வந்து என்ன மீண்டும் மீண்டும் உண்டை உறவு.
0: அடேங்க அப்பா, அதுவும் நல்ல பாட்டு தானே? என்ன
2: புளிச்சு
0: போச்சு சகோதரம். 29 1000 பேர் நீங்கள் வாழ்ந்து விடுங்க. அதான் என்ன சொல்லாதீங்க, திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல. எனக்கு
2: 29
0: வருஷம் இல்ல, நீங்க 150
2: வருஷம் மறக்கிறாது. அதுக்கு ஒரு
0: உங்களுக்கு முத்துமணி மாலை பாட்டை தருகின்ற சோதரம் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
0: சரி, அந்த சகோதரனுக்காகவும் சகோதரி ரதியம்மாவுக்காகவும் இந்த பாடல்

போது. ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது காலை பூந்தன்றல். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது, இருந்தாலும் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத ட்ரோன் இறக்குமதி மற்றும் அதன் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகளை கடுமையாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இதற்கமைய அவற்றுக்கான கட்டாய உரிமம் மற்றும் பதிவு நடைமுறைகள் அமுல்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வங்கி கடன் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் மகனின் பெயருக்கு மாற்றப்பட்ட குடியிருப்பு சொத்து ஒன்றின் உண்மையான உரிமையாளர் தாய் என்று மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன் மூலம் தனது மகனுக்கு எதிராக தாய் நடத்தி வந்த 30 வருட கால சட்ட போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 19வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய நாள் வரையிலான அகழ்வு பணிகளின் போது மொத்தம் 318 மனித எலும்பு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கோரி ஆரம்பித்த போராட்டமானது இன்று 4வது நாளாகவும் இடம்பெறுகிறது. ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதி அமைச்சர் சரணகுணவர்த்தன குற்றவாளி என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று கண்டறியப்பட்ட சரணகுணவர்த்தனாவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் ஒரு வழக்கில் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. கனிம வளங்களை மூலப்பொருட்களாக ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹத்தினேதி தெரிவித்திருக்கிறார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பின் போது வளமைக்கு மாறாக மேலதிகமாக கொழுந்து பறிக்க வேண்டும், அப்போதுதான் புதிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று கச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எதுவும் உள்ளடக்கப்படவில்லை என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண தெரிவித்திருக்கிறார். பௌத்த சாசனத்துக்கு ஏற்பட்டு வரும் சீரழிவை தடுப்பதற்காக விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருமாறு மல்வத்தை பிரிவின் மாநாயக்கர் திப்பட்டுவாவ ஸ்ரீ சித்தாந்த சுமங்கல மாநாயக்க தேரர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று காலை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த எதிர்கட்சி அரசியல்வாதிகளின் தற்காலிக கூடாரத்தை காவல்துறை அகற்றியதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருந்தது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த காரணம் கொண்டும் நிறுத்தப்படக்கூடாது என்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்தியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவத்தின் குண்டுகள் அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலையினால் தயாரிக்கப்படவில்லை என்றும் அவை ஜேவிபி கட்சியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இருந்த இப்ராஹிமின் செப்பு தொழிற்சாலையிலே தயாரிக்கப்பட்டன என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருக்கிறார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பங்களித்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டுகிறார். அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் பணியை சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிசம் குற்றப்புணர்வு பிரிவின் பணிப்பாளர் சானி அபேசுகிராவும் சிறந்த முறையில் நிறைவேற்றுகிறார்கள். ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் நீண்ட காலம் பதவியில் இருக்காது என்பதை இந்த இருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இந்த இருவரும் பதிலளிக்க நேரிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார்.
இலங்கையின் இலவச சுகாதார சேவையின் மனிதவள தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரச சுகாதார முகாமைத்துவ உதவி சேவையின் தரம் மூன்றுக்கான 237 பேரை கொண்ட இரண்டாவது குழுவினரை இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைய இந்த மாத இறுதியில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். பெற்றோரின் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவர்களை கைவிட்டு செல்லும் பிள்ளைகளிடமிருந்து சொத்துக்களை மீள கைப்பற்றும் வகையில் புதிய ஒழுங்கு விதிகளை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் தற்போது அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. பயாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மலகுட தொடங்குட வீதியின் பகல அங்கொட சந்திக்கு அருகில் இடம்பெற்ற பத்தில் ஒருவர் உயிரிழந்து போனார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் சொகுசு தனியார் பேருந்தொன்று பின்னதுவ நுழைவாயில் பகுதியில் நேற்று மாலை விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்தார்கள். சிலாபத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பேருந்தம் கப்புவந்த மற்றும் கந்தானை பொருதல்லியங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள பொருத கடவையில் முச்சக்கர வண்டியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக பொருத திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கட்டான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சொகுசு காரில் பெருந்தொகையான போதைப் பொருளை கடத்தி சென்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபர் ஒருவரை கடத்தி சென்று காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்த நபர் ஒருவர் குற்றப்புணர்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பில் கையடக தொலைபேசியில் உரையாடி கொண்டு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற ஒருவரிடம் போக்குவரத்து போலீசார் 30,000 ரூபாய் கப்பம் வாங்கியதாக பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு செய்துள்ளார். எனவே இதை வன்மையாக கண்டிப்பதோடு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் இதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். போலி வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் கணக்குகள் மூலம் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து பணம் பறிக்கும் மோசடி கும்பல்கள் அதிகரித்து வரும் ஒரு மோசடி குறித்து இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களுக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. பஹ்ரைனில் கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெற்ற மாம்பழ விழாக்களில் இலங்கை மாம்பழங்கள் பிரதானமாக காட்சிப்படுத்தப்பட்டு அங்குள்ள நுகர்வோர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. கடந்த 6 மாதங்களாக நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த டிட்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சில மக்கள் மீண்டும் தங்களின் அபாயகரமான வீடுகளுக்கு திரும்புவது குறித்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாற்று வழிகள் என்ன என்பது தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 2026 ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் August 9 நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகளில் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு 4 குறைத்திருக்கிறது. சென்னையில் நிலவும் மின்வெட்டால் நள்ளிரவில் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தமிழக முதல்வர் விஜய் இன்று மாலை சென்னையில் தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்தில் 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளார்கள். காங்கிரஸ் செய்த துரோகத்தால் அதிருப்தி அடைந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லியில் நேற்று நடந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றன. இந்த கூட்டத்தையொட்டி டெல்லி முழுவதும் ராகுல் காந்திக்கு எதிராக உதயநிதி, மம்தா, சரத்வார், கெஜ்ரிவால் படங்களுடன் கண்டன போஸ்டர்கள் வைக்கப்பட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மைய தேர்தல்களின் போது காங்கிரஸ் கட்சி பின்பற்றிய அணுகுமுறை இந்தியா கூட்டணியில் உள்ள பல தரப்பினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்று மக்களவை உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திருமாவளவன் தெரிவிக்கின்றார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றி தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்காது என்றும் திராவிட முன்னேற்ற கழக கொள்கைக்கான இயக்கம் என்றும் திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பு குழு தலைவர் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். சீனாவும் இந்தியாவும் பரஸ்பரம் மற்றொரு நாட்டுக்கு அச்சுறுத்தல் கிடையாது என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஓமான் நாட்டின் கடற்பகுதியில் 24 இந்திய மாலுமிகளுடன் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலில் தீபத்து ஏற்பட்டிருக்கிறது.
5000-க்கு மேற்பட்ட இந்திய சிம் கார்டுகளை பயன்படுத்தி இணையவழி மோசடிகள் நடைபெற்ற சைபர் குற்ற வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்கியுள்ளது. முறையான ஆலோசனைகளை மேற்கொள்ளாமல் அவசர கதியில் குவாரிகளை மூடுவது கட்டுமான துறையில் கடுமையான மூலப்பொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் என்று சென்னை பெருநகர கட்டுமான பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆசிரியர்கள் பதவியுயர்வுக்கு டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை செயலர் விளக்கம் அளித்துள்ளார். அரச அலுவலகங்களில் ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்பு ரீல்ஸ் என தமிழக வெற்றி கழகத்தினரின் அட்டகாசம் அதிகரித்து செல்கிறது. ஈரான் இஸ்ரேலுக்கு அவசியம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டாம் என்று மத்திய அரசு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. துபாயில் மினி பஸ் லொரி மோதி விபத்தில் இந்திய தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழந்தார்கள். விபத்தில் மேலும் 9 இந்தியர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய தலைநகர் புதுடில்லியில் திடீரென்று புயல் வீசியதால் 3 ஏர் இந்தியா விமானங்கள் சேதமாக்கின. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கால்நடைகள், கோழிகள், ரால்களுக்கு தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை வழங்கியவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிவுறுத்தியிருக்கிறது. நிகழாண்டு செப்டம்பருக்கு பிறகு நீர்வாழ் உயிரினங்கள், முட்டை, தேன் உள்ளிட்டவற்றை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த 5 மாதங்களில் 145 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 800 பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு

பெற்றுள்ளதால் தென்னை விவசாயிகள் கவலையடைந்துள்ளார்கள். இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ரூபாவாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகர மேயர் பதவிக்கான முதற்கட்ட போட்டியில் தமிழ் பெண் நித்யாராமன் வெற்றி பெற்றிருக்கிறார். முதற்கட்ட வாக்களிப்பு சென்ற வாரம் நடைபெற்றது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். அனைத்துலக அணு ஆயுத எரிசக்தி அமைப்பின் தலைவர் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஈரானை கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் NPC நிறுவனம் நடத்திய நேர்காணலின் போது கோபமடைந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். கோர்மஸ் நீரிணை அருகே அமெரிக்க ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நிறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவை அவ்வாறு செய்வதாக கூறின. ஈரானுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிட்ட குவைத் அரசு தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள யுனெஸ்கோ உலக மரபுடைமை தளங்களில் ஒன்றை இஸ்ரேல் சேதப்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் லெபனான் எல்லையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது டயர் நகரம் பண்டைய ரோமானிய கட்டிடக்கலையை எடுத்துக் கூறும் பல அமைப்புகள் அந்த நகரத்தில் உள்ளன. அதனையே இஸ்ரேல் சேதப்படுத்தியிருக்கிறது. லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு நேரடி அழைப்பு விடுத்திருக்கிறார். உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நேற்று லண்டனில் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் தலைவர்களை சந்தித்திருக்கிறார். பிரித்தானியாவின் சவுத் ஹாம்டன் துறைமுக வளாகத்தில் ஏற்பட்ட பாரிய தீபத்தில் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிக மதிப்புள்ள 33 அதி சொகுசு ஹைப்ரிக் ரக சிப் ரக வாகனங்கள் முற்றாக அழிவடைந்திருக்கின்றன. பிலிப்பைன்ஸின் தென்பகுதியில் உள்ள மின்ரடாப் தீவை மிக கடுமையான நடுக்கம் உலுக்கியதில் 32 பேர் இறந்து போனார்கள். 200க்கும் மேற்பட்டோர் காயமுற்றிருக்கிறார்கள். ஜப்பானில் குறைந்தது 100 பாடசாலைகளை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. 3 நாட்களாக கரடியொன்று அங்குள்ள வீதிகளில் சுற்றி திரிந்து கொண்டிருப்பதே அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. கியூபாவின் வடமேற்கு கடற்கரை பகுதிக்கு அப்பால் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. பொதுவாக நிலநடுக்க அபாயங்கள் அற்ற கியூபா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தின் பல பகுதிகளையும் இந்த நிலநடுக்கம் உலுக்கியுள்ளதாக சர்வதேச புவி சரிதவியல் மையங்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடரும் விளையாட்டுச் செய்திகளில் தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான 18 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கூடை பந்தாட்ட போட்டியில் இலங்கை தேசிய அணி சார்பாக விளையாடிய யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியர் மட கல்லூரி மாணவி லூட்சி ரெஜினாஸ் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். தெற்காசிய மட்ட கூடைப்பந்தாட்ட போட்டியில் இலங்கை தேசிய அணியை பிரதித்துவப்படுத்தி வடமாகாண பாடசாலை மாணவி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டது இதுவே முதல் முறையாகும். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான மகளிர் T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 26 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 300 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் போட்டியில் ஜெர்மனியின் சிவரிஃப் சாம்பியன் பட்டம் வென்றார். மலேசியாவின் பேராக் மாநிலத்தில் மலையேற சென்ற காணாமல் போன பெண் 2 வாரங்களுக்கு பிறகு காப்பாற்றப்பட்டிருக்கிறார். உலகக்கிண்ண கால்பந்து போட்டி விரைவில் தொடங்க இருக்கிறது. இந்த முறை 16 விளையாட்டரங்கங்களில் போட்டி இடம்பெறும். இதற்கு முன்பு நடந்த போட்டிகளில் சில விளையாட்டரங்குகள் தனி சிறப்பு பெற்றிருந்தன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 389 ரூபாய் 5 சதம், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 39 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336 ரூபாய் 98 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 61 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422 ரூபாய் 72 சதம், இந்திய பெறுமதியில் 119 ரூபாய் 95 சதம், ஒரு அக்கிராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450 ரூபாய் 25 சதம், இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 71 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 241 ரூபாய் 70 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 56 சதம். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre Brelaque Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்து
6: எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க எங்க
8: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
9: நேரம் சரியாக 10:21 ஐக்கியராஜ்யத்தில், 9:21. இந்த நேரத்தில் நேருடைய நெஞ்சத்தை தொடுகின்ற நல்ல உரைகளை தருகின்றோம். பேராசிரியை ஜெயந்தாஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை உங்களுக்காக வானொலியில் மலர்கின்றது.
10: வெறும் பட்டாசுக்காக மட்டும் அல்ல, தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்காக மட்டும் அல்ல, கேலண்டருக்காக அல்ல, டைரிக்காக அல்ல, நாட்காட்டிகளுக்காக அல்ல, மற்ற எல்லாம் போக சிவகாசியில் இருக்கக்கூடிய மிக அன்பு வாய்ந்த மனித உள்ளங்களை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதற்கு ஜெய்சிஸுக்கு பெரிய நன்றி. இன்றைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காமல் போயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள்லாம் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் போயிருக்கும். என்னை பற்றி அறிமுகப்படுத்தின போது மீண்டும் மீண்டும் அந்த அறிமுகத்தின் உடை உடை நான் பார்த்த ஒரு விஷயம், என்னவாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஆசிரியர் வேறு எந்த மேற்கோளுக்கு இடையிலையும் உள்ளுக்குள்ளே மறுக்கக்கூடிய ஒரு நபர்னா. என்ன காரணம் அப்படின்னா, அது மிகப்பெரிய கர்வம். ஆசிரியர் அப்படிங்கும் பொழுது ஆண்டவனும் ஆசிரியரும் மட்டும்தான் அடைப்புக்குறிக்குள் அடங்க மாட்டார்கள் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ஆண்டவனுடைய தோற்றம் மறைவின் தேதிகள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, ஆசிரியருக்கும் தோற்றம் மறைவு அப்படிங்கிற தேதிகளுக்குள்ள ஒரு ஆசிரியர் அடங்க மாட்டாங்க. பிரபலங்கள் கண்டிப்பாக அடங்கலாம், பெரிய மனிதர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லாரும் அடங்கலாம், தாய் தகப்பன்லேருந்து எல்லாரும் அதற்குள்ள வரலாம். ஆண்டவனும் ஆசிரியரும் ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவனுக்கு ஒரு தோற்றம்னு ஒன்று கிடையாது, அதனால மறைவு அவனுக்கு கண்டிப்பா கிடையாது. ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆசிரியர் எனக்குள் இருக்கும் வரை, நான் என் மாணவனுக்குள் இருக்கும் வரை, என் மாணவன் அவனுடைய மாணவனுக்குள் இருக்கும் வரை கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு தோற்றம் மறைவு அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இதுதான் இந்திய மண் குரு பாரம்பரியம் அப்படின்னு சொன்னது, ஒரு கண்ணி விடாத தொடர்ச்சியாக வரக்கூடியது. சரி, எனக்கும் பெற்றோருக்கும் என்ன பெரிய ஒற்றுமை அப்படின்னு கேட்டால், ஒரு நானும் ஒரு பெற்றோராக, ஒரு தாயாக, ஒரு தாரமாக, ஒரு மருமகளாக, ஒரு மாமியாராக, இது எல்லாம் நீங்கள் என்னெல்லாம் ஆக ஆகன்னு போடுறீங்களோ அதற்குள்ளெல்லாம் ஆக ஆகன் வந்த பெண்மன் தான். ஆனால் இது அல்லாமல் ஒரு ஆசிரியராகவும் வரும்பொழுது எனக்கு பெற்றோர்கிட்ட பெரிய மரியாதையும் இருக்குது, பெரிய வேண்டுதலும் இருக்குது. என்ன பெரிய மரியாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தான் குழந்தையின் முதல் ஆசிரியர். நீங்கள் குழந்தையின் முதல் ஆசிரியர், நான் குழந்தையின் இரண்டாவது பெற்றோர். இதுதான் மிகப்பெரிய ஒற்றுமை. பெற்றோர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் டீச்சர் ஃபார் யுவர் சைல்ட் அண்ட் ஐ எம் தி செகண்ட் பேரண்ட் ஃபார் யுவர் சைல்ட். உங்கள் குழந்தை உங்கள் தோளில் சாய்ந்து, தாய் தோளில் சாய்ந்து, தந்தை தோளில் சாய்ந்து சாய்வதற்காக ஒரு இடம் தேடும் போது தோளை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக, இரண்டாவது பெற்றோராக ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக காத்திருப்பார். ஆசிரியர்கிட்ட ஒரு குழந்தை வர்றதுக்கு முன்னாலேயே அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் குடும்பத்துக்கிட்டையும் படிச்சுட்டு தான் எங்ககிட்ட வரும். அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை மிக கணிசமானது. அடுத்தது, இந்த ஆசிரியர் அப்படிங்கிற பார்வையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்ணனாக இருந்தா கூட கவச குண்டலங்களை அறிந்து கொய்து யாராவது தானம் கேட்டா கொடுத்துடலாம். ஆனா இந்த ஆசிரியரா இருக்கும் பொழுது, ஆசிரியர் என்பது ஒரு ஆடை அல்ல. நீங்க ஆசிரியர் பணியை அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதையும் தாண்டி நான் போறேன். ஆசிரியர் என்பது துணி அல்ல, தோல். ஒரு நாள் இந்த கூட்டத்தில் யாராவது ஆசிரியர்கள் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்து. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், துணியாக இருந்ததுன்னா கயிற்றை உங்களால் மாட்ட முடியும். வேறு எந்த தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு தொழிலுக்குள்ளே போயிருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆசிரியராக இருக்கும்பொழுது, ஒரு நாள் ஆசிரியராக இருந்துவிட்டு வேறொரு வேலைக்கு போயிருந்தாலும் சரி, ஒரு மாதமோ ஒரு வருடமோ ஆசிரியராக இருந்தாலும் சரி, அன்று உங்கள் கைக்குள்ளே வந்திருக்கக்கூடிய குழந்தை ஆயுட்காலம் முழுவதும் உங்களை நினைவில் தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி இருக்கு. அந்த ஆசிரியர் பணியின் நீட்சியாகத்தான் உங்களை நான் சந்திக்க வரேன், குழந்தைகளின் முதல் ஆசிரியர். சரி, இந்த முன்னுரையை தாண்டி நம்மளுடைய தலைப்புக்குள்ளே இப்போ போகிறோம். பெற்றோர் என்னும் பெரும் பொறுப்பு. ரொம்ப அழகாக என்னை அறிமுகப்படுத்திய அந்த கவிதையில் அவங்க சொன்னாங்க, இது பெற்றோர் அது பெற்றோர் அப்படின்னு. அது என்னை தாண்டி நான் உங்கள் பக்கம் திரும்புகிறேன். குழந்தைகள் அதுவும் தவமாய் தவம் இருந்து அப்படின்னு வேற சொன்னாங்க. அப்படி பார்க்கும் பொழுது, வாராது போல் வந்த மாமணியை தோற்பேனோ அப்படின்னு பாரதியார் விடுதலையை கேட்கிற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்றேன். தவம் செய்து வந்த குழந்தைங்க தான், அந்த குழந்தைகளும் தவம் செய்திருக்காங்க, நாம் அவர்களுடைய பெற்றோராக இருப்போம். ஆனா உண்மையான ஒரு சூழலுக்கு வந்து நின்று பார்க்கும் பொழுது, நாம் எல்லாம் இந்த அம்மானை விளையாடக்கூடிய ஆட்கள். இந்த அம்மானை அப்படிங்கிறது என்னுடைய உடல் மொழியிலேயே உங்களுக்கு புரியும். ஆங்கிலத்தில் சொன்னோம்னா ஜக்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜக்லிங் என்ன, ஒரு பொருளை தூக்கி போட்டு இன்னொரு பொருளை பிடித்து, அப்படி ஒரு ஐந்து பந்துகளை வைத்துக்கொண்டு அம்மானை ஆடக்கூடிய ஆட்கள் நாம். நம்மளுடைய இந்த 2019 அப்படிங்கிற கூடிய காலகட்டத்தில் கண்ணுக்கு தெரியாத மிக நூதனமான ஐந்து பந்துகள் நம்ம கையில இருக்கு. அது என்னென்ன நான் சொல்லும்பொழுது, ஓ இதுவா அப்படின்னு கேட்பீங்க. முதல் பந்து நம்ம கைவசம் வந்திருக்கக்கூடியது நம்மளுடைய குடும்பம். இந்த குடும்பம், இந்த குடும்பத்திற்கு பின்னால் நம்மளுடைய நட்பு வட்டம், அது இன்னொரு பந்து. மூன்றாவது நம்மளுடைய ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடல் நலன், அது மூன்றாவது பந்து. நான்காவது நம்மளுடைய மன நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய த ஸ்பிரிட் இன் யூ. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அதை விட 10 மடங்கு வேகத்தில் எழுந்து வர வேண்டும்ங்கக்கூடிய உற்சாகம், அந்த முன்னோக்கி நகர வேண்டிய உத்வேகம், இதெல்லாம் சேரும் பொழுது அது நான்காவது பந்து. ஐந்தாவது பந்தாக, ஐந்தாவதாக, கடைசியாக நீங்கெல்லாம் முதல்ல வச்சிருக்கிற பந்தை இழுத்து கொண்டு போய் நான் கடைசியில் வைக்கிறேன், வேலை. நம்மளுடைய வேலை. இப்போ இதை ஆங்கிலத்துக்கு கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னால், யுவர் ஃபேமிலி இஸ் யுவர் த ஃபர்ஸ்ட் பால் வித் விச் யூ ஜகிள். கையில் வச்சுட்டு நீங்கள் விளையாடுறதுக்காக எடுத்த பந்தில் முதல்ல குடும்பம் வந்தாச்சு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் இது வந்தாச்சு, ஹெல்த் உங்களுடைய தேக ஆரோக்கியம் வந்தாச்சு. நான்காவதாக வரக்கூடியது ஸ்பிரிட், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனியாத, என்ன ஆனாலும் தோற்று போக மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உற்சாகம். நான்கு முடிந்து ஐந்தாவதாக மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷன், யுவர் ஆக்யூபேஷன், யுவர் ஜாப், யுவர் கெரியர். நீங்கள் என்ன பேரில் சொன்னாலும் அது அஞ்சாவதாக கொண்டு போய் நிறுத்துறேன். இந்த ரெண்டு பந்து வச்சு அம்மானே ஆடுறதே ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த ரெண்டு பந்து வச்சு அம்மானே ஆடுறதையும் தாண்டி மூன்று வைத்து அம்மானே ஆடுறது கஷ்டம். இப்போ ஐந்து பந்துகளை வைத்து, அதுவும் கண்ணுக்கு தெரியாத நூதனமான பந்துகளை வைத்து அம்மானே ஆடுறோம். எல்லா பந்துகளும் ஒரே மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் நான் முதல்ல சொன்னது, நாலு பந்தையும் கண்ணாடியால் பண்ணி வாழ்க்கை நம்ம கையில் கொடுத்துருக்கு. அப்போது குடும்பம் அப்படிங்கிறது கண்ணாடியாலான ஒரு பந்து, உங்களுடைய நட்புங்கிறது கண்ணாடியாலான ஒரு பந்து, உங்களுடைய உடல் நலம் அப்படிங்கிறதும் கண்ணாடியாலான ஒரு பந்து, நான்காவதாக இருக்கக்கூடிய உங்களுடைய உற்சாகம், அது அதை விட மிகவும் மெல்லிய ஒரு கண்ணாடியாலான பந்து, ஐந்தாவதாக இருக்கக்கூடிய உங்களுடைய வேலை மட்டும்தான் ரப்பர்னால ஆன பந்து. இந்த ரப்பரால ஆன பந்து எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் சேதம் மிக குறைவாக இருக்கும். ஓங்கி இழுத்து தரையில் அடிச்சிங்க அப்படின்னா இன்னும் வேகமாக கிளம்பி வரும். ஆனா இந்த அம்மானை ஆடக்கூடியவர்கள் கையில இருக்கிற பந்தை கீழே தவற விடக்கூடாது அப்படிங்கும் பொழுது, முதல்ல இருக்கக்கூடிய கண்ணாடியால் ஆன இந்த நான்கு பந்துகளுக்கும் சின்னதாக ஒரு விரிசல் விழுந்தாலோ அதன் மேல் ஒரு கீறல் விழுந்தாலோ கண்டிப்பாக உங்களால மாற்றி எடுக்க முடியாது. நான் ஏதோ பந்து அப்படின்னு சொன்ன போது உங்களுடைய மேசை மேல் வைத்திருக்கக்கூடிய பேப்பர் வெயிட் அதை பந்து நான் சொல்ல, அது எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் இங்கே முனமுறியும் அங்கே உடையும், ஆனாலும் பரவாயில்லன்னு அது மறுபடியும் தாள்கள் பறக்காம இருக்க வைக்கக்கூடிய பேப்பர் வெயிட் அப்படி நான் சொல்ல. இந்த சோப்பு கொப்பளங்கள் போல வண்ண ஜாலங்களாக இருக்கக்கூடிய பந்து அதே சமயம் ஒரு சின்ன நகக்கீரல் பட்டா கூட உடைஞ்சிடும். இப்ப இந்த ஐந்து பந்துகளை வைத்து அம்மானை ஆடக்கூடிய உங்கள்கிட்ட நான் பெற்றோர் என்னும் பெரும் பொறுப்பு அப்படின்னு சொல்றேன். அப்ப குழந்தைகளை பெற்றோர், குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பை பெற்றோர், சமுதாயத்திற்கு திருப்பி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய கடப்பாடு பெற்றோர், இது எல்லா பெற்றோரையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்பொழுது இந்த முதல் நான்கு பந்துகளை எப்படி சமாளிக்க போறீங்க? இதுக்கு நம்ம ஒத்திக பார்த்ததே கிடையாது. கணவன் மனைவியாக ஆக போறோம், சரி ஜாதகம் பார்த்தாச்சே, ஜாதகம் பார்த்து இந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் திருமணம் ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் சொல்லியாச்சு. திருமணமா செய்து வச்சிருக்கக்கூடிய எல்லா தொகையையும் பெண்ணுக்காக கொடுத்து அந்த ஒரு நாளுக்காக ஒரு 40,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து அதற்காக சட்டை தைக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு கொண்டு போய் சட்டை தைத்து இது அத்தனையும் பத்தி இப்படி நின்று ஒரு போட்டோ எடுத்து அப்படி நின்று ஒரு போட்டோ எடுத்து ஊடகங்கள்லையும் திரைப்படங்கள்லையும் வரக்கூடிய கதாநாயக கதாநாயகிகளை மிஞ்சும் அளவுக்கு திருமணத்தை கொண்டு போய் அங்க வைக்கக்கூடிய நாம் ஆண்டவன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்சய பாத்திரம் அப்படிங்கக்கூடிய மன ஒப்பந்தத்திலிருந்து என்ன பண்ண போறோம் நமக்கு இன்னும் தெரியாது. கொண்டு போய் விட்டுடுறாங்க, அது வரைக்கும் போறீங்கன்னு தெரியும். உடல் ஆரோக்கியத்தை பத்தி 10 முறை கேட்டுக்கிறோம், ஆனா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பொருத்தமான ஆண் வாழ்க்கை துணைவனாக வந்து சேருவது ஒரு பெண்ணுக்கு பெரிய மகிழ்ச்சி, பொருத்தமான பெண் வாழ்க்கை துணையாக வந்து சேருவது ஒரு ஆணுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ என்னன்னு சொல்லுவோம், அதை மீட்டிங் த ரைட் பர்சன், சரியான நபரை சந்திப்பது கல்யாணம் அதுதான் அப்படின்னு. ஆனா யாரும் எதை புரிஞ்சுக்கல அப்படின்னா மீட்டிங் த ரைட் பர்சன் அப்படிங்கிறது 50% தான், பீயிங் த ரைட் பர்சன் அப்படிங்கிறது மிச்சம் 50%. வந்து சேரக்கூடிய நபர் பொருத்தமாக இருக்கலாம், அந்த நபருக்கு பொருத்தமாக தயார் நிலையில் மனதை மாற்றிக்கொண்டோமா அப்படின்னு மணமகளுக்கும் மணமகனுக்கும் ஒரு நாளும் யாரும் உட்கார்ந்து போதையும் செய்ததில்லை. அதுவும் இப்போ திருமண வயது கூடிக்கொண்டே போக போக எல்லாம் அவங்களுக்கே தெரியும்ப்பா, நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நாம சொன்னா யார் கேட்க போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லாம இருக்கிறதுக்கு நமக்கு நாமளே ஒரு சமாதானமும் கொண்டு வந்தாச்சு. சரி, கணவன் மனைவியாக வாழ்வதற்காக இருக்கக்கூடிய நியதிகள் வேற, பெற்றோராக இருக்கக்கூடியதற்கான நியதிகள் வேற. கருவை வயிற்றில் தாங்கி அந்த குழந்தையாக அதை வெளியில கொண்டு வரதற்காக ஒரு பெண் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு மருத்துவர் கண்டிப்பாக கூட இருப்பார், அத்தை மாமி சித்தி எல்லாரும் கூட இருப்பாங்க, அம்மா அப்பா கூட இருப்பாங்க. வந்து முதல் மாதமே கருவுற்றிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலத்துக்கு கீழே வைக்கக்கூடாது, அவங்க நடக்கக்கூடாது, அவங்க நிற்கக்கூடாது, நிமிரக்கூடாது, மருத்துவர் சொல்லக்கூடிய அத்தனையும் கேட்டு அப்படியே இருந்து அப்படியே நோகாமல் குழந்தை பெற்று அப்படியே நோகாமல் வளர்த்து, இது அல்ல இயற்கை சொல்லக்கூடியது. நமக்கு இயற்கை எப்பொழுது நீங்க கருவுற்றாச்சு அப்படின்னு தெரியும், தெரிந்த அடுத்த நிமிடமே ஒரு தாயாகவும் ஒரு தகப்பனாகவும் நீங்க வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு சவாலை உங்க முன்னால கொண்டு வந்து வைக்கும். இதை நம்ம யாரும் பொருட்படுத்துறதே கிடையாது. பெரும்பாலும் பெண் குழந்தைகளின் அம்மாக்கள் கொண்டு போய் இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும்னா, காலையில எழுந்திரிச்சதுல இருந்து படுக்க போற வரைக்கும் வாந்தி எடுத்துட்டு இருக்கா, ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க, என் குழந்தை வாந்தி எடுக்காம பாருங்க. அம்மாக்களுக்கு மறந்து போயிடும். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதற்கு உங்களுக்கு வந்தி வாந்தி வராம இருக்கிறதுக்கான உதவி கூட பண்ணலாம். எனக்கு எங்க காலத்து மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கைனகாலஜிஸ்ட் அப்படியெல்லாம் மருந்து ஒன்றும் தர முடியாது, வாந்தி எடுக்கிற வரைக்கும் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம், போங்க அப்படின்னு கடிகடிச்சு திருப்பி அனுப்புவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடியவர்கள் தாய் தகப்பனுடைய மிரட்டல் தாங்காம என் குழந்தை வாந்தி எடுக்கக்கூடாது, என் குழந்தைக்கு தலை சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு உயிர் ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறதுனுடைய அடையாளம் தான் இது அப்படிங்கிறது கூட புரியாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த பெறப்போகக்கூடிய இந்த குழந்தைகளை பெற்றவர்களை அவங்கள இருந்து மாத்தணும். அப்ப மாற்றம் எங்க தொடங்கணும் அப்படின்னா, தாத்தா பாட்டி அவங்களுடைய தாத்தா பாட்டி இப்படி பரம்பரை பரம்பரையாக ஏதோ ஒன்று வசதியாக வாய்க்கப்படக்கூடிய நாம ஒரு பூனையோ நாயோ சினையாக இருக்கும் பொழுது, கர்ப்பத்தை தாங்கி இருக்கும் பொழுது இயற்கை காதுக்குள்ள நிறைய பாடங்களை சொல்லும். ஆனா நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன நிறைவாக கிடைத்தாலும் அதுல ஒரு குறை காணக்கூடிய ஒரு நபர்கள் நாம. என்ன அழகாக கிடைத்தாலும் அதுல எங்கேயாவது குறை தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். அதனாலேயே நமக்கெல்லாம் ஒரு பேருண்டு, இந்த 99% சங்கத்தின் அங்கத்தினர்கள் நாம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன, இந்த 99% சங்கம், அதுல நாம்பெல்லாம் ஆயுட்கால அங்கத்தினர்கள். ஆயுட்கால அங்கத்தினர்கள் மட்டும் இல்லை, அடுத்த தலைவரையும் சேர்த்து விட்டவங்க நாம். என்ன அதற்கு அப்படின்னு கேட்டா, ஒரு ரொம்ப எல்லா வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு மன்னன், எல்லா தேவைகளும் தீர்ந்து போன ஒரு மன்னன், எதிரிகள் கிடையாது, படையெடுப்பு கிடையாது, பிரச்சனைக்குரிய மந்திரிகள் கிடையாது, மிக நல்ல பட்டத்து ராணி, மிக நல்ல இளவரசன், மிக நல்ல இளவரசி, மிக நல்ல நீங்க என்ன போடுறீங்களோ அது அத்தனையும் மொத்தமாக வாய்க்க பெற்ற ஒரு மன்னன். கவலை என்று ஒன்று இல்லாத ஒன்றுதான் அவனுடைய பெரிய கவலையே தவிர அவனுக்குன்னு எந்த கவலையும் கிடையாது. ஆனாலும் அன்றாடம் ஏதாவது ஒரு கவலை இருந்தால் தான் வாழ்க்கையே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ கவலையே இல்லையே அப்படிங்கிற கவலையோடு தன்னுடைய அரண்மனை நந்தவனத்தை சுற்றி வரும்பொழுது அவன் பார்க்குற ஒரு அரிய காட்சியாக இருக்குது. என்ன அரிய காட்சி? அவனுடைய அரண்மனை நந்தவனத்தின் மிக சாதாரணமான ஒரு ஊழியன் தோட்டக்காரன், அங்கேயே ஒரு குடிசை வேற இருக்கு. இவனை மாதிரி அளவாக ஒரு மானும் பெண்ணும் குழந்தைகள் கூட இல்லை, ஒரு 5-6 குழந்தைகள் இருக்கு, அரைவாசி நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனைவி இருக்காங்க. ஆனாலும் அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய செடிகள் கீழே எல்லாம் கொத்தி உரம் போட்டு களை எடுத்து வேலை செய்யும் பொழுது அவன் வாய் ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே அவன் பாடுறான். மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கு கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். நாமெல்லாம் வாயில முணுமுணுத்து பாட்டை முணுமுணுத்துட்டு இருந்த காலங்கள் எங்கேயோ போயிடுச்சு, விசில் அடிச்சுட்டே நம்ம வேலைகளை செய்த காலங்கள் எங்கேயோ போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, கடுகடுப்பு வந்து குடிகொண்டாச்சு நமக்கு. இப்ப மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம் கோபமும் கூட. மன்னனான நான் கவலைன்னா என்னன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கும் போது, இந்த கவலைக்காக நான் ஏங்கிட்டு இருக்கும் போது, இப்படி சிரிச்சு சந்தோஷமா நான் வந்தது கூட தெரியாம ஒரு பாடலோட சுத்தி சுத்தி, கண்டிப்பா இவ்வளவு சந்தோஷமா ஒரு ஆள் இருக்கக்கூடாது. வேகமாக மன்னன் திரும்பி அவைக்கு வந்து தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு, இப்படி என்னுடைய தோட்டக்காரன் சந்தோஷமா பாடல் பாடிக்கொண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான், நானும் பாட்டை மறந்து எவ்வளவு நாளாச்சு, அவன் இப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கு என்ன காரணம்? சிரிச்சுட்டே மந்திரி சொல்றாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்களும் நானும் நிரந்தர அங்கத்தினர்கள் அந்த 99% சங்கத்துல. அவன் இன்னும் அங்கத்தினர் ஆகல, அங்கத்தினர் ஆக்கிட்டோம்னா பாட்டு காணாம போயிடும். மன்னருக்கு புரியலை, அது எப்படி எனக்கு தெரியாம நான் ஒரு சங்கத்துல அங்கத்தினராக முடியும்? கவலையே படாதீங்க மன்னா, பல பேருக்கு அப்படி ஒரு சங்கம் இருக்கிறதே தெரியாது, ஆனா எல்லாருமே ஆயுட்கால அங்கத்தினர்கள். என்ன வேணும்? ஒரு சின்ன ஒரு பட்டாலான ஒரு பைய எடுங்க, அந்த பைக்குள்ள 99 தங்க காசுகளை போடுங்க, கட்டி மறக்காம அந்த தோட்டக்காரன் வீட்டு வாசல்ல வச்சுட்டு வந்துடலாம். கொடுங்க, நான் வேணாலும் கொண்டு போய் வச்சிடறேன், இல்ல சேவகனை விட்டு கொண்டு போய் வச்சாச்சு. அடுத்த நாள் பாடலோட வெளியில கிளம்பி சந்தோஷமாக, எந்த கவலையும் கிடையாது அவனுக்கு. அடுத்த நாளுக்கு சாப்பாடு ஒரு பிரச்சனை, ஆடை ஒரு பிரச்சனை, துணிமணி எல்லாம் ஒரு பிரச்சனை, குழந்தைகள் படிப்பு பிரச்சனை, பிரச்சனையை தவிர எதுவும் பார்த்ததில்லை. ஆனாலும் மனதில் சந்தோஷத்துக்கு ஒரு குறைவும் கிடையாது. வெளியில வந்து பார்க்கும்போது ஒரு பட்டு கிழி அங்க அப்படியே இருக்கு, அதை எடுத்து பாக்குறான். பார்த்தா உட்காந்து எண்ணி பாக்குறான், 99 காசுகள் இருக்கு. அவனுக்கு புரியல, மீண்டும் எண்ணி பார்க்கறான், 99. மகனை கூப்பிட்டு எண்ண சொல்றான், 99. மகன் என்ன தான் வாய் விட்டு அந்த வரிகளை எண்ணிக்கையை சொல்லிட்டே வரான், 99. 99 தான் போட்டாங்களா, இல்ல 100 போடுறோம்னு நினைச்சு 99 ஆயிடுச்சா, கொண்டு வந்து என் வீட்டு வாசல்ல போடும்போது அந்த 1 காணாம போயிடுச்சா, அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அவன் வாயிலிருந்து பாட்டே வரல. என்ன காரணம்னா, அவனும் இந்த 99% அந்த சங்கத்தின் அங்கத்தினா மாறிட்டான். நம்ம அத்தனை பேரும் அந்த சங்கத்தின் ஆயுட்கால அங்கத்தினர்கள். ஆண்டவன் வீட்டு வாசல் கதவை தட்டி, இங்க பார், உனக்காக பெருநிதி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட, நம்ம அடுத்த நிமிஷம் என்ன கேட்போம் ஆண்டவங்கிட்ட? நீ தான் ஆண்டவங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி, இது பிரதிநிதி தான் அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு கேட்போம். ஒவ்வொன்றுக்குள்ளயும் ஏதாவது ஒரு குறை. மழை வரலையேன்னு காத்துட்டு இருந்தா மழை வந்த அடுத்த நிமிஷம் அது பெருங்குறை, வெயிலே இல்லப்பாங்கும் போது வெயில் அடிச்சா அது பெருங்குறை. குறை சொல்வதை தவிர வேறு எதுவுமே இல்லை, குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு மனதில் நிறைவான மனது இல்லை. அப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள், நம்மளுடைய பேர குழந்தைகளோ நம்மளுடைய குழந்தைகளோ கர்ப்பத்தில் தாங்கி வரும்போதே இந்த சிடுசிடுப்பு, இந்த குறை சொல்லும் மனோபாவம், புரளி பேசுவது, புறம் கூறுவது, புகார் சொல்வது, இது எல்லாமே ஜெனட்டிக்காக மாறும். எப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு அபிமன்யு அம்மா சொல்வதெல்லாம் ஊம் ஊம் கேட்டுட்டே இருந்தான்னு சொல்லுவோமோ, எப்படி வயிற்றுக்குள் இருக்கும்பொழுதே, கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே ஒரு பிரகலாதன் விஷ்ணுவை குறித்து சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கெல்லாம் ஊம் ஊம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்ததாக சொல்றோமோ, எது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் அங்கிருந்து இந்த பெரும் பொறுப்பு தொடங்கிடுது. சந்தோஷமாக சிரிச்சு கலகலப்பா என்னுடைய உணவு குழந்தை என் மூலமாக என் குழந்தைக்கு போவது போலவே என்னுடைய உணர்வுகளும் என் குழந்தைக்கு போகும் பொழுது நான் எவ்வளவு பெரிய பாதுகாப்போடு இருக்கணும். ஒரு இராணுவ வீரன் எல்லையை காப்பது போல அல்லவா என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை நான் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பெண்ணுக்கு நம்ம ஒரு நாளும் கொடுத்தது கிடையாது. நல்லதை சாப்பிடு, நல்லதை கேளு, நல்ல பாட்டுகளை ரசி, காலை வீசி நாலு இடத்துக்கு நடந்து போ, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உடலால் உழைக்க முடியுமா உழைத்து பாரு, குமிந்து பொருட்களை எடுக்கணுமா இல்லை கூட்டணுமா தொடைக்கணுமா, எல்லாம் இயற்கை உன் உடலுக்கு எல்லா விதமான வல்லமையும் கொடுத்துருக்கு, அதுக்கு நடுவில் உன் குழந்தை ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா உன் மனசு காரணம் அப்படின்னு ஒரு நாளும் குழந்தைகிட்ட உட்காந்து நம்ம இதை சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட பெற்றோர்கள் கைவசம் குழந்தை சிக்கும் பொழுது எங்கே கருவிலிருந்தே நம்ம தொடங்கிட்டோம், அந்த குழந்தைக்கான பொறுப்புகளை துறக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் எல்லா மேடைகள்லையும் மீண்டும் மீண்டும் தாய் தகப்பனை பார்க்கும்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, ஊடகங்களில் வரக்கூடிய நாடகங்களை பார்க்கலாம், திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கலாம், அதில் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வரும், டிஸ்க்ளைமர் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டிருக்கும், பொறுப்பு துறப்பு சான்றிதழ். என்ன, இந்த ஊடகத்தில் வரக்கூடிய நாடகத்தில் வரும் கதையும் சம்பவமும் நபர்களும் எல்லாம் கற்பனையே, இது உங்களை சிரிக்க வைப்பதற்காக மட்டும்தானே அல்லாமல் கண்டிப்பாக இதில் வரக்கூடிய எந்த மனுவரத்திற்கும் நாங்கள் பொறுப்பல்ல. இந்த மாதிரி நாடகங்களையும் கதைகளையும் பார்த்து பார்த்து நாம் என்ன ஆயிட்டோம் தெரியுமா, பொறுப்பு துறப்பு மனிதர்களாக மாறிட்டோம். இந்த பொறுப்பு டிஸ்க்ளைமர் சொசைட்டி, இந்த பொறுப்பு துறப்பு மனிதர்களாக மாறும்போது மட்டும்தான் நமக்கு இந்த அச்சம் வரும். ஐயோ என் குழந்தை என்ன பண்ணுவேன், நான் பார்க்க பார்க்க கதவு தட்டி உள்ளே வரும்பொழுது என் குழந்தை அவசர அவசரமாக எனக்கு தெரியாமல் எதையோ மறைச்சி வைக்குது, அது உட்காந்து கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு, நான் உள்ளே வரும்போது சட்டுன்னு மாற்றுது, கையில் இருக்கக்கூடிய மொபைல் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கு, நான் உள்ளே வரும்போது நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு வைக்குது. இந்த அச்சத்துக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஒரு குற்ற உணர்வு, எங்கேயோ செய்ய வேண்டிய ஒன்று நாம் செய்யாமல் கையை விட்டுட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். இந்த அம்மானை ஆடுவதில் கையில் இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பந்து கீழே விழும் அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் போயிட்டோம். இப்போ உங்களை கூட்டு கொஞ்சம் இந்த பொறுப்புக்காக கொண்டு போறேன், கையில் ஒரு மந்திரக்கோல் வச்சு சூமந்திரக்காளி அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லாரும் வீடெல்லாம் நல்லா ஆயிடும் கண்டிப்பா இல்லை. கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒரு அழகான பொய்யை வேற பக்கம் பக்கமாக பார்த்து பார்த்து சொல்லிட்டே வரோம். கூட்டு குடும்பம் இருந்த காலத்தில் எவ்வளோ நல்லா இருந்தது, அத்தை சித்தி மாமா எல்லாம் இருந்தபோது எவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்கள் தாத்தாவுடைய 5 குழந்தைங்களும் உங்கள் அப்பா ஒன்று, அப்போ அப்பாவுடைய உங்கள் தாத்தாவுடைய அந்த அவர் பிரதிநிதியாக இருப்பார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சித்தப்பா சித்தி இவங்கெல்லாம் ஒரு கூட்டு குடும்பம், அதில் உங்கள் அப்பா. என்ன நமக்கு புரியலை அப்படின்னா, என் தாத்தாவோட பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்களே, எப்போ எங்கள் தாத்தா தனியாக ஒரு தனி குடும்பம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு கீழே வந்ததெல்லாம் கூட்டு குடும்பம் நம்ம யோசிச்சதே இல்லை. இன்னொன்று, பெண்கள் கூட்டு குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசும்போது எனக்கு ஒரு விதம் ஒரு சின்ன வருத்தம் வரும், கொஞ்சம் சிரிப்பும் வரும். என்ன காரணம், இந்த கூட்டு குடும்பமாக இருந்ததை ஆணி வேரை அசைத்து ஒத்தொத்த குடும்பமாக மாற்றினதில் பெண்களுடைய பங்கு பெரும் பங்கு இருக்கு. நீங்கள் என்ன சொன்னாலும் இதெல்லாம் மறுக்க முடியாது. இப்போ என்ன, என் குழந்தைய வளர்க்கறதுக்கு எங்கள் மாமியார் தேவை, எங்கள் அத்தை தேவை, மாமி தேவை அப்படிங்கும் பொழுது இந்த சுயநலத்தை தாண்டி கூட்டு குடும்பம் அப்படின்னு கேட்குறோம். கூட்டு குடும்பம் இல்லாமல் தனி குடும்பமாக வந்தபோது நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தது. ஒரு சார்ந்து நின்ற அந்த எண்ணத்தை தாண்டி நான் முன்னால் வரணும், வாழ்க்கையில் உந்துதல் எனக்கு வரணும் அப்படின்னு தனி குடும்பங்களாக மாறின பொழுது பொருளாதார ரீதியாக தனியாக வந்த குடும்பங்கள் தாராளமாக முன்னால் வந்தது. ஒரு இக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கூட்டு குடும்பமாக இருந்து பகிர்ந்து அந்த கூட்டு குடும்பத்தில் என்ன, பெரிய அண்ணா வேலைக்கே போக மாட்டார், கடைசி தம்பிக்கு வேலைக்கு போகிற விருப்பமே கிடையாது, நடுவில் சிக்கின 3 பேரும் அப்பாவோடு சேர்ந்து எல்லா தொழிலையும் ஈடுபட்டு திரும்பி வரும்போது அதனுடைய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக பெரிய அண்ணாவும் கடைசி தம்பியும் இருந்ததை பார்த்து பார்த்து பொறுமை பொறுமை அன்னைக்கு என்ன ரொம்ப நல்லது, கடைசி குழந்தையாளுக்கு என்ன கவலையே கிடையாது, நடுவில் இருக்க மாட்டின நாம் மட்டும்தான், நம்ம புருஷன் மட்டும்தான் வேலைக்கு போகணும்னு புலம்பின நாட்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த கூட்டு குடும்பமாக இருந்த போது கொஞ்சம் நோஞ்சானாக இருந்த குழந்தைகளை பத்தி யாரும் கவலைப்படல, அவங்களே அணைச்சு சேர்த்துட்டு போயிட்டோம். ஆனா தனி குடும்பமா மாறின போது அவங்கவுங்க காலில் நின்னாலே அல்லாமல் கண்டிப்பாக பொறுப்பை யாருக்கும் தர முடியாது. இனி போய் எனக்கு ஒரு கூட்டு குடும்பம் வேணும் அப்படின்னு மேடையில நின்று கேட்கலாம், இல்ல பக்கத்துல திரும்பி சிரிச்சு பத்தியா இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நீங்க இப்ப கூட்டு குடும்பம் நினைக்கக்கூடியது பெண்ணினுடைய தாயும் தகப்பனும், அந்த ஆணினுடைய தாயும் தகப்பனும், அப்புறம் இவங்க 6 பேர் அந்த ஒரு குழந்தை, இதுக்கு பேர் கூட்டு குடும்பம் கிடையாது. அம்மா அப்பா தாத்தா பாட்டி, இங்கே ஒரு தாத்தா பாட்டி, இங்கே ஒரு தாத்தா பாட்டி அப்படின்னா 6 பெரியவர்களுக்கு நடுவில் ஒரு பிஞ்சு குழந்தை சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றுமே இல்லை. போக வர ஒவ்வொருத்தராக அறிவுரை கொடுத்து மூச்சு திணற திணற அந்த குழந்தை தனக்குன்னு ஒரு நட்பு இல்லாமல் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். இதை அப்படியே நகர்த்திக்கலாம், குடும்ப சூழலுக்குள்ளே இப்போ வரலாம். நான் வேற ஒன்றும் சொல்லலை, உங்களுக்காக வேற எந்த மாற்றங்களும் கிடையாது, எந்த விதமான மந்திர கோலும் கிடையாது. நான் பேசி முடிச்சு இறங்கி போன உடனே எல்லார் தலைக்கு பின்னாலையும் ஒளிவட்டம் வரப்படுறது கிடையாது. இது எதுவுமே இல்லை. சில உண்மைகளை நம்ம ஏத்துக்கிறோம். என்னுடைய தாய் தகப்பன், அவனுடைய தாய் தகப்பன் எங்களுக்கு எதையோ கொடுத்துட்டு போனாங்க, நாங்க அதை வாங்கினோமா? சரியா வாங்கினதை என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்தோமா? என்னுடைய மகனோ மகளோ அடுத்தது தலைமுறைக்கு கொடுத்தாங்களான்னு நின்று பார்த்தோமான்னு இது பார்க்கல. எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கணும்னு சொன்னோமே தவிர, எனக்கு கிடைச்சதை நான் யாருக்கு கொடுத்தேன் அப்படின்னு இது வரைக்கும் யோசிச்சே பார்க்கல. எனக்கு நான் நடந்து போனேன், சைக்கிளில் கூட போக லாயக்கு இல்லாமல் இருந்தது, என் குழந்தைக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும். நான் ஒரு சாதாரணமான ஒரு வண்டியில் போனேன், இதை விட பெரிய வண்டி என் குழந்தைக்கு கொடுக்கணும். ஒரு பிளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூட எங்கள் அப்பாவுக்கு என்னை படிப்புக்கு அனுப்புறதுக்கு பொருள் வசதி இல்லாமல் இருந்தது, என் குழந்தை கல்லூரிக்கு போகணும். ஐஏஎஸ் அப்படிங்கிற கனவு கூட காண சக்தி இல்லாமல் நான் இருந்தேன், என் குழந்தை ஐஏஎஸ் ஆகணும். இப்படி தான் நினைக்கிறோமே தவிர, உங்களுக்கு எல்லாருக்கும், ஏன் நம்ம தலைமுறை அத்தனை பேருக்கும் பொறுமைன்னு ரொம்ப அழகான ஒரு குணம் கிடைச்சிது, அது நம்ம குழந்தைக்கு கொடுக்கல. புரிதல் அப்படிங்கிற ஒரு அழகான குணம் கிடைச்சிது, அதை யார்கிட்டையும் கொடுக்கல. பகிர்தல் அப்படிங்கிற ஒரு மிக அழகான ஒரு பண்பு கிடைச்சது, அதை யாருக்கும் தரல. இது எதையுமே, நல்ல குணங்கள் எதையுமே தரல. கிடைக்காததை கொடுக்கற வேகத்துல போகக்கூடிய நம்ம தலைமுறைக்கு நான் சொல்றேன், ஆஸ்கார் விருது, அந்த ஆஸ்கார் விருது வாங்கக்கூடிய அவர் தான் ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்காரு, அதே சமயம் ஒரு நடிகராகவும் இருக்காரு. மேத்யூ மெக்கானி அப்படிங்கக்கூடிய ஒரு நடிகர், அதே சமயம் அவர் ஒரு ப்ரொடியூசர், அதாகவும் இருக்கார். ஆஸ்கார் விருது கிடைச்ச போது எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, ஒரு ஆஸ்கார் விருது கிடைச்சா அந்த விருது வாங்கின உடனே அக்செப்டன்ஸ் ஸ்பீச், அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஏற்புரைன்னு ஒன்று வழங்கணும். இது எல்லாமே எப்படி இருக்கும்னா, தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஏற்புரையாக இருக்கும், டெய்லர்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியாக ஆயத்த நிலையில் நமக்கு ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உரை. ஆஸ்கார் விருது பெற்ற உடனே நன்றின்னு சொல்லணும், அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஏறி மேலே வந்ததுக்கு அப்புறம் அவர் வரும்பொழுது அவர் மனைவி அவளை பார்த்து புன்னகிக்கிறாங்க, குடும்பம் அவரை பார்த்து ரொம்ப அழகாக கைத்தட்டுது. அவருடைய இந்த திரைப்படத்திற்கு கிடைத்த விருதிற்காக அதோட பின்புலத்தில் இயங்கிய அத்தனை பேரும் அவருக்காக கைத்தட்டுறாங்க. இவர் எல்லாருக்கும் பொதுவாக இணக்கமான ஒரு புன்னகையை கொடுத்துட்டு மேடைக்கு வர்றாரு. ஒரு நன்றியும் சொன்னதுக்கப்புறம் ஆஸ்கார் விருதை கையில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, நேற்றைக்கு என்னுடைய நாள் வேற மாதிரி, நாளைக்கு என்னுடைய நாள் வேற மாதிரி தான். இந்த விருது வரப்போவதற்கு முன்னால் என்னுடைய நாள் வேற மாதிரி இருந்தது, இதற்கப்புறமும் வேற மாதிரி இருக்கும். இந்த விருதுனால என்னுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, என் வாழ்க்கையில மூன்று விஷயங்களை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயார் பண்ணும்பொழுது எனக்கு இந்த குறிப்பு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஏன்னா இந்த பெற்றோர் எனும் பொறுப்புக்கு அது ரொம்ப பொருத்தமான ஒன்றாக இருக்குது. இதை உங்களால் கொண்டு போக முடியுமே ஆனால், வீட்டில் கொண்டு போய் கொடுக்க முடியுமே ஆனால், உங்களுடைய அடுத்த தலைமையோடு இந்த மூன்று பழக்கங்களை கொண்டு வர முடியுமானால், கண்டிப்பாக இந்த அச்சத்திலிருந்து, இந்த பீதியிலிருந்து, ஐயோ குழந்தைங்களை எப்படி வளர்ப்போம் அப்படிங்கிறதுலேருந்து நம்மளால் மாறி வர முடியும். சரி, என்ன முதல் அப்படின்னு அவர் சொல்றாரு, ஐ எம் ஹாப்பி தட் ஐ ஆல்வேஸ் ஹாவ் சம்திங் டு லுக் அப்பான் டு. அன்றாடம் அண்ணாந்து பார்ப்பதற்கு எனக்கு ஏதோ ஒன்று இருப்பது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதை நீங்கள் ஆண்டவன் சொல்லலாம், உங்களை படைச்சவன் சொல்லலாம், சர்வ வல்லமை பாய்ந்த சக்தின்னு சொல்லலாம், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சார்ந்தவராக இருந்தாலும், அண்ணாந்து பார்த்து நன்றி சொல்வதற்கு ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேலே இருக்கு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் கூடவே சொல்றார். தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் அங்கும் இருக்கார். அவர் கூடவே என்ன சொல்றாரு அப்படின்னா, போன வருடம் இந்த படம் தொடங்கும் போது அப்பா இருந்தார் கூட, இது முடிவடைந்து எனக்கு பெரிய விருதெல்லாம் கிடைத்து நான் வரும்பொழுது அப்பா இப்போ உயிரோடு இல்லை. இப்போ எனக்கு அண்ணாந்து பார்க்கும்போது இரண்டு நபர்கள் மேலே இருக்காங்க, ஒன்று என்னை படைத்த எனது தந்தை, இன்னொன்று எல்லோரையும் படைத்த இறைவன். இவங்க ரெண்டு பேரையும் அண்ணாந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த கருத்து இதுவரைக்கும் வந்திருக்கா? நான் கூட்டு பிரார்த்தனையை சொல்லவே இல்லை. என்றைக்கும் உங்கள் குடும்பம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்கிறது அப்படின்னா, இங்கே உட்காந்துருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்காத பல விஷயங்கள் உண்டு. என்னை பற்றி உங்கள் உரை, நீங்கள் இது முன்னுரை கொடுத்த பொழுது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. இலங்கைக்கு மூன்று முறை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் என் கணவருக்கும் கிடைத்தது. அதுவும் இந்திய அரசும் இலங்கை அரசும் அழைத்ததன் பேரில் நார்தர்ன் ப்ராவின்ஸ் அப்படிங்கிற வடமாகாணத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது 2009 போர் முடிந்து அமைதி பிரகடனம் செய்ததற்கப்புறம், 2016 ஒரு முறை, 2018 ஒரு முறை, இரண்டு முறை 2018 போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அங்கே போய் நான் சந்தித்த நபர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட அழகான அரங்கம் கிடையாது, இப்படிப்பட்ட குளிரூட்டப்பட்ட அமைப்புகள் கிடையாது, அமைதியாக உட்கார்ந்திருக்கக்கூடிய சூழல் கிடையாது, ஆபத்துகள் இல்லாத ஒரு மனநிலை கிடையாது. கண்டிப்பாக திரும்பி போட உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கு, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, என்னம்மா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு 10 தடவை மொபைலில் உங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு குடும்பம் காத்துட்டு இருக்கு. இது எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு இதனோட அருமை தெரியவே தெரியாது. இதுதான் இருக்காங்களே, இங்க ஒரு சேர் இருக்கு, இங்க ஒரு ஒரு பெஞ்ச் இருக்கு, ஒரு ஸ்டூல் இருக்கு, ஒரு ஃபேன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு சகோதரி இருக்காங்க, ஒரு கணவர் இருக்காரு, மனைவி இருக்காரு. டேக்கிங் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவோம். அங்க போன போதுதான் தெரிந்தது என்னால சந்திக்க முடிந்தது ஒரு 3000 வார் விடோஸ் அவங்கள சந்திச்சு, சொல்லக்கூடியது 30,000-க்கும் மேற்பட்ட போர்னால விதவைகளாக மாறிய பெண்கள் இருக்காங்க, அதுல 3000 பேரை தான் சந்திக்க முடிந்தது. 4000 பள்ளி குழந்தைகளை சந்திச்சு நான் இறங்கி வரும்பொழுது ஓடி வந்து அந்த குழந்தைங்க 15-16 வயதுள்ள குழந்தைங்க எங்கிட்ட வந்து கேட்டது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க கிளம்பி போயிடுவீங்க, நாளைய பொழுது எங்களுக்கு தனியா தானே விடியும், நாங்க என்ன பண்ணுவோம். திரும்பி வந்து அப்போ கோயம்புத்தூருக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல வந்து நானும் என் கணவரும் இறங்கும் பொழுது நாங்க உண்மையாகவே ஒரு நிம்மதி பெருமூச்சு எங்க விட்டோம் தெரியுமா? ஆண்டவன் தலையில எவ்வளவு திருத்தமான பேனாவால எழுதியிருக்கான். போர் இல்லை, புலம்பல்கள் இல்லை, அடுத்த வேளை சோறுக்கான எல்லாமே இருக்கு, ஒரு வேலை இருக்கு, 10 பேர் கூட இருக்காங்க, தலைக்கு மேல இது வருமோ அது வருமோங்கிற அச்சம் இல்லை, என் குழந்தைய கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு. ஏன் இப்ப கூட புலம்புறோம்ல, 500-க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் வச்சுட்டு தமிழ்நாடு என்ன பண்ணும்? எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி. ஒரு அழகான பொருளை கொடுத்தா பயன்படுத்த தெரியாத சமுதாயம் தன்னை நினைச்சு குறைப்படுமா, இல்ல அழகான பொருளை நினைச்சு குறைப்படுமா? இங்க இருக்கக்கூடிய 100 குழந்தைகள் இன்றைக்கு நான் கல்லூரிக்கு போக வேண்டும் அப்படின்னா கல்லூரிகள் இருக்கு, ஒரு நாளைக்குள்ள ஏதோ காளான் மாதிரி கல்லூரிகள் முளைச்சு வராது. அப்போ 1947 என்னோட சுதந்திரம் வாங்கின மற்ற நாடுகள் எல்லாம் எங்கெங்கயோ பின்னால நிற்கும் போது 2020 இன்னும் 4-5 மாதங்களுக்குள்ள தொட்டு அப்துல் கலாம் அவர்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக போயிட்டு இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா, அண்ணாந்து பார்த்து ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய முதல் ஆட்கள் நாம தான். அவ்வளவு பெரிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு என்ன பழக்கம் தெரியுமா, எது கிடைத்தாலும் அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. நம்ம முன்னால வைக்கிறது போற விமர்சனங்கள் தான், விமர்சனங்கள் எல்லாமே விடைகள்னு வேற தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். எதை பத்தியும் ஒரு விமர்சனம், யூ ஹவ் அ கிரிட்டிசிசம் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் யூ மிஸ்டேக் கிரிட்டிசிசம் ஃபார் எ சொல்யூஷன், இதுதான் தீர்வு அப்படின்னு. அப்போ அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, அண்ணாந்து பார்ப்பதற்கு எனக்கு தலைக்கு மேல் ஒரு ஆண்டவன் இருப்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், என் தந்தையும் கூட இருப்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சரி, சம்திங் டு லுக் அப்ஆன் டு, இது உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் கையில கிடைத்ததற்கு ஏதோ ஒரு சக்திக்கு மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய நன்றி. நீங்க வாயை திறந்து சொல்ல வேண்டாம், நீங்க நன்றி சொல்றத பார்த்து பார்த்து குழந்தை நன்றி சொல்லும். அப்பா காலில் விழுந்து கும்பிடுறத, அப்பா தன்னுடைய தகப்பனையும் தாயும் காலில் விழுந்து கும்பிடுறத பார்க்கும்போது குழந்தை கும்பிடும், அம்மா கும்பிடுறத பார்க்கும்போது குழந்தை கும்பிடும், அண்ணன் கும்பிடுறத பார்க்கும்போது குழந்தை கும்பிடும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகள் பேசுறத கேட்டு மாறுவதில்லை, கண்களால. உங்க வீட்டை சுத்தி நீங்க கண்காணிப்பு கேமரா வச்சிருக்கீங்க, ஆனா வீட்டுக்குள்ள தெய்வம் ஒரு கண்காணிப்பு கேமரா வச்சிருக்கு, யார் தெரியுமா? உங்க குழந்தைங்க. உங்க குழந்தைங்க தான் சர்வைலன்ஸ் கேமரா, உங்களையே பார்த்துட்டு இருக்கு. உங்களுடைய நடையுடைய பாவனை வார்த்தைகள், நீங்க சொல்ல பயன்படுத்துற விதம், உங்க வார்த்தையின் கடுமை, வார்த்தையின் இனிமை, அத்தனையும் கணக்கு எடுத்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க. சரி, சம்திங் டு லுக் அப்ஆன் டு, அடுத்தது சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு. காலையில கிளம்புறோம், மாலையில வரும், திரும்பி வர்றதுக்கு ஒரு வீடு இருக்கு, தட்டினா கதவு திறக்கிறதுக்கு ஒரு மனைவியோ தாயோ சகோதரியோ யாரோ இருக்காங்க. ஓடி வந்து களைத்து வந்து நம்ம உட்கார்ற, நம்ம காலை கட்டிக்கிட்டு வந்து உட்கார ஒரு குழந்தை இருக்கு, கழுத்து மேல வந்து உட்கார்றதுக்கு ஒரு குழந்தை இருக்கு, கண்ணாடி எப்படிங்கிறதுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஏதோ நம்மளை பாடுபடுத்துறதுக்கு ஏதோ ஒரு குழந்தை கூட கூட இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு சௌபாகியம், எவ்வளவு பெரிய ஒரு வரம், வீடுன்னு ஒன்று இருக்கிறதும், அதுக்கு கதவுன்னு ஒன்று வைக்க முடியறதும், அந்த கதவை தட்டின உடனே திறக்கிறதுக்கான ஆள் இருக்கிறதும், குடும்பம் ஓடி வந்து நம்மளை வரவேற்கிறதும், 5 நிமிடங்கள் காலதாமதமாக போனோம்னா அப்படின்னா நம்மளுக்காக அச்சப்பட ஒரு குடும்பம்னு உட்கார்ந்திருக்கு. இது அவர் ரொம்ப பெருமையா சொல்றார். இந்த ஆஸ்கார் விருதை விட எனக்கு மிகப்பெரிய பெருமை தரக்கூடியது என்ன அப்படின்னா, சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு. மாலை நேரம் ஆன உடனே எனக்கு போகணும்னு ஒரு இடம் இருக்கு, 2 நாள் கழிச்சு திரும்பி நான் ஓடி வரும்போது திரும்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஆர்வத்தோட நான் போகும்போது ஆசையோட கை நீட்ட எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க, எனக்கான பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கு. கால் செருப்பை கட்டி வச்சதுக்கு அப்புறம் உள்ள போகும்போது அந்த சுவரும் அந்த அறைகளும் எனக்கு உத்தரவாதம் தருது. என்ன உத்தரவாதம்? நீங்க பாதுகாப்பாக இருக்கிறாய், உன் உணர்வுகள் பாதுகாப்பாக இருக்கிறது, உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கு, உன் கூட அத்தனை பேரும் இருக்கும்னு சொல்றதுக்கு. 3வதாக அவர் இன்னொன்னு சொல்றாரு என்ன அப்படின்னா, சம்திங் டு ரன் பிஹைண்ட். ஒன்னு அண்ணாந்து பார்க்கறது நன்றி சொல்ல ஒருத்தம் வேணும், அடுத்தது ஓடி போய் நான் ஒவ்வொரு தடவையும் திரும்பி போறதுக்கு என்னை எதிர்கொள்றதுக்கு ஒன்று வேணும், சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு. 3வது சம்திங் டு ரன் பிஹைண்ட், ஒன்றின் பின்னால் ஓடுவதற்கு எனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது அப்படின்னுட்டு அது ரொம்ப அழகா விவரிச்சு சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா, 10 வயது பையனாக நான் இருந்த போது என்னுடைய ஆசிரியர் என்னை கூப்பிட்டு கேட்டாரு, என்ன உன்னுடைய ஆதர்ச புருஷன் யாரு, ஹூ இஸ் யுவர் ஹீரோ, ஆஹா அப்படின்னு இவர் மாதிரி நான் வரணும்னு நினைக்கிறதுக்கு யாரு? இப்போ இவர் சொல்றாரு, 10 வயசுல எனக்கு அப்படி யாருமே கிடையாது, எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். எண்ணி ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் ஆசிரியர் கூப்பிட்டாரு. ஹூ இஸ் யோர் ஹீரோ, உன் ஆதர்ச புருஷன் யார்? இல்லை, யாரும் இல்லை. மூன்று முறை கூப்பிட்டாரு. நான்காவது முறை அவர் கூப்பிடுறதுக்குள்ள நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? ஒருத்தரை கண்டுபிடிச்சிடணும், மை ஹீரோன்னு யாரையாவது கண்டுபிடிச்சிடணும். இது எவ்வளவு நுணுக்கமானது, நம்ம யாரும் இப்படி பார்த்தது கூட கிடையாது. ஏன் இதைத்தான் நான் பொறுப்புன்னு சொல்ல வரேன். அப்போ இந்த பத்து வயது குழந்தைய கூப்பிட்டு இப்ப சொல்லு அப்படின்ன போது, இந்த பத்து வயது குழந்தை இப்ப ஆஸ்கார் விருது வாங்கக்கூடிய ஒரு இயக்குநராக இருக்கக்கூடிய நபர் ஆசிரியர் கூப்பிட்டு கேட்ட போது அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? பத்து வயதில் இருக்கக்கூடிய எனக்கு 25 வயதில் நான் எப்படி இருப்பேனோ அதுதான் எனது ஆதர்ச ஹீரோ. யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது இப்படி பார்த்துருக்கோமா? 10 வயது, இது 15 ஆகி 20 ஆகி 25 வயதில் நான் எந்த உயரம் தொற்றுப்பேனோ அது என்னுடைய ஆதர்ச ஹீரோ. சரி, அவரே தொடர்ந்து சொல்றாரு, 25 வயது ஆன உடனே நான் அப்பதான் புரியுது, ஆஹா, இது ஹீரோயிசம் இல்லையே, இன்னும் போக வேண்டிய தொலைவு இருக்கே. அப்போ 35 வயதில் நான் என்ன உயரத்தை தொட்டிருப்பேனோ அதுதான் எனது மிகப்பெரிய கதாநாயகன், என் ஆதர்ச புருஷன். 35 தொடும்போது 45 நோக்கி நான் நகர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது என்ன தெரியுமா? மை ட்ரீம் இஸ் எ ரோலிங் பெஞ்ச் மார்க். அது எவ்வளவு அழகான ஒன்று, தொடப்போக தொடப்போக தொடப்போக என்னால் தீண்ட முடியாத தூரம் விலகி விலகி போகக்கூடிய, எல்லைகளே இல்லாமல் விரிந்திருக்கக்கூடியது என்னுடைய கனவு. என்றாவது நம் குடும்பத்தில் நம்ம குழந்தைங்க முன்னாலையும் மனைவி முன்னாலையும் பெற்றோர் முன்னாலையும் சகோதரர்கள் முன்னாலையும் இப்படி ஒரு பரிவர்த்தனை நமக்குள்ள இருந்திருக்கா? அப்பா ஆபீஸுக்கு போவாரு, திரும்பி வருவார், இதுதான் தெரியும். அப்பா சம்பாதிப்பாரு, அப்பாவும் அம்மாவும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மாதிரி குழந்தைங்க கையை நீட்டினா நீட்டின விரல் நீட்டாத விரல் அத்தனை விரலுக்கும் சொந்தமான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர, நம்ம குழந்தைக்கு என்னைக்காவது இப்படிப்பட்ட கனவுகள் நம்ம மேல இருக்குன்னு காமிச்சிருக்கோமா? காமிக்க வேண்டாமா? அதுதானே பெரிய பொறுப்பு, அதுதானே நமக்கு முன்னால போன தலைமுறை காட்டுனது. முன்னால போன தலைமுறையிலேருந்து நீங்க எடுத்த தலைவர்கள் அத்தனை பேரும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அண்ணாந்து பார்த்து நன்றி சொல்ல ஒரு தெய்வமும் முன்னோர்களும் இருந்தாங்க. வீட்டுக்கு திரும்பி ஓடி வரணும் அப்படிங்கிற ஆசைக்காக குடும்பம் ஒண்ணு காத்துட்டு இருந்தது. மூன்றாவதாக துரத்தி துரத்தி பிடிக்க பிடிக்க முயற்சி செய்தாலும் கையை விட்டு வழுக்கி வழுக்கி போகக்கூடிய கனவு அப்படிங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மூன்றையும் உங்க குழந்தைங்களுக்கு கொண்டு போகும். நீங்க 60 வயது நபராக இருந்தாலும் சரி, 50 ஆக இருந்தாலும் சரி, 25 ஆக இருந்தாலும் சரி, வயது என்பது வெறும் ஒரு எண் மட்டும்தான் அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணும் நினைச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு போய் உங்க குழந்தைகளோட பகிர்ந்து கொள்ள வேண்டியது, அப்பாவுக்கு இப்ப 35 வயசுல 45 வயசுக்கு நான் தொடக்கூடியது, இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இதை வாங்கறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய அப்பா ஒரு பக்கம், இதை வாங்கறதுக்கான காசை நம்ம எல்லாரும் சேர்த்து உருவாக்கண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா இன்னொரு பக்கம். அப்ப எந்த குழந்தை அண்ணாந்து பார்க்கும், எந்த தகப்பன் அண்ணாந்து பார்க்கும்? 5 வயதுல உங்க விரல பிடிச்சிட்டு இருந்த குழந்தைங்க உங்களை அண்ணாந்து பார்த்தது. ஆனா நம்ம எதை தெரியுமா பகிர்ந்துக்கிறோம்? நம்மளுடைய பதபதப்பை பகிர்ந்துக்கிறோம், நம்மளுடைய பயங்களை பகிர்ந்துக்கிறோம், நம்மளுடைய அச்சங்களையும் ஐயங்களையும் பகிர்ந்துக்கிறோம். உங்க காலத்துல நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வேற அடிக்கடி சொல்றோம். என்ன மறந்து போகுது, 21ஆம் தேதி ஜூலை மாதம் 2019க்கு சேர்ந்த குழந்தைகள் இந்த காலத்து குழந்தைகளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு துளி கூட உங்களுக்கும் எனக்கும் அனுபவத்தில் வந்தது அல்ல. அதனால நீங்க எல்லாம் ஒரு மொபைல பார்த்து இந்த மொபைல் போன்னா இதுதான், இதாலதான் குழந்தைங்க கெட்டுது, இதாலதான் குழந்தைங்க கெட்டுதுங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிடம் அதால கெட்டுதுன்னு நீங்க இன்னும் மறுபடியும் சொல்லலாம், எங்கிட்ட சொல்லலாம், 10 பேரை கூப்பிட்டு விடலாம்னு சொல்லுங்க. ஆனா அதுக்கு ஒரு வினாடி முன்னால என்னுடைய கேள்வி, இந்த கண்டுபிடித்த பெரும் பொறுப்பு அந்த குழந்தைகளை சார்ந்தது அல்ல, நம்ம தலைமுறையை சேர்ந்த யாரோ தான். திரும்பின அந்த பக்கம் இந்த பக்கம் சேர்த்து ஆப் விட்டது அத்தனையும் அந்த குழந்தைங்க கிடையாது, அத்தனையும் நாம தான். குழந்தை பார்க்க பார்க்க காதோட ஒட்டி பிறந்த மாதிரி ஒரு மொபைலை வச்சுட்டு மேலும் கீழும் நடந்தது நாம தான். அந்த குழந்தைகிட்ட கொடுத்தது நாம தான். அந்த காதல வச்சிருக்கிறத போட்டோ எடுத்து வைரலா அனுப்புனது நாம தான். இது அத்தனையும் பண்ணினதுக்கு அப்புறம் குழந்தைகளை குற்றம் சாட்டும் போது வாயை திறக்காமல் பொறுமையா இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நாம செஞ்சதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? மௌனம் சம்மதம் அல்லவே, மௌனம் சங்கடம் அப்படிங்கறதும் சேர்ந்துதானே. ஒரே ஒரு நிமிஷம் இப்ப இந்த மொபைல் போன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சவால். என்ன மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொன்னா, எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு தாயையும் தந்தையையும் மிகவும் மூர்தன்யமாக மிகவும் ஆவேசமாக வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு சவால் இது. எங்க அம்மா அப்பா இந்த சவாலை சந்திச்சதில்ல, என் தாத்தா பாட்டி இந்த சவாலை சந்திச்சதில்ல, ஆண்டவன் அருணாலும் மொபைல் அப்படிங்கக்கூடிய ஒரு உயிரற்ற ஜடப்பொருள் எனக்கு சவாலாக வந்திருக்கு, இது எதிரியாக வரல. அப்போ எங்க அம்மாவை விட இன்னும் அம்மாவா இருக்க முயற்சி பண்ணுவேன், எங்க அப்பாவை விட இன்னும் அப்பாவா இருக்க முயற்சி பண்ணுவேன். இந்த மொபைல விட இன்னும் கவர்ச்சிகரமாக கவனத்தை ஈர்க்கக்கூடிய, கவனத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய, அன்பை காட்டக்கூடிய, பெருங்கருணையை காட்டக்கூடிய ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் என் குழந்தை சாஞ்சுக்கிற தோளா இருப்பேன்னு முடிவு பண்றதுக்கு தான் இந்த மூன்றையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். இதை பார்த்து அச்சப்பட்டு யாராவது போவாங்களா? ஆனால் நம்ம கிட்ட பேசுறது அப்படிங்கும் போதும் எனக்கு பெற்றோர் எனும் பெரும் பொறுப்பை பற்றி பெற்றோரிடம் பேசுவது பெரும் பொறுப்பு. அந்த பெரும் பொறுப்பு எனக்கு எப்போ தெரியுமா? ஒரு சைக்கிள்னு ஒன்று வாங்க கொடுத்து ஒரு பக்கம் அப்பாவோ ஒரு பக்கம் சித்தப்பாவோ ஒரு பக்கம் அடுத்த வீட்டு அண்ணாவோ அக்காவோ யாரோ பிடிச்சிக்கிட்டு நாலு தடவை குழந்தை விழ குரங்குப்படல் அடிக்க ஏற தெரியாது இறங்க தெரியாது போய் சாக்கடையில் உந்தி தள்ள தெரியும் இல்லைன்னா மரத்தில் மோத தெரியும் இல்லைன்னா எதிரில் ஒரு ஆள் மேலே மோத தெரியும். அண்ணாவுடைய சைக்கிளை வாங்கிட்டு போவோம் இல்லைன்னா ஒரு எட்டனா காசை வாங்கிட்டு வாடகைக்கு சைக்கிள் எடுத்து பத்து ரவுண்டு போயிட்டு பதினோராவது அரை ரவுண்டில் சைக்கிள் கடைக்காரர் பிடிச்சி வாங்க இதத்தனையும் பண்ணினோம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? நான் சொன்னேனே பொறுப்பு துறப்பு சமுதாயம். நான் உன் வண்டியை பிடிக்க மாட்டேன், என்ன சைக்கிள் வேணாலும் வாங்கிட்டு சப்போர்ட்டிங் வீல்ஸ்னு ரெண்டை மாட்டி கொடுத்துருவேன், நீ யா போ, அவ்வளவுதான். எப்போ உங்களுக்கு பதிலாக உங்களால் ஒரு உயிரற்ற ஜடப்பொருளை கொண்டு வந்து குழந்தைக்கு பாதுகாப்பாக கொடுக்க முடியுமோ அப்போ பெற்றோராய் இருக்கக்கூடிய வரத்திற்கு கூட நம்ம இன்னும் தகுதி அடையலன்னு புரிஞ்சுக்கலாம். எப்போ அந்த சப்போர்ட்டிங் வீலை கழட்டிட்டு உனக்கு சப்போர்ட்டா அப்பா இருக்கேன் கவலையே படாத அப்பா கூட வரேன் பார் அப்படின்னு சொல்லி உங்களால போக முடியுமோ அப்போ. மேம் வேலைக்கு போறோம். ஆமா எல்லாரும் வேலைக்கு தான் போறோம், குழந்தைங்களுக்காக வேலைக்கு போறோம். அது அதை விட அழகான ஒரு பொய், மிக அழகான பொய். எத்தனை அழகழகா பொய் சொல்றோம், அதுக்காகவே நம்மளை பாராட்டணும். இந்த கூட்டு குடும்பம்னு ஒரு அழகான பொய், குழந்தைங்களுக்காக வேலைக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு அழகான பொய். இல்ல, குழந்தைங்க உங்ககிட்ட ஆடம்பரமான பொருட்களை ஒரு நாளும் கேட்டது கிடையாது. வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து உங்க நாத்தனார் குழந்தைக்கு போட்டியா நீங்க வாங்கி கொடுத்ததுக்கு உங்க குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? கண்டிப்பாக இல்ல, அவங்க குழந்தைக்கு போட்டியாக இவங்க குழந்தைக்கு போட்டியாக ஒரு பூனைக்குட்டி மாதிரி மேலேந்து விழக்கூடிய மாவலையை வச்சுக்கிட்டு உருண்டு உருண்டு விளையாடுற பூனைக்குட்டி மாதிரி அம்மா விரலையோ அப்பாவுடைய கையையோ அம்மா முந்தானையோ அப்பா முதுகையோ தாத்தா முதுகையோ யானையாகவும் குதிரையாகவும் அம்பாரியாகவும் கற்பனை பண்ணி விளையாடுற குழந்தைங்க தான் இன்னும் ஆண்டவனால் படைக்கப்படுது. அந்த குழந்தைங்க கையில நீங்க கொண்டு போய் திணிக்கக்கூடிய இந்த விஷயம், இப்ப இந்த மூணையும் எடுத்துக்கோ. இந்த மூணு உங்களுக்குள்ள வந்துருச்சு, உங்க குடும்பத்துக்குள்ள வந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சரி, இதுல இருந்து அடுத்ததுக்கு நகர்த்துறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களை நகர்த்தணும். இது ஆடி காற்றுல அம்மி நகரலாம் அம்மா அப்பா நகருவாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அதனால உங்களை ரொம்ப அமைதியாக அது உங்களை நகர்த்துறேன்னு தெரிஞ்சா வேற சேரோட இறுக்கி பிடிச்சு உட்காந்துருவீங்க. அதனால உங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் என்னுடைய படவை மாட்டிச்சு கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? எழுந்திருச்சு அடுத்த நிமிஷம் என் காலில் உட்காந்துட்டீங்களே, கொஞ்சம் நகர்றீங்களா?
9: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை ஏந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய அருமையான உரையை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் வலம்பெற இருக்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் ஜிஆர்டி தமிழடியில். மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது, இருந்தாலும் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத ட்ரோன் இறக்குமதி மற்றும் அதன் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகளை கடுமையாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இதற்கமைய அவற்றுக்கான கட்டாய உரிமம் மற்றும் பதிவு நடைமுறைகள் அமுல்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வங்கி கடன் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் மகனின் பெயருக்கு மாற்றப்பட்ட குடியிருப்பு சொத்து ஒன்றின் உண்மையான உரிமையாளர் தாய் என்று மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன் மூலம் தனது மகனுக்கு எதிராக தாய் நடத்தி வந்த 30 வருட கால சட்ட போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 19வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய நாள் வரையிலான அகழ்வு பணிகளின் போது மொத்தம் 318 மனித எலும்பு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கோரி ஆரம்பித்த போராட்டமானது இன்று 4வது நாளாகவும் இடம்பெறுகிறது. ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தன குற்றவாளி என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று கண்டறியப்பட்ட சரண குணவர்த்தனாவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஒரு வழக்கில் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. கனிம வளங்களை மூலப்பொருட்களாக ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹத்தினேத்தி தெரிவித்திருக்கிறார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பின் போது வளமைக்கு மாறாக மேலதிகமாக கொழுந்து பறிக்க வேண்டும், அப்போதுதான் புதிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று கச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எதுவும் உள்ளடக்கப்படவில்லை என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண தெரிவித்திருக்கிறார். பௌத்த சாசனத்துக்கு ஏற்பட்டு வரும் சீரழிவை தடுப்பதற்காக விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருமாறு மல்வத்தை பிரிவின் மாநாயக்கர் திப்பட்டுவாவ ஸ்ரீ சித்தாந்த சுமங்கல மாநாயக்க தேரர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று காலை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த எதிர்கட்சி அரசியல்வாதிகளின் தற்காலிக கூடாரத்தை காவல்துறை அகற்றியதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருந்தது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த காரணம் கொண்டும் நிறுத்தப்படக்கூடாது என்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்தியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவத்தின் குண்டுகள் அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலையினால் தயாரிக்கப்படவில்லை என்றும் அவை ஜேவிபி கட்சியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இருந்த இப்ராஹிமின் செப்பு தொழிற்சாலையிலே தயாரிக்கப்பட்டன என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருக்கிறார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பங்களித்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டுகிறார். அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் பணியை சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிசம் குற்றப்புணர்வு பிரிவின் பணிப்பாளர் சானி அபேசுகிராவும் சிறந்த முறையில் நிறைவேற்றுகிறார்கள். ஜனாதிபதி அன்றுகுமார திசநாய்க்கா தலைமையிலான அரசாங்கம் நீண்ட காலம் பதவியில் இருக்காது என்பதை இந்த இருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இந்த இருவரும் பதிலளிக்க நேரிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார்.
இலங்கையின் இலவச சுகாதார சேவையின் மனிதவள தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரச சுகாதார முகாமைத்துவ உதவி சேவையின் தரம் மூன்றுக்கான 237 பேரை கொண்ட இரண்டாவது குழுவினரை இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைய இந்த மாத இறுதியில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். பெற்றோரின் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவர்களை கைவிட்டு செல்லும் பிள்ளைகளிடமிருந்து சொத்துக்களை மீள கற்பற்றும் வகையில் புதிய ஒழுங்கு விதிகளை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் தற்போது அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. பயாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மலகுட தொடங்குட வீதியின் பகல அங்கொட சந்திக்கு அருகில் இடம்பெற்ற பத்தில் ஒருவர் உயிரிழந்து போனார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் சொகுசு தனியார் பேருந்தொன்று பின்னதுவ நுழைவாயில் பகுதியில் நேற்று மாலை விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்தார்கள். சிலாபத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த புரதம் கப்புவந்த மற்றும் கந்தானை பொருதல்லியங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள புரத கடவையில் முச்சக்கர வண்டியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக புரத திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கட்டான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சொகுசு காரில் பெருந்தொகையான போதைப் பொருளை கடத்தி சென்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபர் ஒருவரை கடத்தி சென்று காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்த நபர் ஒருவர் குற்றப்புணர்வு திணைக்களகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பில் கையடக தொலைபேசியில் உரையாடி கொண்டு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற ஒருவரிடம் போக்குவரத்து போலீசார் 30,000 ரூபாய் கப்பம் வாங்கியதாக பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு செய்துள்ளார். எனவே இதை வன்மையாக கண்டிப்பதோடு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் இதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அன்னனிசில் ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். போலி வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் கணக்குகள் மூலம் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து பணம் பறிக்கும் மோசடி கும்பல்கள் அதிகரித்து வரும் ஒரு மோசடி குறித்து இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களுக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. பஹ்ரனில் கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெற்ற மாம்பழ விழாக்களில் இலங்கை மாம்பழங்கள் பிரதானமாக காட்சிப்படுத்தப்பட்டு அங்குள்ள நுகர்வோர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. கடந்த 6 மாதங்களாக நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த நிட்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சில மக்கள் மீண்டும் தங்களின் அபாயகரமான வீடுகளுக்கு திரும்புவது குறித்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாற்று வழிகள் என்ன என்பது தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 2026 ஆண்டுக்கான தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 9 நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகளில் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு 4 குறைத்திருக்கிறது. சென்னையில் நிலவும் மின்வெட்டால் நள்ளிரவில் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தமிழக முதல்வர் விஜய் இன்று மாலை சென்னையில் தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்தில் 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளார்கள். காங்கிரஸ் செய்த துரோகத்தால் அதிருப்தி அடைந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லியில் நேற்று நடந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றன. இந்த கூட்டத்தையொட்டி டெல்லி முழுவதும் ராகுல் காந்திக்கு எதிராக உதயநிதி, மம்தா, சரத்வார், கெஜ்ரிவால் படங்களுடன் கண்டன போஸ்டர்கள் வைக்கப்பட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மைய தேர்தல்களின் போது காங்கிரஸ் கட்சி பின்பற்றிய அணுகுமுறை இந்தியா கூட்டணியில் உள்ள பல தரப்பினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்று மக்களவை உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திருமாவளவன் தெரிவிக்கின்றார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றி தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்காது என்றும் திராவிட முன்னேற்ற கழக கொள்கைக்கான இயக்கம் என்றும் திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பு குழு தலைவர் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். சீனாவும் இந்தியாவும் பரஸ்பரம் மற்றொரு நாட்டுக்கு அச்சுறுத்தல் கிடையாது என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஓமான் நாட்டின் கடற்பகுதியில் 24 இந்திய மாலுமிகளுடன் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலில் தீபத்து ஏற்பட்டிருக்கிறது.
5000 மேற்பட்ட இந்திய சிம் கார்டுகளை பயன்படுத்தி இணையவழி மோசடிகள் நடைபெற்ற சைபர் குற்ற வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்கியுள்ளது. முறையான ஆலோசனைகளை மேற்கொள்ளாமல் அவசர கதியில் குவாரிகளை மூடுவது கட்டுமான துறையில் கடுமையான மூலப்பொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் என்று சென்னை பெருநகர கட்டுமான பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆசிரியர்கள் பதவியுயர்வுக்கு டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை செயலர் விளக்கம் அளித்துள்ளார். அரசு அலுவலகங்களில் ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்பு ரீல்ஸ் என தமிழக வெற்றிக்கழகத்தினரின் அட்டகாசம் அதிகரித்து செல்கிறது. ஈரான் இஸ்ரேலுக்கு அவசியம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டாம் என்று மத்திய அரசு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. துபாயில் மினி பஸ் லொரி மோதி விபத்தில் இந்திய தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழந்தார்கள். விபத்தில் மேலும் 9 இந்தியர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய தலைநகர் புதுடில்லியில் திடீரென்று புயல் வீசியதால் 3 ஏர் இந்தியா விமானங்கள் சேதமாக்கின. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கால்நடைகள், கோழிகள், ரால்களுக்கு தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை வழங்கியவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிவுறுத்தியிருக்கிறது. நிகழாண்டு செப்டம்பருக்கு பிறகு நீர்வாழ் உயிரினங்கள், முட்டை, தேன் உள்ளிட்டவற்றை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த 5 மாதங்களில் 145 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 800 பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் மதுக்கடைகளை அப்புறப்படுத்த கோரி போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. விசாகப்பட்டினம் உருக்காலையில் இரும்பு குழம்பு கொட்டியதில் 8 தொழிலாளர்கள் பலியாகினார்கள். படுகாயமடைந்தவர்களை மீட்கும் பணி தீவிரமாக அங்கு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்கள் போல் தமிழகத்திலும் கள் விற்பனையை அனுமதித்தால் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பழனி இடும்பன் கோவிலில் 142 கிராம் தங்கம் மற்றும் 52 கிராம் எடையுள்ள வெள்ளிவேல் திருடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் தேங்காய் கொள்முதல் விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் தென்னை விவசாயிகள் கவலையடைந்துள்ளார்கள். இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து 113,600 ரூபாவாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகர மேயர் பதவிக்கான முதற்கட்ட போட்டியில் தமிழ் பெண் நித்யா ராமன் வெற்றி பெற்றிருக்கிறார். முதற்கட்ட வாக்களிப்பு சென்ற வாரம் நடைபெற்றது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். அனைத்துலக அணு ஆயுத எரிசக்தி அமைப்பின் தலைவர் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஈரானை கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் NPC நிறுவனம் நடத்திய நேர்காணலின் போது கோபமடைந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். கோர்மஸ் நீரிணை அருகே

இஸ்ரேல் சேதப்படுத்தியிருக்கிறது. லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு நேரடி அழைப்பு விடுத்திருக்கிறார். உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நேற்று லண்டனில் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் தலைவர்களை சந்தித்திருக்கிறார். பிரித்தானியாவின் சவுத் ஹாம்டன் துறைமுக வளாகத்தில் ஏற்பட்ட பாரிய தீபத்தில் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிக மதிப்புள்ள 33 அதி சொகுசு ஹைப்ரிட் ரக சிப்ரக வாகனங்கள் முற்றாக அழிவடைந்திருக்கின்றன. பிலிப்பைன்ஸின் தென்பகுதியில் உள்ள மின்ரடாப் தீவை மிக கடுமையான நடுக்கம் உலுக்கியதில் 32 பேர் இறந்து போனார்கள். 200க்கும் மேற்பட்டோர் காயமுற்றிருக்கிறார்கள். ஜப்பானில் குறைந்தது 100 பாடசாலைகளை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. 3 நாட்களாக கரடியொன்று அங்குள்ள வீதிகளில் சுற்றி திரிந்து கொண்டிருப்பதே அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. கியூபாவின் வடமேற்கு கடற்கரை பகுதிக்கு அப்பால் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. பொதுவாக நிலநடுக்க அபாயங்கள் அற்ற கியூபா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தின் பல பகுதிகளையும் இந்த நிலநடுக்கம் உலுக்கியுள்ளதாக சர்வதேச புவி சரிதவியல் மையங்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடரும் விளையாட்டுச் செய்திகளில், தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான 18 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கூடை பந்தாட்ட போட்டியில் இலங்கை தேசிய அணி சார்பாக விளையாடிய யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியர் மட கல்லூரி மாணவி லூட்லி ரெஜினாஸ் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். தெற்காசிய மட்ட கூடைப்பந்தாட்ட போட்டியில் இலங்கை தேசிய அணியை பிரதித்துவப்படுத்தி வடமாகாண பாடசாலை மாணவி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டது இதுவே முதல் முறையாகும். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான மகளிர் டி20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 26 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 300 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் போட்டியில் ஜெர்மனியின் சிவரிஃப் சாம்பியன் பட்டம் வென்றார். மலேசியாவின் பெராக் மாநிலத்தில் மலையேறச் சென்ற காணாமல் போன பெண் 2 வாரங்களுக்கு பிறகு காப்பாற்றப்பட்டிருக்கிறார். உலகக்கிண்ண கால்பந்து போட்டி விரைவில் தொடங்க இருக்கிறது. இந்த முறை 16 விளையாட்டரங்குகளில் போட்டி இடம்பெறும். இதற்கு முன்பு நடந்த போட்டிகளில் சில விளையாட்டரங்குகள் தனி சிறப்பு பெற்றிருந்தன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 389.05%, இந்திய பெறுமதியில் 110.39%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.98%, இந்திய பெறுமதியில் 95.61%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.72%, இந்திய பெறுமதியில் 119.95%, 1 அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.25%, இந்திய பெறுமதியில் 127.71%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 241.70%, இந்திய பெறுமதியில் 68.56%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
0: என்றும்
3: வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Gélégonnaise.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberindé.

0: 0577-5717. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0139-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
1: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPH 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPH 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPH 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPH 77-35-37 அவனியூடு மார்சல் போஸ்ட், 77-500 செல் தொலைபேசி இலக்கம் 0172-99-51-61. மின்னஞ்சல் முகவரி OPH 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPH 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38-05-9 வான்கூவர் கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:23, ஐக்கியராச்சியத்தில் 10:23. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது. தேனும் பாலும் தேரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். தேரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசு லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதய பூர்வ நன்றிகள். அவர்கள் இப்பொழுது உங்களோடு.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோம். இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5185. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பொண்டே மார்க்கெட், 1 Avenue எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
2: ஐரோப்பிய நாடுகளில்
0: இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 பாரிஸ், 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 5 73 78.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வரும் பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ எஸ் பி பாலாவோடு இணைந்து சுசிலா அம்மா அவர்கள். பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி. நேரம் சரியாக 11:32 ஐக்கியராஜ்யத்தில் 10:32. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 92 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு. கனடா
1: நேரம் சரியாக 11:33 ஐக்கியராஜ்யத்தில் 10:33. இந்த நேரத்தில் தொடரும் அடுத்த பாடல்.

கடவுள் தந்தான் தங்கையை காண, நல்ல கையிரண்டில் வலிவு தந்தான் தங்கையை காத்த, கண்ணிரண்டு கடவுள் தந்தான் தங்கையை காண, நல்ல கையிரண்டில் வலிவு தந்தான்.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ டி எம் எஸ் ஓடு இணைந்து ஜானகி அம்மா எல் ஆர் அஞ்சலி, பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள்.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ்.
1: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
0: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: மெலுதிய தரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
0: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: நேரம் சரியாக 11:38, ஐக்கராட்சியத்தில் 10:38. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசு லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி, இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட். இந்த 3 நிறுவனங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடரும் அடுத்த பாடல் தேனும் பாலும் நிகழ்ச்சியில்.

ஒலித்து பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா பாடலை இயற்றியவர் கவிஞானி பாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தென்றல். நேரம் சரியாக 11:44 ஐக்கியராஜ்யத்தில் 10:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் பரிசு ஆட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசர். இவர்களுடனிருந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை அம்பாக்கர். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்கள்.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸோடு இணைந்து சின்ன கோயில் சித்ரா, பாடலை யாற்றவர் காமகோடியன், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:50, ஐக்கியராஜ்யத்தில் 10:50. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

அடுத்த பாடலை பாடியவர்கள் மனுவோடு இணைந்து சின்ன குயில் சித்ரா. பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. கங்கைவருடைய கவிதை வரி அன்புறவுகளே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்மல நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

கொல்லித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்த பரிசுலாட்சப்பிள்ளல் அமைந்திருக்கும் வீட்டுக்கு மன்னிக்கவும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து உதவ நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பு வானொலியில் மலரும்.

வணக்கம். இது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது, இருந்தாலும் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத ட்ரோன் இறக்குமதி மற்றும் அதன் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகளை கடுமையாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இதற்கமைய அவற்றுக்கான கட்டாய உரிமம் மற்றும் பதிவு நடைமுறைகள் அமுல்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வங்கி கடன் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் மகனின் பெயருக்கு மாற்றப்பட்ட குடியிருப்பு சொத்து ஒன்றின் உண்மையான உரிமையாளர் தாய் என்று மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன் மூலம் தனது மகனுக்கு எதிராக தாய் நடத்தி வந்த 30 வருட கால சட்ட போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 19வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய நாள் வரையிலான அகழ்வு பணிகளின் போது மொத்தம் 318 மனித எலும்பு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கோரி ஆரம்பித்த போராட்டமானது இன்று 4வது நாளாகவும் இடம்பெறுகிறது. ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தன குற்றவாளி என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று கண்டறியப்பட்ட சரண குணவர்த்தனாவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் ஒரு வழக்கின் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. கனிம வளங்களை மூலப்பொருட்களாக ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹத்தினேத்தி தெரிவித்திருக்கிறார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பின் போது வளமைக்கு மாறாக மேலதிகமாக கொழுந்து பறிக்க வேண்டும், அப்போதுதான் புதிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று கச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எதுவும் உள்ளடக்கப்படவில்லை என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண தெரிவித்திருக்கிறார். பௌத்த சாசனத்துக்கு ஏற்பட்டு வரும் சீரழிவை தடுப்பதற்காக விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருமாறு மல்வத்தை பிரிவின் மாநாயக்கர் திப்பட்டுவாவ ஸ்ரீ சித்தாந்த சுமங்கல மாநாயக்க தேரர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று காலை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த எதிர்கட்சி அரசியல்வாதிகளின் தற்காலிக கூடாரத்தை காவல்துறை அகற்றியதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருந்தது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த காரணம் கொண்டும் நிறுத்தப்படக்கூடாது என்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்தியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவத்தின் குண்டுகள் அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலையினால் தயாரிக்கப்படவில்லை என்றும் அவை ஜேவிபி கட்சியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இருந்த இப்ராஹிமின் செப்பு தொழிற்சாலையிலே தயாரிக்கப்பட்டன என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருக்கிறார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பங்களித்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டுகிறார். அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் பணியை சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிசம் குற்றப்புணர்வு பிரிவின் பணிப்பாளர் சானி அபேசுகிராவும் சிறந்த முறையில் நிறைவேற்றுகிறார்கள். ஜனாதிபதி அன்றுகுமார திசநாய்க்கா தலைமையிலான அரசாங்கம் நீண்ட காலம் பதவியில் இருக்காது என்பதை இந்த இருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இந்த இருவரும் பதிலளிக்க நேரிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார்.
இலங்கையின் இலவச சுகாதார சேவையின் மனிதவள தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரச சுகாதார முகாமைத்துவ உதவி சேவையின் தரம் மூன்றுக்கான 237 பேரை கொண்ட இரண்டாவது குழுவினரை இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைய இந்த மாத இறுதியில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். பெற்றோரின் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவர்களை கைவிட்டு செல்லும் பிள்ளைகளிடமிருந்து சொத்துக்களை மீள கைப்பற்றும் வகையில் புதிய ஒழுங்கு விதிகளை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் தற்போது அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. பயாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மலகுட தொடங்குட வீதியின் பகல அங்கொட சந்திக்கு அருகில் இடம்பெற்ற பத்தில் ஒருவர் உயிரிழந்து போனார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் சொகுசு தனியார் பேருந்தொன்று பின்னதுவ நுழைவாயில் பகுதியில் நேற்று மாலை விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்தார்கள். சிலாபத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த புரதம் கப்புவந்த மற்றும் கந்தானை பொருதல்லியங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள பொருத கடவையில் முச்சக்கர வண்டியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக பொருத திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கட்டான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சொகுசு காரில் பெருந்தொகையான போதைப்பொருளை கடத்திச் சென்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபர் ஒருவரை கடத்தி சென்று காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்த நபர் ஒருவர் குற்றப்புணர்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பில் கையடக தொலைபேசியில் உரையாடி கொண்டு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற ஒருவரிடம் போக்குவரத்து போலீசார் 30,000 ரூபாய் கப்பம் வாங்கியதாக பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு செய்துள்ளார். எனவே இதை வன்மையாக கண்டிப்பதோடு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் இதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். போலி வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் கணக்குகள் மூலம் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து பணம் பறிக்கும் மோசடி கும்பல்கள் அதிகரித்து வரும் ஒரு மோசடி குறித்து இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களுக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. பஹ்ரனில் கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெற்ற மாம்பழ விழாக்களில் இலங்கை மாம்பழங்கள் பிரதானமாக காட்சிப்படுத்தப்பட்டு அங்குள்ள நுகர்வோர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. கடந்த 6 மாதங்களாக நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த நிட்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சில மக்கள் மீண்டும் தங்களின் அபாயகரமான வீடுகளுக்கு திரும்புவது குறித்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாற்று வழிகள் என்ன என்பது தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 2026 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் August 9 நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகளில் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு 4 குறைத்திருக்கிறது. சென்னையில் நிலவும் மின்வெட்டால் நள்ளிரவில் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தமிழக முதல்வர் விஜய் இன்று மாலை சென்னையில் தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்தில் 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளார்கள். காங்கிரஸ் செய்த துரோகத்தால் அதிருப்தி அடைந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லியில் நேற்று நடந்த இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றன. இந்த கூட்டத்தையொட்டி டெல்லி முழுவதும் ராகுல் காந்திக்கு எதிராக உதயநிதி, மம்தா, சரத்வார், கெஜ்ரிவால் படங்களுடன் கண்டன போஸ்டர்கள் வைக்கப்பட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மைய தேர்தல்களின் போது காங்கிரஸ் கட்சி பின்பற்றிய அணுகுமுறை இந்தியா கூட்டணியில் உள்ள பல தரப்பினரிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது என்று மக்களவை உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திருமாவளவன் தெரிவிக்கின்றார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றி தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்காது என்றும் திராவிட முன்னேற்ற கழக கொள்கைக்கான இயக்கம் என்றும் திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பு குழு தலைவர் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். சீனாவும் இந்தியாவும் பரஸ்பரம் மற்றொரு நாட்டுக்கு அச்சுறுத்தல் கிடையாது என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஓமான் நாட்டின் கடற்பகுதியில் 24 இந்திய மாலுமிகளுடன் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலில் தீபத்து ஏற்பட்டிருக்கிறது.
5000க்கு மேற்பட்ட இந்திய சிம் கார்டுகளை பயன்படுத்தி இணையவழி மோசடிகள் நடைபெற்ற சைபர் குற்ற வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்கியுள்ளது. முறையான ஆலோசனைகளை மேற்கொள்ளாமல் அவசர கதியில் குவாரிகளை மூடுவது கட்டுமான துறையில் கடுமையான மூலப்பொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் என்று சென்னை பெருநகர கட்டுமான பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆசிரியர்கள் பதவியுயர்வுக்கு டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை செயலர் விளக்கம் அளித்துள்ளார். அரசு அலுவலகங்களில் ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்பு, ரீல்ஸ் என தமிழக வெற்றி கழகத்தினரின் அட்டகாசம் அதிகரித்து செல்கிறது. ஈரான் இஸ்ரேலுக்கு அவசியம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டாம் என்று மத்திய அரசு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. துபாயில் மினி பஸ் லொரி மோதி விபத்தில் இந்திய தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழந்தார்கள். விபத்தில் மேலும் 9 இந்தியர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய தலைநகர் புதுடில்லியில் திடீரென்று புயல் வீசியதால் 3 ஏர் இந்தியா விமானங்கள் சேதமாக்கின. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கால்நடைகள், கோழிகள், ரால்களுக்கு தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை வழங்கியவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிவுறுத்தியிருக்கிறது. நிகழாண்டு செப்டம்பருக்கு பிறகு நீர்வாழ் உயிரினங்கள், முட்டை, தேன் உள்ளிட்டவற்றை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த 5 மாதங்களில் 145 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 800 பேருக்கு

இன்று சென்னையில் ஆவணத் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ரூபாவாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகர மேயர் பதவிக்கான முதற்கட்ட போட்டியில் தமிழ் பெண் நித்யாராமன் வெற்றி பெற்றிருக்கிறார். முதற்கட்ட வாக்களிப்பு சென்ற வாரம் நடைபெற்றது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். அனைத்துலக அணுவாயுத எரிசக்தி அமைப்பின் தலைவர் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஈரானை கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் NPC நிறுவனம் நடத்திய நேர்காணலின் போது கோபமடைந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். கொர்மஸ் நீரிணை அருகே அமெரிக்க ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நிறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவை அவ்வாறு செய்வதாக கூறின. ஈரானுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிட்ட குவைத் அரசு தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள யுனெஸ்கோ உலக மரபுடைமை தளங்களில் ஒன்றை இஸ்ரேல் சேதப்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் லெபனான் எல்லையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது டயர் நகரம். பண்டைய ரோமானிய கட்டிடக்கலையை எடுத்துக் கூறும் பல அமைப்புகள் அந்த நகரத்தில் உள்ளன. அதனையே இஸ்ரேல் சேதப்படுத்தியிருக்கிறது. லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு நேரடி அழைப்பு விடுத்திருக்கிறார். உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நேற்று லண்டனில் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் தலைவர்களை சந்தித்திருக்கிறார். பிரித்தானியாவின் சவுத்ஹாம்ப்டன் துறைமுக வளாகத்தில் ஏற்பட்ட பாரிய தீபத்தில் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிக மதிப்புள்ள 33 அதி சொகுசு ஹைப்ரிக் ரக சிப்ரக வாகனங்கள் முற்றாக அழிவடைந்திருக்கின்றன. பிலிப்பைன்ஸின் தென்பகுதியில் உள்ள மின்டனாப் தீவை மிக கடுமையான நடுக்கம் உலுக்கியதில் 32 பேர் இறந்து போனார்கள். 200க்கும் மேற்பட்டோர் காயமிட்டிருக்கிறார்கள். ஜப்பானில் குறைந்தது 100 பாடசாலைகளை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. 3 நாட்களாக கரடியொன்று அங்குள்ள வீதிகளில் சுற்றி திரிந்து கொண்டிருப்பதே அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. கியூபாவின் வடமேற்கு கடற்கரை பகுதிக்கு அப்பால் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. பொதுவாக நிலநடுக்க அபாயங்கள் அற்ற கியூபா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தின் பல பகுதிகளையும் இந்த நிலநடுக்கம் உலுக்கியுள்ளதாக சர்வதேச புவி சரிதவியல் மையங்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடரும் விளையாட்டுச் செய்திகளில், தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான 18 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கூடை பந்தாட்ட போட்டியில் இலங்கை தேசிய அணி சார்பாக விளையாடிய யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியரமட கல்லூரி மாணவி லூட்சி ரெஜினாஸ் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். தெற்காசிய மட்ட கூடைப்பந்தாட்ட போட்டியில் இலங்கை தேசிய அணியை பிரதித்துவப்படுத்தி வடமாகாண பாடசாலை மாணவி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டது இதுவே முதல் முறையாகும். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான மகளிர் T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 26 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 300 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் போட்டியில் ஜெர்மனியின் சிவரிஃப் சாம்பியன் பட்டம் வென்றார். மலேசியாவின் பெராக் மாநிலத்தில் மலையேறச் சென்ற காணாமல் போன பெண் 2 வாரங்களுக்கு பிறகு காப்பாற்றப்பட்டிருக்கிறார். உலகக்கிண்ண கால்பந்து போட்டி விரைவில் தொடங்க இருக்கிறது. இந்த முறை 16 விளையாட்டரங்கங்களில் போட்டி இடம்பெறும். இதற்கு முன்பு நடந்த போட்டிகளில் சில விளையாட்டரங்குகள் தனி சிறப்பு பெற்றிருந்தன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 389.05 ரூபாய் இந்திய பெறுமதியில் 110.39 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.98 ரூபாய் இந்திய பெறுமதியில் 95.61 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.72 ரூபாய் இந்திய பெறுமதியில் 119.95 ரூபாய், 1 அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.25 ரூபாய் இந்திய பெறுமதியில் 127.71 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 247.70 ரூபாய் இந்திய பெறுமதியில் 68.56 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
2: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06-67-20-40 சைபர் சைபர்.
4: நேரம் சரியாக 12:24 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:24. இந்த நேரத்தில் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக தருகின்றோம்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

கதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். சுவிஸ் நேரம்.

0: சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டோ? தாங்கிட நாதி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன், என்னை நம்பவும் நம்பி

0: வலிமையாக இந்த நேரத்திலே பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பிப்பார் என்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பிக்க மாட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய உதவுமா நிகழ்ச்சியிலே உடல் ஆரோக்கியம் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை பார்க்கலாம். முதலே கோடை காலம் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. உடல் சூடு தொடர்பாக பலரும் குறிப்பிடுவார்கள், தாங்க முடியாமல் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அப்படியானால் உடல் சூட்டை தணிக்கின்ற உணவு ஏதாவது இருக்கிறதா? அப்படியான உணவு வகைகள் என்னென்ன, அவற்றை சமைப்பது எப்படி, குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான பார்வை முதலில்.
1: எப்படி வந்து குளிர்காலத்துல ஒரு சில நோய்கள் ஏற்படுதோ அந்த மாதிரிதான் கோடை காலத்திலயும் அதிக வெப்பத்தினாலையும் அதிக வெப்ப அலைகள்னாலையும் நிறைய நோய்கள் வந்து உண்டாகுது. இப்ப பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஜுரம் வந்து பரவிட்டு வருது அதிக வெப்பத்தினால. அது மட்டும் இல்லாம இந்த வெப்ப சொறி அப்படிங்கறதும் ரொம்ப அதிகமாகுது. எதனால இது உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வியர்வை நாளங்கள்ல அடைப்பு ஏற்பட்டாலோ இல்ல வீக்கம் ஏற்பட்டாலோ அரிப்பு அதிகமாகி உடம்பு முழுக்க பாத்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமா வர ஆரம்பிக்கும். இதை தவிர இந்த உடல் சோர்வு, கண் எரிச்சல், அதே மாதிரி தசை பிடிப்பு, பித்த வெடிப்பு, உமட்டல், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து வரலாம். இது இல்லாம ஒரு சில பேருக்கு வந்து இப்ப மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரத்த குழல் வந்து விரிவடையறதுனாலையும், இப்ப புவியீர்ப்புனால என்ன ஆகுது, அந்த உடல்ல இருக்கக்கூடிய பாய்மங்கள் எல்லாம் காலுக்கு போறதுனாலயும் நமக்கு அந்த மயக்கம் வந்து உண்டாகலாம். அது தவிர ரொம்ப பொதுவானது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வயிறு உபசம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த செரிமான பிரச்சனை இருக்கு, அதுல ஒரு சில பேருக்கு இந்த வயிறு உபசம் வந்து ரொம்ப மோசமாகலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரத்த நாளங்கள் ஆகட்டும் இல்லாட்டி அந்த நுண்குழாய்கள்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே விரிவடையறதுனாலதான் அந்த பிரச்சனைகள் வருது. அதை தவிர்த்து சில பேருக்கு வந்து நீங்காத தலைவலி இருக்கும் இந்த வெயில் காலத்துல. அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அதிகமா வெளியேறதுனாலையும், சுற்றுச்சூழல் மாசு, உடல் சோர்வு, இதெல்லாம் சேர்ந்து நமக்கு இந்த தலைவலியை வந்து உண்டாக்கலாம். இப்போ யார் வந்து இந்த வெப்ப கதிர்க்கு வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெளி வேலையாட்கள், இப்ப இந்த துப்புரவு பணியில இருக்கிறவங்க, பேருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள், போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் தான் அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த வெயிலுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோடை காலம் வந்தாலே அதிக அளவுல கொட்டி கிடக்கக்கூடிய நம்மளோட தர்பூசணி பழம் ஆகட்டும், நுங்கு, கிர்னி பழம், இந்த மாதிரி நீர் சத்து அதிகம் இருக்கிற பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்தை வந்து அது சீரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வெள்ளரிக்காய் ஆகட்டும் இல்ல வெள்ள பூசணி ஆகட்டும், சுரைக்காய் ஆகட்டும், இந்த மாதிரி நீர் காய்களுமே எடுத்துக்கணும். இப்ப பழங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதுல நார் சத்து, நீர் சத்து, உயிர் சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்கு. அதே சமயம் அதை அளவா எடுத்துக்கும் போதுதான் அதுல இருக்கிற அத்தனை நன்மைகளும் வந்து நம்மளோட உடலுக்கு வந்து கிடைக்கும். அளவுக்கு மீறி எதுவுமே வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். இரண்டாவதா வந்து என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா, தயிர். ஏன் அப்படின்னா, இதுல இந்த ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல நுண்ணுயிரி இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட இறைப்பையில ஒரு அமிலத்தன்மையான ஒரு சூழலை வச்சுக்கிறது மூலமா இந்த நோய் காரணிகளை வந்து அது அழிக்குது. அது மட்டும் இல்லாம செரிமானத்துக்கும் சரி, மனித உடலுக்கு தேவையான இந்த உயிர் சத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குறிப்பா வைட்டமின் B12, வைட்டமின் கே, பிளஸ் இந்த நொதி உற்பத்தி, இதுக்கெல்லாமும் பாத்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து உதவுது. அதனாலதான் மதிய வேலை உணவுல வந்து கட்டாயமா தயிர் அல்லது மோர் இல்லாட்டி மோர் குழம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வந்து பால், அப்படி பால் பிடிக்கல அப்படின்னா குல்கந்து கலந்த பாலும் எடுத்துக்கலாம். சோ இது எதுக்கு அப்படின்னா, இயற்கையாவே குல்கந்துக்கு உடல் சூட தணிக்கிற ஆற்றல் இருக்கு, அதே மாதிரி நல்ல தூக்கமும் கொடுக்கும். இதை தாண்டி வேற என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோடை காலத்துல ரொம்பவே வந்து பிரபலமானது அப்படின்னா இந்த நன்னாரி சர்பத்து தான். ஆனா கடைகள்ல விற்கக்கூடிய அந்த சர்பத்துல ஒரே பிரச்சனை என்னன்னா, அதிக அளவுல சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கும், அது வந்து நம்மளோட உடலுக்கு வந்து நல்லது கிடையாது. இதே நீங்க நாட்டு மருந்து கடையில நன்னாரி வேரோ இல்ல பொடியோ வாங்கி அதை வீட்டுல வந்து நீங்க தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி அதுல எலுமிச்சை சாறு கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நன்னாரி பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்ப பசியின்மையால வந்து அவஸ்தப்படுறவங்க இல்ல அதிக பித்தம் இருக்கு, வெள்ளைப்படுதல் நிறைய இருக்கு, ரத்த சோகை இருக்கு, உடல் சோர்வு இருக்கு, இல்ல சிறுநீரக பையில வந்து இப்ப கற்கள் சேராம இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தடுக்கிற ஆற்றல் வந்து இந்த நன்னாரிக்கு இருக்கு. சோ அதுவுமே வந்து நம்ம இந்த கோடை காலத்துல நம்மளோட உணவுல வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இது தவிர வெட்டிவேர் நீர் நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பருத்தி பால் சேர்த்துக்கலாம். பருத்தி பால் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதிக அளவுல புரத சத்து இருக்கு, நல்ல கொழுப்பு சத்து இருக்கு, மாவு சத்துமே இருக்கு. இந்த பருத்தி பால் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த பருத்தி கொட்டைகளை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதை வந்து சுத்தமான தண்ணீர்ல இரவு முழுக்க நம்ம வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அதை வந்து அரைச்சு அந்த பால் எடுத்து அதை காய்ச்சி அதுல நம்ம வந்து தேங்காய் பால், ஏலக்காய் பொடி, நாட்டு சர்க்கரை இல்ல வெல்லம் அதை கலந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம், அவங்களுக்கு அதோட சுவை பிடிக்கல, அந்த சுவையை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுலயே நம்ம வந்து இந்த உலர்ந்த பழங்கள், இந்த பருப்பு சொல்றோம் இல்லையா, பாதாம் பருப்பு, பிஸ்தா, அந்த மாதிரி நம்மளோட வசதிக்கு ஏத்த மாதிரி என்ன வாங்க முடியுதோ அதை வந்து நம்ம அதுல கலந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். இளநீர் நிறைய எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய் சாலட் எடுத்துக்கலாம், தக்காளி சாறு, அதே மாதிரி எலுமிச்சைப்பழ சாறு, இதெல்லாம் கூட நம்மளோட உணவுல வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இத்தனை உணவு வகைகளை சொல்லும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற இந்த உணவுகள்லாம் வந்து பணக்காரங்களும் வசதி இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்க முடியும், ஏழை எளிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஆரோக்கியம்ங்கிறது எல்லாருக்குமே வந்து பொதுவானது, அதுல நமக்கு என்ன சிறந்ததா தேர்ந்தெடுக்க முடியுமோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து உடல் ஆரோக்கியம் நல்லாதான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பழைய சாதம், இப்ப வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா இதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க, அதுல அவ்வளவு சத்து இருக்கு அப்படிங்கறத அவங்களே வந்து பேசுறது மட்டும் இல்லாம அதை வந்து எடுத்துக்கவும் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பழைய சாதத்துக்கு மிஞ்சின ஒரு உணவுங்கிறது நீங்க சொல்ற அந்த பணக்கார உணவு வகைகள்ல கூட இருக்காது. அதனால தாராளமா வந்து நீராகாரம் எடுத்துக்கலாம், கம்பு கூழ் எடுத்துக்கலாம், நிறைய தண்ணி குடிக்கலாம். இப்ப நேரடியா வந்து நீங்க வெயில்ல அதிக நேரம் வேலை செய்யறீங்க அப்படின்னாக்க கொஞ்சமா சந்தனம் எடுத்து அதை குழைச்சு அதை உடல் முழுக்க பூசிக்கலாம். அதே மாதிரி தலையில துண்டு கட்டுற வந்து ரொம்ப அவசியம், ஏன்னா நேரடியா அந்த சூடு அந்த அனல் வந்து உங்க மண்டையில இறங்காம இருக்கிறதுக்காக நீங்க வெளியில வந்து வயல்ல அந்த மாதிரி வேலை செய்யும் போது தலையில துண்டு கட்டுறது ரொம்ப அவசியம். அதிகமா சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக உப்பு கொழுப்பு நிறைந்த உணவுகளை வந்து இந்த காலகட்டத்துல நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே அவசியம், ஏன்னா அது செரிமானத்தை வந்து இன்னும் கடினமாக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த கோடை காலம் வந்தாலே இந்த சில்லுன்னு அந்த குளிர்சாதன பட்டியல வச்சு எடுத்த தண்ணியை குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அது ஏன் நம்ம குடிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்மளோட முகத்தை வந்து நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில வந்து நம்ம கழுவும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த சருமத்துல இருக்கக்கூடிய துவாரங்கள் எல்லாமே திறக்கும். அப்ப அந்த சருமம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இலகும். இதே வந்து நீங்க குளிர்ந்த நீரில முகம் கழுவும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த துவாரங்கள் எல்லாமே அடைக்கப்பட்டு அந்த சருமம் வந்து நல்லா இறுக்கமாகும். இப்ப இதே இறுக்கத்தை நம்மளோட இறைப்பையில இருந்தது அப்படின்னாக்க நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப செரிமானம் எந்த அளவுக்கு கடினமா இருக்கும். அதே மாதிரி ஒரு உணவை செரிக்கக்கூடிய அந்த வெப்பநிலை வந்து சமநிலையில இருக்கணும், அதுவுமே வந்து மாறுபடும். நம்ம வந்து இந்த குளிர்ந்த நீர் எடுத்துக்கும் போது உணவுல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து உடையணும், அதுவும் என்ன ஆகும்னா ரொம்ப இறுக்கமாக ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் வரலாம், தலைவலி வரலாம், ஒவ்வாமை வரலாம். அதனாலதான் இந்த வெயில் காலத்துல முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி குளிர்சாதன பெட்டியில வச்சிருக்கிற தண்ணியோ இல்ல பானங்களோ தவிர்ப்பது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதிக அளவுல இந்த காஃபி, தேநீர் இதெல்லாம் எடுத்துக்காம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. சோ கோடை காலம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பொதுவான ஒரு இனிப்பு உணவு அப்படின்னா, பிடித்தமான இனிப்பு உணவு அப்படின்னா அது வந்து ஐஸ்கிரீம் தான். பட் அதுவுமே ஒரு அளவுக்கு மேல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக அளவுல தீங்குதான் விளைவிக்கும். ஏன்னா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது அது வந்து ஆரம்பத்துல அந்த தொண்டை வரைக்கும் தான் அந்த குளிர்ச்சியை வந்து நம்மளால உணர முடியுமே தவிர்த்து அது உடலுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா உண்மையில அது வந்து உடல் சூடை அதிகதான் படுத்துமே தவிர்த்து உங்களுக்கு குளிர்ச்சியை வந்து தராது. குறிப்பா இப்ப ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும், பால் இருக்கும், அதிக அளவுல சர்க்கரை இருக்கு, கெட்ட கொழுப்பும் நிறைய இருக்கு. இதுல சத்துக்கள்னு வந்து உடலுக்கு பெருசா கிடைக்க போறது இல்ல. நீங்க ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு ஐஸ்கிரீம் வந்து ஏதோ ஒரு நாள் சாப்பிடுறீங்க அப்படின்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா நிறைய பேரால வந்து அதை கட்டுப்படுத்த முடியாது இல்லையா, அந்த ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே நமக்கு நிறைய சாப்பிடணும் தான் தோணும். சோ அதிக அளவுல நம்ம எடுத்துக்கும் போது அதுவும் தொடர்ந்து எடுத்துக்கும் போது இது எல்லாமே என்ன பண்ணும், இந்த எம்டி கலோரிகள்னு சொல்றோம் இல்லையா, சத்து எதுவுமே கொடுக்காது ஆனா நிறைய கேடுகள் விளைவிக்கும் உடம்புக்கு. சோ அதிகமா இந்த வெயில் காலத்துல கூட என்ன ஆகும்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும். அதுல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் பாத்தீங்கன்னா நம்மளோட இதயத்தோட அந்த செயலை கூட வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும், உயர் ரத்த அழுத்தம் வரலாம், அதே மாதிரி தலைவலி கூட நமக்கு வரலாம். அதனால முடிந்த அளவுக்கு அதிக அளவுல இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிடுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பா கோடை காலம் மட்டும் இல்ல எந்த காலமா ஆனாலும் நம்மளால வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து 24 மணி நேரத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க பாதிப்பு இல்லை. அண்ட் கட்டாயமா இந்த கோடை காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட உடற்பயிற்சிக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வயதுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா நம்மளோட நீரோட அளவை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும். அதே சமயம் ஒரே நேரத்துல இப்ப மடக்கு மடக்கு நான் ஒரு பாட்டில் ஃபுல்லா இருக்கிற தண்ணியை வந்து விழுங்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, முக்கியமா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்து அதிக அளவுல வெளியேறும். அந்த மாதிரி வெளியேறும் போது என்ன ஆகும், நம்மளோட ரத்த அழுத்தம் அதிகமாகும், நம்மளோட இதய துடிப்பு வந்து கம்மியாகும், நிறைய இந்த வாந்தி, உமட்டல், தசை பிடிப்பு, தலை சுற்றல், பேச்சுல தடுமாற்றம், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வரலாம். சில நேரத்துல அது உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். அதனாலதான் ஒரே நேரத்துல அதிக அளவுல வந்து நம்ம தண்ணி எடுத்துக்க கூடாது. தண்ணி மட்டும் இல்லாம நிறைய நீர் சத்து இருக்கிற காய்கறிகள், பழங்கள், காய்கறி சூப்பு, நீர்மோர், பானகம், இந்த மாதிரி நம்ம வந்து தாராளமா அந்த கோடை காலத்துல வந்து எடுத்துக்கலாம். இப்ப பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு முதல் 6 மாசம் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது, அதுலயே வந்து அவங்களுக்கு எல்லா நீர் சத்துமே கிடைச்சிடும். ஆனா அம்மாவுடைய அந்த உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஊட்டச்சத்து நிறைந்ததா இருக்கணும். அதுல வந்து நீர் சத்து நிறைந்த நிறைய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இதே கொஞ்சம் பெரிய குழந்தைகளா இருக்காங்க, ஒரு 7 மாசம் 8 மாசத்துல இந்த இணை உணவுகள்லாம் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது அரிசி கஞ்சி கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம், கிச்சடி கொடுக்கலாம், காய்கறி சூப் கொடுக்கலாம். அதே மாதிரி இளநீர் கூட வாரத்துல ஒரு 50 to 70 மில்லி அளவுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம்.
0: நீங்கள் இதுவரை கேட்டது கோடை காலத்தில் உடல் சூட்டை தடிக்கும் உணவு வகைகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும், அவற்றை எவ்வாறு சமைக்கலாம் போன்ற பார்வையை இங்கே பார்த்திருந்தோம். இனி தொடர்ந்து இந்த கோடை காலத்திலே கூடுதலானவர்களுக்கு இதய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவை இந்த இதய பிரச்சனைகளை தடுப்பதற்காக கோடை காலத்தில் கட்டாயம் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன, அது தொடர்பான பார்வை.
1: கோடை காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே டீஹைட்ரேட் ஆகிறதையும் தாண்டி நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய செய்திகளை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை, கோடை காலத்துல நம்மளுக்கு உடல் ரீதியான என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும், நம்ம எப்படி அதை தவிர்க்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கே மருத்துவர் ஸ்பூர்த்தி நம்மளோட இருக்காங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன மாதிரி, எப்படி வருது, எதனால வருது?
2: இப்போ சம்மர் காலத்துல தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால இல்ல எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்னால பீப்புள் டீஹைட்ரேட் ஆகும். உடம்பும் வந்து ஹாட் கிளாமி ஸ்கின் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதே நீங்க ஹீட் ஸ்ட்ரோக்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் அது வந்து நெக்ஸ்ட் லெவல். சோ பாடி டெம்பரேச்சர் 104 மேல போயிருக்கும். அண்ட் அவங்களுக்கு எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் ஆக்சுவலி நாங்க பார்க்க மாட்டோம், ட்ரை ஸ்கின் ஆயிடும், எல்லாமே ட்ரை ஆயிடும். அண்ட் மெயினா வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கன்ஃபியூஷன் பார்க்கலாம். அப்பதான் வந்து நம்ம அப்பப்ப நியூஸ்ல கேள்விப்படுவோம், கான்சியஸ்னஸ் போயிடுச்சு, சில பேருக்கு ஃபிட்ஸ் சீஜர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பிரெயினை எஃபெக்ட் பண்ணி டெம்பரேச்சர் வந்து 104 மேல போச்சுன்னா நாங்க யூஸ்வலி அதை ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம்.
1: ஓகே, பட் அது ஃபீவருக்கும் அந்த மாதிரி போகல,
2: ஃபீவர்னாலயா ஹீட் ஸ்ட்ரோக்னாலயா, அது எந்த மாதிரி கண்டிஷன்ல ஆச்சு, எதனால ஆச்சு, அந்த ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணும் போது எங்களுக்கு அது தெரியும்.
1: ஓகே, இப்போ இதுக்கான ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தா என்ன மாதிரி இருக்கும் ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு?
2: ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நேரம் வெளியில இருந்தாங்க, இல்ல இப்ப ரீசெண்டா ஆஸ்பெஸ்டாஸ் ஷெட்ல வந்து ரொம்ப நேரம் கீழே இருந்தாங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து ஹீட் ரொம்ப கலெக்ட் ஆயிடும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இருக்காங்க, இல்ல ரொம்ப நேரம் 4-5 hours வந்து வெளியில ஷாப்பிங் போகணும், சரியா தண்ணி குடிக்கல, கூலியர் எதுவுமே கிடைக்கல. சோ அந்த ஹிஸ்டரி பார்க்கும் போது இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸாஷன், டீஹைட்ரேஷன் அப்படின்ட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதுல ஹீட் ஸ்ட்ரோக்கா ஹீட் எக்ஸாஷனா அப்படின்ட்டு பாக்குறதுக்கு அந்த பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு அது வச்சு நாங்க டயக்னோஸ் பண்ணுவோம். இதே ஜோரம்னா வேற மாதிரி பிரசன்ட் ஆகும் இல்லீங்களா? ஜோரமோட ஹிஸ்டரி ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் நமக்கு தெரியும், அதாவது ஒரு ஹை ஃபீவர் 2-3 நாளுக்கு வருது, அதெல்லாம் வச்சுட்டு ஜோரமா இல்ல ஹீட் ஸ்ட்ரோக் ஹீட் எக்ஸாஷன். நாங்க
1: இப்ப வெயில் காலங்கள்ல வேற என்னென்ன, இப்போ நம்ம தண்ணி அதிகமா குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க,
2: நார்மலா இருக்கிற ஒரு ஹியூமன் பாடிக்கு லைக் நான் பெருசா வெளியில போறது இல்ல எதுவும் பண்றது இல்ல அப்படின்னாலும் நானும் அதிகமா தண்ணி குடிக்கணுமா? சோ யூஸ்வலி தண்ணி குடிக்கிறத பத்தி நிறைய ஜெனரேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு நாளுக்கு 6-8 கிளாஸ் குடிக்கணும்வாங்க. சோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சயின்டிபிக்லி பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பர் கேஜி வெயிட்டுக்கு 35 ml ஆஃப் வாட்டர், இல்ல இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும்னா 20 kgக்கு 1 liter ஆஃப் வாட்டர். சோ நம்ம 60 kgனா அப்ராக்சிமேட்லி 3 liter. பட் தண்ணி எவ்வளவு குடிக்கணும்னு பாக்குறது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு பர்சனலைஸ்டு டெசிஷன். ஏன்னா இது பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு தண்ணி சொல்லலாம். பட் எதெல்லாம் பேஸ் ஆகும், அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், அவங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்றாங்க, அவங்க எந்த மாதிரி என்வாயர்மெண்ட்ல உட்காந்துருக்காங்க, ஏர் கண்டிஷன்ல உட்காந்தாலும் ஓரளவுக்கு தண்ணி குடிக்கணும். பட் இதே வந்து நம்ம வெளியில சுத்தி இன்னும் நிறைய ஹீட்ல இருக்கணும், ஆப்வியஸ்லி தண்ணி ஜாஸ்தி குடிக்கணும். இதே வந்து நம்ம ஒரு கேம் விளையாடி இருக்கோம், அத்லெட்டிக் இல்லைன்னா ஒர்க்கிங் அவுட் ஜிம் இருக்கும். தாகமும் ஹங்கரும் சரிங்களா, இது ரெண்டுமே நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஆக்சுவலி சான்சஸ் இருக்கு. நிறைய பேரு தாகத்தை ஹங்கர்னு நினைச்சு சாப்பிடுவாங்க, அது ஆக்சுவலி தண்ணி குடிக்கணும். சோ நம்ம உடம்பு வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட் இல்ல. சோ ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நீங்க தர்ஸ்ட மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். ஒரு அளவுக்கு உங்களோட பேசிக் தண்ணி ரிக்குவயர்மெண்ட் நீங்க வந்து எடுத்துக்கணும். இன்னொரு வே ஆஃப் ஐடென்டிஃபையிங், யூரின் பாஸ் பண்ணும்போது எந்த கலர்ல இருக்குன்னு பாக்கலாம். பயங்கர டார்க் கலர்ல போகுதுன்னா கட்டாயமா அது டீஹைட்ரேஷன். சோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி குடிங்க. யூரின் கலர் மத்த காரணத்தினாலையும் மாத்தலாம், பட் இதெல்லாம் சில பேசிக் பிரின்சிபிள்ஸ்.
3: சம்மர் வந்துருச்சு அப்படின்னாவே கூல்ட்ரிங்க்ஸ் மத்த இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிற பழக்கம் அப்படிங்கறது அதிகமா இருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா இல்ல நார்மல் தண்ணி குடிக்கிறது தான் நல்லதா?
2: இப்போ எவ்வளவு தண்ணி ஒரு இண்டிவிஜுவல் குடிக்கணும்னு சொல்லும் போது ஃப்ளூயிட் இன்டேக் அப்படின்னு சொல்லும் போது நாங்க மீன் பண்றது தண்ணி தண்ணி தண்ணி ரைட். நிறைய பேர் காஃபி டீ எல்லாமே சேர்த்து சொல்லுவாங்க. காஃபி டீல இருக்கிற கேஃபீனோ சரி இல்ல நம்ம போடுற சுகரோ சரி இதெல்லாமே டயூரெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஆக்சுவலி ஜாஸ்தி யூரின் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ நம்ம குடுக்கிற தண்ணி எங்க போகணும், நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸுக்கு யூட்டிலைஸ் ஆகணும், அப்பதான் அது ஹைட்ரேட் பண்ணும். பட் நம்ம இதை காஃபி டீ இல்ல சுகரி ட்ரிங்க்ஸோட எடுத்தோம்னா அது பேசிக்லி நீங்க ஜஸ்ட் யூரினேட் பண்ணிடுறீங்க. சோ யூரின்ல போயிடுச்சுன்னா தண்ணி வந்து நிஜமாவே உங்க பாடி வந்து யூஸ் பண்ணல. நிறைய பேர் அதே மாதிரி எலக்ட்ரோலைட் ட்ரிங்க் குடிக்கணுமா இல்ல எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக்ல இருக்கும் போது நிறைய பிராண்ட்ஸ்ல இப்ப எல்லாம் பவுடர்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் குடிக்கிறாங்க. ஆக்சுவலி இது அப்சல்யூட்லி நெசசரி எல்லாம் இல்ல. சம்மர் காலத்துல ஏதாவது ஒரு எலக்ட்ரோலைட் வேணும், நான் ரொம்ப ஸ்வெட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் கோகோனட் வாட்டர் இஸ் மோர் தென் எனஃப். இது நீங்க பாத்தீங்கன்னா நேச்சர்ல கிடைக்கிறது, எந்த ப்ராசஸிங் ஊர்ல அதுவும் நம்ம மாதிரி ஊர்ல வந்து இளநீர் குடிக்கிறது இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். பயங்கரமான அத்லீட் நிறைய வந்து 3-4 hours ஆஃப் பிராக்டிஸ் எண்டூரன்ஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கும் போதுதான் வந்து கொஞ்சம் எலக்ட்ரோலைட் பவுடர் போட்டுக்கிறது ஓகே. பட் இன் ஜெனரல் தேவை.
3: பட் சம்மருக்குன்னு சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கலாம் மேம், இப்போ வெளியில போயிட்டு பானகம் அந்த மாதிரி இதெல்லாம் குடிக்கிறது நேச்சரா குடிக்கிறது ஓகே, பட் இந்த சுகரி ஆடட் இது வேணாம் அப்படிங்கிறீங்களா?
2: மோஸ்ட்லி மார்க்கெட்டிங் அதெல்லாம் நிறைய ட்ரிங்க்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிவிலயே நிறைய ஆட்ஸ் வந்துரும், கூல் ட்ரிங்க்ஸ்க்கு நிறைய ஆட்ஸ் வரும், அதெல்லாம் நாட் ஹைட்ரேட்டிங், அதெல்லாம் குட் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ்.
3: ஓகே, அதனால சுகரும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா?
2: ஒரு ட்ரிங்க் குடிச்சா டெஃபினெட்லி சுகர் இன்க்ரீஸ் ஆகும், பட் இன்சுலின் வந்து நம்ம பாடி ரிலீஸ் பண்ணும், அந்த சுகரை வந்து நார்மலைஸ் ஆக்கிடும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்ல பேங்க்ரியாஸ் சரியா இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணல இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அந்த சுகரை வந்து நார்மலைஸ் பண்ணாது. பட் புவர் லைஃப் ஸ்டைல் தட் இஸ் எக்ஸசைஸ் இல்ல அடிக்கடி இந்த சுகரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறோம் இல்ல வெயிட் போட்டோம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுதுன்னா தென் அதுதான் வந்து ஸ்லோவா டயபெட்டிஸ் ஆகும். இப்ப டயபெட்டிஸ் நிறைய பேர் இன்னைக்கு டயக்னோஸ் பண்ணி இன்னைக்கு டயபெட்டிஸ் வந்துச்சுன்னு நினைப்பாங்க, அப்படி இல்ல. டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்றதுக்கு ஒரு 5-10 வருஷம் முன்னாடி ப்ரீ டயபெட்டிஸ் ஒண்ணு இருக்கும், அதுக்கு ஒரு 5-10 வருஷம் முன்னாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு இருக்கும். சோ 45 வயசுல உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்திருக்குன்னா 30-35லயே உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இது எல்லாமே டெவலப் ஆயிருக்கும். இது நம்ம ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். இது நம்ம அங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டோம்னா டயபெட்டிஸ் வரைக்கும் போகாம நம்மளால சில மெஷர்ஸ் எடுத்துக்கலாம், அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
3: சம்மர்னாவே இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா சன்பர்ன், சன்பர்ன் அப்படிங்கறது அதிகமா கேள்விப்படுவோம். இந்த சன்பர்னால என்ன மாதிரியான டேமேஜஸ் எல்லாம் வரும்?
2: நிறைய பேர் வந்து டேன் அப்படின்ட்டு ரொம்ப வரி பண்ணிப்பாங்க. டேன் வந்து இட்ஸ் நத்திங் டு வரி அபவுட். வெளியூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேன்காக பீச்ல எல்லாம் படுத்து அந்த நம்ம கலர் வரணும்ட்டு அவங்க அவ்வளவு ஆசைப்படுவாங்க. பட் நம்ம வந்து அந்த டேன்னா ரொம்ப வரி பண்ணிப்போம், உடனே இந்த பிளீச் இது அது போடுறது. டேனிங் நம்ம ஸ்கின் டேனா இருக்குன்னா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா, ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறமா அந்த டேன் போயிடும். ஸோ அதுக்கு ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம். பட் நம்ம ஸ்கின்ல சன்னுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா சில பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் வரலாம், மெலாஸ்மான் அப்படி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்கிரீன்ஸ் ஒழுங்காக போட்டுக்கிறது அதெல்லாம் அந்த ஸ்கின் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். ஸ்கின் கேன்சர் வந்து நம்ம ஸ்கின் டைப்ஸ்ல அவ்வளோ காமன் இல்லை, ஆனாலும் சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறது இஸ் அ பேசிக் நெசசிட்டி.
3: வெயில் காலத்துல வந்து நம்ம நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கணும். எனக்கு வந்து வெயில் காரணமா உபாதைகள் ஏற்பட்டு நான் ஒரு மருத்துவ நாட வேண்டாம் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும்?
2: ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி, நான் சொன்ன மாதிரி தண்ணி, ஹைட்ரேஷன், எந்த அளவுக்கு குடிக்கணுமோ அது ப்ராப்பரா குடிங்க. நீங்க வேற எந்த ஃபேன்சி எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தேவையில்லை. என்ன மாதிரி துணி போடுறீங்கன்ட்டு நம்ம தாத்தா பாட்டி சொல்ற மாதிரி லைட் காட்டன், ஃப்ரீ ஃப்ளோயிங், லூஸ் க்ளோத்ஸ். இந்த மாதிரி டைம்ல சூட்ஸ் போடுறதோ இல்ல, இப்ப எல்லாம் எக்ஸசைஸ் கியரே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டே எடுக்காத மாதிரி எக்ஸசைஸ் கியர் சில பேர் போடுறாங்க, இல்ல ரொம்ப டைட் டைட்ஸ் போட்டுக்கிறாங்க. இது எல்லாத்தினால என்ன ஆகும், ஸ்வெட்டு வந்து அப்சார்ப் ஆகாது. ஸோ ஸ்வெட்டு ரொம்ப நேரம் ஸ்கின்ல இருந்துச்சுன்னா இதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம், எக்ஸிமா மாதிரி கண்டிஷன்ஸ் இரிட்டேட் ஆகலாம். ஸோ அதனால எப்பவுமே வந்து லைட் thin cotton clothes, அது லூஸா இருக்கிற க்ளோத்ஸ் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மூணாவது வந்து எந்த டைம்ல வந்து வெளில போகிறது, ரைட்? பீக் சம்மர். ஸோ யூஸ்வலி ஒரு டேல வந்து ஒரு 10 மணிலேருந்து 2-3 PM வரைக்கும் பயங்கரமான அந்த ஹீட், அந்த மாதிரி டைம்ஸ் முடிஞ்சா அவாய்ட் பண்ணணும். இதுலயும் யங் சில்ட்ரன் அண்ட் 65 வயசுக்கு மேலே இருக்கிற அடல்ட்ஸ் இன்னும் கூட ப்ரோன் ஃபார் ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக் அண்ட் ஆல் தட். ஸோ லெஸ் தென் 1 இயர் சில்ட்ரன், அஃப்கோர்ஸ் 3 மந்த் பேபி, 2 மந்த் பேபி எல்லாம் யூ டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதே மாதிரி 65 வயசுக்கு மேலே இருக்கிற தாத்தா பாட்டி, ஓல்டர் சீனியர் அடல்ட், இவங்க எல்லாமே ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்.
3: ஓகே, இப்போ அவங்களுக்கு தனியா ஏதாவது ஹீட்னால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா?
2: இந்த ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸாஷன், டீஹைட்ரேஷன் இதெல்லாமே இவங்களுக்கு வர சான்சஸ் ஜாஸ்தி. எப்பவுமே யங் அடல்ட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் வந்து இன்னும் கூட அந்த பாடியில இருக்கிற ஹோமியோஸ்டேசிஸ் மெட்டபாலிசம் அதோட அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும். வெரி யங் அண்ட் மோர் தென் 65 யூ ஹேவ் டு டேக் மோர் ப்ரிகாஷன்ஸ். அதே மாதிரி எப்படி நம்ம இருக்கிற என்வாயன்மெண்ட்டை எப்படி கூலா வச்சுக்கிறது இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இப்போ ஒரு ரூம்ல இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, சரி நான் வெயில்ல போக மாட்டேன், நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு நினைச்சாலும் அந்த கிராஸ் வென்டிலேஷன் இருக்கணும். ஸோ மேக்கிங் ஷுர் பிரீஸ் வந்து நல்லா ஃப்ளோ ஆகுதா, ஒரு நல்ல கூலிங் ஃபேன் இருக்கா, ஏசி தான் டிப்பிக்கலி வாமிட்டிங், டயரியா, வயிறு வலி, சில பேருக்கு ஜுரம் இருக்கலாம், சில பேருக்கு ஜுரம் இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு டயரியாலே ரத்தம் போகிற சான்சஸும் இருக்கு. டயரியா, லூஸ் மோஷன் எவ்வளோ அடிக்கடி போகுதுன்னு கூட நாங்க பேஷண்ட் கிட்ட பேசும்போது நாங்க கேட்போம், எவ்வளவு வாட்டி வாமிட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வாட்டி டயரியா போயிருக்குன்னு. அடிக்கடி போகுது, எவ்ரி ஃபியூ அவர்ஸ் போகுதுன்னா அவங்க வந்து டீஹைட்ரேட் ஆகுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதோடு சேர்த்து ஜுரமும் இருக்குன்னா ஜுரம் இருந்தாலும் பாடி டீஹைட்ரேட் ஆகலாம். யூஸ்வலா சம்மர் டைம்ல வந்து ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், நல்ல ஈஸி டு டைஜஸ்ட் இருக்கணும். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதுவும் தண்ணி இருக்கிற வெஜிடபிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கலாம். ஃபுட் வந்து ஈஸி டு டைஜஸ்டாக இருக்கணும். நிறைய இந்த ஹெவி ஆயிலி ஃபுட், இந்த சீஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பாடிக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லா ஹெவி ஃபுட், ஆயிலி ஃபுட், சீஸி ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், சுகரி ட்ரிங்க்ஸ், காஃபி டீ வந்து அளவோட 1 to 2 கப்ஸுக்கு மேலே போக வேண்டாம். பட் தீஸ் ஆர் த டிபிக்கல்.
3: கோடை வெப்பம் அப்படிங்கறது வந்து மனநலன் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துமா? லைக் மென்டலி எக்ஸாஸ்ட் ஆகிறது, இல்ல எனி கைண்ட் ஆஃப் மென்டல் இன்கன்வீனியன்ஸ் எதுவும் ஏற்படுத்துமா?
2: ஸோ சீசன்னால மென்டல் இல்னஸஸ் வந்து நம்ம பார்ப்போம். டிபிக்கலா நம்ம கேள்விப்படுறது வந்து வின்டர் டைம்ல டிப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லுவோம், சீசனல் எஃபெக்டிவ் டிஸ்ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சம்மர்ல கூட சம்மர் டிப்ரெஷன் அப்படின்ட்டு அப்பப்போ பார்ப்போம். பட் இது மெயினா வந்து பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்னால, ஹீட் தாங்க முடியல அதனால வர இரிட்டேஷன் ஆங்ஸைட்டி, அதே மாதிரி தூக்கம் சரியா இருக்காது அதனாலயும் இந்த இரிட்டேஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாமே ஜாஸ்தி ஆகலாம், நர்வஸ்னஸ் இதெல்லாமே. சில பேருக்கு வந்து சம்மர்னாலே வெக்கேஷன் போகணும், அதனால நம்ம வந்து அழகா இருக்கோமா, சம்மர் வெக்கேஷனுக்காக நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாத்தினாலையும் சில பேருக்கு ஆங்ஸைட்டி வரும், டிப்ரெஷன் வரும், எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ வி சி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்.
3: இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்கணும்னு நினைச்சு, இந்த ஸ்ட்ரோக் வர சமயத்துல இந்தந்த வேலைகளுக்கு போறவங்களுக்கு எல்லாம் அதிகமா இதுக்கான பாதிப்பு இருக்கு, லைக் வெயில்ல பாதிப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான வேலைகளுக்கு போறவங்களை சொல்வீங்க?
2: சோ ஹீட் ஸ்ட்ரோக் இல்ல சம்மர் ரிலேட்டட் இஷ்யூ, ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏஜ் குரூப், ரைட்? வெரி யங், லெஸ் தென் 1 இயர் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி வேலை பாக்குறீங்க? நிறைய நேரம் வெயில நிக்கிற பீப்புள் ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இது வந்து லேபரர்ஸா இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸா இருக்கலாம், ஃபார்மர்ஸா இருக்கலாம், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அடிக்கடி நின்றுட்டு இருப்பாங்க இருக்கிற அங்க இருக்கிற ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ், அந்த அந்த மாதிரி பீப்புள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் டியூரிங் திஸ் டைம். இன்னொரு குரூப் வந்து உங்களுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் இஷ்யூஸ், டயபெட்டிஸ் இவங்க எல்லாம் இருக்கிறவங்க வந்து, இப்ப டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சுகர் ஜாஸ்தியா இருக்குன்னா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதே கிட்னி ஃபெயிலியர் இல்ல ஹார்ட் ஃபெயிலியர்ல இருக்காங்கன்னா நிறைய தண்ணி குடிக்க முடியாது. ஸோ எவ்வளவு தண்ணி குடிக்கணும், என் ஹார்ட் ஃபங்க்ஷன் எவ்வளோ, இது இதுக்கு என்ன எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அதனால டாக்டரை மீட் பண்ணி அந்த ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டா பெட்டர்.
0: கேட்டது இதுவரை கோடைகால இதயம் தொடர்பான பிரச்சனைகள், அதற்கு செய்ய வேண்டிய விடயங்கள் தொடர்பாக பார்த்தோம். அடுத்து எந்த அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவரிடம் செல்ல வேண்டும், இது தொடர்பான விவரங்களை பார்க்கலாம்.
3: லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் என்னென்ன, ஏன் ஏற்படுது, அதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும், மிக முக்கியமா அதிகரிச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும், நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மருத்துவர் கார்த்திக் மதிவானன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார்.
4: வணக்கம்
3: சார். லிவர் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொல்றோம், அது வந்து 500 ஃபங்க்ஷன்ஸ் வந்து செய்யுது அப்படின்லாம் சொல்றோம். லிவர் ஒரு பொது மனிதனா, நான் என்னுடைய லிவரை பத்தி மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
4: லிவர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கன், ஸோ அதுக்கு வந்து 1-2 ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. இப்போ நீங்களே சொன்னீங்க 500 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேற எந்த உறுப்புக்குமே வந்து அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன் வந்து கடவுள் படைக்கல. ஓகே, ஏன்னா ஹார்ட்டுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட பம்ப் பண்ணி குட் பிளட் பேட் பிளட்னு திருப்பி அனுப்பிடும். லங்ஸ் வந்து ஆக்சிஜன் எடுத்து பியூரிஃபை பண்ணும். கிட்னிஸ் பாத்தீங்கன்னா யூரின் ப்ரொடியூஸ் பண்ணும், சில டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பும். பிரெயினுக்கு அடுத்து அதிக காம்ப்ளெக்ஸான இருக்கிற ஒரே ஆர்கன் வந்து லிவர் தான். நம்ம சாப்பிட்ற உணவு முறையில வந்து பொதுவா வந்து நம்ம என்ன வேணா சாப்பிடலாம், பட் அது என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு போகுது, வயிற்றுந்து குடலுக்கு போகுது, அந்த ரத்தம் எல்லாமே வந்து லிவர் மூலியமா தான் ஹார்ட்டுக்கே போகுது. அது ஏன் போகுது அப்படின்னா அந்த லிவர் தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்து, புரோட்டீன், புரதச்சத்து, ஃபேட், கொழுப்பு சத்தா பிரிக்குது. இப்போ லிவர் இல்லாட்டி நீங்க சாப்பிட்டு போஜனமே கிடையாது, உங்களால உயிரே வாழ முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டாவது லிவர் வந்து இம்யூனிட்டி. இப்போ நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்திக்கு வந்து லிவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். மூணாவது இப்ப நமக்கு அடிபட்ட ரத்தம் வந்து கட்டுது, சோ அது வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படிம்பாங்க. சோ 99% ஆஃப் ஆல் த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆர் லிவர் டிபெண்டன்ட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். சோ லிவர் இல்லாட்டி உங்களுக்கு பிளட்டும் கிளாட் ஆகாது. பிளஸ் கிட்னி மாதிரி நிறைய டாக்ஸின்ஸ், ட்ரக்ஸ் மெட்டபலைஸ் பண்றது, இதெல்லாமே வந்து பொதுமக்கள் புரிஞ்சிக்க கூடிய அளவுக்கு ஒரு எளிதான முறையில் நான் சொல்லணும்னா இது மூணு தான் வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு லிவருடைய முக்கிய ஃபங்க்ஷன்ஸ்.
1: என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் அப்படிங்கறது நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு? ஏன்னா இப்போ ஒரு 20 வயசுல நம்ம ஒரு மாதிரியான உணவு சாப்பிட்டிருப்போம், ஒரு 50 வயசுல வேற ஒரு உணவு முறை இருக்கும். ஆனா நம்ம இந்த கண்ட்ரோலே இல்லாம நம்ம என்ன நினைச்சது வேணாலும் எந்த வயசுல வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கறதும் இருக்கு. சோ இது தவறு அப்படிங்கிற பட்சத்திலயோ, இல்ல இந்தந்த உணவு எல்லாம் இந்தந்த வயசுல சாப்பிட்டா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியோ, இது லிவர் அஃபெக்ட் பண்ணும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி உணவு முறைகள் நம்ம எவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்க வேண்டியிருக்கு?
4: இது வந்து இதை எளிதா மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற எல்லா உணவுமே வந்து அல்டிமேட்லி நம்ம சொன்ன மாதிரி மாவுச்சத்து, புதுச்சத்து, கொழுப்பு சத்து போனாலும் எண்ட் ஆஃப் த டே கேலரிஸ் கவுண்ட். ஓகே, ஒரு சராசரியான ஒரு மனுஷனுக்கு ஒரு 30 to 35 kcal பெர் கேஜி பாடி வெயிட், 1 to 1.2 grams ஆஃப் ப்ரோட்டீன் பிளஸ் 20 to 30 grams ஆஃப் ஃபைபர் டயட் தேவைப்படுது. அது மாதிரி ஃபேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 to 50 grams ஆஃப் ஃபேட் வந்து இப்படியே தேவைப்படுது. சின்ன வயசுல நம்ம பாடியோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகே, நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு வந்து நீங்க பேர்ன் அவுட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது நீங்க விளையாடுவீங்க, ஸ்கூல் படிக்கும்போது விளையாடுவீங்க. ஸோ என்ன சாப்பிட்டாலும் அது சீக்கிரமா ஜீரணமாயிரும். சில பேர் வெயிட்டே போட மாட்டாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஏஜ்ல இருந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. பட் ஆனா ஆஃப்டர் ஒரு 30-40 இயர்ஸ் வந்து அப்படியே வெயிட் வந்து அப்படியே நீங்க பார்த்தா அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆயிருப்பீங்க. ஐ மீன் அது வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்திருப்போம். பட் 20 வயசுல சாப்பிட வேண்டிய டயட்டை வந்து நம்ம 40 வயசுலயும் 50 வயசுலயும் சாப்பிடுவோம்னா ரொம்ப கஷ்டம்.
1: ஏன்னா
4: மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும், அதே மாதிரி வந்து நம்ம சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் போடும். ஸோ அப்போதான் வந்து லிவர்ல ஃபேட்டி லிவர் ஏற்படும். லிவர்ல மட்டும் இல்லாம அந்த விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொழுப்பு பரிமாணம், உங்களோட இன்டெஸ்டைன் சுத்தியும் வந்து ஃபேட் இருக்கும். நம்ம வந்து வி கால் இட் சி ஆஃப் ஃபேட், அதாவது அந்த ஒமெண்டம்னு ஒரு கொழுப்பு பரிமாணம் லேயர் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க அந்த வயிற்றுல இருந்து அந்த கீழே அந்த ஸ்டொமக் அந்த ஆர்கன் ரீஜ் போறதுக்குள்ள சில பேருக்குலாம் 4 inch 5 inch ஃபேட்லாம் இருக்கும் கட் பண்ணி உள்ள போறதுக்கே. நம்ம சர்ஜரி பண்ணும்போது நம்ம அதெல்லாம் விட்னஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸஸ் கேலரிஸ் எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிருது. இப்போ உங்களுக்கு வந்து 1500 கேலரி தான் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க டெய்லி 3000 கேலரி சாப்பிடுறீங்கன்னா அது எல்லாமே வந்து கொழுப்பா வந்து ரத்த குழாயில போயிட்டு ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்ல வந்து லிவர்ல உட்காந்து படிஞ்சு ஃபேட்டி லிவர் வரலாம், இன்டெஸ்டைன்ஸ் ஃபுல்லா உட்காந்து படிஞ்சிட்டு இட்ஸ் கால்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஏனோ, அதனால வந்து டயபெட்டிஸ் வரலாம், பன்க்ரியாஸ் அஃபெக்ட் ஆகலாம், கிட்னிஸ் கேன் கெட் அஃபெக்டட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நம்ம ஒரு ஏஜுக்கு அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மி பண்ணிடணும். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்து ரெண்டு விதமா இருக்கு. சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம இட்லி தோசை சுகர் ஐட்டம்ஸ் எல்லாமே சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ பிளான்ட்ஸ், இப்போ வெஜிடபிள்ஸ் ஏன் நிறைய எடுத்துக்க சொல்லி சொல்றோம் அப்படின்னா அதுலயும் கார்ப்ஸ் தான் இருக்கு, பட் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். ஸோ இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த இன்சுலின் ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க டக்குன்னு வந்து வாயில ஒரு சுகர் ஒன்று போட்டீங்க அப்படின்னா குளுக்கோஸ் வந்து டக்குன்னு ஸ்பைக் ஆகும். அப்போ வந்து உங்க பான்க்ரியாஸ் வந்து பேர்ன் அவுட் ஆகும், பான்க்ரியாஸ் வந்து இன்சுலின் ரிலீஸ் பண்ணி இந்த சுகரை கட்டுப்படுத்த பார்க்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு டெய்லியும் ஒரு 10 வேளை நீங்க வந்து வெறும் இந்த சிம்பிள் கார்ப்ஸே போயிட்டு உங்களுடைய கிராஃப்ல வந்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போச்சுன்னா யுவர் பான்க்ரியாஸ் வில் பேர்ன் அவுட் சூன். ஸோ இன்னைக்கு வந்து வி கால் எவ்ரி திங் இஸ் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். முதலே வந்து நான் அல்கோலிக் ஃபேட்டி லிவர் என்ஏஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க, இப்ப எல்லாமே வந்து மெட்டபாலிக்கா மாத்திட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காரணத்தினால உங்களுக்கு லிவர் பாதிக்கப்படுறதில்ல. இப்போ நான் வந்து அக்கேஷனலா அல்கோஹால் எடுத்துக்கிறேன், நான் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறேன், இல்ல மந்த்லி டுவைஸ் எடுத்துக்கிறேன், ஆனா நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறேன், நான் வந்து ஒரு நாளைக்கு 3000 கேலரி சாப்பிடுறேன், ஆனா நான் எக்ஸசைஸ் எதுவும் பண்றதில்ல, செடென்டரி லைஃப் ஸ்டைல். ஓகே, நான் அடிக்கடி வெளில சாப்பிடுறேன், நிறைய ஸ்வீட் சாப்பிடுறேன், அப்பப்ப ஸ்மோக் பண்றேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், நான் வந்து தூக்கம் இல்ல, நான் நைட் ஷிஃப்ட்ல இருக்கேன், தூக்கம் இல்ல, அப்படிங்கறதுல மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஓகே, பிளஸ் டயபெட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, இது எல்லாமே வந்து அதிகமா இருக்கிறதுனால. ஏன்னா டுடே எவ்ரி டிசீஸ் யூ சி இஸ் டேக்ட் அஸ் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். லிவர்ல இருந்து ஹார்ட்ல இருந்து எல்லாமே வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறோம். அதுக்கு வந்து அந்த நோய்களுக்கான ஒரு பேசிக் அடிப்படையே வந்து நம்ம சாப்பிடுற ஒரு உணவு முறைகள் தான். இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்ச்சி வந்து எல்லாமே வந்து கார்ப்ஸ் கட் பண்றாங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் ஜங்க் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, சாக்லேட் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிவர்ஸ் பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. ஒரு 30-40 இயர்ஸ்ல வந்து இந்த விழிப்புணர்ச்சி கிடையாது, பட் இந்த மாதிரி நோய்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய சாப்பாடும் லைஃப் ஸ்டைல் மாதிரி மாறிடுச்சுல. முன்னால வந்து வெளில போய் ஹோட்டல்ல சாப்பிடறதே மாசத்துக்கு ஒரு தகவல் சாப்பிடுவோம், ஆனா இப்போ வந்து வீக்லி 2x-3x. ஏன்னா நீங்க ஒரு காஃபி குடிச்சிங்கனாலே 150-200 calories வித் சுகர். ஓகே, ஒரு இட்லி சாப்பிட்டாலும் வந்து 150-200 calories. நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதை வந்து நீங்க மைண்ட்ஃபுல் கான்சியஸா நீங்க வந்து எடுத்துக்கணும். அது இப்ப ஏன்னா ஜிம்ல போய் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் தெரியும் 100 calorie burn பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. சும்மா வந்து 100 கலரி பர்ன் பண்ண முடியாது. ஆனா நீங்க டக்குன்னு வந்து ரோட்ல போயிட்டு ஒரு சின்ன ஒரு மிட்டாய் எடுத்து வாயில போட்டாலே வந்து இந்த 100 கலரி வந்து முடிஞ்சிடும். இப்ப நீங்க அரை மணி நேரமா ஓடி உழைச்சு இந்த 150 கலரி வேர்த்து கொட்டு இது பண்ணி கவன் பண்ணா சின்ன போயிட்டு ஒரு 1/2 கிளாஸ் டீயோ 1 கிளாஸ் டீயோ சக்கரை போட்டு குடிச்சீங்கன்னா
3: முடிஞ்சு.
4: சோ இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, வயசாவ நமக்கு 3 மீல்ஸே தேவை கிடையாது. சோ இது நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு கேலரிஸே தேவை கிடையாது. ஏன்னா இவர் பாடி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியே கம்மியா இருக்கு. பட் இட் இஸ் ஃபார் ஜென்ரல் பப்ளிக். இப்ப சில பேர் 50 இயர்ஸ்ல வந்து மேரத்தான் ஓடுவாங்க இல்ல ஜிம் போவாங்க, இப்ப அவங்களுக்கு எல்லாம் இது அப்ளை கிடையாது. நம்ம என்ன சொன்னாலும் வந்து இது வந்து நான் அப்படி பண்றேன் அப்படி பண்ண எடுத்துக்க முடியாது. சில பேர் வந்து அந்த கேலரிஸ் பர்ன் பண்றாங்க, டெய்லி 1 மணி நேரம் ஷட்டில் ஆடுறாங்க இல்ல 1 மணி நேரம் நான் வந்து வாக்கிங் போறேன், நான் வந்து கேலரிஸ் வந்து நான் பர்ன் பண்றேன். சோ எனக்கு வந்து ஒரு 300-400 கேலரிஸ் எடுத்தாலும் என்னோட பாடி வெயிட் மெயின்டைன் ஆகுது, எனக்கு வந்து ஃபேட் எல்லாம் இல்ல, எனக்கு வந்து வயிறு வந்து பெருசா இல்ல, நான் நல்லா இருக்கிறேன், என்ன ஆனுவல் செக்அப் எல்லாம் பண்ற அப்படின்னா தே கேன் கோ ஆன் அண்ட் they can do. So, mindful eating and direct carbs, the simple carbs வந்து கட் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். ஸோ வாட் வி டெல் அவர் பேஷன்ஸ், இப்போ இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி ஜெனரலாக வரவங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காய்கறி அளவுக்கு சாப்பாடும் சாப்பாடு அளவுக்கு காய்கறியும் ரேஷியோவை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ தட் நீங்கள் வந்து ரைஸ் கம்மியாக எடுத்துப்பீங்க ஆனால் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துப்பீங்க, உங்களுக்கு வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும், பசியும் வந்து உங்களுக்கு அடங்கிடும், பிளஸ் வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற ஃபைபர் இஸ் குட் கட் ப்ரீபயோட்டிக். ஸோ கட் ஹெல்த்தும் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும், அதே மாதிரி பாடியில் சுகர் ஸ்பைக் லெவல்ஸும் உங்களுக்கு கம்மியாகும், யூ வில் சஸ்டெயின் இட், அந்த ஸ்பைக்ஸ் வந்து இருக்காது. ஸோ யோர் பான்க்ரியாஸ் ஒன்ட் பர்ன் அவுட், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பல விதமான நோய்களை தவிர்த்து நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். யூ வில் ஃபீல் த சேஞ்ச், உங்க ஃபேஸே கிளியர் ஆயிடும், வெயிட் லாஸ் ஆனால் யூ வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ், பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அதை வந்து நம்ம ஒரு வருத்தத்தோட சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷமா நான் வந்து குடிக்காம இருந்தேன் அப்படின்னு, ஆனா பக்கத்துலயே ஒரு பெரிய ஒரு கோக் பாட்டில் எடுத்து வச்சு உட்காந்துருப்பாங்க. So I have seen so many people, you know, they don't touch alcohol but they have like 1 liter of coke or whatever it is, they keep having their junks every day. So அதுல என்ன ஆகுதுன்னா, like I said, extra calories, it keeps burning and fatty liver ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். See, grade 1 fatty liver எல்லாத்துக்குமே இருக்கும். So நிறைய பேர் வந்து கன்சல்டேஷன் வந்து grade 1 fatty liver க்கு நான் கன்சல்டேஷன் வர முடியுமா இல்ல grade 1 fatty liver ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அந்த grade 2 grade 3 க்கு மேல fatty liver போச்சு அப்படின்னா அந்த ஃபேட் அக்யூமுலேட் ஆகி லிவர் செல்ஸை வந்து ஃபைப்ரோசிஸ் அளவுக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த ஃபேட் ட்ராப்லெட்டுங்கிறது லிவர் செல்ல ஒரு வெயிட், இப்போ கான்ஸ்டன்டா நம்ம வெயிட் போட்டு இருந்தால் நம்ம என்ன ஆகும், கை இப்படி மடங்கிடும் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் நீங்க கான்ஸ்டன்டா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த லிவர் செல்ஸ் எல்லாம் இறுகிடும். ஸோ இட்ஸ் கால்ட் ஃபைப்ரோசிஸ். இந்த ஃபைப்ரோசிஸ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து சிரோசிஸ். பட் இதுல என்ன பியூட்டி, வை லாட் ஆஃப் டாக்டர்ஸ் சேயிங் ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர்னா, அந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ்லயே நம்ம டயக்னோஸ் பண்றோம் அப்படின்னா 100% வி கேன் ரிவர்ஸ் இட்.
3: Okay,
4: 70% with lifestyle modification, 30% with drugs which are rich in antioxidants. So அதனால நம்ம உணவு முறையிலே வந்து antioxidants rich foods like lot of spices got antioxidants, அதே வந்து ஒரு ட்ரிங்கா வந்து நம்ம வீட்டுல வந்து பண்ணி குடிக்க சொல்ற என்கரேஜ் பண்றோம். So antioxidants நிறைய எடுத்துக்கிட்டாதான் இந்த அன்னெசரி ஃபேட்ஸ் போய் உட்கார இடத்துலாம் இட் கோஸ் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் தென் இட் ப்ரொடெக்ட்ஸ் இட் ஃப்ரம் ப்ரிவென்டிங் ஒரு கார்டியாக் டிசீஸ் ஆகட்டும் ஒரு ஃபேட்டி லிவர் ஆகட்டும். ஸோ அந்த ஆன்டிஆக்சிடன்ட் ரிச் ஃபுட்ஸ் வில் ஹெல்ப் யூ இன் மெயின்டைனிங் தி வெயிட் அண்ட் ஆல்சோ clears all the free radicals in the body.
3: இப்ப நம்ம liver வந்து fat store பண்ணுது அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது அப்படின எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன வகையான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபேட்டா வந்து கன்வெர்ட் ஆகுது?
4: See, எல்லா excess calories மே வந்து ஃபேட்டா தான் கன்வெர்ட் ஆகும்.
3: Okay.
4: Fat is easy method to store.
3: Okay.
4: ஸோ அதனால வந்து ஃபேட் வந்து லிவர்ல வந்து ஃபேட் ஃபர்ஸ்ட் போய் உட்காரும், அதுக்கப்புறம் லிவர்ல ஃபில் அப் பண்ணதுக்கப்புறம் அங்கங்க போய் எல்லா இடத்துலயும் போய் உட்காந்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்டெஸ்டைன்ஸ் தொப்ப பெருசா இருக்கு. ஸோ அதே மாதிரி சிறுங்குடல்ல வந்து சுத்தி வந்து ஃபேட் பரிமாணம் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபேட் வந்து போய் உட்காந்துரும். இடத்துல ப்ரோட்டீனும் ஃபேட்டுமே வந்து 3000 கலரி சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம் தான்.
3: ஓகே ஓகே.
4: ஸோ அல்டிமேட்லி யூ ஹாவ் டு வாட்ச் அண்ட் பி மைண்ட்ஃபுல் அபவுட் யுவர் கேலரி இன்டேக் பர் டே. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நான் போய் ஒரு சமோசா சாப்பிடுறேன் அப்படின்னா யூ கேன் ஹாவ் தி ரைட் ஃபுட், பட் இப்போ ஒரு சமோசால வந்து 400 கலரி இருக்கு அப்படின்னா உங்களுடைய கோட்டா 400 கலரிக்கு ஓவர், அப்ப நீங்க வேற எதுலயோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அண்ட் பிளஸ் யூ ஹாவ் டு ஹாவ் 2 to 3 liters ஆஃப் வாட்டர். ஸோ டெய்லி வந்து நம்ம ஜங்க் இது பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆயில் ஃபைட் அண்ட் டீப் ஃபைட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி எது சாப்பிட்டாலும் வந்து ஏன்னோ அது நமக்கு தேவையா அப்படின்னு ரெண்டு தடவை யோசிச்சு நம்ம ஒரு நிதானமாக எடுத்தோம்னா அப்படின்னா ஏன்னா இஃப் யூஆர் ஹெல்த் கான்சியஸ் சில பேர்லாம் வந்து ஏன்னோ பிஃபோர் டச்சிங் எனி டெம்டிங் ஃபுட்ஸ் ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஒரு ஒரு சமோசாவோ ஒரு எனி கைண்ட் ஆஃப் ஃபைட் ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா தி திங்க் ப்ரைஸ் கண்டிப்பா சாப்பிடணுமா வேணாமா, இது சாப்பிட்டா நம்ம வந்து வேற என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், இது சாப்பிட்டா நான் வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டர் நடக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஃபைன்.
3: அதாவது ஃபேட்டி லிவர் அப்படிங்கறதுனால என்ன மாதிரியான ஆபத்துகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹோல் ஹியூமன் பாடிக்குல?
4: சோ இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனால யுவர் என்டையர் மெட்டபாலிசம் வில் ஸ்லோ டவுன். ஓகே, அண்ட் இட்ஸ் எ விஷியஸ் சைக்கிள் அப்படிம்பாங்க. இப்ப ஃபேட்டி லிவர் ஒருத்தருக்கு இருக்கு பிளஸ் டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Okay, the fatty liver and diabetic patients, a deadly combination. To have 50% in the mari or combination is na 50% of them will have a heart attack.
3: Okay,
4: adha na solla, there are enough number of peer reviewed journals which saying that it's a potential risk and it's a vicious cycle. Fatty liver nala cardiac problem varalam, fatty liver nala diabetes varalam. Okay, but diabetes irukravangalukku fatty liver varalam. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். சோ பிகாஸ் அன்னெசரி இது இல்லாம மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வேற ஜெனட்டிக்கா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், ஜெனட்டிக்கா வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் அப்படி கிடையாது. சோ இது மூணுமே வந்து இன்டர்லிங்க்டு, ஹார்ட் உங்க பான்கிரியாஸ் அண்ட் உங்க லிவர் இது மூணுமே வந்து இன்டர்லிங்க்டு.
3: என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா வந்து ஓகே நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படிங்கறதா, இல்ல உடனடியா நம்ம போய் மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு இந்த முக்கியமான சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க?
4: இது வந்து இட்ஸ் வெரி ட்ரிக்கி. ஏன்னா லிவர் வந்து ஒரு பொறுமையான ஒரு ஆர்கன், இந்த ஃபேட்டி லிவருக்கு எந்த சிம்டம்ஸும் கிடையாது. அப்படியே நம்ம சிம்டம் சொல்லாவோ அது வந்து இட் கேன் பி ஃபார் எனி அதர் டிசீஸ். இப்போ நம்ம ஃபேட்டி லிவருக்கு சிம்டம் பண்ணா உங்களுக்கு மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆயிரும், ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க, இல்ல உங்களுக்கு வந்து ஃபெட்டிகபிலிட்டி ஒரு ஜோஷ் இருக்காது, ரொம்ப டயர்டா இருக்க மாட்டீங்க, ஒரு டெய்லி வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் ஆனா சில பேர் தூக்கம் இருந்தாலும் அப்படி இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம்னாலும் அப்படி இருக்கலாம், இல்ல வேற எந்த பிரச்சனாலும் அப்படி இருக்கலாம். சோ இதெல்லாம் வந்து காமன் ஃபார் சோ மெனி அதர் டிசீஸ். அதனால ஸ்பெசிபிக்கா வந்து இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா உங்க ஃபேட்டி லிவர் நான் டயக்னோஸ் பண்ண முடியாது அப்படி யாருமே இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் முடியாது. சோ வாட் பி ரெக்கமெண்ட் இஸ் ஹை ரிஸ்க் குரூப். இப்ப நான் வந்து ஹை ரிஸ்க் குரூப் அப்படின்னா எனக்கு வந்து 10 வருஷமா டயபெட்டிக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி நார்மல் பாப்புலேஷனோட. நீங்க கட்டாயம் வந்து ஆனுவல் லிவர் செக்அப், ஒரு ஃபைப்ரோ ஸ்கேன், ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து ஒரு கிரேட் ஆஃப் ஃபேட்டி லிவர் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்ல நான் வந்து ஒபீஸா இருக்கேன், ஓவர் வெயிட்டா இருக்கேன், பிஎம்ஐன்னு சொல்லுவோம்ல, சோ பிஎம்ஐ வந்து 23க்கு மேல போச்சு, நான் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறேன், எனக்கு வயிறு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா கண்டாயம் நீங்க வந்து இஃப் யூ ஆர் ஹெல்த் கான்சியஸ் நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க, எப்பவுமே இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே நான் வந்து எல்லா டாக்டர் வீடியோவும் பாக்குறேன் அப்படின்னா பார்த்தா மட்டும் பத்தாது, அதே கடைபிடிக்கணும்ல. சோ இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ல இருக்கு அப்படின்னா யூனோ டெஃபினெட்லி யூ ஹாவ் டு கோ அண்ட் கெட் யுவர் லிவர் செக்ட், ஒரு ஃபைப்ரோஸ்கேன் ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி வராங்க, டாக்டர் நான் வந்து 1 வருஷமா ரொம்ப குடிச்சிட்டு இருக்கேன், நான் வந்து செக் பண்ணணும், 1 வருஷமா நான் வந்து 5 கிலோ நான் வெயிட் போட்டேன், நான் வந்து செக் பண்ணணும், அப்படி வரவங்க இருக்காங்க. பட் அப்படி வரவங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி.
3: இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நாளை இருந்து நான் வந்து என்னோட லிவர் நான் கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னு தொடங்குறேன் அப்படின்னா நீங்க பேசிக்கா இந்த ஒரு 5 விஷயங்கள் இல்ல இந்த ஒரு 10 விஷயங்கள் பண்ணுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா அப்படி நீங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியுமா?
4: மைண்ட்ஃபுல் ஈட்டிங் திரும்ப திரும்ப நம்ம வந்து ரீஇட்டரேட் பண்றோம். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அதாவது எனக்கு இந்த வயசு, எனக்கு வந்து 40 வயசு ஆச்சு அப்படின்னா திஸ் இஸ் அ டைம் வேர் யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ் நாட் டு கெயின் ஃபர்தர் வெயிட் அண்ட் ஆல்சோ மேக் ஷுவர் யூ ஈட் ஹெல்தி. சோ வி ஆல்வேஸ் சே பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்னா நமக்கு வந்து எல்லாமே வேணும், அது ஒன்னு அந்த பார்ல வந்து ஒன்னு அதிகமா போகக்கூடாது, ஒன்னு கம்மியா போகக்கூடாது. சோ வயசாக சிம்பிள் கார்ப்ஸ் கட் டவுன் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் சேர்த்துக்கிட்டு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். நம்ம இந்தியன் டயட்ல வந்து ப்ரோட்டீன் வந்து இட்ஸ் வெரி லேகிங், யாருமே வந்து ஒரு நாளைக்கு 10 கிராம் கூட ப்ரோட்டீன் சாப்பிடறது கிடையாது. ஓகே, 10 to 15 grams ஆஃப் ப்ரோட்டீன் யாருனாலையும் அந்த அளவுக்கு எடுத்துக்கூடாது. ஒரு நாளைக்கு 40-50 grams ஆஃப் ப்ரோட்டீன் மினிமம் தேவை. சோ பாடி வெயிட் ரேஷியோ படி பாத்தீங்கன்னா ஒரு 60 கிலோ ஆளுக்கு அட்லீஸ்ட் 50 to 60 gram ஆஃப் ப்ரோட்டீன் பர் டே தேவைப்படுது. ஓகே, யூ கேன் பி வெஜிடேரியன், யூ கேன் பி நான் வெஜிடேரியன், பட் இன்க்ளூட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன் த டயட். அதே மாதிரி காய்கறிகள், ஓகே, ஃபைபர், ஒரு நாளைக்கு 20-30 grams ஆஃப் ஃபைபர் தேவை. மூணு வேலையும் வந்து கார்போஹைட்ரேட்ஸே எடுத்துக்காம அதை வந்து மாடிஃபை பண்ணி மில்லட்ஸா கூட இப்ப நிறைய பேர் வந்து இது பண்ணிக்கிறாங்க. சோ அதுலயும் வந்து மில்லட்ஸும் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். சோ அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும்.
3: லிவர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுவும் அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கறதும் ஒண்ணுதானா?
4: எல்லா லிவர் டேமேஜுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து ஃபேட்டி லிவர் தான். இந்த ஸ்டேஜ் வந்து ஃபேட்டி லிவர், ஹெப்படைட்டிஸ்

0: நம்ம விட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து எவ்ரிபடி வில் லேண்ட் அப் இன் லிவர் டிசீஸ் அண்ட் லிவர் ஸ்பெக்ட்ரம். அண்ட் நாட் ஓன்லி லிவர் டிசீஸ், இட் கேன் அஃபெக்ட் தி கொரோனரி ஆர்டரிஸ் இன் த ஹார்ட் and also it can affect the pancreas and overall well being also.
1: So the liver transplant pathiyum sila myths irukku, like liver transplant pannita vandha infections vandu romba adhigarikum, avangala easily prone to infections appdina solranga, appadi illa sila velaigal ella nammala seiyave mudiyadhu abingra maari, like romba jaagrathaya irukkanum abingra maathiri illa solranga. So adhu endha alavukku unma?
0: So ipo appadi illa kadaiyadhu. See, adhavadhu transplant panni infection risk vandu irukku. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்றதுக்குள்ள அந்த இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, நீங்க அமெரிக்கால பண்ணாலும் சரி, ஜப்பான்ல பண்ணாலும் சரி, ஜெர்மனில பண்ணாலும் சரி, இன்னைக்கு வந்து டெக்னிகாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது இப்போ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரினால சாபக்கூடியவங்க இல்ல அதனால ஃபெயிலியர் ஆகி இருக்கக்கூடியவங்க ரேட் வந்து இன்னைக்கு வந்து லெஸ் தேன் 5% டெக்னிகாலிட்டி வைஸ். பட் 15-20% வந்து ஏன் நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரேட்.
1: ஓகே,
0: மற்ற வெளிநாட கம்பேர் பண்ணவரும் நம்ம நாட்டில் வந்து 5% இன்ஃபெக்ஷன் ரேட் ஜாஸ்தி. நம்மளுடைய ரேஸ், அதாவது நம்ம ஏசியன்ஸே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வீக்கான ஒரு மேக். இப்போ இதே ஒரு ஆப்பிரிக்கன் பேஷண்ட்ஸோ இல்லை வெளிநாட்டு பேஷண்ட்ஸோ இது பண்ணால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க எவ்வளோ சிக்கா வந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து இந்தியாலேயே நம்ம வி டூ லாட் ஆஃப் ஃபாரின் பேஷண்ட்ஸ், அவங்களுடைய பாடி மேக் அந்த மாதிரி, ஜெனட்டிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ பட் ஆனால் இந்தியன் பேஷண்ட் வந்து வெரி ஃப்ரெஜைல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க, பிலிருபின் வந்து 20-30 வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வி ஆல்வேஸ் வாண்ட் தம் லைக் 30% ரிஸ்க் இருக்கு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாம காப்பாற்ற முடியாது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாம 100% அவர் வந்து உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா 70-80% உயிர் வாழ்றதுக்கு இது இருக்கு. மீதி 30% வந்து இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் வரலாம், அது நம்ம கையில கிடையாது. ஏன்னா ஒரு மாசம் மேலே அவருக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், ஒரு மாசத்துக்கு அப்புறம் அது இன்ஃபெக்ஷன் சப்சைட் ஆயிருக்கலாம். பட் டிரான்ஸ்பிளான் பண்ணதுக்கு அப்புறம் அதே இன்ஃபெக்ஷன் திரும்ப இன்னும் அதிவேகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் வேலைக்கு போகலாம். So many patients who are there for more than 7-8 years leading a normal lifestyle. There are even doctors who have had transplant and still operating happily.
1: இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கற அளவுக்கு போயிடுச்சு அப்படினா உங்களுக்கு வந்து ஆயுள் குறஞ்சிரும் அப்படிங்கற ஒரு இதுவும் இருக்கு.
0: அப்படி கிடையாது. அதுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நான் 5 வருஷமா இருப்பேன், 10 வருஷமா இருப்பேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரி கிடையாது. we even do liver transplant for children. நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண லிவர் டிரான்ஸ்பிளான் 98 தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் டிரான்ஸ்பிளான் பண்ணோம். அந்த பசங்க எல்லாம் ஒன்றும் உயிரோடு தான் இருக்காங்க. ஸோ அப்பனா இட்ஸ் பீங் 28 ஆகும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் நம்ம லிவரை எப்படி நம்ம பார்த்துக்கிறது பொறுத்து தான் இருக்கு.
2: கேட்டது எந்த அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளை கேட்டும் தொடர்ந்து மனநல பிரச்சனைகளை தவிர்ப்பது எப்படி, இதற்கான பார்வை.
1: டிப்ரெஷன், ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு மனநலம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை சந்தேகங்கள் குறித்து பூர்ண சந்திரிகா அவர்கள் கிட்ட இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம்.
3: வணக்கம்
1: மேம். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்ட இளைஞர்கள் கிட்ட அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
3: கண்டிப்பா அதிகரிச்சிருக்கு. எதன் மூலமா சொல்றோம் அப்படின்னா வந்து காலங்கள் மாறும்போது இளைஞர்களோ வளரிளத்துல இருந்தே வளரிளம் சிறார்கள்ல இருந்து அவங்க ஃபேஸ் பண்ற நிறைய அந்த ப்ரெஷர், ப்ரெஷர்ன்றோம் இல்லையா, அந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியா தானே இருக்கு. முதல்ல நாங்க படிக்கும் போது டாக்டர் ஆகிறது கொஞ்சம் சுலபமாக இருந்தது, இது இருந்தது. இப்ப வந்து அந்த உடல் உயிர் பொருள் ஆவின்னு நினைச்சிருந்தா கூட ஒரு ஒரு ஒரு கோல் இருந்ததுன்னா அதை அடையறது கஷ்டமாவது, கடினமாவது. அப்புறம் அந்த போராட்டங்களும் நிறைய ஆகுது. அப்போ அதை சுத்தி சமூகமும் மற்றவர்களும் அந்த உடன் இருக்கிற பெற்றோர்களும் கொடுக்கற அந்த பிரஷர் ஆகட்டும், அப்புறம் நம்மளை நாமளே கம்பேர் பண்ணிக்கிறது ஆகட்டும், இது எல்லாமே ஒரு ஒரு இந்த பீரியட்ல கொஞ்சம் ஜாஸ்தியா தானே இருக்கு இந்த காலகட்டத்துல. அண்ட் வந்து சோசியல் மீடியா, அதோட ஒரு ஆக்கிரமிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில. சோ இதெல்லாம் சார்ந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு வருது. இன்னும் ஒன்று வந்து டிப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அவேர்னஸ் நிறைய இருக்கு. அதனால வந்து மக்களுக்கு வந்து நம்ம மனநலம் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, நமக்கு மன உளைச்சல்ல இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத உணர்றதும் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நிறைய பேர் வராங்க.
1: இப்ப நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற வார்த்தைகள் அப்படின்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இது ரெண்டும் தான். ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ரெண்டும் ஒண்ணுதானா, இல்ல ஸ்ட்ரெஸ்னால டிப்ரெஷன் வருது, இல்ல டிப்ரெஷன்னால ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு எதுவும் இன்டர் கனெக்ஷன் எதுவும் இருக்கா?
3: ஸ்ட்ரெஸ் வேற, டிப்ரெஷன் வேற. டிப்ரெஷன்றது வந்து ஒரு மன வியாதி, மன உளைச்சல், மன சோர்வு, அது டிப்ரெஷன். டிப்ரெஷனுக்கு வந்து பல காரணிகள் இருக்கு, அது பயோசைக்கோ சோசியல்னு பல காரணிகள்னால இருக்கலாம். அதுல ஒரு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ், அதுல ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ் வந்து கேன் லீட் டு டிப்ரெஷன். ஆனா வந்து டிப்ரெஷன் ஆன எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கானா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த மாதிரிதான். அப்ப நமக்கான அந்த கோப்பிங் ஸ்கில்

0: ஸ்கில்ஸ், நமக்கான ஒரு நமக்குன்னு ஒரு இதுல வந்திருப்போம் இல்லையா, அந்த பாதை பயணத்துல வந்து நம்ம நான் பார்க்காத பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, சார் இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு இதையும் கடந்து போவோன்னு இருக்கவங்க இருக்காங்க. பட் அதுவே ஒரு சிலர் பார்த்தா அதே சூழ்நிலையில தான் வேலை செய்வாங்க, அதே மாதிரி திட்டு வாங்குவாங்க. பட் ஆனா பார்த்தா முடியாது, அவங்களால அங்க தாக்கு பிடிக்க முடியாது. சோ தட் இஸ் ஹவு இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒருத்தர்ல இருந்து ஒருத்தருக்கு. இன்னும் ஒண்ணு வந்து டிப்ரெஷன்ல வந்து நமக்கு ஒரு கிரைட்டீரியாவே இருக்கு, ICD-10 DSM-5 சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா படியே வந்து 2 வாரத்துக்கு மேலாக ரொம்ப பெரும்பான்மையான நேரத்துல நமக்கு ஒரு மன சோர்வோட இருக்கிறது, ரொம்ப ஒரு ஃபெட்டிகபிலிட்டி, எந்தவித பிரச்சனையும் இருக்காது பட் ரொம்ப ஒரு ரொம்ப அயற்சியா இருக்கிறது. அந்த மண்டே வேலைக்கு போவது மட்டும் இல்ல, எல்லா நாளும் வேலைக்கு போகாம இருக்கிற மாதிரி இருக்கிறது. ரொம்ப ஒரு ஒரு சாதாரண பிளஷரபிளா இதுக்கு முன்னால ஒரு மூவி போயிருப்போம், மால் போயிருப்போம், அதை என்ஜாய் பண்ணி பண்ணிருப்போம். பட் இந்த பீரியட்ல பார்த்தா அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது, ஆனா அதே தான் பண்ணுவோம். வேற ஸ்ட்ரெஸ் பார்த்தோம்னா வந்து இட் இஸ் அ பாடிஸ் ரியாக்ஷன். நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்றது டு சம் க்ரானிக் ப்ரெஷர், அப்படி சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் இன் லைஃப்லாம், அதை வந்து வெளிப்படுத்துறது வந்து பிசிக்கலாவும் இருக்கும், இந்த மாதிரி மென்டல் சிம்டம்ஸும் இருக்கும். ஸோ எல்லா வகையான சிம்டம்ஸும் ஸ்ட்ரெஸ்ல வரலாம். சில சமயம் பார்த்தோம்னா நம்ம டயபெட்டிஸ் இருக்கு, சுகர் இருக்கு, நம்ம போய் டாக்டர் முன்னால உட்காந்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க டாக்டர்னா வந்து என்ன ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கா குறைச்சிக்குங்க. பிபின்னு போய் உட்காந்தா என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா குறைச்சிக்குங்க, என்ன ஸ்ட்ரெஸ், ஏன் பிபி இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. தென் யூ லுக் அரவுண்ட், அதுக்கப்புறம் நம்மள கேட்டுப்போம், ஓ நம்ம கொஞ்சம் நாளா இப்படி என்னமோ பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஸோ தட் இஸ் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் யூ. ஸோ பிபி ஜாஸ்தி ஆகலாம், சுகர் ஜாஸ்தி ஆகலாம், இருக்கிற சிம்டம் ஜாஸ்தியாகும். சில ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருக்கும், சோரியாசிஸ் அதெல்லாம் பார்த்தா ஸ்ட்ரெஸ் சமயத்துல இன்னும் ஜாஸ்தியாகும், எக்ஸாசிபிரேட் ஆகும், ஆஸ்மா ஜாஸ்தியாகும். சில பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டைம்ல வாமிட்டிங் நிறைய வரலாம், ஹெட்ஏக், வெரி காமன் சிம்டம் இல்லையா, ஹெட்ஏக் இருந்துட்டே இருக்கலாம். இது இல்லாம வந்து தூக்கமின்மை, அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் அயற்சி, கொஞ்சம் ஒரு பதட்டம், இதெல்லாம் வரலாம். பட் அந்த ஸ்ட்ரெஸ் போயிட்ட பிறகு இதெல்லாம் கொஞ்சம் சுமார் ஆயிடும் செய்யலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ட்ரிகர்ல இருந்து வெளியே நம்ம எப்படியாவது நம்ம வந்துட்டோம்னா இது எல்லாமே சுமார் ஆயிடும்.
1: சோ இப்போ போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம், அப்படின்னா என்னது?
0: சோ இப்ப இந்த டிப்ரெஷன்ல வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ல இந்த டிப்ரெசிவ் சிம்டம்ஸும் வரலாம். இந்த கார் ஆக்சிடென்ட்ஸ் காரணம் இல்லை, சம் ஆக்சிடென்ட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கவங்க, சம் அபியூஸ் விக்டம்ஸ்ல ஒரு ஒரு ரொம்ப ஒரு பெரிய ட்ராமாட்டிக் இவெண்ட், இல்லாட்டி அதாவது ஒரு ஒரு தாழ முடியாத ஒரு சோகம், தாழ முடியாத ஒரு ஒரு பெரிய பிரச்சனை, அந்த ஒரு இது நம்மளை தாக்கும் போது அதை வந்து நம்ம அதை பாதிப்புனால தொடர்ச்சியா கொஞ்ச நாளைக்கு அது கொஞ்ச நாள் இருக்கும்போது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னுவோம். இப்ப இந்த சுனாமியே வச்சுக்கலாமே, அதுவே வந்து நிறைய பேருக்கு PTSD அளவுக்கு கொண்டு போச்சு. எப்படின்னா திருப்பி கடலுக்கே போகாம இருப்பாங்க, கடலுக்கு போகாமலே இருப்பாங்க, கடலை பார்த்தாலே பயமா இருக்கும், கடல் கிட்டே இருக்க வேணான்னு அதையே வாழ்வாதாரமா வச்சிருக்கவங்க தூர போய் இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. சோ இதெல்லாம் தான் வந்து அந்த PTSD-ஓட இது. சோ அதனால எது எப்படி ஒருத்தருக்கு எவ்வளவு பாதிப்பை தருதுன்றது அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்குதோ அதான் PTSD. அதுல வந்து காம்ப்ளெக்ஸ் PTSD கேட்டீங்க இல்லையா, இப்ப PTSD-ன்றது ஒரு 2 வருடத்துக்குள்ள அது சரியாகி அது வாழ்வாதாரம் நார்மல் ஆகி வந்துடலாம். அந்த காம்ப்ளெக்ஸ் PTSD-ன்றது வந்து அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், அவங்கள பத்திய ஒரு சிந்தனைகள்ல வந்து ஒரு வேர்த்லெஸ்னஸ், ஒரு ரொம்ப நம்ம எதுக்கு இருக்கும் என்னத்துக்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள், ஒரு இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன், அவங்களுக்கு வந்து சரியா தன்னுடைய ஒரு திடீர்னு கோபம் வருது, திடீர்னு ரொம்ப கவலை ஆகுறது, திடீர்னு கொஞ்சம் அந்த மாதிரியான பிரச்சனைகள். சோ அதனால என்ன ஆகும், நிலையான வேலையில நீடிக்க முடியாது, நிலையான பட் ஆனா நம்ம போய் வெறும் அந்த மேலோட்டமா அந்த இதை மட்டும் ட்ரீட் பண்ணாம இவங்களுக்கும் என்ன பாதிப்பு சிறு வயதுல நடந்தது, அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த புல்லியிங் புல்லிங்ன்றாங்கல்ல, ஸ்கூல்ல வந்து புல்லியிங், பாடி ஷேமிங்ன்றாங்க இல்லையா, அந்த புல்லியிங் எல்லாம் கூட பாதிப்பு உண்டாக்கும். என்ன வந்து ஐ வாஸ் புல்லிட் அட் ஸ்கூல், அதனால எனக்கு வந்து என்னோட செல்ஃப் வர்த்தே இல்ல, அதனால நான் ஸ்கூல் மாறினேன், பாடி ஷேமிங், அது பாடி ஷேமிங்ல என்ன வந்து என்னுடைய அப்பியரன்ஸ்னாலயோ இல்ல என்னுடைய எதுனாலயோ என்ன இப்படி கிண்டல் அடிச்சாங்க, என்னால அந்த ஸ்கூல்ல வந்து படிக்க முடியலன்னு எவ்வளவு இது இப்ப வெளியே வருது இல்லையா. இப்ப பெரியவங்க நிறைய பேர் பேசுறாங்க எனக்கு அப்படி நடந்தது அப்படின்றாங்க. அதுதான் அதனாலதான் இப்ப என்ன சொல்றோம்னா, சி வி ஹாவ் டு ஐடென்டிஃபை, ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இருக்கிறதுல ரெசிலியன்ஸை கொண்டு வரணும், அந்த கோப்பிங் கொண்டு வரணும், இதை வந்து நம்ம மாற்றது, இதை ஏற்றுக்கொண்டு இதை தாண்டி வரக்கூடிய திறனை வந்து அவங்க கிட்ட, திறன் மேம்பாடோ அந்த ரெசிலியன்ஸை கொண்டு வரணும். அந்த ரெசிலியன்ஸ் வந்து இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் லேக்கிங், கொஞ்சம் ஒரு ஒரு சென்சிட்டிவ் டு ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல சென்சிட்டிவ் டு இதுவா இருக்கிறதுனால நம்ம ஸ்கூல்ல எல்லா இடங்கள்லயும் வந்து நிறைய இடங்கள்ல இது தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்குது. கவுன்சிலிங் மூலமாகவோ இல்லாட்டி நிறைய செஷன்ஸ், இப்ப நிறைய இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் ஹைலைட் ஆகுதுல்ல. இன்னைக்கு வந்து உலக மனநல தினம் அப்படின்னு அதை ஒட்டி நிறைய ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுகள் பள்ளிக்கூடங்கள்ல நடக்குது. எக்ஸாம்ஸ்னா நம்ம இப்படி பயப்படக்கூடாது நடக்குது. ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்குது, பள்ளிக்கூடங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அவங்க கல்லூரி வரும்போது அப்புறம் வாழ்க்கையில வரும்போது இதையெல்லாம் தாண்டி வர்றதுக்கான அந்த திறனும் தைரியமும் எல்லாமே வந்துடும்.
1: நமக்கு இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கறதான் வந்து ஜெனட்டிக் அப்படின்னு பாத்துருப்போம். பட் மனநலம் சார்ந்தும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இதெல்லாம் கூட ஜெனட்டிக்கா வருது அப்படிங்கிறப்போ நம்ம சின்ன வயசுல இருந்தே இதுக்கான ஒரு கேர் அப்படிங்கறது எடுக்க வேண்டியிருக்கா?
0: கண்டிப்பா எடுக்க வேண்டியிருக்கு. அதான் சொல்லல, பயோ சைக்கோ சோசியல் பயாலஜிக்கலா ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கு. எல்லா வியாதிகளுக்கும் ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கு, எல்லா மனநல பிரச்சனைகளுக்கும் ஜெனட்டிக் பேசிஸும் இருக்கு. அப்ப எனக்கு எங்க அப்பா அம்மா இல்ல வேற யாரோ ஒருத்தருக்கு குடும்பத்துல இருக்கு, அதனால எனக்கு கண்டிப்பா வருமா அப்படின்னா அது அப்படி கிடையாது. அப்ப நான் வளர்ற சூழ்நிலை, என்னை சுற்றி இருக்கிற மற்ற அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் நான் சமாளிச்சு நான் வந்துட்டேன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் எங்கேயோ ஒரு இடத்துல என்னால அதை எதிர்கொள்ள முடியல, எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நான் வந்து தோண்டுறேன் அப்படின் போது அந்த ஜீன் இருக்கிறதுனால அந்த வல்னரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ அது வியாதியா வெளிப்படுது. அதனால அந்த ஒரு வல்னரபிலிட்டிக்கு அந்த ஜீன் வந்து காசா இருக்கும் போது அது வர்றதுக்கான சான்ஸ் நிறைய. ஆனா கண்டிப்பா வருமானா வராது.
1: பட் தேர் ஆர் சான்சஸ். 7 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கை சூழல்ல வளர்க்கப்படுறோமோ, என்ன மாதிரியான சமூக கட்டமைப்புல வளர்க்கப்படுறோமோ அதுதான் நம்மளுடைய கேரக்டரை வந்து டிசைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு?
0: 7 வயசு என்ன, பிறந்ததுல இருந்தே தானே சொல்றோம் மதரோட அட்டாச்மெண்ட் எப்படி இருக்கணும். அந்த குழந்தை வந்து ஒரு ஐசோலேட்டடா ஒரு ஃபாஸ்டர் கேர்லயே எந்நேரமும் இருக்கிறத விட அந்த மதரோட அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறத ஒட்டிதான் வந்து அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது அது எப்படி வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுதுன்றது எல்லாமே வந்து ஒரு இதுவா இருக்கணும். அது கொஞ்சம் நினைவு தெரிஞ்ச இயற்கை. அதனால அந்த 7 வயதுன்னு இல்லாம சிறு வயது முதலே அந்த தொட்டில இருந்து வெளியே வந்தவுடன்ல இருந்தே வந்து அந்த மீ மீ மீன்றத விட்டு வி அவர், அதுவும் இப்ப இருக்க குழந்தைங்கள்லாம் ஒரு ஒன் சைல்டு ஹவுஸ் ஹோல்ட்ல தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கான அந்த ஷேரிங், அந்த ரெஸ்பெக்ட், சில சமயம் நம்ம தெரியாதமா ஏதாவது குழந்தைகிட்ட போய் ஏதாவது பேசினா அது திருப்பி பதில் சொல்றதை பார்த்தா நமக்கே பயமா இருக்கும் ஐயோ அப்படின்ட்டு. அதனால வந்து நம்ம கேட்டு இது பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அதெல்லாமே வந்து தொடர்ச்சியா அது வந்துட்டே இருந்ததுன்னா டெஃபினெட்லி த சைல்டு வில் க்ரோ அப் டு பி அ குட் பர்சன்.
1: அதே மாதிரி இப்போ ஒரு பேரண்டாவோ இல்ல ஒரு கிட்ஸுக்கு ஒரு ஒரு குழந்தைய வளர்க்கறவங்க அப்படின்னு இருக்கிற நிலையில அவங்க எல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க குழந்தைகள் கிட்ட கவனிங்க, இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்னாலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமா கவனிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன மாதிரி
0: வந்து மனநல மருத்துவர்களை பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து விரோதியாவே பார்ப்பாங்க. இவங்க வந்து படிக்க வேணாம்னு சொல்றாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்றாங்க, கொஞ்சம் வந்து உங்களோட இதை சூஸ் பண்ண சொல்றாங்க, அதெல்லாம் படிப்பு தான், இதெல்லாம் அந்த டாக்டர் சொல்றது கேட்காத அப்படின்வாங்க. கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுற சாம்பியன்ஸ் கூட பீச்சஸ்ஸோ ஏதோ ஒருத்தவங்க கூட அந்த 2 இயர்ஸ் கேப் விட்டுருவாங்க.
2: அன்பு உறவுகள், இது கடந்த வாரம் சூசி நேரத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து மத்திய பிரதான செய்திகள்.
3: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
4: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து வருகின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக.
5: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
6: nwlulaga.com.
7: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
8: ஐயோ ராஜான லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய
7: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
8: விடாது இங்க போங்க போங்க
9: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
10: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
9: Vicky Superstore Gare la Gonesse Sasselil
10: 5 rue Marcel Cerdan 95 140 Garges et Gonesse
9: Mélodie et Tordobrelke Vicky Cash and Curry Paris La Chapelle Tordobre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31 மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மலேக மக்களுக்கு புதிய காணியுடன் 50 லட்சம் ரூபாய் வீட்டுத் திட்டம் வழங்கப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரண தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பெருந்தோட்ட மக்களின் வீடமைப்பு மற்றும் காணி உரிமைகள் தொடர்பாக எழுப்பப்பட்ட விசேட கேள்விக்கு பதிலளித்த அவர், லயன் குடியிருப்புகளில் வாழும் மக்களுக்கு வீடோ அல்லது காணியோ சொந்தமாக இல்லாத போதிலும் காணி அல்லது அனுமதி பத்திர காணி வைத்திருந்த ஏனைய மக்களுக்கு நிகராக இவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் முழுமையான நட்டஈடு வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை இணைந்து எடுத்த விசேட கொள்கை ரீதியான தீர்மானத்தின் அடிப்படையில் மலேக மக்களுக்கு இந்த விசேட சலுகை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி பாதிக்கப்பட்ட மலேக குடும்பங்களுக்கு 650 சதுர அடி பரப்பளவை கொண்ட புதிய வீடொன்றை அமைப்பதற்காக 50 லட்சம் ரூபாயும் அதற்காக அரசாங்கத்தின் மூலம் தலா 10 பேஜ் காணியும் இலவசமாக வழங்கப்படும். பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள சில லயன் குடியிருப்புகள் 150 வருடங்களுக்கு மேல் பழமையானவை, அவை முழுமையாக சேதமடையாவிட்டாலும் வாழ தகுதியற்றவை என்று இடர் முகாமைத்துவ குழுவினால் சான்றளிக்கப்பட்டால் அவற்றை பழுதுபார்ப்பதற்கு பதிலாக புதிய வீடு கட்டுவதற்கு நேரடியாக 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி பொறுப்பு நிதியம் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஊடாக மதிப்பீடு செய்யப்பட்டு 5 லட்சம் ரூபாய் முதல் 25 லட்சம் ரூபாய் வரை கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தேசிய வீட்டு வசதி வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதிக்கான காசோலைகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது.
1: மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மண்டபத்தில் நேற்று இந்த நிகழ்வு நடைபெற்றது. தேசிய வீட்டு வசதி வேலை திட்டத்தின் கீழ் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் 3ஆம் கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட 47 பயனாளிகளுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான காசோலைகள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. சொந்தமாக இருக்க இடம், ஒரு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் தமக்கென சொந்த வீடுகளை அமைத்துக் கொள்ளும் நோக்கில் இந்த திட்டமும் எடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3ஆம் கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட 47 பயனாளிகளுக்கு முதற்கட்டமாக தலா 1.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, மாநகர சபை உறுப்பினர்கள், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் நேற்றைய நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர்.
0: தொடர்ந்து விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது, இருந்தாலும் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமை காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விடுதலை புலிகள் அமைப்பின் பாடலுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள கிளிநொச்சி இளைஞன் தொடர்பில் போலீஸ் மா அதிபர் சட்டமா அதிபருடன் இன்று கலந்துரையாடுவேன் என்றும் அதன் பின்னர் சாதகமான தீர்மானம் தன்னால் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். திருத்தப்பட்ட சுற்றாடல் சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பாராளுமன்றத்தின் இந்த தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று சுற்றாடல் அமைச்சர் தம்பிக்கை கூறுகிறார்.
1: நிறைவேற்றப்பட்ட பின்னர் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். தற்போதைய சுற்றாடல் சட்டத்தில் காணப்படும் குறைபாடுகள் இந்த புதிய சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 22ஆம் தேதி திருத்தப்பட்ட சுற்றாடல் சட்டம் வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டு மே மாதம் 6 ஒன்றாம் தேதி பாராளுமன்றத்தில் முதன்முறையாக சமர்ப்பிக்கப்பட்டது. இதற்கமைய இம்மாதம் மூன்றாவது வாரத்தில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற அமர்வின் போது இதனை சமர்ப்பித்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். எனவே கட்சி பேதமின்றி அனைவரும் இந்த சுற்றாட சட்டத்தை திருத்துவதற்கு ஆதரவை வழங்குவார்கள் என தான் நம்புவதாகவும், இந்த புதிய சட்டத்தின் மூலம் நாட்டில் சுற்றாடல் பாதுகாப்பிற்காக பல பாரிய அளவிலான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இசையடு கழிவு முகாமைத்துவம் தொடர்பாக ஊராட்சி மன்றங்களுக்கு தேவையான பரிந்துரைகளை அல்லது அதற்கான வழிகாட்டல்களை மாத்திரமே இதுவரை காலமும் வழங்க முடிந்திருந்த நிலையில், தற்போதைய புதிய திருத்தத்தின் கீழ் வழங்கப்படும் வழிகாட்டல்கள் மற்றும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த தவறும் பட்சத்தில் அதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் கிடைக்கும் எனவும் சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தாம்பிக பட்டபந்தி மேலும் தெரிவித்துள்ளார்.
0: புத்தளம் கற்பட்டி போலீசிலேயே பொறுப்பதிகாரி தவிர்ந்த ஏனைய அதிகாரிகள் அனைவரும் உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள்.
1: கடமை தவறியமை, ஊழலில் ஈடுபடுகின்றமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் குறித்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. போலீஸ் அதிபரின் உத்தரவுக்கு அமைய குறித்த அதிகாரிகள் புத்தளம் மாவட்டத்தின் வேறொரு போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
0: தொடர்ந்து நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு நிலக்கரி கொள்வனவுக்கு பொறுப்பான கொள்முதல் குழு அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறும் நடவடிக்கைகளை தற்போது ஆரம்பித்திருக்கிறது.
1: கொள்முதல் குழுக்களின் நான்கு அதிகாரிகளிடம் நேற்று வாக்குமூலம் பெறப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுவரை சுமார் 50 அரசு அதிகாரிகளிடம் ஆணைக்குழுவினால் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு இதுவரை 28 முறைப்பாடு கிடைத்துள்ளன. ஆணைக்குழுவின் பகிரங்க சாட்சி விசாரணை ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது.
0: தொடர்ந்து ராஜபக்சாக்கள் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர்நீதிமன்றம் ஏகமனதாக தீர்ப்பளித்துள்ளது. இவர்கள்தான் இன்று பொருளாதாரம் பற்றி பேசுகிறார்கள் என்று இன்று பாராளுமன்றத்தில் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா தெரிவித்தார். நாட்டை வங்குரோத்தில்லைக்கு தள்ளியவர்கள் ஊழல்வாதிகள் இன்று ஒன்றிணைந்து கூடாரமிட்டுள்ளார்கள். இவர்களின் அச்சுறுத்தலுக்கு அரசாங்கம் ஒருபோதும் அடிபணிய போவதில்லை. ஊழல்வாதிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஊழல்வாதிகளையும் அவர்களின் கருத்துக்களையும் ஒருபோதும் தாங்கள் பொருட்படுத்த போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத ட்ரோன் இறக்குமதி மற்றும் அதன் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகளை கடுமையாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்கமைய அவற்றுக்கான கட்டாய உரிமம் மற்றும் பதிவு நடைமுறைகள் அமல்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதேவேளை சட்டவிரோத ட்ரோன் இறக்குமதி மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். தற்போதுள்ள விதிமுறைகளின் கீழ் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் ட்ரோன்கள் மற்றும் குறிப்பிட்ட எடைக்கு அதிகமான ட்ரோன்கள் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அத்துடன் வணிகம் மற்றும் தொழில்சார் தேவைகளுக்காக ட்ரோன்களை இயக்குபவர்களுக்கான உத்தியோர்வ உரிம முறையொன்றும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த உரிமத்தை பெறுவதற்கு தகுதி வாய்ந்த தேர்வுகள், மருத்துவ மதிப்பீடுகள், பாதுகாப்பு அனுமதி மற்றும் செயல்பாட்டு திறன் மதிப்பீடுகள் ஆகியவற்றை நிறைவு செய்ய வேண்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு விவகாரங்களை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதிப்படுத்தும் வகையிலும் ட்ரோன்கள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்தல், விற்பனை செய்தல் மற்றும் பழுதுபார்த்தல் போன்றவற்றில் ஈடுபடும் வணிக நிறுவனங்களை சட்ட அமலாக்க முகவர் அமைப்புகள் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருக்கின்ற நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து கட்டமைப்பின் கீழ் உள்ள விதிமுறைகளுக்கு அமைவாகவே ட்ரோன் இறக்குமதிகளும் அவற்றின் செயற்பாடுகளும் அமைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அதிகாரிகள் சட்டவிரோத இறக்குமதிகள் மற்றும் அனுமதியற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். வங்கிக் கடன் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் மகனின் பெயருக்கு மாற்றப்பட்ட குடியிருப்பு சொத்து ஒன்றின் உண்மையான உரிமையாளர் தாய் என்று மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன் மூலம் தனது மகனுக்கு எதிராக தாய் நடத்தி வந்த 30 வருட கால சட்ட போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. மிரிகான பகுதியில் உள்ள தனது வீட்டை 1987 ஆண்டு வங்கிக் கடன் வசதியை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் தனது மகனின் பெயருக்கு இந்த தாய் மாற்றியிருந்தார். ஆனாலும் கடனை அடைத்த பின்னர் அதனை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடனே சொத்து மாற்றப்பட்டது. அதன் முழுமையான உரிமையை மகனுக்கு வழங்கும் நோக்கம் தனக்கு இருக்கவில்லை என்று தாய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தான் அதனை 125,000 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கியதாக மகன் வாதிட்டிருந்தார். இத்தொடர்பான சட்ட போராட்டம் 1997 ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கல்கிசை மாவட்ட நீதிமன்றம் மற்றும் மேல்நீதிமன்றம் என்பன தாய்க்கு சாதகமாக தீர்ப்பளித்தன. இதனை எதிர்த்து மகன் தரப்பால் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. தலைமை நீதியரசர் பிரித்வி பத்மன் சூரசேன, நீதியரசர்களான ஜனக்ரி சில்வா மற்றும் அர்ஜுன ஒபியசேகர்கட ஆகிய மூவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் கீழ் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை ஏகமனதாக உறுதி செய்து மகனின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்துவிட்டது. நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்தின் 83rd பிரிவின் கீழ் ஒரு சொத்து மாற்றப்படும் போதுள்ள சூழ்நிலைகளை கருதி அதன் உண்மையான உரிமை யாருக்குரியது என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டிய நீதியரசர்கள், தாய் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் வாங்கிய ஒரேயொரு குடியிருப்பு இதுவென்பதாலும், பெறப்பட்ட கடன் வீட்டை விரிவுபடுத்தவே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதாலும் இதன் உண்மையான உரிமையாளர் தாயே என தீர்ப்பளித்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 19rd யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய நாள் வரையிலான அகழ்வு பணிகளின் போது மொத்தம் 318 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 302 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது 4 எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதோடு மேலும் 16 எலும்பு கூடுகள் புதிதாக வெளிப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார். இதேவேளை ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களின் பங்களிப்பு மற்றும் உதவியுடன் இந்த மனித புதகுழி அகழ்வு பணிகள் மேலும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக இடம்பெற்று வரும் இந்த அகழ்வு பணியின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புணர்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் என்று பலரும் அங்கு பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கோரி ஆரம்பித்த போராட்டமானது இன்று 4th இடம்பெறுகிறது. இன்றைய போராட்டத்தில் இரு அணிகளாக பிரிந்த சுகாதார தொண்டர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு முன்பாகவும் கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு முன்பாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். யாழ்ப்பாண வைத்தியசாலையின் சுகாதார பணியாளர்கள் வீட்டிடத்துக்கான நேர்முக தேர்வுக்கான அழைப்பு 92 பேருக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 5 பணியாற்றும் தமக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட பின்னரே ஏனையோருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியே இந்த போராட்டமானது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தன குற்றவாளி என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: அபிவிருத்தி ரத்தர சபையின் தலைவராக பணியாற்றிய போது வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக் கொண்டு அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தினார் என குற்றம் சாட்டப்பட்டு சரண குணவர்தனவிற்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் 4 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிரதிவாதியை குற்றவாளியாக தீர்மானித்த மேல் நீதிமன்ற நீதிபதி ஒவ்வொரு வழக்கிற்கும் தலா 4 சிறை தண்டனை விதித்ததுடன் அந்த சிறை தண்டனையை ஒரே தடவையில் செயற்படுத்துமாறு தீர்ப்பளித்தார். அதற்கமைய 16 சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் அந்த சிறை தண்டனையானது 4 நிறைவடையும் வகையில் வழங்கப்பட்டது. அரசாங்க நிறுவனங்களுக்குள் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் மேற்கொள்ளும் ஊழல் நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளதாக நீதிபதி தனது தீர்ப்பை வழங்கும் போது தெரிவித்தார். அரசாங்க நிறுவனங்கள் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை இவ்வாறான செயற்பாடுகளினால் சிதைந்து போயுள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி, எனவே குற்றவாளிக்கான தண்டனையை இலக்குப்படுத்த முடியாது என வலியுறுத்தி தீர்ப்பை அறிவித்தார்.
0: தொடர்ந்து கனிம வளங்களை மூலப்பொருட்களாக ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கத்தனேத்தி தெரிவித்தார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்ன தலைமையில் கூடியது. இதன்போது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கத்தனேத்தி புதிய தேசிய கனியவள கொள்கை 2026 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றினார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கனிம வளங்கள் தொடர்பான அகழ்வாராய்ச்சி, அகழ்வு பணிகள், பதப்படுத்துதல் மற்றும் அவற்றுக்கு மேலதிக பெறுமதி சேர்த்தல் ஆகிய ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த புதிய கொள்கை உருவாக்க உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் கேத்தனேத்தி பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இதற்கு முன்னர் கடந்த 1999 இலங்கையில் தேசிய கனியவள கொள்கையொன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தற்போதைய நவீன காலத்துக்கும் நாட்டின் பொருளாதார தேவைகளுக்கும் பொருத்தமான வகையில் 27 வருடங்களின் பின்னர் அது முழுமையாக அபிவிருத்தி செய்யப்பட்டு புதிய திருத்தங்களுடன் இந்த 2026 கொள்கையை சமர்ப்பிக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கனிம வளங்களை அகழ்வாராய்ச்சி செய்வதற்காக கடந்த காலங்களில் 471 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவற்றில் வெறும் 8 இடங்களில் மட்டுமே உண்மையான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தற்போது 12 அனுமதி பத்திரங்கள் மட்டுமே செல்லுபடியாக இருக்கின்ற நிலையில் அவற்றில் 6 அனுமதி பத்திரங்கள் லங்கா மினரல்ஸ், கககேட்டக சுரங்கம், போகல மற்றும் எப்பாவல போஸ்பேட் போன்ற அரசு நிறுவனங்களின் வசமே காணப்படுகின்றன. அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு அகழ்வு பணிகளை முன்னெடுக்காத நிலைமை இனி அனுமதிக்கப்பட மாட்டாது. இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து கனிம வளங்கள் வெறும் மூலப்பொருட்களாகவே வெளிநாடுகளுக்கு குறைந்த விலைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. இதனால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பெருமளவிலான வருமானம் இல்லாது போனது. ஆனாலும் இந்த புதிய கொள்கையின் கீழ் இனிவரும் காலங்களில் கனிம வளங்களை வெறும் மூலப்பொருட்களாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அவற்றுக்கு இலங்கையிலே மேலதிக பெறுமதி சேர்த்த பின்னரே புதிய திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொள்கை திட்டத்தை உருவாக்குவதற்காக சுற்றாடல் அமைச்சு மற்றும் சுற்றாடல் அமைச்சகம் பாரிய அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சுனில் கேத்தனேத்தி, நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு இது மிகவும் இன்றியமையாதது என்பதால் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தேசிய கனியவள கொள்கை 2026 விரிவாக ஆராய்ந்து இதற்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுத்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பின் போது வளமைக்கு மாறாக மேலதிகமாக கொழுந்து பறிக்க வேண்டும், அப்போதுதான் புதிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஏதும் உள்ளடக்கப்படவில்லை என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண இன்று பாராளுமன்ற அமர்விலே தெரிவித்தார். சம்பள அதிகரிப்பு தொடர்பாக கைச்சாத்திடப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மேலதிக கொழுந்து பறிப்பு கட்டாயம் என்ற எந்த விதிமுறையும் உள்ளடக்கப்படவில்லை. ஆனாலும் ஒரு சில பகுதிகளில் வளமைக்கு மாறாக மேலதிகமாக கொழுந்து பறிக்க வேண்டும் என்று தோட்ட நிர்வாகத்தினர் குறிப்பிடுவதாக அறிய முடிகிறது. இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மேலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பில் எந்தவித சட்ட சிக்கலும் இல்லை, அறிவிக்கப்பட்ட சம்பள உயர்வு தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்று அவர் உறுதிப்படுத்தினார். பௌத்த சாசனத்துக்கு ஏற்பட்டு வரும் சீரழிவை தடுப்பதற்காக விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருமாறு மல்வத்தை பிரிவின் மாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தாந்த சுமங்கல மாநாயக்க தேரர் தெரிவித்தார். கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்தராணி கிரியல்ல மல்வத்தை மகாவிகாரைக்கு சென்றிருந்த போது மாநாயக்க தேரர் இந்த வேண்டுகோளை விடுத்தார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் நடத்தப்பட உள்ள பௌத்த துறவிகள் தொடர்பான மகாசங்க மாநாடு குறித்து மாநாயக்க தேரருக்கு தெளிவுபடுத்துவதற்காக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு சென்றிருந்தார். அதன் போதே அவர் இதனை தெரிவித்தார். மகாசங்கத்தினர் தொடர்பாக பௌத்த ஒழுக்க கோவை ஒன்றை கொண்டு வருவதற்காக 2006 முதல் தான் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்ததாகவும், ஆனால் அதற்கான ஆதரவு கிடைக்காத காரணத்தால் அந்த முயற்சி வெற்றியளிக்கவில்லை. 2006 முதல் பலர் ஆட்சியில் இருந்தார்கள், அவர்கள் யாரும் இதற்கான ஆதரவை தெரிவிக்கவில்லை. இதனால் பௌத்த துறவிகள் ஒழுக்க கோவை ஒன்றை கொண்டுவரும் யோசனையை தாம் கைவிட்டதாக தெரிவித்தார். எனவே தற்போதாவது பௌத்த சாசனத்துக்கு ஏற்பட்டு வரும் சீரழிவை தடுப்பதற்காக விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்தில் திருத்தங்களையாவது கொண்டு வருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பௌத்த துறவிகள் ஒழுக்க கோவை ஒன்றை தயாரிப்பதற்காக மல்வத்து மாநாயக்கர்களின் உத்தியூர்வ இல்லத்தில் பௌத்த பிரிவுகளை பிரதித்துவப்படுத்தி மகாசங்கத்தினர் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்திய போதிலும் அந்த முயற்சியை வெற்றி கொள்ள முடியாமல் போனதாகவும், அதன் விளைவாகவே தற்போது அதனை காணக்கூடியதாக உள்ளதாக மாநாயக்க தேரர் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்தராணி கிரியல்ல மகாசங்கத்தினரால் பிரதான எதிர்கட்சியிடம் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளின் அடிப்படையில் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் தலைமையில் சங்க மாநாடொன்றை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அது தொடர்பான அனைத்து விவரங்களையும் அறிவிப்பதற்காக சஜித் பிரேமதாசா எதிர்வரும் நாட்களில் மாநாயக்க தேர்களை சந்தித்து ஆசி பெறுவார் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மாநாயகத்தினருடன் கலந்துரையாடி அதற்கான பொருத்தமான தேதியையும் அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்று வருகின்ற சத்தியாகிரக போராட்டம் இன்றும் தொடர்ந்தது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் படைப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலைக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் மனிதாபிமானமற்ற மற்றும் அநீதியான நடவடிக்கைகளை கண்டித்து இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தெரிவிக்கிறார்கள்.
1: நேற்றிரவிலிருந்து இன்று பிற்பகல் வரை சிலர் மாத்திரமே சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருந்தனர். இன்று முற்பகல் 10:30 மணி வரையில் நேற்று சத்தியாகிரகம் ஆரம்பிக்கப்பட்ட போது முன்னிலை வகித்த எந்த ஒரு அரசியல்வாதியும் குறித்த இடத்திற்கு வருகை தந்திருக்கவில்லை. சத்தியாகிரகம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த ஒருவர் தனது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முயன்ற போது அங்கிருந்த குழுவினருடன் இவ்வாறான நிலை ஏற்பட்டது. கோட்டாபய ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கங்களில் இந்த பயங்கரவாத செயல்முறை தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு போலீஸ் துறைக்கு பொறுப்பாக இருந்த இரண்டு அமைச்சர்களுமே நேற்று முற்பகலைப் போன்றே நேற்று இரவிலும் சத்தியாகிரகம் நடைபெறும் பகுதிக்கு வருகை தந்திருந்தனர். முன்னாள் அமைச்சர்களான சட்டத்தரணி உதயகம்மன் பில, விமல் வீரவான்ஸ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த் சமரவீர, முன்னாள் ஆளுநர் அனுராதா யகம்பத் உள்ளிட்ட குழுவினர் நேற்றிரவு 8:30 சத்தியாகிரகம் நடைபெற்ற பகுதிக்கு வருகை தந்திருந்தனர்.
2: விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று எப்போதும் கூறினோம். இராணுவ வீரரை நிரபராதி என நிரூபிக்க வேண்டுமாயின் விசாரணையை மேற்கொள்வதன் ஊடாக மாத்திரமே அது சாத்தியமாகும். நாம் மேலதிகமாக எதையும் கோரவில்லை. பாதாள உலக தலைவர்களும் அதே போன்று போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் கொலைக்காரர்களும் வழங்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச உரிமையை சுரேஷ் சலேவிற்கும் வழங்குமாறு கேட்கின்றோம். சத்தியாகிரகத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது அரசாங்கம் வெளிப்படுத்தும் பதிலை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை நாம் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தீர்மானிப்போம்.
1: தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவாங்சு நேற்றிரவு 10:15 அவ்விடத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றார். தெவிதுரு ஹெல உறுமையவின் தலைவர் சட்டத்தரணி உதயகம்மன் பில நள்ளிரவு 12 கடக்கும் வரை அந்த இடத்தில் தங்கியிருந்த போதிலும் அங்கு வருகை தந்திருந்த ஏனைய அரசியல்வாதிகள் அவ்வப்போது புறப்பட்டுச் சென்றனர். சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருந்த குழுவினர் நேற்றிரவு பாடல்களை பாடினர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலையை விடுவிப்பதற்காகவே விசாரணை அதிகாரிகளை விமர்சித்தும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலும் இந்த சத்தியாகிரகம் முன்னெடுக்கப்பட்டது. இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ஷானி அபிசேகர மற்றும் ரவி செனவிரத்ன என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பு ஒன்றில் அதன் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர கரியவசன் கூறியுள்ளார்.
3: இந்த செயற்பாட்டின் பின்னணியில் இருப்பது யார்? இந்த செயற்பாட்டின் பின்னணியில் இருப்பவர்களில் ஒருவர் ஷானி அபிசேகர, அடுத்தவர் ரவி செனவிரத்ன. இந்த இருவருமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டிய பிரதான குற்றவாளிகள் என இதற்கு முன்னர் இருந்த ஒவ்வொரு ஜனாதிபதி ஆணைக்குழுக்களாலும் விசாரணை குழுக்களாலும் தீர்மானிக்கப்பட்ட நபர்களாவர். இன்று இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் இருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இதனை யார் மேலாவது சுமத்த வேண்டும் என நினைத்து நாட்டிலிருந்து தப்பியோடிய அரசியல் புகலிடத்துக்காக பொய் சொன்ன ஒரு பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நபரின் பொய்யை அடிப்படையாக கொண்டு அந்த நாட்டுக்கு சென்று அவரிடம் வாக்கு மூலத்தினை எழுதி வாங்கி வந்ததாக கூறி நாட்டுக்காக சேவையாற்றிய ராணுவ வீரருக்கு எதிராக சித்திரவதைகளை மேற்கொள்வதை ஒரு நாடாகவும் இனமாகவும் நாம் இன்னும் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா என்ற கேள்வியே நாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியுள்ளது. இருப்பினும் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களே, போலீஸ் அதிகாரி ஷானி அபயசேகர் அவர்களே, சட்டம் அதிபர் துணைக்கள அதிகாரி திலீப் பீரிஸ் அவர்களே, தாக்குதல் அநாகரிகமானது என்றால் பதில் தாக்குதலில் நாகரிகத்தை எதிர்பார்க்க வேண்டாம் என மக்கள் மத்தியில் பழமொழி ஒன்று உள்ளதல்லவா?
4: அசிஷ்டனம் பிரதிப்பிரகாரே சிஷ்டத்வே சுயன்னை பாக்கியலா.
1: தற்போதைய அரசாங்கமும் அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார் தெரிவிக்கின்றார்.
4: இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு பட்ட எவராவது ஒருவர் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் சட்டப்பூர்வமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதில் மாற்றுக் கருத்து இல்லை. இருப்பினும் அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்தியதை நாம் பார்த்தோம், வரலாற்றிலும் பார்த்தோம். இன்னும் இந்த அரசாங்கமும் அதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் அரசியல் விளையாட்டை விளையாடுகின்றது என்பது எமக்கு தெரிகின்றது. எனவே உண்மையான தண்டனையை குற்றவாளிகளுக்கு உண்மையான முறையில் தண்டனை வழங்குங்கள். இருப்பினும் அது சட்டப்பூர்வமான கட்டமைப்புக்குள் இருக்க வேண்டும். பழிவாங்குவதற்காக அரசாங்கம் இல்லை. அரசாங்கத்திற்கு இருக்கின்ற பலத்தை பயன்படுத்தி, புலனாய்வு பிரிவின் பலத்தை பயன்படுத்தி உண்மையான சூத்திரதாரிகளை பிடித்துக் கொடுக்க வேண்டும்.
1: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சட்ட கட்டமைப்புக்குள் மிகவும் தெளிவாக இடம்பெற்று வருவதனால் அதற்கு இடையூறு விளைவிக்கக் கூடாது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திர சூரியாராட்சி வலியுறுத்துகின்றார்.
5: தமது நாட்டில் எந்த ஒரு சந்தேக நபரோ எந்த ஒரு நபரோ நீதிமன்ற அல்லது ஏதேனும் சட்ட ரீதியான நடவடிக்கையின் ஊடாக கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர் தொடர்பில் செயற்படும் விதம் குறித்து நமது நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச உடன்படிக்கைகளும் அந்த ஏற்பாடு ஒழுங்கு விதிகளும் உள்ளன. அதற்கமையவே செயற்படுகிறோம் என்பதை ஓர் அரசாங்கம் என்ற ரீதியில் நமக்கு கூற வேண்டியுள்ளது. பல்வேறு தரப்பினர் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக செய்திகளை உருவாக்கி வருகின்றார்கள் என நாம் அறிவோம். போலீஸ் திணைக்களமும் திருத்தங்களை மேற்கொண்டு அவர்கள் பல்வேறு நோக்கங்களுடன் எழுப்புகின்ற விடயங்கள் அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என உத்தியோகபூர்வமாக அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளது. இங்கே இருப்பது வேறொன்றும் இல்லை, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் அரசியல் தேவையும் சூழ்ச்சியும் இருந்தது என்பதை இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைகளும் அறிவார். இறுதியில் நீதிமன்றத்தின் ஊடாக இதற்கு சரியான தீர்ப்பு வழங்கப்படாமை மாத்திரமே இப்போது மிகுதியாக உள்ளது. இவற்றுடன் தொடரப்பட்ட விசாரணைகளின் போது தகவல்கள், பெயர்கள், விவரங்கள் வெளியே வரும். அதனால் அவர்கள் வெளியே பதட்டமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனங்களினால் இது தொடர்பான விசாரணைகள், நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவே தவிர வேறொன்றும் இல்லை. அதை பற்றி யாரும் பதற்றமடைய தேவையில்லை. இந்த நாட்டில் சரத் பொன்சேகா முதற்கொண்டு பல்வேறு காலகட்டங்களில் நமது நாட்டின் பல்வேறு அதிகாரிகள் இவ்வாறான வெவ்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளனர். தேவையற்ற செய்திகளை உருவாக்காமல் அரசாங்கம் என்ற வகையில் எவர் மீதும் வெறுப்புடன் செயற்படவோ, பாரபட்சமாக செயற்படவோ, எவருக்கும் அநீதி இழைக்கவோ நாம் எவ்வகையிலும் எதிர்பார்ப்பதில்லை. இவை அனைத்தும் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் தெளிவாக நாட்டின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்ட நிறுவனங்களுக்குள் இடம்பெறும் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் இடம்பெறும் விசாரணைகள் செய்யப்படும் வழக்கு இதுவாகும். அது தொடர்பில் எவராவது அதற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் வெவ்வேறு நடவடிக்கைகளை எடுப்பார்களாயின் அதனை இந்த நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் உள்ள சந்தர்ப்பங்களுக்கு தடை விதிக்கும் செயலாகவே புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. எனவே அவற்றிற்கு தடை விதிக்க வேண்டாம். இந்த நாட்டு மக்கள் நீதியையும் நியாயத்தையுமே எதிர்பார்க்கின்றனர். அதனை நிறைவேற்றுவதற்கு இடமளிப்பதையே செய்ய வேண்டும்.
0: தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த காரணம் கொண்டும் நிறுத்தப்படக்கூடாது என்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. கொழும்பு பேராயர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அருத்தந்தை சிறில் காமினி இதனை தெரிவித்தார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை அவரது நற்பெயருக்கு பங்கம் விளைவித்ததாக கூறி தனக்கு எதிராக தொடர்கின்ற அவதூறு வழக்கை சமரசம் செய்து கொள்வதற்கு அவரே கோரிக்கை விடுத்த போதிலும் தான் அதற்கு ஒருபோதும் உடன்படவில்லை என்று அருத்தந்தை ஸ்ரீல் காமினி இதன்போது தெரிவித்தார். அருத்தந்தை ஸ்ரீல் காமினிக்கு எதிராக சுரேசலை அவதூறு வழக்கு தொடர்ந்து நட்டஈடு கோரியுள்ளதாகவும் அந்த நட்டஈடு செலுத்துவதை தவிர்ப்பதற்காகவும் வழக்கை சீர்குலைப்பதற்காகவுமே சுரேசலை கைது செய்யப்பட்டுள்ளார் என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் உலாவிருக்கின்றன. ஆனாலும் விசாரணைகளில் வெளிப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் அவர் காவல்துறை மூலம் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அருத்தந்தையை கஷ்டத்துக்கு உள்ளாக்குவதற்காக இந்த வழக்கை தொடரவில்லை என்றும் தனது பெயரை பாதுகாப்பதற்காகவே இதனை செய்ததாகவும் இதனால் இருவரும் ஒரு சமரசத்துக்கு வர முடியும் என்று சுரேசலை தன்னிடம் நேரடியாக குறிப்பிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த தருணத்தில் மற்றொரு அருத்தந்தையுடன் தனக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சமில் பெரீரா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவும் அங்கு சமூகம் அளித்திருந்ததாக குறிப்பிட்ட அருட்தந்தை ஸ்ரீல் காமினி சமரசத்துக்குரிய நிபந்தனைகள் என்ன என்று தாம் சுரேசலையிடம் விரவிய வழங்கியதாக குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த சுரேஷ் சலை அருத்தந்தை வழங்கிய அறிக்கையிலிருந்து தனது பெயரை நீக்குமாறு கோரியிருக்கிறார். ஆனால் அவரது பெயரை குறிப்பிட்டே தாம் அந்த அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதனை நீக்க வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்றும் அதனை தான் ஒருபோதும் நீக்கப் போவதில்லை என்று அருத்தந்தை சுரேஷ் சலையிடம் திட்டவட்டமாக தான் கூறியதாகவும் குறிப்பிட்டார். ஆகவே இந்த விசாரணைகளில் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அரசியல்வாதிகளோ தலையிடக்கூடாதென்றும் கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அருத்தந்தை சிறில் காமினி மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவத்தின் குண்டுகள் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலையினால் தயாரிக்கப்படவில்லை என்றும் அவை ஏவிபி கட்சியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இருந்த இப்ராஹிமின் செப்பு தொழிற்சாலையிலே தயாரிக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்தார். கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினிக்கு பகிரங்க சவால் விடுத்து சில முக்கிய கேள்விகளையும் அவர் முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த பின்னர் இப்ராஹிமின் செம்பு தொழிற்சாலையில் சந்தேகத்தின் பேரில் 7 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் 2 வாரங்கள் முடிவடைவதற்குள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவர்களின் பிணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் விடுதலை செய்ய சம்மதித்தது. இந்த பின்னணியில் சிஐடியில் உத்தரவிட்ட அதிகாரி யார் என்பதை அருட்தந்தை வெளிப்படுத்த வேண்டும். அத்துடன் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் பயங்கரவாதி சஹ்ரானுக்கு எதிராக வழக்கு நிலுவையில் இருந்த போது கொழும்பிலிருந்து தனது சொந்த வாகனத்தில் சஹ்ரானை மறைத்து அனைத்து சோதனை சாவடிகளையும் தாண்டி நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற ஒரு சட்டத்தரணி இருக்கிறார். தற்போது ஜனாதிபதியின் ஆலோசகராக இருக்கும் அந்த சட்டத்தரணியின் பெயரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருட்தந்தை சிறில் காமினி பகிரங்கப்படுத்த வேண்டும். பயங்கரவாத விசாரணை பிரிவினர் நுவரலியாவில் வைத்து சாரா யஸ்மினை கைது செய்ய சென்ற போது சிஐடி அதிகாரி ஒருவர் தொலைபேசியில் அழைத்து இது எங்களது விசாரணை, நீங்கள் தலையிடாமல் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறி தடுத்தார். அன்று சாரா யாஸ்மின் கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த தாக்குதலே நடந்திருக்காது. அந்த சிஐடி அதிகாரி யார்? இதனிடையே நாளை காலை குண்டுவெடிக்கப் போகிறது என்று சுரேஷ் சலை தனது மேசைக்கு அனுப்பிய உத்தியோர்வ புலனாய்வு அறிக்கைகளை அலட்சியம் செய்து புறக்கணித்த ஒரு அதிகாரி தற்போதைய அரசாங்கத்திலும் பதவியில் இருக்கிறார். இலங்கையின் பௌத்த தலைமைகளை அழிப்பதற்கும் எப்படியாவது ராஜபக்சாக்களின் பெயரை இதில் தொடர்புபடுத்துவதற்கும் சுரேஷ் சலையை பகடக்காயாக பயன்படுத்த வேண்டாம் என்றும் உண்மைகளை மூடி மறைக்காமல் அருட்தந்தை சிறில் காமினி இதற்கு பகிரங்கமாக பதிலளிக்க வேண்டும் என்று சட்டத்தரணி மனோஜ் கமகே மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பங்களித்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டுகிறார். பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதிலும் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்காற்றிய உளவுத்துறை அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகிறார்கள். அதுநேரம் 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தை போன்று உளவுத்துறை அதிகாரிகளை கைது செய்யும் இவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை சீர்குலைத்து தீவிரவாத சக்திகள் மீண்டும் உருவாவதற்கான சூழலை ஏற்படுத்தும் என்று நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுக்கின்றார். அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் பணியை சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிசும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சானி அபேசுகராவும் சிறந்த முறையில் நிறைவேற்றுகிறார்கள். ஜனாதிபதி அன்றுகுமார திஸ்நாய்கா தலைமையிலான அரசாங்கம் நீண்ட காலம் பதவியில் இருக்காது என்பதை இந்த இருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இந்த இருவரும் பதிலளிக்க நேரிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலி நாட்டுக்காக போராடியவர், நாட்டின் ஒற்றியாட்சியை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். இந்த அரசாங்கம் ராணுவத்தினருக்கும் ஒற்றியாட்சிக்கும் எதிராகவே செயற்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகள் இடம்பெற வேண்டும், உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஆனால் விசாரணைகள் சித்திரவதையாக அமையக்கூடாது என்று குறிப்பிடுகிறோம். அரசியல் நோக்கத்தை சட்டத்தை அடிப்படையாக கொண்டு சுரேசலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் பணியை சட்டமாதிபத்தன கழகத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிசும் குற்றப்புணர்வு பிரிவின் பிரதானி சானி அபேசுகராவும் சிறந்த முறையில் நிறைவேற்றுகிறார்கள். ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் அதிக காலம் ஆட்சியில் இருக்காது என்பதை சானி அபேசேகர திலிப்பீரிஸ் நெவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தற்போதைய செயற்பாடுகளுக்கு எதிர்காலத்தில் இந்த இருவரும் நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதே நேரத்தில் தன்னை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கொத்தபா ராஜபக்சாவுக்கு வழங்கியது சுரேசலேதான் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவிக்கிறார். மது போத்தலுக்கும் சோற்று பாசலுக்கும் மற்றும் 1000 ரூபாய் பணத்துக்கும் சமூக ஊடகங்கள் வாயிலாக வதந்திகளை பரப்பி ராஜபக்சாக்களுக்கு முட்டுக் கொடுக்கும் நபர்கள் குறித்து குறிப்பிட்ட அவர் தனக்கு நேர்ந்த அரசியல் பழிவாங்கல்களின் பின்னணியில் இருந்த உண்மையை தலைமைகளை அம்பலப்படுத்தினார். தான் எந்தவித குற்றச்சாட்டுகளோ அல்லது முறையான நீதிமன்ற விசாரணைகளோ இன்றி கடற்படை தலைமையகத்தில் சுமார் 8 மாதங்கள் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக பொன்சேகா சுட்டிக்காட்டினார். ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் பலகைகளால் அடைக்கப்பட்ட ஒரு சிறிய அறையிலே தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் விவரித்தார். சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு காவல் முகாம்களில் இருப்பவர்களின் அனுபவங்கள் என்ன என்பது குறித்து முழுமையான அறிவும் அனுபவமும் சலைக்கு உண்டு என்று குறிப்பிட்ட அவர் சுரேசலே கபில கெந்தவிதாரண போன்றவர்களின் ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் பெற்றுக்கொண்டு கொத்தபா ராஜபக்ச தங்களை சிறையில் அடைத்து பழிவாங்கினார் என்று குற்றம் சுமத்தியிருக்கிறார். இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகள் தன் மீது மட்டுமன்றி தனது குடும்பத்தினர் மீதும் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்டதாக கவலை வெளியிட்டுள்ள அவர் தான் கைது செய்யப்பட்ட தினத்தன்று தனது மனைவியை காலை 4 மணி வரை குற்றப்புணர்வு திணைக்களத்தினர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தியதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார். நாட்டின் இலவச சுகாதார சேவையின் மனிதவள தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரச சுகாதார முகாமைத்துவ உதவி சேவையின் தரம் 3க்கான 237 பேரை கொண்ட 2வது குழுவினரை இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிசாவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட இருப்பதோடு இதன் மூலம் சுகாதார அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள மருத்துவமனைகள் நிறுவனங்களில் வெற்றிடங்கள் நிரப்பப்பட இருக்கிறது. இந்த நியமனங்களுக்கான நேர்முக பரீட்சைகள் எதிர்வரும் 20 மற்றும் 21 தேதிகளில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு விடுத்த ஊடக அறிக்கை குறிப்பிடுகிறது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களகத்தினால் கடந்த 31 தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 அன்று நடத்தப்பட்ட திறந்த போட்டி பரீட்சையின் முடிவுகளின் அடிப்படையிலே இந்த ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படுகின்றன. அதன்படி அந்த எழுத்து பரீட்சையில் 141 புள்ளிகள் அல்லது அதற்கு மேல் பெற்ற விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இந்த நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுகின்றார்கள். தகுதி பெற்றுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான நேர்முக பரீட்சை அழைப்பு கடிதங்கள் தற்போது பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதோடு இதுகுறித்த மேலதிக விவரங்களை சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் உத்தியோர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும். இந்த சுகாதார முகாமைத்துவ உதவி பணிக்காக 213 பேரை கொண்ட 1வது குழுவினர் கடந்த ஜனவரி மாதத்தில் பணியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாகவே தற்போது இந்த 2வது குழுவினர் இணைத்துக் கொள்ளப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைய இந்த மாத இறுதியில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன குறிப்பிடுகிறார். இதன் காரணமாக ஜூலை மாதம் நடைமுறைக்கு வரவுள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தின் போது பேருந்து கட்டணங்கள் 20% வரையில் அதிகரிக்கக்கூடும் என்றும் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 35 ரூபாயை தாண்டுவது உறுதி என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பேருந்து கட்டணத்தை உடனடியாக உயர்த்துவதற்கு அரசாங்கம் இணங்காததால் பேருந்து உரிமையாளர்களின் நஷ்டத்தை குறைக்கும் நோக்கில் 4ஆம் பயண கட்டமைப்பு மாற்றியமைக்கப்படுகிறது. இதன்படி அலுவலக நேரங்கள் மற்றும் பாடசாலை நேரங்களினால பேருந்து சேவைகள் எந்தவித மாற்றமின்றி வழமை போல் தொடரும். ஆனாலும் பயணிகள் நடமாட்டம் குறைவாக காணப்படும் இடைப்பட்ட நேரங்களினால பயண வாரங்கள் குறைக்கப்படும். மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைகளுக்கு இதுகுறித்த விவரங்கள் எழுத்துப்பூர்வமாக இன்று சமர்ப்பிக்கப்படும். சீரற்ற காலை மற்றும் வீதிகள் சேதமடைந்துள்ளமை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் பூண்டுலோயா போன்ற பல பகுதிகளில் தற்போதும் பேருந்து சேவைகள் பாதிப்படைந்துள்ளன. அத்துடன் டீசல் தட்டுப்பாடு மற்றும் நஷ்டம் காரணமாக ஏற்கனவே 20% முதல் 25% வரையான தனியார் பேருந்துகள் சேவைகளிலிருந்து தற்காலிகமாக விலகியுள்ளன. பிரதான வீதிகளில் பேருந்துகள் ஓடினாலும் கிராமப்புற வீதிகளிலே இந்த சேவை குறைப்பு அதிகமாக காணப்படுகிறது. இதனால் ஏழை மக்களே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மாற்று வழியான முச்சக்கர வண்டியை பயன்படுத்த நேரிட்டால் 1 கிலோமீட்டருக்கு 150 முதல் 200 ரூபாய் வரை செலவிட வேண்டியிருக்கும். பேருந்துகளை முற்றாக நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட முடியாது. அவ்வாறு நிறுத்தினால் பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பணியை விட்டு சென்று விடுவார்கள். பின்னர் மீண்டும் ஊழியர்களை திரட்டுவது மிகப்பெரிய சவாலாக மாறும். எனவே ஊழியர்களை தக்க வைத்துக் கொண்டு நஷ்டத்தை ஈடு செய்யும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாத இறுதியில் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்த பின்னர் அதற்கு பொருத்தமான இறுதி முடிவை ஜூலை மாத வருடாந்த கட்டண திருத்தத்தின் போது சங்கம் எடுக்கும் என்றும் கெமினு விஜயரட்ன மேலும் குறிப்பிட்டார். இதற்கிடையில் மேலும் 2 எரிபொருள் கப்பல்கள் நாளையும் நாளை மறுதினமும் இலங்கையை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமதம் தெரிவித்துள்ளது.
1: இதற்கமைய 7000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 95% பெட்ரோல் மற்றும் 29000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 92% பெட்ரோல் ஏற்றிய கப்பல் நாளை நாட்டை வந்தடைய உள்ளதாக கூட்டு தாமதத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர் நெத்திக்குமார் கூறியுள்ளார். 22000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று சிங்கப்பூரில் இருந்து நாளை மறுதினம் நாட்டை வந்தடைய உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனிடையே 32000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 7200 மெட்ரிக் டன் சூப்பர் டீசலை ஏற்றி வந்த கப்பலில் உள்ள எரிபொருள் கொழும்பு துறைமுகத்தில் தற்போது தரையிறக்கப்பட்டு வருகின்றது.
0: தொடர்ந்து பெற்றோரின் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவர்களை கைவிட்டு செல்லும் பிள்ளைகளிடமிருந்து சொத்துக்களை மீள கைப்பற்றும் வகையில் புதிய ஒழுங்கு விதிகளை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. இந்த விடயம் தொடர்பில் ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச குறிப்பிட்டார். அதன்படி பிள்ளைகளால் கைவிடப்படும் பெற்றோர்களை அரசு பொறுப்பேற்று பராமரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனாலும் பெற்றோரின் சொத்துக்கள் பிள்ளைகளிடமிருந்தால் அவற்றை அரசுடைமையாக்கும் வகையில் சட்டங்களை உருவாக்குவது தொடர்பிலும் கலந்துரையாடப்படுவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். பெற்றோரின் சொத்துக்களை பெற்றுக் கொண்டு அவர்களை கைவிடுவது என்பது மிக கொடூரமான செயல் என்றும் அது பெற்றோர்களின் உரிமைகளை மீறும்

0: வெளிநாடுகளில் பட்டம் பெற்ற மாணவர்களும் இதன்போது இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். வைத்தியர்களுக்கான வெற்றிடங்களை இதன் மூலம் நிவர்த்தி செய்ய முடியும் எனவும் பிரதி அமைச்சர் மேலும் கூறியுள்ளார்.
1: தொடர்ந்து கொழும்பு தலவத்துக்கொட பகுதியில் அமைந்துள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீபத்தில் சிக்கிய மூவரும் உயிரிழந்தார்கள். தீபத்தில் சிக்கிய மூவரையும் மருத்துவமனையில் அனுமதித்திருந்த நிலையில் அவர்கள் உயிரிழந்து போனார்கள். தயாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மலகொட தொடங்குட வீதியின் பகல அகோட சந்திக்கு அருகில் இடம்பெற்ற பத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தொடங்குட நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அதற்கு முன்னால் பயணித்த சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் சொகுசு தனியார் பேருந்தொன்று பின்னதுவ நுழைவாயில் பகுதியில் நேற்று மாலை விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 10 பேர் காயமடைந்தார்கள்.
0: தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பின்னதுவ நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற பஸ் விபத்தொன்றில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்று பின்னதுவ நுழைவாயிலில் உள்ள பாதுகாப்பு வாயிலை உடைத்துக் கொண்டு சென்று அருகில் இருந்த தூண் ஒன்றில் மோதிமையாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்தில் காயமடைந்தவர்களை போலீசாரும் அதிவேக நெடுஞ்சாலை ஊழியர்களும் இணைந்து காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர். இன்று காலை 7:10 மணிகளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சிலாபத்திலிருந்து கோட்டை நோக்கி பயணித்த ரயிலுடன் முச்சக்கர வண்டி மோதியமையாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவரும் காயமடைந்த நிலையில் ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். ஜாயில ஏக்கல பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரும் ஆணொருவரும் இதில் உயிரிழந்துள்ளனர்.
1: தொடர்ந்து கட்டான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சொகுசு காரில் பெருந்தொகையான போதைப் பொருளை கடத்தி சென்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்டான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திசாகேவெத்த சந்திக்கு அருகில் நேற்றிரவு போலீசாரினால் விசேட வாகன சோதனை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அந்த வழியாக சென்ற கார் ஒன்றை மறைத்து சோதனையிட்டதில் அதிலிருந்து 510 கிராம் 400 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதோடு காரில் சென்ற சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டார்கள். அதன்படி மகபகை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். பலன மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 75 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டிருப்பதோடு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இதேவேளை சிலாபம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சட்டவிரோத மதுபானத்துடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 60 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதேநேரம் சட்டவிரோத மதுபானம் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் பெருந்தொகையான கோடாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன்போது 9 பேரல்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 1750 லிட்டர் கோடா போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நபர் ஒருவரை கடத்தி சென்று காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புணர்வு திணைக்கழகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நரங்ஸ்பிட்டிய கிரிந்திவெல பகுதியில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் கடந்த 2018 செப்டம்பர் 9 கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். இதுகுறித்து போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் மனித படுகொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள். அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளை தொடர்ந்து நேற்று நிச்சம்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரன் பொகுனுகம பகுதியில் வைத்து இந்த குற்றச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பேனா வடிவிலான சிறிய ரக துப்பாக்கி ஒன்று, அதற்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் 5, T56 ரக தோட்டாக்கள், 4 9 மில்லி மீட்டர் ரக தோட்டாக்கள், 8 12 போரா ரக தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பில் கையடக்க தொலைபேசியில் உரையாடி கொண்டு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற ஒருவரிடம் போக்குவரத்து போலீசார் 30,000 ரூபாய் கப்பம் வாங்கியதாக பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு செய்திருக்கிறார். எனவே இதை வன்மையாக கண்டிப்பதோடு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் இதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஐந்தனிசில் ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். பார்வீதி மட்டுக்களி மீன் சந்தைக்கு அருகில் சம்பவ தினமான ஞாயிற்றுக்கிழமை மோட்டார் சைக்கிளில் ஒன்றில் இருவர் பிரயாணித்த போது அதில் கையடக்க தொலைபேசியை காதில் வைத்து பேசிக் கொண்டு அதனை ஒருவர் செலுத்தி சென்றுள்ளார். இதன்போது எதிரே வந்த போக்குவரத்து போலீசார் இவர்களை மறைத்த போது இவர்கள் மோட்டார் சைக்கிளை நிறுத்திய நிலையில் மோட்டார் சைக்கிளை பரிசோதிக்க வேண்டும் என்று போலீசார் தெரிவித்ததை அடுத்து அதை செலுத்தி

0: வந்த மீனவர் ஆனவர் வெளிநாடு செல்ல இருப்பதால் அவர் பயத்தில் கையெடுக்க தொலைபேசியை போலீசாரிடம் கொடுத்துவிட்டு மோட்டார் சைக்கிளை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். இதையடுத்து போலீசார் மோட்டார் சைக்கிளில் பிரயாணித்தவரிடம் ஓடியவர் வீட்டை காட்டுமாறும் இது யாருடையது விசாரித்த நிலையில் அது அவருடைய தந்தையுடையது என்றதை அடுத்து மோட்டார் சைக்கிளை கொடுத்த குற்றத்துக்கு 80,000, தப்பியோடிய குற்றத்துக்கு 100,000, மொத்தமாக 180,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்து மோட்டார் சைக்கிளை போலீஸ் நிலையத்துக்கு போலீசார் கொண்டு சென்றார்கள். அதன் பின்னர் போலீசார் 60,000 ரூபாய் கப்பமாக தந்தால் மோட்டார் சைக்கிளை விடுவிப்பதாக தெரிவித்த நிலையில் அந்த நபர் மீன் வியாபார வர்த்தகர் ஒருவருடாக அந்த போக்குவரத்து போலீசாரை நாடியதை அடுத்து 30,000 ரூபாவுக்கு பின்னர் இறங்கி வந்ததை அடுத்து அந்த நபரிடம் பணம் இல்லாத காரணத்தால் தனது மனைவியின் தோட்டை வாங்கி எடுத்து ஈடு வைத்து 30,000 ரூபாய் பணத்துடன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று அந்த பணத்தை கப்பமாக வழங்கிய பின்னர் மோட்டார் சைக்கிளை மீட்டுக் கொண்டு வந்துள்ள பாதிக்கப்பட்டவர் எங்களிடம் முறைப்பாடு தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த மாவட்டத்தில் போக்குவரத்து போலீசார் இவ்வாறு கப்பங்கோரின் நடவடிக்கையை கண்டிக்கிறோம். அதேவேளை இந்த கப்பம் வாங்கும் நடவடிக்கை முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு இதனை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். போலி வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் கணக்குகள் மூலம் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து பணம் பறிக்கும் மோசடி கும்பல்கள் அதிகரித்து வரும் ஒரு மோசடி குறித்து இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களுக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. மோசடிக்காரர்கள் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளின் புகைப்படங்கள் மற்றும் அடையாளங்களை பயன்படுத்தி போலி சுயவிவரங்களை உருவாக்கி தொலைபேசி அழைப்புகள், வாட்ஸ்அப் செய்திகள் மற்றும் டெலிகிராம் உரையாடல்கள் மூலம் தனிநபர்களை தொடர்பு கொள்வதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பணம் அல்லது நிதி பங்களிப்புகளை செலுத்துமாறு கோரப்படுவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அல்லது சட்ட நடவடிக்கை மூலம் அச்சுறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. சமூக ஊடக தளங்கள், குறுஞ்செய்தி செயலிகள் அல்லது தனிப்பட்ட கணக்குகள் மூலம் இலங்கை காவல்துறை பணம் கோருவதில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இத்தகைய வழிகள் மூலம் காவல்துறை அதிகாரி என்று கூறிக்கொள்ளும் எவருக்கும் பணம் அனுப்ப வேண்டாம் என்றும் சந்தேகத்துக்கிடமான தகவல் தொடர்புகளை சரிபார்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடப்பட்டுள்ளது. இத்தகைய மோசடிகளை எதிர்கொள்பவர்கள் அவற்றை உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறைப்பாடு அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பஹ்ரைனில் கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெற்ற மாம்பழ விழாக்களில் இலங்கை மாம்பழங்கள் பிரதானமாக காட்சிப்படுத்தப்பட்டு அங்குள்ள நுகர்வோர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த நாட்டின் முன்னணி பல்பொருள் அங்காடி வலையமைப்புகளான லூலு ஹைப்பர் மார்க்கெட் மற்றும் அல்ஜசீரா ஆகியவற்றில் இந்த விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பஹ்ரைனுக்கான இலங்கை தூதரகத்தின் பொருளாதார ரீதியான ராஜேந்திர முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கையிலிருந்து புதிய மாம்பழங்கள் மற்றும் ஏனைய பழவகைகளை இறக்குமதி செய்யுமாறு பஹ்ரைனின் முன்னணி சில்லறை விற்பனையாளர்களுக்கு தொடர்ச்சியாக ஊக்குவிப்புகள் வழங்கப்பட்டு வந்தது. இதற்கமைய கடந்த மே மாதம் 23 தேதி லூலு ஹைப்பர் மார்க்கெட் சங்கிலியினால் மேங்கோ மெனியா என்ற பெயரில் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு வகையான மாம்பழங்களை உள்ளடக்கிய விழா ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் இலங்கை மாம்பழங்கள் விசேட இடத்தை பிடித்திருந்தன. அதனைத் தொடர்ந்து ஜூன் 4 தேதி அல்ஜசீரா பல்பொருள் அங்காடியில் ஆரம்பமான த கிரேட் மேங்கோ புட்பால் ஃபிஸ்டா தொடக்க விழாவிலும் இலங்கை மாம்பழங்கள் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டன. இந்த விழாக்களில் இலங்கை மட்டுமன்றி இந்தியா, தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளின் மாம்பழங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அல்ஜசீரா விழாவின் சிறப்பம்சமாக இலங்கை மாம்பழங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட இலங்கை பாரம்பரிய உணவுகள் குறித்த நேரடி சமையல் விளக்க காட்சி ஒன்றும் அங்கு இடம்பெற்றது. இவற்றுடன் இணைந்து இலங்கையின் பிரதான ஏற்றுமதி பொருளான சிலோன் தேயிலை வகைகளின் காட்சி கூடங்களும் அமைக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் உற்பத்திகளுக்கு சர்வதேச ரீதியில் சிறந்த விளம்பரமாக அமைந்திருந்ததாக இலங்கை தூதரகம் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
1: மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அனுராதபுரம் மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழைத்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து இலங்கையின் 74 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது நேற்று 8000 அதிகமான டெங்கு நுழம்பு பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
1: சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சினால் அறிவிக்கப்பட்ட 3 விசேட தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் 14 மாவட்டங்களில் உள்ள 72 சுகாதார வைத்திய பிரிவுகளில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 3 தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நாளை வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் முதல் நாள் மிகவும் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதிவு பணிப்பாளர் டாக்டர் கபில் கண்ணங்கர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக முப்படையினர், போலீஸ், சுகாதார வைத்திய அதிகாரி உள்ளிட்ட தரப்பினர், அரசு சாரா அமைப்புகள், சமூக அமைப்புகள், கிராமப்புற குழுக்கள், பொது சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் ஏனைய சுகாதார பணியாளர்கள் குழுக்களாக இணைந்து வீடு வீடாக சென்று கள ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளனர். இதற்கமைய நுழம்பு குடும்பிகளுடன் கண்டறியப்பட்ட பல நிறுவனங்கள் மற்றும் வளாகங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதனிடையே இந்த ஆண்டு இதுவரை 36,168 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். டெங்கு காய்ச்சலினால் இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளனர்.
0: தொடர்ந்து கடந்த 6 நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த டிட்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சில மக்கள் மீண்டும் தங்களின் அபாயகரமான வீடுகளுக்கு திரும்புவது குறித்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாற்று வழிகள் என்ன என்பது தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த சிலர் தங்களின் பழைய அபாயகரமான வீடுகளுக்கு திரும்புகின்றமை அண்மையில் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து இதுகுறித்து கருத்து தெரிவித்த தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இவை தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்துவதற்கான முறையான கண்காணிப்பு பொறிமுறை ஒன்று தொடர்ந்து தங்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அது தெரிவித்தது. இத்தொடர்பாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி கர்ணவர்த்தன கருத்து வெளியிடுகையில், ஒரு பகுதி அல்லது ஒரு வீடு அபாயகரமானதென தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பிரகடனப்படுத்தும் போது அதற்காக பல அளவுகோள்கள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. எனவே அத்தகைய வீடுகளுக்கு மக்கள் மீண்டும் திரும்புவது எந்த வகையிலும் ஊக்குவிக்கப்படுவதில்லை. இருந்தாலும் நிவாரண முகாங்களில் நிலவும் மோசமான நிலைமைகள் காரணமாக மக்கள் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்பியதாக சில சம்பவங்கள் அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். கொத்மனையில் உள்ள நிவாரண முகாம் ஒன்றில் கூடாரங்களில் வசித்து வந்த சுமார் 25 பேர் மீண்டும் தங்களின் அபாயகரமான வீடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2026 தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் August 9 நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் August 10 முதல் September 5 வரை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தியோர்வ கால அட்டவணை மற்றும் விண்ணப்பம் தொடர்பான மேலதிக அறிவிப்புகள் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் நேற்று குறிப்பிட்டிருக்கிறது. பரீட்சைகளுக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேவையான தயார்படுத்தல்களை முன்கூட்டியே மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவேச்சேரி நுணாவில் மேற்கு பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புக்குள் நுழைந்த மீன்பிடி பூனை ஒன்று பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டு வன ஜீவராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.
2: இலங்கையில் அழிந்து வருகின்ற உயிரினமாகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய இனமாகவும் காணப்படுகின்ற மீன்பிடி பூனை அண்மை காலங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து கால்நடைகள் செல்ல பிராணிகளை வேட்டையாடி வந்தது. இந்த நிலையில் சாவகச்சேரி போலீசாரும் கிராம மக்களும் இணைந்து நேற்றிரவு அதனை பிடித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வன ஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்டு மீன்பிடி பூனையை பாதுகாப்பாக கொண்டு சென்றுள்ளனர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: நேரம் சரியாக 2:31, ஐக்கியராஜ்யத்தில் 1:31. மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பலர் இல்லாமின்றிருக்கும் வி டி கேசங்கரை. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகள். உஷ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு 4 குறைத்துள்ளது. சென்னையில் நிலவும் மின்வெட்டால் நள்ளிரவு மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்தில் 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். காங்கிரஸ் செய்த துரோகத்தினால் அதிருப்தி அடைந்த திராவிட முன்னேற்ற கழகம், ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லியில் நேற்று நடந்த இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்தார்கள். இக்கூட்டத்தை ஒட்டி டெல்லி முழுவதும் ராகுல் காந்திக்கு எதிராக உதயநிதி, மம்தா பனர்ஜி, சரத்வார், கெஜ்ரிவால் ஆகிய படங்களுடன் கண்டன போஸ்டர்கள் வைக்கப்பட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை தேர்தல்களின் போது காங்கிரஸ் கட்சி பின்பற்றிய அணுகுமுறை இந்திய கூட்டணியில் உள்ள பல தரப்பினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்று மக்களவை உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் நேற்று தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியுள்ளார்கள். வெற்றி தோல்வி திமுகவை பாதிக்காது என்று திராவிட முன்னேற்ற கழக கொள்கைக்கான இயக்கம் என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தி தொடர்பு குழு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சீனாவும் இந்தியாவும் பரஸ்பரம் மற்றொரு நாட்டுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமான் நாட்டின் கடற்பகுதியில் 24 இந்திய மாலுமிகளுடன் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 5000 மேற்பட்ட இந்திய சிம் கார்டுகளை பயன்படுத்தி இணையவழி மோசடிகள் நடைபெற்ற சைபர் குற்ற வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்கியுள்ளது. முறையான ஆலோசனை மேற்கொள்ளாமல் அவசர கதியில் குவாரிகளை மூடுவது கட்டுமானத்துறையில் கடுமையான மூலப்பொருள் தட்டுப்பாட்டினை ஏற்படுத்தும் என சென்னை பெருநகர கட்டுமான பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என பாடசாலை கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் விளக்கம் அளித்துள்ளார். அரசு அலுவலகங்களில் ஆய்வு ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்க ரீல்ஸ் என தேர்வு. தமிழக வெற்றிக் கழகத்தினர் அட்டகாசம் அதிகரித்து செல்கின்றது. ஈரான் இஸ்ரேலுக்கு அவசியமில்லாமல் பயணம் செய்ய வேண்டாம் என்று மத்திய அரசு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. துபாயில் மினிவி பேருந்து லொரி மோதிய விபத்தில் இந்திய தொழிலாளர்கள் 7 உயிரிழந்துள்ளார்கள். விபத்தில் மேலும் 9 இந்தியர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய தலைநகர் புதுடில்லியில் திடீரென்று புயல் வீசியதனால் 3 ஏர் இந்திய விமானங்கள் சேதமாகியுள்ளன. இந்திரா காந்தி அனைத்துலக விமான நிலையத்தில் 2 முனையத்தில் சம்பவம் நடந்தது. புயல் வருமென்று வானிலை எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கால்நடைகள், கோழிகள், இறால்களுக்கு தடை செய்யப்பட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை வழங்கியவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. நிகழாண்டு செப்டம்பருக்கு பிறகு நீர்வாழ் உயிரினங்கள் முட்டை, தேன் உள்ளிட்டவற்றை ஐரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியாவுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த 5 மாதங்களில் 145 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 800 பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் மதுக்கடைகளை அப்புறப்படுத்த கோரி போராட்டங்கள் பலத்து வருகின்றது. விசாகப்பட்டினம் உருக்காலையில் இரும்பு குழம்பு கொட்டியதில் 8 தொழிலாளர்கள் பலியாகினார்கள். படுகாயமடைந்தவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடந்து வருகின்றது. புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் போல தமிழகத்திலும் கள் விற்பனையை அனுமதித்தால் விவசாயிகள் பயனடைவார்கள் என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பழனி இடும்பன் கோயிலில் 142 கிராம் தங்கம் மற்றும் 52 கிராம் இடையுள்ள வெள்ளி வேல் திருடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் தேங்காய் கொள்முதல் விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் தென்னை விவசாயிகள் கவலையடைந்துள்ளார்கள். இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து 113,600 விற்பனை செய்யப்படுகின்றது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,200 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் மேயர் பதவிக்கான முதற்கட்ட போட்டியில் தமிழ் பெண் நித்யா ராமன் வெற்றி பெற்றுள்ளார். முதற்கட்ட வாக்களிப்பு சென்ற வாரம் நடந்துள்ளது. இவர் கேரள மாநிலத்தை பிறப்பிடமாக கொண்டவர். சீன அதிபர் ஷி ஜின்பிங் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். வடகொரிய தலைநகர் பியோங்கோவிற்கு 2 மேற்கொண்டிருந்த அதிபர் ஷி ஜின்பிங் இருதரப்பு உறவுகளில் இது வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனை என்று தெரிவித்துள்ளார். அனைத்துலக அணுவாயுத எரிசக்தி அமைப்பின் தலைவர் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஈரானை கேட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் NPC நிறுவனம் நடத்திய நேர்காணலின் போது வெளிநடப்பு செய்துள்ளார். ஹோர்மஸ் நீரிணை அருகே அமெரிக்க ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹெலிகாப்டரில் இருந்த விமானிகள் இருவரும் நலமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதலை நிறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிட்ட குவைத் அரசு தொலைக்காட்சி செய்தி வாசிப்பவருக்கு 3 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள யுனெஸ்கோ உலக மாரடைப்பு தலங்களில் ஒன்றை இஸ்ரேல் சேதப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் எல்லையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டயர் நகரம் பண்டைய ரோமானிய கட்டிடக்கலையை எடுத்து கூறும் பல அமைப்புகள் அந்த நகரத்தில் உள்ளன. லெபனான் அதிபர் ஜார்ஜ் ஹவுன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு நேரடி அழைப்பு விடுத்துள்ளார். ராணுவ தீர்வை இஸ்ரேலுக்கு ஒருபோதும் பாதுகாப்பு தராது என்றும் அவர் கூறியுள்ளார். உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் லெலன்ஸ்கி நேற்று லண்டனில் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் தலைவர்களை சந்தித்துள்ளார். பிரித்தானியாவின் சவுத் ஹாம்ப்டன் துறைமுக வளாகத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமாக மதிப்புள்ள 33 சொகுசு ஹைபிரிட் ரக SUV ரக வாகனங்கள் முற்றாக அழிவடைந்துள்ளது. பிலிப்பைன்ஸின் தென்பகுதியில் உள்ள மிண்டனாவா தீவை மிக கடுமையாக நிலநடுக்கம் உலுக்கியதில் 32 பேர் இறந்துள்ளார்கள். 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். கட்டிடங்கள் இடிந்து நாசமாகியுள்ளன. ஜப்பானில் குறைந்தது 100 பாடசாலைகளை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. 3 கரடியொன்று அங்கு வீதிகளில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த போதே அதற்கான காரணமாக தெரிவிக்கப்படுகின்றது. கியூபாவின் வடமேற்கு கடற்கரை பகுதிக்கு அப்பால் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. பொதுவாக நிலநடுக்க அபாயங்கள் அற்ற கியூபா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவின் புளோரியா மாநிலத்தில் பல பகுதிகளையும் இந்த நிலநடுக்கம் உலுக்கியுள்ளதாக சர்வதேச புவி சரிதவியல் மையங்கள் தெரிவித்துள்ளன. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான 18 உட்பட்ட பெண்களுக்கு கூடைப்பந்தாட்ட போட்டியில் இலங்கை தேசிய அணி சார்பாக விளையாடிய யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியார்மட கல்லூரி மாணவி லூசி ஜெரினாஸ் வரலாற்று சாதனையை புரிந்துள்ளார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான மகளிர் டி20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 26 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 300 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸில் ஆடவர்

ஒற்றையர் போட்டியில் ஜெர்மனியின் இஸ்வேரவ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். மலேசியாவில் பேராக் மாநிலத்தில் மலையேறச் சென்று காணாமல் போன பெண் இரு வாரங்களுக்கு பிறகு காப்பாற்றப்பட்டுள்ளார்.

உலகக்கிண்ண காற்பந்தாட்ட போட்டியில் விரைவில் தொடங்க இருக்கின்றது. இந்த முறை 14 விளையாட்டு அரங்குகளில் போட்டி இடம்பெற உள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகின்றால் டிஆர்டி டேமலொலி டாட் காம் இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியின் மறு ஒலிபரப்பையும் அத்தோடு இந்த வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 389.5%, இந்தியாவில் 110.39 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.98 ரூபா, இந்தியாவில் 95.61 ரூபா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 422.72 ரூபா, இந்தியா 119.95 ரூபா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 450.25 ரூபா, இந்தியாவில் 127.71 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 240.70 ரூபா, இந்தியாவில் 68.56 ரூபா. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விற்றுவரும் நூலகம் .com நிறுவனத்தினர் அவர்களுக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். பரிசு லாச்சப்பல்லில் அமைந்திருக்கும் பிடி கேசங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் 3 நிறுவனங்களுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செயல்படுத்த கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் அமது நன்றிகள்.

நேரம் சரியாக 2:43 ஐக்கியராஜ்யத்தில் 1:43 தொடர்கின்றது. பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 2:30 to 3 வரை விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் இசையும் தாலாட்டு நிகழ்ச்சி. இசையும் தாலாட்டு நிகழ்ச்சி இப்பொழுது உங்களோடு விஜய் ராஜேந்திரம் அவர்கள் அருமையான பாடல்களோடு அதற்கான 4 வரிகளின் கவிதையும் தந்து உங்களோடு இணைந்து கொள்கின்றார் விஜய் ராஜேந்திரம் அவர்கள்.

இருவரி நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஎஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காட்டெளிகளில் இருந்து உங்கள் வாசல் தேடி வரும்

கலர் செப்பலில் அமைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இலங்கை இந்திய மரக்கறி வகைகளை உடனுக்குடன் சமைத்து சுவைக்க தரமான உணவு வகைகளின் சுவை விரும்புவோரின் ஒரே தேர்வு, ஒரே நம்பிக்கை அம்பாள் ஸ்டோர். மறந்து விடாது, நினைவில் கொள்ளுங்கள், பாரிஸ் லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது. இசையும் தாளாட்டும், இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 3 வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழில் வித்தைகள் தெரிந்த கவிஞர்கள் எல்லாம் தலை குனிந்து கொள்வார்கள். உன்னுடைய ஒரு வினாடி வெக்கம் சிந்தும் கவிதைகளை பார்த்து ஒரு பெண்ணுக்கு அழகு அவளுடைய முகம் அல்ல, அவள் அவ்வப்போது காட்டும் வெட்கம்தான்.

திருப்பதிக்கு சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கால வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழையுங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்.

0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் கலைஞர் மாரிஸ் கதைக்கிறேன். ஆர்கே விஜயன்ற இசையின் தராட்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். செம்மையா ஒவ்வொரு வாரமும் போய்கொண்டிருக்கு. நீங்களும் தொடர்ந்து கேளுங்க, அசத்துங்க, அட்டகாசம் பண்ணுங்க. பாய்.
1: உருகி உருகி போனதடி
2: கவிதை பல படைத்தான் கவிஞன் பெண்ணுக்காக. கவிதை என்பதே கடவுள் படைத்தான் உன் கண்ணுக்காக. உலகில் இருக்கலாம் பல ஆயிரம் பெண்கள், அவர்களை விட உனக்குத்தான் இருக்கின்றது அழகான கண்கள். தினம் தினம் நினைக்கின்றேன் உன்னை, கல்லறை சென்றாலும் மறக்க மாட்டேன் உன் கண்களை. என்னை கட்டி போட்டது உன் காதல்.

சுவையாக சமைத்த உணவுகளை சுடச்சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். பசித்தவர்கள் பசியாறி புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷா உணவகம். மண் வாசனை

0: ஸ்டைலுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. செவ்வாய்க்கிழமையில இசையும் தலாட்ட கிழங்க.
1: அது சரி, அது சரி.
0: உங்கள் பொன்னான இந்த நிமிடங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது இசையும்
1: தாளாட்டம்.
0: ஒரே வண்ணம் கொண்ட அழகான வானவில் மை தீட்டிய உன் கண்கள் தான் அழகியை பேரழகி ஆக்கிறதே. உன் கண்கள் காதல் என்ற ஒன்றை எனக்குள் தூ

0: வழங்குவது தேவி மகால்.
1: இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி.
0: நாவுக்கு சுவையான உணவுகளை நாளும் சுவைத்து மகள நீங்கள் தேடிச் செல்ல வேண்டிய உணவகம் தேவி மகால்.
1: ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். சமையல் ஆறு வகை கலை அல்லவா.
0: நீங்கள் ஒரு தடவை அழைத்து பேசினால் உங்கள் விருப்ப உணவுகள் உங்கள் இல்லங்களை தேடி வரும்.
2: மசாலாவை மிக்சில அரைக்காம அமில அரைச்சுமா. கொஞ்சம் தேங்காய் உடைச்சு தூரிட்டாங்க.
0: எல்லை இல்லாத சுவை மிக்க சைவம் அசைவம் என அனைத்து விதமான உணவுகளையும் பெற்றுக் கொள்ளலாம். பெரியவர்கள் மட்டுமல்ல சிறியவர்களும் சுவைத்து மகளும் தரமான உணவுகளுக்கு தேவி மகால். மகால்
2: காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: தேவி மகால் உருளும் உலகில் அரங்கேறும் செய்திகளை எல்லாம் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்திகளில் உடனுக்குடனும் பிரதான செய்திகளில் விரிவாகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறது TRT தமிழ் ஒலி. உங்கள் இதய துடிப்பான தமிழ் ஒலியில் இதமாக ஒலிக்க

உங்கள் மூச்சில் உங்கள் கனவுகளிலெல்லாம் தமிழ் ஒலி ஒலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையும் தாளாட்டும் தாளாட்டும். உன்னை நினைத்துக் கொண்டிருந்தால் எனக்கு தனிமை மிகவும் பிடிக்கும். உன் இதயம் என்றால் அதற்குள் சிறையிருக்க எனக்கு பிடிக்கும். உன்னை எனக்கு பிடித்ததால் இந்த காதலையும் பிடித்த

சிறப்பு நிறைவு பெற்றது. இசையும் தாளாட்டம் இருவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ. ஜே. விஜி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரிக 3:18 நிமிடம், ஐக்கியராஜ்யத்தில் 2:18 நிமிடம். தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம். தூரதேசங்களில் இருப்பவர்கள், அதாவது அதி கூடிய தொலைபேசி கட்டணமாக இருப்பவர்கள் வைபர் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வைபர் தொலைபேசி இலக்கம் 0533-650-7-74-27. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோகரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம். உங்கள் தாயம்மா வந்திருக்கிறீங்க, நிலமா இருக்கிறீங்களா தாயம்மா?
1: நாங்கள் இருக்கிறோம் நிலமாக, நீங்கள் நிலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சூப்பரா இருக்கோம். என்ன சாப்பிட்டீங்க?
1: நாங்க சோறு.
0: கறி
1: கறி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல மறக்கறி தானே, கீரைக்கறி பருப்பு கறி.
0: கீரை என்ன கீரை என்னைக்கு சாரா செல்லும் என்ன?
1: பருப்பு கறியும் மற்றது கத்தரிக்காய் ஒரு பொரியல் போல சும்மா பிரச்சனை
0: பொரிச்சு போட்டு குழம்பு வச்சீங்களா?
1: பிள்ளைகளை
0: காக்கும்படி
1: சொல்லணும்.
0: என்ன விருப்பமே இல்ல உங்களுக்கு?
1: இல்ல போய் இல்ல,
0: அதுதான் எனக்கு வாங்கிட்டு.
1: அம்மாண்டா
0: கேட்டு இருப்பா, நீங்க கேட்டு இருக்கீங்க.

0: இல்ல இல்ல, நீங்கள் கதையை என்ன என்ன முந்தி விட்டு எல்லாம் முன்ன பேருந்து என்ன செய்யறது
1: காரணம்
0: விருப்பான பாடுகளை எழுதி வைக்கிறது பாட்டுகளை கொப்பிய பிரிப்பேன் எது இந்த கண்ணு காம்பிடுதோ அப்ப இன்னைக்கு இந்த பாட்டை கேட்போம் ஒரு தெரிவு செய்யறது நான் இந்த கண்டு.
1: அப்ப சுசிலாமாவ மறந்துட்டீங்க?
0: சுசிலாமாண்ட பாட்டும் விருப்பம்.
1: விருப்படியே பாட்டு கேட்க போறீங்க? விருப்பப்படியே உங்களோட பாடலை நாங்களும் உங்களுக்கு உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கிறோம்.
0: கதவு
1: திறக்க மாட்டீங்களா?
0: ஓஹோ, நீங்கள் கதவு திறக்காமத்தான வர்றது வர வேணும் வார நீங்கள் ஒன்றும் இல்ல துறப்பும் இல்ல இது இந்த வழியால வராங்களேன்னு தான் தெரியல இத்தனை பேரும் வராங்களேங்கிற விட
1: அதுதான் பாடல் வருகின்றது.
0: எல்லோரும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து கொண்டு போம்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி, வணக்கம்.
1: காமகோடி என்ற கவிதை வரியில பாட்டை கேளுங்க.
0: சரி,
1: நன்றி
0: நன்றி.

0: அடுத்த பாடலை ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் இருந்து டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, எப்படி சுகமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் சகோதரன். நீங்கள் எப்படி?
1: நாங்கள் ஆண்டோம், நல்ல சுகமா இருக்கோம்.
0: நல்ல சுகமா இருக்கிறீங்க? நேர வித்தியாசத்துக்கு எல்லாம் பழகிட்டீங்களா?
1: ஓ, இன்னும் ஒரு கிழமை தான் இருக்கு.
0: இன்னும் ஒரு கிழமை இருக்கு, இன்னும் பழக போறீங்க?
1: வேலை விழிச்சுவோம்னு யோசிச்சுருக்கோம்.
0: உங்களை உங்களோட வேலை விழி கிடைவீங்களோ? ஒரு பிரச்சனையும்
1: இல்லை.
0: அப்ப நீங்க அந்த டேட் தான் எடுத்துட்டு போயிருக்கீங்க? அப்ப எல்லாம் கணக்கு பார்த்தா எடுத்துருக்கீங்க. ஓகே, எங்க உங்களோட நண்பன்?
1: நண்பன் அவரே அமெரிக்காவில். நாங்கள இப்ப கனடாக்கு வந்திருக்கிறோம்.
0: உங்களோட சொந்த இடத்துக்கு வந்துட்டீங்க? ஆடே எங்க அப்பா
1: கனடாக்கு வந்து தம்பியும் அம்மாவோட இருக்கிறேன்.
0: தம்பி விட்டு நிற்கிறீங்க?
1: தம்பி விட்டு என் வீட்டை விட்டு தான் கல்யாணம் முந்தைய நாள் போனது.
0: ஆ, ரைட். உங்களுக்கு தம்பிக்கு என்ன பேர்? உங்களோட தம்பிக்கு
1: சித்ரா.
0: என்ன
1: உங்களோட தங்கச்சி என்ன பேர்?
0: தம்பிக்கோ
1: சித்ராங்கதன்.
0: ஆ, சித்ராங்கதனா? அதான் பங்காபாரத்தில் வந்து விசித்திர வீரியன் சித்ராங்கதன்.
1: சித்ராங்கதனா?
0: ரெண்டு பேர், ரெண்டு பேரில் ரெண்டு பேரும் நோய் வந்து சித்தவங்கள். ஒருத்தன் வந்து ஒரு அரசன் வந்து கொண்டவன். என் பேரை வச்சிருக்கிறார். ரெண்டு போய் சண்டை பிடிக்க வாழ்லாம் எடுத்து கொண்டு போய் விசித்திர வீரியன் சித்ராங்கதன்.
1: சித்ராங்கதன்
0: நல்ல பேர். என்ன
1: அம்மா இருக்கிறா?
0: அம்மாவும் இருக்கிறா? என்ன
1: அம்மா இங்க தம்பியோட?
0: தம்பியோட ரே நீங்க விட்டுனீங்க அந்த உரிமையை எடுக்காம?
1: ரெண்டு மூன்று தான் நாங்களும் இல்லாதவங்க இருந்து கலைஞ்சி போனோம். எங்க வயது போட்டது
0: என்ன பாடல கேட்க போறீங்க ரவி?
1: நெருங்கி நெருங்கி பழகும் போது.
0: ஆஹா, நெஞ்சம் ஒன்றாகும்.
1: தயாரிப்பில்
0: வந்த படம். படிச்ச ஒரு மனுஷன் அசோகன்
1: தானங்க.
0: இயக்குநர்கள் வந்து படிச்ச மனுஷன் ஏசி திருலோகச்சந்தர். அவர் தான் சிவாஜியை வாழ வச்ச ஒரு தெய்வம். அப்ப உங்களுக்காக அந்த பாடலத்தில் ரஞ்சி எப்படி இருக்கிறா? வயக்கெட்டு போனாவா இல்ல உடம்பு வச்சு? வயக்கெட்டு போனாவா உடம்பு வச்சு பெருசா
1: வந்துட்டாவா?
0: அப்ப உடம்பு தானா வச்சு? உடம்பு தானா வச்சிருக்குமே.
1: அதுக்கு முதல் கல்யாணம்
0: அவன் ஆக்கலாம் உங்களுக்கு.
1: குணநாயகி
0: பசுபதி, அவ மதன தயாளன்.
1: அனுப்பி
0: நன்றி. வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாலுங்கள். நன்றி.
1: பாட்டு
0: தாங்க. அவர் டாக்டர் ரவி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இப்பொழுது கனடாவிலிருந்து பேசி இந்த பாடலை கேட்டிருந்தார். இந்த பாடல் இப்பொழுது வாங்க.

0: உபமை கவிஞர் சுரதா அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடலை மூன்று தலைமுறை கண்ட பாடகர்கள் பாடியிருந்தார்கள். இசையை அமைத்திருந்தார் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராசாத்தி. இன்றைய தான் ஒரு பாட்டு கேட்க போறீங்க, ஆசையா வந்திருக்கீங்க, நலமா இருக்கிறீங்களா ராசாத்தி?
1: நான் காலையில கேக்குறேன்னா பின்னேரத்துல கேக்குறேன், அது எனக்கு டைம் கிடைக்கிறேன். அப்ப இன்றைக்கு வந்து அப்பல செவ்வாய்க்கிழமை தானே படத்துக்கு விளக்கு வைப்ப முடியாது வைக்கல, அப்ப சரி விதி இருக்கா எடுத்து பாப்போம் எடுத்தேன் கிடைச்சிட்டு.
0: உடனே அடிச்சிட்டீங்க? உடனே கிடைச்சிட்டு. ஓகே.
1: ஆமா ஜோசரி அம்மா கலத்துன்ற கேக்க அடிச்சனா.
0: அடிச்சீங்க என்ன?
1: ஆமா.
0: ஓகே. நல்ல சுகமா இருக்கீங்களா?
1: ஆமா நான் நல்ல சுகமா இருக்கேன்.
0: நான் கும்பிடுற கடவுளால நீங்களும் நல்லா இருக்கணுமா? என்ன பாட்டு கேக்க போறீங்க?
1: அதே மாதிரி என்ன உண்மையிலேயே நீங்க நல்ல நலத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்க நான் கும்பிட அம்மாளாத்திய வேண்டிக் கொண்டு.
0: நீங்க தான் கொண்டு வந்த மாவாலதான் இவ்வளவு மொத்தம் வந்துட்டு.
1: ஆஹா,
0: 5 கிலோ குறைஞ்சிருந்தா 5 கிலோ கூடிட்டு.
1: அப்படி நீங்க சொல்லக்கூடாது. ஏனண்டா நீங்க ஒவ்வொருதான் ஒவ்வொரு பாதிப்படையில அவைக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுதான் அவைக்கு ஒரு உஜார கொடுக்கும்ன்ற மாதிரி நீங்க அந்த நேரத்துல இருக்க அப்படி குடிச்சு இருக்கணும். புறாய நீங்க கண்ட்ரோல் பண்ணல.
0: கண்ட்ரோல் பண்ணல.
1: அந்த நேரத்துல உங்களுக்கு மது தேவையா இருக்கும், உசாரம் பேரு நெல்லம்
0: தானே.
1: ஒரு டீய குடிச்சு குடிச்சா ரேடியோல உசாரா இருக்கட்டும் யோசிச்சு போட்டு வாங்கணும் தந்தனா.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இது நான் அந்த தென்பாண்டி சேலையிலே அந்த பாட்டா.
0: தென்பாண்டி சீமையிலே?
1: சீமையிலேயா?
0: இளையராஜா படிச்ச பாட்டா.
1: நன்றியம்மா
0: பாடல் வருகின்றது கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி சௌதரி.

0: ஒலித்த பாடலை ராசாத்திய தியாகராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சில் இருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா ராஜா? நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சகோதரம். என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: பாடல் வந்து வசந்தத்தில் ஒரு நாள் பேசுவது. மீண்டும் மீண்டும்
0: வசந்தத்தில் ஒரு நாளா?
1: வசந்தத்தில் ஒரு நாள்
0: சிவாஜி சிவாஜி மேடம் என்ன பாட்டு கேக்க போறீங்க மிஸ்டர் ராஜா? வசந்தத்தின் வேண்டும் வேண்டும் முந்தனுறவு. அந்த பாட்டு கேக்க போறீங்க? நடிகர் திறன் சிவாஜி கணேசனும் கே ஸ்ரீபிரியா நடிச்ச படம். உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சகோதரன். கேட்டு மாலுங்கள். நன்றி.
1: வணக்கம் ராஜா.

0: நேரம் சரியாக 3:49 நிமிடம் ஐக்கிய ராஜ்யத்தில் 1:49 நிமிடம் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் மேரி மெக்டலின் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஜெர்மனிலிருந்து. வணக்கம் மேரி.
1: வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா?
0: எங்க மேரி காணையில் உங்களை நீண்ட நாளா?
1: ஞாயிற்றுக்கிழமை
0: சரியா வலை வச்சு பிடிச்சிட்டீங்க. காலப்பந்தலுக்கு வந்தீங்களா? என்ன அது ஜே ஜே ஜேண்டா எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் தமிழில்
1: கதைக்கிறேன்.
0: ஆ வந்தீங்க ஞாயிற்றுக்கிழமை. ஓகே வெரி குட். என்ன பாடல் சௌரம்?
1: கீரை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்தில்.
0: தெரியுமா உங்களுக்கு கீரியண்டா என்னன்னு? தெரியுமா உள்ள?
1: தெரியும் எனக்கு கீரை பாரதத்தில் கீரை.
0: ஓ கீதியண்டா என்ன? அதைத்தான் சொல்லுங்க. கத்தோலிக்க கத்தோலிக்க பெண் டக்குன்னு சொல்லுங்க. நீங்க என்னண்டா? கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து பார்த்த சாரதியாக இருந்தவர் கண்ணன். அவர் வந்து அவர் வந்தபடியே தான் அவர் மகாபாரதத்தில் வந்தவர். அப்ப போய் பார்க்க எந்த பேரனை கொல்ல வேணுமா, எந்த உறவுகளை கொல்ல வேணுமா, இப்படி எல்லாம் கொண்டு ஒரு போராட்டம் தேவையா எங்களுக்குன்னு சொல்லி அவர் மாட்டேன், சண்டை பிடிக்க மாட்டேன் அர்ஜுனன். உடனே அந்த நேரத்திலாம் தூக்கி எறிஞ்சு போட்டு ஜெவா நான் சொல்றத கேள் அன்று போட்டுதான் அவர் பிறகு உபதேசம் செய்கிறார். அம்மாட்ட போய் சொல்லி போட்டு நன்றி உங்களுக்கான பாட்டு.
1: ஓகே ஓகே நன்றி.

0: ஒலித்த பாடலை சகோதரி மேரி மெக்டலின் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜனா.
0: வணக்கம் சோதி விஸ்வா, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா சோமா இருக்கோம் அண்ணா.
0: நாங்களும் எல்லோரும் நல்லமா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா சோதி?
1: நல்ல வரையா சாப்பிட்டான். நீங்க
0: அண்ணா? தம்பி தம்பி என்ன செய்யறார்?
1: அப்படியே இருக்கிறார்.
0: சும்மா இருக்கிறார்.
1: சும்மா இருக்கிறேன்.
0: என்ன எங்களுக்கு லேட் ஆவாரீங்க?
1: கொஞ்சம் வெளியில போயிட்டு வீட்டை அனுப்பிச்சேன்.
0: ஒரு அமைதியா இருந்து பாவம் காலை காலை ஆட்டிக்கண்டு ஒரு பாட்டுக்கு போக வேண்டாம். அது உங்களுக்கு சான்ஸே
1: இல்லை.
0: ஓடி ஓடி ஓடி உடைக்கிறீங்க. ஓகே, என்ன பாட்டை கேட்க போறீங்க? தோல்வி நிலையினால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். கேட்டு மாளுங்கள். நன்றி
1: நன்றி அண்ணா. நன்றி வணக்கம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில். இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம் நேர்களே. நேரம் சரியாக 4:01 ஐக்கியராட்சியத்தில் 3:01 மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரிசில் ஆட்சப்பலில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்சிலர்ஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டார் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். இலங்கையில் தனது பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னரும் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் தமிழர் இன பிரச்சினைக்காக நியாயமான அரசியல் தீர்வை இலக்காக கொண்ட முயற்சிகளுக்கு தொடர்ந்து தன்னாலி என்ற பங்களிப்புகளை வழங்குவதாக இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனிடம் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வால்ட் உறுதியளித்துள்ளார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் திருத்தங்களை மேற்கொள்வது குறித்து அரசாங்கம் ஆலோசிக்கவில்லை. இருப்பினும் தொழில்முறை ஊடகவியலாளர்களுக்கான கற்கை கட்டமைப்பை ஒன்றை நிறுவுவதற்கு உத்தேசித்திருப்பதாக இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்கு விரும்பும் ஊடக அமைப்புகள் மற்றும் சங்கடங்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார். அவசரகால சட்டத்தை நீடிக்கும் தீர்மானம் 128 மேலதிக வாக்குகளால் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 135 வாக்குகளும் எதிராக 7 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் தொடர்பான விசாரணை செயல்முறை குறித்து ஏனையோரை விடவும் புலனாய்வு பிரிவு பிரதானியாக பதவி வைத்த சுரேஷ் ஆலவிக்கு நன்கு தெரியும். அவர் உண்மையிலே எந்த ஒரு குற்றத்தையும் புரியவில்லை என்றால் இந்த விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதே அவர் செய்யக்கூடிய சிறந்த விடயமாகும். மாறாக அவர் ஏனைய தரப்புகளுடன் இணைந்து விசாரணை செயல்முறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதனால் இந்த தாக்குதலுடன் அவருக்கு தொடர்பு இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் எழுகின்றது என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்தார். பயங்கரவாதி தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள கிளிநொச்சி இளைஞனுக்கு இன்னும் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. நீதிமன்றத்தை நாடி பிணை பெற்றுக் கொள்ள முடியும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கூறி ஆரம்பித்த போராட்டமானது இன்று செவ்வாய்க்கிழமை 4வது நாளாகவும் நடைபெற்று வருகின்றது. தன்னை கைது செய்து சிறையில் அடைப்பதற்காக அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கோட்டாபய ராஜபக்சாவுக்கு வழங்கிய ஷாலே தானன்று பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சாகா தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆளில்லா கமராக்கள் இறக்குமதி மற்றும் அதன் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகளை கடுமையாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைய இந்த மாத இறுதியில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்னா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் கையெடுக்க தொலைபேசியில் உரையாடி கொண்டு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற ஒருவரிடம் போக்குவரத்து போலீசார் 30,000 ரூபாய் கப்பம் வாங்கியதாக பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு செய்துள்ளார். எனவே இதை வன்மையாக கண்டிப்பதுடன் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் இதனை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தொடரும் இந்திய செய்திகள். உஷ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு 4 குறைத்துள்ளது. காங்கிரஸ் செய்த துரோகத்தினால் அதிருப்தி அடைந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லியில் நேற்று நடந்த இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்துள்ளார்கள். அரசு அலுவலகங்களில் ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்பு ரீல்ஸ் என தமிழக வெற்றிக்கழகத்தினரின் அட்டகாசம் அதிகரித்து செல்கின்றது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் திடீரென்று புயல் வீசியதனால் 3 ஏர் இந்தியா விமானங்கள் சேதமடைந்துள்ளன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் மதுக்கடைகளை அப்புறப்படுத்த கோரி போராட்டங்கள் வலுத்து வருகின்றது.
பழனி இடும்பன் கோயிலில் 142 கிராம் தங்கம் மற்றும் 52 கிராம் இடையுள்ள வெள்ளிவேல் திருடப்பட்டுள்ளது. உலக செய்திகள். அமெரிக்காவின் லோஞ்சேஞ்சல் நகர மேயர் பதவிக்கான முதற்கட்ட போட்டியில் தமிழ் பெண் நித்யா ரமணன் வெற்றி பெற்றுள்ளார். முதற்கட்ட வாக்களிப்புக்கு சென்ற வாரம் நடந்தது. அனைத்துலக அணு ஆயுத எரிசக்தி அமைப்பின் தலைவர் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஈரானை கேட்டுள்ளார். உக்ரைனிய அதிபர் வெலோடிமிர் லெலன்ஸ்கி நேற்று லண்டனில் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசியுள்ளார். பிரித்தானியாவின் சவுத்ஹாம்ப்டன் துறைமுக வளாகத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 1.2 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள 33 அதிசொகுசு ஹைபிரிட் ரக SUV ரக வாகனங்கள் முற்றாக அழிவடைந்துள்ளது. கியூபாவின் வடமேற்கு கடற்கரை பகுதிக்கு அப்பால் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. விளையாட்டு செய்திகள். தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான 18 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான கூடைப்பந்தாட்ட போட்டியில் இலங்கை தேசிய அணி சார்பாக விளையாடிய யாழ்ப்பாணம் திரு குடும்ப கன்னியர் மடக்கல்லூரி மாணவி லுட்சி ரெய்னிசஸ் வரலாற்று சாதனை புரிந்துள்ளார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான மகளிர் T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 26 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 300 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் போட்டியில் ஜெர்மனியின் இஸ்வரோவ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். மலேசியா பேராக் மாநிலத்தில் மலையேற சென்று காணாமல் போன பெண் 2 வாரங்களுக்கு பிறகு காப்பாற்றப்பட்டுள்ளார். உலகக்கிண்ண காற்பந்தாண்ட போட்டியில் விரைவில் தொடங்க இருக்கின்றது. இன்று முறை 16 விளையாட்டரங்குகளில் போட்டி இடம்பெறும். இதற்கு முன்பு நடந்த போட்டிகளில் சில விளையாட்டரங்குகள் தனிச்சிறப்பு பெற்றுள்ளன. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசனை வழங்குகின்றார்கள் tamiloli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் எனது இணையதளத்தில் எமது வானொலியையும் எமது வானொலியினுடைய மறு ஒலிபரப்பு சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். அத்தோடு எமது வானொலியில் வலம் வருகின்ற மங்களகரமான நிகழ்வுகளில் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 389.05 ரூபா, இந்தியாவில் 110.39 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.98 ரூபா, இந்தியாவில் 95.61 ரூபா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 422.72 ரூபா, இந்தியாவில் 119.95 ரூபா. ஒரு ஐக்கியராஜ பவுண்ட் இலங்கையில் 450.25 ரூபா, இந்தியாவில் 127.71 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், 2 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 4:12 ஐக்கியராட்சியத்தில் 3:12. இந்த நேரத்தில் வானலையில் மலர்கின்றது சிந்தனை சிறகுகள். சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் விஜய் ராஜேந்திரம் அவர்கள். அவர்களோடு மூத்த கலைஞர்கள் தீபன் ரதினி கோபாலசிங்கம் அவர்கள் இணைந்து நிகழ்ச்சிகளை தயாரித்து தொகுத்து தருகின்றார்கள். இதோ அந்த நிகழ்ச்சியினை இப்பொழுது கேட்போம் அன்பு உறவுகளே.

சமயமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சிகளை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்

கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமிப்பு வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்து

0: தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.
1: சிந்தனை சிறகுகள்.
0: இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தையின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அதற்காக நாம் பணத்தை சேமிக்கின்றோம். இன்சூரன்ஸ், நிலம், தங்கம், கல்வி திட்டங்கள் என்று பல முதலீடுகள் செய்கின்றோம். அது நல்லது. ஆனால் பணத்தை விட முக்கியமான ஒரு முதலீடு இருக்கின்றது. அது குழந்தையின் மனநலம். இன்று பல குழந்தைகள் பயம்

0: சூழல் அமையாத குழந்தைகள் மட்டுமே. அந்த காலத்தில் அவர்கள் அனுபவிக்கும் மன அழுத்தங்கள், பயங்கள், பாதுகாப்பின்மை ஆகியவை அவர்களின் மூளை வளர்ச்சியையும் மன நலத்தையும் நேரடியாக பாதிக்கின்றன. அது படிப்பை மட்டுமல்ல, அவர்களின் தன்னம்பிக்கை, சிந்தனை திறன், புதிய விடயங்களை உருவாக்கும் திறன், உறவுகள், முடிவெடுக்கும் திறன், வாழ்க்கை வெற்றி அனைத்தையும் பாதிக்கின்றது. இன்று பலர் வாழ்க்கையில் அதிகமாக போராடுவதற்கான காரணம் பணமின்மை அல்ல, மன அமைதியின்மை. ட்ரோமா என்பது பெரிய சம்பவங்களால் மட்டும் வருவது இல்லை. தினமும் கிடைக்கும் கடுமையான வார்த்தைகள், அதிக கண்டிப்பு, அன்பின்மை, வீட்டில் இருக்கும் பதட்டம், குழந்தையின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சூழல், இவையும் குழந்தையின் மனதை ஆழமாக பாதிக்கலாம். மனதில் காயப்பட்ட குழந்தைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறிய வெற்றிக்காக கூட அதிகமாக போராட வேண்டியிருக்கும். அவர்கள் எளிதில் பயப்படலாம், தங்களை நம்ப முடியாமல் போகலாம், மீண்டும் மீண்டும் மன அழுத்தத்தில் சிக்கிக் கொள்ளலாம். ஆனால் மன பாதுகாப்பு, அன்பு, புரிதல், அமைதி, ஆதரவு ஆகியவற்றுடன் வளர்க்கப்படும் குழந்தைகள் மனதளவில் வலிமையானவர்களாக மாறுகின்றார்கள். அவர்கள் இயல்பாகவே படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும், தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும், வெற்றியாளர்களாகவும் வளர்கின்றார்கள். ஆராய்ச்சிகளும் இதையே கூறுகின்றன. குழந்தை பருவத்தில் மன ஆதரவு கிடைத்த குழந்தைகள் வாழ்க்கையில் அதிக வெற்றியையும் சமநிலையையும் அடைகின்றார்கள். உண்மையில் மிக வெற்றிகரமான குழந்தைகள் பெற்றோரின் பணத்தை மட்டும் எதிர்பார்ப்பதில்லை, அவர்கள் மன வலிமையை பெற்றிருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கான வெற்றியையும் பணத்தையும் தாங்களே உருவாக்குவார்கள். ஆகவே உங்கள் குழந்தையின் எதிர்காலத்துக்காக பணத்தை முதலீடு செய்யும் போது அவர்களின் மனநலத்திலும் முதலீடு செய்யுங்கள். அவர்களை கேளுங்கள், அவர்களின் மன வேதனைகளை புரிந்து கொள்ளுங்கள். பயத்துக்கு பதிலாக அமைதியை கொடுங்கள், அழுத்தத்துக்கு பதிலாக அன்பை கொடுங்கள், கண்டிப்புக்கு பதிலாக புரிதலை கொடுங்கள். ஏனெனில் ஒரு குழந்தையின் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய முதலீடு பணம் மட்டுமல்ல, அமைதியான, ஆரோக்கியமான, வலிமையான மனம்தான். சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயல்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம். கன்னியாதானம், கன்னிகாதானம் என்றால் என்ன? வயிற்று பசியை போக்குகின்ற அன்னதானமே சிறந்தது என்று சொல்லுவார்கள். நிதானமே சிறந்தது என்பவர்களும் உண்டு. ஆனால் தானங்களிலேயே மிக பெரியதாக மகாதானமாக சாஸ்திரம் குறிப்பிடுவது கன்னிகாதானத்தை தான். திருமணம் செய்து வைக்கும் போது தந்தையானவர் தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண் மகனுக்கு தானமாக அளித்து அவரிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வையே கன்னியாதானம் அல்லது கன்னிகாதானம் என்கின்றார்கள். இந்த உலகில் பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது இந்த கன்னிகாதானமே என்பதற்கு இந்த நிகழ்வின் போது சொல்லப்படுகின்ற சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சி. தசானாம் பூர்வேஷாம், தசானாம் பரேஷாம், மம ஆத்மநஸ ஏக விம்ச திகுல உத்தாரண என்று அந்த மந்திரம் நிற்கின்றது. அதாவது கன்னியாதானம் செய்பவனுக்கு முன்னால் உள்ள 10 தலைமுறையும் பின்னால் வருகின்ற 10 தலைமுறையும் கன்னியாதானம் செய்பவனது தலைமுறையையும் சேர்த்து ஆக மொத்தம் 21 தலைமுறைகளையும் கரை சேர்த்தும் விதமாக இந்த கன்னிகாதானம் என்று அழைக்கப்படுகின்ற மகாதானத்தை செய்கின்றேன் என்பது இந்த மந்திரத்தின் பொருள். உன் வம்ச விருத்திக்காக என் குல விளக்கை உனக்கு தானமாக அளிக்கின்றேன் என்று ஒரு தந்தை செய்யக்கூடிய கன்னிகாதானமே உலகில் அளிக்கப்படுகின்ற தானங்களில் மிகப்பெரியது என்று சாஸ்திரம் போற்றுகின்றது. ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை செய்கின்ற கர்மாவின் மூலம் அந்த ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறும். ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவரின் வம்ச விருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுப்பதால் அவனது வம்சத்தில் 21 தலைமுறைகளும் கரையேறுகின்றது என்றால் பெண் பிள்ளையை பெற்றவன் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவன் என சிலாகிக்கின்றார்கள் சான்றோர்கள். ஆக பெண் பிள்ளையை பெற்றவன் 21 தலைமுறையை கரையேற்றும் வாய்ப்பை பெற்றவன் என சாஸ்திரம் சொல்கின்றது.
1: வசலிக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிறகுகள். சிறகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள். சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக

0: கவனித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவசுகள் சிவசுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிவசுகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது
2: அறிவியல் அரங்கம்.
0: பெருங்குடல் புற்றுநோய் கழிப்பறையில் தெரியும் ஒரு அறிகுறி நீங்கள் நினைப்பதை விட முக்கியமானதாக இருக்கலாம். மெலத்தில் ரத்தம் காண்பது, மெலச்சிக்கல் அல்லது வயிற்று அசௌகரியம் போன்றவற்றை பலர் சாதாரண விடயம் என்று நினைக்கலாம். ஆனால் சில நேரங்களில் உடல் கழிப்பறை வழியாகவே எச்சரிக்கை கொடுக்க முயற்சிக்கின்றது. பெருங்குடல் அல்லது மெலக்குடலில் உள்ள செல்கள் கட்டுப்பாடின்றி வளர ஆரம்பிக்கும் போது பெருங்குடல் புற்றுநோய் அதாவது கொலோன் கேன்சர் ஏற்படுகின்றது. இது பல நேரங்களில் பொலிப்ஸ் எனப்படும் சிறிய வளர்ச்சிகளாக ஆரம்பமாகலாம். சில பொலிப்ஸ் பாதிப்பில்லாததையாக இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் சில வகைகள் புற்றுநோயாக மாறக்கூடும். முக்கியமான விடயம் என்னவென்றால், ஆரம்ப நிலையில் பெருங்குடல் புற்றுநோய்க்கு எந்த அறிகுறியும் தெரியாமல் இருக்கலாம். அதனால் பலர் பின்வரும் அறிகுறிகள் தோன்றும் வரை சந்தேகிக்கவே மாட்டார்கள். மெலத்தில் ரத்தம் அல்லது மெலக்குடல் ரத்தப்போக்கு, தொடர்ந்து மெலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு, மெலம் மிகவும் மெல்லியதாக மாறுதல், முழுமையாக மெலம் வெளியேறாத உணர்வு, நீடித்த வயிற்று வலி அல்லது பிடிப்பு, அதிக சோர்வு அல்லது பலவீனம், காரணமின்றி உடல் எடை குறைதல், தெளிவான காரணமின்றி இரும்பு சத்து குறைபாடு அனிமியா ஏற்படுதல். ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, கழிப்பறையில் ரத்தம் காண்பது எல்லாமே புற்றுநோய் என்று அர்த்தமில்லை. அது மூல நோய் அல்லது கிழிவு அல்லது பிசியோ அல்லது பிற பிரச்சனைகளாலும் ஏற்படலாம். ஆனால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது. மீண்டும் மீண்டும் வரும் அறிகுறிகள், காரணமின்றி தோன்றும் மாற்றங்கள் அல்லது மற்ற அறிகுறிகளுடன் சேர்ந்திருந்தால் மருத்துவரை அணுகுவது மிக மிக முக்கியம். யாருக்கு இது அதிக ஆபத்து என்று பார்த்தால், வயது அதிகரிக்கும் போது குறிப்பாக 45 வயதுக்கு பிறகு ஆபத்து அதிகரிக்கின்றது. மேலும் குடும்பத்தில் பெருங்குடல் புற்றுநோய் வரலாறு இருந்தால், பொலிப்ஸ் வரலாறு இருந்தால், குடல் அழற்சி நோய்கள் இருந்தால், உடல் பருமென்றிருந்தால், உடற்பயிற்சி இல்லாமை, புகைப்பிடித்தல், அதிகம் மதுபானம், நார்ச்சத்து குறைந்த உணவு மற்றும் அதிகமாக பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உண்பது போன்றவை ஆபத்தை அதிகரிக்கலாம். இதில் நல்ல செய்தி என்னவென்றால், பெருங்குடல் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறியவும் சில சமயங்களில் முற்றிலும் தடுக்கவும் முடியும். அதற்கான பரிசோதனைகள் மெலத்தில் மறைமுக இரத்த பரிசோதனை, ஸ்டூல் டிஎன்ஏ டெஸ்ட், சிக்மாடோஸ்கோபி, கொலனோஸ்கோபி. கொலனோஸ்கோபி மூலம் பலிப்ஸ்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து அகற்றவும் முடியும். அதனால் நீங்கள் 45 வயதுக்கு மேல் இருந்தால் அல்லது குடும்ப வரலாறு அறிகுறிகள் இருந்தால் எப்போதும் மற்றும் எப்படி ஸ்கிரீனிங் தொடங்க வேண்டும் என்பதை மருத்துவருடன் ஆலோசிக்க வேண்டும். கழிப்பறையில் தெரியும் ஒவ்வொரு அறிகுறியும் ஆபத்தானதல்ல, ஆனால் அதை புறக்கணிப்பது தாமதமான கண்டறிதலுக்கு காரணமாகலாம்.
1: உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரிக்க வருகிறது
2: பேனா முனை.
1: நாம் படித்த, சுவைத்த, எழுதிய கவிதைகள்,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சுரகுகள்.

பாண்டியா திரைப்படத்தின் அத்திக்காய் காய் காய் பாடல் பலருக்கும் விருப்பமான பாடலாக இருக்கும். ஆனால் இந்த பாடலில் வரும் காய்கள் எதுவுமே நேரடியான பொருளை தருபவை அல்ல என்பது பலர் அறியாதது. இந்த பாடல் முழுக்க சிலேடியை பயன்படுத்தி இருப்பார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதாவது, கேட்கின்ற நாங்கள் ஒன்றை நினைத்து கேட்டுக் கொண்டிருப்போம், ஆனால் அவர் வேறு ஒன்றை சொல்லிக் கொண்டிருப்பார். கண்ணதாசன் சங்க இலக்கியங்கள் மற்றும் தென்காலத்துக்கு முந்தைய இலக்கிய பாடல்களை அடியொற்றிய வரிகளை இன்னும் எளிமைப்படுத்தி தனது திரைப்பாடல்களில் சொல்வதை வழக்கமாக கொண்டவர். இந்த அத்திக்காய் காய் காய் பாடலும் கூட காலமேக புலவரின் தனிப்பாடல் தொகுப்பில் இடம்பெற்ற கரிக்காய் பொறித்தாள், கன்னிக்காயை தீத்தாள், கரிக்காயை பச்சடியாய் பண்ணால், உருக்கமுள்ள அப்பைக்காய் நெய்து வட்டலாக்கினால், அத்தை மகள் உப்புக்கான் என்கின்ற பாடலின் பாக்கத்தில் எழுதிய பாடல் தான் இது. காலமாக புலவர் கரிக்காய், கன்னிக்காய், பரிக்காய், அப்பக்காய் என்று நான்கு காய்களை கொண்டு சொன்ன சிலேடையை கண்ணதாசன் இன்னும் விரித்து 30 காய்களுக்கு பக்கமாக சிலேடையில் விளையாடிய பாடல் இந்த அத்திக்காய். அத்திக்காய் காய்காய் அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணிலவோ. இந்த வரிகளில் முதலில் காய் என்கின்ற சொல்லை எடுத்துக் கொள்வோம். பொதுவாக திரைப்பாடல்களில் நிலா காய்கின்றது அல்லது நிலா காயும் நேரம் இப்படி எல்லாம் பாடப்படுதலை கேட்டிருப்போம். இங்கே காய்தல் என்பது என்ன பொருளில் வருகின்றது? இரண்டு விதங்களில் இந்த நிலா காய்தலை அணுகலாம். நிலா காய்கின்றது, நேரம் தேய்கின்றது பாடலில் வரும் காய்தல் நிலா ஒளியை பாய்ச்ச ஆரம்பித்து விட்டது என்கின்ற பொருளில் வரும். இதுவே நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ளே பாரம் என்கின்ற போது அகப்பொருளில் அணுக வேண்டி இருக்கும். தலைவனை பிடிந்து தலைவி தனிமையில் இருக்கும் சூழலில் அழகிய நிலவொளி பசலையாய் அவளை சுடுவதாக பொருள். குளிர்ச்சியான நிலவொளியே சுடுகின்ற உணர்வை தருகின்றதா? இந்த இடத்தில் காய்தல் என்பது வருத்துவது, வேதனையை கூட்டுவது என்று கொள்ள வேண்டும். இப்போது பாடலுக்கு செல்வோம். தலைவனை பிரிந்த தலைவி நிலாவை பார்த்து, ஏ நிலவே, நான் தான் தலைவனை பிரிந்து ஏற்கனவே நொந்து போயிருக்கின்றேனே, என்னை வந்து எதற்கு காய்கின்றாய்? இங்கே ஒருத்தி காத்திருக்கின்றாள் என்கின்ற நினைப்பே இல்லாமல் இருக்கின்றானா தலைவன்? அவனை போய் இதே மாதிரி வருத்தி என் நினைவை அவனுக்கு கொண்டு வா என்று முறையிடுவதுதான் அந்த அத்திக்காய் காய்காய். இந்த இடத்தில் அத்திக்காய் என்பது அந்த திக்கில் காய் என்று பிரிந்து தலைவன் இருக்கும் அந்த திசையில் சென்று காய் என்று பொருள். திக்கு திசை என்போம் இல்லையா, அதுதான் இங்கே அத்திக்காய் ஆகின்றது. ஆலங்காய் என்பது இங்கே ஆலமரத்தின் காய் அல்ல, ஆழம் என்றால் விஷம். தலைவனை விஷம் போல சுடுநிலவே, அப்படி தீவிரமாக சுட்டால்தான் அவன் என்னை தேடி ஓடி வருவான் என்கின்ற அளவு பசலையின் தீவிரத்தில் தலைவி சொல்கின்றாள். இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, இந்த திக்கில் காய்ந்து என் உயிரை எடுக்காதே, என் போன்ற பெண்தானே நீ, ஒரு பெண்ணின் மனம் இன்னொரு பெண்ணுக்கு தெரியாதா என நிலவிடம் தூது செல்ல வேண்டுகின்றாள். கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய், அங்கே காய் அவரைக்காய் மங்கை என்பன் கோவைக்காய். கன்னிக்காக அவளின் ஆசைக்காக காதல் கொண்ட அந்த பாவைக்காக அங்கே போய் அவரை, அதாவது இன்னவனே சுடு என்று எழுதியவர் மங்கை என்பன் கோவைக்காய் என்கின்ற இடத்தில் மயக்கூச்சறிய வைக்கும் வேலையை பார்த்திருப்பார். இந்த இடத்தில் வரும் கோவைக்காயில் வரும் கோ அரசனை குறிக்கும். புருஷன் எனக்கு அரசன் என்றெல்லாம் சொல்வார்களே, அப்படியான ஒன்றுதான் அந்த கோவைக்காய். என்னுடைய தலைவனை சுடு என மீண்டும் அழித்து சொல்கின்றாள் தலைவி. மாதுளங்காய் ஆனாலும் என் உளங்காயாகுமோ, என்னை நீ காயாதே, என் உயிரும் நீ அல்லவோ. இந்த வரிகளில் மாதுளங்காய் என்பதனை மாது சக உள்ளம் சககாய் என்று பிரித்து அணுக வேண்டும். இது தலைவன் பாடுகின்ற வரிகளாகவே வரும். இரக்கமே இல்லாமல் என்னை காய சொல்லி அனுப்புகின்றாலே, அவளின் உள்ளம் காயாக இருக்கலாம், அதாவது கனிந்து இல்லாமல் காயாக கோபத்தோடு இருக்கின்றாளே, ஆனால் நானும் அவளைப் போல இரக்கமற்றவனா? என் உள்ளம் காயாக இருக்குமோ? நான் பாசக்காரன் தான், அதனால் என்னை வந்து காயாதே நிலவே, நீ என் உயிரில்லையா என நிலவை தாஜா செய்வதாக இந்த வரிகளை அணுக வேண்டும். இப்படியாக பாடல் முழுதும் உள்ள காய்களில் பயந்து வரும் சிலேடுகளை புரிந்து ரசித்து விட்டால் இந்த அத்திக்காய் காய் காய் பாடல் என்றைக்குமே உங்கள் விருப்ப பாடலாக அமர்ந்துவிடும். கண்ணதாசன் மீதான நம்மின் பிரமிப்பும் கூடி போகும். இதோ பாடலை கேட்டு

0: மொழி. தாய்மொழி தமிழை தமிழர்கள்தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பற்று.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம்.
2: கர்ணன் ஏன் கவச குண்டலங்களுடன் பிறந்தார்? ஒரு விசித்திரமான முற்பிறவி ரகசியம். கர்ணன் பிறக்கும் போதே கவச குண்டலங்களுடன் பிறந்தது நமக்கு தெரியும். ஆனால் அதன் பின்னணியில் ஒரு பயங்கரமான அசுரனின் கதை இருக்கின்றது. முற்பிறவியில் கர்ணன் தம்பொத்பவன் என்ற அசுரனாக இருந்தார். அவன் சூரிய பகவானை நோக்கி கடும் தவம் புரிந்து 1000 கவசங்களை பெற்றார். அந்த கவசங்களுக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருந்தது. ஒரு கவசத்தை உடைக்க 1000 ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டும். அப்படி உடைப்பவர் அந்த கவசத்தை உடைத்த அடுத்த நொடியே இறந்து விடுவார். இந்த அசுரனை அழிக்கவே மகாவிஷ்ணு நிற நாராயணர்களாக அவதரித்தனர். ஒருவர் தவம் செய்ய இன்னொருவர் அசுரனுடன் போரிடுவார். 1000 ஆண்டுகள் கழித்து கவசம் உடைந்ததும் போரிட்டவர் இறக்க தவம் செய்தவர் தனது தவ சக்தியால் அவரை உயிர்ப்பிப்பார். இப்படியே 999 கவசங்களை அவர்கள் அழித்தனர். கடைசி ஒரே ஒரு கவசம் மட்டும் எஞ்சியிருந்த போது அந்த அசுரன் சூரிய பகவானிடம் தஞ்சம் புகுந்தார். அந்த அசுரனே துவாபர யுகத்தில் சூரியனின் அருளால் கவச குண்டலங்களுடன் கர்ணனாக பிறந்தார். முற்பிறவியில் தவம் செய்த நாராயணன் கிருஷ்ணராகவும் போரிட்ட நரன் அர்ஜுனனாகவும் பிறந்தனர். கர்ணன் கவச குண்டலங்களுடன் பிறந்தது ஏதோ ஒரு வரம் என்றுதான் நாம் நினைக்கின்றோம். ஆனால் அதன் பின்னணியில் ஒரு முற்பிறவி பகை ஒளிந்திருக்கின்றது. முற்பிறவியில் தொடங்கிய அந்த போர் குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கும் அதாவது நரன் கர்ணனுக்கும் இடையிலான போராக முடிவுக்கு வந்தது. கிருஷ்ணர் அதாவது நாராயணன் தந்திரமாக இந்த தடையை நீக்கவே இந்திரனை அனுப்பி அந்த கடைசி கவசத்தையும் தானமாக பெறச் செய்தார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. காட்டலிகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
0: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
3: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
4: என்ன கதைப்பா?
3: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
4: ஒரே ஒரு ராஜாவா? ஊர்ல வேற யாரும் இல்லையா?
3: இருக்காங்க. ராஜாவோட மந்திரிங்க 4 பேரு கூஜாவா?
1: எங்கள் கண்கள் படம் பிடித்த,
0: காதுகளில் வந்து விழுந்த,
1: பயணங்களின் போது நாங்கள் பார்த்து உணர்ந்த,
0: வாழ்க்கை தந்த பாடங்கள்
1: சிறுகதையாக மலர்கின்றது.
2: சாது மிரண்டால் எழுதியவர் ஆசி சந்தராஜா. கிராம சேவகர் மாமா, பர்த் சர்டிபிகேட் வந்துட்டுதே என கேட்டு வளமே போல எனது அலுவலகத்துக்கு வந்திருந்தான் நாராயணன். நடந்து வந்த கலப்பினால் அவனுக்கு மூச்சு வாங்கியது. பிறப்பிலேயே நாராயணனுக்கு கால் ஊனம். இருந்தாலும் நல்ல மாற்றுத்திறனாளி. கண் பார்த்ததை அவனது கை செய்யும். தோட்டத்தில் நீர் உரைக்கும் இயந்திரங்கள் பழுதா? கூப்பிடு நாராயணை என்னும் அளவுக்கு ஊரிலே அவன் பிரசித்தம். அவனுக்கு ஆதரவாய் வாழ்ந்த பாட்டி கிளவியும் இறந்துவிட மெஷின் திருத்த போகும் இடத்தில் சாப்பிடுவான். இல்லையில் இருக்கவே இருக்கின்றது கதிரேசு கடை, ரொட்டியும் வாழைப்பழமும் தேத்தனியும். கார்த்திகை மாசத்தோடு உங்களுக்கு பென்ஷன் என்று கேள்வி, அதுக்கு முதல் பர்த் சர்டிபிகேட்டை எடுத்து தாங்கும் என மீண்டும் நச்சரித்தான் நாராயணன். விவசாய சங்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் திட்டத்தின் கீழ் மெக்கானிக் வேலை காலியாக உள்ளதாம். அதுக்கு மனுச்சிய அவனுக்கு இப்பொழுது பிறப்பு சான்றிதழ் தேவைப்படுகின்றது. எனக்கும் அதை எடுத்துக் கொடுக்க ஆசைதான். ஆனால் அவன் பிறந்த போது பிறப்பை யாரும் பதிவு செய்யாதால் சட்டப்படி நாராயணன் என்னும் நபர் பிறக்கவில்லை. இதுதான் சிக்கல். லுங்கியை தூக்கி பிடித்தபடி பக்கவாட்டில் உடம்பை சரித்து விந்தி விந்தி வீதி ஓரமாக நடந்து போய் கொண்டிருந்தான் நாராயணன். மேலும் கீழும் மூச்சு வாங்க நெஞ்சை தடவியபடி அவன் நடந்து சென்ற காட்சியினுள் ஏராளமான நினைவு கண்ணிகளை கலைத்து போட்டன. நாராயணனின் தாய் அமிர்தவல்லிதான் அப்போது எங்கள் கிராமத்தின் அழகு சுந்தரி. அவளை மையமாக வைத்து ஊரிலே கிசுகிசுக்கள் தாராளமாக வெள்ளம் வந்தன. இதனால் பேசி வந்த கல்யாணங்கள் ஒன்றும் பொருந்தி வராததால் பல இழுபறிகளுக்கு மத்தியில் தேவம்பலம் அவளுக்கு தாலி கட்டினான். வீதம்பளம் அதிகம் பேச மாட்டான். குட்டையாக குண்டாக தார் பீப்பா சைஸில் இருப்பான். சின்ன வயது முதல் என்னுடன் ஒன்றாக படித்தவன். ஊனனை கண்டால் சும்மா விட மாட்டான். ஒரு கல்லறியில் அதன் கதையை முடித்து விடுவான். நான் கிராம சேவகர் சேவையில் சேர பேரம்பலம் கொழும்பில் சௌக்கிய லாகாவில் சேர்ந்தார். கல்யாணத்தின் பின்னர் சாப்பாடு செலவு போக மிகுதி சம்பளத்தை பொத்தி பிடித்தபடி மனைவிக்கு அனுப்பிவிடுவான். ஆனாலும் அமிர்தவல்லி பேரம்பலத்துடன் சந்தோஷமாக இருந்ததாக தெரியவில்லை. வீட்டு வேலைக்காரன் போலவே நடத்தினார். இடையிடையே கை நீட்டி அடிக்கவும் செய்தார். மொத்தத்தில் பேரம்பலத்தை அவள் தன்னுடைய புருஷனாகவே நினைத்ததில்லை. யாழ்ப்பாணத்தில் விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலம் அது. மூளைக்கு மூளை பல போராட்ட குழுக்கள் தானாகவே முளைத்தன. தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் ஆனான். இப்படியானது ஒரு போராட்ட குழுவுக்கு பிராந்திய தலைவனாக இருந்தவன் எங்கள் ஊர் மலர் வள்ளன். உயரமான இறுக்கமான உடம்பு, ஊரிலேயே ஊதாரியாக சுற்றி திரிந்தவர். இறுதியிலேயே போராட்ட குழுவுடன் இணைந்து அதிகாரம் செய்து கொண்டு திரிந்தார். இடுப்பிலே பிஸ்டல் துப்பாக்கி செய்து கொண்டு செருகிக் கொண்டு திரிவதாகவும் அமிர்தவல்லி வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவதாகவும் பேசிக் கொண்டார்கள். காலப்போக்கில் அமிர்தவல்லியின் தொடுப்பை பேரம்பலம் அறிந்திருக்க வேண்டும். அதை தட்டி கேட்க மலர் வண்ணனின் துப்பாக்கிக்கு பயம். ஊருக்கு தந்திரமாக வந்தால் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையில் அருகில் உள்ள சௌக்கிய லாகா அலுவலகத்துக்கு வேலை மாறி வீட்டோடு வந்துவிட்டார். இருந்தாலும் பேரம்பலம் இருக்கும் போதே மலர் வண்ணன் வந்து போனார். பிள்ளைகளின் படிப்புக்காக என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் பெருநகரத்தில் வாழ்ந்தார்கள். நான் மட்டும் எனது கிராம சேவகர் பணி நிமித்தம் பூர்வீக வீட்டில் வாழ்ந்தேன். திடீரென ஒரு ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு வைத்த நல்லெண்ணெய் காது வரை வலிய அவசர அவசரமாக பேரம்பலம் எனது வீட்டுக்கு வந்தார். போதையில் கண்கள் சிவந்து மின்னின. லுங்கி மட்டும் அணிந்திருந்த அவனது உடம்பிலே கீரல் காயங்கள் இருந்தன. வந்தவன் எதுவும் பேசாது சாக்கு பையில் கொண்டு வந்த சாராயத்தை கிளாஸில் பார்த்து இரண்டு பேர் உள்ளே தள்ளிய பின் திடீரென அழ ஆரம்பித்தான். என்ன பிரச்சனை பேரம்பலம் என கேட்டேன். என்னுடைய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என துவங்கியவன் சட்டன் எழுந்து வெளியே ஓடினான். அதன் பிறகு மாமரத்தின் கீழே வாந்தி எடுக்கும் சத்தங்கள் வகை வகையாக கேட்டன. லுங்கியால் முகத்தை துடைத்தபடி மீண்டும் வந்தமர்ந்த பேரம்பலம் சற்று குறைவாக ஊட்டிக் கொண்டான். இதில் கொடுமை என்னவென்றால் குடிப்பதை நிறுத்திய நான் குடிப்பதன் முன்னால் உட்கார்ந்து கதை கேட்டுதான். இருந்தாலும் வீட்டில் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்க வேண்டும் என்ற நேப்பில் என்ன நடந்தது என மீண்டும் கேட்டேன். அமிர்தவல்லி மாசமாக இருக்கிறாள் என்றான் முட்டையாக. நல்ல விஷயம் தானே, நீ அப்பாவாக போறாய், வாழ்த்துக்கள் என்றேன். சற்று நேரம் நீ உற்று பார்த்த பேரம்பலத்தின் தோடுகள் நடுங்கின. பின்னர் தன்னை சுதாகரித்துக் கொண்டு கிளாஸ் நிறைய சாராயத்தை ஊற்றி ஒரே மடத்தில் குடித்தவன் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு புகை வழியே பேச துவங்கினான். உனக்கு தெரியுமா, கல்யாணம் கட்டி இத்தனை வருஷங்களாக அமிர்தவல்லியை நான் தொட்டதே கிடையாது. வெறுப்புடன் சிகரெட்டை நசுக்கி அனைத்து நிலத்தை பார்த்தபடி மௌனமாக இருந்தான் பேரம்பலம். விஷயத்தை சொல்லு, மனப்பாரம் குறையும் என ஆறுதல் சொன்னேன். இரண்டு கைகளாலும் முகத்தை அழுத்தி துடைத்தவன் சிறிது நேர அமைதியின் பின் தொடர்ந்தான். உனக்கெல்லாம் இது விளங்காததா? அனுபவித்தால் தான் அதன் வலி உனக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் காலம் எழும்பி அமிர்தவல்லி வாந்தி எடுக்கும் போதே அவள் கர்ப்பமா இருப்பதை விளங்கிக் கொண்டேன். இதை கூட என்னால் புரிந்து கொள்ள முடியாது என்ற நினைப்பில் குழந்தைக்கு தகப்பன் நான் என ஊரையும் என்னையும் நம்ப வைக்க அந்த அபிசாரி நாய் என்றைக்கும் இல்லாத புதினமாய் செய்த அழைத்தவாள். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பேரம்பலம் சொல்வதை நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். நடந்த விஷயம் அனைத்தையும் அவன் சொல்லி முடிக்கும் போது முழு போத்தலும் காலியாக இருந்தது. தன்னுடைய கதைக்கு நான் பதிலோ அபிப்பிராயமோ சொல்லாது அவனுக்கு ஆத்திரத்தை கிளப்பி இருக்க வேண்டும். போத்தலை கவிழ்த்து எஞ்சியிருந்த சொட்டு மதுவையும் ஆவின வாயை திறந்து நாவில் ஊற்றியவன் திடீரென எழுந்து வெளியே போனான். கால ஓட்டத்தில் அமிர்தவல்லியின் வயிற்றில் குழந்தை வளர அவளது உடம்பிலும் பல மாறுதல்கள் ஏற்பட்டன. நாக்கிலும் சோண்டிலும் தோன்றிய பரக்கல் நாளடைவில் அவளது உடல் முழுவதும் பரவி புண்ணாக்கி நீர் வழிய தொடங்கியது. நிணநீர் முடிச்சுக்கள் வீங்கி நடக்க முடியாமல் அமிர்தவல்லி மூளையில் முடங்கி போனாள். இதே குணம் குறிகள் மலர் வண்ணனுக்கும் தோன்ற ஊரில் அவனது நடமாட்டம் வெகுவாக குறைந்து போனது. அன்று எங்கள் பிராந்தியத்தின் சார்பில் இரத்த வாங்கிக்கு இரத்தம் வழங்கும் நாள். கிராம சேவகர் என்ற முறையில் இரத்த தானத்துக்கு நான் பொறுப்பாக இருந்தேன். இது சம்பந்தமாக வைத்திய அதிகாரியை சந்திக்க சென்ற போதுதான் வைத்தியசாலையில் பேரம்பலத்தை சந்தித்தேன். வெள்ளி நோயாளர் பிரிவில் ஊசி போட வந்திருந்தான். பத்து ஊசி போடவிடம், மறக்காமல் நாளைக்கும் வா, தொடர்ந்து போட்டால் தான் பென்சிலின் வேலை செய்யும். போன தடவை இடையில விட்டதால திரும்ப புண் வந்திருக்கு. கண்ட கண்ட சாக்கடையில உள்ளது திரிகிறது, பிறகு இங்க வந்து கழுத்தி அறுக்கிறது என கிட்ட வார்த்தைகளையும் சேர்த்து திட்டி பேரம்பலத்தை அனுப்பினாள் மருத்துவ மாது. அதையும் இதையும் சேர்த்து பார்த்த எனக்கு விஷயம் விளங்கிவிட்டது. அருகே நின்ற ஆலமரத்தின் கீழ் பேரம்பலத்தை நெட்டி தள்ளி கொண்டு போனேன். படுப்பாவி, அமுதவல்லிக்கு நீதானா? நீயா கொடுத்த நீ என பயங்கர டென்ஷனுடன் கேட்டேன். ஆமாடா, நான் தான் கொடுத்தேன். அதுக்கு என்ன இப்ப என்ன ஆத்திரப்பட்டவன். பின்னர் தன்னை சுதாகரித்துக் கொண்டு, எனக்கு வேறு வழி தெரியலையடா. வாழ்க்கை பூரா என்னை ஏமாத்தி துரோகம் செய்தவளுக்கும் துப்பாக்கி வைத்திருந்த தைரியத்தில் நான் வீட்டில் இருக்கவே மனைவியிடம் வந்து போனவனுக்கும் தண்டனை கொடுக்க என்னால முடிந்த வழி இதுதான் என்றான் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு. அதுக்கு இப்படியாடா என்று நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் பஸ் நிலையத்தை நோக்கி நடக்க துவங்கினான் பேரம்பலம். இந்த நிகழ்வுக்கு பின்னர் என் மனதில் படிந்திருந்த பல முடிச்சுகள் மெல்ல அவள துவங்கின. பொதுமக்கள் வழங்கும் ரத்தத்தில் பாலியல் நோய் கிருமிகள் முதலான தொற்று நோய் கிருமிகள் இருக்கின்றதா என சோதிக்க டாக்டர் ஒருவர் நம்முடன் இருப்பார். அவரிடம் ஒரு சந்தர்ப்பத்தில் பாலியல் நோய்கள் பற்றி பொதுவாக கேட்டேன். ஆண்டு 2000 பின்னரே பாலியல் ரீதியாக பரவக்கூடிய எய்ட்ஸ் நோய் இந்தியா இலங்கையிலும் பரவியது. எய்ட்ஸ் ஒரு HIV வைரஸ் நோய். வைரஸை கட்டுப்படுத்த மருந்தில்லை, ஆனால் பாக்டீரியாவால் வரும் பாலியல் நோய்களை கட்டுப்படுத்த மருந்து உண்டு. ஆரம்ப நிலையில் இதை பென்சிலின் ஊசி மூலம் குணப்படுத்தலாம், ஆனால் முற்றிய நிலை சிக்கலானதும் அபாயகரமானதும் என சுருக்கமாக விளக்கம் தந்தார் வைத்தியர். பாலியல் நோய் உள்ளவர் பூரண குணமடைய வாய்ப்பு இருக்கின்றதா டாக்டர் என பேரம்பலம் பற்றிய எனது அனுமானத்தை தெளிவாக்க மீண்டும் கேட்டேன். நிச்சயமாக எய்ட்ஸ் தவிர்ந்த மற்ற நோய்களை ஆரம்ப நிலையில் ஆன்டிபயோட்டிக் எனப்படும் நுண்ணீர் கொல்லிகளை பாவித்து முற்றாக குணப்படுத்தலாம் என்ற டாக்டர் என்ன விஷயம், உங்களுக்கு மூசி போலவா என கேட்டு சிரித்தார். இந்த அறிவியல் தகவலைத்தான் மனைவியை பழி வாங்கவும் தன்னை குணப்படுத்தவும் பேரம்பலம் பயன்படுத்திக் கொண்டான். இதற்காக அவன் கையில் எடுத்த உயிரியல் ஆயுதம் ரிப்போனிமா வகை பாக்டீரியா கிருமிகள். இந்த கிருமிகளே 20th century கொடிய பால்வினை நோயாக கருதப்பட்ட சிபிலிஸ் நோய்க்கு காரணமாக இருந்தது. சௌக்கிய லாகாவில் பணிபுரிந்த பேரம்பலம் சிபிலிஸ் நோயின் தாக்கம் குணம் குறி சிகிச்சை பற்றி முழுமையாக வாசித்து அறிந்திருக்கின்றான். வயிற்றில் உருவாக்கிய கரு கணவனது என ஊரை நம்ப வைக்க அமிர்தவல்லி உடல் உறவுக்கு அளித்ததை பேரம்பலம் கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டான். சிபிலிஸ் நோயுள்ள விபச்சாரியை தேடி பிடித்து உறவு கொண்டவன் தனக்கு ஆரம்ப நோய் அறிகுறி தோன்றும் வரை காத்திருந்து அமிர்தவல்லியின் விருப்பத்துக்கு இணங்கி இருக்கின்றான். மனைவிக்கு நோய் தொற்றியதும் தான் குணமடைய பென்சில் நூசி போட துவங்கிவிட்டான். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவனை நான் வைத்தியசாலையில் சந்தித்தேன். மலர் மன்னனின் உடலில் தோன்றிய பருக்களை வைத்து இயக்கம் விஷயத்தை விளங்கிக் கொண்டது. நோய் மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்கவும் இயக்க கட்டுப்பாட்டை மீறியதற்காகவும் நெற்றி போட்டியில் சுட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தது இயக்கம். சிபிலிஸ் நோய் பற்றி எதுவுமே அறிந்திராத கிராமத்தில் வாழ்ந்த அமிர்தவல்லிக்கு நோய் முற்றியது. படுத்த படுக்கையில் கிடந்தவள் மலர் மன்னனின் குழந்தையை நாராயணனை சூம்பிய காலுடன் யாருடைய துணையும் இன்றி வீட்டில் பெற்றெடுத்தார். அதன் பிறகு அமிர்தவல்லி அதிக காலம் வாழவே இல்லை. மாமா, பிரபுச்சான்றல் வந்துட்டதே என கேட்டு மீண்டும் நாராயணன் நாளை வருவார். அவனுக்கு சொல்வதற்கு ஒரு பதிலை நான் தயாராக வைத்திருக்க வேண்டும். அவனது வாழ்க்கையை புரியவே முடியாத ஏராளமான அதிர்ச்சியும் துயரமுமான பக்கங்களை கொண்டது. காலம் செய்யும் மாயங்கள் இவை அனைத்தையும் ஒரு நாள் புரட்டி போடும். அதுவரை நாராயணன் நம்பிக்கையுடன் காத்திருப்பார்.
5: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலியில் சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது உங்கள் எங்கள் மனதை தொட்ட பாடல்.
2: குந்தி போஜன் என்ற அரசனின் வளர்ப்பு மகள் குந்தி. இவளது பணிவிடைகளாலும் நற்குணங்களாலும் மனம் உவந்த துர்வாச முனிவர் அவளுக்கு வரமாக தெய்வீக மந்திரத்தை அளிக்கின்றார். அதாவது, அவள் எந்த தேவனை நினைத்து இந்த மந்திரங்களை உச்சரித்தாலும் அந்த தேவனின் அம்சம் பொருந்திய புத்திரனை பெறுவார். இந்த மந்திரத்தை 5 உச்சாரணம் செய்யலாம். வரம் பெற்ற மங்கையோ வானவீதியில் பயணிக்கும் சூரியனை கண்டவள் தான் பெற்ற வரத்தை பரிசோதிக்க எண்ணி கண்களை மூடி சூரிய தேவனை நினைத்து மந்திரத்தை உச்சாரணம் செய்ய சூரிய தேவன் கவச குண்டலங்களுடன் சூரியனின் தேஜஸ்துடன் திகழும் ஒரு குழந்தையை அவள் கைகளில் தந்து மறைகின்றார். அந்த குழந்தைதான் பின்னாளில் கர்ணன் என்ற மாபெரும் உதாரண புருஷனாக உருவெடுத்தது. கர்ணன் படத்தில் கர்ணனாக நடிகர் திலகம் நடிக்க கர்ணனின் ஆறுயிர் நண்பனாக நடித்தவர் அசோகன். பாரத கதையில் எதிர்மறை பாத்திரமானாலும் கர்ணனை வாழ வைத்த உத்தம அரசன் துரியோதனன். இந்த பாடல் துரியோதனின் அந்தப்புறத்தில் அவன் மனைவி பானுமதி அதாவது சாவித்திரி பாடும் பாடலாக அமைந்துள்ளது. தோழியிடம் தன் தலைவனை மெல்ல கடிந்து கொள்ளும் தலைவியின் வருத்தத்தை தன் ராஜ கம்பீர வரிகளில் கவிதையாக எழுதியிருப்பார் கவியரசு. அரண்மனை அறிவான், அரியணை அறிவான், அந்தப்புறம் ஒன்று இருப்பதை அறியான். இப்பாடல் அமைந்த ராகம் ஹமீர் கல்யாணி என்ற சிலரும் கேதார் என்ற சிலரும் சொல்ல கேள்வி. சுசீலாமா இந்த பாடலை மனமும் குரலும் ஒன்றிணைந்து தனிச்சிறப்போடு பாடியுள்ளதை நம்மால் உணர முடிகின்றது. பாடல் முழுவதும் கமகங்கள் என்று சங்கீத பாஷையில் சொல்லப்படும் சங்கதிகளில் புகுந்து விளையாடி இருப்பார் சுசீலாமா. மேலும் அரியணை அறிவான் என்ற வரிக்கு பிறகு தாளத்துடன் இணைந்த அவரது ஆலாபனியை இன்றுவரை யாரும் அதே போல பாடி கேட்டதாக நினைவில் இல்லை என்று நினைவை விட்டகலாத என்னுயிர் தோழி பாடல் கேட்போமா?

0: நேயர்கள் இதுவரை நேரமும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு விடுபட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.

0: பாரிஸ் லாச்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:06 ஐக்கியராச்சியத்தில் 4:06. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் தொடர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உரிமையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியானது செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் மலர்கின்றது. மலைமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். விடை தெரிந்தால் விரைவாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்புறவுகளே, 3 தொலைபேசி ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தூரதேசங்களில் இருப்பவர்கள் வைபர் ஊடாகவும் மற்றவர்கள் லேண்ட் போன் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்புறவுகளே, இதோ உங்களுக்கான கேள்வி. அந்த கேள்வியை தருவதற்கு முதல் கடந்த வாரமாக 2 நாட்களாக இடம்பெற்ற கேள்விக்கான பதிலை கூறிவிட்டீர்கள் அன்பு உறவுகளே. முதலாவது பூட்டான் கயிறு உதயன் அவர்கள் கூறியிருந்தார். பூமுகம் என்பது சரியான விடை. டிவி ஆண்டன் அவர்கள் வந்து கூறியிருந்தார். பூமுகம், பூட்டான் கயிறு, உதயன் அவர்கள் கூறியிருந்தார். இருவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். யாருமே மாற்றம் இல்லாமல் அந்த பூமுகத்தை கூறியிருந்தார்கள், பூட்டான் கயிறையும் கூறியிருந்தார்கள். அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய கேள்விக்கு செல்வோம். அதாவது பூமுகம் மற்றது பூட்டான் கயிறு சரியான விடை. இப்போ வந்து கேட்காதீர்கள், நான் மறந்துடுவேன். சரி அன்பு உறவுகளை, இன்றைய கேள்வி மிக உங்களுக்கு கொஞ்சம் துன்பம் தரத்தான் பார்க்கும். இருந்தாலும் நீங்கள் முயற்சியுங்கள். இன்றைய இலத்திரனியல் ஊடகங்கள் உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எம்மையும் அணுகக்கூடிய நோய் ஒன்றின் புழக்கம் இல்லாத சொல்லொன்றை விடையாக நீங்கள் பெறலாம். எம்மையும் அணுகக்கூடிய நோயொன்றின் புழக்கம் இல்லாத சொல்லொன்றை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இன்றைய இலத்திரனியல் ஊடகங்கள் உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எம்மையும் அணுகக்கூடிய நோயொன்றின் புழக்கம் இல்லாத சொல்லொன்றை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இது அதற்கான பாடல் உங்களுக்காக வானிலையில் மலர்கின்றது.

பரே அன்பு ஒருவளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடலிருந்து சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளலாம் அன்புறவுகளே. நேரம் சரியாக 5:13 ஐக்கியராஜ்யத்தில் 4:13. இன்றைய இலத்திரனியல் ஊடகங்கள் உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எம்மையும் அணுகக்கூடிய நோயொன்றின் புழக்கம் இல்லாத சொல்லொன்றை விடையாக பெறலாம். எம்மையும் அணுகக்கூடிய நோயொன்றின் புழக்கம் இல்லாத சொல்ல நாங்கள் பாவிக்கிற இல்லை, அந்த சொல் ஒன்றை நீங்கள் விடையாக பெறலாம் அன்பு உறவுகளை. இப்பொழுது எல்லாரீஸ்வரி அவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள். பாடலிலிருந்து நீங்கள் சொல்லை கண்டுபிடித்தீர்கள் என்றால் உடனடியாக இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள் அன்பு உறவுகளே.

0: நேரமானது செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் மாத்திரம் இடம்பெறுகின்றது. 5 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த நிகழ்ச்சிக்காக வளைவு போல் என்றும் உங்களுக்காக ஒரு பாடல், அதற்கான கேள்வியை தந்திருந்தேன். அந்த கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து இந்த பாடலிலிருந்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவர்களே, வேகமாக சரியோ புள்ளியோ தவறோ நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தால்தான் அன்புறவர்களே சரியான விடையை கண்டுபிடிக்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
1: 07-8-920-58.
3: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா இந்த இருப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
1: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக புரஞ்சு யாழ்ப்பாணம் ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
3: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
5: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக

0: வழங்கில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0040. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம்.
2: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
1: நேரம் சரியாக 5:26 ஐக்கியராஜ்யத்தில் 4:26. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரி. 100 வயசு உங்களை நினைச்சேன். உங்களை பற்றிதான்
4: 100 வயசு.
1: நீங்க பேத்தியோட போய் பாத்தீங்களா? எங்களை மறந்து சும்மா அவங்க பேத்தி பேத்தி
4: அநேகமா போயிருந்தா நேரம் தொலைபேசி எடுக்கிறேன் இல்ல, அதுக்காக இன்றைக்கு நான் போகல. அப்படியே நிக்கிறேன்.
1: அப்ப நாளைக்கு போனா போயிருவீங்க?
4: எங்க நாளைக்கு
1: பேத்திட்டு?
4: எங்க பேத்திட்டு நாளைக்கு போவேன்.
1: போனா வர மாட்டீங்க?
4: நல்ல
1: உற்சாகமா இருக்கிறோம். உங்களை காலையில இருந்து கொஞ்சம்
4: என்ன செய்யறோம்?
1: உங்களை பற்றி கவலைப்பட்டு காய்ச்சிருந்தது நாங்கள்.
4: என்னோட
1: கதைச்சாரும் சொல்ற கேட்டுட்டு ஓடி வரான். அர்த்தம் 3 மணி தலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர்
4: இப்ப
1: விளங்கிட்டுதா?
4: ஓகே. இப்ப எந்த விட வந்து சொல்லுங்க. கை எடுக்கிறேன்.
1: கை
4: கையெடுக்கிறீங்க?
1: செய்யலாம்.
4: கற்பனை எந்த கற்பனை. அப்ப அந்த கை எடுத்து கை அயர்தல், கை அயர்தல் சொன்னா சேர்த்து வருது. அந்த சொல் அயர்தல் சோர்வு,
5: சோர்வு
4: நிலை தழுதல் தளர்தல்.
5: ரெண்டாவதுடையும் கை அயர்தல்
4: அயர்தல் நிலை தருமாறுதல் சோர்வு அதர் வருத்தம் தானே.
5: அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம் சுவா.
6: நலந்தான்
5: நல்லா இருக்கிற நீங்கள்?
6: நாங்கள் நலமா இருக்க, நீங்களும் அப்படி என்று நலமா இருக்கணும்.
5: அடிபட்டுருக்குறீங்க.
6: அது என்ன சொல்லு வந்தது கொள்கை என்று வந்தது கொள்கை கொள்கை என்று சொல்லு அதுல இருந்து அந்த
5: பாட்டு பாடி காட்டுங்க. கை வீசம்மா கை வீசம்மா கடைக்கு
6: போகலாம் கை வீசம்மா கையை காட்டி மறந்துட்டேன்.
5: இப்படியா படிக்கிற பிள்ளை ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற இப்படியா
6: இல்லையே கை வீசம்மா
5: அப்படியே பாவத்தோடு பாடலாம்
6: போகலாம் கை வீசம்மா
5: அழுகுறீங்க ஒரு பாட்டு படிக்கிறது இவ்வளவு வழியா பாடுறான்னு சொல்றது ஜெயர்வன் பாட்டா படிக்கலாம் மாக்கள கூப்பிடுறான்
6: சொல்றது
5: பாவத்தோட சேர்த்து படிக்கும் தாளம் பாவம் ஆசையா
6: இருக்கும்.
5: மாறிடுதா உள்ள
6: சின்ன குரலுக்கும் பெரியார் குரலுக்கும் வித்தியாசம் தானே. சின்ன பிள்ளையில சின்ன பிள்ளையில இந்த பாட்டு படி கேட்க
5: சின்ன பிள்ளைகளுக்கு கேட்க ஆசையா இருக்கும்.
6: சின்ன பிள்ளையில சின்ன குழந்தைகளை கதை கேட்க ஆசையா இருக்கும்
5: தானே இருக்கும். அப்ப உங்களோட பிள்ளையில இந்த பிள்ளையோட நீங்க கதை கேட்க உங்களுக்கு ஆசையா இருந்தது?
6: ஏனோ வந்தா முந்தி கூட கதைக்கிறது சின்ன பிள்ளை
5: மூத்தவர்
6: ஓ அவர் அந்த சின்ன பிள்ளை மாதிரி
5: கூட கதை
6: கூட அந்த பொம்பளை பிள்ளை மாதிரி முந்தி அந்த இது இதெல்லாம் கதைத்தர் வந்து கவிதைகள் அந்த எல்லாம்
5: எனக்கு சோர்தீத்துன்னு வர்றாரு
6: அது நிதாசன்
5: அவர் ரெண்டாவது
6: அடிச்சிருக்கீங்களா? சில நேரம் கோபத்தில்
5: அடிக்கிறது
6: இப்ப அடிக்க முடியுமா? இப்ப
5: அடிச்சாலும் பரவாயில்ல அவர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சும்மா அப்பா தான் அடிக்கிறோம் அம்மா தான் அடிக்கிறான்னு போட்டு போகணும் ஒன்றும் கோவிக்க மாட்டார்கள்.
6: குடும்பமா அப்படியே எங்க கடைக்கு போகணும் எல்லாரும் போகணும் கூட்டிக்கொண்டு
5: போயினேன். கை எடுத்து கை அயர்தல் சொல்றீங்களா?
6: ஓ மெத்த இன்னொன்று வந்த குறைவாரம் கொள்கை அதுவும் வந்த அதுவும் இருந்த கொலையாகி கண்ட ஒரு அமைதியான பாவிக்கு கூடிய ஒரு நோய் மாதிரி.
5: நன்றி வாழ்த்துக்கள் சகோதரம்.
6: நன்றி வணக்கம்.
5: அவர் சகோதரி சுபாசினி பத்மநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம்.
7: வணக்கம். வணக்கம் ராஜா.
5: எப்படி இருக்கிறீங்க கமலமணி?
7: என்ன
5: செய்து
7: உங்க இருந்து நான் வந்தனோ அந்த கடைகளுக்கு எல்லாம் போயிட்டு வீட்டுல வேற தொடர்ந்து சிலோன்ல இருந்து மாறி மாறி அடித்து
5: கொண்டிருக்கீங்க.
7: நான்
5: இல்ல உகாத்த கிளி மாதிரி இருக்கிறேன்.
1: கடவுளே, நான் உண்மையா ஒரு ஒரு ஒரு டெலிபோனும் வர்றேன், இந்த டெலிபோன் எங்கன்றே நான் தெரியாது.
7: வருத்தக்காரி
1: சொல்ல வேண்டிய நீங்க
7: அடிக்குதா
1: ஆசை உங்கள ஒரு லவ்வர் அடிச்சாலும் பரவாயில்ல.
7: பாட்டு
1: கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து எல்லா ஈஸ்வரி பாடின பாட்டு, கையில பணம் இருந்தால் ரெண்டு பாட்டு பாட்டு எடுத்து போகலங்களா? இன்றைய இலத்திருநியல் ஊடகங்கள் உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து கண்டுபிடிக்கட்டான். இன்றைய இலத்திருநியல் ஊடகங்கள் உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எம்மையும் அணுகக்கூடிய நோய் ஒன்றின் புழக்கமில்லாத சொல் ஒன்றை நீங்கள் விடையாக பெறலாம். எம்மை அணுகக்கூடிய நோய் ஒன்றின் புழக்கம் இல்லாத சொல் ஒன்றை விடையாக பெறலாம். பிள்ளை உங்களுக்கு வர நோய் ஒன்றின் ஆரம்ப காலங்களில் வந்திருக்குது. வயது போன எங்களை பேட்டி முப்பாட்டன் குப்பாட்டன் சொல்வார்கள் இல்லை, அந்த ஆக்களின் காலத்தில் வந்து புழக்கம் இல்லாத சொல் ஒன்றை நீங்கள் விடையாக பிடிக்கட்டாம். நன்றி வாழ்த்துகள் திருமதி கமலவேணி. ஏ இப்ப கொண்டு வாங்க, நீங்க டெலிவனா தூக்கி எறிஞ்சு போட்டு நீங்க சும்மா ஆக்களை பே காட்டுறீங்க, இவ்வளவு
7: சரியில்லை.
1: ஐயோ கடவுளே என்று சொல்லி சாப்பிட்டீங்களா? நீங்க சரியா டெலிபோன், உங்களுக்கு டெலிபோன் ஆக கூடி போச்சு. தூக்கி கொண்டு டாய்லெட்டுக்கு போட்டு விடுங்க. கடும் கோவம் வந்தா நான் டாய்லெட்டு கொண்டு
7: போடுறேன்.
1: பாவம் நீங்கள் என்ன
7: உலகத்துல
1: வாழ்த்துகள் நன்றிகள். அவர் திருமதி கமலவேணி அவர்கள். கமலவேணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் ராஜன், உதயம்
1: உதயன். நலமா இருக்கிறீங்களா
8: உதயன்? நல்ல
1: சாக்கியமா உற்சாகமா இருக்கிறோம் உதயன். நீங்களும் அப்படி இருக்கணும் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு உதயன்.
8: நன்றி. நீங்களும் அப்புறம் அப்படி இருக்கணும். இதுல இருந்த கொள்கை என்ற ஒரு சொல் வந்தது.
1: கொள்கை இப்ப இன்னொரு சொன்னது கொள்கை சுபாசனி சொன்னது
8: கொள்ளை நோய்
1: கெட்ட நோயா?
9: கொள்ளையில
10: அப்படியே சாக்காண்டி விட்டுறோம்.
9: உதயனுக்கும்
10: போன் தான் பிள்ளையா, உலகம் முழுவதும் போன் தானே. இப்ப நான் தான் இருக்கிறேன் பாவம் பாத்தீங்களா, ஒரு அதால வருதில்ல. ஐயோ கடவுளே, அந்த வகையில் இணைப்பில் வந்திருக்கும் அடுத்த அன்பு ரூபாய் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
11: வணக்கம்
10: வணக்கம் திருமதி ரதி. தெய்வேந்திரன் சொல்லுமா, ரதி என்ற பேர் தானம்மா, சூப்பர் பேர். முப்பெரும் தேவிகள் நீங்களும் நல்ல பேர் கொடுத்தோம் இந்திரனுக்கு, ரதி வந்து அமைஞ்சிருக்கீங்களா, இந்திரன் சரியான கல்லன். நான் கூட அத்தார சொல்ல இல்ல, கடவுளை
11: சொல்றேன்.
10: கூட அத்தான் பாவம் நல்ல மனுஷன். அப்ப நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க ரதி?
11: நானும் என்னது கொள்கை எடுத்து கொள்ள நோயாண்டு
10: ஒன்று சொல்றீங்களா?
11: சாப்பாடு செய்து கொடுத்து
10: சாப்பிடுறாங்களோ உங்களுக்கு
12: நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர் சைபர்.
10: நேரம் சரியாக 5:41. இந்த நேரத்தில் ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வணக்கம் சகோதரம், நலமா இருக்கிறீங்களா?
13: நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் குதூகலமாக சந்தோஷமாக நேரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
10: உங்களுக்காக கஷ்டப்பட்டு செய்கிறோம்.
13: நீங்களும்
10: நல்லா கவனிப்பார்.
14: நீங்களும்
15: கொள்கை எடுக்கிறீங்க.
14: ஓ, கொள்ள நோயோட முந்தி எங்க அம்மை நோய் இருந்தாதானே, வயசுடைய அம்மை நோய்
15: இருந்தது,
14: அங்கால பிளேக் நோய் எல்லாம் இருந்தானே, அந்த நேரம் குள்ள நோய் தான், தாயத்துல குள்ள நோய், அம்மை நோய் தான் குள்ள நோய்.
15: நன்றி அம்மா, வாழ்த்துகள்.
14: நன்றி ராஜா.
15: அவர் சகோதரி திருமதி ஜியா நடேசன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரு. வணக்கம்.
16: வணக்கம் ராஜா அண்ணா.
15: வணக்கம் ஸ்ரீயாமலா. என்ன இங்க வராம அங்க வரீங்க?
16: அங்கால வரே இல்ல,
15: இட டைம் கிடைக்க இல்லையா?
16: நீங்க
15: கருப்பு படம் அவர் தயாரிப்புல எடுத்த படம். பாவம்,
16: பாட்டு நல்ல தெளிவா. இந்த பாட்டு நாங்க கேட்ட மாதிரி
15: கேட்க இல்லையா? நாங்க கருப்பு படம் கேட்டு இருந்தா நாங்களே எங்கேயே போயிருப்பேன். நல்ல பாட்டு கேட்க மாட்டோம் நாங்கள்.
16: நல்ல பாட்ட கேட்க மாட்டோம்,
15: காதல் பாட்டு கேப்போம். அப்ப இந்த கேள்விக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் வந்து எய்தவன் எங்க இருக்கு, நான் அம்பு
16: எய்தவன்
15: அப்படி கேட்கல. அது
16: அந்த நோய் இப்ப இருக்குதா? அல்லது
15: அதானமா புழக்கத்துல இல்லாத நோய் என்று சொல்றாரு. புழக்கத்துல இல்ல, அந்த பெயர் தான் புழக்கத்துல இல்ல.
16: அப்படித்தான்
15: மாற்றம் நீங்க செய்ய தேவையில்லை. நீங்க என்ன முன்புட எடுத்தீங்க?
16: நான் பணம் எடுத்தேன்.
15: பணம் எடுத்து
16: பசுமூத்திரம்
15: என்று சொல்லுவேன். பசுமூத்திரம்,
16: அது நோயா?
15: பகு பகுமூத்திரம்
16: நீரிழிவு நோய் என்று போட்டிருக்கு.
15: ஓ,
16: அந்த காலத்துல அப்படி சொல்லி இருக்கணுமாக்கும். இந்த காலத்துல சக்கரை நோய், நீரிழிவு நோய் என்றுதான் சொல்லி
15: உங்களோட மூளைக்கீட்டு மாதிரி விட எடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு விட சரியண்டா, உங்களுக்கு 100% வெற்றி.
16: வெற்றி. சரி,
15: பாட்டை போட்டு சொல்லி அடிக்கிறாரு.
16: அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி அவர்கிட்ட கேளுங்க.
15: நன்றி, வாழ்த்துக்கள்.
16: நன்றி.

0: இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நல்லா சுகமா இருக்கோம். நான் நீங்க
0: நல்லா இருக்கோம்.
1: நன்றி.
0: அப்ப சொல்லுங்க பாப்போம்.
1: நானும் கொள்கையில இருந்து குழு நோய் என்று இருக்கல ராஜண்ணா.
0: குழு நோய், கொள்கை என்று சொல்லிருந்து குழு நோய் என்று இருக்கிறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவரை தொடர்ந்து குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் குணநாயகி.
2: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம், நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா நல்லா நல்லா இருக்கிறோம். நன்றி. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நான் நல்ல சுகமா இருக்கிறேன். வந்த விஷயம் எல்லாம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது. அப்ப இனி இப்ப ஃப்ரீயா
0: நன்றி.
2: நன்றி.
0: அவர் குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
3: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரேமா, நலமா இருக்கிறீங்களா?

0: சரி, அன்பு உறவுகளே, கேள்வியையும் கேட்டீர்கள், பாடலையும் கேட்டீர்கள், பதிலோடு வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: ஜெயந்திமாலா, நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்க
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி.
1: நீங்க நல்லா இருக்கீங்க
0: தானே? நல்லா இருக்கும்.
1: நன்றி ராஜானே. நானும் கொள்கையில இருந்து கொள்ளை நோயோ அது சொல்றேன்.
0: கொள்ளை நோய் என்று சொல்றீங்க?
1: கொள்ளை நோய் என்று சொல்றேன்.
0: கொள்ளை நோய். நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி.
1: நன்றி. வணக்கம்
0: ராஜா. நன்றி அம்மா. அவர் சகோதரி ஜெயந்திமாலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
2: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம். நானும் வந்து கொள்கையில இருந்து கொள்ளை நோய் என்று சொல்றேன்.
0: கொள்கை என்று சொல்லி எடுத்து
2: கொள்ளை நோய் என்று சொல்றேன்.
0: அதான் மாறாதன்னு சொல்றீங்க.
2: அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னன்னு
0: தெரியல. சரி வருதுன்னு தெரியல.
2: தெரியல.
0: இந்த விடையதான் சொல்றீங்க.
2: ஆமா.
0: நன்றி, வாழ்த்துக்கள் ராதா.
2: நன்றி அண்ணா.
0: அவர் ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிசு 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. பரிசலா ரூய் கையில் அமைந்துள்ள SAS லங்கா நேரம் சரியாக 5:55, ஐக்கியராஜ்யத்தில் 4:55. இந்த நேரத்தில் விடியோடு வந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி, நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி.
1: அப்படியே நலமாக இருக்க வேணும் வேண்டிக்கொண்டு. சாப்பிட்டீங்களோ?
0: என்ன சாப்பிடுறது? 12 மணிக்கு.
1: 12 மணிக்கு சாப்பிட்டு இப்ப டீ டைம்ல என்ன சாப்பிட்டீங்க?
0: அப்படி ஒண்ணும் செய்யறீங்களா? நாங்கள்
1: செய்யறேன்.
0: சரி,
1: பழக்கத்துக்கு கொண்டு வரக்கூடாது.
0: சரி,
1: அப்ப நீங்க செய்யாட்டாலும் அது மேலாம் கேட்டு கொண்டிருக்கும் இல்ல, தாகம் முடக்கும் இல்ல.
0: சரி சரி, அப்படி கேட்காது.
1: கேட்காதா?
0: ஒருத்தருக்கு வேலை இருந்தா வேலை செய்து கொண்டிருப்பார்.
1: நானும் இந்த கொள்ள நோய் என்று சொல்றதே தான் அறிப்ப புழக்கத்துல, அது என்னண்டே எனக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சா எனக்கு ஒரு கா சொல்லுங்க. நானும் கொள்கையில இருந்து கொள்ள நோய் என்று
0: சொல்றீங்க.
1: ஆமா,
0: நன்றி வதனி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் வதனி மோகன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
2: நீங்க நலமா?
0: நாங்களும் எல்லோரும் நலமா உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்கணும்.
2: ஓகே, அப்படியே இருக்கோம் என்று கூறிக்கொண்டு. நான் சாகா எடுத்து.
0: என்ன எடுக்கிறீங்க? சாகா. தாகாவா?
2: தாவண்ணா காவண்ணா சாகாமல்.
0: அது என்ன தாவண்ணா காவண்ணா?
2: சாகாவரம் பெற்றிருக்காது.
0: சாகாவரம் பெற்றிருக்கிற சாவண்ணா காவண்ணா. ஓகே, சாகாவரம். ஓ, அதுல இருந்து
2: எல்லாத்திரியல் ஊடகங்கள் காப்பாற்றினா சாகாமல் இருக்கலாம்.
0: அப்படி யோசிச்சு போறீங்க. ஓகே,
2: சும்மா
0: எடுத்தீங்க ஒரு ஆசைக்கு. ஓகே,
2: பின்னுக்கு
0: சாமரம் அல்லது சாம்பல் நோய். ஓகே, வாழ்த்துக்கள் சகோதரி.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கு நன்றிகள். நேரம் சரியாக 5:58, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:58. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்காக ஒரு பாடலை தந்து அதற்கான கேள்வியையும் கேட்டிருந்தோம். இந்த நேரத்திலே வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்று கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சௌசிகம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நான் எடுத்துக்கொள்ளுவேன், அது பிரச்சனை இல்ல. அப்ப இப்ப இன்றைக்கும் விரையலாம போயிருமன்றதுக்காக வாரன் எனக்கு வந்து இப்ப பத்மராணியக்கா வந்து சாகாவில இருந்து
4: சாமரம்
3: சாமரம் அத போட்டு விடுங்க.
4: நன்றியமா வாழ்த்துக்கள்.
3: எல்லாரும் சோம கலையத்தில்
4: எல்லாரும் கலமா நல்லா நல்லா இருக்கிறோம்.
3: நன்றி ராஜா.
4: நன்றி சகோதரி. அவர் சசியம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பிரான்சில் இருந்து. சரி அன்பூர்களே, அடுத்த தீர்வுக்கான நேரம் இருக்கின்றது. அன்பூர்களே, தீர்வினுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள் என்று அன்பாக உங்களையும் கேட்டு தொடர்ந்து 3 மணித்தளம் உங்களுக்கான நிகழ்வு வானொலிக்கை வளம் பெறுகின்றது. அதாவது பாடல் தேடல், அதனைத் தொடர்ந்து கவிதை பிரியர்களுக்கான கவிதை பாடல் நேரம், அதனைத் தொடர்ந்து அவருடைய விருப்ப பாடலும் வானொலியில் 6 மணிக்கு இடம்பெறும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. ஜெர்மனிய நேரம்
5: முடிஞ்சது.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

பரிசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 91 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் அட் குட்மைல் டாட் காம். மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவகைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 64 707 01 57 அல்லது 64 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலையக நேரம் சரியாக 6:06. இப்பொழுது முதல் 9 வரை எனது நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெறும். 6:00 to 7:00 வரை எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள், 7:00 to 8:00 வரை தமிழோடு விளையாடு, 8:00 to 9:00 வரை கவிதை பாடும் நேரம், 9:00 பிரதான செய்தி அறிக்கை, தொடர்ந்து உதவுமா. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இணைந்து கொள்ளும் இணைந்து கேட்டு மகிழ்ந்து ரசிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வர இருப்பது

0: திரைவில் சில திரை இசைப்பாடல்கள். வழமை போல் நான் திரை இசைப்பாடல்களுக்கு இடையே சில ஆன்மீக குறிப்புகளும் ஒரு சில கதைகள் என்று சொல்வதிலும் பார்க்க ஒரு கதைகள் தான் இன்று முதலாவது ஒரு சிறிய ஒரு கதை எங்களுக்கு எங்களது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது. ஒரு ஒரு மனிதன் போய்கொண்டிருக்கும் போது ஒரு குழி ஆழமான குழி தென்பட்டது. அந்த ஆழமான குழியை கடப்பதற்கு அங்காடி பக்கம் கடந்த அந்த குழியில குழிக்குள்ள விழாமல் கடப்பதற்காக ஒரு ஒரு பலகை பலகை என்று சொல்லலாம். அந்த ஒரு தடி என்றதை விட ஒரு பலகை என்று சொல்லலாம். அந்த பலகையை வைத்து தாண்ட முயற்சிக்கும் போது இன்னொருவர் வந்து அவர் வந்து என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னா, அவர் வந்து ஒரு தான் வந்து அந்த அந்த ஒரு இதுகும் இல்லாமல் ஒரு என்னென்று சொல்வது ஒரு அந்த குதித்து போனார். அதை பார்த்து கொண்டு நின்று இவர் என்னடா செய்வோம் என்று யோசிச்சு கொண்டு இருக்கேக்கில்ல இன்னொருவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னா, ஒரு ஒரு அகலமான இன்னொரு ஒரு கயிறு மாதிரி ஒன்றை வச்சு போட்டு அந்த கைத்திரை நடந்து கொண்டு போனார். இவர் அப்ப இதை பார்த்து கொண்டு நின்ற மனிதன் என்ன செய்தார் என்றால், தடியிலே போகாம அவர் அதுல போறார் இவர் இதுல போறார் என்று உடனே நானும் பாய்ந்து போவோம்ண்டு அவர் கொண்டு வந்த பலகையை விட்டுட்டு பாய்ந்து போவோம்னு நினைத்து குழிக்கு எதிராக பாய்ந்து போக முயற்சிக்கும் போது அவரால் பாய்ந்து போக முடியவில்லை. அவர் வந்து குழிக்குள் விழுந்து விட்டார். குழிக்கு விழுந்ததுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னா, அவர் வந்து தான் எடுத்த முடிவில் வந்து ஒரு திடம் இல்லை. ஒருவர் வந்து ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் வந்து திடமாக இருக்க வேணும். எங்களால் முடியும், இந்த முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம், இதில் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு முடிவு எடுத்த பிறகு ஒருவர் இன்னொன்றை செய்கிறார் மற்றதை செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஒன்றை விட்டு ஒன்று பாயும் போது வந்து எங்களுக்கு வந்து ஒரு முடிவுமே வந்து நாங்கள் தீர்மானமாக எடுக்க முடியாது. ஒரு யோசிக்க முதல் முடிவு யோசிச்சு முடிவெடுக்கணும். ஆனால் முடிவெடுத்தா பிறகு நாங்கள் யோசிக்க கூடாது. மற்றவர்கள் எப்படி நாங்கள் எடுத்த முடிவை விட வேற வேற நல்ல விதமான முடிவு மாதிரி இருந்தாலும் நாங்கள் எடுத்த முடிவு வந்து எங்களுக்கு சரியானதாக இருக்கும். அதனால வந்து நாங்கள் எடுத்த முடிவையே தான் அதை பின்பற்றணுமே தவிர, ஒருத்தர் செய்கிறார் அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் என்று சொல்லி கொண்டு நாங்கள் வந்து மாறி மாறிக்கொண்டு இருந்தோம்னா அந்த குழியில் விழுவது போல் தான் நாங்களும் விழ வேணும் என்று சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு அடுத்ததாக எனது பாடலை கேட்போம்.
1: சுவிஸ்நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 50க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
1: VTS Finance GmbH.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் திரைசை பாடல்கள் ஆரம்பமாக இருக்கிறது. கலியாக நேரம் சரியாக 6:13 முதலாவதாக எனது தெருவில் ஒரு பாடல்.

0: எங்களுடைய தோஷங்கள் எல்லாம் வந்து அந்த செருப்பு கலட்டும் போதே அந்த அதுல இருந்து அந்த பலிபீடத்துக்கு எல்லாம் போய் அடைகிறது. அந்த கோயில்ல இருக்கிற பலிபீடம் வந்து எல்லோருடைய கர்ம வினைகள் தோஷங்கள் எல்லாம் வந்து எண்ணற்ற எதிர்மறை ஆற்றல்கள் வந்து அந்த பலிபீடத்துல வந்து குவிஞ்சு போயிருக்கும். அந்த நாங்கள் வந்து ஆலயங்களுக்கு போய் ஆலயத்தை வளம் வந்து சுவாமி தரிசனம் செய்து போட்டு பலர் வந்து தெரியாமல் அந்த பலிபீடத்தையும் தொட்டு வணங்குவார்கள். ஒரு காலமுமாம் அந்த பலிபீடத்தை வந்து நாங்கள் தொட்டு வணங்க கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னா அந்த பலிபீடம் வந்து எல்லோருடைய அந்த ஆலயத்துக்கு வருகின்ற எல்லோருடைய எதிர்மறை ஆற்றல்களையும் வந்து அது தன்பால் ஈர்த்து வைத்திருக்கும். அப்படி ஈர்த்து வைத்திருக்கும் போது யார் தொடுகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து அந்த எதிர்மறை சக்திகளும் வந்து கூடவே வந்துடும். நாங்கள் ஆலயங்களுக்கு செல்வது வந்து நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தேடித்தான் நாங்கள் எல்லோரும் ஆலயத்துக்கு செல்லுறோம். ஆலயத்துக்கு சென்று விட்டு அந்த பலிபீடத்தில் இருக்கிற பாவங்களையும் தோஷங்களையும் நாங்கள் எல்லோருடைய பாவங்களையும் தோஷங்களையும் சுமந்து கொண்டு நாங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது. அந்த பலிபீடத்தை தொடுகிற ஆற்றல் வந்து அந்த பிரதம குரு அந்த ஆலயத்தின் குருக்களாக்கள் ஐயர்மார் அவர்களுக்கு தான் உரியது. ஏன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு வந்து அந்த பலிபீடத்தில் இருக்கிற அந்த துஷ்ட இதுகள் வந்து அவைகளை பாதுகாக்கும். அவர்கள் அதுக்குரிய மந்திரங்கள் அதுக்குரிய பாதுகாப்புகள் எல்லாத்தையும் செய்திருப்பார்கள். ஆனா சாதாரண மக்களுக்கு வந்து அந்த அந்த பாதுகாப்பு இல்லை. அதால வந்து யாரும் எக்காரணம் கொண்டும் அந்த பலிபீடத்தை தொட்டு வணங்குவதை தவித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடவேளைக்கு போய்விட்டு அடுத்ததாக எனது பாடலுக்கு போவோம்.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உழுத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்தேன், எந்த நாளும் உன்னோட இருக்கீங்களா? இந்த புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாத
3: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் எனது தெரிவில் சில திரை இசைப்பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கலியக நேரம் சரியாக 6:22. அடுத்ததாக எனது தெரிவில் ஒரு பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெரிவு சில திரை இசைப்பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:27. தொடர்ந்து ஒரு சிறிய ஒரு கதை தான். என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு விவசாயிடம் வந்து ஒரு எருது வந்து உழுது, அது கொஞ்சம் அதுக்கு வயசாயிட்டு அது வந்து உழுது அது விவசாயிக்கு வேலை செய்து கொண்டிருந்தது. அதற்கு வந்து சரியான ஒரு களைப்பு வந்து விட்டது. அந்த களைப்பு வரும்போது அது வந்து அந்த ஒரு அந்த அந்த விவசாயிடம் விவசாயிடம் உள்ள ஒரு நாயிடம் சொன்னதான், எனக்கு வந்து கொஞ்சம் களைப்பாக இருக்குது, நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தேன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம்னு சொல்லி சொன்னதான். அந்த நாய் என்ன செய்யிச்சுதான், கழுதைக்கு போய் சொல்லிச்சுதான், அந்த அந்த விவசாயின் வீட்டில் உள்ள கழுதைக்கு சொல்லிச்சான், இந்த எருது சொல்லுது வேலை சரியான கஷ்டமாக இருக்குது, என்னால் இனி வேலை செய்ய முடியாது என்று சொன்னதாம் என்று கழுதைக்கு சொல்லிச்சுதாம். அந்த கழுது என்ன செய்தாம், ஆட்டுக்கு போய் சொல்லிச்சுதாம், ஆடே அந்த இருது சொல்லுது விவசாயி வந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான், என்னால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த ஆட்டுக்கு போய் சொல்லிச்சுதாம். அந்த ஆடு என்ன செய்யிச்சாம், பண்டிகை போய் அந்த அங்க இருந்த பண்டிகை போய் சொல்லிச்சுதாம், இருது சொல்லுது இந்த விவசாயியோட வேலை செய்ய முடியாது, இந்த விவசாயி சரியான கொடுமைக்காரன், நான் இனிமேல் இந்த விவசாயி வேலை செய்ய மாட்டேன், நான் இனி வேலை செய்யாமல் ஸ்ட்ரைக் பண்ண போறேன், அதாவது வந்து வேலை நிறுத்தம் செய்ய போறேன்னு சொல்லி விவசாயிட்ட போய் அந்த பண்டி சொல்லிச்சுதான். பண்டி சொன்னதோட மட்டும் இல்லாமல் ஒரு கத்தியையும் கொண்டு போய் அந்த விவசாயியின் கையில கொடுத்துச்சுதான். அந்த விவசாயி நினைச்சா, இனி வந்து இந்த பண்டி இந்த எருதால வந்து இனி பிரயோசனம் இல்லை, இந்த எருது வந்து இனி வயசும் போயிட்டு இனி இந்த இது வந்து வேலை நிறுத்தம் அதன் சொல்லி மற்ற வகையிலையும் குழப்ப போகுதுன்னு சொல்லி அந்த எருதை வந்து அவன் படுத்திருக்க போது கொன்று விட்டான். அந்த எருது வந்து எருதுண்ட இறப்புக்கு என்ன காரணம், உண்மையில வந்து அந்த எருதுண்ட இறப்புக்கு காரணம் வந்து அது வந்து தண்ட பலவி ஒரு தனக்கு பலவீனமா இருக்குதுன்றதை வந்து ஒரு நாயிடம் சொல்ல போக, அந்த நாய் வந்து ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதுண்டே அந்த எருதுண்ட வாழ்க்கையே முடித்து விட்டது. இதற்கு காரணம் உண்மை என்ன சொல்லி சொன்னா, இது வந்து எங்கண்ட மனித வாழ்க்கையில் நாங்கள் அன்றாடம் நாங்கள் கண்டு கொள்ளுகிறோம். எங்கள்ட ஒரு பிரச்சனையையோ அல்லது எங்கள்டைய ஒரு கவலையையோ சொல்லக்கூடாத ஒரு மனிதரிடம் சொல்லும் போது அந்த கதை வந்து திரிவு படைஞ்சு அந்த ஒரு கலங்கி போய் நிற்கிறவருட வாழ்க்கையையோ உயிரையே முடித்து விடுகுது. இதிலேருந்து நாங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு கவலை எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் யாரிடமும் நாங்கள் ஆறுதல் தேறி போகும்போது அந்த ஆறுதலே வந்து சில நேரத்தில் எங்கள்ட கழுத்துக்கு கத்தியாக முடிந்துவிடும். நாங்கள் இதை சொல்லும் போது மற்றவரிடம் இந்த ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி தோளில் சாயக்கூடாது, அந்த தோளை எங்களுக்கு வந்து வினியாக வந்து முடிந்துடும், எங்களுக்கு உண்மையான ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு நாங்களே தான் ஆறுதலே தவிர இன்னொருவர் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு போய்விட்டு அடுத்த பாடலை கேட்டு மாறுவோம்.
1: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக புறஞ்சி யாழ்ப்பாணம் ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சே தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 ஒன்று தி கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனம்.

விளையாட்டை தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை செயற்பாடர்கள் கலையக நேரம் சரியாக 6:32 தொடர்ந்து எனது தெருவில் ஒரு பாடல்.

0: இருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். அடுத்ததாக சிறு ஆன்மீக குறிப்பு. ஆன்மீக குறிப்பு நான் வந்து இது வந்து சொல்லுவதற்கு காரணம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நான் தெரிந்ததை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இதை சொல்வது. இதை மூட நம்பிக்கை என்று ஒதுக்குபவர்களும் இருக்கிறீர்கள், ஆனா அந்த அதில் சில சில உண்மைகளும் இருக்கு. ஒவ்வொரு மூட நம்பிக்கைக்கு பின்னாலேயும் அந்த இன்றைய விஞ்ஞான ரீதியாக அதற்கு உண்மையான சரியான கருத்துக்கள் இருக்கிறது. அதால வந்து அந்த மூட நம்பிக்கை என்று சொல்லி நாங்கள் இதையுமே ஒதுக்க கூடாது. நம்பிக்கை இருக்கிறவர்கள் பின்பற்றலாம், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு என்னடா கொஞ்சம் அதிகமாக இங்க பெண்கள் தான் இந்த வானொலியில ரசிகர்களாக இருப்பது வந்து அநேகமாக பெண்களின் எண்ணிக்கை தான் அதிகம். அதால வந்து நான் இந்த சில குறிப்புகளை தருகிறேன், ஏதாவது தவறுகள் இருந்தால் என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வந்து வீட்டை துடைக்கிறதுக்கு வந்து வீட்டை வந்து முப்பண்ணுவோம்னு சொல்லுவோம். வீட்டை துடைப்பதற்கு வந்து எப்பவும் வந்து அதிகாலை பொழுதுல நாங்கள் வீடு வந்து துடைக்க கூடாதாம். சூரிய உதயத்துக்கு பிறகுதான் நாங்கள் வந்து வீட்டை வந்து துடைக்கணும். சூரியன் உதித்ததற்கு பிறகு அப்பதான் அந்த வீட்டில இல்ல எதிர்மற சக்தி கெட்ட சக்தி எல்லாத்தையும் அது வெளியேற்றுமா. மற்றது வந்து வியாழக்கிழமைகளில் வந்து சிலர் வந்து வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து துப்புரவாக இருக்க வேணும் என்பதற்காக வியாழக்கிழமையில சாமி விளக்குகளை விளக்கி அந்த வீடு எல்லாத்தையும் துடைப்பார்கள். ஆனால் வியாழக்கிழமையில வந்து வீடு வந்து துடைப்பதை வந்து தவித்துக் கொள்ள வேணுமா. ஏனென்று மற்ற ஏகாதசி அன்றும் வீட்டை வந்து துடைக்க கூடாதாம். ஏனென்று சொல்லி சொன்னா அந்த ஏகாதசி அன்று அது வந்து ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு நாள். அதால வந்து ஏகாதசி இருக்கிற நாளையில வந்து வீட்டை வந்து துடைக்க கூடாதாம். மற்றது வந்து மத்தியானம் 12 மணிக்கு முதலும் 12 மணிக்கு முதல் வந்து அடுத்தது வந்து சூரியன் அஸ்தமித்த பிறகு மாலை நேரம் சூரியன் மறைந்த பிறகும் வீடு துடைக்க கூடாது. அந்த இடப்பட்ட நேரத்தில் நாங்கள் காலையில இருந்து ஒவ்வொரு ஒரு வேலையாக செய்து போட்டு வரையக்கில் பிறகு 12 மணி ஆகும். அதுக்கு பிறகு எல்லாம் படிவா வீடு எல்லாத்தையும் துடைத்து சந்தன புயலாத்துக்கோ இதுகள் எல்லாத்தையும் காட்டும் போது அதுதான் மிகவும் நல்லது. மற்ற வீட்டை சுத்தம் செய்யவும் துடைக்கும் புதன்கிழமை தான் உண்மையில வந்து நல்ல ஒரு நாள். மற்ற சனிக்கிழமை புதனும் சனியும் வந்து நல்ல நாள். சனிக்கிழமையில வந்து தண்ணீர்ல வந்து கொஞ்சம் உப்பு அல்லது எலும்பிச்சம்பழ சாறு அல்லது வந்து படிகாரம். அந்த படிகாரம் என்றது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், சவக்கார வடிவத்திலேயும் இருக்கு, ஆனா குட்டி கல்லு மாதிரி வடிவத்திலேயும் இருக்கு. இந்த தமிழ் கடையில கேட்டாலும் அந்த படிகாரங்களை தருவோம். அந்த படிகாரம் வந்து நாங்கள் வீட்டு வாசல்ல வந்து தொங்க விட்டால் வந்து எதிர்மற சக்திகள் வந்து எங்களை வந்து தீண்டாது. நேர்மற சக்தியை தான் அந்த படிகாரத்துக்கு கொடுக்குற ஆற்றல் இருக்குது. அந்த முன்பும் ஒரு தடவை சொன்னேன், நாங்கள் அந்த கால்மிதிக்கும் பல அந்த கால்மிதிக்கும் அந்த என்னன்னு சொல்றது அது அந்த கால்மிதி கால் துடைத்து விட்டு நாங்கள் உள்ளுக்கு போவோம். அந்த அதற்கு கீழே வந்து அந்த படிகார தூள்களை போட்டு விட்டா நாங்கள் எங்கள்டம் இருந்து வெளியில இருந்து வார எதிர்மற சக்திகள் எல்லாம் அந்த படிகாரம் வந்து உள்ளுக்கு போக விடாமல் எங்கள் வெளியிலேயே அது அகன்று விடும். நாங்கள் சனிக்கிழமையில புதன்கிழமையில நாங்கள் அந்த தண்ணீர்ல ஒரு கொஞ்சம் உப்பு தேசிச்சாறு அல்ல படிகாரம் மட்டு போட்டு வீட்டை துடைப்பது வந்து ஒரு மங்களகரமாயிருக்கும். அல்லது சில நேரங்களில் கற்பூரம் உங்களுக்கு கொஞ்சம் கற்பூரத்தையும் தோணும், ஆனால் பச்சை கற்பூரத்தையும் எக்காரணம் கொண்டும் நாங்கள் வந்து வீடு துடைக்கும் போது உபயோகிக்க கூடாது. இந்த பச்சை கற்பூரம் வந்து ஒரு புனிதமானது. பச்சை கற்பூரத்தை வந்து ஒரு நாள் நாங்கள் வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்கோ அல்லது நிலம் துடைக்கும் போதோ பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் உப்பு போட்டு வீடு துடைக்க கூடாது. ஞாயிறும் செவ்வாயும் ஒரு காலமும் உப்பை போட்டு துடைக்க கூடாது. ஆக சனிக்கிழமையிலும் புதன்கிழமையிலும் மண்ணு தான் அப்படி துடைப்பது வந்து வீட்டுக்கு நல்லது நல்ல இதுகளை கொடுக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு அடுத்த பாடலுக்கு போவோம்.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள் பஞ்சாபிகள் பட்டுப்பட்டு சால்வை சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள் இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும் பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெரிவி சில திரை இசைப்பாடல்கள். கலியாக நேரம் சரியாக 6:42 தொடர்ந்து எனது தெரிவில் ஒரு பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் எனது தெரிவில் சில திரை இசைப்பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கலையாக நேரம் சரியாக 6:48. தொடர்ந்து ஒரு சிறு குறிப்புத்தான். என்னன்னு சொல்லி சொன்னால், சிலர் வந்து கதைக்கும் போது இப்பவும் அவர்களது வாயிலே வந்து சனியனே அல்லது ஐயோ அப்படியான சில ஒரு ஒரு சொல்லக்கூடாது அப்படியான சில அமங்கலமான வார்த்தைகளை வந்து நாங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு தெரியாமலே எங்களை சுற்றியும் எங்களது வீட்டை சுற்றியும் தேவர்களும் தேவ தூதர்களும் தேவதைகளும் எல்லாம் எங்களை சுற்றியும் எங்கள்ட வீட்டை சுற்றியும் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து கூடாத வார்த்தைகள், அமங்கலமான வார்த்தைகள், அப்படியான வார்த்தைகள், இந்த சனியனே சனியனே என்று சொல்லும் போது அந்த சனியன் வந்து எங்களை கூடவே இருப்பார். அது வந்து அப்படி ஒரு ஏர் அடிக்கடி அப்படி கூடினோமோ அவையிலே கூட இருந்து அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார். பட் இந்த ஐயோ ஐயே ஐயன்றது அந்த எமனின் மனைவியைத்தான் கூடுவது. நாங்கள் இந்த நேரம் ஐயோ ஐயோன்னு ஒன்று தான் கடைசியாக எமன் எங்களை தேடி வந்துடுவான், தன்னை கூப்பிடுவதான் நினைத்து அப்படி வந்துடுவார். அதால வந்து நாங்கள் வந்து அப்படி ஏதாவது கூடாத வார்த்தைகளை நாங்கள் பேசும்போது ததாஸ்து, அதாவது வந்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அந்த தேவதைகளும் அந்த தேவ தூதர்களும் வந்து எங்களை வந்து சொல்லு, அது நாங்கள் என்னத்தை சொல்லுறோமோ அதை சொல்லும், அதை சொல்லும் போது அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அதற்கு அது வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கும் போது அது வந்து எங்களுக்கு பலித்து விடும். அதால வந்து நாங்கள் எப்பையும் எங்கள்ட வாயில இருந்து வந்து நல்ல வார்த்தைகளை தான் நாங்கள் எப்பையும் சொல்ல வேணுமே தவிர, நாங்கள் வந்து அந்த அமங்கலமான வார்த்தைகள் சொல்வதை தவிர்ப்பது வந்து நல்லது என்று சொல்லி கூறியும். மற்றது வந்து அடுத்தது வந்து இந்த படிக்கட்டு. இந்த படிக்கட்டு என்றது வந்து அது சனீஸ்வரனுக்கு உரிய இடம்தான் அந்த படிக்கட்டு. அந்த படிக்கட்டை வந்து அதால வந்து அந்த படிக்கட்டு வந்து இப்பையும் வந்து அந்த எங்கள்ட வீட்டு வாசலுக்கு வெளியால தான் அந்த படிக்கட்டு இருக்கும். ஆனால் இப்ப வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, படிக்கட்டுல வந்து படிக்கட்டு அந்த வீடுகளில் வந்து மேலே அறைகள் இருப்பதால் அந்த படிக்கட்டுக்கு மேலையும் வந்து அறைகள் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து படிக்கட்டுக்கு மேலே வந்து ஒரு நாளும் எங்கள்ட சாமி அறைகளை வந்து வைக்கக்கூடாது. ஏனென்று சொல்லி சொன்னால், அது வந்து அந்த நாங்கள் வந்து அந்த அந்த படிக்கட்டுக்கு கீழே, அந்த படிக்கட்டுக்கு கீழே வந்து நாங்கள் சாமி அறையை வைக்கக்கூடாது. நாங்கள் மேலே ஏறும்போது எங்கள்ட கால் வந்து அந்த சாமியின் இடத்தை வந்து நாங்கள் மிதிப்பதால் வந்து படிக்கட்டுக்கு அருகில கீழே வந்து நாங்க வந்து சாமி படம் வைக்க கூடாது. அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிச்சோம், நாங்க அந்த படிக்கட்டுல நாங்க உள்ளுக்கு உதுகளில் ஏறும்போது, படிக்கட்டில் ஏறும்போது முதலாவது காலை வைக்கும்போது நாங்கள் லாபம் என்று சொல்லி கொண்டு வைக்கணும். இறுதியாக நாங்கள் காலை வைக்கும்போது லாபம் என்று சொல்லி கொண்டு தான் இருக்க வேணும். அப்போத்தான் அந்த படிக்கட்டில் படிக்கட்டுன்றது வந்து எங்கள்ட வாழ்க்கையை வந்து படியாக உயர்த்துறதுன்றது தான் அந்த படிக்கட்டு. அந்த படிக்கட்டு எப்போதும் வந்து துப்புரவாயும் இருக்க வேணும். அந்த படிக்கட்டில் வந்து எப்பையும் வந்து நாங்கள் அந்த நில வாசலில் வந்து விபூதி சந்தனம் குங்குமம் வைத்தால் அந்த படிக்க அந்த வீட்டுக்கே ஒரு லக்ஷ்மி கரம் கிடைக்கும் என்று சொல்லிக்கணும். மற்றது வந்து அந்த கதை நாங்கள் திறக்கும் போது ஈஸியாக இலகுவாக இந்த கதவு, வெளிவாசல் கதவு வந்து மிகவும் இலகுவாக திறக்கப்பட வேணும். அதை வந்து சத்தம் கேட்கிறதோ அல்லது அந்த பூட்டை நாங்கள் திறக்கும் போது இறுக்கி கொண்டு இருப்பதோ கூடாது. கதவு வந்து இலகுவாக பூட்டி திறக்குமாறு வச்சிருந்தால் அந்த வீட்டுக்கு வந்து நல்ல சுபீட்சம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு அடுத்த பாடலை கேட்போம்.
1: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
2: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் திரையா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

தொண்ணூற்றி ஆற்றி தமிழொலி டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 6:54 நிமிடங்கள். எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. எனது தெருவில் இடம்பெறும் திரை இசைப்பாடல்களின் நிறைவாக வருவது

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலையக நேரம் சரியாக 7 மணி. இதுவரை நேரமும் எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள் இடம்பெற்றன. தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கும் மனம் கேட்டுக்கொண்டு

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழோலி. டிஆர்டி தமிழோலியில் கலையக நேரம் சரியாக 7:03. இப்பொழுது முதல் 8 வரை தமிழின் சுவையையும் அறிவின் விருந்தையும் ஒன்று சேர்த்து உங்களுக்கு முன் உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி 6:00 to 8:00 வரை இடம்பெறும். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் அனைத்து நேர்களையும் கலந்து சிறப்பிக்கும் வண்ணம் கேட்டுக்கொண்டு முதலொரு இலகுவான கேள்வியை வானலையில் தவள விடுகிறேன். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை யாவை? முதலாவது கேள்வியாக நான் கேட்கப்படுகிற கேள்வி, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை எவை? இதைத்தான் நான் முதலாவது கேள்வியாக வானலை தவள விடுகிறேன். இதற்கான பதில் தெரிந்தவர்கள் இணைந்து சிறப்பிக்குமாறும், அதை விட வேறு வினாக்கள், விடைகள், கேள்விகள், பதில்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தொடர்பு கொண்டு இணைந்து தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வண்ணம் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக உங்களது அன்பான அழைப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன்.

0: முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை எவை? தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை எவை? அந்த வகையில் நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
1: நான் நலமா இருக்கிறேன். நீங்க?
0: நானும் நலமாகவே இருக்கிறேன். நன்றி.
1: நன்றி.
0: இன்று காண முடியாதது, இன்று நாங்கள் வந்து காண முடியாது. ஆனால் அந்த பனி யுகத்தில், அந்த சங்கம் சங்கமருவிய காலத்துக்கு முற்பட்ட கால பகுதியில் பனி யுகத்தில் வாழ்ந்த ராட்சத பூனை, ஒரு ராட்சத பூனை வந்து அந்த பனியுக காலங்கள்ல வந்து ராட்சத பூனை ஒன்று வாழ்ந்ததாம். அந்த ராட்சத பூனை இனம் இப்போது வந்து இல்லாம போய்விட்டது. அது அது இப்போ இல்லை அந்த பூனை இனம். அந்த பூனை வந்து பூனைன்ற அது புலி போல தானாம். அந்த கத்தி புலியின்ற புலி போல அதுக்கு வந்து சொல்லுறது வந்து அது என்ன, அந்த புலியன்று வந்து அது முடியும். அது வந்து இந்த வளைந்த கத்தி போன்ற கூர்மையான நீளமான பற்களை உடையதாம். அது நான் இந்த மாதிரி அந்த கடைசியில வந்து அந்த புலியன்று தான் அது முடியும். ஆனா அது ஒரு ராட்சத பூனை. சரியா? அதை நாங்கள் அப்படியே இருக்க விட்டு அதை வந்து கண்டுபிடிக்கிறவர்கள் வந்து கண்டுபிடித்து கொண்டு வர மட்டும் அதை நாங்கள் காக்க வைத்து விட்டு.
1: இதுல அந்த பூனை அந்த பற்கள் கேக்குறீங்க?
0: இல்ல இல்ல, அது அது அந்த அந்த பூனைக்கு வந்து வளைந்த கத்தி போன்ற நீளமான பற்கள் கொண்டதாம் அந்த பூனை. என்ன பெயர் என்று
1: என்ன
0: பெயர்
1: என்று
0: அதை விட்டுட்டு நான் வந்து இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, நான் வந்து இப்ப உங்கள்ட்ட வந்து கேக்குற கேள்வியில வந்து இப்ப எல்லாம் இப்ப நான் கேக்குற கேள்விகளுக்கு வந்து கடைசி எழுத்து வந்து வையண்ணாவில முடிய வேணும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு நான் நோமலா உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் நான் கேட்கிறேன் சொன்னா, மனிதர்கள் இதை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். என்னது
1: மனிதர்கள் இதை
0: கட்டுப்பாடாக வைத்து, உதாரணத்துக்கு நான் முதலாவது உதாரணத்துக்கு சொல்றேன், நாவை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும்.
1: அது நான் சொல்லவே மாட்டேன்.
0: ஓகே, மனிதர்கள் இதை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும் நாவை. அடுத்த என்னன்னு சொல்லி சொன்னா இப்படி அடுத்தது வந்து ரெண்டு எழுத்து வையில முடியணும். குழந்தைகளின் விளையாட்டு பொருள்
1: பாவை.
0: இன்னொன்று மக்களுக்கு தொண்டாற்றுவது ஒரு
1: சேவை.
0: சேவை. இன்னும் ஒன்று கேட்கிறேன், பாரிமன்னன் நெல்லிக்கனியை கொடுத்தது
1: அவ்வை.
0: ஓகே, நீங்கள் அப்ப எனக்கு வந்து இந்த கேள்விக்கு பூனை இனத்தின் பெயரை கண்டுபிடித்துக் கொண்டு வர வேணும். ஓகே, நன்றி வணக்கம். என்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை.

0: வணக்கம்.
1: வணக்கம் பதனி மோகன். முதல் அந்த தொடர்பு எனக்கு அது இணைந்து கொள்ளவில்லை. சரி, ஓகே. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். நீங்க?
1: நானும் நலமாக இருக்கிறேன் நன்றி. நீங்க என்ன இந்த கேள்விக்கு விட கண்டுபிடிச்சீங்களா?
0: அந்த ரைஸ் அண்ட் ப்ளூவோ அந்த பூனை?
1: இல்ல
0: இல்லையா?
1: இல்ல, அது இல்ல.
0: அதுக்கும் வளைந்த
1: வளைந்த வளைந்த இதுகள் இருக்கு. ஆனா அந்த அது வந்து இதுக்கு பிறகு வந்த பூனை. அந்த அது வந்து அந்த பூனை இனமாகவே இருக்குது. இன்னும் அந்த அந்த பூனை இனம் இன்னும் இருக்குது. இந்த பூனை சபரைசன் ரைசன் பூ இதன்றது இன்னும் இருக்குது. இந்த பூனை இனம் வந்து இந்த வந்து இது வந்து அருகி விட்டது, இல்லாமலே போய்விட்டது. நான் அந்த முதல் வந்து வாய் தடுமாறி நான் சொல்லிவிட்டேன். ஆனா அது வந்து அந்த பூனை இனம் தான், ராட்சத பூனை இனம்
0: தான். ராட்சத பூனை நீ வந்த என்ன பச்ச நிறமோ
1: எனக்கு நிறம் தெரியாது உண்மையா. ஆனா அது வந்து அந்த புலியண்டு தான் அது முடியும்.
0: புலியண்டு முடியுது?
1: புலியண்டு தான் அது இந்த பெயர் வந்து முடியும். ஓகே, நான் இப்ப உங்கள்ட்ட வந்து சும்மா இப்ப சின்ன கேள்வி கேக்குறேன். இப்ப சியாமலாவிட்ட கேட்ட மாதிரி தான், இப்ப பாரி மன்னன் நெல்லிக்கனி கொடுத்தது அவ்வை. சாப்பாட்டுக்கு இது வேண்டும். என்ன வேண்டும்? பையில முடியவனும், பையனாவில முடியவனும், பையனாவில முடியவனும். சாப்பாட்டு ரெண்டு எழுத்து சாப்பாட்டுக்கு. இப்ப முதல் பாருங்க, குழந்தைகளின் விளையாட்டு பொருள் பாவை, மக்களுக்கு தொண்டாட்டுவது ஒரு சேவை. பாரி மன்னன் நெல்லிக்கனி கொடுத்தது அவ்வை. இப்ப திருப்பி நான் உங்களுடைய அடுத்த கல்வி கேட்கிறேன். சாப்பாட்டிற்கு இது வேணும்,
0: சுவை.
1: கிளிக்கு விருப்பமான படம்
0: கொவ்வை.
1: கொவ்வை. இது அடுத்ததா வந்து நாம வந்து கேக்குறது என்னன்னு சொல்லி சொன்னா, இது இது இது வந்து கடைசி ரெண்டு எழுத்து. இது இப்ப ரெண்டு கடைசி ரெண்டு பூனாண்ட வரிசை கடைசி முதலாவது எழுத்து மட்டும் மாறும், கடைசி ரெண்டு எழுத்தும் மாறாது. சரியோ? வில்லில் இருந்து வருவது
0: என்னதுல?
1: வில்லில இருந்து வருவது, பில்லில் இருந்து வருவது. பில்,
0: பில்லில இருந்து,
1: பில்லில இருந்து என்ன வரும்? அடுத்தது கேக்குறேன், நீ யாரோடவும் இதை செய்யாது. எதை செய்யக்கூடாது? வில்லிலே இருந்து புறப்பட்டு போவது. வில்லிலே இருந்து என்ன
0: போவது? வில்லில இருந்து என்ன? அது வில்லன்.
1: வில்ல வில்ல ராமன் கையில வைத்திருப்பது வில்லு. அந்த ராமன் ராமன் வில்லிலே
0: பானம். பானம் பானம்.
1: அது அதை வேற ஒரு வழியில சொல்லுங்க. இன்னொரு இன்னொரு அதுக்கு ஒத்த சொல்லு. வில்லுகள் பானம் என்று பானம் தான், அதுக்கு ஒத்த சொல்லு. இப்ப நீங்க நான் வில்லிலே இருந்து வருவது இது. இப்ப இது நான் இப்படி சொல்வார்கள், நீ யாரிடமும் இதை செய்யாதே, யாருக்கும் இது இதை செய்யாதே. மூன்றெழுத்து சொல்லு. வில்லில இருந்து பானத்துக்கு இன்னொரு ஒத்த எழுத்து சொல்லு. சொல்லுங்க. அவ யோசிச்சுட்டு வாரீங்களா?
0: என்ன
1: போகும்? வில்லோட சேர்ந்திருப்பது என்ன? பானம் தான்.
0: அம்பு. அம்பு. அம்பு. அம்பு.
1: ஓகே, அம்பு. அம்பு. நீங்க போன
0: போய்
1: ஓகே. நீ யாரிடமும் இதை செய்யாது, என்ன செய்யக்கூடாது?
0: பம்பு.
1: பம்பு. சரி, இன்னொன்று கேக்குறேன். இதுவும் வந்து முதலாவது எழுத்து மட்டும் மாறுமே. தயிர கடையே இது தேவை.
0: மத்து.
1: ஒருவருக்கு அறிவே பெரிய
0: சொத்து.
1: ஓகே, நீங்கள் இப்ப எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க. அப்போ கனியோகத்தில் வந்த ராட்சத பூனை இனத்துக்கு என்ன பெயர்?
0: ஓகே, நன்றி.
1: நன்றி, கண்டுபிடித்து.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். அடுத்ததாக வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு அவர்களே.
1: வணக்கம் ரொசாலி. நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமாக இருக்கிறேன் நன்றி. நான் இப்ப உங்கள்ட்ட வந்து கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சொல்லு தாரன், சரியோ? அந்த சொல்லில நீங்க முதலாவது எழுத்த மாத்தி புது சொல்லு புது புது எழுத்து புது சொல்லு கண்டுபிடிக்கணும். இப்ப உதாரணமா நான் உங்களுக்கு தாரன் பயில். பானா ஜீனா இல்லன்னா பயில் என்று தாரன். இப்ப நீங்க அந்த பானாவை எடுத்து விட்டு ஒரு புது எழுத்த போடுறீங்க மானா.
2: அப்ப
1: பயில் வந்து மயிலா மாறும். அப்ப நீங்க இப்ப இன்னொன்னு அப்ப மயில இருந்து ஒரு அழுத்த அழுத்து போட்டு இன்னொரு சொல்லி சொல்லுங்க. அப்பம்
2: எடுத்துட்டு மாவை எடுத்துடணும்ல,
1: மாணாவை எடுத்து போட்டு இன்னொரு அழுத்த சேர்த்து ஒரு சொல்லி சொல்லுங்க. அப்பம்
2: பயில்,
1: பயில் தான் நான் முதல் சொல்லிட்டேன். ஒரு பாடும் பறவைய சொல்லுங்க. அப்பம்
2: பாடும்
1: முதலாவது எழுத்து எடுத்தீங்களா, ஒரு பாடும் பறவை வரும் எடுத்து போட்டு ஒரு எழுத்தை சேர்த்தீங்களா.
2: பறவை
1: என்ன பாடுறது? ஒரு பறவை
2: குயில்.
1: குயில். அதே மாதிரி நான் இன்னொன்று கேக்குறேன், சதுரம். சரியா?
2: சதுரம்.
1: சதுரத்துல ஒரு முதலாவது எழுத்து எடுத்து போட்டு ஒரு சொல்லு ஒரு சொல்ல சேருங்க. வாப்பா அதை ஒரு சொல்லி சொல்லுங்க. வாப்பா
2: மதுரம். மதுரம்.
1: மதுரம். இன்னொன்று சொல்லுங்க. இன்னொன்று சொல்லுங்க.
2: மதுரம், சதுரம், மதுரம்.
1: அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு திரும்பி வரணுமே. வாக்கு, வாவென்ன கூனா. வாக்கு,
2: பாக்கு,
1: பாக்கு. இன்னொன்னு சொல்லுங்க.
2: கொக்கு,
1: கொக்கு.
2: நீக்கு,
1: நீக்கு,
2: நீக்கு. நக்கு,
1: நக்கு. நாக்கு,
2: நாக்கு.
1: சாக்கு,
2: சாக்கு.
1: ஓகே, நீங்கள் திருப்பி கலந்து அடுத்த தரம் இப்படியே சுத்திட்டு வாருங்க.
2: வரும். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். பைபர் ஊடாக வந்திருப்பவர்.
3: வணக்கம் ராதினி அல்வன். நீங்க நலமா?
1: நலமாக இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: நன்றி. முதல் நல்ல அறிவு, நல்ல பாடகம், முதல்ல நல்ல எல்லா விளக்கம் எல்லாம் குறிச்சு சொல்லி இருந்தீங்கன்னு வாழ்த்துக்கணும்.
1: நன்றி.
3: நாங்களும் அறியக்கூடியதா இருந்தது
1: தெரியாது. நான் எனக்கு தெரிந்ததை நான் வந்து சொல்றேன். எனக்கு அது உண்மையில சொல்லுவது சரியோ புள்ளியோண்டு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அது சொல்ல எனக்கு
3: அது அப்படி ஏண்டு இல்ல. நீங்களும் தெரிஞ்சதுதான் அப்படி ஆராய்ஞ்சுதான் சொல்றீங்க. எடுக்கிறதெல்லாம் எடுக்கலாம்.
1: விருப்பமானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். வந்து என்னன்னு சொல்லி சொன்னா எனக்கு இதுல கொஞ்சம் ஈடுபாடு அதிகம், முந்தி தொடங்கியே அதிகம் இருக்கு. அதால வந்து எனக்கு அது சொல்லுறதுக்கு அதை சொல்வதற்கும் ஆசை. அதனால சொல்வதற்கு வந்து வானொலி வந்து இப்போது வந்து ஒரு உதவியா இருக்குது எனக்கு. அத நான் தெரிந்ததே மற்றவர்களுக்கு சொல்லுறதுக்கு ஒரு உதவியா இருக்குது.
3: காயத்துல சரியான தமிழ்லதான் படிச்சாலும்
1: உண்மையில வந்து இப்ப அங்க இருக்கிற குடும்ப பெண்கள் வந்து அவ வீடு வேலை வீடு வேலையோடுதான்
3: சாப்பாடு செய்யறதும்.
1: ஆனா இங்க வந்த பெண்கள் வந்து இப்ப நான் வேற காலங்கள்ல தொடர்புல இருக்கிறேன். நான் கதைச்சு கொண்டு வந்த பிரச்சனை நீங்க அந்த இதுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ராட்சத பூனைக்கு கண்டுபிடிச்சிங்களா?
3: இல்ல இல்ல.
1: ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். நான் அதை விட நான் இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். அது விளங்கல
3: வந்து மத்திய சொல்ல எங்களுக்கு தெரியுமா? கிடக்கும் எங்கள்ட்ட கேட்க கஷ்டமா இருக்கும். கேட்டு பாருங்க.
1: ஓகே, நான் வந்து இன்னொரு இந்த கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்வியா இருக்கிறபடியா நான் இன்னும் ஒரு கேள்விய வானொலியிலே கேட்கிறேன். பேப்பர் இல்லாத, பேப்பர் பேனை இல்லாத காலத்தில், அதாவது அந்த பனியுக காலத்துல வந்து எப்படி எதிலே எழுதினார்கள்? சரியா? பேப்பர் பேனாதே பேனா இல்லாத காலத்தில், அந்த பனியுக காலத்தில் எப்படி எதிலே எழுதினார்கள், எப்படி அதை உபயோகித்தார்கள்? நான் இப்ப உங்கள்ட்ட கேட்டேன், இப்ப ரொசாலிட்ட கேட்ட மாதிரி நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். சத்தம், அதுல நீங்க முதலாவது எழுத்து எடுத்து போட்டு மூன்று சொல்லி சொல்லுங்க. முதலாவது எழுத்து எடுத்து இன்னொரு எழுத்தை சேர்க்கணும்.
3: சுத்தம்,
1: சுத்தம்.
3: மொத்தம், புத்தம்.
1: என்னது?
3: புத்தம்.
1: புத்தம் புதிது, புத்தம் புதிது. தத்தம், யுத்தம் எல்லாம் வரும். மற்றது துணிவு, துணிவுக்கு ஒரு முதலாவது எழுத்து எடுத்து போட சொல்லுங்க.
3: பணிவு,
1: பணிவு. பற்று, அடுத்தது பற்று.
3: சுற்று,
1: சுற்று. இன்னும் ரெண்டு சொல்லுங்க.
3: முற்று,
1: முற்று.
3: அற்று,
1: அற்று. ஓகே, ஓகே. நாற்று, நூற்று எல்லாம் வரும். மற்ற சித்தி, நீங்கள் இப்ப எனக்கு வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது என்ன விஷயம் சொல்லி சொன்னா, அந்த ராட்சத பூனிய கண்டுபிடிச்சு கொண்டு வர வேணும். அடுத்ததா வந்து பேப்பர் இல்லாத காலத்தில், அதாவது சங்க

0: சங்ககாலம் சங்கமருவிய காலத்துக்கு முற்பட்ட காலம் வந்து பனியுவா காலம். அந்த காலத்துல வந்து ஒரு பூனை இனம் வாழ்ந்தது, ராட்சத பூனை இனம். அந்த பூனை இனம் இன்றைக்கு வந்து அழிந்து விட்டது. அந்த பூனை இனத்துக்கு என்ன பெயர் என்று கேட்டிருந்தேன், அதை தேடி கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருந்தேன், சங்ககாலம் சங்கமரபிய காலத்துக்கு முற்பட்ட பனியுக காலத்தில் வந்து பேப்பர் பேனாத இல்லாத போது எதில் எழுதினார்கள், எப்படி எழுதினார்கள், எதிலே எழுதினார்கள், எப்படி எழுதினார்கள் என்று கேள்வி கேட்கிறேன். அது இருக்கட்டும், அதுக்கு முதல் வந்து
1: இன்னொரு
0: அதுகளிலேயும் எழுதினவர்கள் தான். அதுல வந்த மரங்கள் எல்லாம் எழுதி எழுதி பாதையை கண்டுபிடிப்பதற்கு எழுதி கொண்டு போனார்கள். இது வந்து எழுதப்பட்டு அதை வந்து பாதுகாப்பாகவும் வைத்திருந்தார்களாம். அதை நீங்க கண்டுபிடிக்கும். அந்த இதுல எழுதினது வந்து அழியாமல் பாதுகாப்பாக வைத்திருந்தார்களாம். அதை எப்படி பாதுகாத்தார்கள் என்றதை நீங்க அதை விடிய கண்டுபிடித்தீங்க. அந்த இதை வந்து நீங்க எழுதி வைத்ததை வந்து அழியாமல் பாதுகாத்தார்கள். பேப்பர் பேனா இல்லாத காலத்துல அதை அழியாமல் பாதுகாத்தார்கள். அதை உண்டை கண்டுபிடிச்சு கொண்டு வரீங்கள, நான் மிச்சத்துடைய விளக்கத்தை வடிவ
1: தாரேன்.
0: என்னன்னு சொல்லி அந்த பேப்பரில் பேனா இல்லாத காலத்திலயா அந்த களிமண்ணை வந்து பலக மாதிரி அந்த ஒரு தட்டு மாதிரி செய்து போட்டு அது வந்து ஈரப்பதமா இருக்கேக்கல வந்து கூர்மையான குச்சியால வந்து எழுதினார்களாம். குச்சியலால் எழுதிட்டு அத வந்து நெருப்பில சுட்டோ அல்லாட்டி வெயில காய வச்சோ பாதுகாத்தார்களாம். அடுத்தடுத்த ஆக்கள் வாரதுக்காக, அடுத்தடுத்த வேண்ட சந்ததிகள் அதை பாக்குறதுக்காக அந்த களிமண்ணை வந்து நெருப்பில சுட்டுட்டு அல்லாட்டி வெயில காய வச்சுத்தனம் அதை பாதுகாத்தார்களாம். சரி, அதுக்கு இப்ப அந்த பூனை இனம் வந்து கேள்வி வந்து நிலுவையில நிக்குது. நான் இப்ப உங்கள்ட்ட நான் கேட்க போறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் வந்து இந்த கேள்வி வந்து கேள்வி வார விடியல் வந்து கடைசி எழுத்து வந்து காண உம்மென்னாண்டு முடியும், சரியா? மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்ய உதவும் லாபகரமான செயற்பாடு, லாபகரமான செயற்பாடு காண உம்மென்னாவில முடியும். என்ன நீங்க
1: சொன்னீங்க,
0: மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்ய உதவுவதற்கு லாபகரமான ஒரு செயற்பாடு, லாபகரமான செயற்பாடு அது என்னவா இருக்கு? லாபத்தை செய்வது என்னவா இருக்கும்? காண உம்மென்னாவில முடியும்.
1: என்னன்னு
0: சொல்லுவோம், இத ஒரு துறை அண்டு சொல்லலாம், இப்படி சொல்லேக்கல அங்க சேர்த்து சொல்லேக்கல, இப்படி ஒரு துறை அண்டும் பெறும் அது தொடங்கும் வணிகம், சண்டை சச்சரவு குழப்பம் ஏற்படுதல் காணாமல் முடியும். சண்டை சச்சரவு குழப்பம் ஏற்படுதல் ஒட்டுமொத்தமாக கலகம். ஓரிடத்தின் நிலப்பரப்பை குறிக்கும் சொல்லு, ஒரு இடத்தின நிலப்பரப்பை குறிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இடத்தை சொல்றது இப்படி. இதே இப்ப கிட்டத்தட்ட இந்த பல்கலைக்கழகத்தையும் இப்படி ஒன்று சொல்லுவீனம்,
1: கழகம்
0: இல்ல வளாகம்.
1: இன்னும்
0: ஒன்று ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், நாடுகள் அனைத்தையும் ஒன்று சேர்வது, ஒன்று சேர்த்து நாடுகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து
1: ஒன்று
0: சேர்த்தால் காண

0: ഇന്ന് മുടിക്കോണം അടുത്ത സ്വല്ലം.
1: എന്തോ
0: എല്ലാ എല്ലാത്തെയും ഒട്ടുമൊത്തമാ അപ്പിടി ചൊല്ലുവാം. ഇത് ഒരു എല്ലാത്തെയും ഒണ്ട് സേത്ത നാങ്ക എന്നത്ര വാഴ എങ്ക വാഴറം. ഇത് ഒരു என்ன ஒரு இந்த படத்தை இந்த படத்தை இப்படி சொல்லுவோம் எல்லா நாடுகளையும் ஒன்று சேர்த்ததே. எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்த இது இப்படி ஒரு இப்படி இப்படி இது இந்த படம் இப்படி இந்த நாடு எல்லாத்தையும் காட்டிட்டு இது இது இந்த படம் இந்த படம் என்று சொல்லுவோம். உலகம் ஓகே. இந்த ராட்சத பூனையை கண்டுபிடிக்க வேணும். அதாவது நான் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். மனித வரலாற்றில் மனித வரலாற்றில் முதன் முதலில் எழுதப்பட்ட மொழி எது? சரியோ அந்த அதுக்கு ஒரு நல்லொரு பெயர் உண்டு. அது வந்து எப்ப எப்ப நான் அந்த இட நான் இதை சொல்லுறேன். 5500 ஆண்டுகளுக்கு முன்பு. சரியா 5500 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த மொழி வந்து தோன்றியது. அது எங்கே தோன்றியது? அந்த எழுத்து முறைக்கு என்ன பெயர்? அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. ஓகே நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம். எதுக்கு கண்டுபிடிச்சீங்க?
2: முடியும்.
0: இதே மாதிரி கேள்வி கேட்டுக்கணும். அதாவது வந்து அந்த பனையோ காலத்துலதான் இந்த 5500 ஆண்டுகளுக்கு முன்பு மனித வரலாற்றில் முதல் முதலில் எழுதப்பட்டது பேசப்பட்ட மொழிய நாங்க எழுதப்பட்ட மொழி அது வந்து ஒரு ஆங்கில வார்த்தை. அது வந்து இந்த இடத்தில் எழுதப்பட்டது எப்போது தோன்றியது? சாரி, இந்த இடத்தில் எழுத்து முறைக்கு என்ன பெயர்? எப்போது இந்த இடத்தில் தோன்றியது? மற்ற நான் இப்ப திருப்பி வந்து நான் உங்கள்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்கிறேன். என்னன்னு சொல்லிட்டோம்னா அந்த இளம் பிஞ்சுகளை இப்ப இளம் இளம் பருவத்து இதை என்ன எப்படி சொல்றது? சரியா
2: சொல்லிட்டீங்க. பிஞ்சு
0: ஓ அந்த அது இது வந்து இப்ப எல்லாத்தின் பிஞ்சுகளும்
2: சரியா
0: அந்த இளம் பிஞ்சு எல்லாத்தின் பிஞ்சுகளையும் எப்படி சொல்றது?
2: சரியா
0: முதலாவது உங்கள்ட்ட கேக்குறேன். பூவோடு கூடிய பிஞ்சு அதை எப்படி சொல்றது?
2: அது அரும்பா?
0: இல்ல இல்ல. பூவோடு கூடிய பிஞ்சு
2: பூவுக்கு சேர்ந்த பிஞ்சா? மொட்டை
0: பூவும் பிஞ்சும் சேர்ந்ததை எப்படி சொல்றது? அந்த பூ பூ விழாமல் அந்த பிஞ்சு வந்து அந்த பூவுக்குள்ள இருக்கும். அந்த ஒரு காய் காய்க்கல ஒரு காய் வந்து காய்ச்சு அந்த பூ விளக்கு முதல் உள்ள பருவம் பூவோடு கூடிய பிஞ்சு அதே என்னன்னு சொல்றது?
2: அது என்னன்னு சொல்றது ஞாபகத்துக்கு இல்ல. வேற கேளுங்க.
0: சரி ஓகே. மாம்பிஞ்சு
2: படு சொல்றதா?
0: ஓ படு. பிலா பிஞ்சு?
2: பிலா பிஞ்சு காயன்னு சொல்றதா?
0: காயண்டா அது பிஞ்சுக்கு பிறகு வரதுதான் காய்.
2: பிலா பிஞ்சுக்கு நாளைக்கும் படு கொண்டுதான் சொல்றது?
0: இல்ல இல்ல இல்ல அது அப்படி சொல்றது இல்ல.
2: தெரியா தெரியலையா?
0: அப்ப நான் நீங்க வந்து பூவோடு கூடிய பிஞ்சையும் பிலா பிஞ்சுக்கு என்ன பேரண்டையும் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
3: நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமாக இருந்து சிறப்பாக நல்ல கருத்துக்களை எல்லாம் பரிமாறு. நீங்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நான் அந்த முதல் மொழி எனது அது சுமேரியா மொழி.
0: ஓ சுமேரியர்கள் தான் கண்டுபிடிச்சது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் இருக்குது. ஓகே, மெசபடேமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. மெசபடேமியாவில் வாழ்ந்த சுமேரியர்களால் அது என்ன, அந்த மொழிக்கு என்ன பெயர், எழுத்துக்கு என்ன பெயர்? அது ஒரு ஆங்கில வார்த்தை தான். உடலால காட்டுறதுதான் சைக மொழி, இது வந்து எழுதப்பட்ட மொழி. ஓ, விளங்கல. எழுதுனது எழுத எழுத்த கேக்குறேன் நான், எழுத்தத்தான் கேக்குறேன்.
3: என்னதுக்கு
0: பிளாவுக்கா? பூவோட கூடிய பிஞ்சு.
3: என்னன்னு
0: சொல்றது பாருங்க, எனக்கு விளங்கே இல்ல. நீங்க சொன்ன பூவோட கூடிய பிஞ்சு, அதுக்கு என்ன பேர்?
3: இளம்பிஞ்சு.
0: பூவோட இளம்பிஞ்சு. இளம்பிஞ்சன்னு சொல்றது, இன்னொன்னு சொல்றது, இன்னொன்னு என்னன்னு சொல்ற சொல்லுங்க பாப்பம். பூம்பிஞ்சு. பூம்பிஞ்சன்னு சொல்றது அது. இளங்காய பூம்பிஞ்சன்னு சொல்றது.
3: தென்னை
0: பிஞ்சுக்கு மனித வரலாற்றை மாற்றிய சக்கரம், சரியா? மனித வரலாற்றை மாற்றிய சக்கரம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? வரலாற்றை மாற்றிய சக்கரம், சக்கரம் என்றது சக்கரம் அந்த சுற்றுறது. ஆனா அது வந்து முதல் முதல்ல வந்து வண்டிகளுக்காக பயன்படுத்தப்படவில்லை அந்த சக்கரம். அதை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது என்ற இடத்தை எனக்கு வடிவா சொல்லணும். அதை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். மன்னித்து கொள்ளுங்கள், என்னன்னு இதுல நின்றவா அப்ப உங்களை எடுத்துட்டேன் மாறி
1: தட்டிட்டேன் சொல்லியா மறந்துட்டேன். நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க.
0: வந்தோடனே ஒரு அந்த சொந்தங்களை சந்திச்ச மாதிரி ஒரு ஒரு உணர்வு கொண்டு வருது. உண்மையா நீங்க அது பூம்பிஞ்சு, அந்த பூவோட கூடிய பிஞ்சு பூம்பிஞ்சு. பனையின் இளம் பிஞ்சு எப்படி சொல்றது? அது வந்து மரத்தின் இளம் பிஞ்சு. நான் சொல்றேன் அந்த இப்ப பனம்பழம், பனங்காய்,
1: நொங்கு,
0: அதுக்கு முதல்
1: முதல் தெரியாது எனக்கு.
0: அதுக்கு முதல் சொல்றது என்னன்னு சொல்லுங்க. முட்டு குரும்பியா, சிறு குரும்பி அல்லது முட்டு குரும்பி என்று சொல்றதா? முட்டு குரும்பி. மற்றது இளம்பாக்கு. இளம்பாக்கின்ற பிஞ்சு எப்படி சொல்றது? தொடர்புல இருக்கிறீங்களா?
1: இல்ல
0: எனக்கு சத்தம் புரியல. இளம்பாக்கின்ற பிஞ்சு
1: இளம்பாக்குன்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம்
0: கேட்டுட்டு சொல்லுங்க. சொல்லட்டும். இப்ப நான் வந்து இப்ப உங்கள்ட்ட கேக்குறேன், கேக்குறது வந்து முதலாவது எழுத்து மட்டும் மாறுமே,
1: சொல்லுங்க.
0: காட்டிலே கச்சிப்பது, கச்சிப்பது
1: சிங்கம்,
0: விளைந்த உலோகம்,
1: இனி முதல் எழுத்து மட்டும் மாறும்,
0: மட்டும் மாறும் இதுல,
1: சங்கம் சங்கம்.
0: ஓகே, அடுத்தது வந்து ரெண்டு எழுத்து சொல்லு. தந்திரம் மிக்க விலங்கு,
1: நதி.
0: தவறு செய்யாமல் இருப்பது,
1: சரி
0: சரி. பூக்களில் இருந்து கிடைப்பது,
1: எத்தனை எழுத்து சொல்லு?
0: இது ரெண்டு எழுத்து தான். பூக்களில் இருந்து கிடைப்பது,
1: தேன்.
0: நீரில் நீந்தி செல்வது, நீரில் நீந்தி செல்வது.
1: முதலாவது
0: என்ன கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிச்சேன்னா, மனித வரலாற்றை மாற்றிய சக்கரம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் தரேன். அந்த ஆனால் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட சக்கரம் வந்து வாகனங்களுக்கு
1: பயன்படுத்தப்படவில்லை,
0: வாகனங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. இதை கண்டுபிடித்துட்டு வாருங்கள். நன்றி, வணக்கம், சந்தித்துக் கொள்வோம். அடுத்ததாக வைபருடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், நலமாக இருக்கிறீர்களா?
4: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள்?
0: நானும் நலமாக இருக்கிறேன், நன்றி.
4: சக்கர கேள்விக்கு சொல்லி பாக்குறேன், மெசபத்தோமியா தர்மம்.
0: ஓகே, அது இன்றைய எப்படி சொல்றது? அத
4: ஈராக்,
0: ஈராக், இன்றைய ஈராக். அது எப்ப எப்ப கண்டுபிடிக்கப்பட்டா? 3500 கிறிஸ்துக்கு முன் 3500 வாக்குல வந்த இந்த மெசபத்தோமியாவில வந்து இன்றைய ஈராக் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப அது என்னத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கேக்கணும். இதை கேக்குறேன், 2000 ஆண்டுகளுக்கு, அதாவது 20,000 ஆண்டு, அதாவது இந்த பனியுக கால பகுதியில வந்து அவர்களும் வந்து விளையாடு பலவிதமான விளையாட்டுகள்ல வந்து ஈடுபட்டார்கள், சரியா? அவை வந்து அப்படி விளையாடிக்கல, பந்து மாதிரியும் விளையாடினார்கள். அந்த பந்தை வந்து எப்படி உருவாக்கினார்கள்? அந்த பந்து விளையாட்டை, அந்த பந்து விளையாட்டுக்காக விளையாடிய பந்தை வந்து அந்த பனியுக காலத்தில் அந்த பந்தை வந்து எதனால், இதன் மூலம் உருவாக்கினார்கள் என்று சொல்லி அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
4: களிமண் மூலம்
0: இல்லை,
4: பிஞ்சு பாக்கு நுழாய் வரும்,
0: நுழாய், பிஞ்சு பாக்கு நுழாய். அப்ப வாழை, வாழைப்பிஞ்சுக்கு,
4: வாழைப்பிஞ்சுக்கு கச்சை, கச்சாய்,
0: கச்சல், கச்சல்,
4: கச்சல்.
0: இளம் நெல்லுக்கு எப்படி சொல்றது?
4: இளம் நெல்லுக்கு பிஞ்சு, இளம் நெல் வருது இல்லை, மூன்றும் வருது.
0: ஓகே, நன்றி, நன்றி, மன்ன சந்தித்துக் கொள்வோம், நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன், வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன், வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், ரோசாலி. ரோசாலிட்டு நான் கேட்கறது என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து இப்படி இப்ப இதை உங்களுக்கு முதல் தந்த மாதிரி நான் சொல்லுறேன். வர்க்கம், வர்க்கம் நான் தாரன், அதுல நீங்க முதலாவது எழுத்தமா எடுத்து போட்டு ரெண்டு சொல்லி சொல்லுங்க. அப்பாம் முதலாவது எழுத்த எடுத்து ஒரு இன்னொரு எழுத்த நீங்கள் அதுக்குள்ள பூத்தி அதுக்கு நீங்க சொல்லணும். வர்க்கத்துல வானாவை எடுத்து போட்டு இன்னொரு எழுத்த சொல்லுங்க. அப்பாம்
5: என்னண்டு
0: இல்ல நீங்க சொல்லணும் என்னன்னு சொல்லி சொன்னா வர்க்கம்டா. இப்ப நீங்க முதல் சொன்னீங்க தானே, சித்திக்கு சொன்னீங்க தானே கத்தி புத்தி அண்டு, அதே மாதிரி வர்க்கத்துக்கு வானாவை எடுத்து போட்டு இன்னொரு எழுத்து அதுக்கு முன்னால போடணும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன், தர்க்கம், இன்னொன்று சொல்லுங்க.
5: தர்க்கம்,
0: ஓ தர்க்கம் நான் இப்ப சொல்லி தந்துட்டேன். அப்ப இன்னொரு சொல்லி சொல்லுங்க. அப்பம் இறந்தாம்பிரகாக்கள் போவது இதுக்கும் கூட முதலாவது எழுத்தை மாத்தி போட்டு இன்னொரு எழுத்து சேருங்க.
5: கட்டில்
0: கட்டில் இன்னொரு சொல்லுங்க.
5: பட்டில்
0: பட்டிலா? பட்டில் ஒரு சொல்லி இருக்கா? பட்டில் வட்டில் வட்டில் அந்த சாப்பிடுற இத வட்டில் சொல்றது. யானைக்கு முதலாவது எழுத்தி போட்டு எழுத்த மாத்திட்டு சொல்லுங்க.
5: பானை
0: பானை இன்னொன்று சொல்லுங்க. வீணை வராது. இது வந்து ரெண்டு சுழி நெய் என்ன? வீணை வராது. மூன்று சுழி நெய் என்ன?
6: நலமாக
0: இருக்கிறீர்களா?
6: நானும்
0: நலமாக இருக்கிறேன். நன்றி. நீங்க
6: சக்கரம்
0: மூவாயிரத்தி அஞ்சூறாம் ஆண்டு வாக்கில் தான் மெசபடேமியாவில் அது வந்து இன்றைய ஈராக் அந்த பகுதியில வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து வண்டிகளுக்கு அப்ப அந்த சக்கரங்களை வந்து வண்டிகளுக்கு பயன்படுத்தப்படவில்லை. மட்பாண்டங்கள் செய்வதற்காக குயவர்கள் பயன்படுத்தினார்கள். விளையாட்டுகள் செய்தவை அந்த விளையாட்டு வந்து பந்து விளையாடினவர்கள் அந்த பந்தை வந்து எப்படி உருவாக்கினார்கள், இதன் மூலம் பந்தை உருவாக்கினார்கள் கேள்வி கேட்டினான். அது அப்படியே இருக்கட்டும். அதை நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, அடை என்று தொடங்குறதுல அஞ்சு சொல்லி சொல்லுங்க. வாப்பம்
6: அடை வடை
0: இல்ல நான் சொல்றேன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்ல அடை என்றா அடைக்கலாம். அடுத்தது
6: அப்படியா?
0: ஓ அப்படியே அஞ்சு சொல்லு.
6: அடைக்கலாம் அது பொருங்க. அடை நாங்க அடை
0: அடை என்று தொடங்கினா சரியது எனக்கு. அடை என்று தொடங்கணும். இப்ப நான் இன்னொன்று உதாரணத்துக்கு சொல்ல, முதலாவது அடைக்கலாம் சொன்னேன், அடைமலை. அடுத்து இன்னொன்று சொல்லுங்க. அடைப்பு எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணு பரவாயில்ல. சொல்லுங்க இன்னும் இருக்குது. அந்த ஒரு கோழியை வச்சு சொல்லுங்க.
6: இன்னொன்னு
0: சொல்லுங்க. அதே மாதிரி இப்ப பிரதி பிரதி என்று சொல்றதுல இருந்து ஒரு அஞ்சு சொல்லி சொல்லுங்க.
6: பிரதிவாதி வராது
0: சுவமா இருக்கும்.
6: பிரதலிப்பு
0: வரா பிரதி என்றுதான் தொடங்கணும்.
6: பிரதிஷ்டம்
0: பிரதிஷ்ட பண்றது பிரதிஷ்ட. ஒரு ஆளை சொல்லியக்கல இப்படி வேற இப்படி தெரிவு செய்யறதுன்றதுக்கு சொல்லலாம. இப்படி சொல்லுங்க அப்பா.
6: பிரதிநிதி
0: ஒரு ஆளுட பிம்பத்தை வச்சு சொல்லலாம். பிம்பம் சொல்லலாம். அதை இப்படி சொல்லி சொல்லலாம். பிரதிபிம்பம் நான் வச்சிருக்கிறேன். பிரதி பலன் பிரதி மாதம் பிரதி பலிப்பு பிரதிநிதி பிரதிபிம்பம் நீங்க வந்து நான் கேக்குற கேள்விக்கு விடியெடுக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன். நான் சொல்றேன் அரச அரசு ஒன்று சாரன். ஒரு சொல்ல அரச, இன்னொன்று சொல்றேன் இல்ல, ரெண்டு சொல்ல அரச, மற்றது இல்ல. நான் இதுல இதுக்குள்ள உங்களுக்கு கேள்வி கேக்குறேன்டா, கடலில் அடிப்பது. அப்ப நீங்கள் இந்த அரசையில இருந்து ஆணாவை எடுத்து, இலையில இருந்து லையண்ணாவை எடுத்து அலை என்று சொல்லணும். விளங்குதா? இப்ப நான் வந்து சொல்றேன் என்று சொன்னா, இப்ப அடிப்பது. அப்ப நீங்க முதலாவில இருந்து ஆணா அடுத்து, இஞ்சால இருந்து லையண்ணா அடுத்து அலை அடிப்பது, சரியா? அடுத்து அதே மாதிரி நான் கேக்குறேன் என்ன சொல்லி சொன்னா, நீங்க வந்து இப்ப நான் இதுல தார சொல்ல இருந்து, இப்ப நான் கொஞ்சம் சுகமா சொல்றேன், இப்ப ஒரு சொல்லி சொல்றேன், பலகை. பலகையில இருந்து நீங்கள், நான் கேக்குறேன் நட்புக்கு எதிர், இதுல இருந்து இதுல இருந்து ஒரு சொல்லி எடுங்கோ. அப்ப நட்புக்கு எதிர் எது? பலகையில இருந்து எடுக்கணும். பகை. மற்றது அடுத்த சொல்லுத்தரம், இளமை, சரியா? இளமையில இருந்து நீங்கள் எடுக்கணும். கண்ணின் மேல் பகுதி, இமை. இன்னும் உண்டு, வருகை, சரியா? வருகை. வருகைக்கு நான் தாரக்கு இது வந்து குறிப்பு வந்து விதம் விதம். சங்ககாலம் சங்கமறிய காலத்துக்கு முற்பட்ட பனியோ காலத்துல வந்து பந்து விளையாட்டுகள் இருந்தன. பந்து விளையாடினார்கள் அந்த மனிதர்கள். அந்த பந்தை வந்து எப்படி உருவாக்கினார்கள், இதன் மூலம் உருவாக்கினார்கள். நன்றி, நன்றி, முன்ன சந்தித்துக் கொள்வோம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் திரு.
0: வணக்கம். எதுக்கு கண்டுபிடிச்சீங்க?
7: பந்து வந்து விலங்குகள் இந்த தோல் அல்லது பண்டி, இந்த சிறுநீர் பையால செய்யப்படும்.
0: தோல் இல்லோ, சிறுநீர் பை. சிறுநீர் பைய நல்லா சுத்தம் செய்து போட்டா, அதுக்குள்ள காற்றை ஊதி அத முடிச்சு போட்டு அத அத வந்து பந்தாக உதைத்தும் எறிந்தும் விளையாடினார்களாம். தண்ணீரை சேமிப்பதற்கும் ஒரு ஓட்டை பயன்படுத்தினார்கள். அது எதன் ஓட்டு? ஓடு.
7: ஓடு.
0: ஒரு ஒரு ஓடு. அது எதன் ஓடு? அது அப்படியே இருக்கட்டும். ஓகே.
7: ஆமைண்ட ஓடு சொல்லி?
0: இல்ல இல்ல, ஆமைண்ட ஓடு இல்ல. ஓகே. நான் அடுத்ததா வந்து உங்கள்ட்ட கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இதே மாதிரி தான் இப்ப நான் கேக்குறேன் என்று சொல்லி சொன்னா, இப்ப நீங்க உங்கள்ட்ட கேக்குற கேள்வியில வந்து, இப்ப இந்த கேள்வி நான் கேக்குறேன், சுவையான உணவு சமைக்க உதவும் மண் பாத்திரம்,
7: சட்டி.
0: சட்டி. நான் இல்ல மன்னிச்சு கொள்ளுங்க, நான் உணவு சமைக்க சமைப்பதற்கு உதவுவது, உணவு சமைக்க உதவுவது
7: பாத்திரம்.
0: இல்ல இப்ப அடுத்த கேள்விய பாருங்க. இப்ப முதலாவது எழுத்து மட்டும் மாறுமே. ஆழமான நீரில் படகு செலுத்துவதற்கு தேவை. முதலாவது வந்து உணவு சமைப்பதற்கு தேவை. அடுத்தது கேள்வி வந்து
7: அடுப்பு துடுப்பு.
0: ஓகே ஓகே. சுவரில் ஊர்ந்து செல்லும் பூச்சிகளை பிடிப்பது
7: மல்லி.
0: நறுமணம் வீசி மனதை கவரும்
7: மல்லி.
0: மல்லி. உயர்ந்த மலையில் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுட்டு, உயர்ந்த மலையில் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டுவது
7: அருவி.
0: இது இந்த சோடி கேள்வி. மரத்தின் கிளையில் கூடு கட்டி வாழுவது
7: குருவி.
0: ஓகே. அப்ப நான் வந்து இப்ப உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்டு, நான் அந்த இது அந்த பாத்திரம் ஓகே, அதை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க என்னது அது கண்டுபிடிச்சீங்களா?
6: இல்லை.
0: ஓகே, அது அதுக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன்னு சொன்னீங்கன்னா,
6: தோலால செய்ய தோலால அதுக்குள்ள புல்லுகள் அதுகள் அடைஞ்சு வச்சு கண்டனா நான் சிறுநீர் என்ன பண்டிகின்ற சிறுநீர் இதுல
0: சிறுநீர் பைய அதை எடுத்து நல்லா சுத்தம் செய்து போட்டோம். அதை காட்ட காட்ட போட்டு அந்த பலூன் மாதிரி ஊதி கட்டி போட்டு அதை தானம் அடிச்சும் உதைச்சும் விளையாடினவையா? விளையாடுறதுக்கு அந்த நான் இப்ப இப்ப ஒரு கேள்விய கேக்குறேன். இப்ப இப்ப இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு தானே, நான் அந்த பாத்திரம் ஒண்ணும் கேட்டேன். இந்த அந்த காலத்துல சங்ககாலம் சங்கம் அறிவிய காலத்துக்கு முற்பட்ட பனியோ காலத்துல வந்து தண்ணீரை சேமிப்பதற்கும் தண்ணீரை குடிப்பதற்கும் ஒரு ஒரு ஓடை பயன்படுத்தினார்கள். அது எந்த இன எந்த இன எந்த வகை உயிரினத்தின் ஓடன்னு கேட்டேன். சரியோ,
6: கொம்புகள்
0: கொம்புகள் வந்து இப்படி ஊதி எடுக்கிறதுக்கு பாவிச்சவ, கொம்புக்குள்ள ஊத்தி குடிச்சவ. ஆனா இது வந்து அந்த நீரையும் சேமிச்சவையாம். அந்த அதுக்குள்ள வந்து நீரமே நீரையும் சேமிக்கத்தக்கதா இருந்ததா? அப்படி ஒரு ராட்சதமான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு இருக்குது, அதை கண்டுபிடிப்போம். அடுத்ததா வந்து நான் இன்னொரு இன்னொன்று அதை உங்கள்ட்ட கேட்டு வானொலியில விடுகிறேன். ஓட்ட ஃப்ரூன்னு சொல்றேன் தானே, சங்ககாலம் சங்கமறிவிய காலத்துக்கு முற்பட்ட கால பகுதியில வந்து இந்த ஓட்ட ஃப்ரூ ஆடைகள் வந்து இருந்தது. அது வந்து என்ன விதமான ஆடை, என்னத்திலான ஆடை, அதை கண்டுபிடிக்க வேணும். தோல் தான், அது ஒரு தோல், அது ஓகே. அந்த அது வந்து அந்த அது என்ன வகை அந்த விலங்கின் பெயர் என்ன? ரெண்டு வகை விலங்கு இருந்தது. அந்த ரெண்டு வகை விலங்கின் தோல் தான் ஓட்ட ஃப்ரூவா இருந்தது. அது அது வந்து இயற்கையாக வந்து அது அந்த தோல்ல வந்து கொழுப்பு படிஞ்சிருந்ததாம். அந்த அது இயற்கையாவே இருந்தாம். அந்த தோலால சுத்தப்பட்டு இருந்தோ அல்ல தைக்கப்பட்ட ஆடை வந்து நீர் உட்புகாத ஆடை. அது எந்த எந்த எந்த வகை விலங்கின்ற ஆடை என்ன தோல் தான் நான் கேட்கிறேன். ஓகே, அது இருக்கட்டும். நான் வந்து இப்ப உங்கள்ட்ட வந்து இப்படி கேட்கிறேன், முதல் கேட்ட கேள்வி மாதிரி. பூவில் இருந்து கிடைப்பது கொடிய விஷம் கொண்ட ரெண்டு எழுத்து சொல்லு தானே, கொடிய விஷம் கொண்டது ரெண்டெழுத்து சொல்லும். பின்னா இதுல வந்து பின்னாலி எழுத்து மாறும்,
6: பின்னெழுத்து
0: மாறும். கொடிய விஷம் முதலாவது தேன் என்று சொல்றீங்க, இரண்டாவது கொடிய விஷம் கொண்டது தேல். இதயம், இப்ப அடுத்ததா நான் வந்து கேக்குறேன், இதயம் மூளை கண் காது இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா எப்படி சொல்லுவோம்? ஒரு அடுத்ததா கேக்குறேன், அறு சுவைகளில் ஒன்று ஊனா வரிசையில தொடங்குமே, இதயம் மூளை கண் இவை இவை எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்?
6: உறுப்பு.
0: மலையில் முளைப்பது இதுல வந்து காவண்ணா மட்டும்தான் பின் ரெண்டெழுத்து மாறுமே, காவண்ணா முன்னுக்கு இருக்கும். மலையில் முளைப்பது காலம் காளான். நேரம் மாதம் இவை எல்லாத்தையும் பொதுவா எப்படி சொல்லுவோம்?
6: காலம்
0: காலம். மனிதனுக்கு அவசியம் முதலாவது கேள்வி, மனிதனுக்கு அவசியம். இரண்டாவது கவிஞர் எழுதுவது
6: கவிதை.
0: அப்ப மனிதனுக்கு அவசியம் காணாவில மனிதனுக்கு ஒரு மனிதனா வாழ்றதுக்கு இது கட்டாயம் இருக்கும். நான் அடிப்படை அடிப்படை காணாவில அடிப்படை அடிப்படை இது தேவை காணாவில. இதுக்குதான் நாங்க பாடசாலைக்கும் போறோம். அப்ப நீங்க வந்து எனக்கு வந்து அந்த இதை கண்டுபிடிச்சு கொண்டு வர வேணும். இப்ப ஓட்ட ஃப்ரூ ஆடைகளின் முன்னோடியா எந்த எந்த விலங்கினத்தின் தோல் வந்து பயன்படுத்தப்பட்டதுண்டு?
6: ஓகே
0: ஓகே, நன்றி. மேலும் வந்து அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. நான் உங்களுக்கு தாரன். நீங்க வந்து நாவன்ன வரிசையில ஒரு ஒரு சொல்லு சொல்லுங்க. மூன்றெழுத்து சொல்லு.
8: நானும்.
0: ஓகே. இப்ப நான் ஓகே. காவன்ன வரிசையில மூன்றெழுத்து சொல்லு சொல்லுங்க.
8: கானம்.
0: கானம். இப்ப நான் அடுத்த கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன். நீங்க வந்து விருந்தினர்களுக்கு கொடுப்பது என்ன கொடுக்கறது? விருந்தினர்களுக்கு என்ன செய்வோம்?
8: விருந்தினர்கள்
0: விருந்து என்று சொல்லுவோம்.
8: விருந்து உணவு.
0: விருந்தினர்களுக்கு கொடுப்பது விருந்து. நீங்க அடுத்த நான் கேள்வி கேக்குறேன் என்று சொல்லி சொன்னா, அந்த கேள்வியில நீங்க முதலாவது எழுத்த மட்டும் மாத்தணும், சரியா? இந்த வீணாவை மட்டும் மாத்தணும். விருந்தினர்களுக்கு கொடுப்பது விருந்து. நோயாளிக்கு தேவை
8: மருந்து.
0: மருந்து. ஆழமான பகுதியை இப்படி சொல்லுவார்கள். சிறிதான ஆழமான பகுதி.
8: குழி.
0: என்னென்ன சொல்றது?
8: குழி. குழி.
0: அது இப்ப நான் அடுத்த கேள்விக்கு பாரு. சிறிதான பகுதியை தான் குழி என்று சொல்றது. ஆழமான பகுதியை சொல்றது ஆளி.
8: ஆளி. ஆளி.
0: ஆளி. மகிழ்ச்சிக்கு ஒத்த சொல்லு.
8: சந்தோஷம்.
0: அடுத்த கேள்வியை கேட்கிறேன் பாருங்க. அருண்சுவை. அருண்சுவையிலே உண்டு. இனிப்பு புளிப்பு களி அப்படி வருமே அந்த அதுலயே உண்டு. அப்ப மகள் இப்ப அருசுவையிலே உண்டு. அது என்ன அருசுவையில என்னென்ன சுவை இருக்கு?
8: இனிப்பு புளிப்பு.
0: சரி, அந்த புளிப்பு தான் அது வரும், சரியோ? அதுல முதலாவது எழுத்தை நீங்க எடுக்கணும். மகிழ்ச்சியின் ஒத்த சொல்லு. ஒரு சொல்ல எடுத்து போட்டு இன்னொரு சொல்ல சேர்க்கணும். நீங்க
8: சந்தோஷம்
0: இல்ல. நீங்க அந்த புளிப்புல இருந்துதான் பூனா எழுத்து எடுத்து போட்டு நீங்க ஒரு எழுத்தை
8: சேர்க்கணும்.
0: இல்ல, பூனா எடுத்தீங்கன்னு சொன்னா லீனா இப்ப என்ன பூனா இருக்கு? களிப்பு.
8: களிப்பு.
0: ஓகே, நீங்க திருப்பி அடுத்த தரம் வாங்க.
8: நன்றி.
0: வணக்கம். முன்ன சந்தித்துக் கொள்வோம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம்.
9: ஒரு மான் தோல்ல வைக்க வேண்டிய ரெயின்டியர்.
0: அந்த பனி, அந்த பனி அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா சீல். சீல் என்ற ஒரு விலங்கா. மற்றது வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன பேர்
9: சொன்னீங்க?
0: பனி. ரெயின் பீர். அந்த இது இந்த மழை தண்ணிக்குள்ள இருக்கிறது. இதுல பனி மேல பனி.
9: நீர்புகாத குளிர்கால ஆடைகளாக தைக்க பயன்படுத்தப்பட்டதாம்.
0: மற்றும் ஒரு விலங்கு இருந்ததாம். அந்த இந்த இதுல என்னது ஏற்கனவே என்ன பசை இருந்த படியால் அது இருந்தது. மற்றதப்ப இதே மாதிரி நான் இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன். இந்த பனி யூக காலத்துலதான் சங்ககாலம் சங்கமரியத்துக்கு முற்பட்ட காலப்படுத்த அந்த மக்களின் அந்த அவேண்ட அது விளக்கத்தை முதல் தாரன். அவேண்ட பல்லுகள் வந்து இன்றைக்கும் இருக்குதான், சரி? அந்த அவேண்ட பல்லுகள் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்க. ஆனா அந்த பல்லுகளை வச்சு இன்றைய விஞ்ஞானிகள் வந்து இடது கை பழக்கம் உள்ளவர்கள் என்றதை இன்றைய விஞ்ஞானிகள் எப்படி துல்லியமாக கண்டுபிடித்தார்களாம்? இந்த பல்ல வச்சு அந்த அந்த காலத்துல அந்த சங்ககாலம் சங்கமரவியத்துக்கு முற்பட்ட பனியோ காலத்துல வாழ்ந்த மக்களின் பற்களை வைத்து இந்த இந்த மனிதர்கள் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் என்று எப்படி இன்றைய விஞ்ஞானிகள் துல்லியமாக கண்டுபிடித்தனர்? அது அப்படியே நாங்கள் இருக்கட்டும், நாங்கள் யோசிச்சு கொண்டு அதுக்கு வரலாம். நான் வந்து இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இரண்டு இந்த இப்ப நான் நீங்கள் இரண்டு எழுத்துக்கள் வந்து ஒரே ஓசையோட கடைசியில முடிய வேணும், சரியா? இப்ப நான் சொல்றேன். இப்ப சீனா சொல்றேன். சீனாவில சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். சிகப்பு. பானா டூனாவில பருப்பு, சரியா?
9: சீனாவில
0: சிவப்பு. பானாவில பருப்பு, சரியா? அப்ப இந்த பின்னுக்கு வந்து ஒரே ஒத்த ஓசையோட முடியுது. சிவப்பு பருப்பு. அடுத்தது வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தோவெண்ணா சோவெண்ணா? தோவெண்ணாவில சோவெண்ணாவில ஒரே ஓசியோட முடிய வேணும். இப்ப இது சிவப்பு, சீனாவில சிவப்பு பண்ண முடிஞ்ச, பானாவில பருப்பு பண்ண முடிஞ்ச மாதிரி சோனாவில சொல்லுற தோவெண்ணாவும் சோவெண்ணாவும். தோவெண்ணாவுக்கு என்ன விரம்?
9: தோவெண்ணாவும் சோவெண்ணாவும்.
0: ஓ, தோவெண்ணாவும் சோவெண்ணாவும்.
9: தோப்பு சோப்பு.
0: ஓ, தோப்பு சோப்பு. இன்னொன்று சொல்லுங்க பாபா. நண்பனை எப்படி சொல்லலாம்?
9: சோழன் சோழன்
0: சோழன் சோழன். மற்றது வந்து பாவை. அடுத்த அடுத்த அடுத்த ரெண்டு இதும் பாவன்னா லானா, பாவன்னா பாம்பு லானா, பாவன்னா. மற்றது அடுத்தது வந்து ஆனா லானா. முடி கடந்த மூணு கடைசியா முடிகிறது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு எழுத்தும் ஒரே ஒரே சொல்லில ஒரே எழுத்துல முடியும். பாவன்னா லானா முதலாவது எழுத்து, முதலாவது சொல்லு. ரெண்டாவது சொல்லு ஆனா லானா. முதலாவது
9: இல்ல,
0: முதலாவது வந்து பாவன்னா லானா. இப்ப நீங்க சோவன்னாக்கு சோழன் என்று சொன்ன மாதிரி முதலாவது வந்து பாவன்னா லானா. அப்ப பால என்று தொடங்கை. அடுத்தது வந்து ஆனா லானா. ஆனா லானா மௌளவலானா. இல்ல, பாலன் இப்ப நான் அதுக்கு சொல்றேன். பால பால பாவன்னா லானாக்கு பாலகன்.
9: பாலாவி
0: பாலாவி என்ற ஆனா லானாக்கு போய் நாங்கால வானா வீணாவில முடியாது. இது நான் வச்சிருக்கேன் என்று சொன்னா பாலகன் ஆனா லானாண்ட அழகன்.
9: பாவன்னா லாவண்ணாண்டா சொன்னீங்க.
0: பாவன்னா லானா.
9: லானா
0: பாலகன் ஆனா லானா அழகன். மற்ற அடுத்த சோடிய சொல்றேன். கடைசி ரெண்டு எழுத்தும் ஒரே ஒரே சொல்லல. கானா இன்னா பாலகன். மற்றது அடுத்த சொல்லி சொல்றேன் சொன்னா ஆவென்னா தாவென்னா.
9: ஆவென்னா தாவென்னா.
0: ஓ, இது வந்து கடைசி ரெண்டு எழுத்தும் சானா அம்மன்னாவில முடியும். சரியா? ஆவென்னா தாவென்னா. அடுத்த சொல்லு மற்றது வந்து என்ன எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி சொன்னா வரம்பு. இப்ப முதலாவது இது வந்து நாலு எழுத்து சொல்லு, முதலாவது எழுத்து மட்டும் மாறும். வடிவம் என்றால் அடுத்தது ஒன்று, முதலாவது நான் வடிவம், அடுத்தது வடிவமற்றது. வடிவத்தை வடிவம் அடுத்தது அடுத்த தடவை வந்து வடிவமற்றது. முதலாவது எழுத்து மட்டும் ரெண்டுக்கும் ஒவ்வொன்றும் மாறும்.
9: வடிவம்
0: இல்ல, வடிவத்தை வடிவத்தை எப்படி சொல்லுவோம்? இது ஒரு இப்படி இருக்குது, ஒரு இதா இருக்குதுண்டா அப்படி சொல்லுவோம்.
9: வடிவம் வடிவத்தை சொல்றீங்க.
0: வடிவம் என்றா
9: கோணம்
0: இல்ல, வடிவம் என்றா உருவம்.
9: உருவம் பருவம்
0: இல்ல, உருவம் வடிவமற்றதுண்டா அருவம். வடிவம் வடிவமற்றது. அதே மாதிரி இன்னொன்று கேக்குறேன், படகுக்கு கேட்டுட்டேன். அப்ப இந்த கேள்வியால் வந்து இப்ப இதுல முதல் கேட்ட மாதிரி தான் நான் இதை கேக்குறேன். தானா என்னன்னா முதலாவது, தானா என்னன்னா கடைசி கடைசி மூன்று எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குமே. தானா என்னன்னா அடுத்தது காணா என்னன்னா சுகமான சொல்லு. தானா
9: என்னன்னா
0: இது நாலு எழுத்து, கடைசி மூன்று எழுத்தும் ஒரே மாதிரி முடியும். தானா என்னா முதலாவது சொல்லு, ரெண்டாவது சொல்லு காணா
9: என்னன்னா
0: சுகமான சொல்லு. காணா என்னா கண்ணில இருந்து வர்றது கண்ணீர். தண்ணீர்
9: தண்ணீர்
0: இதுல. இப்ப நான் இதுல இதோட இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நான் வந்து இப்ப ரெண்டு சொல்லுத்தாரன். இப்ப வைரம் ஒரு சொல்லுத்தாரன், தாயகம் இன்னொரு சொல்லுத்தாரன். சரியோ? இந்த வைரத்தில இருந்து ஒரு எழுத்து எடுத்தும், இந்த தாயகத்தில இருந்து ஒரு மிச்ச எழுத்தை எடுத்து மூன்றெழுத்தை எடுத்து நீங்கள் வந்து ஒரு சொல்லு கண்டுபிடிக்கணும். உலகத்தை இப்படியும் அழைப்பர்
9: வையகம்.
0: அப்ப அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன், பானை முதலாவது சொல்லு, ரெண்டாவது சொல்லு சாதம். காலின் ஒரு பகுதி, காலின் ஒரு பகுதி
9: பாதம்.
0: பாதம். அடுத்த சொல்லுவது காகிதம், கடல். முதலாவது சொல்லு காகிதம், ரெண்டாவது சொல்லு கடல். இதுல இருந்து அன்பு, அன்பு என்றால்
9: காகிதம் கடல். ஓ கடலா?
0: ஓ முதலாவது சொல்லு, முதலாவது சொல்லு காகிதம், ரெண்டாவது சொல்லு கடல். நீங்கள் எடுக்க வேண்டிய இந்த கண்டுபிடிக்க போ வர வேண்டிய தரவு வந்து அன்பு, அன்புக்கு சொல்றது. இப்படியும் சொல்லலாம், காகிதம் கடல். முதலாவது எழுத்து, முதலாவது சொல்லில இருந்து ரெண்டு எழுத்தும், முதலாவது சொல்லில இருந்து ரெண்டு எழுத்து எடுக்கலாம், கடைசி மற்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து எடுங்க.
9: காதல்.
0: காதல். ஓகே, இதோட சரி, நேரம் கடந்து விட்டது. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் உங்களுக்கு நேரம் இருக்கும் போது கடந்து சிறப்பீங்க. நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி, தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் தொடர்ந்து ஒரு விளம்பர இடவிலைக்கு பிறகு
1: வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 8:09. தொடர்ந்து வர இருப்பது

0: கவிதை பாடல் நேர நிகழ்ச்சியில் தங்களது கவிதைகளை தருவதற்காக படித்து சுவைத்த கவிதைகள், நீங்கள் எழுதிய கவிதைகள் தருவதற்கு கவிஞர்களையும் கவிதாஜினிகளையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களது கவிதைகளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக கவிதை பாடுவதற்காக வந்திருக்கும் நேரை மிகவும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திடு, யோகலிங்கராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமாக இருக்கிறீர்களா?
1: ஆம், நாங்கள் நலமாயிருக்கோம். உங்கள் குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
0: நன்றி நன்றி. உங்களது குரலையும் கேட்பது, உங்களுடன் கதைப்பது மிகவும் சந்தோஷமா இருக்குது. உங்களது குரல் வானொலியில் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கும், கேட்டுக்கொண்டே இருப்பேன். என்ன கவிதை தரப்போகிறீர்கள்?
1: நன்றி, உங்களுக்கு நன்றி. இவ்வளவுதான் வாழ்க்கை,
0: கட்டாயமா இவ்வளவுதான் வாழ்க்கை, அதை மிஞ்சி ஒன்றுமே இல்லை. பாருங்கள் உங்களது கவிதையை.
1: இவ்வளவுதான் வாழ்க்கை, வந்த வழி அறியவில்லை, போற வழி புரியவில்லை, எந்த வழி போனாலும் என் இலக்கு தெரியவில்லை. வந்த வழி அறியவில்லை, போற வழி புரியவில்லை, எந்த வழி போனாலும் என் இலக்கு தெரியவில்லை. கூவத்தில் விழுந்த தண்ணி குழிதண்ணி ஆகாது, பாவம் வந்த தண்ணிக்கே நந்த பழி நேர்ந்தது. கூவத்தில் விழுந்த தண்ணி குழிதண்ணி ஆகாது, பாவம் அந்த தண்ணிக்கே அந்த பழி நேர்ந்தது. பிறப்பதும் இறப்பதும் மட்டுமல்ல அவன் கையில், உழைப்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை உன் கையில். பிறப்பதும் இறப்பதும் மட்டுமல்ல அவன் கையில், உழைப்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை உன் கையில். மதிகொண்டு ஆசைப்பட்டு மாடாக நீ உழை, விடையேடும் கிடைக்கவில்லையா விதி என்று நீ துளை. மாடாக நீ மதிகட்டு ஆசைப்பட்டு மாடாக நீ உழை, விடையேடும் கிடைக்கவில்லையா விதி என்று நீ துளை. கையெழுத்து போட்டு சிலர் கட்டுக்கட்ட சம்பாதிக்கிறான், கைகாய்ப்பு வர உழைப்பும் கஞ்சியின்றி பல சாகுறான். கையெழுத்து போட்டுக்கிறார் கட்டுக்கட்டால் சம்பாதிக்கிறான், கை காய்ப்பு வர உழைத்தும் கஞ்சியின்றி பலர் சாகுறான். மனித பிறப்பின் சூட்சுமத்தை முழுதாய் கண்டவன் இவனும் இல்லை. வந்த வேலை முடிந்துவிட்டால் போகாமல் இருக்க முடிவதில்லை. மனித பிறப்பின் சூட்சுமத்தை முழுதாய் கண்டவன் இவனும் இல்லை. வந்த வேலை முடிந்துவிட்டால் போகாமல் இருக்க முடிவதில்லை. எதுவுமே நிரந்தரம் இல்லை என்றறிந்தும் போராட்டம், போட்டியிலும் பொறாமையிலும் முடிவதெல்லாம் நம்மாட்டம். எதுவுமே நிரந்தரம் இல்லை என்றறிந்தும் போராட்டம், போட்டியிலும் பொறாமையிலும் முடிவதெல்லாம் நம் ஆட்டம். மனிதனாய் பிறந்ததே நீ செய்த புண்ணியம், மகிழ்ச்சி தந்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்து சாவதே கண்ணியம். மனிதனாய் பிறந்ததே நீ செய்த புண்ணியம், மகிழ்ச்சி தந்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்து சாவதே கண்ணியம். நன்றி, வணக்கம் திரு.
0: அதிகாலை துளிர்க்கும் புன்னகையும் அதிகாலை துளிர்க்கும் புன்னகையும் இங்கு அந்தி பொழுதினின் மறையும் நிழலும், தேடி தேடி ஓடும் கால்களும், இறுதியில் தேங்கி நிற்கும் ஒரு பிடி சாம்பலும், இவ்வளவு தான் வாழ்க்கை. அதிகாலை துளிர்க்கும் புன்னகையும் இங்கு அந்தி பொழுதினில் மறையும் நிழலும், தேடி தேடி ஓடும் கால்களும், இறுதியில் தேங்கி நிற்கும் ஒரு பிடி சாம்பலும், இவ்வளவு தான் வாழ்க்கை. இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பதும், துன்பம் வந்தால் சுருங்கி போவதும், நேற்று நமதென்று மார் தட்டிய பொருள் இன்று யாரோ ஒருவரின் கையில் இருப்பதும், இவ்வளவு தான் வாழ்க்கை. கூடி பேசி கழித்த தருணங்களும், கூட்ட நெரிசலில் தொலைத்த தனிமைகளும், அழுது தீர்த்த ஏமாற்றங்களும், பின் அடுத்த நொடியே பழகிய மாற்றங்களும், இவ்வளவு தான் வாழ்க்கை. கூடி பேசி கழித்த தருணங்களும், கூட்ட நெரிசலில் தொலைத்த தனிமைகளும், அழுது தீர்த்த ஏமாற்றங்களும், பின் அடுத்த நொடியே பழகிய மாற்றங்களும், இவ்வளவு தான் வாழ்க்கை. நன்றி யோகேஸ்வரி அம்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். தனது முதலாவது கவிதையை ஜோசரி அம்மா தந்திருந்தார்கள். தொடர்ந்து தங்களது கவிதையை தருவதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்வதற்கு முதல் கலையக நேரம் சரியாக 8:16. அடுத்ததாக தனது கவிதையை தர வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் சண்மோநாதன் அவர்களே. நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன். நன்றி. உங்களது கவிதையை தாருங்கள். என்ன கவிதையை தரப்போகிறீர்கள்?
1: மல்லிகை சிறிதானாலும் பாசம் பெறுது, உடுக்கு சிறிதானாலும் ஓசை பெறுது, நீ உயரத்தில் குறைவந்து துயரத்தில் சுழலாதே. நீ உயரத்தில் குறைவந்து துயரத்தில் சுழலாதே. தமிழை வளர்த்த தவ முனிவர் அகத்தியதார், ஐரோப்பிய வரலாற்றை ஆள்கின்ற நெப்போலியன், மனித குலம் ஏற்றும் அன்னை புனித திரேசா, இவர்கள் தோற்றத்தால் சிறியவர்தான், ஆனாலும் ஆற்றிய செயல்களாலே பெரியவர்களாகிவிட்டார்கள். பட்டை என்ற காரியை விட்டு காரியத்தால் புகழை இட்டு, கட்டை என்ற காரியை விட்டு காரியத்தால் புகழை இட்டு. திருக்குறள் அளவில் சிறியது, ஆனால் அது பெருக்கிடும் பொருளோ பெரியது. இப்பாடில் உள்ளவரில் எப்பானியரைப்பார், தோற்றத்தால் கட்டியர்கள், கைத்தொழிலால் நெட்டியர்கள். நெட்டியாக வளர்ந்தவரும் நேர்மை ஒன்றி கூவனில் எல்லாம், குட்டியாக உள்ளவரும் குணத்தாலே நிமிந்துள்ளதாம். பௌதீக உயரத்தை பல வழியால் வந்ததெல்லாம், அன்பாலே வந்ததெல்லாம், அறிவாலே வந்ததெல்லாம், துணிவாலே பணிவாலே தொண்டாலே வென்றதெல்லாம், சாதனைகள் செய்தெல்லாம், சரித்திரங்கள் படைத்திடலாம். மேலும் குள்ளத்தை நினையாமல் உள்ளத்தை பற்றி நினை

0: கவலையை. முள் தைக்கும் என்று பயந்து போனால் இங்கு ரோஜா மலரை ரசிப்பவர் யாரோ? தோல்வி விழுந்தால் தூங்கி போனால் உன் வெற்றி கதையை எழுவது யாரோ? விழுந்த இடமே உனக்கான முகவரி அல்ல, எழுந்து நில், விட்டுத்தள்ளு கவலையை. சிறகடி ஆகாயம் நோக்கி கிழிந்த இலைகள் உருந்து போனால் மரங்கள் கிளைகள் வளர்ப்பதை நிறுத்தி விடுமா? மேகம் மறைத்து இருண்ட போதும் சூரியன் ஒளி தந்து ஒளிர மறந்துடுமா? நீயும் ஒரு சூரியன் தான், சுட்டரித்து வா உன் சோகங்களை, விட்டுத்தள்ளு கவலையை. வாழ்க்கை என்றால் ஒரு போராட்டம் தான், எல்லாத்தையும் போராடித்தான் நாங்கள் வெற்றி பெற வேணும். நன்றி உங்களது கவிதைக்கு, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம், அடுத்த வாரமும் கலந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கவிதை பாடும் நேரம், கலையக நேரம் சரியாக 8:26. தொடர்ந்து தனது கவிதையை தருவதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களே?
1: ஓ, நலமா இருக்கிறோம்.
0: ஓகே, நன்றி. உங்களது கவிதையை தருங்க.
1: நான் உயிர் சுமை.
0: உயிர் சுமை தருங்க.
1: உயிர் ஒன்றே சுமந்து வந்தோம், உயிர் ஒன்றே சுமந்து வந்தோம், ஊரை விட்டே ஓடி வந்தோம். உயிர் ஒன்றே சுமந்து வந்தோம், ஊரை விட்டு ஓடி வந்தோம். தேடி வைத்த பொருளும் கூட தெருவிலே கோடி கோடியாய் உழைத்தும் பயனில்லை. தேடி வைத்த பொருளும் கூட தெருவிலே கோடி கோடியாய் உழைத்தும் பயனில்லை. மாடி மனை வாங்கி வைத்தோம், மணிமணியாய் சேர்த்து வைத்தோம். மாடிமனை வாங்கி வைத்தோம், மணிமணியாய் சேர்த்து வைத்தோம். கோடி நாமம் சேர்ந்திருக்க கூடவில்லையே, கோடி பாவம் செய்தோமோ யாரும் இல்லையே. கூடி நாமம் சேர்ந்திருக்க கூடவில்லையே, கோடி பாவம் செய்தோமோ யாரும் இல்லையே. வேட்டு சத்தம் குடல் கலக்கும், வெடி கொண்டு உயிர் குடிக்கும். வேட்டு சத்தம் குடல் கலக்கும், வெடி கொண்டு உயிர் குடிக்கும். மூட்டை கட்டி முடிந்து வைப்போமோ, உயிர் கூட்டை கொண்டு காத்திடுவோமோ. மூட்டை கட்டி முடிந்து வைப்போமோ, உயிர் கூட்டை கொண்டு காத்திடுவோமோ. ஆட்டமுடன் பாட்டும் இங்கு மறந்து போனதே, ஆலமரம் போன்றதொரு பலமும் போனதோ. ஆட்டமுடன் பாட்டும் இங்கு மறந்து போனதோ, ஆலமரம் போன்றதொரு பலமும் போனதோ. உடனே விழுதுகளும் கருகி காய்ந்ததோ, போருடனே புதுமைகளும் புதைந்து வேறுடனே விழுதுகளும் கருகி காய்ந்ததோ, போருடனே புதுமைகளும் புதைந்து போனதோ. நன்றி. வணக்கம் திரு.
0: நன்றி. சுமக்க தெரிந்த என் கால்களுக்கு இன்று சொந்த மண்ணை மிதிக்கத்தான் வழி இல்லை. விமானமேறி அந்த நொடியில் விலகி போனது ஒரு பாச கூட்டு குடும்பம். விடிய விடிய உழைக்கும் இந்த அந்நிய தேசத்தில் விளக்கு அணைத்த பின்பு அழுகுதே என் பிம்பம். வங்கி கணக்கில் எண்கள் கூடினாலும் ஆனால் வாழும் நாட்களில் நிம்மதி குறையுது. உயிர் சுமையோடு நகருகிறதே நாட்கள். கடல் கடந்து நாடு கடந்து கண்ணீரை மறைத்து முகத்தில் புன்னகையோடு குடும்பத்திற்காக ஏங்கி தவிக்கும் இந்த உள்ளங்களுக்கு இந்த கவிதை சமர்ப்பணம். உங்கள் மண்ணை விட்டு தூரமாக இருந்தாலும் நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு எப்பவும் நெருக்கமானவர்கள் தான் உங்கள் உழைப்புக்கும் எங்கள் அன்பு நேயர்களுக்கும். நன்றி கமலவேணி. உங்களது கவிதைக்கு மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.
2: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு அவற்றோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். போன்றுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒரு முறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு போன்றுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், போன்றுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் போன்றுபொண்டே மார்க்கெட்.

0: நேரம் சரியாக 8:33. கவிதை பாடுவதற்காக தொடர்ந்து வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஜியானேசன் அவர்களை உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். நலமாக இருக்கிறீர்கதானே?
1: நான் நலமா இருப்பேன், நீங்களும் நலமாக சிறப்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு.
0: நன்றி.
1: இந்த கவிதையின் தலைப்பு மலரும் காதலும்.
0: மலரும் காதல்,
1: காதலும் மலரும் காதலும்.
0: மலரும் காதலும், ஓகே.
1: ஆமா. சூரியன் விடியலில் கிழக்கில் உதித்ததும் காதல் கொண்ட மலர்கள் இதழ் விரித்து பூத்து புழுங்கி மனம் பரப்பி மங்கிரலை மயக்கி பறித்தெடுத்து மஞ்சள் பூசும் மங்கிரன் தலையில் சூடி காதலன் காலத்தில் சிவப்பு ரோஜா பரிசாக பரிமாறி கல்லறவரை பாதடியில் சென்று மடியும் மலர்கள். சூரியன் விடியலில் கிழக்கல் உதித்ததும் கால் கொண்ட மலர்கள் இதழ் விரித்து பூத்து புழுங்கி மனம் பரப்பி மங்கிரலை மயக்கி பறித்தெடுத்து மஞ்சள் பூசும் மங்கிரலின் தலையில் சூடி காதலன் காலத்தில் சிவப்பு ரோஜா பரிசாக பரிமாறி கல்லறை வரை பாதடியில் சென்று மடியும் மலர்கள். பல கவிஞர்களுக்கு உவமையாகி அந்த உவமைகளுக்குள் பெண்மையின் மென்மை அழகுடன் வர்ணித்து பெருமையாகுதே. பல கவிஞர்களுக்கு உவமையாகி அந்த உவமைக்குள் பெண்மையின் மென்மை அழகுற வர்ணித்து பெருமையாகுதே. தேனை எடுக்க தீங்கார ஊசையுடன் செட்டை விரித்து காதலாகி கசிந்து தேனை உண்டு மகங்கிய மயங்கிய நிலையில் காவியம் படைத்திடும் உயிரினங்கள் பலதுமே. தேனை எடுக்க தீங்கார ஊசையுடன் செட்டை விரித்து காதலாகி கசிந்து தேனை உண்டு மயங்கிய நிலையில் காவியம் படைத்திடும் உயிரினங்கள் பலதுமே. நன்றி. வணக்கம் திரு.
0: நன்றி. தோட்டத்து மலரெல்லாம் அழகை தந்தது ஒரு மாலை பொழுதில் உதிர்ந்து போகும். தோட்டத்து மலரெல்லாம் அழகை தந்து ஒரு மாலை பொழுதில் உதிர்ந்து போகும். நெஞ்ச தோட்டத்தில் பூத்த காதல் மலரோ ஆயுள் வரைக்கும் மனம் வீசும். பனித்துளி பட்டு மலரும் ரோஜாவாய் பார்வை பட்டு மலர்ந்த மலரும் காதல். வண்டுகள் தேடும் மலர்களைப் போல் விழிகள் தேடும் காதல். காதலும் மலரும் எப்பவுமே ஒன்றிணைந்து உள்ளது. நன்றி ஜியா நடேசன் அவர்களுக்கு. நன்றி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம் பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடல் நேரம். கலையக நேரம் சரியாக 8:37.

0: அம்மா, நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா?
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் பண்ணி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வான்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம் பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலையக நேரம் சரியாக 8:46. தொடர்ந்து எனது ஆக்கத்தில் ஒரு கவிதை. அழுது முடிந்த கொடூரங்களின் மீதெழுதிய வெற்றிகள் தான் அவகை அவை. அழுது முடிந்த கொடூரங்களின் மீதெழுதிய வெற்றிகள் தானே அவைகள். ஊமையாயுருக்கப்பட்ட ரணங்கள் மீது தெளித்த குதூகலங்கள் நிலையானவைகள் தானென நீங்கள் நம்புகிறீர்களா? ஊமையால் உருக்கப்பட்ட ரணங்கள் மீது தெளித்த குதூகலங்கள் நிலையானவைகள் தானென நீங்கள் நம்புகிறீர்களா? உணர்வுகள் தொலைத்த இரக்கமற்றதாய் நிகழ்த்தப்பட்ட உண்மைகள் எப்படி ஏதுமற்றதாய் மங்கி போய்விடும்? உணர்வுகள் தொலைத்து இரக்கமற்றதாய் நிகழ்த்தப்பட்ட உண்மைகள் எப்படி ஏதுமற்றதாய் மங்கி போய்விடும்? ஒரு கதை முடிக்கப்பட்டதாய் நீங்கள் நம்பலாம். ஒரு யுகம் கடந்து விட்டால் எல்லாம் மறந்து போகும் என நீங்கள் நினைக்கலாம். ஒரு கதை முடிக்கப்பட்டதாய் நீங்கள் நம்பலாம். ஒரு யுகம் கடந்து விட்டால் எல்லாம் மறந்து போகும் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மெல்ல தன்னை எழுத ஆரம்பித்த உண்மைகளை மூடிவிட எந்த இனி வழிகளும் உங்களிடம் இருக்க போவதில்லை. மெல்ல தன்னை எழுத ஆரம்பித்த உண்மைகளை மூடிவிட இனி எந்த வழிகளும் உங்களிடம் இருக்க போவதில்லை. வேர் அழியும் வரை விருட்சங்கள் உயிர் பிறவே போராடும். யார் அழிந்தாலும் உண்மைகள் தான் அழியாமல் உயிர் வாழும். வேர் அழியும் வரை விருட்சங்கள் உயிர் பெறவே போராடும். யார் அழிந்தாலும் உண்மைகள் தான் அழியாமல் உயிர் வாழும்.

அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரி மஹால் 14 பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷரி மஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் சைபர் 1 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவுபடுவது கவிதை பாடும் நேரம். இதுவரை நேரமும் தங்களது கவிதையை தந்த கவிதாஜினிகளுக்கும் கவிஞர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலுடன் இனிய இரவு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய பிறங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம்.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டு

0: மருத்துவர்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க. உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாச்சப்பலில்
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: வீட்டி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனேஸ் சாசலில்
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு புதிய காணியுடன் 50 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டம் வழங்கப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரண்ய தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பெருந்தோட்ட மக்களின் வீடமைப்பு மற்றும் காணி உரிமைகள் தொடர்பாக எழுப்பப்பட்ட விசேட கேள்விக்கு பதிலளித்த அவர், லயன் குடியிருப்புகளில் வாழும் மக்களுக்கு வீடோ அல்லது காணியோ சொந்தமாக இல்லாத போதிலும் காணி அல்லது அனுமதி பத்திர காணி வைத்திருந்த ஏனைய மக்களுக்கு நிகராக இவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் முழுமையான நட்டஈடு வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை இணைந்தெடுத்த விசேட கொள்கை ரீதியான தீர்மானத்தின் அடிப்படையில் மலையக மக்களுக்கு இந்த விசேட சலுகை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி பாதிக்கப்பட்ட மலையக குடும்பங்களுக்கு 650 சதுர அடி பரப்பளவை கொண்ட புதிய வீடொன்றை அமைப்பதற்காக 50 லட்சம் ரூபாயும் அதற்காக அரசாங்கத்தின் மூலம் தலா 10 பேஷ் காணியும் இலவசமாக வழங்கப்படும். பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள சில லயன் குடியிருப்புகள் 150 வருடங்களுக்கு மேல் பழமையானவை. அவை முழுமையாக சேதமடையாவிட்டாலும் வாழ தகுதியற்றவை என்று இடர் முகாமைத்துவ குழுவினால் சான்றளிக்கப்பட்டால் அவற்றை பழுதுபார்ப்பதற்கு பதிலாக புதிய வீடு கட்டுவதற்கு நேரடியாக 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி பொறுப்பு நிதியம் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஊடாக மதிப்பீடு செய்யப்பட்டு 5 லட்சம் ரூபாய் முதல் 25 லட்சம் ரூபாய் வரை கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தேசிய வீட்டு வசதி வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதிக்கான காசோலைகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது.
1: மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மண்டபத்தில் நேற்று இந்த நிகழ்வு நடைபெற்றது. தேசிய வீட்டு வசதி வேலை திட்டத்தின் கீழ் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் 3ஆம் கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட 47 பயனாளிகளுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான காசோலைகள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. சொந்தமாக இருக்க இடம், ஒரு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் தமக்கென சொந்த வீடுகளை அமைத்துக் கொள்ளும் நோக்கில் இந்த திட்டமும் எடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3ஆம் கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட 47 பயனாளிகளுக்கு முதற்கட்டமாக தலா 1.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, மாநகர சபை உறுப்பினர்கள், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் நேற்றைய நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர்.
0: தொடர்ந்து விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது, இருந்தாலும் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமை காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விடுதலை புலிகள் அமைப்பின் பாடலுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள கிளிநொச்சி இளைஞன் தொடர்பில் போலீஸ் மா அதிபர் சட்டமா அதிபருடன் இன்று கலந்துரையாடுவேன் என்றும் அதன் பின்னர் சாதகமான தீர்மானம் தன்னால் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். திருத்தப்பட்ட சுற்றாடல் சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பாராளுமன்றத்தின் இந்த தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று சுற்றாடல் அமைச்சர் தம்பிக்கை கூறுகிறார்.
1: நிறைவேற்றப்பட்ட பின்னர் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். தற்போதைய சுற்றாடல் சட்டத்தில் காணப்படும் குறைபாடுகள் இந்த புதிய சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 22ஆம் தேதி திருத்தப்பட்ட சுற்றாடல் சட்டம் வர்த்தமான இடமாறி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டு மே மாதம் 6ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முதன்முறையாக சமர்ப்பிக்கப்பட்டது. இதற்கமையே இம்மாதம் 3ஆம் வாரத்தில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற அமர்வின் போது இதனை சமர்ப்பித்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். எனவே கட்சி பேதமின்றி அனைவரும் இந்த சுற்றாட சட்டத்தை திருத்துவதற்கு ஆதரவை வழங்குவார்கள் என தான் நம்புவதாகவும், இந்த புதிய சட்டத்தின் மூலம் நாட்டில் சுற்றாடல் பாதுகாப்பிற்காக பல பாரிய அளவிலான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இசையடு கழிவு முகாமைத்துவம் தொடர்பாக ஊராட்சி மன்றங்களுக்கு தேவையான பரிந்துரைகளை அல்லது அதற்கான வழிகாட்டல்களை மாத்திரமே இதுவரை காலமும் வழங்க முடிந்திருந்த நிலையில், தற்போதைய புதிய திருத்தத்தின் கீழ் வழங்கப்படும் வழிகாட்டல்கள் மற்றும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த தவறும் பட்சத்தில் அதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் கிடைக்கும் எனவும் சுற்றுச்சூழல் அமைச்சர் டாக்டர் தாம்பிகா பட்டபந்தி மேலும் தெரிவித்துள்ளார்.
0: புத்தளம் கற்புட்டி போலீஸிலே பொறுப்பதிகாரி தவிர்ந்த ஏனைய அதிகாரிகள் அனைவரும் உடன் அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள்.
1: கடமை தவறியமை, ஊழலில் ஈடுபடுகின்றமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் குறித்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. போலீஸ் அதிபரின் உத்தரவுக்கு அமைய குறித்த அதிகாரிகள் புத்தள மாவட்டத்தின் வேறொரு போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
0: தொடர்ந்து நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு நிலக்கரி கொள்வனவுக்கு பொறுப்பான கொள்முதல் குழு அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறும் நடவடிக்கைகளை தற்போது ஆரம்பித்திருக்கிறது.
1: கொள்முதல் குழுக்களின் 4 அதிகாரிகளிடம் நேற்று வாக்குமூலம் பெறப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுவரை சுமார் 50 அரசு அதிகாரிகளிடம் ஆணைக்குழுவினால் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு இதுவரை 28 முறைப்பாடு கிடைத்துள்ளன. ஆணைக்குழுவின் பகிரங்க சாட்சி விசாரணை ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது.
0: தொடர்ந்து ராஜபக்சாக்கள் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர்நீதிமன்றம் ஏகமனதாக தீர்ப்பளித்துள்ளது. இவர்கள்தான் இன்று பொருளாதாரம் பற்றி பேசுகிறார்கள் என்று இன்று பாராளுமன்றத்தில் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா தெரிவித்தார். நாட்டை வங்குரோத்தில்லைக்கு தள்ளியவர்கள் ஊழல்வாதிகள் இன்று ஒன்றிணைந்து கூடாரமிட்டுள்ளார்கள். இவர்களின் அச்சுறுத்தலுக்கு அரசாங்கம் ஒருபோதும் அடிபணிய போவதில்லை. ஊழல்வாதிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஊழல்வாதிகளையும் அவர்களின் கருத்துக்களையும் ஒருபோதும் தாங்கள் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத ட்ரோன் இறக்குமதி மற்றும் அதன் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகளை கடுமையாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்கமைய அவற்றுக்கான கட்டாய உரிமம் மற்றும் பதிவு நடைமுறைகள் அமுல்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதேவேளை சட்டவிரோத ட்ரோன் இறக்குமதி மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். தற்போதுள்ள விதிமுறைகளின் கீழ் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் ட்ரோன்கள் மற்றும் குறிப்பிட்ட எடைக்கு அதிகமான ட்ரோன்கள் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அத்துடன் வணிக மற்றும் தொழில்சார் தேவைகளுக்காக ட்ரோன்களை இயக்குபவர்களுக்கான உத்தியோர்வ உரிம முறையொன்றும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த உரிமத்தை பெறுவதற்கு தகுதி வாய்ந்த தேர்வுகள், மருத்துவ மதிப்பீடுகள், பாதுகாப்பு அனுமதி மற்றும் செயல்பாட்டு திறன் மதிப்பீடுகள் ஆகியவற்றை நிறைவு செய்ய வேண்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு விவகாரங்களை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதிப்படுத்தும் வகையிலும் ட்ரோன்கள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்தல், விற்பனை செய்தல் மற்றும் பழுதுபார்த்தல் போன்றவற்றில் ஈடுபடும் வணிக நிறுவனங்களை சட்ட அமலாக்க முகவர் அமைப்புகள் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருக்கின்ற நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து கட்டமைப்பின் கீழ் உள்ள விதிமுறைகளுக்கு அமைவாகவே ட்ரோன் இறக்குமதிகளும் அவற்றின் செயற்பாடுகளும் அமைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அதிகாரிகள் சட்டவிரோத இறக்குமதிகள் மற்றும் அனுமதியற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். வங்கி கடன் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் மகனின் பெயருக்கு மாற்றப்பட்ட குடியிருப்பு சொத்து ஒன்றின் உண்மையான உரிமையாளர் தாய் என்று மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன் மூலம் தனது மகனுக்கு எதிராக தாய் நடத்தி வந்த 30 வருட கால சட்ட போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. மிரிகான பகுதியில் உள்ள தனது வீட்டை 1987ஆம் ஆண்டு வங்கி கடன் வசதியை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் தனது மகனின் பெயருக்கு இந்த தாய் மாற்றியிருந்தார். ஆனாலும் கடனை அடைத்த பின்னர் அதனை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடனே சொத்து மாற்றப்பட்டது. அதன் முழுமையான உரிமையை மகனுக்கு வழங்கும் நோக்கம் தனக்கு இருக்கவில்லை என்று தாய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தான் அதனை 125,000 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கியதாக மகன் வாதிட்டிருந்தார். இத்தொடர்பான சட்ட போராட்டம் 1997 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கல்கிசை மாவட்ட நீதிமன்றம் மற்றும் மேல்நீதிமன்றம் என்பன தாய்க்கு சாதகமாக தீர்ப்பளித்தன. இதனை எதிர்த்து மகன் தரப்பால் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. தலைமை நீதியரசர் பிரித்வி பத்மன் சூரசேன, நீதியரசர்களான ஜனக்தி சில்வா மற்றும் அர்ஜுன ஒபியசேகர்கள் ஆகிய மூவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் கீழ் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை ஏகமனதாக செய்து மகனின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்துவிட்டது. நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்தின் 83rd பிரிவின் கீழ் ஒரு சொத்து மாற்றப்படும் போதுள்ள சூழ்நிலைகளை கருதி அதன் உண்மையான உரிமை யாருக்குரியது என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டிய நீதியரசர்கள், தாய் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் வாங்கிய ஒரேயொரு குடியிருப்பு இதுவென்பதாலும், புறப்பட்ட கடன் வீட்டை விரிவுபடுத்தவே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதாலும், இதன் உண்மையான உரிமையாளர் தாய் என தீர்ப்பளித்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 19rd நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய நாள் வரையிலான அகழ்வு பணிகளின் போது மொத்தம் 318 மனித எலும்பு கூட்டுத் தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 302 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது 4 எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதோடு மேலும் 16 எலும்பு கூடுகள் புதிதாக வெளிப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார். இதேவேளை ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களின் பங்களிப்பு மற்றும் உதவியுடன் இந்த மனித புதகுழி அகழ்வு பணிகள் மேலும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக இடம்பெற்று வரும் இந்த அகழ்வு பணியின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புணர்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் என்று பலரும் அங்கு பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கோரி ஆரம்பித்த போராட்டமானது இன்று 4th நாளாகவும் இடம்பெறுகிறது. இன்றைய போராட்டத்தில் இரு அணிகளாக பிரிந்த சுகாதார தொண்டர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு முன்பாகவும் கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு முன்பாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். யாழ்ப்பாண வைத்தியசாலையின் சுகாதார பணியாளர்கள் வீட்டிடத்துக்கான நேர்முக தேர்வுக்கான அழைப்பு 92 பேருக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 5 வருடங்களாக பணியாற்றும் தமக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட பின்னரே ஏனையோருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியே இந்த போராட்டமானது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்த்தன குற்றவாளி என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: அபிவிருத்தி ரத்தர சபையின் தலைவராக பணியாற்றிய போது வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக் கொண்டு அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தினார் என குற்றஞ்சாட்டப்பட்டு சரண குணவர்தனவிற்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் 4 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிரதிவாதியை குற்றவாளியாக தீர்மானித்த மேல்நீதிமன்ற நீதிபதி ஒவ்வொரு வழக்கிற்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததுடன் அந்த சிறை தண்டனையை ஒரே தடவையில் செயல்படுத்துமாறு தீர்ப்பளித்தார். அதற்கமைய 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் அந்த சிறை தண்டனையானது 4 ஆண்டுகளில் நிறைவடையும் வகையில் வழங்கப்பட்டது. அரசாங்க நிறுவனங்களுக்குள் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் மேற்கொள்ளும் ஊழல் நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளதாக நீதிபதி தனது தீர்ப்பை வழங்கும் போது தெரிவித்தார். அரசாங்க நிறுவனங்கள் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை இவ்வாறான செயற்பாடுகளினால் சிதைந்து போயுள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி, எனவே குற்றவாளிக்கான தண்டனையை இலக்குப்படுத்த முடியாது என வலியுறுத்தி தீர்ப்பை அறிவித்தார்.
0: தொடர்ந்து கனிம வளங்களை மூலப்பொருட்களாக ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கத்தனேத்தி தெரிவித்தார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரண்ண தலைமையில் கூடியது. இதன்போது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கத்தனேத்தி புதிய தேசிய கனியவள கொள்கை 2026 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றினார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கனிம வளங்கள் தொடர்பான அகழ்வாராய்ச்சி, அகழ்வு பணிகள், பதப்படுத்துதல் மற்றும் அவற்றுக்கு மேலதிக பெறுமதி சேர்த்தல் ஆகிய ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த புதிய கொள்கை உருவாக்க உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் கேத்தனேத்தி பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இதற்கு முன்னர் கடந்த 1999 இலங்கையில் தேசிய கனியவள கொள்கையொன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தற்போதைய நவீன காலத்துக்கும் நாட்டின் பொருளாதார தேவைகளுக்கும் பொருத்தமான வகையில் 27 வருடங்களின் பின்னர் அது முழுமையாக அபிவிருத்தி செய்யப்பட்டு புதிய திருத்தங்களுடன் இந்த 2026 கொள்கையை சமர்ப்பிக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கனிம வளங்களை அகழ்வாராய்ச்சி செய்வதற்காக கடந்த காலங்களில் 471 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவற்றில் வெறும் 8 இடங்களில் மட்டுமே உண்மையான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தற்போது 12 அனுமதி பத்திரங்கள் மட்டுமே செல்லுபடியாக இருக்கின்ற நிலையில் அவற்றில் 6 அனுமதி பத்திரங்கள் லங்கா மினரல்ஸ், கககேட்டக சுரங்கம், போகல மற்றும் எப்பாவில போஸ்பேட் போன்ற அரசு நிறுவனங்களின் வசமே காணப்படுகின்றன. அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு அகழ்வு பணிகளை முன்னெடுக்காத நிலைமை இனி அனுமதிக்கப்பட மாட்டாது. இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து கனிம வளங்கள் வெறும் மூலப்பொருட்களாகவே வெளிநாடுகளுக்கு குறைந்த விலைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. இதனால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பெருமளவிலான வருமானம் இல்லாது போனது. ஆனாலும் இந்த புதிய கொள்கையின் கீழ் இனிவரும் காலங்களில் கனிம வளங்களை வெறும் மூலப்பொருட்களாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அவற்றுக்கு இலங்கையிலே மேலதிக பெறுமதி சேர்த்த பின்னரே புதிய திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொள்கை திட்டத்தை உருவாக்குவதற்காக சுற்றாடல் அமைச்சு மற்றும் சுற்றாடல் அமைச்சகம் பாரிய அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சுனில் கேத்தனேத்தி, நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு இது மிகவும் இன்றியமையாதது என்பதால் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தேசிய கனியவள கொள்கை 2026 விரிவாக ஆராய்ந்து இதற்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுத்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பின் போது வளமைக்கு மாறாக மேலதிகமாக கொழுந்து பறிக்க வேண்டும்.

0: பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பில் எந்தவித சட்ட சிக்கலும் இல்லை. அறிவிக்கப்பட்ட சம்பள உயர்வு தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்று அவர் உறுதிப்படுத்தினார். பௌத்த சாசனத்துக்கு ஏற்பட்டு வரும் சீரழிவை தடுப்பதற்காக விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருமாறு மல்வத்தை பிரிவின் மாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தாந்த சுமங்கல மாநாயக்க தேரர் தெரிவித்தார். கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்தராணி கிரியல்ல மல்வத்தை மகாவிகாரைக்கு சென்றிருந்த போது மாநாயக்க தேரர் இந்த வேண்டுகோளை விடுத்தார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் நடத்தப்பட உள்ள பௌத்த துறவிகள் தொடர்பான மகாசங்க மாநாடு குறித்து மாநாயக்க தேரருக்கு தெளிவுபடுத்துவதற்காக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு சென்றிருந்தார். அதன் போதே அவர் இதனை தெரிவித்தார். மகாசங்கத்தினர் தொடர்பாக பௌத்த ஒழுக்க கோவை ஒன்றை கொண்டு வருவதற்காக 2006 முதல் தான் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்ததாகவும், ஆனால் அதற்கான ஆதரவு கிடைக்காத காரணத்தால் அந்த முயற்சி வெற்றியளிக்கவில்லை. 2006 முதல் பலர் ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் யாரும் இதற்கான ஆதரவை தெரிவிக்கவில்லை. இதனால் பௌத்த துறவிகள் ஒழுக்க கோவை ஒன்றை கொண்டு வரும் யோசனையை தாம் கைவிட்டதாக தெரிவித்தார். எனவே தற்போதாவது பௌத்த சாசனத்துக்கு ஏற்பட்டு வரும் சீரழிவை தடுப்பதற்காக விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்தில் திருத்தங்களையாவது கொண்டு வருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பௌத்த துறவிகள் ஒழுக்க கோவை ஒன்றை தயாரிப்பதற்காக மல்வத்து மாநாயக்கர்களின் உத்தியூர்வ இல்லத்தில் பௌத்த பிரிவுகளை பிரதித்துவப்படுத்தி மகாசங்கத்தினர் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்திய போதிலும் அந்த முயற்சியை வெற்றி கொள்ள முடியாமல் போனதாகவும், அதன் விளைவாகவே தற்போது அதனை காணக்கூடியதாக உள்ளதாக மாநாயக்க தேரர் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்தராணி கிரியல்ல மகாசங்கத்தினரால் பிரதான எதிர்கட்சியிடம் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளின் அடிப்படையில் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் தலைமையில் சங்க மாநாடொன்றை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அது தொடர்பான அனைத்து விவரங்களையும் அறிவிப்பதற்காக சஜித் பிரேமதாசா எதிர்வரும் நாட்களில் மாநாயக்க தேர்களை சந்தித்து ஆசி பெறுவார் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மாநாயக்க தேர்களுடன் கலந்துரையாடி அதற்கான பொருத்தமான தேதியையும் அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்று வருகின்ற சத்தியாகிரக போராட்டம் இன்றும் தொடர்ந்தது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர்னல் சுரேசலைக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் மனிதாயமான மற்றும் அநீதியான நடவடிக்கைகளை கண்டித்து இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தெரிவிக்கிறார்கள்.
1: நேற்றிரவிலிருந்து இன்று பிற்பகல் வரை சிலர் மாத்திரமே சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருந்தனர். இன்று பிற்பகல் 10:30 மணி வரையில் நேற்று சத்தியாகிரகம் ஆரம்பிக்கப்பட்ட போது முன்னிலை வகித்த எந்த ஒரு அரசியல்வாதியும் குறித்த இடத்திற்கு விலகி தந்திருக்கவில்லை. சத்தியாகிரகம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த ஒருவர் தனது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முயன்ற போது அங்கிருந்த குழுவினருடன் இவ்வாறான நிலை ஏற்பட்டது. கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க அரசாங்கங்களில் இந்த பயங்கரவாத செயல்முறை தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு போலீஸ் துறைக்கு பொறுப்பாக இருந்த இரண்டு அமைச்சர்களுமே நேற்று முற்பகலை போன்றே நேற்று இரவிலும் சத்தியாகிரகம் நடைபெறும் பகுதிக்கு வருகை தந்திருந்தனர். முன்னாள் அமைச்சர்களான சட்டத்தரணி உதயகம்மன் பில விமல் வீரவான்சு, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த் சமரவீர், முன்னாள் ஆளுநர் அனுராதா எகமத் உள்ளிட்ட குழுவினர் நேற்றிரவு 8:30 சத்தியாகிரகம் நடைபெற்ற பகுதிக்கு வருகை தந்திருந்தனர்.
2: விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று எப்போதும் கூறினோம். இராணுவ வீரரை நிரபராதி என நிரூபிக்க வேண்டுமாயின் விசாரணையை மேற்கொள்வதன் ஊடாக மாத்திரமே அது சாத்தியமாகும். நாம் மேலதிகமாக எதையும் கோரவில்லை. பாதாள உலக தலைவர்களும் அதே போன்று போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் கொலைக்காரர்களும் வழங்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச உரிமையை சுரேஷ் சலேவிற்கும் வழங்குமாறு கேட்கின்றோம். சத்தியாகிரகத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது அரசாங்கம் வெளிப்படுத்தும் பதிலை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை நாம் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தீர்மானிப்போம்.
1: தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவாங்சு நேற்றிரவு 10:15 அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். தெவிதுரு ஹெலு உரிமையின் தலைவர்

0: தரணி உதயகாமன் பில நள்ளிரவு 12 மணி கடக்கும் வரை அந்த இடத்தில் தங்கியிருந்த போதிலும் அங்கு வருகை தந்திருந்த ஏனைய அரசியல்வாதிகள் அவ்வப்போது புறப்பட்டுச் சென்றனர். சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருந்த குழுவினர் நேற்றிரவு பாடல்களை பாடினர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலையை விடுவிப்பதற்காகவே விசாரணை அதிகாரிகளை விமர்சித்தும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலும் இந்த சத்தியாகிரகம் முன்னெடுக்கப்பட்டது. இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ஷானி அபிசேகர மற்றும் ரவி செனவிரத்ன என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பு ஒன்றில் அதன் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர கரியவசம் கூறியுள்ளார்.
1: இந்த செயற்பாட்டின் பின்னணியில் இருப்பது யார்? இந்த செயற்பாட்டின் பின்னணியில் இருப்பவர்களில் ஒருவர் ஷானி அபிசேகர, அடுத்தவர் ரவி செனவிரத்ன. இந்த இருவருமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டிய பிரதான குற்றவாளிகள் என இதற்கு முன்னர் இருந்த ஒவ்வொரு ஜனாதிபதி ஆணைக்குழுக்களாலும் விசாரணை குழுக்களாலும் தீர்மானிக்கப்பட்ட நபர்கள் ஆவர். இன்று இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் இருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இதனை யார் மேலாவது சுமத்த வேண்டும் என நினைத்து நாட்டிலிருந்து தப்பியோடிய அரசியல் புகலிடத்திற்காக பொய் சொன்ன ஒரு பிடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நபரின் பொய்யை அடிப்படையாக கொண்டு அந்த நாட்டுக்கு சென்று அவரிடம் வாக்குமூலத்தினை எழுதி வாங்கி வந்ததாக கூறி நாட்டுக்காக சேவையாற்றிய ராணுவ வீரருக்கு எதிராக சித்திரவதைகளை மேற்கொள்வதை ஒரு நாடாகவும் இனமாகவும் நாம் இன்னும் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்ற கேள்வியே நாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியுள்ளது. இருப்பினும் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களே, போலீஸ் அதிகாரி ஷானி அபயசேகர் அவர்களே, சட்டம் அதிபர் துணைக்கள அதிகாரி திலீப் பீரிஸ் அவர்களே, தாக்குதல் அநாகரிகமானது என்றால் பதில் தாக்குதலில் நாகரிகத்தை எதிர்பார்க்க வேண்டாம் என மக்கள் மத்தியில் பழமொழி ஒன்று உள்ளதல்லவா?
2: அசிஷ்டனம் பிரதி பிரகாரே சிஷ்டத்வே சுயன்னை பாக்கியலாம்.
0: தற்போதைய அரசாங்கமும் அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார் தெரிவிக்கின்றார்.
3: இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு பட்ட எவராவது ஒருவர் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் சட்டப்பூர்வமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. இருப்பினும் அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்தியதை நாம் பார்த்தோம், வரலாற்றிலும் பார்த்தோம். இன்னும் இந்த அரசாங்கமும் அதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் அரசியல் விளையாட்டை விளையாடுகின்றது என்பது எமக்கு தெரிகின்றது. எனவே உண்மையான தண்டனையை குற்றவாளிகளுக்கு உண்மையான முறையில் தண்டனை வழங்குங்கள். இருப்பினும் அது சட்டப்பூர்வமான கட்டமைப்புக்குள் இருக்க வேண்டும். பழிவாங்குவதற்காக அரசாங்கம் இல்லை. அரசாங்கத்திற்கு இருக்கின்ற பலத்தை பயன்படுத்தி, புலனாய்வு பிரிவின் பலத்தை பயன்படுத்தி உண்மையான சூத்திரதாரிகளை பிடித்துக் கொடுக்க வேண்டும்.
0: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சட்ட கட்டமைப்புக்குள் மிகவும் தெளிவாக இடம்பெற்று வருவதால் அதற்கு இடையூறு விளைவிக்க கூடாது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திர சூரியாராட்சி வலியுறுத்துகின்றார்.
4: நமது
1: நாட்டில் எந்த ஒரு சந்தேக நபரோ எந்த ஒரு நபரோ நீதிமன்ற அல்லது ஏதேனும் சட்ட ரீதியான நடவடிக்கையின் ஊடாக கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர் தொடர்பில் செயற்படும் விதம் குறித்து நமது நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச உடன்படிக்கைகளும் அந்த ஏற்பாடு ஒழுங்கு விதிகளும் உள்ளன. அதற்கமையவே செயற்படுகிறோம் என்பதையே ஓர் அரசாங்கம் என்ற ரீதியில் நமக்கு கூற வேண்டியுள்ளது. பல்வேறு தரப்பினர் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக செய்திகளை உருவாக்கி வருகின்றார்கள் என நாம் அறிவோம். போலீஸ் திணைக்களமும் திருத்தங்களை மேற்கொண்டு அவர்கள் பல்வேறு நோக்கங்களுடன் எழுப்புகின்ற விடயங்கள் அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என உத்தியோகபூர்வமாக அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளது. இங்கே இருப்பது வேறொன்றும் இல்லை, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் அரசியல் தேவையும் சூழ்ச்சியும் இருந்தது என்பதை இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைகளும் அறிவார். இறுதியில் நீதிமன்றத்தின் ஊடாக இதற்கு சரியான தீர்ப்பு வழங்கப்படாமை மாத்திரமே இப்போது மிகுதியாக உள்ளது. இவற்றுடன் தொடரப்பட்ட விசாரணைகளின் போது தகவல்கள், பெயர்கள், விவரங்கள் வெளியே வரும். அதனால் அவர்கள் வெளியே பதட்டமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனங்களினால் இது தொடர்பான விசாரணைகள், நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவே தவிர வேறொன்றும் இல்லை. அதை பற்றி யாரும் பதற்றமடைய தேவையில்லை. இந்த நாட்டில் சரத் பொன்சேகா முதற்கொண்டு பல்வேறு காலகட்டங்களில் நமது நாட்டின் பல்வேறு அதிகாரிகள் இவ்வாறான வெவ்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளனர். தேவையற்ற செய்திகளை உருவாக்காமல் அரசாங்கம் என்ற வகையில் எவர் மீதும் வெறுப்புடன் செயற்படவோ, பாரபட்சமாக செயற்படவோ, எவருக்கும் அநீதி இழைக்கவோ நாம் எவ்வகையிலும் எதிர்பார்ப்பதில்லை. இவை அனைத்தும் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் தெளிவாக நாட்டின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்ட நிறுவனங்களுக்குள் இடம்பெறும் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் இடம்பெறும் விசாரணைகள் செய்யப்படும் வழக்கு இதுவாகும். அது தொடர்பில் எவராவது அதற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் வெவ்வேறு நடவடிக்கைகளை எடுப்பார்களாயின் அதனை இந்த நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கும் நீதி அமைதியை நிலைநாட்டுவதற்கும் உள்ள சந்தர்ப்பங்களுக்கு தடை விதிக்கும் செயலாகவே புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. எனவே அவற்றிற்கு தடை விதிக்க வேண்டாம். இந்த நாட்டு மக்கள் நீதியையும் நியாயத்தையுமே எதிர்பார்க்கின்றனர். அதனை நிறைவேற்றுவதற்கு இடமளிப்பதையே செய்ய
4: வேண்டும்.
5: தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த காரணம் கொண்டும் நிறுத்தப்படக்கூடாதென்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. கொழும்பு பேராயர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அருத்தந்தை சிறில் காமினி இதனை தெரிவித்தார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை அவரது நற்பெயருக்கு பங்கம் விளைவித்ததாக கூறி தனக்கு எதிராக தொடர்கின்ற அவதூறு வழக்கை சமரசம் செய்து கொள்வதற்கு அவரே கோரிக்கை விடுத்த போதிலும் தான் அதற்கு ஒருபோதும் உடன்படவில்லை என்று அருத்தந்தை ஸ்ரீல் காமினி இதன்போது தெரிவித்தார். அருத்தந்தை ஸ்ரீல் காமினிக்கு எதிராக சுரேசலை அவதூறு வழக்கு தொடர்ந்து நட்டஈடு கோரியுள்ளதாகவும் அந்த நட்டஈடு செலுத்துவதை தவிர்ப்பதற்காகவும் வழக்கை சீர்குலைப்பதற்காகவுமே சுரேசலை கைது செய்யப்பட்டுள்ளார் என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் உலாவிருக்கின்றன. ஆனாலும் விசாரணைகளில் வெளிப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையிலே அவர் காவல்துறை மூலம் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அருத்தந்தையை கஷ்டத்துக்கு உள்ளாக்குவதற்காக இந்த வழக்கை தொடரவில்லை என்றும் தனது பெயரை பாதுகாப்பதற்காகவே இதனை செய்ததாகவும் இதனால் இருவரும் ஒரு சமரசத்துக்கு வர முடியும் என்று சுரேசலை தன்னிடம் நேரடியாக குறிப்பிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த தருணத்தில் மற்றொரு அருத்தந்தையுடன் தனக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சமில் பெரீரா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவும் அங்கு சமூகம் அளித்திருந்ததாக குறிப்பிட்ட அருத்தந்தை ஸ்ரீல் காமினி சமரசத்துக்குரிய நிபந்தனைகள் என்ன என்று தாம் சுரேசலையிடம் வினவியதாக குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த சுரேசலை அருத்தந்தை வழங்கிய அறிக்கையிலிருந்து தனது பெயரை நீக்குமாறு கூறியிருக்கிறார். ஆனால் அவரது பெயரை குறிப்பிட்டே தாம் அந்த அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதனை நீக்க வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்றும் அதனை தான் ஒருபோதும் நீக்கப்போவதில்லை என்று அருத்தந்தை சுரேசலையிடம் திட்டவட்டமாக தான் கூறியதாகவும் குறிப்பிட்டார். ஆகவே இந்த விசாரணைகளில் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அரசியல்வாதிகளோ தலையிடக்கூடாதென்றும் கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அருத்தந்தை ஸ்ரீல் காமினி மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவத்தின் குண்டுகள் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலையினால் தயாரிக்கப்படவில்லை என்றும் அவை ஜேவிபி கட்சியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இருந்த இப்ராஹிமின் செப்பு தொழிற்சாலையிலே தயாரிக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்தார். கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருத்தந்தை ஸ்ரீல் காமினிக்கு பகிரங்க சவால் விடுத்து சில முக்கிய கேள்விகளையும் அவர் முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த பின்னர் இப்ராஹிமின் செம்பு தொழிற்சாலையில் சந்தேகத்தின் பேரில் 7 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் 2 வாரங்கள் முடிவடைவதற்குள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவர்களின் பிணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் விடுதலை செய்ய சம்மதித்தது. இந்த பின்னணியில் சிஐடியில் உத்தரவிட்ட அதிகாரி யார் என்பதை அருத்தந்தை வெளிப்படுத்த வேண்டும். அத்துடன் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் பயங்கரவாதி சஹ்ரானுக்கு எதிராக வழக்கு நிலுவையில் இருந்த போது கொழும்பிலிருந்து தனது சொந்த வாகனத்தில் சஹ்ரானை மறைத்து அனைத்து சோதனை சாவடிகளையும் தாண்டி நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற ஒரு சட்டத்தரணி இருக்கிறார். தற்போது ஜனாதிபதியின் ஆலோசகராக இருக்கும் அந்த சட்டத்தரணியின் பெயரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருத்தந்தை ஸ்ரீல் காமினி பகிரங்கப்படுத்த வேண்டும். பயங்கரவாத விசாரணை பிரிவினர் நுவரலியாவில் வைத்து சாரா யஸ்மினை கைது செய்ய சென்ற போது சிஐடி அதிகாரி ஒருவர் தொலைபேசியில் அழைத்து இது எங்களது விசாரணை, நீங்கள் தலையிடாமல் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறி தடுத்தார். அன்று சாரா யாஸ்மின் கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த தாக்குதலே நடந்திருக்காது. அந்த சிஐடி அதிகாரி யார்? இதனிடையே நாளை காலை குண்டுவெடிக்கப் போகிறது என்று சுரேசலை தனது மேசைக்கு அனுப்பிய உத்தியோர்வ புலனாய்வு அறிக்கைகளை அலட்சியம் செய்து புறக்கணித்த ஒரு அதிகாரி தற்போதைய அரசாங்கத்திலும் பதவியில் இருக்கிறார். இலங்கையின் பௌத்த தலைமைகளை அழிப்பதற்கும் எப்படியாவது ராஜபக்சாக்களின் பெயரை இதில் தொடர்புபடுத்துவதற்கும் சுரேசலையை பகடக்காயாக பயன்படுத்த வேண்டாம் என்றும் உண்மைகளை மூடி மறைக்காமல் அருத்தந்தை ஸ்ரீல் காமினி இதற்கு பகிரங்கமாக பதிலளிக்க வேண்டும் என்று சட்டத்தரணி மனோஜ் கமகே மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர பங்களித்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஃபிலக்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டுகிறார். பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதிலும் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்காற்றிய உளவுத்துறை அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகிறார்கள். அதுநேரம் 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தை போன்று உளவுத்துறை அதிகாரிகளை கைது செய்யும் இவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை சீர்குலைத்து தீவிரவாத சக்திகள் மீண்டும் உருவாவதற்கான சூழலை ஏற்படுத்தும் என்று நாமல் ராஜபக்சே எச்சரிக்கை விடுக்கின்றார். அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் பணியை சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிசும் குற்றப்புணர்வு பிரிவின் பணிப்பாளர் சானி அபயசுகராமும் சிறந்த முறையில் நிறைவேற்றுகிறார்கள். ஜனாதிபதி அன்றுகுமார திஸ்நாய்கா தலைமையிலான அரசாங்கம் நீண்ட காலம் பதவியில் இருக்காது என்பதை இந்த இருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இந்த இருவரும் பதிலளிக்க நேரிடும் என்று ஃபிலக்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலி நாட்டுக்காக போராடியவர், நாட்டின் ஒற்றியாட்சியை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். இந்த அரசாங்கம் ராணுவத்தினருக்கும் ஒற்றியாட்சிக்கும் எதிராகவே செயற்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகள் இடம்பெற வேண்டும், உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஆனால் விசாரணைகள் சித்திரவதையாக அமையக்கூடாது என்று குறிப்பிடுகிறோம். அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சுரேசலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் பணியை சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிசும் குற்றப்புணர்வு பிரிவின் பிரதானி சானி அபயசுகராவும் சிறந்த முறையில் நிறைவேற்றுகிறார்கள். ஜனாதிபதி ஆந்திரகுமார திஸ்நாய்கா தலைமையிலான அரசாங்கம் அதிக காலம் ஆட்சியில் இருக்காது என்பதை சானி அபயசுகர திலிப்பீரிஸ் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தற்போதைய செயற்பாடுகளுக்கு எதிர்காலத்தில் இந்த இருவரும் நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதே நேரத்தில் தன்னை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கொத்தபா ராஜபக்சாவுக்கு வழங்கியது சுரேஷ் அலைதான் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவிக்கிறார். மது போத்தலுக்கும் சோற்று பாசலுக்கும் மற்றும் 1000 ரூபாய் பணத்துக்கும் சமூக ஊடகங்கள் வாயிலாக வதந்திகளை பரப்பி ராஜபக்சாக்களுக்கு முட்டுக் கொடுக்கும் நபர்கள் குறித்து குறிப்பிட்ட அவர் தனக்கு நேர்ந்த அரசியல் பழிவாங்கல்களின் பின்னணியில் இருந்த உண்மையை தலைமைகளை அம்பலப்படுத்தினார். தான் எந்தவித குற்றச்சாட்டுகளோ அல்லது முறையான நீதிமன்ற விசாரணைகளோ இன்றி கடற்படை தலைமையகத்தில் சுமார் 8 மாதங்கள் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக பொன்சேகா சுட்டிக்காட்டினார். ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் பலகைகளால் அடைக்கப்பட்ட ஒரு சிறிய அறையிலே தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் விவரித்தார். சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு காவல் முகாம்களில் இருப்பவர்களின் அனுபவங்கள் என்ன என்பது குறித்து முழுமையான அறிவும் அனுபவமும் சலைக்கு உண்டு என்று குறிப்பிட்டார். சுரேசலே கபில கெந்தவிதாரண போன்றவர்களின் ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் பெற்றுக்கொண்டே கொத்தபாய ராஜபக்ச தங்களை சிறையில் அடைத்து பழிவாங்கினார் என்று குற்றம் சுமத்தியிருக்கிறார். இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகள் தன் மீது மட்டுமன்றி தனது குடும்பத்தினர் மீதும் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்டதாக கவலை வெளியிட்டுள்ள அவர், தான் கைது செய்யப்பட்ட தினத்தன்று தனது மனைவியை காலை 4 மணி வரை குற்றப்புணர்வு திணைக்களத்தினர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தியதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார். நாட்டின் இலவச சுகாதார சேவையின் மனிதவள தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரச சுகாதார முகாமைத்துவ உதவி சேவையின் தரம் 3க்கான 237 பேரை கொண்ட 2வது குழுவினரை இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிசாவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட இருப்பதோடு இதன் மூலம் சுகாதார அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள மருத்துவமனைகள் நிறுவனங்கள் இல்லவும் வெற்றிடங்கள் நிரப்பப்பட இருக்கிறது. இந்த நியமனங்களுக்கான நேர்முக பரீட்சைகள் எதிர்வரும் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு விடுத்த ஊடக அறிக்கை குறிப்பிடுகிறது. இலங்கை பரீட்சைகள் திணைக்கழகத்தினால் கடந்த 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 அன்று நடத்தப்பட்ட திறந்த போட்டி பரீட்சையின் முடிவுகளின் அடிப்படையிலே இந்த ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படுகின்றன. அதன்படி அந்த எழுத்து பரீட்சையில் 141 புள்ளிகள் அல்லது அதற்கு மேல் பெற்ற விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இந்த நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுகின்றார்கள். தகுதி பெற்றுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான நேர்முக பரீட்சை அழைப்பு கடிதங்கள் தற்போது பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதோடு இதுகுறித்த மேலதிக விவரங்களை சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் உத்தியோர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும். இந்த சுகாதார முகாமைத்துவ உதவி பணிக்காக 213 பேரை கொண்ட முதலாவது குழுவினர் கடந்த ஜனவரி மாதத்தில் பணியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாகவே தற்போது இந்த இரண்டாவது குழுவினர் இணைத்துக் கொள்ளப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைய இந்த மாத இறுதியில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினோ விஜயரட்ன குறிப்பிடுகிறார். இதன் காரணமாக ஜூலை மாதம் நடைமுறைக்கு வரவுள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தின் போது பேருந்து கட்டணங்கள் 20% வரையில் அதிகரிக்கக்கூடும் என்றும் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 35 ரூபாயை தாண்டுவது உறுதி என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பேருந்து கட்டணத்தை உடனடியாக உயர்த்துவதற்கு அரசாங்கம் இணங்காததால் பேருந்து உரிமையாளர்களின் நஷ்டத்தை குறைக்கும் நோக்கில் நாளாந்த பயண கட்டமைப்பு மாற்றியமைக்கப்படுகிறது. இதன்படி அலுவலக நேரங்கள் மற்றும் பாடசாலை நேரங்களினால பேருந்து சேவைகள் எந்தவித மாற்றமின்றி வழமை போல் தொடரும். ஆனாலும் பயணிகள் நடமாட்டம் குறைவாக காணப்படும் இடைப்பட்ட நேரங்களினால பயண வாரங்கள் குறைக்கப்படும். மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைகளுக்கு இதுகுறித்த விவரங்கள் எழுத்துப்பூர்வமாக இன்று சமர்ப்பிக்கப்படும். சீரற்ற காலை மற்றும் வீதிகள் சேதமடைந்துள்ளமை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் பூண்டுரோயா போன்ற பல பகுதிகளில் தற்போதும் பேருந்து சேவைகள் பாதிப்படைந்துள்ளன. அத்துடன் டீசல் தட்டுப்பாடு மற்றும் நஷ்டம் காரணமாக ஏற்கனவே 20% முதல் 25% வரையான தனியார் பேருந்துகள் சேவைகளிலிருந்து தற்காலிகமாக விலகியுள்ளன. பிரதான வீதிகளில் பேருந்துகள் ஓடினாலும் கிராமப்புற வீதிகளிலே இந்த சேவை குறைப்பு அதிகமாக காணப்படுகிறது. இதனால் ஏழை மக்களே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மாற்று வழியான முச்சக்கர வண்டியை பயன்படுத்த நேரிட்டால் 1 கிலோமீட்டருக்கு 150 முதல் 200 ரூபாய் வரை செலவிட வேண்டியிருக்கும். பேருந்துகளை முற்றாக நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட முடியாது. அவ்வாறு நிறுத்தினால் பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பணியை விட்டு சென்று விடுவார்கள். பின்னர் மீண்டும் ஊழியர்களை திரட்டுவது மிகப்பெரிய சவாலாக மாறும். எனவே ஊழியர்களை தக்க வைத்துக் கொண்டு நஷ்டத்தை ஈடு செய்யும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாத இறுதியில் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்த பின்னர் அதற்கு பொருத்தமான இறுதி முடிவை ஜூலை மாத வருடாந்த கட்டண திருத்தத்தின் போது சங்கம் எடுக்கும் என்றும் கெமினு விஜயரட்ன மேலும் குறிப்பிட்டார். இதற்கிடையில் மேலும் 2 எரிபொருள் கப்பல்கள் நாளையும் நாளை மறுதினமும் இலங்கையை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெற்றோடிய கூட்டு தாமதம் தெரிவித்துள்ளது.
0: இதற்கமைய 7000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் மற்றும் 29000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலை ஏற்றிய கப்பல் நாளை நாட்டை வந்தடைய உள்ளதாக கூட்டு தாமதத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர் நெத்திக்குமார் கூறியுள்ளார். 22000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று சிங்கப்பூரில் இருந்து நாளை மறுதினம் நாட்டை வந்தடைய உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனிடையே 32000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 7200 மெட்ரிக் டன் சூப்பர் டீசலை ஏற்றி வந்த கப்பலில் உள்ள எரிபொருள் கொழும்பு துறைமுகத்தில் தற்போது தரையிறக்கப்பட்டு வருகின்றது.
5: தொடர்ந்து பெற்றோரின் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவர்களை கைவிட்டு செல்லும் பிள்ளைகளிடமிருந்து சொத்துக்களை மீள கைப்பற்றும் வகையில் புதிய ஒழுங்கு விதிகளை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. இந்த விடயம் தொடர்பில் ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதேச குறிப்பிட்டார். அதன்படி பிள்ளைகளால் கைவிடப்படும் பெற்றோர்களை அரசு பொறுப்பேற்று பராமரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனாலும் பெற்றோரின் சொத்துக்கள் பிள்ளைகளிடமிருந்தால் அவற்றை அரசுடைமையாக்கும் வகையில் சட்டங்களை உருவாக்குவது தொடர்பிலும் கலந்துரையாடப்படுவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். பெற்றோரின் சொத்துக்களை பெற்றுக் கொண்டு அவர்களை கைவிடுவதென்பது மிக கொடூரமான செயல் என்றும் அது பெற்றோர்களின் உரிமைகளை மீறும் செயற்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனாலே கைவிடப்படும் பெற்றோர்களின் பிள்ளைகளிடம் இருக்கும் சொத்துக்களை அரசுடைமையாக்கும் வகையில் புதிய திட்டங்களை கொண்டுவர தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை பிள்ளைகளால் பராமரிக்கப்படாமல் அல்லது தொந்தரவுகளை எதிர்நோக்கும் பெற்றோர்கள் உடனடியாக தகவல்களை வழங்குவதற்கு விசேட ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதீச சுட்டிக்காட்டியிருக்கிறார். உள்ளக பயிற்சிக்காக சுமார் 2000 வைத்தியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
0: ஆகஸ்ட் மாதத்தில் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹங்சக் விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் பட்டம் பெற்ற மாணவர்களும் இதன்போது இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். வைத்தியர்களுக்கான வெற்றிடங்களை இதன் மூலம் நிவர்த்தி செய்ய முடியும் எனவும் பிரதி அமைச்சர் மேலும் கூறியுள்ளார்.
5: தொடர்ந்து கொழும்பு தலவத்துக்கொட பகுதியில் அமைந்துள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீபத்தில் சிக்கிய மூவரும் உயிரிழந்தார்கள். தீபத்தில் சிக்கிய மூவரையும் மருத்துவமனையில் அனுமதித்திருந்த நிலையில் அவர்கள் உயிரிழந்து போனார்கள். பயாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மலகொட தொடங்குட வீதியின் பகல அகோட சந்திக்கு அருகில் இடம்பெற்ற பத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தொடங்குட நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அதற்கு முன்னால் பயணித்த சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் சொகுசு தனியார் பேருந்தொன்று பின்னதுவ நுழைவாயில் பகுதியில் நேற்று மாலை விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 10 பேர் காயமடைந்தார்கள்.
0: தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பின்னதுவ நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற பஸ் விபத்தொன்றில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்று பின்னதுவ நுழைவாயிலில் உள்ள பாதுகாப்பு வாயிலை உடைத்துக் கொண்டு சென்று அருகில் இருந்த தூண் ஒன்றின் மோதிமையாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்தில் காயமடைந்தவர்களை போலீசாரும் அதிவேக நெடுஞ்சாலை ஊழியர்களும் இணைந்து காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர். இன்று காலை 7:10 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சிலாபத்திலிருந்து கோட்டை நோக்கி பயணித்த ரயிலுடன் முச்சக்கர வண்டி மோதியமையாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவரும் காயமடைந்த நிலையில் ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். ஜாயில ஏக்கல பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரும் ஆணொருவரும் இதில் உயிரிழந்துள்ளனர்.
5: தொடர்ந்து கட்டான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சொகுசு காரில் பெருந்தொகையான போதைப் பொருளை கடத்தி சென்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்டான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திசாகேவித்த சந்திக்கு அருகில் நேற்றிரவு போலீசாரினால் விசேட வாகன சோதனை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அந்த வழியாக சென்ற கார் ஒன்றை மறைத்து சோதனையிட்டதில் அதிலிருந்து 510 கிராம் 400 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதோடு காரில் சென்ற சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டார்கள். அதன்படி மகபகே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். பலன மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 75 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டிருப்பதோடு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இதேவேளை சிலாபம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சட்டவிரோத மதுபானத்துடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 60 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதேநேரம் சட்டவிரோத மதுபானம் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் பெருந்தொகையான கோடாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன்போது 9 பேரல்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 1750 லிட்டர் கோடா போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நபர் ஒருவரை கடத்தி சென்று காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புணர்வு திணைக்கழகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நரங் ஸ்பிட்டிய கிரிந்திவெல பகுதியில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் கடந்த 2018 செப்டம்பர் 9 தேதி கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். இதுகுறித்து போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் மனித படுகொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள். அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளை தொடர்ந்து நேற்று நிட்டம்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரன் பொகுனுகம பகுதியில் வைத்து இந்த குற்றச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பேனா வடிவிலான சிறிய ரக துப்பாக்கி ஒன்று, அதற்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் 5 T56 ரக தோட்டாக்கள், 4 9 மில்லி மீட்டர் ரக தோட்டாக்கள், 8 12 போரா ரக தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பில் கையடக்க தொலைபேசியில் உரையாடிக் கொண்டு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற ஒருவரிடம் போக்குவரத்து போலீசார் 30,000 ரூபாய் கப்பம் வாங்கியதாக பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு செய்திருக்கிறார். எனவே இதை வன்மையாக கண்டிப்பதோடு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் இதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஐந்தனிசில் ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். பார்வீதி மட்டுக்களி மீன் சந்தைக்கு அருகில் சம்பவ தினமான ஞாயிற்றுக்கிழமை மோட்டார் சைக்கிளில் ஒன்றில் இருவர் பிரயாணித்த போது அதில் கையடக்க தொலைபேசியை காதில் வைத்து பேசிக் கொண்டு அதனை ஒருவர் செலுத்தி சென்றுள்ளார். இதன்போது எதிரே வந்த போக்குவரத்து போலீசார் இவர்களை மறைத்த போது இவர்கள் மோட்டார் சைக்கிளை நிறுத்திய நிலையில் மோட்டார் சைக்கிளை பரிசோதிக்க வேண்டும் என்று போலீசார் தெரிவித்ததை அடுத்து அதை செலுத்தி வந்த மீனவரானவர் வெளிநாடு செல்ல இருப்பதால் அவர் பயத்தில் கையடக்க தொலைபேசியை போலீசாரிடம் கொடுத்துவிட்டு மோட்டார் சைக்கிளை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். இதையடுத்து போலீசார் மோட்டார் சைக்கிளில் பிரயாணித்தவரிடம் ஓடியவர் வீட்டை காட்டுமாறும் இது யாருடையது விசாரித்த நிலையில் அது அவருடைய தந்தையுடையது என்றதை அடுத்து மோட்டார் சைக்கிளை கொடுத்த குற்றத்துக்கு 80,000 தப்பியோடிய குற்றத்துக்கு 100,000 மொத்தமாக 180,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்து மோட்டார் சைக்கிளை போலீஸ் நிலையத்துக்கு போலீசார் கொண்டு சென்றார்கள். அதன் பின்னர் போலீசார் 60,000 ரூபாய் கப்பமாக தந்தால் மோட்டார் சைக்கிளை விடுவிப்பதாக தெரிவித்த நிலையில் அந்த நபர் மீன் வியாபார வர்த்தகர் ஒருவருடாக அந்த போக்குவரத்து போலீசாரை நாடியதை அடுத்து 30,000 ரூபாவுக்கு பின்னர் இறங்கி வந்ததை அடுத்து அந்த நபரிடம் பணம் இல்லாத காரணத்தால் தனது மனைவியின் தோட்டை வாங்கி எடுத்து ஈடு வைத்து 30,000 ரூபாய் பணத்துடன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று அந்த பணத்தை கப்பமாக வழங்கிய பின்னர் மோட்டார் சைக்கிளை மீட்டுக் கொண்டு வந்துள்ள பாதிக்கப்பட்டவர் எங்களிடம் முறைப்பாடு தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த மாவட்டத்தில் போக்குவரத்து போலீசார் இவ்வாறு கப்பங்கோரி நடவடிக்கையை கண்டிக்கிறோம். அதேவேளை இந்த கப்பம் வாங்கும் நடவடிக்கை முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு இதனை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். போலி வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் கணக்குகள் மூலம் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து பணம் பறிக்கும் மோசடி கும்பல்கள் அதிகரித்து வரும் ஒரு மோசடி குறித்து இலங்கை கணினி அவசர தேர்தலை குழு பொதுமக்களுக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. மோசடிக்காரர்கள் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளின் புகைப்படங்கள் மற்றும் அடையாளங்களை பயன்படுத்தி போலி சுயவிவரங்களை உருவாக்கி தொலைபேசி அழைப்புகள் வாட்ஸ்அப் செய்திகள் மற்றும் டெலிகிராம் உரையாடல்கள் மூலம் தனிநபர்களை தொடர்பு கொள்வதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பணம் அல்லது நிதி பங்களிப்புகளை செலுத்துமாறு கூறப்படுவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அல்லது சட்ட நடவடிக்கை மூலம் அச்சுறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. சமூக ஊடக தளங்கள், குறுஞ்செய்தி செயலிகள் அல்லது தனிப்பட்ட கணக்குகள் மூலம் இலங்கை காவல்துறை பணம் கோருவதில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இத்தகைய வழிகள் மூலம் காவல்துறை அதிகாரி என்று கூறிக்கொள்ளும் எவருக்கும் பணம் அனுப்ப வேண்டாம் என்றும் சந்தேகத்துக்கிடமான தகவல் தொடர்புகளை சரிபார்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடப்பட்டுள்ளது. இத்தகைய மோசடிகளை எதிர்கொள்பவர்கள் அவற்றை உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறைப்பாடு அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பஹ்ரைனில் கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெற்ற மாம்பழ விழாக்களில் இலங்கை மாம்பழங்கள் பிரதானமாக காட்சிப்படுத்தப்பட்டு அங்குள்ள நுகர்வோர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த நாட்டின் முன்னணி பல்பொருள் அங்காடி வலையமைப்புகளான லூலு ஹைப்பர் மார்க்கெட் மற்றும் அல்ஜசீரா ஆகியவற்றில் இந்த விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பஹ்ரைனுக்கான இலங்கை தூதரகத்தின் பொருளாதார ரீதியான ராஜேந்திர முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கையிலிருந்து புதிய மாம்பழங்கள் மற்றும் ஏனைய பல வகைகளை இறக்குமதி செய்யுமாறு பஹ்ரைனின் முன்னணி சில்லறை விற்பனையாளர்களுக்கு தொடர்ச்சியாக ஊக்குவிப்புகள் வழங்கப்பட்டு வந்தது. இதற்கமைய கடந்த மே மாதம் 23rd லூலு ஹைப்பர் மார்க்கெட் சங்கிலியினால் மேங்கோ மெனியா என்ற பெயரில் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு வகையான மாம்பழங்களை உள்ளடக்கிய விழா ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் இலங்கை மாம்பழங்கள் விசேட இடத்தை பிடித்திருந்தன. அதனைத் தொடர்ந்து ஜூன் 4rd அல்ஜசீரா பல்பொருள் அங்காடியில் ஆரம்பமான த கிரேட் மேங்கோ புட்பால் ஃபிஸ்டா தொடக்க விழாவிலும் இலங்கை மாம்பழங்கள் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டன. இந்த விழாக்களில் இலங்கை மட்டுமன்றி இந்தியா, தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளின் மாம்பழங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அல்ஜசீரா விழாவின் சிறப்பம்சமாக இலங்கை மாம்பழங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட இலங்கை பாரம்பரிய உணவுகள் குறித்த நேரடி சமையல் விளக்க காட்சியொன்றும் அங்கு இடம்பெற்றது. இவற்றுடன் இணைந்து இலங்கையின் பிரதான ஏற்றுமதி பொருளான சிலோன் தேயிலை வகைகளின் காட்சி கூடங்களும் அமைக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் உற்பத்திகளுக்கு சர்வதேச ரீதியில் சிறந்த விளம்பரமாக அமைந்திருந்ததாக இலங்கை தூதரகம் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
0: மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அனுராதபுரம் மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் கூறப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழைத்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
5: தொடர்ந்து இலங்கையின் 74 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது நேற்று 8000 அதிகமான டெங்கு நுழம்பு பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
4: சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சினால் அறிவிக்கப்பட்ட 3 நாள் விசேட தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் 14 மாவட்டங்களில் உள்ள 72 சுகாதார வைத்திய பிரிவுகளில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 3 நாள் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நாளை வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் முதல் நாள் மிகவும் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதிவு பணிப்பாளர் டாக்டர் கபில் கண்ணங்கர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக முப்படையினர், போலீஸ், சுகாதார வைத்திய அதிகாரி உள்ளிட்ட தரப்பினர், அரசு சாரா அமைப்புகள், சமூக அமைப்புகள், கிராமப்புற குழுக்கள், பொது சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் ஏனைய சுகாதார பணியாளர்கள் குழுக்களாக இணைந்து வீடு வீடாக சென்று கள ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளனர். இதற்கமைய நுழம்பு குடும்பிகளுடன் கண்டறியப்பட்ட பல நிறுவனங்கள் மற்றும் வளாகங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதனிடையே இந்த ஆண்டு இதுவரை 36,168 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். டெங்கு காய்ச்சலினால் இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளனர்.
5: தொடர்ந்து கடந்த 6 மாதங்களாக நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த டிட்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சில மக்கள் மீண்டும் தங்களின் அபாயகரமான வீடுகளுக்கு திரும்புவது குறித்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாற்று வழிகள் என்ன என்பது தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த சிலர் தங்களின் பழைய அபாயகரமான வீடுகளுக்கு திரும்புகின்றமை அண்மையில் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து இதுகுறித்து கருத்து தெரிவித்த தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இவை தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்துவதற்கான முறையான கண்காணிப்பு பொறிமுறை ஒன்று தொடர்ந்து தங்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அது தெரிவித்தது. இத்தொடர்பாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி கர்ணவர்த்தன கருத்து வெளியிடுகையில், ஒரு பகுதி அல்லது ஒரு வீடு அபாயகரமானதென தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பிரகடனப்படுத்தும் போது அதற்காக பல அளவுகோள்கள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. எனவே அத்தகைய வீடுகளுக்கு மக்கள் மீண்டும் திரும்புவது எந்த வகையிலும் ஊக்குவிக்கப்படுவதில்லை. இருந்தாலும் நிவாரண முகாம்களில் நிலவும் மோசமான நிலைமைகள் காரணமாக மக்கள் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்பியதாக சில சம்பவங்கள் அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். கொத்மலையில் உள்ள நிவாரண முகாம் ஒன்றில் கூடாரங்களில் வசித்து வந்த சுமார் 25 பேர் மீண்டும் தங்களின் அபாயகரமான வீடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2026 தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் August 9 நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் August 10 முதல் September 5 வரை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தியோர்வ கால அட்டவணை மற்றும் விண்ணப்பம் தொடர்பான மேலதிக அறிவிப்புகள் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் நேற்று குறிப்பிட்டிருக்கிறது. பரீட்சைகளுக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேவையான தயார்படுத்தல்களை முன்கூட்டியே மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவேச்சேரி நுணாவில் மேற்கு பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புக்குள் நுழைந்த மீன்பிடி பூனை ஒன்று பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டு வன ஜீவராசிகள் திணைக்களகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.
1: இலங்கையில் அழிந்து வருகின்ற உயிரினமாகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய இனமாகவும் காணப்படுகின்ற மீன்பிடி பூனை அண்மை காலங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து கால்நடைகள் செல்ல பிராணிகளை வேட்டையாடி வந்தது. இந்த நிலையில் சாவகச்சேரி போலீசாரும் கிராம மக்களும் இணைந்து நேற்றிரவு அதனை பிடித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வன ஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்டு மீன்பிடி பூனையை பாதுகாப்பாக கொண்டு சென்றுள்ளனர்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
5: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு 4 குறைத்துள்ளது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
7: வருடத்திற்கு 4 குறைக்கப்பட்டிருப்பது ஏழை மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஏழை மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் பொதுமக்களும் சமையல் எரிவாயு பயன்படுத்தும் வகையில் கடந்த 2016 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு மத்திய அரசு ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் வழங்கி வருகிறது. இதன் மூலம் பயனாளர்கள் சிலிண்டரை மிக குறைந்த விலையில் பெற முடிந்தது. நாடு முழுவதும் சுமார் 5.5 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளன. இந்த திட்டத்தில் ஆரம்பத்தில் 12 மானிய சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டன. பின்னர் கடந்த ஆண்டு இவை 9 குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது 4 குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 4 சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் பெற முடியும் என்பதால் அந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வந்த ஏழை எளிய மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு நிதியாண்டில் பயனாளிகள் 4 சிலிண்டர்களை மட்டுமே பயன்படுத்துவதாக தரவுகள் மூலம் தெரிய வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை என சிலிண்டர்கள் குறைப்பிற்கான காரணம் குறித்து மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
5: தொடர்ந்து சென்னையில் நிலவும் மின்வெட்டால் நள்ளிரவில் மின்வாரிய அலுவலகங்களையும் முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
7: தாவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர் மின்வெட்டு நிலவி வருகிறது. சென்னை மேடவாக்கத்தில் நேற்றிரவு 8:40 துண்டிக்கப்பட்ட மின்சாரம் நள்ளிரவு 12 வரை விநியோகிக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் குழந்தைகளுடன் வீதிக்கு வந்தனர். உதவி மின் பொறியாளர் அலுவலகம் மூடி கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
8: விபி ஆபீஸ் வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். ஒரு ஏஐ ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு பர்சன் கூட ஆபீஸ்ல இல்ல. ஓஎன்டம்ல எப்படிதானே சார் இருப்பீங்க? ஒர்க்கிங் பர்சன் ஒருத்தவங்க இருக்கணும்ல, இங்க பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணும்ல. ஒரு போன் கால் அட்டன் பண்றது கிடையாது. குழந்தைய வச்சுட்டு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். அவங்கவுங்க வீட்டுல இருக்கீங்க, ஒர்க் பண்றீங்களா சார்? அது பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுமா இல்லையா?
9: ஒரு இடத்துல மட்டும் இல்ல, பாபு நகர் சாய்பாபா கோயில் இருந்து எல்லாம் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே வராங்க. பெருமாள் கோயில் ஆர்ச்சில இருந்து முருகன் கோயில் ஆர்ச்சி, ஜலடம்பேட்டை, இந்த சரௌண்டிங் ஃபுல்லா வந்திருக்காங்க. இது வந்து கண்டினியூஸா 15 நடக்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இது நடக்கல.
7: தகவல் அறிந்து அங்கு சென்ற மின் ஊழியர் ஒருவர் பொதுமக்களின் கேள்விகளுக்கு அலட்சியமாக பதிலளித்ததால் ஆத்திரமடைந்து மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
10: எல்லாருமே
7: மடிப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கடந்த 15 நாட்களாக ஏற்படும் மின்வெட்டால் கோபமடைந்த அந்த பகுதி மக்கள் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை நள்ளிரவில் முற்றுகையிட்டனர். அங்கு பணியில் இருந்த ஊழியர்களுடன் அவர்கள் வாக்குவாதம் செய்ததால் பதற்றம் ஏற்பட்டது. மின்வெட்டை சரி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மக்களின் பிரச்சினைகளை காது கொடுத்து கேட்கக்கூட அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மனம் இல்லை என்று சாடிய அவர்கள் இதுதான் மாற்று சக்தியா என்று கேள்வி எழுப்பினர். 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேல் சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் மின்வெட்டு ஏற்படுவதால் வயதான முதியவர்களும் சிறிய குழந்தைகளும் கடும் சிரமப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.
5: தொடர்ந்து விழுப்புரம் மயான பிரச்சனையில் மீனவ பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
10: விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே சுடுகாடு பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பினருக்கிடையே வந்து மோதல் ஏற்பட்டுள்ளது. அதாவது மீனவர்களுக்கும் ஆதிராவிட மக்களுக்கும் தான் இந்த மோதல். பெரிய கோட்டக்குப்பம் ஆதிராவிடர்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டு பகுதியில் நடுகுப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் தங்களது படகுகளை நிறுத்தி மீன்பிடி செய்து வருகிறார்கள். இதனால் கோட்டக்குப்பம் ஆயுதிராவிடர்கள் இருந்துவிட்டால் அவர்களை வந்து தடுப்பதற்கு அங்கு செல்லும் போது மீனவர்களிடையே மோதல் ஏற்படுகிறது. கடந்த 6ஆம் தேதி கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த பூமிலிங்கம் என்பவர் உடலை புதைக்க சென்ற ஆயுதிராவிட மக்கள் மீது நடுகுப்பம் மீனவர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் போலீசார் மற்றும் ஆயுதிராவிட பகுதியை சேர்ந்த 4 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து இரு தரப்பினரிடையும் அமைதி கூட்டம் நேற்று நடந்தது. இந்த கூட்டத்தில் 21 பழுதுகள் அடைந்த படகுகளை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை 2 நாட்களே அகற்றிக் கொள்வது என்றும் சுடுகாடு வந்து ஆதிராவிடர்களுக்கு சொந்தமாக இருப்பதால் அவர்களுக்கு வந்து அளந்து அந்த எல்லைக்கல்லை நட்டி அவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இன்று சுடுகாடு பிரச்சனையை தீர்ப்பதற்காக கோட்டக்குப்பம் போலீசாரும் அதே போல் வந்து விழுப்புரம் வானூர் தாசில்தார்களும் இன்று கோட்டக்குப்பம் சுடுகாடுக்கு வந்து அந்த இடத்தை அழைப்பதற்காக வந்தார்கள். இதற்கு மீனவ பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து திடீரென்று அவர்கள் கடலில் இறங்கி தங்களது கழுத்தில் கயிறுகளை மாற்றி நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் என்று போலீசாரை மிரட்டினர். இதனால் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களை சமாதானம் செய்து சுடுகாட்டை அளந்து கல் நட்ட பிறகு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 21 படகுகளை அகற்ற போலீசார் ஜேசிபி இயந்திரத்தை வரவிருத்தனர். அப்போது ஜேசிபி இயந்திரம் முன்பு மீனவ பெண்கள் படுத்து தடுத்து நிறுத்தி வருவதால் போலீசாருக்கும் மீனவ பெண்களுக்கும் கடும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் படகை அங்கிருந்து அகற்றாதவாறு ஒவ்வொரு படகிலும் 10 மீனவ பெண்கள் ஏறி நின்று அகற்ற முடியாதவாறு போலீசாரிடம் சண்டையிட்டும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் அந்த பெண்களை அற்புதப்படுத்தி தற்போது அந்த சுடுகாட்டு பகுதியில் நிறுத்தி பெற்றப்பட்டிருக்கும் படகுகளை அகற்றி வருகிறார்கள். இந்த சம்பவம் காரணமாக அசம்பாவிதம் ஏதும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சுமார் 500க்கு மேற்பட்ட போலீசார் கோட்டக்குப்பம் பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
5: தொடர்ந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தமிழக முதல்வர் விஜய் இன்று மாலை தொடக்கி வைத்தார்.
11: தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக அதிகரித்து வரக்கூடிய குற்ற சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்படும் என தாவேக்கவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளித்திருந்தார் முதலமைச்சர் விஜய்.
12: ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் வுமன், பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது நம் மிகப்பெரிய கனவு, நம்மளுடைய விருப்பம்.
11: அதன்படி கடந்த மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவர் மேடையிலேயே மக்கள் முன்பு 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதில் ஒன்றுதான் பெண்களின் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம்.
5: தொடர்ந்து ஈரோடு அருகே தனியாக வசித்த பெண்ணொருவரின் வீட்டில் கொள்ளியடித்த சம்பவம் தொடர்பாக 2 தமிழக வெற்றிக்கழக பிரமுகர்கள் விஜயின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
13: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதி நெய்தாளபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிக்குமாதம்மா. விவசாய கூலி தொழிலாளியான இவர் நெய்தாளபுரம் கிராமத்தில் உள்ள தனது வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். கடந்த மாதம் 13ஆம் தேதி தனது உறவினரின் திருமணத்துக்காக கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் புறப்பட்டு சென்றார். அடுத்த நாள் 14ஆம் தேதி ஊர் திரும்பிய சிக்குமாதா வீட்டில் வீட்டில் கதவு மற்றும் உள்ளே இருந்த இரும்பு பெட்டி உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இவரது வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் வீட்டின் பெட்டியில் வைத்திருந்த 3,00,000 ரூபாய் ரொக்கம், 8 கிராம் தங்க கம்மல், 2 கொலுசுகள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்துள்ளது. உடனடியாக ஆசனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் ஆசனூர் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து வீட்டில் புகுந்து கொள்ளையடித்தவர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த 30 வயது குமார், 24 வயது பிரஜீவாள் ஆகியோர் மீது சந்தேகம் அடைந்த போலீசார் இவர்களை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் தாங்கள் வீடு புகுந்து கொள்ளையடித்ததை இளைஞர்கள் ஒப்புக்கொண்டனர். அவர்களிடமிருந்து கொள்ளையடித்த 3,00,000 ரூபாய் ரொக்கம், 8 கிராம் தங்க நகை மற்றும் வெள்ளி கொலுசு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் இவர்கள் இருவரும் நெய்தாளபுரம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர்களாக இருந்து கட்சி வேலைகளில் ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட இவர்கள் இருவரும் சத்தியமங்கலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். தாவேக்காவைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு கைதாகியிருப்பது அந்த கட்சி நிர்வாகிகளிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது.
5: தொடர்ந்து புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்தில் 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த 4 பேர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தடை கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கெவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தங்களின் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் நீதிமன்றம் எந்தொரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாதென்று அவர்கள் இந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
14: தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் போட்டியிட்டு ஜெயக்குமார், சட்டுராமா, மரகதம் குமரர்கள் ஆகியோர் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். இந்த விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாக எதிர்கட்சிகள் சார்பில் குற்றச்சாட்டு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் அவர்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்தக்கோரியில் இந்த 4 பேரும் இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கக்கோரியில் கலைஞர் சீனிவாசன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த மனு மீதான விசாரணையின் பொழுது தங்கள் தரப்பு கருத்தை கேட்காமலோ அல்லது வாதத்தை கேட்காமலோ எந்தவித உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இசைஜி சிம்பையா, ஜெயக்குமார், சத்யபாமா மற்றும் மரகதம் குமரவேல் ஆகிய 4 பேர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த கேவிட் மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.
5: தொடர்ந்து காங்கிரஸ் செய்த துரோகத்தால் அதிருப்தி அடைந்த திராவிட முன்னேற்ற கழக ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லியில் நேற்று நடந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருந்தன. இந்த கூட்டத்தையொட்டி டெல்லி முழுவதும் ராகுல் காந்திக்கு எதிராக உதயநிதி, மம்தா, சரத்வார், கெஜ்ரிவால் படங்களுடன் கண்டன போஸ்டர்கள் வைக்கப்பட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
15: அந்த பேனர்களை வைத்தது யார் என்று கேள்விகள் எழுந்த நிலையில் அதற்கான பதில் தற்போது தெரிய வந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுகவும் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசும் ஆட்சியை இழந்தது. இந்நிலையில் டெல்லியில் June 8 இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெற்றது. பாஜகவிற்கு எதிராக முன்னெடுக்க வேண்டிய பல்வேறு விவகாரங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இந்தியா கூட்டணியில் இருந்து ஏற்கனவே விலகிய ஆம் ஆத்மி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதேவேளையில் காங்கிரசினால் பாதிக்கப்பட்டதாக கூறி இந்த கூட்டத்தை திமுகவும் புறக்கணித்தது. விசிக மதிமுக இடதுசாரி கட்சிகள் பங்கேற்றன. திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் இருக்கும் கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என கூறியது. சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துவிட்டு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேகாவின் கூட்டணியில் சேர்ந்ததால் திமுகவினர் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர். எனவே இந்த புறக்கணிப்பு நடந்துள்ளது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் இருக்கும் பிற கட்சிகள் முன்வைக்கும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு திமுக குரல் கொடுக்கும் என உறுதியளித்து இருக்கிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியையும் அக்கட்சியின் முன்னணி தலைவர் ராகுல் காந்தியையும் விமர்சித்து டெல்லியில் பல்வேறு இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், திரிணாமுல் காங்கிரசின் மம்தா பானர்ஜி, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் ஆகியோரின் படங்களும் இடம்பெற்றிருந்தன. அதில் காங்கிரஸ் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் முதுகில் அமர்ந்து பயணித்தது, ஆனால் இப்போது எங்கள் முதுகில் குத்துவிட்டது என்ற வாசகங்களும் இடம்பெற்றிருந்தன. ஏற்கனவே திமுக காங்கிரஸை விமர்சித்து வரும் நிலையில் இந்த பேனர்கள் பேசுபொருளாக மாறியது. இந்த பேனர்களை யார் வைத்தார்கள் என்ற கேள்வியும் எழுந்தது. இந்நிலையில் இன்று வெளியான முரசொலி இதழில் டெல்லியில் காங்கிரஸ் மற்றும் ராகுல்காந்தியை விமர்சித்து திமுக சார்பில்தான் பேனர்கள் வைக்கப்பட்டது என செய்தி வெளியாகியிருக்கிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படங்களுடன் காங்கிரஸை விமர்சித்து திமுக சார்பில் பேனர்கள் வைக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது.
5: தொடர்ந்து அண்மைய தேர்தல்களின் போது காங்கிரஸ் கட்சி பின்பற்றிய அணுகுமுறை இந்தியா கூட்டணியில் உள்ள பல தரப்பினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்திவிட்டதாக மக்களவை உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திருமாவளவன் நேற்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
7: கட்சியின் மூத்த தலைவரான திருமதி காக்கோலி கோஷ் சஸ்திகார் தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் செல்வி மம்தா பானர்ஜியின் மருமகனுமான திரு அபிஷேக் பானர்ஜி தலைமையிலான நாடாளுமன்ற குழுவிலிருந்து விலகி என்டிஏ கூட்டணியில் தங்களை இணைத்துக் கொள்ளப் போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான திரு பூபேந்தர் யாதவின் டெல்லி இல்லத்தில் இந்த எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பர்தமான் பூர்பா தொகுதி திரிணாமுல் எம்பியான திருமதி ஷர்மிளா சர்க்கார், நாங்கள் மம்தா அக்காவை மதித்தாலும் அங்கு சுதந்திரமாக வேலை செய்ய முடியவில்லை என்று கூறினார். சகோதரி திருமதி காக்கோலி தலைமையில் இந்த தனிக்குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், வங்காளத்தின் வளர்ச்சிக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவளிப்பது அவசியம் என்பதால் காக்கோலி தீதி இதற்கான கடிதத்தை மக்களவைத் தலைவரிடம் சமர்ப்பித்துள்ளதாக கூறினார். செல்வி மம்தா பானர்ஜியும் திரு அபிஷேக் பானர்ஜியும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி வந்திருந்த அதே நாளில் இந்த அதிரடி அரங்கேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நடைபெற்ற மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சந்தித்த பெரும் தோல்வியை தொடர்ந்து கட்சிக்குள் இந்த பிளவு ஏற்பட்டுள்ளது. முன்னதாக செல்வி மம்தா பானர்ஜியால் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட திரு சோவன்தேவ் சட்டோபாத்யாவை ஏற்க கட்சியின் 80 எம்எல்ஏக்களில் பெரும்பகுதியினர் மறுப்பு தெரிவித்திருந்தனர். செல்வி மம்தா பானர்ஜி தனது இல்லத்தில் கூட்டிய அவசர கூட்டத்தை 60 அதிருப்தி எம்எல்ஏக்கள் முற்றிலும் புறக்கணித்தனர். மாநில அளவில் தொடங்கிய இந்த மோதல் இப்போது டெல்லி வரை எதிரொலித்து எம்பிக்களையும் எட்டியுள்ளது. திரிணாமுல் காங்கிரசின் மொத்தமுள்ள 28 மக்களவை எம்பிக்களில் 20 பேர், அதாவது 1/3 பங்குக்கும் அதிகமானோர் இந்த முடிவை எடுத்துள்ளதால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பது கடினம் என அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர்.
5: தொடர்ந்து வெற்றி தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் பாதிக்காது என்றும் திராவிட முன்னேற்ற கழக கொள்கைக்கான இயக்கம் என்று திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பு குழு தலைவர் DKS இளங்கோவன் தெரிவிக்கிறார். சீனாவும் இந்தியாவும் பரஸ்பரம் மற்றொரு நாட்டுக்கு அச்சுறுத்தல் கிடையாது என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் அண்மையில் பிரபல செய்தி நிறுவனங்களுக்கு அளித்த செவ்வியில் இந்தியா சீனா உறவு குறித்தும் இரு நாடுகளுடன் ரஷ்யா கொண்டுள்ள நெருங்கிய நட்புறவு குறித்தும் பேசியிருந்தார். அப்போது இரு நாடுகளுடனும் ரஷ்யா நல்ல நட்புறவை கொண்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் அந்த இரண்டு நாடுகளிடையான விவகாரத்தில் தான் தலையிட விரும்பவில்லை என்றும் புட்டின் தெரிவித்திருந்தார். இந்தியா சீனா இடையே நீண்ட காலமாக எல்லை விவகாரம் தொடர்பாக கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இதனால் 2020 தொடங்கி சுமார் 4 ஆண்டுகளாக லடாக் எல்லையில் 2 நாடுகளும் படைகளை குவித்தன. ஆனாலும் பிறகு நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு படைகளை விலக்கிக் கொண்டன. இந்த சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டினின் பேட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இதுகுறித்து சீன தலைநகர் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களுக்கு நேற்று செவியளித்த அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லிங்யானிடம் இந்த விடயம் தொடர்பாக கேட்கப்பட்டது. அதற்கு அவர், இந்தியாவும் சீனாவும் பரஸ்பரம் மற்றொன்றின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாகவும் கூட்டுறவு பங்காளிகளாகவும் இருக்கின்றார்களே தவிர போட்டியோ அல்லது அச்சுறுத்தலாகவோ இல்லை என்ற நிலைப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். இருதரப்பு விவகாரங்களை இரு நாடுகளும் உயர்ந்த ராஜீய கண்ணோட்டத்துடனும் நீண்டகால நோக்குடனும் பரஸ்பர நம்பிக்கையுடனும் விரிவான கூட்டுறவுடனும் அணுக வேண்டும். கருத்து வேறுபாடுகளை சரியான விதத்தில் கையாள வேண்டும். சீனா இந்திய உறவுகள் சீராக வளரவும் அதை மேலும் ஊக்கப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவின் எதிரி நாடான பாகிஸ்தானுடன் சீனா நெருங்கிய நட்புறவு வைத்திருப்பது குறித்து கேள்வி அப்போது எழுப்பப்பட்டது. அதற்கு லின் அளித்த பதில், இந்தியாவும் பாகிஸ்தானும் தத்தமது கருத்து வேறுபாடுகளை பேச்சுவார்த்தை ஆலோசனை மூலம் தீர்ப்பதையும் இரு நாடுகளும் சேர்ந்து பிராந்திய அமைதி ஸ்திரத்தன்மைக்கு நடவடிக்கை எடுப்பதையும் சீனா ஆதரிக்கிறது. இந்தியா சீனா ரஷ்யா இடையே நிலவும் நட்புறவு அந்த நாடுகளுக்கு மட்டுமல்லாது உலக அமைதி பாதுகாப்பு ஸ்திரத்தன்மைக்கு உதவியாக இருக்கும் என்று பதிலளித்தார். ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நாடுகளிடையே முத்தரப்பு ஒத்துழைப்பை முன்னோக்கி கொண்டு செல்ல சீனா எப்பொழுதும் தயாராக உள்ளது. இந்தியா சீனா எல்லெல்லவரம் ஒரே சீராக உள்ளது. எல்லவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த சுமமான வழியை இரண்டு நாடுகளும் கடைபிடித்து வருவதாக அவர் பதிலளித்திருந்தார். ஓமன் நாட்டின் கடல் பகுதியில் 24 இந்திய மாலுமிகளுடன் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலில் தீபத்து ஏற்பட்டுள்ளது. எண்ணெய் கப்பலில் ஏற்பட்ட சேதபரம் இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை. இருந்த போதும் மாலுமிகள் அனைவரையும் இந்திய கடற்படையினர் பத்திரமாக மீட்டுவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 5000 மேற்பட்ட இந்திய சிம் கார்டுகளை பயன்படுத்தி இணையவழி மோசடிகள் நடைபெற்ற சைபர் குற்ற வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்கியுள்ளது. இந்தியாவில் வாங்கப்பட்ட இந்த சிம் கார்டுகள் கம்போடியாவில் இருந்து செயல்படும் மலேசியாவை சேர்ந்த ஒரு மோசடி கும்பலால் இந்தியாவில் பல்வேறு இணையவழி மோசடி குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவில் உள்ள சில முகவர்கள் இந்திய சிம் கார்டுகளை கம்போடியாவில் இயங்கும் கும்பலுக்கு மலேசிய நாட்டவர் ஒருவர் மூலம் அனுப்பி வைத்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. இந்த கும்பல் இந்தியாவில் பலதரப்பு மக்களிடம் 100களில் செலுத்தும் ரூபாய்களுக்கு கோடிகளில் பணம் திருப்பி வழங்குவதாக வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் ஏமாற்றியுள்ளது விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. முறையான ஆலோசனைகளை மேற்கொள்ளாமல் அவசர கதியில் குவாரிகளை மூடுவது கட்டுமானத் துறையில் கடுமையான மூலப்பொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் என்று சென்னை பெருநகர கட்டுமான பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது.
7: செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் திரு சீனிவாசன், புதிதாக பொறுப்பேற்ற தாவேக்கு அரசு மணல் மற்றும் கல் குவாரிகளை மூடியதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என தெரிவித்தார். தேவையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்ற அவர், கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மணல் குவாரிகளை

0: டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என பள்ளி கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் விளக்கம் அளித்துள்ளார். அரசு அலுவலகங்களில் ஆய்வு, ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்பு, ரீல்ஸ் என தமிழக வெற்றி கழகத்தினரின் அட்டகாசம் அதிகரித்து செல்கிறது.
1: திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் திரு விக்னேஷுடன் தாவேகா மாவட்ட செயலாளர் திரு தர்மாவும் அமர்ந்தார். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டோருக்காக ஒதுக்கப்பட்ட இருக்கைகளின் வரிசையில் திரு தர்மா அமர்ந்ததை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் அதிகாரிகள் முழிக்க தொடங்கினர். நெல்லை டிஐஜியை பார்க்க சென்ற தாவேகாவினர் அலுவலக வாசலில் இருந்து டிஐஜி அறை வரை ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் செங்குளம் அருகே கடந்த ஆட்சியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள சென்ற அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரியை தாவேகா பாடலை போட்டு வரவேற்றனர். அரசு நிகழ்ச்சியில் தாவேகா பாடல் ஒலிக்கப்பட்டதால் அதிகாரிகள் குழப்பமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள பசுவந்தனை பகுதியில் பெண்கள் சுகாதார வளாகத்தை அப்பகுதி தாவேகாவினர் ஆய்வு மேற்கொண்டனர். கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை முறையாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அவர்கள் வலியுறுத்தினர்.
0: தொடர்ந்து துபாயில் மினிமஸ் லொரி மோதி விபத்தில் இந்திய தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழந்தார்கள். விபத்தில் மேலும் 9 இந்தியர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஈரான் இஸ்ரேலுக்கு அவசியமில்லாமல் பயணம் செய்ய வேண்டாம் என்று மத்திய அரசு மீண்டும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் திடீரென்று புயல் வீசியதால் 3 ஏர் இந்தியா விமானங்கள் நேற்று சேதமாகின. இந்திரா காந்தி அனைத்துலக விமான நிலையத்தின் 2 முனையத்தில் சம்பவம் நடந்தது. புயல் வரும் என்று வானிலை எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கால்நடைகள், கோழிகள், ரால்களுக்கு தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை வழங்கியவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது. உணவுக்காக வளர்க்கப்படும் விலங்குகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு குளோரம்பினிகால் மற்றும் நைட்ரோபிரான் மருந்தை வழங்கக்கூடாதென்று மத்திய அரசு அண்மையில் உத்தரவிட்டது. அந்த மருந்து செலுத்தப்பட்ட இறைச்சியை உண்பதால் மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் தடை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. நிகழாண்டு செப்டம்பருக்கு பிறகு நீர்வாழ் உயிரினங்கள், முட்டை, தேன் உள்ளிட்டவற்றை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த 5 மாதங்களில் 145 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 800 பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக உறுப்பு மாற்று ஆணைய உறுப்பினர் செயலர் வைத்தியர் கோபாலகிருஷ்ணன் கூறுகையில், நாட்டின் பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் உறுப்பு மாற்று நடவடிக்கைகள் சிறப்பாகவும் மேம்பட்ட நிலையிலும் உள்ளன. அதன் காரணமாகவே இந்திய அளவில் தமிழகம் தொடர்ந்து உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ளது. உறுப்பு தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று கடந்த 2023 செப்டம்பர் 23 தமிழக அரசு அறிவித்தது. இதை பின்தொடர்ந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இத்தகைய திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2024 268 பேர் உறுப்பு தானம் செய்தார்கள். அவர்களிடமிருந்து தானமாக பெற்ற உறுப்புகள் வாயிலாக 1500 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மறுவாழ்வு பெற்றுள்ளார்கள். கடந்த ஆண்டில் மூளைச்சாவு அடைந்த 266 பேரிடமிருந்து உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 1476 பேருக்கு பொருத்தப்பட்டுள்ளது. நிகழாண்டில் 145 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளன. 263 சிறுநீரகங்களும் 118 கல்லீரல்களும் தானமாக கிடைக்கப்பெற்றுள்ளன. இதைத் தவிர 39 பேரின் இதயம், 41 பேரின் நுரையீரல்களும் பெறப்பட்டு தகுதியானவர்களுக்கு பொருத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 799 உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளது. முன்னப்போதும் நிகழ்ந்திராத ஒன்று. தமிழகத்தில் இதுவரை 2466 கொடையாளர் 14,395 உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளன. அவற்றில் 4,356 சிறுநீரகங்களும், 3,638 விழிவெண் படலங்களும், 2,182 கல்லீரல்களும், 1,099 இதய வால்வுகளும், 1,022 இதயங்களும், 1,059 நுரையீரல்களும் அடங்குகின்றன. இதன் வாயிலாக பல்லாயிரக்கணக்கானோர்

0: மறுவாழ்வு பெற்றுள்ளார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் மதுக்கடைகளை அப்புறப்படுத்த கோரி போராட்டங்கள் வலுத்து வருகின்றன.
1: சிவகாசி அருகே குடியிருப்புகளுக்கு மத்தியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கோட்டியால் என்ற கிராமத்தில் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் கை குழந்தையுடன் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
2: டூ வீலர் இடிச்சு மட்டும் நிக்கவே இல்லை. பழூர்ல வாங்கிட்டு இங்க செம்ம கிரௌடா இருக்கு. ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க போக முடியல, தண்ணி குடிக்க முடியல. ரோட கிராஸ் பண்ணா டூ வீலர் ஃபுல் போதையில போறாங்க. அவ்வளவு சத்தமா வண்டி ஓட்டிட்டு போறாங்க, அவ்வளவு சத்தமா கத்திட்டே போறாங்க. பஸ்ல போனா கத்துறாங்க, இடிக்கிறாங்க.
1: உசிலம்பட்டி அடுத்த கோட்டையூரில் மதுபான கடை அருகில் அமைந்துள்ள வெறுமன் கோவிலுக்கு அச்சத்துடன் வந்து செல்லும் நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கடையை அகற்ற கோரி பெண்கள் திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அடுத்த சந்தையூரில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக்கை மூட கோரி கடை முன்பு மாணவ மாணவிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 4 கடைகள் பட்டியலில் உள்ள நிலையில் ஒரு கடை கூட மூடப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து விசிகாவைச் சேர்ந்த திரு ராஜேஷ் என்பவர் தேவிதார் சாலையில் உள்ள மதுபான கடையை மூட வலியுறுத்தி கடை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது.
0: தொடர்ந்து விசாகப்பட்டினம் உருக்காலையில் இரும்பு குழம்பு கொட்டியதில் 8 தொழிலாளர்கள் பலியாகினார்கள். படுகாயமடைந்தவர்களை மீட்கும் பணி தீவிரமாக தொடர்ந்து நடந்து வருகிறது.
1: ஆலையின் எஃகு உருக்கும் பிரிவு ஒன்றில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது தன் கணக்கில் உருகிய திரவ உலோகத்தை கொண்டிருந்த ஒரு பெரிய அண்டா திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தது. இதனால் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டு அங்கிருந்த தொழிலாளர்கள் உடல் கருகி உயிருடன் மடிந்ததாக காவல்துறையினர் கூறினர். தன் கணக்கிலான உருகிய எஃகு திரவம் கீழே விழுவதற்கு சில நொடிகள் முன்பு அங்கு பயங்கர வெடிச்சத்தம் கேட்டதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் பல தொழிலாளர்கள் கடுமையான தீக்காயங்களுக்கு ஆளாகி உள்ளனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். திரவ நிலையில் இருந்த இரும்பு 1500 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் சூடாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த எஃகு ஆலையில் இதுபோன்ற கொடூர விபத்து நடப்பது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்பு கடந்த 2012 ஆண்டு ஜூன் மாதம் இதே ஆலையின் எஃகு உருக்கும் பிரிவு 3 புதிதாக அமைக்கப்பட்ட ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையம் சோதனை ஓட்டத்தின் போது வெடித்துச் சிதறியதில் 16 தொழிலாளர்கள் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
0: தொடர்ந்து புதுச்சேரி, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்கள் போல தமிழகத்திலும் கள் விற்பனையை அனுமதித்தால் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது.
1: கள் இறக்கியதாக விவசாயி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை நேற்று மீண்டும் விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி திரு புகழேந்தி அண்டை மாநிலங்களான புதுச்சேரி மற்றும் கேரளாவில் கள் விற்பனை செய்யப்படுவதை சுட்டிக்காட்டினார். டாஸ்மாக் மூலம் வரும் வருமானத்தை கள் விற்பனை மூலம் ஈட்டலாமே என தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் கள் விற்பனையை ஏன் அரசு அனுமதிக்கக்கூடாது என கேள்வி எழுப்பியதுடன் கள் விற்பனை தொடர்பான செயல் திட்டத்தை வகுத்து கள் விற்பனையை அனுமதிக்கலாம் என கருத்து தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை வரும் 10 தேதிக்கு ஒத்திவைத்து அவர் உத்தரவிட்டார்.
0: தொடர்ந்து பழனி இடும்பன் கோவிலில் 142 கிராம் தங்கம் மற்றும் 52 கிராம் எடையுள்ள வெள்ளிவேல் திருடப்பட்டது. கோவிலில் இருப்புகளை சரிபார்த்த போது தங்கம் வெள்ளி திருடப்பட்டது தெரிய வந்துள்ளது. அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த கோவில் செயல் அலுவலகர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் தேங்காய் கொள்முதல் விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் தென்னை விவசாயிகள் கவலை அடைந்துள்ளார்கள்.
1: இந்தியாவில் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் தேங்காய் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேற்கு மாவட்டங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் 500,000 ஏக்கரில் தென்னை பயிரிடப்பட்ட நிலையில் அண்மை காலமாக தேங்காய் கொள்முதல் தேக்கமடைந்துள்ளது. மேற்காசிய போர் காரணமாக வளைகுடா நாடுகளுக்கு தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி தடைப்பட்டிருப்பதும், நேபாளம் வழியாக பாமாயில் சோயா எண்ணெய் வரியின்றி இறக்குமதி செய்யப்படுவதுமே விலை வீழ்ச்சிக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதனால் தென்னை விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்துள்ளனர். இதனால் கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரியுள்ளனர்.
3: கடுமையான விலை வீழ்ச்சி ஏற்பட்டு ஒரு டன் கொப்பரை தேங்காயினுடைய விலை வந்து இன்னைக்கு வந்து 35,000 ரூபாய் என்ற நிலையில் இருக்கிறது. அதே சமயம் கொப்பரை வந்து 130 ரூபாய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரு 80% விலை வீழ்ச்சி. இதனால வந்து தென்னை விவசாயிகள் கடுமையா பாதிக்கிறாங்க.
1: இதனை தவிர்க்க நேபாளத்தின் வழியாக இறக்குமதி எண்ணெய்க்கு வரி விதிக்கவும் தடைப்பட்டுள்ள ஏற்றுமதியை தொடங்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: இன்று சென்னையில் ஆபிடத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து 113,600 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. ஆபிடத்தங்கத்தின் விலை கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை 4வது நாளாக மாற்றமின்றி 1 கிராம் 270 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
4: பிலிப்பைன்ஸின் மிகப்பெரிய தீவுகளில் ஒன்றான மின்டனோவாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது 32 பேர் உயிரிழந்துள்ளனர். 120க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 7.8 அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இப்பகுதியில் உள்ள பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களை உயரமான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த எச்சரிக்கைகள் இப்போது திரும்பப் பெறப்பட்டுள்ளன. யுக்ரைனிய படைகள் இந்த ஆண்டு ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள 600 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலப்பரப்பை மீண்டும் கைப்பற்றியுள்ளன என்று அந்நாட்டின் ராணுவ தலைவர் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளில் முதல் முறையாக ஏப்ரல் மாதத்தில் ரஷ்யா கைப்பற்றியதை விட அதிக நிலப்பரப்பை இழந்துள்ளது என்று பகுப்பாய்வு தெரிவிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்மீனிய பிரதமர் நிகோல் பாஷ்னியன் 50% வாக்குகளுடன் வெற்றி பெற்றதாக அறிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகளுடனான உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான பிரதமரின் உந்துதலின் ஒரு சோதனையாக இந்த தேர்தல் பார்க்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆர்மீனியா ஐரோப்பாவை நோக்கி வெகுதூரம் நகர்ந்தால் யுக்ரைனை போன்ற கதியை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார்.
0: அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகர மேயர் பதவிக்கான முதற்கட்ட போட்டியில் தமிழ் பெண் நித்யா ராமன் வெற்றி பெற்றிருக்கிறார். முதற்கட்ட வாக்களிப்பு சென்ற வாரம் நடந்தது. அவரும் தொலைக்காட்சி பிரபலம் ஸ்பென்சர் பிராட்டும் போட்டியிட்டார்கள். சுமார் 1 வாரம் கழித்து நித்யா ராமன் வெற்றியாளர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் 28.5% வாக்குகளை பெற்றார். பிராட் 25.8% வாக்குகளை பெற்றிருக்கிறார். கலிபோர்னியாவில் பதிவு செய்யப்பட்ட 23 மில்லியன் வாக்காளர்கள் உள்ளார்கள். அதனால் அங்கு வாக்குகளை எண்ணி முடிக்க பல வாரங்கள் ஆகலாம். அடுத்து நித்யா ராமன் தற்போது மேயராக இருக்கும் 72 வயது கெரண் பாஸை எதிர்த்து போட்டியிடுவார். தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெறும். தேர்தலில் வெற்றி பெறுபவர் லாஸ் ஏஞ்சலஸ் நகரின் மேயர் ஆவார். 44 வயது நித்யா ராமன் 2020 முதல் லாஸ் ஏஞ்சலஸ் நகர சட்ட அலுவலகத்தில் பணியாற்றுகிறார். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் பிறந்த அவர் 6 வயதில் அமெரிக்காவுக்கு சென்றார். அவரது பெற்றோர் இருவரும் தமிழர்கள். நித்யா ராமனின் கணவர் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் வாலி சந்திரசேகன். இருவரும் ஹவாட் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு கர்ணா, காவேரி என்று இரட்டை குழந்தைகள் இருக்கிறார்கள். சீன அதிபர் ஷி ஜின்பிங் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். வடகொரிய தலைநகர் பியாங்யாங்குக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கும் அதிபர் ஷி இருதரப்பு உறவுகளில் இது வரலாற்று சிறப்பு மிக்க திருப்புமுனை என்று குறிப்பிட்டார். இருதரப்பின் அரசுரிமை, பாதுகாப்பு, வளர்ச்சி ஆகியவற்றை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இருதரப்பு உறவை புதிய அத்தியாயத்துக்கு இட்டுச் செல்ல தலைவர்கள் ஒப்புக்கொண்டார்கள்.
5: லாஸ்ட் டைம் கடந்த முறை ஷி ஜின்பிங் பியாங்யாங்கிற்கு சென்றிருந்த போது அது முற்றிலும் மாறுபட்ட ஓர் இடமாக இருந்தது. அதன் பிறகு பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. இரு தலைவர்களும் தங்கள் இடையிலான உறவை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் அதை உலகுக்கு வெளிப்படுத்தவும் இப்போது பல விஷயங்கள் நடந்துள்ளன. முக்கிய மாற்றங்களில் ஒன்றாக வடகொரியாவுக்கு ஒரு புதிய நட்பாக ரஷ்யாவின் உறவு கிடைத்துள்ளது. அத்துடன் ஆயுத வலிமை மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றின் மூலம் கிம் ஜாங் உன் முன்பை விட மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாறியுள்ளார். எனவே தான் எவ்வளவு எவ்வளவு வலிமை மிக்கவராக வளர்ந்துள்ளார் என்பதை ஷி ஜின்பிங்கிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வெளிப்படுத்த கிம் ஜாங் உன்னுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது.
0: தொடர்ந்து அனைத்துலக அணுவாயுத எரிசக்தி அமைப்பின் தலைவர் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஈரானை கேட்டுக் கொண்டுள்ளார். ஓராண்டுக்கு முன்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கிய இடங்களில் விசாரணையை தொடங்க அது ஏதுவாக இருக்கும் என்று ரபெல் குரேசி குறிப்பிட்டார். தாக்குதல்களில் அணுசக்தி தளங்களுக்கும் அங்கு வைக்கப்பட்டிருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துக்கும் என்ன ஆனது என்பது குறித்து ஈரான் அமைப்பிடம் இன்னமும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்ட தாக்குதல்கள் யுரேனியத்தை செறிவூட்டும் நிலையங்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆனாலும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இன்னமும் பாதுகாப்பாக இருப்பதாக நம்பப்படுகிறது. ஈரானில் தாக்குதல் நடத்தப்படாத மற்ற தளங்களில் அமைப்பு சோதனை நடத்தியது. ஆனால் பிப்ரவரியில் மீண்டும் தாக்குதல்கள் தொடங்கியதால் பாதுகாப்பு கருதி சோதனைகள் நிறுத்தப்பட்டன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவை தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட போதிலும் இஸ்ரேல் வார இறுதியில் ஈரான் மீது பதிலடி தாக்குதலை மேற்கொண்டது. இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கை மீண்டும் ஒரு பெரிய மோதலுக்கு தள்ளும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. தற்போதைய சூழல் குறித்து டிரம்ப் நெத்தனியாகு இடையே நடப்பதென்ன? இது தொடர்பான பார்வை.
6: ஏப்ரல் மாத போர் நிறுத்தத்திற்கு பிறகு முதல் முறையாக இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஈடுபட்டுள்ளன. லெபனானின் தலைநகரான பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசியது. இந்த பரஸ்பர தாக்குதல்கள் அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் உறவுகள் எவ்வளவு நெருக்கடியான நிலையில் உள்ளன என்பதை தெளிவாக காட்டுகின்றன. இதன் மூலம் மூன்று முக்கிய அம்சங்கள் வெளிப்பட்டுள்ளது. முதலாவது, டிரம்ப் தனது கூட்டாளியான இஸ்ரேலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத நிலை அல்லது கட்டுப்படுத்த விரும்பவில்லை. இந்த விஷயம் ஈரானுக்கும் நன்றாகவே தெரியும் என்றாலும் இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளையும் பயன்படுத்திக் கொள்ள முயல்கிறது. இஸ்ரேல் ஹெஸ்போலா மோதலுடன் அமெரிக்கா ஈரான் மோதலையும் இணைக்கும் அபாயத்தை ஈரான் ஏற்க தயாராக உள்ளது இரண்டாவது அம்சமாக உள்ளது. மூன்றாவது, அணுசக்தி விவகாரத்தில் டிரம்ப் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒப்பந்தம் இன்னும் நெருங்கவில்லை. ஏனெனில் டிரம்ப் தற்போது ஆபத்துகளை எதிர்கொள்ள விரும்பவில்லை என்பதை ஈரான் உணர்ந்துள்ளதுடன் பேச்சுவார்த்தையில் வாஷிங்டனிடமிருந்து அதிக பலன்களை பெற அது முயல்வதாக தெரிகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு நெதன்யாகுவை உடனே அழைத்து பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று சொல்லப்போகிறேன் என டிரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இதன் அர்த்தம் இஸ்ரேலின் எதிர்த்தாக்குதல் ஈரானுடன் அவர் மேற்கொண்டு வரும் மிகவும் பலவீனமான ராஜதந்திர முயற்சிகளை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்பதாகும். சில மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேல் ஈரானை தாக்கியது. திங்கட்கிழமை மதியம் பிபிசியிடம் பேசிய டொனால்டு டிரம்ப் தான் நெதன்யாகுவிடம் பேசிய போது இஸ்ரேலிய விமானங்கள் ஏற்கனவே கிளம்பிவிட்டன என்று அவர் கூறியதாக டிரம்ப் தெரிவித்தார். இஸ்ரேல் பிரதமர் தனக்கு கட்டுப்படாமல் நடக்கவில்லை என்று பிபிசியுடனான ஒரு சிறிய தொலைபேசி உரையாடலின் போது குறிப்பிட்ட அதிபர் டிரம்ப், நான் அவரிடம் ஏதாவது செய்ய சொன்னால் அவர் அதை செய்வார் என்றார். வெளிப்படையாக பார்க்கும் போது நெதன்யாகுவை தடுக்க டிரம்ப் தோல்வியடைந்தது போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் நிலைமை அதைவிட சிக்கலானது. அமெரிக்காவின் மறைமுக அனுமதி இல்லாமல் இஸ்ரேல் இப்படி பெரிய தாக்குதலை மேற்கொள்ள முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த பகுதியில் அமெரிக்கா தனது மிகப்பெரிய ராணுவ படைகளை குவித்துள்ள அதே நேரத்தில் இஸ்ரேலுடன் ஒருங்கிணைப்பும் நடைபெற்று வருகிறது. மேலும் ஈரான் ஏவுகணைகளை தடுக்கவும் அமெரிக்கா உதவி வருகிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளும் தாக்குதல்களை நிறுத்திவிட்டதாக தெரிவித்தாலும் போர் நிறுத்தம் மீறப்பட்டால் மீண்டும் பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கின்றன. கடந்த வாரம் டொனால்டு டிரம்ப் நெதன்யாகு மீது கடுமையான வார்த்தைகளால் வசைப்பாடியதாக தெரிகிறது. மேலும் பெய்ரூட்டை தாக்க விரும்பியதற்காக இஸ்ரேலிய தலைவரை பைத்தியக்காரர் என அவர் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. வடக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்போலா அச்சுறுத்தல் அதிகரித்த நிலையில் பெய்ரூட் மீதான தாக்குதல் அவசியம் என நெதன்யாகு கூறினார். ஆனால் இந்த அணுகுமுறை டிரம்பின் திட்டங்களுக்கு தடையாக இருக்கலாம். அவரது இந்த நடவடிக்கை ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த உத்தரவாதங்களை பெறவும் ஈரானின் ஓர் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான தனது சொந்த முயற்சியையும் அச்சுறுத்துவதாக டிரம்ப் கருதுகிறார். இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவுடன் முழுமையான ஒருங்கிணைப்பில் தான் செயல்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஏவுகணைகளை தடுக்க அமெரிக்க ராணுவமும் உதவியதாக கூறப்படுகிறது. ஈரான் லெபனான் தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் இஸ்ரேலுக்குள் நேரடியாக தாக்குதல் நடத்தியது முக்கிய திருப்பம் குழப்பமாக பார்க்கப்படுகிறது. இது வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே பிளவை உருவாக்கும் ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்கா எவ்வளவு அளவிற்கு இஸ்ரேலை ஆதரிக்கும், நேரடியாக போரில் இறங்குமா என்ற கேள்விகள் தற்போது எழுகின்றன. இதை சோதிக்கும் விதமாகவே ஈரான் இந்த நடவடிக்கைகளை எடுத்ததாக நிபுணர்கள் கருதுகின்றனர். இதற்கிடையில் டிரம்ப் ராஜதந்திரத்தை முன்னிறுத்தினார். ஈரானுடன் ஒப்பந்தம் நெருக்கத்தில் உள்ளது என்றும் இப்போது பேச்சுவார்த்தை முக்கியம் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரான் தரப்பிலும் ராணுவத்தையும் பேச்சுவார்த்தையையும் இணைத்து முன்னேறுவோம் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் பொருளாதார தடைகள், எண்ணெய் வருவாய் முடக்கம் மற்றும் ஹெஸ்பலா பிரச்சினை இவை அனைத்தும் ஈரானுக்கு அழுத்தமாக மாறியுள்ளது. அதே நேரத்தில் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் நிலையற்ற தன்மை அமெரிக்காவையும் ஈரானையும் மற்றொரு நேரடி சண்டைக்குள் தள்ளக்கூடிய வாய்ப்பு கணிசமாகவே உள்ளதாக பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் NBC நிறுவனம் நடத்திய நேர்காணலின் போது வெளிநடப்பு செய்துள்ளார். மீட் தி பிரஸ் என்ற நிகழ்ச்சியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டிரம்ப் பங்கேற்றார். விஸ்கான்சினில் பண்ணியாளர்களை சந்திக்க சென்றிருந்த போது அதிபர் டிரம்ப் அங்கிருந்த கொட்டகையில் நேர்காணல் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மழை காரணமாக ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் நேர்காணல் சற்று தாமதமாக தொடங்கியது. கிறிஸ்டின் வெல்கர் நிகழ்ச்சியை வழிநடத்தினார். 2020 அதிபர் தேர்தல், அதைத் தொடர்ந்து நிகழ்ந்த ஆர்ப்பாட்டங்கள், ஈரான் போர் முதலியன குறித்து டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஒரு கட்டத்தில் செய்தி நிறுவனம் பாரபட்சமாக நடப்பதாக கூறி டிரம்ப் வெளிநடப்பு செய்தார். அதன் பிறகு பேசிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் வெல்கர் டிரம்பிடம் பேசியதாகவும் மீண்டும் ஒரு நேர்காணலில் கலந்து கொள்ள அவர் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். கோர்முஸ் நீரிணை அருகே அமெரிக்க ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஹெலிகாப்டரில் இருந்த விமானிகள் இருவரும் நலமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார். யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் நாளை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். எதனால் விபத்து ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. சம்பவம் இன்று காலை நேர்ந்திருக்கிறது. ஈரானின் அரசாங்க ஊடகமும் விபத்தை உறு செய்தது, ஆனால் அது மேல் விவரங்கள் எதையும் வழங்கவில்லை. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தத்தை மீறி நடந்த ஏவுகணை தாக்குதல்கள் லெபனானில் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறியதற்கு பதிலடி என்று ஈரான் குறிப்பிடுகிறது.
1: அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிப்பதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் அந்நாட்டின் மீது கடந்த பிப்ரவரி 28 வான்வழி தாக்குதலை நடத்தின. இதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதல் நடத்தியது. இதன் விளைவாக ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் உலக அளவில் எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஏப்ரல் 9 இருதரப்புக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் உருவானது. பின்னர் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்கா உடன்பாடு ஏற்படாததால் 2 முன்பு மீண்டும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ட்ரோன்களை ஏவி ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது. குவைத் விமான நிலையம் மீது நடந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் பலியான நிலையில் 60 அதிகமானோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதான தாக்குதலை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்ட ஈரான் போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் செயல்படுவதாக குற்றம் சாட்டியது. ஆனால் அதை இஸ்ரேல் கண்டுகொள்ளாத நிலையில் நேற்று அதிகாலை முதல் இஸ்ரேலின் தெற்கு பகுதிகளை நோக்கி சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. சில ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு தடுத்தாலும் எஞ்சியவை ஜெருசலம் உள்ளிட்ட பகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியது. இருதரப்பினரும் பரஸ்பரம் தாக்குதல்களை நடத்திய நிலையில் இந்த தாக்குதல் முட்டாள்தனமானது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரு நாடுகளையும் கடுமையாக விமர்சித்து ட்ரூத் வலைதளத்தில் பதிவிட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்த ஈரான் லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிவித்தது. இதையடுத்து இஸ்ரேலும் லெபனான் மற்றும் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தியது. காலையில் மாறி மாறி தாக்குதல் நடத்திய ஈரானும் இஸ்ரேலும் மாலையில் டிரம்பின் அழுத்தத்தால் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன.
0: பிந்தி கிடைத்த தகவல்களின்படி ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நிறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளன.
7: ஈரானுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை நடத்திக் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி டிரம்ப் தெரிவிக்கின்றார். தமக்கு அணு ஆயுதங்கள் தேவையில்லை என கூறுவதற்கு ஈரான் தயாராக உள்ளதாகவும் டிரம்ப் கூறுகின்றார். போரில் தாம் வெற்றியை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். எதிர்வரும் 2 காலத்திற்குள் அந்த வெற்றி பிரகடனப்படுத்தப்படும் எனவும் அவர் கூறுகின்றார். இருப்பினும் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக டிரம்ப் இவ்வாறானதோர் கருத்தினை வெளியிட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனிடையே இஸ்ரேலின் படைகள் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் வராமல் போகும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு அறிவித்துள்ளதாக எக்ஸியோ செய்தி சேவை தெரிவிக்கின்றது. இருப்பினும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதற்கு முன்னரும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கைகளை விடுத்திருந்த போதிலும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதனை பொருட்படுத்தாமல் ஈரான் மீது நேற்று தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதனிடையே இஸ்ரேலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கைகளை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேல் மீண்டும் லெபனானுக்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் ஈரானும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் என ஈரான் கூறுகின்றது. இஸ்ரேல் ஈரான் மோதல்களினால் மூடப்பட்டிருந்த தெஹ்ரானின் இமாம் கமேனி விமான நிலையத்தின் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்தி அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பமாகி இன்றுடன் 102 நாட்கள் ஆகின்றன. இவ்வாறானதோர் பின்னணியில் முன்மொழியப்பட்ட சமாதான உடன்படிக்கையின் இறுதி ஆவணத்திற்கு இதுவரை இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என்ற போதிலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக ஈரானின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரதிநிதி அமீர் சயித் இரவானி குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா ஈரானுடன் எந்த ஒரு கலந்துரையாடலையோ போர் நிறுத்தத்தையோ எதிர்பார்க்கவில்லை என ஈரானின் சபாநாயகர் முகமது ஹலிபாப் கூறுகின்றார். அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுடன் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கு உண்மையான விருப்பம் இல்லாதவரை ஈரானும் அவ்வாறே பதிலளிக்கும் என ஈரானின் சபாநாயகர் தெரிவிக்கின்றார். இதனிடையே ஹோமஸ் நீரிணைக்கரையில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்துள்ளது. குறித்த ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு செய்தி அறிக்கைகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதுக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் ஈரான் நடத்திய தாக்குதல் அதற்கு காரணமாக இருக்கலாம் என சர்வதேச ஆய்வாளர்கள் சந்தேகம் வெளியிடுகின்றனர். இருந்த போதிலும் வெள்ளை மாளிகையோ அமெரிக்க மத்திய கட்டளை நிலையமோ இதுவரை ஹெலிகாப்டர் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதனையும் வெளியிடவில்லை.
0: தொடர்ந்து ஈரானுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிட்ட குவைத் அரசு தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சனாப் தஸ்தி என்ற அந்த செய்தி வாசிப்பாளர் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானை தாக்கியது தொடர்பாக ஈரானுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் சில கருத்துக்களை பதிவிட்டார். குவைத்தில் உள்ள அமெரிக்க நிலைகள் உட்பட பல இடங்களை ஈரான் தாக்கிய நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ஷனப் பதிவிட்டது சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கு குவைத்தில் கடந்த சில மாதங்களாக அதிகம் பாதிக்கப்பட்ட விடயமாக இருந்தது. இந்நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக சமூக ஊடகத்தில் பதிவிட்ட குற்றச்சாட்டில் ஷனப் தஸ்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை அந்த நாட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது. இதற்கு ஜனநாயக ஆதரவாளர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். லெபனானில் உள்ள யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்களில் ஒன்றை இஸ்ரேல் சீதப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் எல்லையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது டயர் நகரம். பண்டைய ரோமானிய கட்டிடக்கலையை எடுத்துக் கூறும் பல அமைப்புகள் அந்த நகரத்தில் உள்ளன. 2023 இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா குழுவுக்கும் இடையே மோதல் வெடித்தது முதல் யுனெஸ்கோ அமைப்பு டயர் உட்பட லெபனானில் உள்ள சுமார் 70 இடங்களில் ஆக உயரிய பாதுகாப்பை அமுல்படுத்தியது. என்றாலும் அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் டயரில் உள்ள பண்டைய அமைப்புகளுக்கு அருகே தூசும் இடிபாடுகளும் காணப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. யுனெஸ்கோ அமைப்பிடம் இதுகுறித்து தெரியப்படுத்தி விட்டதாக அவர்கள் தெரிவித்தார்கள். ஸ்தலத்துக்கு நேரடியாக செல்வது ஆபத்து என்பதால் சேதம் குறித்த ஆரம்பகட்ட விசாரணை மட்டுமே நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு நேரடி அழைப்பு விடுத்துள்ளார். ராணுவ தீர்வு இஸ்ரேலுக்கு ஒருபோதும் பாதுகாப்பு தராதென்றும் அவர் குறிப்பிடுகிறார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் இணக்கம் எட்டப்படும் வரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்திக்கப் போவதில்லை என்று அவுன் தெரிவித்தார். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தொடரும் பகைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது நியாயமான நிலைத்திருக்கக்கூடிய அமைதிக்கு வழிசமைக்கலாம் என்று லெபனானிய அதிபர் தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் லெபனானின் அரசாங்கம் இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. அதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவது நேர்கள் அறிந்ததே.
6: பெய்ரூட் மீதான தாக்குதல்களை குறிப்பிட்டு பேசிய IRGC, இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதற்கான பதிலடி மிகப்பெரியதாக இருக்கும் என்றும், அப்பகுதியில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அனைத்து இலக்குகளும் அதில் அடங்கக்கூடும் என்றும் எச்சரித்தது. இதற்கு பதிலடியாக மேற்கு மற்றும் மத்திய ஈரானில் உள்ள ராணுவ இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் கூறியது. மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது, ஈரான் கூறியது என்ன, இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தபோதிலும் தாக்குதல்கள் முழுமையாக நின்ற பாடில்லை. சமீபத்தில் ஜூன் 6ஆம் தேதி ஈரானும் அமெரிக்காவும் மோதலில் ஈடுபட்டன. இந்நிலையில் தற்போது இஸ்ரேலை ஈரான் குறிவைத்துள்ளது. ஹைஃபாவுக்கு தென்கிழக்கே உள்ள ரமத் டேவிட் விமானப்படை தளத்தை தாக்க பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கூறியது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அரசாங்கங்கள் தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலத்தீனத்தின் வடக்கு பகுதியில் உள்ள பல ராணுவ நிலைகள் மீது தங்கள் படைகள் தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஏவப்படும் காணொலி என கூறி ஒரு காணொலியையும் ஈரான் வெளியிட்டுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் டெல் அவுவின் பல்வேறு பகுதிகளிலும் சைரன் ஒலி கேட்க தொடங்கியது. ஈரானின் தாக்குதலை தலைநகர் டெஹ்ரானில் மக்கள் கொண்டாடினர்.
0: உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நேற்று லண்டனில் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் தலைவர்களை சந்தித்திருக்கிறார். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டாமர், ஜெர்மனிய பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் ஆகியோரை அவர் சந்தித்தார். உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்க தலைவர்கள் உறுதியளித்தார்கள். கலந்துரையாடலின் போது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து நீண்டகால அமைதிக்கு வழிசமைக்கும் 5 பரிந்துரைகளை தலைவர்கள் முன்வைத்தார்கள். ஈரானுடனான போரில் கவனம் செலுத்தி வரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த முயற்சிக்கு கை கொடுக்க முன்வர வேண்டும் என்று தலைவர்கள் கேட்டுக் கொண்டார்கள். பிரித்தானியாவின் சவுத் கேம்ப்டன் துறைமுக வளாகத்தில் ஏற்பட்ட பாரிய தீபத்தில் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிக மதிப்புள்ள 33 அதி சொகுசு ஹப்ரிக் ரக சிப்ரக வாகனங்கள் முற்றாக அழிவடைந்தன. துறைமுகத்தின் வாகன களஞ்சிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த E5 வகை வாகனங்களிலே இந்த தீபத்து ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. தீபத்தின் போது பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு விரைந்த 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் சிறப்பு பிரிவினர் நீண்ட போராட்டத்துக்கு மத்தியிலே தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். இந்த தீபத்தினால் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிர் ஆபத்துக்களோ ஏற்படவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். ஆனாலும் தீபத்து ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதோடு இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை அந்த நாட்டு காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் முன்னெடுத்து வருகிறார்கள். பிலிப்பைன்ஸின் தென்பகுதியில் உள்ள மின்டனாப் தீவை மிக கடுமையான நிலநடுக்கம் உலுக்கியதில் 32 பேர் இறந்தார்கள். 200க்கும் மேற்பட்டோர் காயமுற்றுள்ளார்கள்.
8: தெற்கு பிலிப்பைன்ஸின் மிந்தானோ தீவுக்கு அருகில் உள்ள கடற்பகுதியில் 7.8 மக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கம் நேற்று பதிவானது. 200க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலநடுக்கத்தின் பின்னர் அதிகபட்சமாக 6.5 மக்னிடியூட் அளவிலான அதிர்வுகள் பதிவானதாக பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்தது. தெற்கு பிலிப்பைன்ஸின் மிந்தானோ உள்ளிட்ட பல நகரங்களில் சொத்துக்களும் சேதமடைந்துள்ளன. சில பகுதிகளில் மின்சார விநியோகமும் தடைபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸின் 6 கடலோர நகரங்களில் சுமார் 4 அடி உயரத்துக்கு சுனாமி அலைகள் பதிவானதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. நிலநடுக்கத்தின் பின்னர் இந்தோனேஷியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் அந்த எச்சரிக்கை நீக்கப்பட்டது. ஜப்பானுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் உடனடியாக சுனாமி அச்சுறுத்தல் தற்போது நீங்கியுள்ளதாக பிலிப்பைன்ஸ் வானிலை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். எனினும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
0: தொடர்ந்து ஜப்பானில் குறைந்தது 100 பாடசாலைகளை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. 3 நாட்களாக கரடி ஒன்று அங்குள்ள வீதிகளில் சுற்றி திரிந்து கொண்டிருப்பதே அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. டோக்கியோவின் வடக்கே உள்ள உட்சுனோமியா நகரில் கரடியை கண்டதாக கடந்த சனிக்கிழமையிலிருந்து 10 புகார்கள் புறப்பட்டன. கடைத்தொகுதி, பூங்கா, மேல்நிலைப்பள்ளி, பலசரக்கு சந்தை போன்ற இடங்களில் கரடியின் நடமாட்டம் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த கரடி தேடப்பட்டு வருகிறது. 1க்கும் மேற்பட்ட கரடி உள்ளதா என்ற விவரம் தெளிவாக தெரியவில்லை என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மக்கள் வீட்டுக்குள்ளும் வாகனங்களிலும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஜப்பானில் அண்மை காலமாக கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. 5,10,000 மக்களை கொண்ட உட்சுனோமியா நகரில் கடந்த ஆண்டு 2 கரடிகள் நடமாடியதாக கூறப்பட்டது. ஆனால் அது பின்னர் உறுதி செய்யப்படவில்லை. கீபாவின் வடமேற்கு கடற்கரை பகுதிக்கு அப்பால் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. பொதுவாக நிலநடுக்க அபாயங்கள் அற்ற கியூபா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தின் பல பகுதிகளையும் இந்த நிலநடுக்கம் உலுக்கியுள்ளதாக சர்வதேச புவி சரிதவியல் மையங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த பிராந்தியத்தில் கடந்த 180 வரலாற்றில் நவீன கருவிகள் மூலம் பதிவான மிக வலுவான மற்றும் அரிய நிலநடுக்கம் இதுவென்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.1 மெக்னியூட் ஆக பதிவாகியுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து வெறும் 26 கிலோமீட்டர் என்ற ஆழமற்ற பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் மையப்புள்ளி கீபாவின் மண்டுவா நகருக்கு மேற்கே வடமேற்கே 104 கிலோமீட்டர் தொலைவிலும் தலைநகர் கவனாவில் இருந்து கார் மூலம் பயணிக்கும் 2-4 மணித்தியால தூரத்திலும் அமைந்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையத்தின் புவியியல் ஆய்வு நிபுணர் பால் எர் இந்த நிலநடுக்கமானது டெக்டோனிக் தட்டின் உட்பகுதியில் ஏற்பட்டுள்ளதால் மிகவும் அசாதாரணமானது. பொதுவாக தட்டுக்களின் எல்லைகளிலே நிலநடுக்கம் அடிக்கடி ஏற்படும். கடந்த 1880 ஆண்டுக்கு பின்னர், அதாவது 146 வருடங்களாக இந்த நிலநடுக்க மையத்திலிருந்து 322 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இவ்வளவு வலுவானதொரு நிலநடுக்கம் பதிவானதே இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கியூபாவின் மேற்கு பகுதியான பினார் டெல்ரியோ உள்ளிட்ட பல நகரங்களில் சுமார் 20 வினாடிகளுக்கு மேலாக கட்டிடங்கள் பலமாக உலுக்கப்பட்டுள்ளன. பல தசாப்தங்களாக நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக கியூபாவின் பெரும்பாலான கட்டிடங்கள் ஏற்கனவே பலவீனமடைந்து பராமரிப்பற்ற நிலையில் உள்ளதால் மக்கள் பேர் அச்சமடைந்து வீதிகளை நோக்கி அலறி அடித்துக் கொண்டு ஓடியிருக்கிறார்கள். அத்துடன் அந்த பிராந்தியத்தில் நிலவி வரும் பரவலான மின்சாரம் மற்றும் மின்துண்டிப்பு காரணமாக தகவல் தொடர்புகளை மேற்கொள்வதில் மீட்பு குழுவினர் பெரும் சிரமங்களையும் எதிர்கொண்டார்கள். இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் கியூபாவை தாண்டி அண்டை நாடுகளையும் உலுக்கியுள்ளன. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் மியாமி, ஃபோர்ட் லாடல் மற்றும் ஒர்லாண்டோ வரை இதன் அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன. மியாமியில் உள்ள 28 மாடிகளை கொண்ட பிரதான அரச நிர்வாக கட்டிடம் உள்ளிட்ட பல உயரமான கட்டிடங்கள் அவசரமாக அங்குள்ளவர்கள் வெளியேற்றப்பட்டதோடு அங்குள்ள அதிவேக மின்சார தொடருந்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. மெக்சிகோவின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான கான்குன், பிளேயா டெல் கார்மென் மற்றும் துலும் ஆகிய பகுதிகளில் உள்ளூர் நுகர்வோர் மற்றும் சுற்றுலா பயணிகள் நிலநடுக்க அதிர்வை கண்டு தப்பியோடியுள்ளார்கள். அங்கு அவசர பாதுகாப்பு நெறிமுறைகள் உடனடியாக அமுல்படுத்தப்பட்டன. அதிர்ஷ்டவசமாக இந்த நிலநடுக்கத்தினால் பாரிய உயிர் சேதங்களோ அல்லது பெரிய அளவிலான கட்டமைப்பு சேதங்களோ இதுவரை பதிவாகவில்லை என்று அந்த நாடுகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமெரிக்க தேசிய வானிலை சேவை மையத்தினால் எந்தொரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்பதோடு நுகர்வோர் மற்றும் கரையோர பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலவில் மனிதர்கள் தொடர்ச்சியாக தங்குவதற்கு ஏதுவாக அங்கு தளம் அமைக்கும் திட்டத்தின் விவரங்களை நாசா அறிவித்துள்ளது. $20 பில்லியன் மதிப்பிலான இந்த வசதி கட்டுமான திட்டம் அடுத்த 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
9: கடந்த மாதம் 4 விண்வெளி வீரர்கள் நிலவை சுற்றி வந்தனர். மனிதர்களை மீண்டும் நிலவின் மேற்பரப்புக்கு அனுப்புவது மட்டுமல்லாமல் அங்கு அவர்கள் நிரந்தரமாக குடியேறுவதற்கு ஒரு தளத்தை கட்டமைப்பதற்கான முதல் நடவடிக்கை இது. தற்போது நிலவில் தளம் அமைப்பதற்கான முதல் 3 ரோபோட்டிக் விண்கல திட்டங்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. இவை இந்த ஆண்டு இறுதிக்குள் ஏவப்பட வாய்ப்பு உள்ளது. மூன் பேஸ் 1 விண்கலம் தனியார் நிதி ஆதரவு பெற்ற முதல் லேண்டர் என்கிற தரையிறக்கும் கலனாக நிலவின் தென்துருவத்தை சென்றடையும். மூன் பேஸ் 2 விண்கலம் இதுவரை இல்லாத அளவாக 1.5 டன் எடையுள்ள உபகரணங்களை நிலவுக்கு கொண்டு செல்லும். எதிர்காலத்தில் விண்வெளி வீரர்கள் நிலவின் மேற்பரப்பில் வாகனங்களை ஓட்டிச் செல்வதற்கு இந்த உபகரணங்கள் உதவும். மூன் பேஸ் 3 விண்கலம் முற்றிலும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை மட்டுமே மையமாக கொண்டு செயல்படும்.
10: அந்த மகத்தான மறு வருகை நெருங்கிவிட்டது. அத்துடன் இதனை செயல்படுத்தும் வேகத்தை நாங்கள் குறைக்க மாட்டோம். நாசாவால் மட்டும் சாதிக்கக்கூடிய இந்த திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதே எங்களின் நோக்கம் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் முன்னேறி வருகிறோம். உண்மையில் இப்போதுதான் தொடங்கியுள்ளோம்.
9: நிலவில் தளம் அமைக்கும் திட்டத்துக்கு நாசா 3 நிலைகளை கொண்ட திட்டத்தை வகுத்துள்ளது. அதன் முதல் நிலை தங்குவதற்கு ஏற்ற இடத்தை கண்டறிய டஜன் கணக்கான ரோவர்கள் எனப்படும் ஆய்வூர்திகள் மற்றும் லேண்டர்கள் எனப்படும் நிலவில் தரையிறங்கும் கலன்களை அனுப்புவதாகும். இரண்டாம் நிலை சில வாரங்கள் மட்டுமே நீடிக்கும் குறுகிய கால திட்டங்களுக்காக சிறிய தங்குமிடங்களை கட்டமைப்பதாகும். மூன்றாம் நிலை அங்கு நீண்டகாலம் தங்குவதற்கு ஏதுவாக அணுசக்தியால் இயங்கும் பெரிய கட்டடங்களை உருவாக்குவதாகும். இது அனைத்தும் அறிவியல் புனைக்கதை போல தோன்றினால் உங்களைப் போல பலரும் அவ்வாறே நினைக்கிறார்கள். இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று சில சுயாதீன வல்லுநர்கள் கருதுகின்றனர். அதற்கு காரணம், லேண்டர் எனப்படும் நிலவில் தரையிறங்கும் கலன்களை அனுப்புவது திட்டமிட்ட காலத்தை விட மிகவும் தாமதமாகியுள்ளது. விண்வெளி பாதையில் அவற்றுக்கு எரிபொருள் நிரப்பும் தொழில்நுட்ப முறை இதுவரை சோதிக்கப்படவில்லை. அணு உலைகளும் கனரக கட்டுமான பணிகளும் இதுவரை தொடங்கப்படவே இல்லை.
5: இந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலக்கெடு மிகவும் சவாலானது. அதற்கு கணிசமான புதிய தொழில்நுட்பங்கள் சரியான நேரத்தில் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். மேலும் விண்வெளி தொழில்நுட்பத்தை உருவாக்குவது, குறிப்பாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டங்களுக்கு தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவது மிகவும் கடினமானது என்று உங்களுக்கு தெரியும்.
9: ஆனால் 2030 நிலவில் தனது சொந்த தளத்தை அமைக்கும் திட்டத்துடன் சீனா விரைவாக செயல்பட்டு வருகிறது. அமெரிக்கா ஒரு புதிய விண்வெளி போட்டியில் ஈடுபட்டுள்ளது. இது நிலவில் ஒரு துணை நிலையம் அமைப்பதற்கான அதன் திட்டங்களுக்கு கூடுதல் ஊக்கத்தை அளிக்கலாம். 2028 விண்வெளி வீரர்களை மீண்டும் நிலவின் மேற்பரப்புக்கு அனுப்புவதை நாசா இலக்காக கொண்டுள்ளது. ஆனால் இந்த காலக்கெடு சாத்தியமற்றது என்று சுயாதீன நிபுணர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் நிலவுக்கான பயணம் என்பது எப்போதும் எளிதானவை என்பதால் செய்யக்கூடியவை அல்ல. அவை கடினமானவை என்பதாலேயே அவற்றை செய்து மனித ஆற்றலை மேம்படுத்துவதாகும்.
0: இனி விளையாட்டுச் செய்திகளில், தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான 18 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கூடைப்பந்தாட்ட போட்டியில் இலங்கை தேசிய அணி சார்பாக விளையாடிய யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியர்மட கல்லூரி மாணவி லூட்சி ரெஜினோஸ் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். தெற்காசிய மட்ட கூடைப்பந்தாட்ட போட்டியில் இலங்கை தேசிய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி வடமாகாண பாடசாலை மாணவி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இலங்கையில் நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியுடன் மோதிய இலங்கை அணி 2வது இடத்தை பெற்று வெள்ளிப்பதக்கத்தை சுயரித்துள்ளது. தேசிய அணிக்கு தெரிவாகி சாதனை படைத்த மாணவி லூட்சி ரெஞ்சினேஸின் பயிற்சியாளராக தனுஷ் ராஜசோபனா செயற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 26 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 300 வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் போட்டியில் ஜெர்மனியின் சிவரெஃப் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். மலேசியாவின் பேராக் மாநிலத்தில் மலையேற சென்று காணாமல் போன பெண் 2 பிறகு காப்பாற்றப்பட்டிருக்கிறார். மே 23 அஸ்லிண்டா சலின் பேராக்கில் இருந்து குனோங் 10 பகுதியில் மேலும் 13 மலையேற சென்றார். இரு வழிகாட்டிகள் அவர்களுக்கு உதவியாக சென்றார்கள். அடுத்த நாள் அவர் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது. 2 உணவின்றியும் குடிக்க சுத்தமான நீரின்றியும் அவர் தவித்தார். அசுத்தமான தண்ணீரையும் செடிகளில் இருந்து கசியும் தண்ணீரையும் அவர் குடித்து பிழைத்திருக்கிறார். அவரை காப்பாற்ற பலர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டார்கள். லுபு ககாறு கிராமத்தைச் சேர்ந்த ஓராங் அசி பழங்குடியினர் அவரை மலை அடிவாரத்துக்கு அருகில் கண்டுபிடித்தார்கள். அவர் காப்பாற்றப்பட்ட பிறகு கிராமத்து தலைவரின் வீட்டில் உணவு உண்ணும் காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது. தம்மை காப்பாற்ற பலர் சிரமப்பட நேர்ந்ததற்கு ஐஸ்லிண்டா மன்னிப்பு கேட்டிருக்கிறார். உலக கிண்ண கால்பந்து போட்டி விரைவில் தொடங்க இருக்கிறது. இந்த முறை 16 விளையாட்டரங்களில் போட்டி இடம்பெறும். இதற்கு முன்பு நடந்த போட்டிகளில் சில விளையாட்டரங்கள் தனி சிறப்பு பெற்றன. அவை தொடர்பான பார்வையில், மரக்கானா விளையாட்டரங்கம் ரியோ டி ஜெனரோ பிரேசிலில் உள்ளது. உலக கிண்ண போட்டியை காண ஆக அதிக ரசிகர்கள் கூடிய அரங்கம் இதுவாகவே இருக்கிறது. 1950 உருகுவே பிரேசிலிடையே இறுதியாட்டம் நடந்தது. அதை காண 173,850 ரசிகர்கள் திரண்டதாக கினஸ் உலக சாதனை இணைய பக்கம் குறிப்பிடுகிறது. அது அதிகாரப்பூர்வமாக பதிவான எண்ணிக்கை. நுழைவுச்சீட்டு வாங்காதவர்களையும் கணக்கிட்டால் சுமார் 2,00,000 பேர் ஆட்டத்தை நேரில் கண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து எஸ்டடியோ அஸ்தேகா மெக்சிகோ சிட்டி மெக்சிகோவில் உள்ளது. இது ஆக அதிக உலக கிண்ண போட்டிகள் நடைபெற்ற அரங்கம். 1970 அங்கு 10 ஆட்டங்கள் இடம்பெற்றன. 1986 9 அங்கு இடம்பெற்றிருக்கின்றன. எதிர்வரும் உலகக்கிண்ண போட்டியின் தொடக்க ஆட்டம் இந்த அரங்கில் தான் நடக்க இருக்கிறது. அதன்படி உலகக்கிண்ண போட்டியில் ஆக அதிகமான தொடக்க ஆட்டங்களை நடத்திய பெருமையுடன் எஸ்டேடியோ அஸ்டேகா அரங்கை அந்த புகழ் சேர்கிறது. அடுத்து ஸ்டட் ஒலிம்பிக் டிலா பென்டைஸ் லவுசான் சுவிட்சர்லாந்து இருக்கிறது. ஒரே ஆட்டத்தில் ஆக அதிக கோல்களை கண்ட அரங்கமாக இது விளங்குகிறது. 1954 நடந்த போட்டியில் ஆஸ்திரியாவும் சுவிட்சர்லாந்தும் மோதின. இரண்டு அணிகளும் மொத்தம் 12 கோல்களை போட்டன. 7 கோல்களை புகுத்தி அசத்திய ஆஸ்திரியா ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தது. இன்றைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 389.05%, இந்திய பெறுமதியில் 110.39%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.98%, இந்திய பெறுமதியில் 95.61%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.72%, இந்திய பெறுமதியில் 119.95%, ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.25%, இந்திய பெறுமதியில் 127.71%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 241.70%, இந்திய பெறுமதியில் 68.56%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: பிரியாட்டி தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்.

நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுங்கள்.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. டிஆர்டி தமிழலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது.

0: இன்றும் உதவுமா நிகழ்ச்சிக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன். இன்றும் பேராசிரியர் அவர்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள சூழல் இருக்கிறது. அதன் காரணமாக இன்று எமது தயாரிப்பிலே, அதாவது அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழி உருவாக்கப்பட்டால் எவ்வாறு இருக்கும், இலகுவாக அனைவருடன் உரையாடுவதற்கு உதவியாக இருக்கும், இது தொடர்பான சிந்தனைகள் தொடர்பாக முன்னரும் பேராசிரியர் பல நிகழ்ச்சிகளிலே பேசியிருக்கிறார். இன்று சர்வதேச மொழி சாத்தியமா, கடந்த கால முயற்சிகளுக்கு என்ன நடந்தது, இது தொடர்பான பார்வை முதல்ல.
1: மொழி என்பது நமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ள உதவும் ஒலி தொகுப்பு அல்லது குறியீடுகளின் அமைப்பு. பொதுவாக எழுத்துக்கள், சொற்கள், இலக்கணம் ஆகியவற்றை கொண்ட ஒரு மொழி ஓர் இனத்தின் பண்பாடு, வரலாறு மற்றும் சிந்தனைகளை பிரதிபலிக்கும் ஒரு கருவி. எழுத்துகள் இல்லாமல் ஸ்ட்ரோக்குகள், அதாவது வெவ்வேறு வடிவிலான கோடுகள் மூலம் எழுதப்படும் மொழிகளும் உள்ளன. அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு சீன மொழியான மாண்டரின். மொழியை பற்றிய அறிவியல் ஆய்வை மொழியியல் என்கிறோம். தாய்மொழி ஒரு குழந்தை அதன் பிறப்பின் சூழலில், குறிப்பாக தாயிடமிருந்து இயல்பாக கற்கும் முதல் மொழியாகும். இதுதான் ஒருவரின் தனிப்பட்ட சமூக மற்றும் கலாச்சார அடையாளமாக திகழ்கிறது. எனவே தாய்மொழி பிறரோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் கருவிக்கும் அப்பாற்பட்டு நமது வாழ்வின் ஒரு பகுதியாகிவிடுகிறது. சிந்தனை திறன், அறிவு வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு தொடர்புக்கு அடிப்படையாக அமையும் தாய்மொழியை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 21 அன்று உலக தாய்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது. மொழி பன்முகத்தன்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் பாரம்பரிய மொழிகளை பாதுகாப்பதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகங்களுக்காக பன்மொழி கல்வியை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். உலக அளவில் ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. பல மொழிகளில் பிற மொழிகள் ஏற்படுத்திய செல்வாக்கால் மாற்றங்கள் ஏற்படுவதும் பிற மொழி சொற்களை தங்களின் வழக்கில் பயன்படுத்துவதும் இயல்புதான். ஆனால் பிற மொழிகள் தங்களின் மொழியின் முக்கியத்துவத்தை, பயன்பாட்டை குறைக்க செய்யும் என்ற உணர்வு ஏற்பட்டால் மொழி பற்று காரணமாக பிளவுகள் ஏற்படும் நிலைமைகளும் தோன்றியுள்ளன. உலக அளவில் மக்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ்வதற்கு தடையாக இருக்கும் ஒரு விஷயமாக மொழிகள் பார்க்கப்படுவது உண்டு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு வெவ்வேறு மொழிகள் இருப்பது ஒரு தடை என கூறுவோர் உள்ளனர். அதன் காரணமாக சர்வதேச அளவில் பேசக்கூடிய ஒரு மொழியை உருவாக்கும் முயற்சியும் முன்னர் எடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வார உலகின் கதை நிகழ்ச்சியில் உலக அளவில் சர்வதேச மொழி ஒன்று எப்போதாவது உருவாகுமா என்பது குறித்து அறிய முயற்சிப்போம்.
2: பகுதி 1, உலக அளவில் ஒரே மொழி.
1: 19ஆம் நூற்றாண்டில் 10 வயதினர் ஒருவர் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போலந்தின் புதிய நகரத்திற்கு குடிபெயர்ந்த போது விரோத மனப்பான்மையையும் ஒடுக்குமுறையையும் எதிர்கொண்டார். இன ரீதியாக தூண்டப்பட்ட தாக்குதல்களை கண்டார். அந்த 10 வயதினரின் பெயர்தான் லுட்விக் லெட்சா சாமன்ஹோஃப். வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் வெவ்வேறு மொழிகளை பேசினர். எடுத்துக்காட்டாக அங்கு பேசப்பட்ட போலிஷ், ஜெர்மன், இத்திஸ் மற்றும் ரஷ்ய மொழிகளை குறிப்பிடலாம். வெவ்வேறு மொழி பேசும் சமூகங்களுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படும், அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சர்வதேச மொழியை உருவாக்குவது பற்றி யோசித்த சாமன்ஹோஃப் 1887ஆம் ஆண்டில் எஸ்பராண்டோ என்ற மொழியை உருவாக்கினார். இந்த மொழியில் கற்றலை எளிமையாக்கவும் ஒழுங்குமுறைக்காகவும் பெயர் சொற்கள் மற்றும் உரி சொற்கள் உட்பட மொத்தம் 16 விதிகள் இருந்தன. இன்று நாம் சந்திக்க இருக்கும் முதல் நிபுணர் எஸ்தர் ஷோர், அமெரிக்காவின் பிரிஸ்டன் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியர். மேலும் பிரிட்ஜ் ஆஃப் வேர்ட்ஸ், எஸ்பராண்டோ அண்ட் த ட்ரீம் ஆஃப் யூனிவர்சல் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் எஸ்பராண்டோ மொழியை பற்றிய புத்தகம் ஒன்றையும் இவர் எழுதியுள்ளார். அந்த நேரத்தில் உலக மொழி பற்றி ஏற்கனவே சிந்தித்துக் கொண்டிருந்த குழுக்களும் இருந்தன. இதை சாமன்ஹோஃப் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். ஐரோப்பிய மக்கள் எஸ்பராண்டோவை எதிர்கால மொழியாக பார்க்க தொடங்கியது எவ்வாறு என்பதை எஸ்தர் ஷோர் விளக்குகிறார்.
3: There were these circles of people who were already out there thinking about world language.
4: தொடக்கத்தில் சாமன்ஹோஃப் துண்டு பிரசுரங்களை தயாரித்து மக்களிடையே விநியோகிக்க தொடங்கினார். எஸ்பராண்டோ மொழி குறித்து சிறு புத்தக வடிவிலான பிரசுரங்கள் முதலில் ரஷ்ய மொழியில் அச்சிடப்பட்டன. அதனை பயன்படுத்தி கடிதங்கள் எழுதுவதற்கும் செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கும் அவர் மக்களை ஊக்குவித்தார். சிறிய குழுக்களை உருவாக்கி எஸ்பராண்டோ மொழி பற்றி விவாதிக்கவும் அகராதி ஒன்றை தயாரிக்கவும் மக்களை ஒன்றிணைக்க தொடங்கினார். படிப்படியாக எஸ்பராண்டோ மொழி பரவத் தொடங்கியது.
1: சில மாதங்களுக்குள்ளேயே சாமன்ஹோஃபின் அந்த சிறிய புத்தகம் ஜெர்மன், போலிஷ் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. பிரான்சை சேர்ந்த கல்வியாளர்கள் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள தொடங்கிய போது இந்த முயற்சிக்கு மிக பெரிய பலம் கிடைத்ததாக எஸ்தர் ஷோர் கூறுகிறார். ஆனால் இந்த மொழி சமூகத்தின் மேல்தட்டு மக்களுடன் மட்டுமே நின்று விட்டதா?
3: In France, yes. In France it was. In Russia, it's hard to
4: பிரான்சில் மேல்தட்டு மக்கள் இதனை பின்பற்ற தொடங்கினர். ஆனால் ரஷ்யாவில் முதலில் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மக்களில் பெரும்பாலானவர்கள் எஸ்பெராண்டோ மொழியை பயன்படுத்த தொடங்கினார்கள். பின்பு தொழிலாளர்கள் இடையே அது பிரபலமடைய தொடங்கியது. 1920களில் இடதுசாரி குழுக்களிடையே இது பெரும் வரவேற்பை பெற்றது.
1: எத்தனை பேர் எஸ்பெராண்டோ பேசுகிறார்கள் என்பது குறித்து இதுவரை எந்த ஆய்வும் நடத்தப்படவில்லை. ஆனால் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த மொழியின் பயன்பாடு ஐரோப்பாவின் சிறிய நகரங்களில் அதிகரிக்க தொடங்கியதோடு உலக அளவில் பரவவும் தொடங்கியது. ஒரு மொழி என்பது குழந்தைகளால் பேசப்படுவதால் மட்டுமே வளர்ந்து விடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். மாறாக மொழி மீது பற்று கொண்டு தங்களின் வாழ்க்கையில் அது மதிப்பு மிக்கது என்று கருதும் மக்களால் தான் மொழி வளர்கிறது. அந்த மொழியை வளர்ப்பதற்கு உறுதி கொண்ட மக்களின் அர்ப்பணமும் முயற்சியும் மிகவும் அவசியம் என்று எஸ்தர் ஷோர் கருதுகிறார். ஆனால் இந்த மொழியின் வார்த்தைகள் எப்படி இருந்தன? எடுத்துக்காட்டாக எஸ்பெராண்டோ மொழியில் வாழ்த்து கூறுவதற்கு என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன?
3: Which is hello, saluton.
4: எஸ்பெராண்டோவில் ஹலோ என்பதற்கு சலூட்டான் என்பார்கள், வரவேற்பு என்பதற்கு பொன்வினம் என்பார்கள், நன்றி என்று கூறுவதற்கு நீங்கள் டான்கான் என்று சொல்ல வேண்டும், மெரி கிறிஸ்மஸ் என்பதற்கு போனம் கிறிஸ்மஸ், விடைபெறும் போது குட்பை என்று சொல்லப்படும் வார்த்தைக்கு ஜிஸ் என்பார்கள், அதாவது மீண்டும் சந்திப்போம்.
1: எஸ்பெராண்டோ மொழி உலக அளவில் பேசப்படும் மொழியாக மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக தோன்றியது. ஆனால் முதல் உலக போர் தொடங்கியவுடன் பல நாடுகளில் தேசியவாத சிந்தனை வலுப்பெற தொடங்கியதால் அதற்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. மக்கள் எஸ்பெராண்டோ மொழியை சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்க தொடங்கினர். இருப்பினும் 1918 சாமன்ஹோஃபின் மரணத்திற்கு ஓராண்டு கழித்து முதல் உலக போர் முடிவடைந்த போது எஸ்பெராண்டோ மீது மக்களின் ஆர்வம் மீண்டும் தலை தூக்கியது. 1920களில் ஒரு புரட்சிகரமான சிந்தனை வளர்ந்து வந்ததாகவும் லத்தீன் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் சீனாவில் மக்கள் இந்த மொழியை கற்க தொடங்கியதாகவும் எஸ்தர் ஷோர் கூறுகிறார். அவரது கூற்றுப்படி சீனா இந்த மொழியை ஊக்குவிக்க அதிக முதலீடு செய்தது. எஸ்பெராண்டோ வானொலி மற்றும் வெளியீடுகளுக்கு சீன அரசு நிதி உதவி அளித்தது. ஆங்கில மொழியை ஒரு கால

0: பகுதி இரண்டு, மொழியின் குடும்ப மரம்.
1: தற்போது உலகில் சுமார் 7100 மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. இந்த மொழிகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் தோன்றியவை என்றும், உலகின் மக்கள் தொகை சுமார் 8 பில்லியன் என்றும் வைத்துக் கொண்டால், ஒவ்வொரு மொழியை பேசுபவர்களின் குழுவிலும் சுமார் 10 லட்சம் பேர் இருப்பார்கள் என கணக்கிடலாம். ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லை. இன்று நாம் கலந்துரையாட இருக்கும் நிபுணர் பேட்ரிக் ஃபூட், பிரிட்டனை சேர்ந்த எழுத்தாளர் மற்றும் யூடியூபர் ஆவார். நேம் எக்ஸ்பிளைன் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் அவர் அண்மையில் இமிகிரண்ட் டங்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். அதில் பல சொற்களின் தோற்றம் குறித்து பகுப்பாய்வு செய்வதோடு மொழிகளின் வளர்ச்சி, இலக்கணம் மற்றும் பரவல் பற்றியும் விவரிக்கிறார்.
2: Language is a really tricky thing to pin down. It's not like a dinosaur.
3: மொழியின் தோற்றத்தை துல்லியமாக கண்டறிவது மிகவும் கடினமானது. டைனோசர்கள் அல்லது ஏதேனும் உயிரினங்களின் எச்சங்களை கொண்டு அவற்றின் வயதை கண்டறிவதை விட மொழிகளின் தோற்றத்தை கணிப்பது மிகவும் கடினமானதும் சிக்கலானதுமாக உள்ளது. பேச்சு மொழி சுமார் 135,000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியதாக கருதப்படுகிறது. ஆனால் மொழியின் எழுத்து வடிவ வளர்ச்சி தாமதமாகவே உருவானது. சைகைகள் அல்லது சைகை மொழி மூலம் தொடர்பு கொள்ளும் முறை அதைவிட பழமையானது.
1: மொழி வெவ்வேறு வடிவங்களில் தோன்றலாம் என்றும், அவை எப்போதும் வாய்மொழி வடிவத்தில் இருப்பதில்லை என்றும் கூறும் பேட்ரிக், பிரிட்டிஷ் சைகை மொழி மற்றும் அமெரிக்க சைகை மொழி இரண்டும் ஆங்கிலம் பேசும் நாடுகளிலிருந்து வந்தவை என்பதால் அவை இரண்டும் ஒன்றுதான் என்று கருதிவிட முடியாது என்கிறார். ஏனெனில் அமெரிக்க சைகை மொழி பிரெஞ்சு மொழியிலிருந்து வந்தது. அமெரிக்க சைகை மொழிக்கு பிரிட்டிஷ் சைகை மொழியை விட பிரெஞ்சு சைகை மொழியுடன் தான் அதிக ஒற்றுமைகள் உள்ளன. ஏனென்றால் அமெரிக்க சைகை மொழியின் நிறுவனர்களில் ஒருவராக கருதப்படுபவர் பிரான்சுக்கு சென்று அங்குள்ள சைகை மொழியை கற்றுக்கொண்டு அதை அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றார். பேச்சின் தோற்றம் குறித்த அறிவியலாளர்களின் கூற்றுப்படி, மனித குரங்குகளை விட தகவல்களை பரிமாற தங்களின் உடலை சிறப்பாக பயன்படுத்தும் கட்டுப்பாடு மனிதர்களிடம் உள்ளது. அவர்களால் சீரான நீண்ட மூச்சை எடுக்க முடியும் என்பதால் தொடர்ந்து சொற்களை உச்சரிக்க முடிவதே இதற்கு காரணம். ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் வாழ்ந்த நியாண்டர்தால் அல்லது ஆதி மனித இனங்களின் உடல் அமைப்பு ஒரே மாதிரியாக இருந்தது. அதனால் 5 முதல் 6 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நியாண்டர்தால்களின் நெருங்கிய மனித வம்சாவளியினர் ஏதோ ஒரு வகையான மொழியை நிச்சயம் பேசியிருப்பார்கள் என்று பல நிபுணர்கள் நம்புகின்றனர்.
2: Most languages belong to something called a language family, which connects them all together.
3: பெரும்பாலான மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தின் பகுதியாகும். ஐரோப்பாவின் பெரும்பாலான மொழிகள் மற்றும் தெற்காசியாவின் இந்தி, உருது அல்லது பாரசீகம் போன்ற மொழிகள் அனைத்தும் ஒரே இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை. இவை ஒன்றுக்கொன்று ஆழமான தொடர்பை கொண்டுள்ளன. அந்த ஆரம்ப கால மொழி எங்கு பேசப்பட்டது என்பது நமக்கு துல்லியமாக தெரியவில்லை. இன்று வரை 400 இந்தோ ஐரோப்பிய மொழிகள் உள்ளன.
1: சுமார் 8000 முன்பு இந்தோ ஐரோப்பிய மொழி பேசுபவர்கள் கருங்கடலுக்கு வடக்கே, அதாவது தற்போதைய யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களாக இருந்தனர் என்று கருதப்படுகிறது. தாங்கள் வளர்த்த விலங்குகளோடு வாழ்ந்த இந்த மக்கள் படிப்படியாக கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்தனர். அவர்களுடன் சேர்ந்து அவர்களின் மொழியும் புதிய இடங்களுக்கு பரவியது. தொல்பொருள் ஆய்வில் இதற்கான ஓரளவு விவரங்கள் கிடைக்கின்றன. ஆனால் இத்தகைய சிறிய குழுவின் மொழி உலகம் முழுவதும் எவ்வாறு பரவியது என்பது இன்னும் புதிராகவே உள்ளது. உலகின் பாதி மக்கள் தொகையின் தாய்மொழி இந்தோ ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இன்று ஆங்கிலம் உலகின் லிங்குவா பிராங்க், அதாவது முதன்மை தொடர்பு மொழியாக இருப்பதாக பேட்ரிக் ஃபூட் கூறுகிறார். பல்வேறு மொழி பேசுபவர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடுவதற்கு பயன்படுத்தும் பொதுவான மொழியைத்தான் லிங்குவா பிராங்க் என்கின்றனர். கடந்த காலத்தில் ரோமானிய பேரரசு அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த போது லத்தீன் மொழி லிங்குவா பிராங்காவாக, அதாவது முதன்மை தொடர்பு மொழியாக இருந்தது. ரோமானியர்களுடன் சேர்ந்து அது ஐரோப்பா மற்றும் வட ஆப்பிரிக்காவின் பல நாடுகளுக்கு பரவியது. ஆனால் இன்று உலகின் லிங்குவா பிராங்காக மாறக்கூடிய மற்றொரு மொழி உள்ளது. இணையத்தை பயன்படுத்தும் 10 இல் 9 பேர் தினமும் இதை பயன்படுத்தி வருகின்றனர்.
2: If I had to say what is the world's universal language today, I would honestly say emoji.
3: Emoji உலகின் பொதுவான மொழி என்பது எனது கருத்து. இது அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய உருவங்களாக இருக்கின்றன. மக்கள் அனைவரும் தங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த இந்த இமோஜிக்களை பயன்படுத்துகின்றனர். தாங்கள் அனுப்புகின்ற செய்திகளில் இமோஜிக்களை சேர்த்து அனுப்புகிறார்கள். இமோஜிக்கள் மிக வேகமாகவும் பிரபலமாகவும் வளர்ச்சியடைந்து வருகின்றன. உலக அளவில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழி என்றால் இமோஜி என்று சொன்னால் மிகையாகாது.
1: ஆனால் தற்போதுக்கு இமோஜியை ஒதுக்கி வைத்துவிட்டு மொழி ஆதிக்கம் குறித்த பரந்த அளவில் பார்ப்போம். ஏதேனும் ஒரு மொழி ஆங்கிலத்தின் இடத்தை பிடித்து புதிய லிங்குவா பிராங்காவாக,

0: அதாவது முதன்மை தொடர்பு மொழியாக மாற முடியுமா? மேலும் இந்த துறையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் பங்கு என்ன?
1: பகுதி 3, முதன்மை தொடர்பு மொழி.
0: மொழி தொடர்பான ஆராய்ச்சி மையமான எத்னோலாக்கின் படி 39 கோடி மக்களுக்கு மட்டுமே ஆங்கிலம் தாய்மொழியாக உள்ளது. அதே வேளையில் 48 கோடியே 40 லட்சம் மக்களின் தாய்மொழியாக ஸ்பானிஷ் இருக்கிறது. ஆனால் இவற்றை விட அதிகமாக உலகில் சுமார் 100 கோடி மக்களின் தாய்மொழியாக மாண்டரின் உள்ளது. இது சுமார் பூமியில் உள்ள ஒவ்வொரு 8 பேரில் ஒருவர் மாண்டரின் பேசுவதற்கு சமமாகும். இத்தகைய சூழ்நிலையில் சிறிய வட்டார மொழிகள் எவ்வாறு நிலைத்திருக்கின்றன? இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள அமெரிக்காவின் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் மொழியியல் பேராசிரியராக இருக்கும் நிபுணர் சாலி கோகோ மூஃபனேவுடன் பேசினோம். அவர் காங்கோ ஜனநாயக குடியரசை சேர்ந்தவர். காங்கோவில் இருக்கும் போது அங்குள்ள உள்ளூர் மொழியிலேயே அவர் பேசுகிறார்.
2: In Africa, the situation is different.
3: ஆப்பிரிக்காவில் மிகச்சிலரே போதிய பணம் சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் ஆங்கிலம் பயன்படுத்தப்படும் ஒயிட் காலர் பணிப்பிரிவுகளில் உள்ளனர். ஆங்கிலம் தான் உயர் மட்டத்தினரின் லிங்குவா பிராங்காவாக, அதாவது முதன்மை தொடர்பு மொழியாக உள்ளது. அவர்கள் தங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வீட்டில் குழந்தைகளிடம் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். ஆனால் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு பேசாத குடும்பத்தில் உள்ள பல உறவினர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டியுள்ளதால் ஆங்கிலம் தவிர தங்களின் தாய்மொழியையும் கற்க வேண்டிய நிலை அவர்களுக்கு உள்ளது. நமது வாழ்வில் குடும்பம் முக்கிய பங்கு வகிப்பதால் அவர்கள் அனைவருடனும் தொடர்பை பராமரிக்க அவர்களின் தாய்மொழியில் பேசுவது அவசியமாக இருப்பதால் இரு மொழிகள் தெரிந்தவர்களாக இருக்கின்றனர். இது போன்ற சில பொறிமுறைகளால் தான் சிறிய வட்டார மொழிகள் இன்னும் நிலைத்திருக்கின்றன.
0: உலகம் முழுவதும் சுமார் 1.5 பில்லியன் மக்களால் ஆங்கிலம் பேச முடியும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்களின் எண்ணிக்கையை விட தோராயமாக 4 மடங்கு அதிகம். பிரிட்டிஷ் காலனித்துவ பேரரசின் வெற்றியே இதற்கு காரணம் என்று சாலி கோகோ மூஃபனே நம்புகிறார்.
3: ஆங்கிலேயர்கள் உலகின் பெரும்பகுதியை தங்களது காலனி பகுதிகளாக மாற்றுவதில் வெற்றி பெற்றனர். அதன் விளைவாக பிரிட்டனின் காலனித்துவ நாடுகளில் ஆங்கிலம் வேரூன்றியது. அதற்கு பிறகு பிரிட்டிஷ் காமன்வெல்த் மற்றும் அமெரிக்கா ஒரு இராணுவ வல்லரசாக உருவெடுத்தது ஆங்கிலம் பரவுவதற்கு உதவியது.
0: உலகின் 44% மொழிகள் அழிவின் விளிம்பில் உள்ளதாக எத்னோலாக் நம்புகிறது. 1000க்கும் குறைவானோர் பயன்படுத்தும் சில மொழிகளும் உள்ளன. அடுத்த 75 ஆண்டுகளில் உலகில் உள்ள மொத்த மொழிகளில் 50-90% வரை அழிந்து விடலாம் என்று சிலர் கூறுகின்றனர்.
2: இது
3: குறித்து எதிரான கருத்துடையவன் நான். இத்தகைய அச்சங்கள் கடந்த 30 ஆண்டுகளாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. நான் அப்படி நினைக்கவில்லை. ஆங்கிலம் தாய்மொழியாக இருக்கும் நாடுகளையும் கடந்து உலகின் பல பகுதிகளுக்கும் பரவி லிங்குவா பிராங்காவாக பயன்படுத்தப்பட்டு உலக அளவில் பரவக்கூடும் என எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் சீனாவில் அது நடக்குமா என்றால் சந்தேகமே. காரணம், சீனா ஒரு பெரிய பொருளாதார சக்தியாகி உள்ளது. இந்த நிலையை மாண்டரின் மொழி மூலமாகவே அது சாதித்துள்ளது. அதே போல குளோபல் சவுத் என்று குறிப்பிடப்படும் 3 உலக நாடுகளில் இன்றும் வேலையின்மையும் வறுமையும் அதிகமாக நிலவுகின்றன. பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி இல்லை. மக்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களிலேயே வாழ்கின்றனர். அங்குள்ள மக்கள் இன்றும் தங்களது உள்ளூர் மொழிகளிலேயே உரையாடுகிறார்கள். ஐரோப்பிய மொழிகளுடன் அவர்களுக்கு தொடர்பு மிகவும் குறைவு.
1: 4, மொழியும் தொழில்நுட்பமும்.
0: சில மொழிகள் அழிந்து போவதை புரிந்து கொள்ள அவற்றின் வரலாற்று பின்னணி மிகவும் முக்கியம். பல சமூகங்கள் தங்கள் மொழியை உயிர்ப்புடன் வைத்திருக்க முயற்சி செய்து வருவதுதான் இன்றைய நமது புரிதல். பல நேரங்களில் சில வெளிநாட்டு மொழிகள் உள்ளூர் மக்கள் மீது திணிக்கப்படுகின்றன. இன்று நாம் கலந்துரையாட இருக்கும் 4வது நிபுணர் செலஸ்டே ரோட்ரிகேஸ் லவ்ரோ. அர்ஜென்டினாவில் வசித்து வந்த இவர் இப்போது மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் இணை பேராசிரியராக உள்ளார். அர்ஜென்டினாவில் பேசப்படும் ஸ்பானிஷ் மொழி ஐரோப்பிய ஸ்பானிஷ் மொழியிலிருந்து வேறுபட்டது. ஆனால் பள்ளிகளில் ஐரோப்பிய ஸ்பானிஷ் மொழியே கற்பிக்கப்பட்டது என்று அவர் கூறுகிறார். சில மொழிகள் அழியும் என்று மதிப்பிடும் அதே வேளையில் மொழிகள் தொடர்ந்து மாற்றம் அடைந்து வருவதையும் நாம் பார்க்கிறோம்.
4: If a language dies, it's impossible almost to resurrect it.
5: ஒரு மொழி அழிந்து விட்டால் அதை பெரும்பாலும் மீட்டெடுக்க முடியாது. ஆனால் ஒரு மொழியின் பயன்பாடு குறைந்து கொண்டே வந்தால் அதை மீண்டும் அதிக பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் முயற்சிகளை சரியான நேரத்தில் மேற்கொள்ளலாம். AI என்கிற செயற்கை நுண்ணறிவு மற்றும் பிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தங்களின் பிராந்திய மொழியை மீண்டும் புத்துயிர் பெற செய்யும் முயற்சிகளை பல சமூகங்கள் மேற்கொள்கின்றன. அதற்கு காரணம், அந்த மொழி அவர்களின் நிலம், வானம் கடல் மற்றும் அடையாளத்துடன் ஆழமாக வேரூன்றியிருப்பதாகும்.
0: நான் யார், என்னுடைய அடையாளம் என்ன, நான் எங்கிருந்து வருகிறேன் என்று தங்கள் வழிமரபின் பின்னணியை அறிய முயற்சிப்பது உலக அளவில் காணப்படும்
4: நிலைமைதானா?
5: நிச்சயமாக, மக்கள் தங்களின் தாய்மொழியை தேர்வு செய்ய முன்பை விட அதிக சுதந்திரத்தை இப்போது பெற்றுள்ளனர். தங்களிடம் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டவற்றை மீண்டும் பெறுவதற்கு மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர். தாய்மொழி கற்கும் வாய்ப்பை இழந்தவர்கள் அதனை மீட்டெடுக்கும் வாய்ப்புகளை பெறவே முயற்சிக்கின்றனர். மொழி என்பது வெறுமனே தொடர்புக்கான வழிமுறையோ அல்லது வேலை வாய்ப்புக்கு அவசியமான கருவி மட்டுமல்ல, நமது வரலாற்று பின்னணி மற்றும் அடையாளத்தின் ஒரு பகுதி அது. பல நேரங்களில் நாம் வேறொரு இடத்தில் குடியேறும் போது அந்த இடத்தின் மொழியை கற்க முயற்சிக்கிறோம். அதற்கு காரணம் அந்த நாடு அல்லது பிராந்தியத்துடன் இணைவதற்கான ஒரு வழி அது.
0: பிரிட்டன், ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுக்கல் ஆகிய நாடுகள் உலகம் முழுவதும் காலனிகளை நிறுவி அந்த பகுதிகளில் தங்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பரப்பின. அதனால் அந்த பகுதிகளின் உள்ளூர் மொழிகள் ஓரங்கட்டப்பட்டன அல்லது புறக்கணிக்கப்பட்டன. இப்போது பல சமூகங்கள் தங்களின் தாய்மொழிகளை மீண்டும் தங்கள் வாழ்க்கையோடு இணைக்க முயற்சிக்கின்றன. சரி, இப்போது நமது முக்கிய கேள்விக்கு திரும்புவோம். உலக அளவில் சர்வதேச மொழி ஒன்று எப்போதாவது உருவாகுமா?
4: இங்கிலீஷ் இஸ் எ குளோபல் லாங்குவேஜ். சோ
5: ஆங்கிலம் ஏற்கனவே உலகளவிலான மொழியாகத்தான் இருக்கிறது. இந்த கேள்விக்கு விடை ஆங்கிலம் ஏற்கனவே அவ்வாறு உள்ளது என்பதுதான். பல மக்கள் அந்த மொழியை பேசுகிறார்கள், ஆனால் தாங்கள் யார் என்பதை முற்றிலும் வெளிப்படுத்தும் மொழியாக எல்லோரும் அதனை கருதவில்லை.
0: எஸ்பராண்டோ உலக அளவில் பொதுமொழியை கொண்டு வர எடுக்கப்பட்ட ஒரு நேரடி லட்சிய முயற்சி. அதனை அர்ப்பணத்தோடு பேசி வளர்த்த சமூகத்திற்கு அப்பாற்பட்டு பரவ அது போராடியது. இத்தகைய நிலை தனி அடையாள சக்தி மற்றும் வரலாற்றோடு மொழி இறுக்கமாக வேரூன்றி உள்ளதை காட்டுகிறது. தொடர்ச்சியாக நடைபெறும் இடம்பெயர்வு மொழிகளின் வரைபடத்தை மாற்றி வருகிறது. இப்போது AI என்கிற செயற்கை நுண்ணறிவு தனி ஒரு மொழியின் ஆதிக்கத்தை அகற்றி இனிமேல் அத்தகைய தேவையே இல்லாத அளவுக்கு புதிய திருப்பத்தை கொண்டு வந்துள்ளது. மிக வேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவால் ஒரு மொழியை மற்றொன்றாக விரைவாக மொழிபெயர்க்கும் நிலைமை உருவாகும். பேராசிரியர் செலஸ்டே ரோட்ரிகஸ் லவ்ரோவின் கூற்றுப்படி, அடுத்த 75 ஆண்டுகளில் நாம் ஒரு ஸ்பானிஷ் நபரிடம் ஒரு கருத்தை தமிழில் கூறலாம். செயற்கை நுண்ணறிவு அதை உடனுக்குடன் ஸ்பானிஷ் மொழியில் மொழிபெயர்த்து அவரை புரிந்து கொள்ள செய்யும். அவ்வாறு உருவாகும் போது அந்த நபருக்கு தமிழ் புரிய வேண்டிய அவசியமில்லை. நாம் ஸ்பானிஷ் மொழி தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது.

0: தொடர்ந்து ஈரானில் இடம்பெறுகின்ற யுத்தத்தை தொடர்ந்து உலகிலே எல்லா நாடுகளிலும் எரிபொருளின் விலை அதிகரித்துவிட்டது. எரிபொருள் விலையேற்றத்தால் விமான பயணச்சீட்டுகளிலிருந்து வாகனங்களில் பயணிக்கின்ற அனைவருக்குமே எரிபொருளின் விலை அதிகரிப்பினால் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன. இது பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சூழலில் 4 சக்கர வாகனத்தை விட்டுட்டு தற்போது மிதிவண்டியை கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் பலருக்கும் ஏற்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். இது மிதிவண்டியை கையில் எடுக்க சரியான நேரமா? இது தொடர்பான பார்வை.
1: மத்திய கிழக்கில் மீண்டும் நடைபெற்றுள்ள போர் கச்சா எண்ணெய் விலைகள் மிகவும் சீரற்றதாக இருக்க கூடும் என்பதை உலகிற்கு உணர்த்தியுள்ளது.
2: The global economic crisis sparked by the war with Iran just got worse.
3: The price of gas in Europe is more than double the level seen before.
1: ஈரானுடனான போரில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி தற்போது மேலும் மோசமடைந்துள்ளது. இந்த மோதலுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது ஐரோப்பாவில் எரிவாயு விலையில் 2 மடங்குக்கும் மேலான உயர்வு ஏற்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடங்கிய முதல் சில வாரங்களில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 40%க்கும் மேல் உயர்ந்தது. இது பெட்ரோல், விவசாயிகளுக்கு மிக தேவையான ஊரம் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகளில் கடும் உயர்வை ஏற்படுத்தியது. இதை சமாளிக்க அயர்லாந்து போன்ற சில நாடுகள் எரிபொருளின் வரிகளை தற்காலிகமாக குறைத்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளில் பொது போக்குவரத்து கட்டணம் இல்லாத வசதியாக்கப்பட்டது. ஸ்லோவேனியா, வங்கதேசம் போன்ற நாடுகள் எரிபொருள் பங்கீட்டு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளன. இத்தகைய எரிபொருள் நெருக்கடி எரிபொருள் பயன்பாடு மற்றும் சேமிப்பு முறையை பல நாடுகள் மறுபரிசீலனை செய்ய வைத்திருப்பது இது முதல் முறையல்ல. 1970களின் முற்பகுதியில் யோம் கிப்பூர் போர் எனப்படும் அரபு இஸ்ரேல் போரினால் ஏற்பட்ட இதே போன்ற எண்ணெய் நெருக்கடியினால் ஒரு சில மாதங்களில் கச்சா எண்ணெயின் விலை கிட்டத்தட்ட 4 மடங்கு உயர்ந்தது. அத்தகைய சூழல் சில நாடுகளின் கார் பயன்பாடு குறித்த ஒட்டுமொத்த அணுகுமுறையையும் மாற்றி அமைக்க வழிவகுத்தது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் மலிவான, ஆரோக்கியமான மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காத போக்குவரத்து வடிவமாக மிதிவண்டி பயணத்தை அந்நாடுகள் ஊக்குவிக்க வழிவகுத்தது. எனவே இந்த வார உலகின் கதை நிகழ்ச்சியில் 4 சக்கர வாகனங்களை விட்டு மிதிவண்டிக்கு மாற வேண்டிய காலமா இது என்பதை ஆராய்ந்து அறிய முயற்சிப்போம்.
4: பகுதி 1, மிதிவண்டிகள் பயன்பாடு.
1: மக்கள் தொகையை விட அதிக மிதிவண்டிகள் உள்ள ஒரு நாட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நெதர்லாந்து அரசு புள்ளி விவரங்களின் படி அந்நாட்டில் சுமார் 1,80,000 மக்களே வசிக்கின்றனர். ஆனால் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை சுமார் 2,30,000 முதல் 2,40,000 வரை உள்ளது. நெதர்லாந்தில் மிதிவண்டிகள் இவ்வளவு பிரபலமாக இருப்பதற்கான காரணத்தை அறிய மிதிவண்டி போக்குவரத்து நிபுணர் ஒருவரிடம் உரையாடுகிறோம். அர்பன் சைக்கிளிங் இன்ஸ்டிடியூட் என்ற அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரியான மெரிடித் கிளேசர் கென்ட் பல்கலைக்கழகத்தின் மிதிவண்டி போக்குவரத்து துறை பேராசிரியராகவும் ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகத்தில் மூத்த விரிவுரையாளராகவும் பணியாற்றுகிறார். நெதர்லாந்தில் மேற்கொள்ளப்படும் ஒட்டுமொத்த பயணங்களில் சுமார் 28% மிதிவண்டிகள் மூலமே நடக்கின்றன. நகர்ப்புறங்களில் இது 50%க்கும் அதிகமாக உள்ளது. இத்தகைய மிதிவண்டி கலாச்சாரம் அங்கு உருவானது எப்படி?
5: The bicycle is deeply ingrained into Dutch culture.
6: மிதிவண்டி டச் கலாச்சாரத்துடன் ஆழமாக பின்னிப்பிணைந்த ஒன்று. ஆனால் மிதிவண்டி போக்குவரத்தின் எழுச்சி என்பது தொழிற்சாலை உற்பத்தி வேகமெடுத்த காலத்தில் தான் தொடங்கியது. அதுவரை செல்வந்தர்களின் விளையாட்டுப் பொருளாக இருந்த மிதிவண்டி தினசரி போக்குவரத்திற்கான ஒரு கருவியாக மாறியது. நெதர்லாந்தில் மிதிவண்டி போக்குவரத்து ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டுவதற்கு இதுவே முதன்மை காரணமாக அமைந்தது. அங்கு உள்நாட்டிலேயே மிதிவண்டி தொழிற்சாலைகள் இருந்தது இதற்கு பெரிதும் உதவியாக அமைந்தது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நெதர்லாந்தில் பெரியளவில் கார் உற்பத்தி துறை இல்லாதது மிதிவண்டி பயன்பாடு அதிகரித்ததற்கு மற்றொரு முக்கிய காரணம். ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு கார் உரிமையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. நகர திட்டமிடுபவர்களும் கார் பயன்பாட்டை முன்னிலைப்படுத்தினர். அதுவே பின்பு ஒரு பெரிய எதிர்ப்பு அலையை உருவாக்கியது. 1970களின் முற்பகுதியில் அங்குள்ள அடிமட்ட மக்கள் அமைப்புகள் சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் சாலை பாதுகாப்புக்காக தீவிர பரப்புரைகளை மேற்கொண்டன. இந்த இயக்கங்களில் சில மிகவும் சக்தி வாய்ந்தவையாகவும் தங்களின் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மிகவும் திறம்பட செயல்படுபவையாக இருந்தன. இத்தகைய மக்கள் இயக்கங்களே அப்போதைய கொள்கை வகுப்பவர்கள் மற்றும் நகர திட்டமிடுபவர்கள் நகர்ப்புற மாற்றங்களை செய்யும் தூண்டுகோலாக இருந்தன.
1: இந்த அடிமட்ட மக்கள் இயக்கங்கள் தீவிரமாக இருந்த 1973 முதல் 1974 ஆண்டு வரையான காலகட்டத்தில்தான் யோம் கிப்பூர் போரினால் தூண்டப்பட்ட உலகளாவிய எண்ணெய் நெருக்கடியும் ஏற்பட்டது. கச்சா எண்ணெய் இறக்குமதியை மட்டுமே பெரிதும் நம்பியிருந்த நெதர்லாந்து போன்ற நாடுகள் அரபு உற்பத்தியாளர்களின் வர்த்தக தடையால் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு எரிபொருள் சேமிப்பை தீவிரமாக அமல்படுத்தின. கார்களை அதிகமாக சார்ந்திருப்பது நெதர்லாந்தில் அதிகமாக விவாதிக்கப்பட்ட அந்த வேளையில் இந்த நெருக்கடியும் இணைந்ததால் அத்தகைய நிலை சாதகமான சூழல்களின் சங்கமமாக மாறியது என மெரிடித் கூறுகிறார்.
5: In the Netherlands they just said okay we're just not driving you know one or two days a week
6: no நெதர்லாந்தில் வாரத்தில் ஓரிரு நாட்கள் மட்டும் கார் ஓட்ட மாட்டோம் என்று கூறுவதற்கு பதிலாக வாகனங்களையே பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்ததால் சிறு குழந்தைகள் கூட மிதிவண்டிகளை ஓட்டிச் செல்லும் ஆச்சரியமான புகைப்படங்கள் அப்போது வெளியாகின. இதற்காக போக்குவரத்தில் பெருமளவிலான குறைப்புகள் செய்ய வேண்டியிருந்ததுடன் வாகன பயன்பாட்டின் அளவையும் குறைக்க வேண்டியிருந்தது. இதன் விளைவாக நகரங்களுக்கான திட்டமிடல் மற்றும் கொள்கைகளை எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பதை மறுபரிசீலனை செய்வதற்கும் வாய்ப்பு உருவானது. நெதர்லாந்தில் ஏற்பட்ட இந்த கொள்கை மாற்றமானது பிற ஐரோப்பிய தலைநகரங்களுக்கும் பரவியது. மின்சார மிதிவண்டிகள் மற்றும் ஸ்கூட்டர்களின் வருகை பாரம்பரிய மிதிவண்டியை ஓட்டுவதற்கு போதிய வலிமை அல்லது உடற்தகுதி இல்லாதவர்களுக்கும் புதிய போக்குவரத்து வாய்ப்புகளை வழங்கியுள்ளது.
1: ஆனால் மெரிடித்தின் கூற்றுப்படி கவலை தரும் சில அறிகுறிகளும் தென்படுகின்றன. நெதர்லாந்திலும் மக்களின் பழக்க வழக்கங்கள் மாறி
5: வருகின்றன.
6: வயதானவர்கள் மற்றும் சில குழந்தைகளிடம் கூட மிதிவண்டி ஓட்டும் பழக்கம் குறைந்து வருவதை பார்க்க முடிகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட தற்போதுள்ள குழந்தைகளுக்கு மிதிவண்டி ஓட்டும் திறன் குறைவாகவே உள்ளது. உலகளவில் அறியப்படுவது போல நெதர்லாந்து தொடர்ந்து ஒரு மிதிவண்டி நாடாக நீடிக்க விரும்பினால் இந்த மாற்றங்கள் சாதகமானவை அல்ல. இதற்கு நகர திட்டமிடல் ரீதியான தீர்வு என்னவென்றால் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை எளிதில் அணுகக்கூடிய வசதிகள் கொண்ட முழுமையான குடியிருப்பு பகுதிகளை உருவாக்குவதை உறுதி செய்ய வேண்டும் என நினைக்கிறேன்.
1: இருப்பினும் மிதிவண்டி வசதிகளை அடிப்படையாக கொண்டு குடியிருப்பு பகுதிகளை வடிவமைப்பது விவாதத்திற்கும் உள்ளாகியுள்ளது. எடுத்துக்காட்டாக பெர்லினில் நிதி செலவிட வேண்டும் என்பது குறித்தும் கார் உரிமையாளர்கள் தங்களுக்கு பாதகமான சூழல் நிலவுவதாக கருதுவது குறித்தும் தீவிர விவாதங்கள் நடைபெறுகின்றன. இது பற்றி அடுத்த நிபுணருடன் விரிவாக பேசலாம்.
4: பகுதி 2, ஆதரவும் எதிர்ப்பும்.
1: மிதிவண்டி ஓட்டுவது உலகம் முழுவதும் குறிப்பாக மேற்கு ஐரோப்பாவில் ஒரு முக்கிய போக்குவரத்து முறையாக மாறியுள்ளது. ஜெர்மனியில் இது கூட்டாட்சி அரசின் போக்குவரத்து அணுகுமுறையோடு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் மிதிவண்டி போக்குவரத்து வியூக திட்டம் ஒன்று செயல்பாட்டில் உள்ளது. இன்று நாம் கலந்துரையாடும் அடுத்த நிபுணர் லெவ் கே சான்ஸ்டன் ஜெர்மனி நகர்ப்புற விவகார நிறுவனத்தில் உதவி ஆராய்ச்சியாளராக பணியாற்றுகிறார். இவருடைய பணி முக்கியமாக மொபிலிட்டி எனப்படும் நடமாடும் திறன் மற்றும் தெருக்களின் இடங்களை மறு சீரமைப்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது.
5: தேசிய மிதிவண்டி வியூக திட்டத்தின்படி 2030 ஆண்டுக்குள் ஜெர்மனியை மிதிவண்டி நாடாக மாற்ற வேண்டும். இதற்கான இலக்குகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக 2017 முதல் 2030 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மிதிவண்டியில் கடக்கும் தூரத்தை இரட்டிப்பாக்க விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் மிதிவண்டி ஓட்டுவதை உண்மையான பாதுகாப்பு நிலவரப்படி மேம்படுத்த அவர்கள் திட்டமிட்டுள்ளனர்.
1: லெவ்கேவை பொறுத்தவரை மிதிவண்டி ஓட்டுவது குறித்த தேசிய அளவிலான விவாதம் நாட்டின் தலைநகரில் தான் மிகவும் தீவிரமாக உள்ளது.
5: பெர்லினில் மிதிவண்டி பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கு அடிமட்ட அளவிலான மக்களின் முன்முயற்சியால் 2018 ஆம் ஆண்டில் நடமாடும் திறன் சட்டம் உருவானது. இதில் மிதிவண்டி ஓட்டுவது, சுறுசுறுப்பான நடமாடும் திறன் மற்றும் பொது போக்குவரத்து ஆகியவற்றை மேம்படுத்தும் விரிவான இலக்குகள் சட்டப்பூர்வமாக வகுக்கப்பட்டன. இருப்பினும் பின்னர் ஏற்பட்ட ஒரு அரசியல் பின்னடைவால் அந்த சட்டத்தின் அதிகாரம் மற்றும் இதற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது. மோட்டார் வாகன ஓட்டிகளின் கோரிக்கைகளை தாண்டி நடைப்பயிற்சி, மிதிவண்டி ஓட்டுவது மற்றும் பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை அளித்த ஜெர்மனியின் முதல் சட்டம் இதுவாகும். ஆனால் வாகன ஓட்டிகளின் நலன்களை புறக்கணிப்பதாக பரப்புரை மேற்கொண்ட CDU எனப்படும் வலது மத்திய கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றியம் 2023 தேர்தலில் பெர்லின் அரசாங்கத்தை கைப்பற்றியது. இதனால் இந்த திட்டத்துக்கான நிதி மற்றும் முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது. பல திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தாலும் அவை நடைமுறைக்கு வரவில்லை.
1: பெர்லினில் நடமாடும் திறன் குறித்த விவாதம் உள்ளூர் நகர்ப்புற திட்டமிடல் பிரச்சனையில் இருந்து மாறி ஒரு முழுமையான கலாச்சார போராக உருவெடுத்துள்ளது. இது சித்தாந்தம் மற்றும் கட்சி ரீதியாக பிளவுபட்டுள்ளது. மிதிவண்டி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு லட்சிய வரைபடத்தை உருவாக்கிய பெர்லின் இப்போது ஒரு அரசியல் பின்னடைவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. பழமைவாத தலைமையிலான நிர்வாகத்தால் கார் உரிமையாளர்களின் உரிமைகள் மீண்டும் நிலைநாட்டப்பட்டதே இந்த அரசியல் பின்னடைவு ஆகும். ஜெர்மனி ஒரு கார் நாடு என்று அறியப்படுவதால் இந்த எதிர்ப்பு உருவாகியுள்ளது. கார் பயன்பாடு மிகவும் வசதியாக இருக்கும் சூழலில் அது குறித்த எண்ணங்களை மாற்றுவது கடினமானது. இந்நிலையில் மிதிவண்டியால் ஏற்படும் உடல்நல ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகள் குறித்த விவாதம் தற்போதும் தொடர்கிறதா அல்லது சுதந்திரமா நிலையான வளர்ச்சியா என்கிற விவாதமாக மட்டுமே மாறிவிட்டதா?
5: So in Germany they are trying to shift the discussion more towards this perspective actually.
7: ஜெர்மனியில் மிதிவண்டி பயன்பாடு விவாதத்தை உடல் நலம் சார்ந்த கோணத்தில் முன்னெடுக்க முயற்சிக்கின்றனர். நமக்கு உடல் நல வாய்ப்பை அளிப்பவை தேவை என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். எனவே மிதிவண்டி உள்கட்டமைப்பை ஊக்குவிப்பதன் மூலம் மேம்பாடு அளிக்கும் அம்சங்கள் பலவற்றை நமது உடல் நலம் இணைக்கிறது.
1: அப்படியானால் சுற்றுச்சூழல் எவ்வாறு மிதிவண்டி பயன்பாடு வழங்கும் நன்மைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? மிதிவண்டி ஓட்டுவது நமது மன மற்றும் உடல் நலத்திற்கு நல்லது என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் உலகின் சில பகுதிகளில் இதில் சிக்கல்களும் உள்ளன. அதை பற்றி தெரிந்து கொள்ள அடுத்த நிபுணரிடம் உரையாடுவோம்.
4: பகுதி 3, மிதிவண்டி பயன்பாட்டின் நன்மைகள்.
1: மிதிவண்டி பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மற்றும் கச்சா எண்ணெய் மீதான சார்பை குறைப்பது ஆகிய நன்மைகளை கொண்டிருந்தாலும் மிதிவண்டியின் ஆதரவாளர்கள் அதை ஓட்டக்கூடியவர்களின் உடல் நல ஆரோக்கிய நன்மைகளையும் முன்னிலைப்படுத்துகிறார்கள். நாம் சந்திக்கும் மூன்றாவது நிபுணர் யுன்ஹே என்ஹியு, அமெரிக்காவின் பாஃபலோ பல்கலைக்கழகத்தில் புவியியல் பேராசிரியர். மிதிவண்டி ஓட்டுவது நமது உடல் நலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து அவர் ஆய்வு செய்துள்ளார்.
8: It's good for your cardiovascular and it changes the mood so people with
9: மிதிவண்டியை பயன்படுத்துவது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றும் மனநிலையை மாற்றக்கூடியது. எனவே மனசோர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட இது சிறந்த வழியாக இருக்கும். மேலும் உடல் எடை கட்டுப்பாடு, நீரிழிவு நோய்க்கும் நல்லது. மிதிவண்டி உடல்நல நன்மைகள் வழங்கினாலும் உலகின் பல நகரங்களில் மிதிவண்டி ஓட்டுபவர்கள் மாசடைந்த காற்றை சுவாசிப்பதால் கடுமையான சுவாச ஆபத்துகளை எதிர்கொள்ள நேரிடுகிறது. வாகன உமிழ்விலிருந்து வரும் நுண்துகள்கள், நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மிதிவண்டி ஓட்டுபவர்களின் நுரையீரலுக்குள் சென்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன.
1: இது முதியவர்கள் அல்லது ஆஸ்துமா போன்ற நோயாளிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். தனது சொந்த நாடான கொரியா போன்ற உலகின் சில பகுதிகளில் மிதிவண்டி ஓட்டுபவர்கள் இத்தகைய அபாயங்கள் குறித்து அதிக விழிப்புணர்வுடன் இருப்பதாக யுன்ஹே என்ஹியு கூறுகிறார்.
8: So in recent years we experience even in Buffalo where I live.
9: சமீபத்திய ஆண்டுகளில் நான் வசிக்கும் பஃபலோவில் கூட கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயின் காரணமாக சில நாட்கள் மோசமான காற்றின் தரத்தை எதிர்கொண்டோம். அப்போது பலர் அந்த எச்சரிக்கைகளை புறக்கணித்துவிட்டு வழக்கம் போல மிதிவண்டி ஓட்டுவது மற்றும் வெளியே ஓடுவது போன்ற அன்றாட செயல்பாடுகளை மேற்கொண்டனர். கொரியாவில் மக்கள் இத்தகைய மோசமான காற்றின் தரத்திற்கு அடிக்கடி ஆளாகியுள்ளனர். எனவே ஊடகங்களில் காற்றின் தரம் மோசமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் அதற்கு அடுத்த நாள் பெரும்பாலான மக்கள் முகக்கவசம் அணிந்திருப்பதை பார்த்திருக்கிறேன்.
1: மிதிவண்டி ஓட்டுபவர்கள் அதன் ஆபத்துகளையும் நன்மைகளையும் சமநிலைப்படுத்த முயல்கிறார்கள். நகரின் மிகவும் மோசமான பகுதிகளை தவிர்ப்பதற்கு நிகழ்நேர மாசுபாட்டு வரைபடங்கள் உதவும் என்று யுன்ஹே என்ஹியு கூறுகிறார். மேலும் மின்சார மிதிவண்டிகளின் வருகையால் உடல் உழைப்பு குறைகிறது, மாசுபாடான காற்றை சுவாசிப்பதும் குறைகிறது. இந்த தொழில்நுட்பம் இருசக்கர போக்குவரத்தை மக்கள் தொகையின் பரவலான பிரிவினருக்கு சாத்தியமாக்கியுள்ளது.
8: The good news is, nowadays, not only just the old fashion.
9: தற்போது மின்சாரம் அல்லது கலப்பின தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட புதிய வகை மிதிவண்டிகளில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பது நல்ல செய்தி. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி 4 சக்கர வாகனங்களுக்கு பதிலாக 2 சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் முதியவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரின் எண்ணிக்கையை விரிவுபடுத்த உதவும். இதில் உடற்பயிற்சியால் கிடைக்கும் நன்மைகள் சற்று குறைவாக இருந்தாலும் கார் இல்லாமலேயே அவர்களால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியும்.
1: மின்சார மிதிவண்டிகள் 2 சக்கர வாகனங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும். உலகின் பல பகுதிகளில் மிதிவண்டி பயன்பாட்டிற்கு அரசு கொள்கைகள் மூலம் பெரும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. அத்தகைய இடங்களில் ஒன்றுதான் மத்திய கிழக்கு பகுதி. அங்குள்ள பல பெட்ரோலிய பொருளாதார நாடுகளும் மிதிவண்டி பயன்பாட்டின் நன்மைகளை ஏற்க தொடங்கியுள்ளன.
4: பகுதி 4 விரிவாகும் மிதிவண்டி பயன்பாடு.
1: இன்று நாம் கடைசியாக உரையாட இருக்கும் நிபுணர் மார்டின் டில்மன். கடந்த 20 ஆண்டுகளாக மத்திய கிழக்கில் வசித்து வரும் அவர் சுயாதீன போக்குவரத்து ஆலோசகர் ஆவார்.
10: வளைகுடா நாடுகளின் நகரங்களை பற்றி யோசித்தால் கார்களும் போக்குவரத்து நெரிசலுமே பலரின் மனதில் உடனடியாக தோன்றும். தொடக்கத்தில் இந்த நகரங்கள் கார்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதாக எனக்கு தோன்றியது. ஆனால் அவை படிப்படியாக மாற்றமடைந்து மக்கள் வாழ்வதற்கும் நடப்பதற்கும் உகந்த நகரங்களாக மாறியுள்ளன.
1: மிதிவண்டி பயன்பாட்டை விரிவுபடுத்துவதில் மத்திய கிழக்கு நாடுகளின் அரசுகளிடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய ஆர்வத்தை மார்டின் நேரில் பார்த்துள்ளார். இதில் ஆர்வம் காட்டுவதற்கு பல காரணங்கள் இருப்பதாக அவர் கருதுகிறார்.
10: இதில் முதலாவது வாழ்க்கை தரம் மற்றும் வாழ்வதற்கேற்ற சூழல். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து நகரங்களும் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தவை. உலகளாவிய தரவரிசையில் மிக உயர்ந்த இடத்தை பிடிக்க அவை விரும்புகின்றன. மிதிவண்டி ஓட்டுவது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான தீர்வின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. மேலும் பொது சுகாதார நிலைத்த தன்மை குறித்த நடவடிக்கைகளும் இதில் அடங்கும் என்று நினைக்கிறேன். மக்கள் நகரத்தையும் பிற சுற்றுலா இடங்களையும் சுற்றி பார்ப்பதற்கு மிதிவண்டியை பயன்படுத்துவது மிகவும் அவசியமானது என நினைக்கிறேன்.
1: இந்த ஊக்கம் மத்திய கிழக்கு முழுவதும் உணரப்படுகிறது. எடுத்துக்காட்டாக துபாய் போன்றவை 2030 ஆண்டிற்குள் ஒட்டுமொத்த பயணங்களில் 30% பொது போக்குவரத்து மூலமாகவே மேற்கொள்ள இலக்கு நிர்ணயித்துள்ளன. அங்கு ஏற்கனவே 600 கிலோமீட்டர் நீளத்திற்கு மிதிவண்டி பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை நிலைத்தன்மையை நோக்கிய ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதி. இருப்பினும் அங்கு வெயிலால் ஏற்படும் சவால்கள் இன்னும்
11: நீடிக்கின்றன.
10: கோடை காலத்தின் உச்சி வெயிலில் மக்கள் மிதிவண்டி ஓட்ட வேண்டும் என்பது இதன் நோக்கமல்ல. இதமான வெப்பநிலையில் மிதிவண்டி ஓட்டுவதற்கு சாத்தியமான நேரத்தை நீட்டிப்பதுதான் இதன் நோக்கம். எனவே இயற்கையான மரங்கள், செடிகள் போன்றவற்றின் பசுமை நிழல்கள் அல்லது நிழற்கூடைகள் கொண்ட ஓய்விடங்கள் அமைக்கப்படும். இங்கே மக்கள் ஓய்வெடுக்க இயற்கைகள் மற்றும் வெப்பத்தை குறைக்க குளிர்ந்த நீராவியை வெளிப்படுத்தும் மிஸ்டிங் நிலையங்கள் போன்ற வசதிகள் இருக்கும். அத்துடன் குடிநீர் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். பயணத்தின் இடையே இத்தகைய ஓய்விடங்கள் இருப்பதால் நீண்ட தூர மிதிவண்டி பயணம் சாத்தியமாகும்.
1: உலகின் பிற பகுதிகளில் எது சிறப்பாக செயல்படுகிறது என்பதை வளைகுடா நாடுகள் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக மார்டின் கூறுகிறார். நெதர்லாந்து அல்லது டென்மார்க்கில் சிறப்பாக இருக்கும் ஒரு திட்டத்தை அப்படியே துபாயில் பயன்படுத்த முடியாது. ஆனால் அவற்றின் அடிப்படை கொள்கைகளை, குறிப்பாக பாதுகாப்பு அம்சங்களை ஏற்று பின்பற்ற வேண்டும். மிதிவண்டி கலாச்சாரத்தையும் கட்டமைப்பையும் உலகின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு அப்படியே நகலெடுக்க முடியாது என்பதுதான் மார்டினின் வாதமாகும். சரி, இப்போது நமது முக்கிய கேள்விக்கு வருவோம். 4 சக்கர வாகனங்களை விட்டு மிதிவண்டிக்கு மாற வேண்டிய காலமாயது. நெதர்லாந்து போன்ற நாடுகளில் மிதிவண்டி பயன்பாடு பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அது அவர்களின் தேசிய அடையாளத்தின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. முன்னுரிமை அவ்வப்போது மாறினாலும் பெரும்பாலான மக்களின் வாழ்க்கையில் இது ஒரு நிலை பெற்ற அங்கமாக உள்ளது. இருப்பினும் பெர்லினில் மிதிவண்டி பயன்பாடு என்பது பெரிய அரசியல் பிளவாகவும் கலாச்சார விவாதங்களின் அடையாளமாகவும் மாறுவதை பார்த்தோம். உடல்நல ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக 2 சக்கர வாகனங்களின் நன்மைகளை யாரும் சந்தேகிக்கவில்லை. ஆனால் சாலைகளில் பயணிக்கும் அனைவரின் பாதுகாப்பும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த 4 சக்கர வாகனங்களை விரும்புவோருக்கு மின்சார கார்கள் தீர்வாகுமா என்பதும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியவை. தற்போது நிலவும் எரிபொருள் ஏற்ற இறக்கங்கள் மாற்று வழிகளை பற்றி மக்களை சிந்திக்க வைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது. மிதிவண்டி என்பது எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு தீர்வாகாது. கிராமப்புறங்களில் வசிப்போர், முதியவர்கள் மற்றும் சில மாற்றுத்திறனாளிகளுக்கு கார்களை இப்போதைக்கு தவிர்க்க முடியாது.

0: வணக்கம் சிங்கை, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்.
1: ரவிஜி
0: சஜினி தேவர் மகன் படத்துல இருந்து முதல் பாடல் வந்துச்சு. இசை ஞானி இளையராஜாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் கமல்ஹாசன் சேர்ந்து வழங்கியிருந்தாங்க அந்த பாடல.
1: ரவி, இன்று காலையில நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு முதல்ல இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன்.
0: சொல்லுங்க.
1: LYCHEE இதை நீங்க எப்படி உச்சரிப்பீங்க?
0: என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு?
1: ஆங்கில டிக்ஷனரி மாதிரி தெரியுது.
0: அது லைச்சி, அந்த பழம் தானே?
1: ஆமா, இது சர்வசாதாரமா நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா அது லைச்சி கிடையாது, லீச்சி.
0: லீச்சியா? என்ன லீச்சி, லைச்சி அது?
1: லீச்சி
0: யார் சொன்னா லீச்சின்னு?
1: இந்த மாதிரி சமீபத்துல ஒரு காணொலியை பாத்திருந்தேன். அமெரிக்காவில ஒரு பெண்மணி, அவங்க வந்து ஒரு பொருளை வாங்கும் பொழுது இது லைச்சி அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அதற்கு அவங்க பக்கத்துல இருக்கிற இன்னொரு அமெரிக்கர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இல்ல இது லைச்சி கிடையாது, இது லீச்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: எந்த அடிப்படையில அது லீச்சின்னு சொன்னாங்க?
1: உச்சரிப்புகளுமே சரிதான், ஆனா சீனாவில வெவ்வேறு பகுதியில இருக்கிறவங்க வெவ்வேறு விதமா இந்த வார்த்தையை அவங்க உச்சரிப்பாங்க.
0: சொன்னோட எனக்கு க்ரோசோன் இருக்குல்ல, அது ஞாபகத்துக்கு வருது. ஆங்கில உலகத்துல வந்து க்ரோசோன் க்ரோசோன் தான் சொல்லுவாங்க, ஆனா அது க்வாசோன்
1: க்வாசோன்
0: பிரெஞ்சுல.
1: ஆமா, இப்ப சால்மன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா?
0: சால்மன்.
1: ஆமா, அது சால்மன். அதுல இருக்கிற அந்த எல் அப்படிங்கிற எழுத்து வந்து அதை உச்சரிக்க கூடாது, அது சைலண்ட் எல் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இது ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? தமிழ்ல இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஏன் தெரியுமா? இருக்கிற வார்த்தை நீங்க வாசிச்சாலே உச்சரிப்பு சரியா தான் இருக்கும்.
1: அத சொல்லுங்க.
0: எதுவும் அங்க வந்து மறைஞ்சிருக்கிற வார்த்தை கிடையாது. ஐலண்ட்ல வந்து இஸ்லாண்ட்ல போட்டிருக்கோம்.
1: ஆமா,
0: முறைப்படி பார்த்தா அது ஐலண்ட்ல சொல்றோம்.
1: அதான் அந்த எஸ் வந்து சைலண்ட்ல.
0: அந்த மாதிரி பிரச்சனை தமிழ்ல கிடையவே.
1: இப்ப நான் நேயர்கள் கிட்ட கேட்க விரும்புறது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க ரொம்ப நாளா ஒரு வார்த்தையை இப்படிதான் உச்சரிக்கணும் அப்படின்னு நினைச்சு உச்சரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, இல்ல இது தவறான உச்சரிப்பு, இதுதான் சரியான உச்சரிப்பு அப்படின்னு.
0: உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் எண் 9678889 8.
1: கல்யாண பரிசு திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக தொகுப்பின் முதல் பாடல் இடம்பெறுகிறது. ஏ எம் ராஜாவின் இசையில் ஏ எம் ராஜா பி சுசிலா பாடியிருக்கும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு முத்து.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம் மீண்டும் வந்துவிட்டது. கோ சாக் டாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை
2: கேளுங்கள். More that you can do, and there's so much more to life.
3: I would say that in life you just got to try, because if you never try you will never know.
1: மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் GCTEnableFund.sg. இது கோ சாக் டாங் எனேபிள் நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG எனேபிள் அமைப்பு. ஆதரவு மீடியா கார்ப்.
4: இது வணக்கம் சிங்கே.

0: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யுஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: புதையல் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. சி எஸ் ஜெயராமன் பீசஸ்ல பாடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலை வேளையில கேட்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பிரேமலதா அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது.
2: மனிதன் மாறவில்லை திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஏ எல் ராகவன் பீசஸ்ல பாடியிருந்த அந்த பாடலை ராதிகா விரும்பி கேட்டிருந்தாங்க.
3: ஆடி வெள்ளி தேடி உண்மை
1: மூன்று முடிச்சு படத்துல இருந்து அடுத்த பாடல் வரப்போகுது.
3: ஒரு வானவில்
2: காற்றினிலே வரும் கீதம் திரும்பத்தில இருந்தும் நீங்க பாடலை கேட்க இருக்கீங்க.
4: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துகள் நேர்ந்துள்ளன. PIE துவாஸ் செல்லும் வழியில் கிளெமெண்டி சாலைக்கு பிறகும் ஸ்டீவன் சாலைக்கு பிறகும் அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க நினைந்திருக்கீங்க சஜினி கிங் ஆஃப் பிரோக், அதாவது பிரோக்கின் அரசன் அப்படின்னு சொன்னா டக்குன்னு உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரா?
1: அந்த காலத்துல ஒரு மலாய் தொழிலதிபர் இருந்தாரு, அவருடைய பெயர் வந்து கஹர் அப்துல் கானி அப்படின்னு நினைக்கிறேன்.
0: சரியா சொன்னீங்க,
1: சரியா சொன்னா.
0: அவரு கட்டிய ஒரு பங்களா இருக்கு இல்லையா, தர வீடு, அது 100 ஆண்டுகளுக்கு மேல சிங்கப்பூர்ல இருந்து வருது. அதுவும் 2 மாடி இந்த வீடு வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக இப்ப ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு.
1: கஹர் அப்துல் கானி அவரு 20 வயதாக இருந்த போது அவரு இந்தோனேசியாவின் பலேம்பாங் பகுதியிலிருந்து சிங்கப்பூருக்கு வேலை வாய்ப்புக்காக தேடி வந்திருக்காரு.
0: ஆரம்பத்துல அவர் வந்தப்ப துப்பறிவாளரா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் படிப்படியா சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி இந்த கிராமபோன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா,
1: HMV அப்படின்னு நம்ம சொல்லுவோம்,
0: அதை விற்பனை செய்யற, குறிப்பா உள்ளூர்ல விற்பனை செய்யற வணிகரா செயல்பட்டு மாபெரும் பேரையும் அந்தஸ்தையும் அடைஞ்சாரு.
1: 1920களில் பிடோக் அவென்யூ 1 அவரு 12 ஹெக்டேர் நிலத்தை வாங்கியிருந்தாரு, அதுலதான் இந்த பங்களாவை கட்டியிருக்காரு அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
0: எவ்வளவு வரலாறு இருக்குன்னு, இப்படிப்பட்ட இடத்தை இடிச்சு தள்ள முடியுமா? அதனாலதான் அரசாங்கம் இது பாதுகாக்கப்பட வேண்டிய இடமா அறிவிச்சிருக்காங்க.
1: இந்த வீட்டுல பல புகழ் பெற்றவர்கள் வசிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. சிங்கப்பூரின் முதல் பெண் மருத்துவரான திருமதி லீ சூ நியோ அவங்களும் இந்த வீட்டுல அவங்களுடைய கணவரோட சேர்ந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
0: இப்ப சிங்கப்பூர்ல நிலம் பத்துல இப்படிப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் பாதுகாக்கிறது கேள்விக்குறியா இருக்கிற இந்த சமயத்துல தெளிவான ஒரு பதில அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு புதுமையா சிங்கப்பூரை கொண்டு போகணுமோ அவ்வளவுக்கு நம்ம கொண்டு போகணும்.
1: ஆமா,
0: அதே நேரத்துல இப்படிப்பட்ட பழமையான இடங்களை பாதுகாக்கிறதும் நம்முடைய கடமைன்னு தெரிவிச்சிருக்காங்க.
1: தொடர்ந்து இணைந்திருங்க எங்களோடு. இது உங்கள் ஒளி 9.68 கேட்டாலே பரவசம்.

0: ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி July 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 July 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD C-Line 7, BYD Atto 3 மற்றும் BYD C-6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு

0: தினம் வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க சஜினி. ஏதோ ஒரு கதை சொல்லணும்னு காத்துட்டு
1: இருக்கீங்களா? அதுதான் இப்பதான் கேப்பீங்கன்னு காத்துக்கிட்டு
0: இருக்கேன்.
1: சொல்லுங்க, நீங்க எல்லாரும் நேர்களையும் நல்லா காது கொடுத்து கேளுங்க. நீங்க எல்லாரும் வந்து காடுல வந்து நடந்து போய்கிட்டு இருக்கீங்க.
0: காடுல சம்பந்தமே இல்லாம
1: நிம்மதியை தேடி காடுல நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்க வழியில வந்து திடீர்னு ஒரு பாம்பு வருது, உங்களுக்கு உங்களை அறியாமலே கிடைச்சிருது.
0: சரி
1: சரியா, பாம்பு கடிச்ச உடனே நீங்க
0: என்ன செய்யணும்?
1: உடனே தீர்வு காணணுமா இல்லையா?
0: மருத்துவமனைக்கு போகணும், விஷத்தை எடுக்கணும்.
1: ஆமா, அங்க உட்காந்துக்கிட்டு பாம்பு கூட நீ ஏன் கடிச்சேன்னு சண்டை போடுவீங்களா?
0: பாம்பு கூட ஏன் கடிச்சேன்னு சண்டை போட்டா விஷம் நமக்கு ஏறி உடலை தானே பாதிக்கும்.
1: அதேதாங்க, இந்த மாதிரிதான் பாம்பு மாதிரி நம்ம வாழ்க்கையில சில மனிதர்கள் இருப்பாங்க.
0: அடேங்கப்பா,
1: கடிக்கிறது அவங்களுடைய தன்மை. பாம்பு வந்து கடிக்கிறது அதோடைய தன்மை மாதிரி இந்த மாதிரி சண்டை போடுறது, நக்கலா பேசுறது, எதிர்மறையா பேசுறது சில மனிதர்களுடைய தன்மை. அவங்க அப்படிதான் நினைச்சிட்டு நாம பிரச்சனைக்கு அல்லது நமக்கு வழங்கப்பட்ட அந்த அந்த துயரத்திற்கு ஒரு தீர்வு தேடி நாம தாங்க போங்க. நம்ம கையில தாங்க இருக்கு. நீ கடிச்சிட்டேன்னு உட்காந்துக்கிட்டு நாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் விஷம் நம்மளதான் கொல்லும்.
0: நல்ல கருத்து சொல்லிருக்கீங்க. இதுல இருந்து ஒரு ரெண்டு விஷயம் புரியுது.
1: என்னது?
0: ஒண்ணு, வாழ்க்கையா நகர்ந்து போயிட்டே இருக்கணும். இரண்டாவது, நீங்க ரொம்ப அடி வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன்.
2: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்க.
4: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: டிமானுடைய சில பாடல்களை கேட்டீங்க. ரஜினி முருகன், கும்கி ஆகிய பாடல்களது பாடல்கள் இடம்பெற்றன.
1: இசைமைத்து ஸ்ருதி ஹாசனோடு சேர்ந்து பாடியிருக்கும் பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கேட்க போறீங்க. அப்துல் வஹாப் இசைமைத்து பாடியிருக்கும் பாடலும் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது.
0: சிங்கப்பூரின் வானிலை நிலவரம் இதோ.
1: இன்று நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். ரவி
0: சொல்லுங்க. சஜினி,
1: நாம உடல் எடையை குறைப்பதற்கு காலையில நம்ம என்ன சாப்பிடணும்?
0: நம்ம காலங்காத்தல முதல்ல எதை சாப்பிடுறோமோ அதுதான் நாம நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறோமா அதிகரிக்கிறோமா அப்படிங்கறத தீர்மானிக்க போகுதுன்னு ஒரு நிபுணர் அண்மையில ஒரு காணொலியில சொல்லியிருந்தாரு.
1: சரி, அப்ப காலையில நம்ம என்னதான் சாப்பிடணும்?
0: முதல்ல நீங்க என்ன சாப்பிடுறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சஜினி.
1: ஏன்னா
0: அதுதான் முதல்ல உங்க உடலுக்கு போய் சேர போற முக்கியமான ஊட்டச்சத்தை வழங்க போகுது. இப்ப நீங்க சைவமா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பெரி வகைகள் இருக்கு இல்லையா,
1: ப்ளூபெரி, ரேஸ்பெரி, இப்படி எல்லாம் நம்ம சாப்பிடலாமா?
0: அப்படி போடுங்க. அதுவே நீங்க அசைவமா இருந்தீங்கன்னு சொன்னா முட்டை இருக்குல்ல, அவுச்ச முட்டை, அதே ஒரு ரெண்டு மூணு நீங்க சாப்பிடலாம். இப்படி நீங்க செய்யும் போது ஒவ்வொரு நாளும் உங்க உடல்ல இருக்கிற கொழுப்பு சத்து அளவு குறையறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. ஆனா நீங்க இந்த அவுச்ச முட்டைன்னு சொல்லும் போது மஞ்சள் கரு இருக்குல்ல, அதை தூக்கி போடணும். ஏன்னா அதுல அதிக அளவுல கொலஸ்ட்ரால் இருக்கு. அதை நீங்க கருத்துல கொள்ளணும். ஆனா இது எல்லாருக்கும் ஒத்து வருமானு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ஏன் தெரியல சஜினி.
1: நீங்க ஒரு மருத்துவர் நாடி ஆலோசனை பெற்ற பிறகு இந்த மாதிரி நீங்க உட்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடேரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

போக்குவரத்து நிலவரம்.

0: என்ன சொல்ற புதன்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே
2: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
3: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
6: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
5: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
6: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கருவா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
7: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
8: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
7: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
9: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துள்ளன. ஹார்முஸ் நீரிணையில் சென்று கொண்டிருந்த அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார். அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் சூளுரைத்தார். ஹெலிகாப்டரில் இருந்த விமானிகள் இருவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு டிரம்ப் தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். ஈரானின் ஆகாய தற்காப்பு ரேடார் கட்டமைப்புகள் குறிவைத்து தாக்கப்பட்டன. சம்பவம் குறித்து ஈரானிய அதிகாரிகள் கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை. இஸ்ரேல் லெபனானின் டைர நகரில் நடத்திய தாக்குதலில் மாண்டோர் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. 2 பெண்கள் உட்பட 9 காயம் ஏற்பட்டது. லெபனான் மீது தாக்குதல்களை நிறுத்துமாறு ஈரான் கேட்டுக்கொண்ட மறுநாள் இஸ்ரேலின் தாக்குதல் வந்துள்ளது. டைர நகரை விட்டு உடனடியாக வெளியேறும்படி குடியிருப்பாளர்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரத்தில் அந்த பகுதியை அது கடுமையாக தாக்கியது. முன்னதாக தென் லெபனானில் மற்ற பல பகுதிகளையும் இஸ்ரேல் குறிவைத்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த போர் ஹிஸ்புல்லா குழுவுக்கு எதிரானது என்று இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் தமது வடகொரிய பயணம் வெற்றிகரமாக அமைந்தது என்று கூறியுள்ளார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு நன்றி தெரிவித்து அவர் கடிதம் அனுப்பினார். தலைவர்கள் இருவரும் வட்டார அனைத்துலக அமைதியை நிலைநாட்டும் முக்கிய இணக்கத்தை எட்டியதாக திரு ஷி கூறினார். இரு நாடுகளுக்கு இடையிலான உத்திபூர்வ பங்காளித்துவத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லவும் தலைவர்கள் இணங்கியுள்ளனர். கொங்கோ குடியரசிலும் உகாண்டாவிலும் இபோலா நோய் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 600 தாண்டிவிட்டது. அவர்களில் 115 பேர் மாண்டுவிட்டனர். செயல்முறை கட்டுப்பாடுகளால் நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே உலகக்கிண்ண கார்பந்து போட்டிகளுக்காக அனைத்துலக ரசிகர்களை வரவேற்க தயாராகும் அமெரிக்கா, நாடுகள் இபோலா நோய் பரவலுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வருவோருக்கு பயண கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு அது வலியுறுத்தியது. சிங்கப்பூர் கிழக்காப்பிரிக்காவுடன் தடையற்ற வர்த்தக உடன்பாடு தொடர்பில் இணைந்து பணியாற்றவிருக்கிறது. சிங்கப்பூருக்கும் கிழக்காப்பிரிக்க வட்டார கூட்டணியின் 8 உறுப்பு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான வர்த்தகத்துக்கு அது வகை செய்யும். அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தின் தன்சேனியா பயணத்தில் கையெழுத்திடப்பட்ட உடன்பாடுகளில் அதுவும் ஒன்று. கிழக்காப்பிரிக்காவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே பொருள்களையும் சேவைகளையும் இன்னும் எளிமையாக கொண்டு செல்வதற்கு இது வழியமைக்கும் என்றார் அதிபர் தர்மன். அதிபர் தர்மனும் தன்சேனியாவின் அதிபர் சமியா சலுஹு ஹசானும் விநியோக கட்டமைப்பு, வர்த்தக தொடர்புகள் போன்றவற்றை மாற்றியமைப்பது குறித்து கலந்துரையாடினர். அத்துடன் அதிகரிக்கும் பருவநிலை தொடர்பான சவால்களை கையாள்வது பற்றியும் இருவர் பேசினர். இந்தியாவின் பாலிமாடெக் நிறுவனம் சிங்கப்பூரில் பகுதி மின்கடத்தி உற்பத்தி ஆலையை திறந்துள்ளது. அந்த நிறுவனம் இந்தியாவுக்கு வெளியே ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் கொண்டுள்ள முதல் ஆலை அது. காலாங் வட்டாரத்தில் அமைந்துள்ள ஆலை சிங்கப்பூரின் அதிநவீன உற்பத்தி துறையை வலுப்படுத்த உதவும். சில்லுகளை பொட்டலமிடும் முக்கிய கட்டத்தில் ஆலை கவனம் செலுத்துகிறது. மின்னியல் சாதனங்களுக்கு தேவையான மின்னியல் தொடர்புகளை வழங்கவும் பாதுகாக்கவும் சில்லுகளை பொட்டலமிடும் தொழில்நுட்பம் முக்கியமானது. அடுத்த 5 ஆண்டில் சுமார் 50 பொறியியல் உற்பத்தி துறை வேலைகளை இந்த ஆலை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிராப் நிறுவனம் ஃபுல் ஹவுஸ் மிஷன் அட் தஞ்சோங் பகார் எனும் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. அதன் கீழ் தஞ்சோங் பகாரில் உள்ள சிறிய உணவுபான கடைகளுக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கும். வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் உணவு விநியோகத்திலும் புதிய திட்டம் கை கொடுக்கும். வணிகங்கள் பற்றி அதிகமானோருக்கு தெரியப்படுத்தவும் விளம்பரங்கள், மின்னிலக்க ஆதரவு போன்ற அம்சங்களில் துணை புரியவும் திட்டம் வழியமைக்கும். உயரும் செலவுகள், அதிகரிக்கும் போட்டி ஆகியவற்றுக்கு இடையே கிராபின் திட்டம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க முனைகிறது. மத்திய விரைவுச்சாலையில் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய 34 வயது ஆடவர் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படும். ஆடவரின் இரத்த மாதிரியில் இட்டோமிடேட் ரசாயனம் இருந்தது விசாரணையின் போது தெரியவந்தது. ஒழுங்கற்ற முறையில் காரை ஓட்டிய ஆடவர் பின்னர் அதனை விரைவுச்சாலையில் நிறுத்தினார். அந்த வாகனத்தை தவிர்க்க மற்ற ஓட்டுநர்கள் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்த நேரிட்டது. நிறுத்தப்பட்டிருந்த காரின் மீது மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியது. விபத்தில் 20 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி மாண்டார். பின்னால் அமர்ந்திருந்த 28 வயது ஆடவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டது. விபத்து இம்மாதம் 5ஆம் தேதி அதிகாலை சுமார் 1:30 மணிக்கு நேர்ந்தது.
10: சொல்லும் பொருளும்
9: பிரைமசி, முதன்மை. குடிமக்களின் நலனை கவனிப்பதே ஒரு நாட்டுத் தலைவரின் முதன்மையான பணி. பிரைமசி, முதன்மை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
11: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
12: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
13: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்ப கடை,
14: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
12: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
13: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
12: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
10: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
15: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
10: வேல
15: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
16: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 adaptivepay.com.sg One Stop Payroll Solution.
17: வணக்கம் சிங்கை.

0: வணக்கம் சிங்கே,
1: சாய் அபியங்கரின் இசையில் கருப்பு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது.
2: தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
2: சஜினி,
1: உலக கிண்ண கார்பந்து போட்டிகள், இதுல ஒவ்வொரு குழுக்கும் எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம்.
2: ஆரம்பத்துல எல்லாருக்கும் 2.5 மில்லியன் வெள்ளி அமெரிக்க வெள்ளி வழங்கப்படுது அவரவர் குழுக்களை தயார் செய்வதற்கு.
1: அதுக்கப்புறம் குரூப் ஸ்டேஜ் சுற்று அப்படின்னு இருக்கும், இதுல இருந்து வெளியாகும் குழுக்களுக்கு 10 மில்லியன் வழங்கப்படும்.
2: ரவுண்ட் ஆஃப் 32 அப்படிங்கிற சுற்று இந்த உலக கிண்ணத்துலதான் அறிமுகமாகுது. இந்த சுற்று வரைக்கும் வர குழுக்களுக்கு ஆளுக்கு 11 மில்லியன் வெள்ளி கிடைக்குது.
1: ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுல குழுக்களுக்கு 15 மில்லியன் வெள்ளி வழங்கப்படும்.
2: அதனையடுத்து காலிறுதி சுற்று வந்துடும் இல்லையா, அது வரைக்கும் வர குழுக்களுக்கு ஆளுக்கு 19 மில்லியன் வெள்ளி வழங்கப்படும். அதுக்கப்புறம் அரையிறுதி சுற்று வந்துடும், அதுக்கு 4 குழுக்கள் மட்டும்தான் தகுதி பெறுவாங்க.
1: 4வது இடத்துல வரும் குழுக்கு 27 மில்லியன் வெள்ளி வழங்கப்படும்.
2: 3வது இடத்துல முடிக்கும் குழுவுக்கு 29 மில்லியன் வெள்ளி வழங்கப்படும்.
1: 2ஆம் நிலையில் இருக்கும் குழுவுக்கு 33 மில்லியன் வெள்ளி வழங்கப்படும்.
2: FIFA உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 மாபெரும் வெற்றியாளருக்கு வழங்கப்படும் தொகை
1: 50 மில்லியன்.
2: ஜூலை 19ஆம் தேதி அந்த குழு யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏன் உலகத்துக்கே தெரிஞ்சிடும்.
1: உலக கிண்ண கார்பந்து போட்டிகளை நீங்க பாக்கணும்னா மீ வாட்ச் தளத்தை நீங்கள் நாடலாம், அல்லது மீ வாட்ச் செயலிய பதிவிறக்கம் செய்யலாம்.
2: FIFA உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர்
3: மீடியாகாப். போக்குவரத்து நிலவரம்,
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டிய நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைஸஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதைதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகைப்பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ஜாயலிகாஸில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
2: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
4: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி
5: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: இவ்வார நட்சத்திரம் கவி பேரரசு வைரமுத்து அவருடைய வரிகளில் வந்த அமர்கள பட பாடலை கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்ல.
2: அதற்கு முன்பு ஆல் இன் ஆல் அழகு ராஜா திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. தமிழின் இசையில் சூரஜ் சந்தோஷ் ஸ்ரேயா கோஷல் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இடம்பெற்றிருக்கும் விறுவிறுப்பான பாடல்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோங்க.
0: ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா காத்துட்டு இருக்கு. மூன்று தகவல்ல தவறான தகவல் எதுன்னு கண்டுபிடிக்க நீங்க தயார்னா இதோ அந்த தகவல்கள் உங்க செவிகளுக்கு.
2: முதல் தகவல், இன்று டாக் ஸ்லோ டே அனுசரிக்கப்படுகின்றது. மச்சு பிச்சு இது பொலிவியாவில் உள்ளது. ஆயம் இதற்கு அர்த்தம் பெண்களின் நண்பர் வட்டம்.
0: இந்த மூணு தகவல்ல எது தவறான தகவல் முதல்ல சொல்ற இரண்டு நேர்களுக்கு ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்கு. எங்களுடைய வாட்ஸ்அப் எண்
2: 9678 8968
0: ஒலி 968.

0: தளபதிகளின் அதிசய உலகம்.
1: காதல் போட்டது
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அனுசரிக்கப்படுகின்றது. உலக புகழ்பெற்ற மச்சு பிச்சு இது பொலிவியா நாட்டில் அமைந்திருக்குது. ஆயம் இது பெண்களின் நண்பர் வட்டத்தை குறிக்கும் ஒரு சங்க தமிழ் வார்த்தை.
0: இதுல தவறான தகவல் எதுவென்றால் இரண்டாவது தகவல்,
2: உலக புகழ்பெற்ற மச்சு பிச்சு பொலிவியால இல்லங்க, பெரு நாட்டில் அமைந்திருக்கு.
0: வாழ்த்துகள்.
3: போக்குவரத்து
0: நிலவரம் ஆதரவு.

0: ரேஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: பாரம்பரியம் மிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
2: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
1: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோடு அட்டகாசமான சாப்பாடு,
2: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
1: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
2: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
0: சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் பாண்டி வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பு போறாங்க. நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீனு கறிக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவைய கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அதை கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறிய 3-4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குங்க. தரமான பஞ்சு பூஞ்ச நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.

0: சம்ஹாரம் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மனோ எஸ் பி சானஜா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்துல இருந்தும் உங்களுக்காக பாடல் ஒலித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில 8 மணிக்கு மேல நாங்க நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு சொல், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த சொல்ல நம்ம இவ்வளவு நாள் தப்பாவ சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரிய வந்த ஒரு சொல், அதை பத்தி வந்து எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்களை பல பேர் காலையில 6 மணிலிருந்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. 8 மணிக்கு மேல அந்த பக்கமா வரும்.
0: உங்களுடைய சுவாரஸ்யமான கருத்துக்களை கேட்கிற அதே வேளையில பரவலா ஆங்கிலத்துல தவறாக உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தைகள், அதை பத்தி நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம்.
1: தொடர்ந்து எங்களோட நீந்திருங்க, உங்களுக்காக பாடல்கள் எல்லாம் வரப்போகுதுங்க. இது ஒலி 9.68
0: தலைவரோசம்.

0: வளாகத்தில் நடைபெற போகுது ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளலாம். தமிழ்ல எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது, வானொலி மேடை நிகழ்ச்சிகள்ல எப்படி வந்து சிறப்பா அறிவிப்பு செய்யறது, அது மட்டும் இல்ல தொலைக்காட்சியிலயும் நீங்க எப்படி வந்து சிறப்பா படைக்கலாம் போன்ற தகவல்கள் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும்.
0: பாருங்க, ஏர்லி பேர்ட் சலுகையின் இறுதி நாள் இன்னைக்குதான். இன்னைக்கே நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க செலுத்த வேண்டிய மொத்த கட்டணம்
1: 147.
0: அதுவே ஜூன் 11ஆம் தேதிக்கு பிறகு நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய மொத்த கட்டணம்
1: 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும்.
0: எதை நீங்க செலுத்த போறீங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி
1: go.mediaacademy.sg/oli-apw
0: அல்லது நீங்க அழைக்க வேண்டிய எண்
1: 6333338888.
0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: PIEA நோக்கி செல்லும் BKE KJE எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் மற்ற முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துள்ளன. ஹார்முஸ் நீரிணையில் சென்று கொண்டிருந்த அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார். அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் சூளுரைத்தார். ஹெலிகாப்டரில் இருந்த விமானிகள் இருவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு டிரம்ப் தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். ஈரானின் ஆகாய தற்காப்பு ரேடார் கட்டமைப்புகள் குறிவைத்து தாக்கப்பட்டன. சம்பவம் குறித்து ஈரானிய அதிகாரிகள் கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை. இஸ்ரேல் லெபனானின் டைர் நகரில் நடத்திய தாக்குதலில் மாண்டோர் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. 2 பெண்கள் உட்பட 9 பேருக்கு காயம் ஏற்பட்டது. லெபனான் மீது தாக்குதல்களை நிறுத்துமாறு ஈரான் கேட்டுக்கொண்ட மறுநாள் இஸ்ரேலின் தாக்குதல்கள் வந்துள்ளன. டைர் நகரை விட்டு உடனடியாக வெளியேறும்படி குடியிருப்பாளர்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரத்தில் அந்த பகுதியை அது கடுமையாக தாக்கியது. முன்னதாக தென் லெபனானின் மற்ற பல பகுதிகளையும் இஸ்ரேல் குறிவைத்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த போர் ஹிஸ்புல்லா குழுவுக்கு எதிரானது என்று இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகிறது. சிங்கப்பூர் கிழக்காப்பிரிக்காவுடன் தடையற்ற வர்த்தக உடன்பாடு தொடர்பில் இணைந்து பணியாற்றவிருக்கிறது. சிங்கப்பூருக்கும் கிழக்காப்பிரிக்க வட்டார கூட்டணியின் 8 உறுப்பு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான வர்த்தகத்துக்கு அது வகை செய்யும். அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தின் தன்சேனியா பயணத்தில் கையெழுத்திடப்பட்ட உடன்பாடுகளில் அதுவும் ஒன்று. கிழக்காப்பிரிக்காவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே பொருள்களையும் சேவைகளையும் இன்னும் எளிமையாக கொண்டு செல்வதற்கு இது வழியமைக்கும் என்றார் அதிபர் தர்மன். அதிபர் தர்மனும் தன்சேனியாவின் அதிபர் சமியா சுலுஹு ஹசானும் விநியோக கட்டமைப்பு, வர்த்தக தொடர்புகள் போன்றவற்றை மாற்றியமைப்பது குறித்து கலந்துரையாடினர். அத்துடன் அதிகரிக்கும் பருவநிலை தொடர்பிலான சவால்களை கையாள்வது பற்றியும் இருவரும் பேசினர். சீன அதிபர் ஷி ஜின்பிங் தமது வடகொரிய பயணம் வெற்றிகரமாக அமைந்தது என்று கூறியுள்ளார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு நன்றி தெரிவித்து அவர் கடிதம் ஒன்றை அனுப்பினார். தலைவர்கள் இருவரும் வட்டார அனைத்துலக அமைதியை நிலைநாட்டும் முக்கிய இணக்கத்தை எட்டியுள்ளதாக